0: முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: நபிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதர் இஸ்லாம் கரீபா செய்யுது கரீபா. இந்த மார்க்கம் என்பது பார்ப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு நிலையில் ஆரம்பித்தது, மீண்டும் அதே ஒரு நிலைக்கு திரும்பும். அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு நற்சோக சுபசோபனம் உண்டாகட்டுமாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீண்டும் ஜாகிரியத்து நம்முடைய சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹதீஸும் வழங்கப்படுத்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனித நாகரிகத்தில் உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சிட்டான். கல்விங்கிறது எங்கேயோ போய் நின்றுக்கு, புது புது கண்டுபிடிப்புகள் எல்லா மக்களையும் வந்து மூடிக்கிட்டுது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு இயந்திர வாழ்க்கை முறையாக வித்தியாசமாக இருக்குது. கீழத்தைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொகுசுக்காக மேலத்தைய
0: நாடுகள். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
2: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanuli.com
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: மிஹ்ராஜ். மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி, ஒருபுறம் வெற்றி மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். ரெண்டு, நபித்துவத்தின் 5 ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் நபவியும் இமாம் குர்துபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். மூன்று, நபித்துவத்தின் 10 ஆண்டு ரஜப் மாதம் 27 இரவில் நடைபெற்றது. நான்கு, ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 12 வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. ஐந்து, ஹிஜ்ராவிற்கு 1.5 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13 ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. ஆறு, ஹிஜ்ராவிற்கு 1 முன், அதாவது நபித்துவத்தின் 13 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் 3 கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10 ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில் தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் 3 கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த 3 கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில் தான் நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம். இப்னுல் கையீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள். ஜிப்ரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புராக் என்னும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். குதிரையை விட சிறிய, கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது. இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானூலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதே பைத்துல் முஹ்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான். பிறகு 2 வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யஹ்யா, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை சந்தித்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள். அங்கிருந்து 3 வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள். அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு 4 வானத்திற்கு சென்று இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு 5 வானத்திற்கு சென்று ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற பதில் கூறி நபி அவர்களை வரவேற்றார்கள். ஏழு வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஒரு வகை இலந்தை மரமாகும். அதன் பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகளைப் போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளைப் போன்றும் இருந்தன. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஏழாவது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹுவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதைப் போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ, நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து, நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு, இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள ஸனா ஃபததல்லாஹ் என்பது அல்லாஹ் நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹ்வின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வை மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவருப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்கா வாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்து கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹதஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முல் பைத்துல் முஹதஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மை என்றும் சத்தியம் என்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை சித்தீக் வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முக்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான். அவ்வாறு அழைத்துச் சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 75. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20 வசனம் 23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் ரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் ரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயணச் சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மெஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரம்பு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத் தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முக்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும்? அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன. அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான். ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம். அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன். மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனங்கள் 16-17. இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான். ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது. மேலும் வெகு விரைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது. இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம். அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
4: www.muslimvanoli.com
0: இது உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பர்க்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் இந்த மாதாந்திர நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வதற்குரிய நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தரப்பட்டிருக்கிற தலைப்பு நாவும் நரகமும். ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு இது. கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள், நாவு தப்பினால் நரகம் என்கிறது இஸ்லாம். சொல்லுவோமா இல்லையா? கரணம் தப்புனா மரணம். கரணம்னா என்னது? கரணம், கரணம் அடிக்கிறது. அதாவது என்னன்னா, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? மரணமே வந்துவிடும் என்கிற அளவிற்கு சொல்லப்படுவது. அதே மாதிரி தான் இந்த நாவு. இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால், இதை நாம் பாவமான காரியங்களுக்கு பயன்படுத்தினால் நிச்சயமாக நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால்தான் இந்த தலைப்பு மிக பெரும் கவலையோடு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவால் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம். அந்த பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தோ, பின் விளைவுகளை குறித்தோ சிந்திக்காமலேயே நம்முடைய நாவு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறது. நரம்பில்லாத நாக்கு என்பார்கள், நரம்பில்லாத நாக்கு என்பார்கள். அதனால் இஷ்டம் போல் நம்முடைய நாவை நாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு பயன்படுத்தி விடுகிறோம். என்னவெல்லாம் இந்த நாவு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது? பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, ஆணவமாக பேசுவது, அவதூறுகள் பேசுவது, இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இந்த நாவு செய்யக்கூடிய சேட்டைகளை பற்றி நிறைய பேர் அவனுடைய வாயாலேயே தான் என்ன செய்கிறார்கள், வாழ்க்கையை இழக்கிறார்கள். இப்படிதானே யாரையா பற்றி கமெண்ட் பண்ணும்போது இன்றைக்கி எப்படி சொல்கிறோம், பரவாயில்ல தான் நான் வாய் தான் கொஞ்சம் நீளம் அப்படிம்போம். அவர் நல்ல மனுஷன்தான், வாயை மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுக்கிட்டாருனா அவர் நல்ல மனுஷன்தான். இப்படி நிறைய பேரை பற்றி நாம் சொல்லுவதை கேட்போம். குறிப்பாக பெண்களை பற்றியும் இந்த விமர்சனங்கள் அதிகமாக சொல்வதுண்டு. உங்களை நல்ல பொம்பளை தான்ப்பா, ஆனால் வாய் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு. வாய் இருக்கிறதே இந்த நாவு நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கே இழுத்து விடக்கூடிய தகுதி எதுக்கு தான் இருக்கு? வாய் இருக்கு. நீங்கள் நிறைய சண்டைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, புருஷ முண்டாட்டி தகராறு ஆரம்பித்து எத்தனையோ சண்டைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் உட்கார்ந்து இந்த சண்டை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. எதனால? இதனால தான். இதை மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தா நிறைய பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக போகும். ஊர்லெல்லாம் சண்டே தான் விடுமுறை அப்படிதானே. இந்த சண்டேவெல்லாம் இன்னைக்கு சண்டையாக மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த சண்டையினுடைய இறுதியில் மண்டையே காலியாயிருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த வாய். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எதையாவது பேசி, எதையாவது குத்தி காட்டி பேசி, இப்படியே என்ன செய்கிற சகோதரர்களே, பிரச்சனைகளை வளர்த்து கொண்டே இருப்பது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நாக்கில் அவன் ஒரு பிளேடை ஒட்டி கொண்டு போவதை போல்தான் நிறைய பேருடைய நாவு என்ன செய்யும், எதையாவது வெட்டி கொண்டே அறுத்து கொண்டே இருக்கும். நாலு பேருக்கு மத்தியிலே சண்டை மூட்டி விடாட்டா அவனுக்கு தூக்கமே வராது. இப்படியெல்லாம் நிறைய வித்தியாசமான மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அதனால்தான் பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் நாவு விஷயத்தை குறித்து ஏராளமான எச்சரிக்கைகளை தந்திருக்கு. இங்கே ஏன் நாவும் நரகமும் என்கிற தலைப்பு தரப்பட்டது அப்படின்னா, நாவை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்ட நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது நாவு விபரீதங்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டிய நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது முடிவுக்கு நம்ம இப்படித்தான் வர முடியுது. இப்படி இந்த நாவு பெரும்பான்மையான மனிதர்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால தான் நாவும் நரகமும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையான ஒரு கட்டளையை விடுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. குல், நபியே சொல்லுங்கள், குல் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹி அஹ்சன், எது மிக மிக நன்மையோ அதையே அவர்கள் பேசட்டும். எது நன்மையோ அதை மட்டும் அவர்கள் என்ன செய்யட்டும், பேசட்டும். ஏன், இன்ன ஷைத்தான யன்ஸஹு பைனஹும், நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் இந்த பேச்சின் மூலம் பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடியவனாகவே இருக்கிறான். பேச்சு மட்டும் அளவோடு இருந்து விட்டால் சகோதரர்களே, எத்தனை விவாகரத்துகள் தடுக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் தடுக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் உறவுகள் முறிக்கப்படுவது எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் எத்தனை நட்புகள் பிரியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நட்புகள் பிரி, யோசிச்சு பாருங்க, அப்படியே உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாருடைய நட்பை எல்லாம் இழந்திருக்கிறீர்கள், எந்த உறவுகளை, உறவுக்காரர்களுடைய உறவுகளை எல்லாம் இழந்திருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்கள் மனைவியினுடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்கள் பெற்றோருடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது எத்தனை முறை உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களுடைய ஆத்திரத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இல்ல, அப்படியே யோசிச்சு பார்த்து ஒரு லிஸ்ட் போடுங்க. காரணம் எதுவா தான் இருக்கும்? இந்த வாயாகத்தான் இருக்கும். அதனால் தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, குல் இபாதி யகூலு அல்லதி ஹி அஹ்சன், எது நன்மையோ எது சிறந்ததோ அதை மட்டும் பேச வேண்டும் என்று நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்போ
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்பொருள்
6: புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0743.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
9: சொன்னார்கள், நான் வார்த்தைகளின் திரட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு வார்த்தை தான், அதை வச்சு பேரா பேராவாக விளக்கம் எழுதலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி இருப்பார்கள், அதை குறித்து பக்கம் பக்கமாக விளக்கங்கள் எழுதலாம். ஆனால் பக்கம் பக்கமாக இருக்கிற விளக்கங்களை எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மொழி ஞானம் வழங்கப்பட்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகிலத்தின் அற்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு தேவையில்லாமல் தான் நிறைய வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பேசக்கூடாத இடங்களில் நிறைய விஷயங்களை பேசியே நமக்கு பெற வேண்டிய நிறைய விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோம். அப்படிதானா எல்லா விஷயமும் இன்றைக்கு பார்க்கப்படுகிறதா இல்லையா? ஒரு கம்பெனியில் ப்ரொமோஷன் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு இவன் மேலுக்கு மேல் இவன் வாழ்க்கையிலே முன்னேறி வருவதற்குரிய விஷயங்கள் தீர்மானிக்கப்படும் போது நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் என்பதை கவனிக்கிறார்களா இல்லையா? இவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? அவனோடு பணிபுரிபவர்களோடு இவன் எப்படி பேசுகிறான்? மேனேஜ்மெண்ட்டோடு எப்படி இவன் பேசுகிறான்? இவனுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் வைத்துத்தான் உங்களுடைய முன்னேற்றங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு அதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. பற்றி என்ன செய்யறது? நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வாய்க்கு வந்ததையெல்லாம் பயன்படுத்தி விடுகிறோம். சில பேர் பேச நினைத்ததை பேசாவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது. இல்லை அவனை பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஃபோன் அடிச்சுலாம் நிறைய பேர் பேசுவான். எப்படி சில பேருக்கு பேச நினைத்ததை பேசாவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது அப்படியே வருவார். இவர் அவர் மாறியா இருக்க விட்ரா அப்படிம்பார். அந்த விட்ரா அப்படின்னு அவர் சொல்லும் போதே ஓகே, இவர் அந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாதுங்கிறதுனாலதான் விட்றாங்கிறார் அப்படின்னு. என்னப்பா விஷயம் அப்படின்ட்டு வாயிலிருந்து வார்த்தையை வாங்குறது வந்துக்கிட்டே இருந்தேன். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான், சும்மாவா அவனை விட்ட அப்படின்னு இவருங்க. இல்லை எதுக்கு பிரச்சனை வேண்டாம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்படி அவனு அவன் சொன்னான், இது நம்ம ஊருக்கே அவமான ஊரை எழுத்துருவான் டக்குன்னு. முதல்ல என்ன சொல்லுவான், இது நம்ம வீட்டு நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனைன்ட்டு குடும்பத்தை எழுப்பான். அப்படியே இது நம்ம ஊருக்கே அவமானம்டான்னு ஊரை எழுப்பான். பா தமிழ்நாட்டுக்கு அவமானம்டான்னு மாநிலத்தை எழுப்பான். நீ எல்லாம் ஒரு இந்திய நாடா, இந்தியாவுக்கே இது கேவலம்பா, நீ வெளிநாட்டில் இருக்கிறதுக்கே கேவலம்பா. யாரு இவன் ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் வந்த பிரச்சனைய ஒரு இனப்பிரச்சனையை, மொழி பிரச்சனையை, தேச பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்துடுவான். என்ன செய்யணும்? உடனே அவனை ஃபோனில் பிடி, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இவரு உடனே அவரை ஃபோனில் பிடி, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நாலு வார்த்தை நெருக்குன்னு பேசாட்டா இவருக்கு தூக்கம் வர. ஆனால் ரசூலுல்லாவுடைய வழிமுறை என்ன? மனைவியோடு ரசூலுல்லா நிற்கிறாங்க. யூத பெருச்சாலிகள் பெருமானாருடைய குடும்பத்தை கடந்து செல்கிறது. எப்பவுமே சும்மா போகமாட்டான் அந்த யூதன். இந்த யூதன் இருக்கிறானே, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு. போகும்போது அப்படியே போகிற போக்கில் ரசூலுல்லாவை கொஞ்சம் வெறுப்பேற்றலாம் அப்படின்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு போறான். அஸ்ஸலாமு அலைக்கும்னா நமக்கு தெரியும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு அர்த்தம். இவன் என்ன செஞ்சான், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும்ங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா அதுக்கு ஒரு அழகான ரிப்ளை பண்ணாங்க. ஆனா கூட இருக்கிற ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, வாலைக்கும் அஸ்ஸலாமு வல்லஅனது வல்கதப். அவன் சொன்னது ரெண்டு, இவங்க சொன்னது மூணு. அப்படிதான் உடனே ரசூலுல்லாஹி உங்கள் மீது சாபமும் கோபமும் மரணமும் உங்களுக்கு உண்டாகட்டும்ங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சா யூதனை பத்தி ஒண்ணுமே சொல்லல. மனைவி பக்கத்துல போற ஆயிஷா, ஏன் நான் உன்னை இப்படி வன்மமானவளாக பார்க்கிறேன், இவங்க கோபப்பட்டது யாருக்கு, யாருக்காக கோபப்பட்டாங்க, நபிக்காக. இப்படிதானே, இப்படி மட்டும் நம்ம ஒய்ஃபை பார்த்து நம்ம சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், ஏயோ உனக்காக நான் பேசுறேன் நீ என்ன அப்படி. ஆனா அவங்க அன்னை அப்படிதானே, உம்மஹாத்துல் மூமினீன்ல ஒரு ஆளாச்சே, யார சுல்லா அலம் தஸ்மா மா காலு, அவங்க சொன்னதை நீங்க கேட்கலையா யார சுல்லா, அலம் தஸ்மி மா குல்து, ஆயிஷா நான் சொன்னதை நீ கேட்கவில்லையா, இதுதாங்க அதபு. எப்படி, அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா யார சுல்லா, ஆயிஷா நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்பதை நீ கேட்கவில்லையா, அப்படியா நீங்க என்ன சொன்னீங்க யார சுல்லா. பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட கேட்காமல் இருந்தது பெருமானார் கொடுத்த ரிப்ளை. நானும் சொன்னேன் வாலைக், அவங்க ரெண்டு வார்த்தை சொன்னதுக்கு பதில் ரசூல் எப்படி முடிச்சாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. ஏன், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த நாவு என்பது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று. எப்படி, இத்தனைக்கும் திருமறை குர்ஆனே அனுமதி கொடுத்திருக்கிறது. எப்படி, உங்களை யாராவது ஒருவர் உங்கள் மீது வரம்பு மீறினால் அவர்கள் வரம்பு மீறுகிற அதே அளவு நீங்களும் வரம்பு மீறுங்கள், அனுமதி இருக்கிறது திருமறை குர்ஆனில். ரெண்டு வார்த்தையை சொல்லி அவன் பேசுறான், அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கும் போது ஒரே வார்த்தையில் முடிச்சாங்களே, வாலைக் உன்மீதும் உண்டாகட்டும்னு. இதுதாங்க அதபு. இந்த அதபு இல்லாட்டா நமக்கு வந்துடும் அதாபு. அதனாலதான் நாவும் இந்த நாவை சரியாக பயன்படுத்தாவிட்டால், இந்த நாவை முறைப்படி பாவிக்காவிட்டால் சகோதரர்களை, நிச்சயமாக அதனுடைய பின்விளைவு நரகம்தான். இதிலே மாற்றுக்கருத்தே கிடையாது. அவ்வளவு மோசமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபி தோழர் ஒருவர் உக்பா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மன் நஜாத், நஜாத்னா என்ன? இங்க உள்ள பழைய ஆட்களுக்கு தெரியும் நஜாத்னா, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு முக்கியமா தெரியும். என்னதுங்க நஜாத்னா, நஜாத்னா என்னது, தௌஹீத். நம்ம ஊர்லலாம் நமக்கு பேரை தான் நஜாத்துக்காரங்க, நஜாத்துக்காரங்க. ஆரம்ப கால தொழில் பிரச்சாரம் அன்னஜாத் என்கிற பெயரில் அந்த பத்திரிகை துவங்கி பிரச்சாரம் செய்யப்பட்டதனால் நஜாத்து நஜாத்துப்பாங்க, நஜாத்துக்காரங்க. உண்மையிலே நஜாத்தை அன்னைக்கே தேடி இருக்கிறாங்க, யாரு, சஹாபாக்களே தேடி இருக்கிறாங்க. யார சொல்லலா, மண் நஜாத், நஜாத் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம யார்ட்டையா வந்து நஜாத் என்றால் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், எதையும் சொல்லுவோம். ஆனால் நஜாத் என்றால் வெற்றி என்று பொருள். நஜாத் என்றால் என்ன, வெற்றி என்று பொருள். யார சொல்லலா, வெற்றி என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதிலை சொல்லுகிறார்கள். அதற்கு முதல்ல சொல்றாங்க, அம்சிக் அலைக லிசானக, உக்பா உனது நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அதுலதான் வெற்றி இருக்குது. நம்ம கிட்ட வந்து யாராவது வெற்றி என்றால் என்னன்னா பிலாசபி பேசியிருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாம் அப்புறம் முதல்ல நீ வாயை ஒழுங்கா வைக்கணும். அப்படித்தானே, முதல்ல எதை ஒழுங்கா வைக்கணும் சகோதரர்களே, நாவை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சின்சியாரிட்டி, உங்களுடைய டிசிப்ளின், உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஸ்கில் எல்லாம் அப்புறம். முதலில் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது, நீங்கள் பேண வேண்டியது நாவை. அதனைத்தான், அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி எது என்று நபி தோழர் கேட்டபோது, அம்சிக் அலைக லிசானக, உனது நாவை உன் கட்டுப்பாட்டில் கொள்வை. இது எல்லாராலையும் முடியாது, பேசும்போது கேட்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் எத்தனை பேரால் இதை கட்டுப்படுத்த முடிகிறது, எத்தனை பேரால் தங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடிகிறது? ஆத்திரத்தில், கோபத்தில், வெறுப்பில் உமிழ்ந்த நெருப்பாய் கக்கப்பட்ட வார்த்தைகள் கக்கப்பட்டதற்கு பிறகு, அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்கு பிறகு, ஏண்டா அவனை பார்த்து அப்படி கேட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இவன் உண்மையிலேயே சொல்லுகிற வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும், நான் சொல்லணும்னு நினைச்சு சொல்லலை, அந்த கோபத்தில் எனக்கு வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனால் அவனுடைய நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றார். அதனால்தான் வை என்றார்கள். வைக்க முடியறதில்லைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே அதுதான், நாவை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாவை கட்டுப்படுத்த முடியாதனால் எத்தனையோ பிரச்சனைகளிலே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியின் வழிகளில் முதல் வழியை சொல்லுகிற போது சொன்னார்கள், அம்சி காலை கிளிசானக், உனது நாவை நீ கட்டுப்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் உனக்கு தோல்விதான் மிஞ்சும் என்றார்கள். எத்தனை பேருடைய குடும்பங்கள் நடுத்தருவிலே வந்திருக்கிறது, எத்தனை பேருடைய வியாபாரம் பூஜ்ஜியத்திலே போய் முடிந்திருக்கிறது, எத்தனை பேருடைய முன்னேற்றங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருடைய வளமான நலமான பலமான வாழ்வு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நட்புகள் முறிந்திருக்கிறது, எத்தனை உறவுகள் உடைந்திருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகளை இந்த சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது நாவை அடக்க முடியாத காரணத்தினால். நீங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் எச் ராஜாவுடைய பெரிய பிரச்சனை என்னது? வாயை மட்டும் அந்தாலும் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தானா? பிரச்சனையே கிடையாது. இப்படிதானே இன்னைக்கு அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே எதையாவது நடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு கோயிலில் நடந்துச்சு, சிறுமி கற்பழிக்கப்பட்டுட்டான்னு ஊர் உலகமே குமுறிக்கிட்டு இருக்கு. மொழிக்கு அப்பாற்பட்டு இனத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கிறுக்க மாதிரி கோயிலில் எப்படி கதவு இருக்கும் அப்படிங்க? ஏன் தெரியவில்லை நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எட்டு வயது சிறுமியை எட்டு நாள் கோவிலுக்குள் போட்டு இந்த காமுகர்கள் இந்த காவி கைவர்கள் அவ்வளவு மோசமான முறையில் அந்த குழந்தையை சின்னாபின்னப்படுத்தி சீரழித்து விட்டு அந்த குழந்தையை எல்லாம் பண்ணி கடைசியில் கொண்டும் போட்டு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து ஊர் உலகமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் சர்வ சாதாரணமாக இவர்களால் பதிலளிக்க முடிகிறது என்று சொன்னால் காரணம், இந்த நாவை பயன்படுத்த வேண்டிய தர்பியத்தை இஸ்லாம் தவிர எந்த மதமும் எந்த மார்க்கமும் போதிக்கவில்லை சகோதரர்களே. அதனாலதான் வெற்றி என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது உன்னுடைய நாவை கட்டுப்படுத்து என்று சொன்னார்கள். பாருங்கள், சுஃபியான் இப்னு அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பயப்படுகிற விஷயம் எது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் விஷயத்தில் நீங்கள் மிக பெரும் அளவில் பயப்படுவது எது என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே வருகிறது, ஃபஅஹத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி லிஸானி நஃப்ஸி ஸும்ம கால் ஹாதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை தம் கரத்தால் பிடித்து சொன்னார்கள், நான் அதிகம் பயப்படுவது இதற்கு தான். பாருங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு பட்டியலிட்ட சில ஹதீஸுகள். வெற்றி நாவை கட்டுப்படுத்துவதிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பயப்படுவது இந்த நாவை கட்டுப்படுத்தாத விஷயத்திலே இருக்கிறது. இப்படி எதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் விபரீதங்களை குறித்தும் விளைவுகளை குறித்தும் எச்சரிக்கை செய்து சொன்னார்களோ இவைகள் அனைத்துமே சகோதரர்களே, அதை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தாவிட்டால் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று கவலையோடு சொல்லியிருக்கிறார்கள். இதை யாருக்கு மத்தியில் ரசூலுல்லா சொன்னாங்க? சாதாரணமாக பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்ட உபதேசங்களா இது? விளைவுகளை யோசிக்காமல், பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் சகட்டு மணிக்கு வார்த்தைகளை இன்றைக்கு சில பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அது அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்ட வாசகங்களா இது? பேணுதலாக வாழ்ந்தவர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எந்த சிரமங்களையும் மின்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள், பெருமானாரின் அன்பையும் பெருமானாரின் மதிப்பையும் பெற வேண்டும் என்பதற்காக உயிரை கூட துச்சமென கருதி இவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாட்டையே தூர எறிந்துவிட்டு இன்னொரு நாட்டிற்கு குடிமக்களாய், எப்படி இன்னொரு நாட்டிற்கு அகதிகளை போய் குடியேறியவர்கள், அப்படிப்பட்ட சமூகம் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? உடைய வாழ்க்கையில் ஒரு நாள் முழுவதும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரைக்கும் நான் இன்றைக்கு பொய்யே பேசவில்லை, நான் இன்றைக்கு புறமே பேசவில்லை, நான் இன்றைக்கு யாரை பற்றியும் அவதூறு சொல்லவில்லை, நான் யாரையும் ஏளனமாக பேசவில்லை, நான் யாரையும் எடுத்தெறிந்து பேசவில்லை, நான் யாருடைய மரியாதைக்கும் குறைவாக நடந்து கொள்ளவில்லை, நான் யாருடைய நன்மதிப்பையும் குறைத்து எடை போடவில்லை, நான் யாரை குறித்தும் கேவலமாக பேசவில்லை, நான் யாரையும் ஏமாற்றும் விதத்திலே பேசவில்லை, உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்து நான் பேசியதில்லை என்று யாராவது இன்றைக்கு சொல்ல முடியுமா சகோதரர்களே? போலித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு தயாராகிவிட்டோம், போலித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு நாம் தயாராகிவிட்டோம். விருந்திற்கு வா என்று இவர் சொல்கிறார், அதிலும் உண்மை இல்லை. வருகிறேன் என்று சொல்கிறார், அதிலும் அவருக்கு உரிமை உண்மை இல்லை. இன்றைக்கு அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. போன் பண்ணி நான் நாளைக்கு வந்துருவீங்களா, எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு, சொல்லுவதிலும் இவருக்கு உண்மை இல்லை. நான் வந்துடுறேன் பாய், கவலைப்படாதீங்க என்று அவர் சொல்லுகிறாரே, அதிலும் உண்மை இல்லை. உண்மை இல்லாத பேச்சுகள் இன்றைக்கு எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம், உணர்வு இல்லாத பேச்சுகள் எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய பேச்சால் காயப்படுத்துகிறோம், எவ்வளவு பேரை ஏளனம் செய்கிறோம், எவ்வளவு பேரை எள்ளி நகையாடுகிறோம், எவ்வளவு பேருடைய மானங்களோடு விளையாடுகிறோம், எவ்வளவு பேருடைய உணர்வுகளை துச்சமென மதிக்கிறோம் சகோதரர்களே. காசில்லை என்பதற்காக எத்தனை பேரை மோசமான முறையில் பேசிக்கிருக்கிறோம், நெருங்கிய உறவாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் பொருளாதாரம் இல்லையே என்பதற்காக அவர் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறோம், அவருடைய மானங்களோடு எவ்வளவு விளையாடி இருப்போம், அவரிடத்தில் இருக்கிற குறைகளை சொல்லி எத்தனை முறை சுட்டி காட்டி இருப்போம், அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய பலகீனங்களை எத்தனை முறை சுட்டி காட்டி குத்தி காட்டி பேசியிருப்போம். இப்படியே இடைபோட்டு பாருங்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டால், நாம் பிறரை காயப்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், நாம் சொன்ன பொய்கள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், நாம் சொன்ன அவதூறுகள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், யாரையெல்லாம் ஏமாற்றினோமோ, யாரையெல்லாம் ஏளனம் செய்தோமோ, யாரையெல்லாம் கேவலமாக பேசினோமோ, யாருடைய நன்மதிப்பெல்லாம் குறையும் விதத்தில் குள்ளையும் விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தினோமோ, இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு நாளைக்கு இதற்குரிய பதிலை தா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதிலை வைத்திருக்கிறோம் சகோதரர்களே? சாதாரணமானது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையில் வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய முஃப்லிஸ் என்கிற நிலையில் திவால் ஆகக்கூடியவனை பற்றி சொல்லும் போது, திவால் ஆனவன் என்றால் தெரியுமா சகோதரர்களே, என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று மஞ்சள் நோட்டீஸ் காட்டி சில பேர் இங்கிருந்து பறந்து போவார்களே, அப்படிப்பட்ட நிலைக்கு வருவதற்கு பேர் தான் திவால் ஆகக்கூடிய வாழ்ந்து கெட்டவன் என்று சொல்லுவோம். செல்வத்தோடும் செழிப்போடும் செல்வாக்கோடும் வாழ்ந்தவன், காசும் பணமும் நிறைய வைத்திருந்தவன், பொருளாதாரம் அதிகம் சம்பாதித்தவன், நிறைய லட்சங்களை நிறைய கோடிகளை தன் கண்ணால் கண்டவன், ஆனால் திடீரென்று எல்லாமே இழந்து அவன் பஞ்சை பராரியாய் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை வருமே, அதற்கு பேர் தான் முஃப்லிஸ், திவாலானவன் என்ற அர்த்தம். அவனை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், முஃப்லிஸ், திவாலாகி போனவன் யார் என்று தெரியுமா? யாரிடத்தில் தங்கமோ வெள்ளியோ இல்லையோ, யாரிடத்தில் காசோ பணமோ இல்லையோ, அவன் தான் திவாலாய் போனவன் யார சொல்லல்லா. நபிகள் நாயகம் என்ன தெரியுமா சொன்னாங்க, மறுமை நாளிலே வருவான், மறுமையிலே வரும்போது தொழுகையை கொண்டு வருவான், நோன்பையை கொண்டு வருவான், தான தர்மங்களை கொண்டு வருவான், சக்காத் சதகாவை கொண்டு வருவான், ஆனால் வரும்போதே ஒருவனை திட்டி இருப்பான் என்கிற விஷயத்தை தான் முதல்ல சொல்றான். ஒருவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டி இருப்பான், ஒருவனுக்கு எதிராக அவதூறு சொல்லி இருப்பான். வந்தவன் என்னாவும், இவன் செய்த நன்மைகள் எல்லாம் இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டு விடும். எப்படி ஒருவரிடத்தில் நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் அந்த கடன் திருப்பி ஒப்படைக்கப்படுமோ, அது போன்று நம்மால் பேசப்பட்ட எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடனை போன்று வைத்திருக்கிறான். சும்மா கிடையாது, சர்ற மாதிரி அவனை பேசிட்டேன்டா, செம்ம பேச்சு பேசிட்டேன்டா. பெருமையாக இன்றைக்கு நிறைய பேர் ஒருத்தனை திட்டிட்டு, ஒருத்தனை பேசிட்டு, ஒருத்தனை கேவலப்படுத்திட்டு, ஒருத்தனை ஏளனப்படுத்திட்டு, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு அவனை செம்ம கலாய் கலாச்சிட்டேன். நம்ம சென்னை தமிழ்நாட்டு பசங்க ஸ்ரீலங்காவில் அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. இன்றைக்கு இது ஒரு பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருவருடைய குறைகளை பற்றி பேசுவது, ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களை பற்றி பேசுவது, ஒருவரிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை பற்றி பேசுவது இன்றைக்கு பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. அவனை போட்டு பாடாப்படுத்துறது, கொஞ்சம் பேச தெரியாது அவனால் சிக்கிட்டானா, அவனை போட்டு பிரிச்சு மேயறது, இதை செய்து பெருமையாக இதை வெளியே வேற பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் வழக்கம் சில பேரிடத்தில் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள், திவாலாய் போகிற சூழ்நிலை வந்துவிடும், திவாலாய் போகிற சூழ்நிலை வந்துவிடும். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய தானம், உங்களுடைய தர்மம், உங்களுடைய ஹஜ்ஜு, உங்களுடைய உம்ரா, நீங்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள், நீங்கள் செய்த திக்ரு, நீங்கள் செய்த திலாவத்து, நீங்கள் செய்த ஏனைய நன்மைகள் எல்லாம் சகோதரர்களே அங்கே விலை பேசப்படும். விலை பேசப்படுவதற்கு உரிமை உங்களுக்கு தரப்படாது. என்னுடைய விஷயத்தில் நான் பேசினால் நான் எனக்கு சாதகமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும், ஆனால் மறுமையில் யாரால் யாரெல்லாம் என்னால் பாதிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் என்னுடைய நாவால் பாதிக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கும் எனக்கும் இடையில் இந்த பஞ்சாயத்து நடக்கும் போது என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாது. அல்லாஹ் அங்கே கூலியை மட்டும்தான் தருவான். நீ அவனை திட்டி இருக்கிறாயா, ஓகே, அந்த திட்டுதலுக்கு பகரமாக இந்தா அவனுடைய தொழுகையை நீ வச்சுக்கோ, அவதூறு பேசினியா, இந்தா அவனுடைய நோன்பு வச்சுக்கோ, ஏளனமாக பேசியா, எடுத்தறிந்து பேசினாயா, கேவலப்படுத்தினாயா, அவனை பரிகாசம் செய்தாயா, அவனுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவனுடைய மனதை காயப்படுத்தினாயா, எல்லாத்தையும் கொடுப்பான். கடைசியில் செய்த நன்மைகளை எல்லாம் இழந்து நிராயுதவாணியாய் நிற்கதியாய் அவன் நிற்கும் போதும் சகோதரர்களே, அவன் கணக்கில் இருக்கிற பாவங்களின் அழுக்குகள் சுத்தப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, அவன் கணக்கிலே இருக்கிற பாவங்களின் கரைகள் முழுமையாக அழிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது, இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரையெல்லாம் இவன் எடுத்தறிந்து பேசினானோ, யாரையெல்லாம் இவனுடைய நாவால் இவன் காயப்படுத்தினானோ, காரணம், யாரையெல்லாம் ஏளனம் செய்து, யாரையெல்லாம் கேலி செய்து, யாரையெல்லாம் குறைபடுத்தி, யாரையெல்லாம் கலங்கப்படுத்தி, இவனுடைய நரம்பில்லாத நாக்கால் யாரையெல்லாம் அவன் அசிங்கப்படுத்தினானோ அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இவனிடத்திலே கொடுக்கப்படும். யோசித்து பாருங்கள் எவ்வளவு மோசமான விளைவை இந்த நாவு ஏற்படுத்தி விடுகிறது. அறுத்து போட்டா 1/2 கிலோ தேராது, அறுத்து போட்டா 100 கிராம் தேராது, ஆனால் இந்த நாவு 70 கிலோ 80 கிலோ உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி விடுகிறது. சகோதரர்கள் யோசிச்சு பாருங்க, அவன் தொழுத தொழுக, அவன் வைத்த நோன்பு, அவன் ஓதிய திலாவத்து, அவன் செய்த விக்ரு, அவன் செஞ்ச ஹஜ்ஜு உம்ரா, இவைகளெல்லாம் இவனுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர வேண்டியது. எல்லாத்தையும் கொண்டு வருவான், பத்திரமா கொண்டு வருவான். ஆனால் இந்த உலகத்திலே அவனுடைய நாவு ஆடிய சில ஆட்டங்களின் காரணத்தினால், அவனுடைய வாய் ஆடிய சில விளையாட்டுகளின் காரணத்தினால் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் கடைசியிலே நரகத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது, அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸ்ன்னார், அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸ்ன்னார், அதிகமாக மக்களை நரகத்திலே நுழைவிப்பது எது என்று கேள்வி கேட்டப்படும் போது பெருமானார் சொல்லி சொன்னார்கள் என்று கேள்வி கேட்டப்படும் போது பெருமானார் சொல்லி சொன்னார்கள்

மோசமான முறையில் சில கட்டங்களிலே பேசிவிடக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் இன்றைக்கு பல பேர் தாயை பேசுகிறார்கள், தந்தையை பேசுகிறார்கள், மனைவியை பேசுகிறார்கள், மக்களை பேசுகிறார்கள். எவ்வளவு பேர் ஒருவர் இருக்கும் போதும் இல்லாத போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பதிவு செய்யப்படும், எல்லாம் பதிவு செய்யப்படும். இன்றைக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பழக்கமே நம்மில் பெரும்பான்மையாளவர்களுக்கு இல்லை. வயதில் மூத்தவர்களை சர்வ சாதாரணமாக அவன் இவன் என்று பேசுகிறோம். அவன் வந்தானா அவன் போனானா என்று சொல்லுகிறோம். ஒவ்வொருவனுக்கும் ஒரு பட்டப்பேரை சொல்லி ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான பேரை வைத்து அவர்களை நாம் மிகவும் மோசமான முறையில் கேவல்படுத்தி கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒருவன் இருக்கும் போதும் ஒருவன் இல்லாத போதும் அவனோடு நாம் எப்படி பழகி கொண்டிருக்கிறோம். இருக்கும்போது அவர் பேசுறது அல்லாஹ் அக்பர், பதிவு செய்தால் கவிஞர்கள் தோத்து விடுவார்கள், அவ்வளவு அழகா பேசுறது. அந்த பாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்படியே பேசுறது, ஃபேஷனா பேசுறது, ரொம்ப அழகா பேசுறது. போன உடனே யாரையாவது சகோதரர்களை பட்டப்பேர் இல்லாமல் இன்றைக்கு சொன்னால் பிறரால் புரிஞ்சுக்க முடியுதா எந்த அளவிற்கு இந்த பட்டப்பேர் சொல்லி பேசுவதன் இடத்திலே சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது என்றால், அவருடைய இயற்கையான இயற்பெயரை சொன்னால் பல பேருக்கு தெரிவதே இல்லை. பாய் நேத்து அகமது வந்தாரு, அகமது காக்கா வந்தாரு. எந்த அகமது அப்படின்பார், தம்பா அந்த சொட்ட தலை அப்படின்னாதான் அவனுக்கு புரியுது. அகமது வந்தாரு, இன்னாருடைய மகன் வந்தாரு, இந்த தெருக்காரர் வந்தாரு, இந்த ஊருக்காரர் வந்தாருன்னு ஆயிரம் அடையாளங்கள் அவருக்கு இருக்கு, அதெல்லாம் அவருக்கு சொல்ல மாட்டார். இப்படிதானங்க, அகமதுன்னு ஒருத்தர் வந்தாரு, ரைட், ஓகே, மேபி அகமதுங்கிற பேர்ல ஒரு நாலஞ்சு பேர் இருக்கலாம். ஏன்பா அவருக்கு ஒரு குடும்ப பேர் இல்லையா, அவருக்கென்று தெரு இல்லையா, அவருக்கென்று ஊர் இல்லையா, அவர் வேலை பார்ப்பதற்கு கம்பெனி இல்லையா, அவர் எந்த பொறுப்பிலே வேலை பார்க்கிறார் அந்த பொறுப்பு இல்லையா, கொஞ்சம் யோசிச்சா சொல்லலாம். ஆனா இவருக்கு இப்படி சொல்லி பழக்கம் இல்லையே, எவனை பார்த்தாலும் நெட்ட குட்ட இப்படியே சொல்லி சொல்லியே பழகிறது. இது எங்கத்தனமா இவங்க பழகிறார்கள் சகோதரர்களே. இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது மாணவர்கள் பருவத்திலே இருக்கும் போது யாராவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன பேரு, என்ன பேரு, ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம பேர் வச்சிருப்போம் நம்ம டீச்சர்களுக்கு. கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆசிரியராக வந்து விட்டால் வந்துருச்சு கத்தி அப்படிங்கிறது, வந்துட்டார் ரம்பம். நான் ஸ்கூலில் படிக்கும் போது நீங்கள் அப்படி தானே கேட்டுறாதீங்க, பசங்க சொன்னதை சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு டீச்சர், ஒரு சார் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன், எப்போ பார்த்தாலும் உபதேசம் பண்ணுவார் இந்த பசங்களுக்கு. உபதேசம் பண்ணும்போது பசங்க மூஞ்செல்லாம் அப்படி ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி போகும். அப்போ அவர் சொல்லுவார், தம்பி பாகக்காய் வந்து கசக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னார் ஒரு வாட்டி. உடனே அவருக்கு பாகக்கான்னு பேர் வச்சிட்டானுங்க. எவ்வளவு பெரிய ஒரே வாட்டி கிளாஸுக்கு ஒரு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவார், அவர் அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டாரா அப்படிமா. உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த உபதேசத்தினுடைய வீரியத்தை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு, தம்பி பாகக்கான கசக்கும் ஆனா உடம்புக்கு நல்லதுன்னு பாருங்க அண்ணன். அவருக்கு பேர் என்னது, பாவக்க. இதுவா தர்பியத்து சகோதரர்களே? இப்படியே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ட பேரு. யாரையாவது விட்டு வைத்தோமா இன்றைக்கு? வயதில் மூத்தவர்கள் சிறியவர்கள் இருக்கிற பேரே இல்லாம ஏங்க, ஒரு நேஷனாலிட்டிய கூட இன்னைக்கு எப்படிங்க சொல்றோம், மஞ்ச பச்சை சொல்லு, உங்களுக்கு யார நான் சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு, அப்படிதானே, மஞ்ச பச்சை எல்லாத்தையும் கருப்புன்னு யாருக்கும் சொல்றது இது வரைக்கும், கருப்பு வெள்ளன்னு சொல்றது கிடையாது, மஞ்ச பச்சை. இப்படி சகோதரர்களே சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. இதெல்லாம் நம்முடைய வழக்கத்திலே பழக்கத்திலே இது தவறு என்றே குற்றம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு குற்றம் என்றே தெரியாமல் உணராமல், உணரப்படாத தீமைகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, படித்து பாருங்கள் சகோதரர்களே. இதெல்லாம் ஒரு குத்தமா, இதெல்லாம் ஒரு தப்பா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு பிறரை பற்றி பேசுவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஒருத்தர் எப்படிங்க இருப்பான், அல்லாஹ்வுடைய படைப்புல ஒன்னு நெட்டையா இருப்பான் இல்லாட்டா குட்டையா இருப்பான், அப்படிதானே, கொஞ்சம் குண்டா இருப்பான் இல்லாட்டா கொஞ்சம் ஒல்லியா இருப்பான். எதையாவது சொல்லி யார் சகோதரர்களே நினைத்த மாதிரி சாப்ட்வேர் ப்ரோக்ராமா பண்றோம், நம்ம நினைச்ச மாதிரி மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும்னு நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியா சகோதரர்களே பிள்ளைகளை பத்தி வெளியே விட முடியும். அல்லாஹ் நமக்கென்று என்ன வடிவத்தை என்ன நிறத்தை நாடி இருக்கிறானோ அந்த நிறத்திலும் வடிவத்திலும் தான் வருவார்கள். நிறைய பேர் ஒரு ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, திருமணம் ஆனதற்கு பிறகு வேற வேற ஷேப்ல ஆகத்தான் செய்வாங்க, அப்படிதானே, அப்படித்தானே சகோதரர்களே. குண்டாக இருக்கிற ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு ஒல்லியாவதும், ஒல்லியாக இருக்கிற பெண்கள் திருமணமானதற்கு பிறகு குண்டாவதும் இயற்கை. சிரிப்பீங்களே எல்லாரும் இப்படி சொன்ன உடனே.
பொதுவாக தான் சொல்றேன் நான். இப்படி சகோதரர்களே, கால சக்கரம் சுழலும் போது நிச்சயமாக மனிதர்களுடைய

0: வாழ்க்கையில் வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக அதையெல்லாம் நம்ம வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், இப்படியே பட்ட பேர்களை நாம் சுட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் போது நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு மேட்டரா? இபிகோ விட்டு விடலாம் சகோதரர்களே, இந்த உலகத்தின் சட்டங்கள் இதை விட்டு விடலாம், ஆனா பக்கத்திலே இருக்கிற மலக்குமார்கள் மா எல்ஃபுபு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். அல்லாஹ் மலக்குமார்கள் நம்முடைய அனைத்து காரியங்களையும் பதிவிடுகிறார்கள் என்கிற செய்தியை நமக்கு விளக்குகிற போது கௌல் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மா எல்ஃபுபு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். அவர்கள் பாவிக்கிற பயன்படுத்துகிற எந்த ஒரு கவுல் வார்த்தையாக இருந்தாலும் அதை உறுதியாக பதிவு செய்கிற பதிவாளர்கள் இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம பேசுகிற எல்லாம் என்ன செய்யப்படுது? ரெக்கார்டு, எல்லாமே ரெக்கார்டு செய்யப்படுகிறது, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாவிடத்திலே போய் நின்று யாழ்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ராயாலாம் அல்லா கிட்ட கேட்க முடியாது. இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்கலாம், இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்கலாம். டக்குனு உங்கள் மேனேஜர் கூப்பிட்றார், உனக்கு இந்த மாதத்துலேருந்து 500 ரூபா கம்மி. ஒய் என்னாச்சு என்னாச்சு? நீ என்னை பார்த்து சொட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார்னு வைங்க சார், இதெல்லாம் ஒரு மேட்டரா சார், இதுக்கு போய் 500 ரூபா கம்மி பண்ணிட்டீங்கன்னா இங்கே கேட்கலாம். அங்கே போய் கேட்க முடியுமா? நிச்சயமாக கேட்போம். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், லஜ்கல் மொபில் கலிமா, ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான் விளைவு தெரியாமல், அது இவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை பற்றி கேட்கிறார். அனில் அமலி லதி யுத்கிலுஹுல் ஜன்னா வ யுபஈதுஹு அனில் நார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் சமீபித்து வைக்கக்கூடிய, நரகத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய ஒன்றை கேளுங்கள். எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த முன்னோர்கள். எப்படி சொர்க்கத்துக்கு போறதுன்னு சொன்னாலே அது எதுல இருந்து வளர்கிறதா? எதுல இருந்து வளர்கிறது? நரகத்திலிருந்து வளர்கிறது. அப்படித்தானே, நான் ஊர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட கேட்போமா, நான் சவுதியிலிருந்து செல்ல வேண்டும் ஊரில் போய் செட்டில் ஆக வேண்டும் அப்படின்னு சும்மா கேட்போமா? ஊர்ல போய் செட்டில் ஆகிறனாலே என்னது, இங்கிருந்து போறேன்னு தான் அர்த்தம். ஆனா சொர்க்கம் நரகம் என்று வரும்போது சகோதரர்களே, அதில் எந்த விதத்திலும் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. ஏன்னா மார்க்கம் ஒன்றை சொல்லி இருக்கிறது, அதாவது நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் கூட கொஞ்ச காலம் நரகத்தினுடைய வேதனை அனுபவித்து விட்டு எங்க போகலாம்? அவங்க சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போ சொர்க்கவாசிகள் எல்லாருமே அல்லாஹ் நாடியவர்களை தவிர சிலர் அதில் எப்படியும் இருக்கலாம், நரகத்தின் வேதனை அனுபவித்து விட்டு கூட சொர்க்கத்திற்கு போக முடியும். அப்போ அந்த பயத்தினாலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி கிட்ட கேள்வி கேட்கும் போது தெளிவாக கேட்பார்கள். ஆனா நம்மளும் கேட்போம், உலக விஷயம் என்று வரும்போது தெளிவாக கேட்போம். இப்படிதானே கடன் கேட்கிற ஒரு ஆள்கிட்ட அவசரமா ஒரு 5000 ரியால் வேணும், சனிக்கிழமை வாப்பா என்ன சொல்லுவோம் நம்ம? முதல்ல சனிக்கிழமை வாப்பாங்கிறார், நம்ம என்ன சொல்லுவோம், என்ன கேட்போம் திருப்பி? எந்த சனிக்கிழமை?
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: சில வார்த்தைகளுடைய அர்த்த புஷ்டியை புரிய வைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபுகள் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே சொல்லி, யா முஆத், தாய் உன்னை இழந்து போய்விடப் போகிறாள், வஹல் யுகப்பு நாஸு ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம், மனிதர்கள் நரகத்திலே முகம் குப்புற போய் விடுவார்களே, இல்லா ஹசாயிது அல்சினத்தையும், அது அவர்களுடைய நாவுகளின் அறுவடைகள் அல்லாமல் வேறு என்ன என்று கேட்கிறாங்க. இப்போ நரகத்தில் போய் ஒருத்தன் விழுவதற்குரிய காரணத்தை ஒரே வரியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நாவு என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், சகோதரர்களே, எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார்கள், யார் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு இடையில் உள்ளதையும் இரண்டு தொடைகளுக்கு இடையில் உள்ளதையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை என்ன செய்கிறேன், பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இரண்டு தாடைகளுக்கு இடையில் உள்ளதை ஒருவன் பொறுப்பேற்காவிட்டால் அவனுடைய சொர்க்கத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ரத்தின சுருக்கமாக ஒருவன் சொர்க்கம் போகுவதற்கும் நரகம் போவதற்கும் உரிய காரணத்தை விளக்குகிறார்கள். எவ்வளவு கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப இதை நாம் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான், புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நிறைய நபிமொழிகளில் சொன்னார்கள். ஒரு பிரபலமான நபிமொழி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வயதி, யார் பிற முஸ்லிம்களுடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவனே உண்மையான முஸ்லிம் என்றார்கள். யோசிச்சு பாருங்க, நம்மளால் நம்முடைய நாவால் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த நாவால் நான் யாரையும் எடுத்திருந்து பேசியதில்லை, யாரையும் மேலிடமாக பேசியதில்லை, யாரையும் கேவலமாக பேசியதில்லை, யாரையும் நான் மோசமான முறையில் விமர்சித்ததில்லை, யாரையும் பற்றி நான் புறம் பேசியதில்லை, அவதூறு சொல்லியதில்லை, கோல் சொல்லியதில்லை, சொல்ல முடியுமா? அப்படி நாம் சொன்னால்தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு கூறுகளை அன்னை அவர்கள் பட்டியலிடுகிற போது, மக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட வார்த்தைகளை பேசவும் மாட்டார்கள், கெட்ட செயல்களை செய்யவும் மாட்டார்கள். இவ்வளவு ஏங்க, ரமதான் வரப்போகுது அப்படிதானே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரமதானுடைய சீசன் இங்கே ஆரம்பிக்கும் அப்படிதானா? புதிதாக நிறைய பேர் பாஸ்போர்ட்டும் இக்காமாவும் எடுத்துக்கொண்டு சில பேர் முஸ்லீம்களாக மாறுவார்கள் இந்த ரமதான்லேயே. அதாவது தொழு வைக்க அப்போதான் வருவாங்க அவங்களுக்கு. ஏன், அவங்களுடைய கான்செப்டை ரமதானில் தான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் போல இருக்கு. நவூது பில்லா, இப்படி நினச்சிக்கிட்டே நம்ம சில பேர் பார்க்கத்தான் போகிறோமோ அப்படிதானே. அந்த மொதல் நாள் நைட்டு அந்த புறையை பார்த்த உடனே இந்த வெள்ளையும் சொல்லையுமா அவர் வர்ற அழகை பார்த்தா ரெகுலராக தொழுகிறவனுக்கு பள்ளிவாசல் இடம் கிடைக்காது. இப்படி கூட்டம் ஜக ஜக ஜக ஜக நிற்கும் அப்படிதானே, பார்க்கத்தான் போகிறோம். இங்கே அப்படி இல்லை, பெரும்பாலும் நம்ம ஊர்களில் சொல்கிறோம் அப்படிதானே. இந்த புறை பார்த்த தகவல் வந்ததோட கண்ணில் ஒரு சுருமாவை அடிச்சுக்கிட்டு ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை தான் வெள்ளை வேட்டி தான் அந்தந்த ஊருடைய ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போனால் ரெகுலராக தொழுகிறவங்களுக்கு இடம் கிடைக்காது, அவங்களாம் வெளியே நிற்பான். நமக்கு டவுட்டாக ஒரு கிடையாது, நான் முஸ்லீமா அவன் முஸ்லீமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு சந்தேகம் வரும் அப்படிதானே. அந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் பேண வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் நோன்பே ஏத்துக்கொள்ளப்படாதுன்னா. அது சொல்வது எது சொன்னாங்க, மன்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பி ஃலைஸ லில்லாஹி ஹாஜத்து ஃபீ அன் யதுஅ தஅமஹு வஷராபஹு. யார் ஒருவர் பொய்யான பேச்சையும் பொய்யான நடத்தையும் விட்டுவிடவில்லையோ அவர் தன்னுடைய உணவையும் தன்னுடைய தாகத்தையும் தியாகம் செய்வதனால் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னா. அப்போ உன் நோன்பே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சகோதரா உன் நாவுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது எனும்போது எவ்வளவு பேணுதலாக எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாவால் எத்தனையோ பேரை காயப்படுத்துகிறோம், எத்தனையோ பேரை பற்றி பேசுகிறோம், புறம் பேசியிருக்கிறோம், எத்தனையோ பேருடைய மானங்களோடு விளையாடி இருக்கிறோம். போகிற போக்கில் டக்குன்னு தட்டு போயிடுறது. ஒரு சபையிலே உட்கார்ந்து ஒருவரை பற்றி பேச்சு வரும்போது அவருக்கு இருக்கிற அதே கண்ணியம் தானே எனக்கும் இருக்கிறது, அவருக்கு இருக்கிற அதே உணர்வு தானே எனக்கும் இருக்கிறது என்று எந்த யோசனையும் இல்லாமல் அவனா ஐயோ அப்படி இப்படி என்று, இவர் என்னவோ பெரிய யோகியம் மாதிரி, இவர் என்னவோ வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்யாதவரை போல, இவர் என்னவோ வானத்திலிருந்து நேரடியாக இறங்கிவிட்டதை போல, இவருடைய வாழ்க்கையில் என்னவோ ஆசாபாசங்கள் சூதுவாதிகள் எதையுமே இவர் பார்க்காததை போல, புனித புத்திரனை போல் இந்த உலகத்தில் வாழ்வதை போல நினைச்சுக்கிட்டு பிறரை பற்றி சர்வசாதாரணமாக, அதிலும் சில பேர் கொடுமை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உலமாக்களை கூட விட்டு வைப்பதில்லை சகோதரர்கள். சமூகத்தில் அந்தஸ்தோடு மதிப்போடு இருக்கிற ஆளும் பெருமக்களை பற்றி கூட விட்டு விடாமல், அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா, அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்று சர்வசாதாரணமாக போகிற போக்கில் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போறோமே, எவ்வளவு விளைவுகளை இது மறுமையில் ஏற்படுத்த போகிறது என்கிற எச்சரிக்கை இல்லாமல் போனால் சகோதரர்களே பாதிப்பு நமக்குத்தான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதனாலதான் ஒரே வார்த்தையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லையே மௌனமாக இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய வார்த்தை இது. அப்போ உன்னுடைய பேச்சு நன்றாக இல்லை என்றால் உன் ஈமானில் கோளாறு. நாங்களா 30 வருஷம் தௌஹீத்வாதி அப்படின்னு தாடியை பிடிப்பார், பேசுறது பூரா போறோம், நாங்க அந்த காலத்திலேயே தௌஹீது அப்படிங்கிறது பேசுறது பூரா அவதூறு என்றால், எங்கே சகோதரா உன் தௌஹீது உன்னிடத்திலே தாக்கம் ஏற்படுத்தியது? முதல்ல தௌஹீது இங்க இருக்கணும். இங்கன்னா வெளியே அப்படி கவர்ச்சியா பேசுறதல்ல, அப்படி நாவை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும், நாவை நீ சரியாக பாவிக்க வேண்டும். இந்த நாவு எந்த விதத்திலும் உனக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். சில பேர் குடும்பத்திலே சில பேர் இருப்பாங்க, உங்களை பார்த்தாலே மற்ற எல்லாத்துக்கும் பயம், ஐயோ வந்துருச்சுரா இன்னைக்கு என்ன நடக்க போதோ என்று நினைக்கிற அளவிற்கு, ஏன் தேவையில்லாத கதைகள் எடுத்துட்டு வர்றது, சும்மா இருக்கிறவங்ககிட்ட ஊர்கதையை பேசுறது, இப்படியே சில பேர் ஃபோன் பண்ணி தன் சொந்த காசை செலவு பண்ணி ஊர்கதையை பேசுவதில் நிறைய பேருக்கு என்னது இன்ட்ரெஸ்ட், சொந்த காசை செலவு பண்ணியாவது பரவாயில்ல, அந்த மைண்டில் சேகரிக்கப்பட்டிருக்கிற குப்பைகளை கொண்டு போய் 4 பேர்கிட்ட கொட்டணும். யோசிச்சு பாருங்க சகோதரர், குப்பையை கொண்டு போய் எங்கே கொட்டுவோம், எங்கெங்கே கொட்டுவோம், குப்பை தொட்டில் கொட்டுவோம். அப்போ உங்ககிட்ட வந்து கொட்டுறாருனா உங்களை அவர் என்னவா நினைக்கிறாரு, இவர் என்ன எவ்வளோ மதிக்கிறாரோ வந்து என்கிட்ட சொல்கிறாரே, உன்னை அவன் குப்பை தொட்டி நினைக்கிறதுனால தான் கொண்டு வந்து குப்பையை கொட்டுறான், இதே ஒரு விருத்த நினைக்காம எங்கூருக்காரப்பா என்கிட்ட தான் முதல்ல செய்தியை சொல்லுவார். எந்த செய்தி, சொர்க்கத்துக்கு போகிற செய்தியாப்பா சொல்லிட்டார் உங்ககிட்ட, இந்த ரமதான் வரப்போகுது இப்படி இப்படிலாம் நம்ம செய்யணும், இப்படி இப்படிலாம் இபாதத்து பண்ணணுங்கிற செய்தியாக சொல்ல போகிறாரு, அதை சொல்ல மாட்டேன். தெரியுமா உனக்கு மேலத்தருவில் என்ன நடந்துச்சு, இவர் பெரிய ஃபலஸ்தீனத்தினுடைய வரலாறை கொண்டு வந்துட்டார், மஸ்ஜித் ரக்ஸாவுடைய வரலாறை சொல்ல போகிறார், இவர் உடனே பெருமையாக அது கேட்டு போன உடனே எங்கிட்ட தானே அந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கிறான், ஏ உன்னைய குப்பை தொட்டி நினைச்சு குப்பையாக கொண்டு வந்து கொட்டிட்டு போயிருக்கிறான், அதை பத்தி தெரியாம அதை பெருமையா பேசி அந்த பேச்சை எடுத்துக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் சகோதரர்களே வாழ்க்கை தவறாக போய்கொண்டிருக்கிறது, வாழ்க்கை தவறாக போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வியாழக்கிழமை எப்பண்டா வரும்னு வெயிட் பண்றது, ஏன் அந்த நைட்டோட நைட்டா 4 பேச்சுலர் ரூம்ல போய் போற வேண்டியது, விடிய விடிய பேச வேண்டியது. என்னத்தை பேச போறாங்க, திருமறை குர்ஆனின் விளக்கங்களை பற்றியா பேச போகிறார்கள், யோசிச்சுப்பாரு 4 பேச்சுலர் ஒன்றாய் என்ன இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், 4 பேரும் ஒன்றாக இருக்கிற இடத்துல பிறருடைய மாமிசங்கள் விலை பேசப்படாத சபைகள் ஏதாவது இருக்கிறதா சகோதரர்களே, அல்லாஹ் நாடிய சபைகளை தவிர. யாராவது வந்து மார்க்கத்தை பற்றி பேசினாலே இவனுக்கு அலர்ஜியா இருக்கு, ஒண்ணும் இல்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் அவனை திட்ட அவன் இவனை திட்ட மோசமா போய்கிட்டு இருக்கு, டக்குன்னு ஒருத்தர் வந்து பாய் ஏன் பாய் இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்க, அல்லாஹ்வ பயப்படுங்க பாய் அப்படிம்பார், யோ கண்ட நேரத்தில் கண்டதை பேசாதே அம்மா, இவன் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் குரானுடைய வசனம், இவன் பேசிக்கிட்டு இருக்கிறது குரானுடைய வசனம், அவர் அல்லாஹ்வ பயப்படுங்கன்னு வந்து சொல்றது கண்ட நேரம் கண்டதை பேசுறது, இப்படி தானங்க நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களை பெரும்பாலும் யாரும் விரும்புவதில்லை, குறிப்பாக மார்க்கம் பேசுபவர்களை கண்டாலே பல பேர் ஓடி விடுகிறார்கள், எல்லாம் ட்ரைப்பா எப்போ பார்த்தாலும் தொழுக தாடி தொப்பி இதேவா ஜாலியாகவே இருக்க மாட்டீங்களா நீங்கள் என்று பேசக்கூடிய, அதை பேசுவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு மைண்ட் செட் இன்றைக்கு நிறைய பேருக்கு தானாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் சிந்தனையும் நம்மிடத்தில் இருந்தால் நாம் ஒரு தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யாருடைய கல்பு நேராக இல்லையோ அவனுடைய ஈமான் நேராக இல்லை, யாருடைய நாவின் சீராக இல்லையோ அவனுடைய கல்பு உள்ளமும் சீராக இல்லை என்றார்கள். இன்னொரு நபி மொழியில் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமின் மக்கள் செய்கிற பெரும்பான்மையான குற்றங்கள் நாவின் காரணம்தான். இன்னொரு திசை பாருங்கள், தேவையற்ற விஷயங்களை பேசுவது, ஆபாசமாக பேசுவது, நாவு செய்கிற விபச்சாரம், இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆபாசங்களை பற்றி பேசுவது அவ்வளவு ஆர்வமான ஒன்றாக இளைஞர்களுக்கு மாறிவிட்டது. அருவறுப்பை குறித்தும், அசிங்கங்களை குறித்தும், பிறருடைய ரகசியங்களை குறித்தும், பிறருடைய அந்தரங்கங்களை குறித்தும் பேசுவது இன்றைக்கு மனிதர்களுடைய சிந்தனையில் விரும்பத்தக்க ஒன்றாக மாறிவிட்டது. நம்மளாம் சின்ன வயசுல பார்த்திருப்போம், வார பத்திரிகைகளில் அன்புடன் அந்தரங்கம் அப்படின்னே ஒண்ணு வச்சிருப்போம். எல்லாம் கற்பனை. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா, மக்களுடைய டேஸ்ட், யாரை பத்தியாவது மற்றவங்களுடைய வீட்டு ரகசியங்கள், மற்றவங்களுடைய படுக்கேறை விஷயங்கள் தெரிந்து கொள்வதில் அவ்வளவு பெரிய ஆர்வம், அதை பேசுவதில் அவ்வளவு பெரிய ஆசை என்று அந்த பிறருக்கு ஒப்பாகவே நம்முடைய சிந்தனைகளில் போனால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தவறான கோணத்திலே போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் இன்னொரு பெண்ணை பற்றி வர்ணிப்பதை தடுத்தார்கள். ஒரு பொம்பளை தான், அந்த பொம்பளை பேசுறது இன்னொரு பொம்பளை தான், ஆனா தான் கணவனாக இருந்தாலும் இன்னொரு பெண்ணை பற்றி பேசக்கூடாது, காரணம் அதுவும் தவறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், ஷிராருல் ஹல்க், படைப்பினங்களில் ஆக மோசமானவர்கள், என்னுடைய உம்மத்திலே மிக மிக கேடுகட்டவர்கள், மூன்று சாராரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்கிறவர்கள் யார் தெரியுமா? தேவையில்லாமல், பயனே இல்லாமல், வளவளவென்று வெட்டியாக பேசிக் கொண்டிருப்பவர்கள். முத்தசத்யகூன், அவர்கள் யார் தெரியுமா? மக்களை ஏளனம் செய்கிற விதத்திலே பேசிக் கொண்டிருப்பவர்கள். முத்தஃபைஹிகூன், அவர்கள் யார்? தன்னை பெருமையாக நினைத்து பேசிக் கொண்டிருப்பவர்கள். மூணுத்தையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. பயனில்லாமல், தேவையில்லாமல் பேசுவது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். பிறரை ஏளனமாக, பிறரை கேவலப்படுத்தி பேசுவதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். தன்னை பெருமையாக நினைத்து கொண்டு பேசுவது அதையும் தடுத்திருக்கிறார்கள். தடுத்ததோடு மாத்திரமல்லாம, இப்படிப்பட்ட இந்த மூவர் தான் என்னுடைய உம்மத்திலேயே கேடுகட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி சகோதரர்களே, நிறைய நபிமொழிகள் இந்த பாடத்திலே வந்திருக்கிறது. நபிமொழிகளை படித்து பார்க்கும்போது அது நமக்கு சொல்லுகிற ஒரு வரி செய்தி என்னவென்றால், இந்த நாவை கவனமாக பயன்படுத்துங்கள், இந்த நாவை பத்திரமாக உபயோகப்படுத்துங்கள். இந்த நாவை என்பது சகோதரர்களே ஒரு டிரைவிங்கை போல. நீங்கள் உங்களுடைய டிராக்கில் அது பாட்டுக்கு நீங்கள் கரெக்டாக போய்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் அடுத்தடுத்த உங்களுடைய டிராக்கில் தேவையில்லாமல் நுழைந்தாலோ, எந்த இடத்தில் உங்களுக்கு சிக்னல் போடப்பட்டு அந்த இடத்திலே நீங்கள் வண்டியை நிறுத்தாமல் வேண்டுமென்றே எடுத்தாலோ, எப்படி அது உங்களுடைய உயிருக்கும், நீங்கள் ஓட்டுகிற கார் என்கிற உடைமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமோ, அதே போன்றுதான் இந்த நாவு உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், உங்களுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். வளவளவென்று தேவையில்லாமல் பிறரை ஏவலப்படுத்தி மோசமாக பேசக்கூடிய ஒரு வழக்கம் உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் வீட்டில் பெண் எடுக்க பிறர் பயப்படுவார்கள். ஐயோ, அவன் முன்னா வேணையோ வேணான்ற பொண்ணு என்னையா செஞ்சிச்சு. ஆனா யோசித்து பார், உன்னிடத்திலே இருந்த தவறின் விளைவு யாரை பாதிக்குது? உன் பெண்ணை பாதிக்கிறது. அப்படிதானே? எத்தனை இடத்திலே சகோதரர்களே, அந்த தந்தையின், அந்த சகோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லை என்பதனால், அல்லது அந்த பெண்ணுடைய யாரு, அந்த அந்த பெண்மகளுடைய தாயார் தேவையில்லாமல் பேசுகிறார் என்பதனால் எத்தனையோ இடங்களில் பெண் பார்க்கும் படலம் கூட நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக உன்னுடைய நாவு சீரான பாதையில் போகவில்லை என்றால் அதனுடைய பாதிப்பு உனக்கும் தான், உன்னுடைய குடும்பத்திற்கும் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாவு தவறான கோணத்திலே போகிற போது அது நரகத்திலே கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அதனால் நறுமை சகோதரர்கள், நாவை நயமாக பயன்படுத்துங்கள், நாவை மிக அழகான முறையிலே பயன்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய நினைவை கொண்டு எப்போதுமே நம்முடைய நாவுகள் நனைய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி நம்முடைய நாவை சிறந்த முறையிலே பயன்படுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள், பெருமையாக பேசாதீர்கள், ஆணவமாக பேசாதீர்கள், பிறரை ஏளனமாக பேசாதீர்கள், ஆத்திரத்தோடு பேசாதீர்கள், கோபத்திலே கொப்பளிக்காதீர்கள். யாருடைய குறைகளையும் சுட்டிக்காட்டி பேசுகிறோம் என்று சொல்லி அவர்களுடைய மனங்களை காயப்படுத்தாதீர்கள். யாரிடத்திலாவது ஏதாவது தவறை நீங்கள் கண்டால் தனிமையான முறையில் அவரை அழைத்துக் கொண்டு கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமே தவிர, குத்தி காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. யாரும் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எல்லோரையும் அல்லாஹ் குறைகளோடு தான் படைத்திருக்கிறான். நம்முடைய குறைகளை சீர் செய்ய நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர, பிறருடைய குறைகளை மிகப்பெரிய அளவிலே அதை பெரிதுபடுத்தி ஜூம் செய்து பார்த்து அவர்களை கேவலப்படுத்தி பேசி அதில் இன்பம் காணக்கூடிய சைக்கோக்களாக, சாடிஸ்டுகளாக நாம் மாறக்கூடாது. நமக்கு எப்படி மானங்களும் உணர்வுகளும் இருக்கிறதோ அதே மானமும் உணர்வும் தான் சக மனிதனுக்கும் இருக்கிறது என்கிற புரிந்துணர்வில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் நடத்தும் போது நிச்சயமாக நம்முடைய நாவு சீரான முறையில் இருக்கும். நம்முடைய நாவு சீரான முறையில் இருக்கும்போது நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் பேசுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி. கூறி முடித்துக் கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். இஸ்லாம் நமது வழி, தமிழ் நமது மொழி. உங்கள் முஸ்லிம் வானொலி என்றும் ஒரே நோக்குடன்.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
4: புதிய கையடக்க தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் MS மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை. தொலைபேசி இலக்கம் 0777825541.
1: விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுல் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள 2 பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த இடம், அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த 2 அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே 2 சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46 அத்தியாயம், 29 ஆயத்திலிருந்து 31 ஆயத்து வரைக்கும். அதே போல சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவருடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு. இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால் இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம் என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹலரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமியூ லஹு வ அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். 2 செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா, அல்லாஹு தஆலா சொல்லான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைன், அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். ஒன்று பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குருவான போது நான் என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குருவானை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குருவான் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாடல பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குருவானை போடுறது, பெரிய மால்களில் குருவானை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு, எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குருவானை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குருவானுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குருவானை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு, ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு, அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அழைப்பாளரை. அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க, வ ஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. யஹ்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயிஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பார். இது யார் சொன்னது, ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது, நபி நபி அவங்க தாயிப்பிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குருவான குருவான இந்த இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காஃபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி, இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 72 ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1வது ஆயத்திலிருந்து 15 ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹ்தி இல ருஷ்தி, நேர்வழி, நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, அது காட்டுகிறது நேர்வழியை அது காட்டுகிறது. வாமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுபஹானல்லாஹ், ஜின்களே சொல்கிறது அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும். நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காஃபிர்கள் என்று இருக்கார். இந்த ரெண்டு சம்பவங்களும், இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது. தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான், ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸ்பான், உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டு பேர், ரெண்டு பேர் ரெண்டு நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபி ஐயா ஆலா இரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது, இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபுரம் மினல் ஜின் எஸ்எம் குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி நாங்கள் திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் உதயத்தை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல அஜபா, ஜின்கள் கேட்டார்கள் எனக்கு வகி வந்திருக்குது நபி அவங்க சொல்லாங்க. அப்ப நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்திலே குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்ப இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, ஒமன் லா யுஜிபு தாஇ அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒலைஸ் லஹு மின் தூனிஹி அவுலியா உலாயிக ஃபீ லலாலி முபீன் வஅன்னா வனன்னா அல்லன் நுஜிஸ் அல்லாஹ் ஃபில் அர்தி வலன் நுஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாது என்றும், இந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஸைது பின் ஹாரிதா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ளே நுழைய போகிறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே, அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்கள். ஊர்லேருந்து விரட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி, ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் மனசையில் அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளையும் விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்மே நம்பிக்கை வைக்கணும். சுபஹான் அல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹ்னஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா? அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம், இன்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், குறை அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்திலே இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது? முத்தலிம் இப்னு அதி. முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தையம் பின் அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முஹம்மது சல்லாஸ் அவங்களுக்கு இது புறவொன்று செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைது பின் ஹாரிதாவோடு என்ன செய்றாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தையம் பின் அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முஹம்மதை முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜலரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்ட சுன்னத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தையம் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தையமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தையம் இப்னு அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தையம் இப்னு அதி இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ரு போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான். பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், அவர் நான் திருந்தணும், நான் முதல்ல திருந்தணும். என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா. அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷால்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷால்லா. எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்ம இடத்துல அது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
0: நேயர்கள், இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துல் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேயர்கள், கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.

சக்கராத் ஒரு சோதனை வரும். சக்கராத் வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான், எங்கட ஆக்கள் தானே. வானத்தை எனக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும்? அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் சில நபிமார்கள், சில உலமாக்கள் இந்த மௌத்துடைய போதையை சுஜூதிலே அடைந்தார்கள். அதற்கு தனியொரு கிதாபே இருக்கிறது. இவ்வளோ உலமாக்களும் நபிமார்களும் சுஜூதிலே மௌத்தானார்கள். இது சாதனை, இது சாதனை. வாழும் பொழுது சரியாக வாழ்ந்ததால் பல சோதனைகளை கடந்தார்கள். சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இதில் கிட்டத்தட்ட 70 பேருடைய, நினைக்கிறேன், மரண கடைசி நேரத்துடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்கிறார். இதில் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது இவருடைய வரலாறு தான் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தது சுஜூதில் தான். அவருக்கு சக்கராத் வந்தது சுஜூதில் தான். சக்கராத் அடையும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சுஜூது செய்தார். அல்லாஹ் சுஜூதிலே அவருக்கு சக்கராத்தை கொடுத்தார். இது முதல் நபி. ஏண்டா மலக்குல் மௌத் அந்த காலத்தில் கான்று. மலக்குல் மௌத் என்ன செய்யலாம்? உயிரெடுக்க வர யார்? மலக்கு. மலக்குல் மௌத் இஸ்ராயிலா என்றத்தில் உலமாக்கள் சில சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சண்டை பிடிக்கிற அர்த்தமும் இல்லை. இஸ்ராயில்னு பேர் வைங்க, அப்படி மலக்குல் மௌத்துன்னு பேர் வைங்க, யாரையாவது பேரை வைங்க, ஆனால் உயிரெடுக்க வருவார்ன்றது உறுதி. நீ எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் சண்டை பிடிக்காது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா மலக்குல் மௌத்தா? அல்லாஹ் குர்ஆனில் சூரா சஜிதாவில் குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில்லதீ உக்கில பிகும் ثم الى ربكم ترجعون. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை மலக்குல் மௌத், உங்களை சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மௌத்தாக்குவார். மௌத்தாக்கினதோடு நீங்கள் அப்படியே எங்கள்கிட்ட வந்துடுவீங்க. சும்ம இலா ரப்பிக்கும் துருஜாஊன். அப்போ அந்த காலத்தில் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்த்தாங்க. கேட்டாங்க, மலக்குல் மௌத்தே கேட்டார் இப்ராஹிம். ஏனெண்டா பல சோதனைகள் சாதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாங்கள் சில சோதனைகளுக்கு ஆட்டம் காண்றோம். நும்ரூத் எவ்வாறு இருந்திருப்பார்? இன்றைக்கு யாரையாவது ஒரு முஸ்லீமை தூக்கி நெருப்பில் போட்டு பத்த வைக்கிறாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டு எரித்து பார்த்தார். முடியலை. எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்திருக்கு. தட்டத்தனிய முழு குடும்பமும், முழு ஊரும், முழு நாடும், முழு உலகமும் விரோதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தது ஒரே ஒரு ஆள், யார்? அல்லாஹ் மட்டும். நிரத்தரும் இல்லை. இன்றைக்கு எவ்வளோ கட்டியாக முஸ்லீம்கள் வாழ்கிறோம். வரும் சோதனை, சக்கராத்து வர சோதனை வரும். சக்கராத் வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான், எங்கட ஆக்கள் தானே. மலக்குல் மௌத் எங்கடால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கடால், அங்கே போய் பார்த்தா முழுது எங்கட ஆக்கள் தான். இப்போ உதாரணமாக நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, எல்லாம் கூட ஃபேமிலி கூட்டாளி, எவ்வளோ சந்தோஷம் வரும் உங்களுக்கு? உங்களுக்கு கவலை வருமா, சந்தோஷம் வருமா? மதீனாவுக்கு போய்த்தீங்க, எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு? டைமுக்கு தொழலாம், ரசூலுல்லாஹ் அது இது இபாதை செய்யலாம், எந்த தடையும் இல்லை. அப்போ கண்ணை பொத்தினா மலக்குல் மௌத், அங்கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இங்கால மூமினான ஆக்களுக்கு சந்தோஷம், அல்லாஹ்வை மறுத்தவங்களுக்கு தான் நரகம். எங்கட ஒத்தருக்கும் கவலை இல்லை. அப்போ கண்ணை பொத்தினதோடு ஆட்சி மாறிடும். அப்போ மூமிங்களுக்கு கவலை இல்லை. மௌத்து கவலையா? இப்போ நாங்கள் மௌத்தை கவலையாக தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அப்படி கவலைப்படுத்த விட மாட்டான். ஏ உலகத்தில் சோதிக்கிறான், உலகத்தில் அமல் செய்ய வைக்கிறான், பாடுபட வைக்கிறான், அங்கே சந்தோஷத்தை தருவான் அல்லாஹ். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கேட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உங்களை மௌத்தாக்கணும்?
சொன்னாங்க, நான் சுஜூதில் இருந்த மாதிரி மௌத்தாக்கு, ஷாமில் ஃபலஸ்தீனில் அப்படியே சுஜூத் செய்தாங்க, உடனே உயிர் எடுத்துட்டாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை பார்க்குறாங்க நேரடியாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டார், உங்களோட உயிர் எப்படி எடுக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு ஃபலஸ்தீனுடைய பூமியை கிட்ட வாக்கித்தாங்க, என்னென்னா ஃபலஸ்தீனில் மௌத் ஆகணும், என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தானே மௌத்தான, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரம்பரை அங்கே தான் மௌத்தான ஃபலஸ்தீனில். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சால், தையுல் அர்தன்ற பூமியை சுருக்கமாக்குற நல்லடியார்களுக்கு, நாங்கள் பிரயாண துவால ஓதுவோமே, ஒத்துவி அண்ணா போதா யல்லா தூரத்தை சுருக்கு என்று. அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபலஸ்தீனுடைய பூமி அப்படியே சுருக்கினான். மிஸ்ரில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபலஸ்தீனுக்கு போனாங்க, போனத்தோட ஜீபு என்ற மலை அடிவாரத்தில் அவிடத்தை மௌத்தாயிட்டாங்க, அவிடத்தை அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போ மலக்குல் மௌத்தை பார்க்குற பழக்கம் இருந்துச்சு அந்த இந்த காலத்தில் எங்களுக்கு, இன்ஷா அல்லாஹ் சகராத்தில் பார்ப்போம், இப்போ பார்க்க இயலாது. இப்போ என்ன செய்யலாது, சக்கராத்தில் பார்க்க கூட கவலைப்பட மாட்டோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க மலக்குல் மௌத்தை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்குறாங்க கீழே, இறங்கும் பொழுது அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசு, புதன்கிழமை தான் மௌத்தானாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்கும் பொழுது ஒரு ஆள் நிற்கிறார் மெஹ்ராபு கிட்ட. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, விடுங்க நான் இறங்க போகிறேன். அவர் சொன்னார், தாவூத் உங்களோட வருஷம் மாதம் ரிசுக்கு எல்லாம் முடிஞ்சு உங்களோட. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்தானே இந்த இப்படி பேசுகிறேன்டா முக்கியமான ஆள் தான், உடனே மிம்பருடைய படியிலே சுஜூ செஞ்சிட்டாங்க, உயிர் எடுத்துகிட்டு போய்த்தார். இதே போல் சஹாபாக்களுடைய காலத்தில் அபு மூசல் அஷரதி அல்லாஹுடைய மகன் மூசா பெரிய காரி, அபு மூசல் அஷரி யமனுடைய காரி, குர்ஆனுடைய காரி. இவர் மூசா ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு சொல்கிறாங்க, ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு இதே மாதிரி இவர் சுஜூத் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் இவருடைய உயிர் எடுத்தார். இதே போல் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு அப்துல்லாஹ் பின் சாத் பின் அபி சரஹ் இவருடைய உயிரும் பறிக்கப்பட்டது. இவர் துவா கேட்பார் அடிக்கடி, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல் காதிமத அமலி ஸலாத் அஸ்ஸுபஹ், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி அமலாக சுபஹுடைய தொழுகையாக்கு. சொல்கிறாங்க இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, சுபஹுடைய தொழுகையில் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு சுஜூதில் இருக்கிறார், அப்படியே உயிர் வைத்து. அவர் சக்கராஜ் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம், ஆக உயர்ந்த நல்ல சக்கராத்தி. ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மருமகன், அஸ்மா ரழியல்லாஹுடைய கணவர், அப்துல்லா பின் ஜுபைருடைய வாப்பா, ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு, இவங்களும் சுஜூது செய்த நிலைமையில் தான் வாதி சிபா என்ற இடத்துல வச்சு ஒரு விரோதி அம்பை தான் அப்படியே ஷைதாயிட்டான். ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் சந்திக்க வந்தா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே சுஜூதில் இருந்த பெண் எழும்பல்ல, அப்படியே உயிர் பிரிஞ்சிட்டு. ஹசரத் அபு சாலபத் அல் ஹுஷனி ரழியல்லாஹு ஹிஜ்ரி 75ஆம் ஆண்டு அபு சாலபா அல் ஹுஷனி பிரபலியமான சஹாபி, இவரும் சுஜூதில் இருந்த மாதிரியே வஃபாத் ஆயிட்டார். இது மாதிரி ஒரு கிதாபு நிறைய இருக்குது சுஜூதில் மௌத்தானவர்கள். அல்லாஹ் சுஜூதில் சக்கராத்தை கொடுத்தார். இந்த சக்கராத்தில் ஒரு மனிதன் தப்பனுமாக இருந்தால் வாழ்க்கையே சரியாக வாழும். ஹஸரத் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்களாம், எனக்கு சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையா, பிள்ளைகள் வாப்பாவுடைய சக்கராத்தில், வாப்பா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையாண்டு, இப்போ நீங்கள் அந்த நிலைமையை அடைஞ்சிருக்கீங்களே கொஞ்சம் வரணிங்க,
சொன்னாங்களாம், பிள்ளைகளே வானத்தை இன்னைக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும்? அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் அந்த போதை எப்போ மலக்க கன்றோமோ, அல்லாஹ் ரெண்டு வகையாக சக்கராத்தை வைத்திருக்கிறான். ஒன்று முஃமின்களின் சக்கராத், அடுத்தது பாவிகளின் காஃபிர்களின் சக்கராத். முஃமின்களின் சக்கராத் சந்தோஷமானது. இன்றைக்கு யாரெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் இஸ்லாத்தையும் எதிர்த்து பாவ் இவங்கட சக்கராத் இருக்குதே, நீங்கள் கோட்டல்ல ஷூட்டல்ல தங்கத்தால் உடுப்பாட்டி வைங்க பாவ். முஸ்லீம்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட விடேவி, அவங்க பாவமா இல்லையா? இப்போ மூமினுடைய சக்கராத் அல்லாஹ் லேசாக்கிடுவான். நாங்கள் சூரத்துல் வாக்கியாவில் படித்தோம், மூன்று வகையான சக்கராத்துகளை படித்தோம். சூரா வாக்கியா முதலாவது சக்கராத் யாரு? இந்த உலகத்தின் அதி இறை நேசர்களுடைய சக்கராத். فَلَوْلَا إِذَا بَلَغَتِ الْحُلْقُومَ

0: பக்கத்தோட வாழுங்க, சொல்லு கேட்கிறார்கள் கொஞ்சம் தான், சொல்லு பேச்சு நடக்கிறார்கள் எல்லாரும் இல்லையே. அப்போ எப்போ தெளிவுக்கு வரும்? சக்கராத்தில் வந்து தெளிவுக்கு வரத்தான போகணும். என்ன அடுத்த ஆயத்தில் ஒரு கண் துறப்படும், மற்ற கண் துறப்படும், அகக்கண் துறப்படும். இப்போ திறந்திருக்கிற கண்ணுக்கு விளங்குது சில உலக வஸ்துக்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களோட சக்கராத்தில் ஆக்கள் வந்துடுவாங்க. எவ்வாறு நீங்கள் உம்மாட வகுத்தில் இருக்கக்கோல உயிரை தாரத்துக்கு ஆக்கள் வந்தாங்களா இல்லையா? உயிரை தாரத்துக்கு மலக்கு வந்ததை போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரத்தாகும். சும்மா உயிர் வரலையே. உம்மாட வய தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது சும்மா உயிர் வந்துச்சு யாருக்கும்? சும்மா உயிர் வரலையே. டாக்டர் மாட்ட கேளுங்க. அப்போ உயிர் வாரண்டா பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வந்திருக்கணுமே. பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வரலையே. எங்கட குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த நாளில் தானே உயிர் வரு. வேற நாளில் உயிர் வாரது இல்லையா? அப்ப உங்களோட புத்தகங்கள் இது ஒன்றும் இல்லையே. அதான் நாங்கள் சொல்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க குர்ஆன், நல்லாவே ஏற்றுக்கொள்ளும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அது இதில் உண்மை இருக்குது. இப்போ உயிர் தாரதுக்கு எவ்வாறு மலக்கு வந்தாரோ அதே போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சக்கராத்தில் நாங்கள் அப்படியே நெருக்கமாக இருப்போம், உங்களுக்கு விளங்காது. சரி, ஆக மிக நல்லவர், சோதனைகளில் பட்டு கஷ்டப்பட்டு உலக வாழ்க்கையை முடிக்கிற போகிறார், அல்லாஹ் சும்மா விடுவானா? நமக்கு தானே ராவு பகல் எல்லாம், அங்கே என்ன ராவு பகல் எல்லாம், உயிர் பிரிஞ்சா. ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன், மிக அல்லாஹுடைய நேசர், இதுக்கு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். எல்லாரும் ஆக மாட்டாங்க ஊரில், எங்களால் ஏழுமான முகர்ரபாகும், அல்லாஹ்க்கு நெருக்கமாகும். எல்லாம் நீ என்னென்ன விரும்புகிறாயோ என்கிட்ட இருந்து எடு, அவ்வளோதான். இல்லை வாழ்கிறது கொஞ்ச காலம் தான், 1000 வருஷம் வாழ்கிறது இல்லையே. 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், இன்னும் 40 வருஷமா? இன்ஷா அல்லா, இருக்கிற 40 வருஷத்துக்குள் எப்படியாவது அல்லாஹ் கிட்ட போனா என்ன லாபம்? சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் லாபம் சக்கராத் அல்லாஹ் சொல்றான், ஃபரௌஹும் வரைஹானும் வஜன்னத்து நஈம், பூத்தட்டுகள், மலர் தட்டுகள், 500 மலக்குகள் போல் இல்லை உயிரெடுக்கிறதுக்கு. ஏ சும்மா வாழலை, உலகத்தில் சாதனையாளர் சும்மா வாழல. இன்றைக்கு சிலர் யோசிக்கிறாங்க, என்னால் பிரச்சனை வரப்படாது, நான் வாயை பொத்தி வாழ்ந்துட்டு மௌத்தாயிரோன், ஆ மற்றவங்களை மாதிரி நானும் எல்லாம் அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வைத்துடணும், ஒன்றுமே எனக்கு மார்க்கம் பேசப்படாது. அவர் முகர்ரபாகிற எப்படி? பல சவால்களுக்கு முகம் கொடுக்கும், மவுத்து வரைக்கும் தான் எல்லாம். ரெண்டாவது கூட்டம் யார் சக்கராத்தில்? அம்மா இன்கான மின் அஸ்ஹாபில் யமீன், வலது கூட்டத்தார், முகர்ரபோட கீழே. அவருக்கு என்ன செய்வாரா மலக்குல் மவுத் வந்து? ஃபசலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், வாங்க போ, வாங்க போங்க. உடம்பு மட்டும்தான் நெஞ்ச பொடி, உயிர் பெய்த்து வரவேற்பு சலாம்.
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் கேட்டது மௌலவி அலி அஹமது ரஸாதி அவர்களின்

0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை
1: அவர்கள். وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة من النار. سرو بغلم بغلجيم

0: எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉத் தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் ஜும்மா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டும்போது, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்ல் லஃபீ ளலாலின் முபீன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அவனே எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த மக்களிடத்தில் இருந்து, அவர்களிலிருந்து அவர்களுக்கு அவனுடைய அத்தா வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும், ஹிக்மத், ஹிக்மத் என்றால் அந்த குர்ஆனை விளங்குவதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்த பிற ஞானங்கள், அது ஹதீத் என்று நாம் சொல்வோம், அந்த குர்ஆனையும் ஹதீதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் அவனை அனுப்பினான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் இதுக்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அது சூரத்துல் ஜும்மா 2வது வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆசிரியராக இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் அனுப்பினான் அப்படி என்று ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே அறிமுகப்படுத்துகிறான். சூரா பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், அவ்வாறே உங்களில் ஒருவரை நாம் தூதராக அனுப்பினோம், அவர் எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார், வயு ஜக்கீக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், வயு அல்லிமுக்கும் உல் கிதாப உல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், வயு அல்லிமுக்கும் மாலம் தகூனு தலமோன், மேலும் நீங்கள் அறியாமல் இருந்ததையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா மேலும் ஒரு விஷயத்தை, நீங்கள் அறியாமல் இருப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நபி மூலமாக கற்றுத்தர இருக்கிறான் என்ற தகவலையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக அல்லாஹ்
1: நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அவர்கள் என்ன அல்லாஹ் உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடியவனாக, கஷ்டப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் என்னை உங்களுக்கு அனுப்பல அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்தாலும் அது ஒரு மனித சக்திக்கு அப்பால் அது இருக்காது. நமக்கு முடியுமான அளவுக்கு தான் அது இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை வச்சிருக்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் சொல்லும் போது அல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் விரும்புகிறான், கஷ்டத்தை விரும்பலைங்கிறான் அல்லாஹ். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களுக்கு ஒரு சிரமப்படுத்தக்கூடியவனாக, கஷ்டத்தை சுமத்தக்கூடியவனாக அல்லாஹ் அனுப்பவில்லை, உங்களுக்கு இலகுவாக கற்றுத்தரக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சடங்குகளை எடுத்து பார்த்தாலும் நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது நமக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு, சுருக்கி தொழுகிறதுக்கு நமக்கு சலுகை தரப்படுது. நம்ம ஒரு பிரயாணத்திலேயே நோயில் இருந்தால் நோன்பை விட்டுட்டு பிறகு அதை கலா செய்வதற்கு நமக்கு சலுகை தரப்படுது. தயமம் செய்கிற சட்டங்கள், உட்கார்ந்து தொழக்கூடிய சட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இலகுவாக நமக்கு சிரமப்படுத்தலை. சில சில மரங்களை எடுத்து பார்த்தா தன்னை கீறிக்கிறது, காயப்படுத்துறது, தீ மிதிக்கிறது, உடம்புல ஊசி ஏற்றுறது, தெரியாதனமாக நம்ம முஸ்லீம்கள் ஒரு சாரார் அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திம்பு வெட்டுக்குத்து அப்படின்ற பேரில் என்ன செய்யலாம், தீ மிதிக்கிற கலாச்சாரம் கூட முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளிடம் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான ஒரு கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஜும்மா ஓதிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெயிலில் வெளியில் நிற்கிறதாக தான் நிற்கிறாங்க. ஜும்மா போசிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க இடையில் மக்களிடத்தில் பேசுகிறாங்க. ஒரு இமாமுக்கு தேவை வந்தால் மௌமும்ட்ட ஜும்மாவிலே இடையில் பேச முடியும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினாங்க. யார் அவர், ஏன் வெயிலில் நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறார் ஜும்மாவை நிப்பாட்டிட்டு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இமாம் பேசினா மறுமொழி சொல்லலாம் மௌமும்களுக்கு. அவர் சொல்கிறாரு, அவர் வந்து அவர் பேர் அபு இஸ்ராயில், அவர் வந்து நேர்ச்சி வச்சிருக்கிறார். என்ன நேர்ச்சி வச்சுக்கண்டா, உட்கார்றதில்ல, கீழே உட்கார்றதில்ல, நிழலில் இருக்கிறதில்ல, வெயிலில் தான் இருக்கிறது, யார்கிட்டையும் பேசுறதில்ல, மௌன விரதம், அதோட நோன்பு, இவ்வளவு சேர்த்து அவர் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு நபி தொடர் அவரை பற்றி விவரம் சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவரை வந்து நிழலில் உட்கார சொல்லுங்க, வெயிலில் நிற்கணுங்கிறது தன்னை வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட எந்த தேவையும் கிடையாது, பேசாமல் இருக்கிறதெல்லாம் தப்பு, அப்படி ஒரு மௌன விரதம் கிடையாது, மக்கள்கிட்ட அவரை பேச சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, நின்றுக்கிட்டு தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது, உட்கார சொல்லுங்க, நிழல் எடுக்க சொல்லுங்க, நோன்பை மட்டும் தொடர சொல்லுங்க, அது இருக்குது, நோன்பு வைக்கிறதுங்கிறது இருக்குது, அதை மட்டும் தொடர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உட்கார்ந்துடுறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவைத்தான் நமக்கு தெரிவித்தாராங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு நடந்து, ஒட்டகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க. ஒரு வாப்பா மகனும் போகிறாங்க. உங்கள் விஷயம் என்ன, வயசானவர் நடந்து போகிறாரு, ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேர்ச்சி வச்சுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு நடந்து போகிறதாக நேர்ச்சி வச்சுக்கிட்டோம், மதீனாவிலேருந்து மக்காவுக்கு நடந்து போகிறதாகவே நேர்ச்சி வச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நேர்ச்சி செல்லுபடியாகாது, ஏறிப்போங்க, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறிப்போங்க, இலகுவான ஒன்று இருக்கும்போது சிரமப்படக்கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கேள்விப்படுறோம், பாகிஸ்தான்லேருந்து நடையாக ஹஜ்ஜிக்கு வந்தார், அதை ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த கவர்மெண்ட்டு கூட அதை பெரிய அவார்டு கொடுத்து அவரை பெருசாக டிவியில் காட்டி நடந்து வந்தார், ஹஜ்ஜிக்கு நடந்தார், இந்தியாவிலேருந்து நடந்து வந்தாங்க, புஷ் சைக்கிளில் ஐரோப்பாவிலேருந்து புஷ் பைக்கில் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜிக்கு வந்தாங்க, இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, காட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, இது இஸ்லாமே இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே. லேசு ஒன்று இருக்கும்போது உன்னை யார் சிரமப்படுத்துச்சுன்னா, அல்லாஹ் அப்படி சிரமப்படுத்துச்சுன்னா, இன்றைக்கு நடப்பவனியாக அவங்க ஆலயங்களுக்கு வணங்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நடந்து போகக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை சொல்லித்தருதா, செருப்பும் போடாமல் இந்த சுடுமணலில் நடந்து போச்சு இல்லை இஸ்லாம் சொல்லுதா, உன்னை நீ வருத்திக்க சொல்லுதா, இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்கில் பெயர் எடுத்துக்கிட்டு வீவச கூட்டிக்கிட்டு காசு எடுக்கிறதுக்காக வேண்டி இலங்கையை சுற்றி நடக்கிறான்னு கொஞ்சம் பேர். மகர் கொடுக்கறது, ஜனாதிபதிக்கு மகர் கொடுக்கறதுக்கு இங்கேருந்து நடைபகுதையாக புஷைகள் ஓடிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதான். அதுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் வீடியோ கேமரா, அது கொமெண்ட்ஸு, அதுக்கு வேற லைக்கு எங்கே இருக்குது? ஏ அந்த மகஜரை வந்து போஸ்ட் பண்ண போய் சேராதா, இல்லை பஸ்ஸில் போய் கொடுத்தா போய் கிடைக்காதா? அது என்ன புஷைகளில் போகிறது? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? நம்ம சிரமப்படுத்த சொல்லலையே. நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான விடயம் ரெண்டு இருக்கும், ரெண்டும் ஹலாலாக இருக்குமா இருந்தால் அதில் ரொம்ப இலகுவானதை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டுமே ஹலாலு, அதில் ஒன்று ரொம்ப இலகுவானதுன்னா இலகுவானதை எடுத்துருப்பாங்க. சிரமப்படுத்த தேவையில்லையே, சிரமம் தேவையில்லையே. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவானது, மக்களுக்கு பின்பற்றத்துக்கு தகுதியானது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து முஅல்லிமன் முயஸ்ஸிரன், ரொம்ப லேசாக உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன் தவிர சிரமப்படுத்தலாம். அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, ஊசி இதுக்குள்ளால ஏற்றி அதுக்குள்ளால எடுங்க, நெஞ்சை ஒட்டிக்கோங்க, கத்தியால் குத்திக்கோங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ற பேரில் தலப்பா கட்டிக்கிட்டு ராத்திப் என்ற பேரில் தர்காக்களை வந்து ராத்தி போட்டு குத்து நடத்துகிறாங்க, இஸ்லாம் சொல்லித்தருதா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இலகுவாக நமக்கு விஷயத்தை சொல்லித்தராங்க. இஸ்லாமிய மார்க்கம் அழகாக தான் இருக்குது. நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப்ளெக்சிபிளாக அழகாக மக்களுக்கு அழகாக வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 110வது வசனத்தில் சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளேயும் நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கங்க. தமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லா, நீங்க நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கறீங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்றீங்க. வலவ ஆமன அஹ்லுல் கிதாபி லகான கைரன் லஹும் மின்ஹுமுல் முஃமினூன வ அக்தரஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த வேதம் கொடுக்க, அதான் நபி வரும்போது ஏற்கனவே வேதம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் பண்ணுறவங்கள, வேதத்திலேயே பழைய வேதத்தில் இருந்தவங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க. அந்த கிறிஸ்தவத்தின் வேதத்தின்படி இறுதி தூதர் வருவார், அவர்கிட்ட போகணும்னு இருக்குது, அது தெரிஞ்சவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சிலர் பிடிவாதமாக இருந்தாங்க, சிலர் மாற்றப்பட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, ஒல வாமன் அஹுலுல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொள்வாராக இருந்தால், லக்கான ஹைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மின்ஹுமுல் மூமினூன், அவர்களில் மூமின்களும் இருக்கிறார்கள். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை நம்பிக்கிட்டு இருந்துட்டு அல்லாஹ்வை சரியா ஈமான் கொண்டு இறுதி நபி வந்தா அதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மூமின்களும் இருக்கிறார்கள். வாக்சர்ஹுமுல் ஃபாஸிக் என்றாலும் நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கக்கூடிய பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இது வந்து ஆல இம்ரானினுடைய 110வது வசனம். இதில் நம்மளும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கிறத அழகாக சொல்லி காட்டுறான். நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது ஒரு அழகிய ஒரு ஆசானுடைய ஒரு செயல். அந்த செயலில் நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பண்பு இருக்குதுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் 128வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபி அந்த ஆசான் எப்படி இருப்பார் தெரியுமா? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மூமின்களே நிச்சயமாக உங்களில் இருந்த ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவர் அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு துன்பமாகிவிட்டால் அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். இந்த மக்களுக்கு துன்பம் வரும்போது அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது நன்மைகள் நடக்க, நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் பேராசைப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது மிக கருணையும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவரை பற்றி ஊர்ஜிதப்படுத்தி சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசானாக, ஒரு இலகுவாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, அதே மாதிரியாக அவர் ரொம்ப மக்களிடத்தில் இரக்கமுள்ளவராக இருப்பார். ரொம்ப இரக்கமுள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க் ஃபில் அம்ரி குல்லி, அல்லாஹ் ரொம்ப மென்மையானவன், அவன் மென்மை எல்லா விடயத்திலும் மென்மையை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க, அர்ரிஃப்கு லா யகூனு ஃபி ஷைன் இல்லா ஷானஹு வலா யன்ஸு மின் ஷைன் இல்லா ஷானஹு. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அது அழகாக ஆகிவிடுகிறது. மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அந்த விடயம் எல்லாமே அழகாகவே ஆகிவிடுகிறது. இல்லை ஜானகுங்கிறாங்க, அது ரொம்ப அழகாகி விடுகிறது. எந்த ஒரு விடயத்தில் மென்மை இல்லாமல் போய்விடுகிறதோ அது ரொம்ப கஷ்டமாகத்தான் போய்விடுகிறது அப்படிங்கிறாங்க நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கற்பித்தல் முறை, அது அழகாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கத்தை தெரிஞ்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மூமின்கள் தெரிந்துகிட்டே தவறு செய்தால் அவர்கள்ட்ட கடுமையாக தான் நடந்துக்குவாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, ஒரு ஒரு முஸ்லீம் அது தானிய வியாபாரி தானியம் வித்துக்கிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் நேராக போய் அந்த தானியத்துக்குள்ளே கையை போட்டு கீழே குவியலுக்குள்ளே கையை போட்டு எடுக்கிறாங்க. ஈரமாக இருக்குது, இது என்ன ஈரம் அப்படிங்கிறாங்க. நலைச்சா வெயிட்டு கூடுமே, இது என்ன ஈரம் அப்படின்னா மழை வட்டிருக்கியாரு, மழை வட்டம் மேலே தானே நிலையும், எப்படி கீழே நிறுவும். அப்போ அவடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறாங்க. அப்போ சொந்த வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டு பிள்ளைகள் தவறு செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எப்படி நீ இருக்கலாம், எப்படி நீ பள்ளி போகாமல் இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மற்ற மக்களிடத்தில் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, மிம்பரில் ஏறி மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, இது மோசடி, மோசடி செய்தவர் நம்ம சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த விடயத்தில் கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். தெரிஞ்ச நம்ம அவங்க தவறு செய்யும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம முஸ்லீம்கள் தவறு செய்கிறாங்க, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசணும், என்ன அது ரொம்ப ஹார்டாக நம்ம இருக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு, புதிதாக வரக்கூடியவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும்போது அல்லது கற்பித்தல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப மென்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு மென்மையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கடலில் பயணம் போகிறேன், நாங்கள் கடலில் பயணம் போவோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு போவோம், அந்த தண்ணியை கொண்டு போய் அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டோம்ட்டா உழு செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகும், உழு செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்ட்டா குடிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாயிரும், கடல் தண்ணியில் உழு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேள்வி என்ன, கடல் தண்ணியில் உழு செய்யலாமா, சூழ்நிலையை சொல்லி கேட்குறாங்க. எடுத்துகிட்டு போகிற தண்ணியை கடலில் போகும்போது ரொம்ப எடுத்துக்க போக முடியாதுல்ல, எடுத்து போகிறத நாங்கள் குடிக்க பயன்படுத்திக்கிட்டோம்ண்டா உழு செய்கிறதுக்கு கடலை எடுக்கணும், அது எடுக்கலாமா, சூழ்நிலையை சொல்கிறாங்க. இல்லை உழு செய்கிறதுக்கும் இதைத்தான் நாங்கள் பயன்படுத்தினா தாகத்தில் நம்ம மாட்டிக்குவோம், கடல் தண்ணியை குடிக்க முடியாது, உப்பு தண்ணி, அப்போ இந்த தண்ணியில் உழு செய்யலாமாங்கிறாங்க. அப்போ அவருக்கு டவுட்டு வந்திருக்குது, உப்பு தண்ணியில் உழு செய்யலாமா. அப்போ ஒரு ஆசான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஆசான் எப்படி இருக்கணும், மாணவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தையும் தீர்த்து அந்த சந்தேகம் வர வழியை பார்த்து இதுக்கே இவ்வளவு டவுட் வந்தால் இன்னும் எவ்வளவு டவுட்டு வேறுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லக்கூடியவராக இருக்கணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, அல் ஹில்லு மைத்ததுஹு, அந்த அல் மாஹு தஹூருன், இந்த கடல் தண்ணி இருக்குது இல்லையா சுத்தம், அதில் அழகாக நீங்கள் உழு செய்யலாம், கடல் தண்ணி இருக்குதானே அது சுத்தம், நீங்கள் அதில் உழு செய்யலாம், கொண்டு வர தண்ணியை குடிக்கிறது கெடுங்க. அவர் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறாங்க, என்ன, உப்பு தண்ணியில் உழு செய்யலாமான்ற டவுட் உங்களுக்கு வருதே, நீங்கள் மீன் பிடிக்க போகிற, நீங்கள் கடலில் ஏதாவது மீன் செத்து கிடந்தால் அதை எடுக்கலாமான்ட்டு அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு ஹெல்லு மைத்தத்துகு, கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தா கூட ஹலால் தான் போங்கன்றான், கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தாலும் ஹலால் தான், அதையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படியான ஒரு கேள்வினை வந்து என்ன செய்யப்படுது, கேட்கப்படுது, அதுக்கு சேர்த்து என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தொப்பி அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணியக்கூடாது, அது மட்டும் சொல்லலை, தொப்பி அணியக்கூடாது, சேட்டு அணியக்கூடாது, தலப்பு அணியக்கூடாது, சிறுவல் அணியக்கூடாது, விளங்கிட்டா? இது மாதிரி அந்த தேவைப்பட்டது. இதுக்கே டவுட் வந்தால் இன்னும் இன்னெல்லாம் கேட்பாரு. உள்ளே வந்து என்ன செய்ய, சிறுவல் உள்ளுக்கு போடக்கூடிய அந்த ஆடை அது போடக்கூடாது அப்படி என்று சொல்லி, கால் மோசமும் போடக்கூடாங்கிறாங்க. கால் நீளமான ஷூ இருக்குது இல்லையா, அது போடக்கூடிய கூடாது. ஒருத்தருக்கு ஒன்று இல்லை என்றால் அவருடைய ஷூவை கரண்டை காலுக்கு கீழே வரைக்கும் வெட்டிட்டு போடலாம், நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படி என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக கேட்கக்கூடியவர்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாருங்கிறத பாருங்க. ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஒருத்தர் வந்து, யார சொல்லா கயாமத்து நாள் எப்போ வருங்கிறாங்க, கயாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு இருந்தாள்கிட்டே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். யாராவது ஒருத்தருக்கு கற்பித்தல் நடந்துகிட்டு இருக்கு, அவருக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில குறுக்கால ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், கண்டுக்கல, அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, இவர் கேட்டது அவர் காதுல உள்ளல. கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, காதுல உளுந்திருக்கும், அப்படி கேள்வி கேட்டது அவருக்கு பிடிக்கல. அது என்ன, ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது குறுக்க பேசுறது, அவருக்கு அது பிடிக்கல போல. இப்படி ரெண்டு விதமாக தோழர்கள் பேசிக்கிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை பேசி முடித்தார்கள். பேசி முடிச்சுட்டு திரும்பி, மனிஷா இல்லை யார் இப்போ கேள்வி கேட்டது யாரு அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க. நான் தான் யாரோ சொல்லலா அப்படின்னாங்க. அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் என்ன விளங்கி வச்சுக்கிறான்னா, ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் குறுக்க வந்தா இவர் உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அவர்கிட்ட பேசிட்டீங்க, அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு நம்ம சொன்னா இவர் மனசு நோவார், இன்னும் நம்ம குறுக்கால வந்தவர்கிட்ட பேசுறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த தவறு இந்த ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதால நடந்துக்கிட்டு இருக்கும். மனைவியோடு நம்ம பேசிட்டு இருப்போம், ரொம்ப அழகாக அன்பாக பேசி, இடையில ஒரு கோல் வரும், கணக்கெடுக்காமல் அதை விட்டுட்டு ஃபோன் ஆன்சர் பண்ணால் பொண்ணுட்டு என்ன நினைப்பா, இவருக்கு நம்மளோட இரக்கம் இல்லை உலகிட்டா. அப்போ அதை கட் பண்ணி போட்டு பிறகு கோல் எடுத்து, என்னப்பா கோல் எடுத்துன்னு கேட்கணும். அதான் அந்த ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கும்போது இடையில கோல் எடுக்கிறது. சிலர் ஃபோனில் பேசிட்டு இருப்போம், வெயிட்டிங்கில் இன்னொரு கோல் வரும், ஒரு கோல் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஃபோன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், பின்னிங்க பார்க்க இன்னொரு கோல் வரும், முக்கியமான ஒரு ஆள் வருது வெய்யி அப்படின்னா அவர் மனசு வந்துடுவார். முக்கியமான இன்னொரு கோல் வருது வெய்யனா, அப்போ நான்லாம் முக்கியம் இல்லையா, அவர் வந்தால் வச்சுக்கிட்டேன், அவருக்கும் சொல்லுமே இது வந்து பிஸியாக இருக்குது ஃபோனு, அதை வச்சுட்டு புறவை எடுப்பார். அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு பேசணுங்கிறது அழகான ஒரு விஷயம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கே கேள்வி கேட்டுறங்க அப்படிங்கிறாங்க, இடையில குறுக்க வந்தவர் எங்கிறாங்க, அப்படி குறுக்க வரக்கூடாது, வந்துட்டீங்க பரவாயில்ல, அதுக்கு பதில் இது தான். என்ன சொல்கிறாங்க, அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் திரும்பி கேட்குறாங்க, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் யார சொல்லலாம், இப்போ கேள்வி இங்கே தொடருது, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் அப்படின்னு. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடம் ஆட்சி கொடுக்கப்படும் போது, பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அமானிதங்களின் மோசடி நடக்கும், அமானிதங்களில் மோசடி நடந்தால் கியாமத்து நாள் நெருங்குங்கிறாங்க. அழகான ஒரு அரசியல் தத்துவம் அது, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லுக்கா இப்னு லுக்கா என்ற காவலியின் மகன் காவலி உங்களுக்கு தலைவனாக ஆட்சி செய்யாதவரே கியாமத்து நாள் வராங்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் சில நாடுகளை, சில நாடுகளின் தலைவர்கள் யார் என்றால், படு மோசமான கொலைகாரனாக இருந்தவன், பெரிய ஒரு இன சுத்திகரிப்பு செஞ்சவன், அராஜகம் பண்ணினவன், படு மோசமான கொலைகாரன், அவன் தான் இப்போ தலைவனாக இருக்கிறான். அப்போ இது கியாமத்து நாளுக்கான உடைய அடையாளம், படிப்பறிவில்லை, என்ன அரசியல் அறிவில்லை, ஒரு நீதி இல்லை, நியாயம் இல்லை, எல்லா மோசடிகளையும் செஞ்சுக்கிட்டு தோதுக்கு சட்டத்தை ஏற்றிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள். அவங்களுக்கிட்ட ஆட்சி போனால் அமானிதத்தில் மோசடி, அமானிதத்தில் மோசடி வந்தால் கியாமத்து நாள் வரும். அழகான ஒரு கேள்வி, அழகான ஒரு பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இப்போ அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடியவராக நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் நபி அவர்களிடம் 10 வருஷம் ஊழியன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவருக்கு சீர் செஞ்சுக்கிட்டு அவருக்கு கீழே அவர்கிட்ட இருந்து கல்வியை பெற்றுக்கொள்கிறதுக்காக வேண்டி மாணவனாக இருக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, எப்போவுமே ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செஞ்சல, இப்படி செஞ்சிருக்கலாமே, எப்படியும் கேட்டது இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு நெகட்டிவாக பேசல, அப்போ எப்படி அவர் நடந்திருப்பார்? ஒரு மாணவன் எப்படி நடந்திருப்பார்? அழகாக பாசிட்டிவாக பேசக்கூடியவர் தான் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பாட்டு தட்டில் அங்கே இங்கே கையை போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தைக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புத்திமதி சொல்கிறாங்கன்னா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாத, எப்படி நீ கையை போட்டு அலைவேன், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லல. பெருமானா சல்லல்லாஹு மனசு நோகாமல் சொல்கிறாங்க, யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, குல்பிய மீனிக்க வலக்கையால் சாப்பிடுங்க, இப்போ குல்பீமா எலிக்க உங்களோட சைட்டால் சாப்பிடுங்கிறேன். இதான் மேட்டரை, உங்களோட சைட்டில் எடுத்து சாப்பிடுங்கிறது தான் விஷயமே. அதை சொல்கிறதுக்கு சுற்றி வளைக்கிறாங்க, பிஸ்மி சொல்லணும், வலக்கையால் சாப்பிடணும், உங்களோட பக்கத்தால் சாப்பிடணும். அப்போ அந்த சஹாபி பெரியவரானதுன்னு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு நாசுக்காக எங்களுக்கு புத்திமதி சொன்னார் தெரியுமா, எவ்வளவு நாசுக்காக சொன்னார் தெரியுமா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாதுன்னு சொல்லலை, இப்படி சுற்றி வளை சொன்னார். அப்போ மனசு நொந்துடாமவும் விஷயமும் மறைக்கப்படாமலும் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் கத் பியதிஹி, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையினால் எப்பவும் எதற்கும் அடித்தது கிடையாது. ஒலா இம்ராத்தன் ஒலா ஹாதிமன், மனைவிமார்களையோ அவருடைய அடிமைகளையோ ஒரு நாளும் அவர் அடித்தது கிடையாது. இல்லா யுஜாஹத ஃபீ சபீலில்லா, அல்லாஹ் பாதை யுத்தம் செய்ய போனால் தவிர, யுத்தம் என்று வந்தால் எதிரியை போட்டு தள்ள வேண்டியதான். அப்போ மென்மை பாவம் சாஃப்ட் கிடையாது, நாட்டில் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு படை வச்சுப்பாங்க, இராணுவம் இருக்கும். அந்த இராணுவம் யுத்த காலத்தில் போனால் எதிரணியில் இருக்கிறவனு சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ பாவமே, ஆளு பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கானே, இப்படியெல்லாம் பார்க்குமா, எதிரி என்று வந்தால் போட்டு, அது அது அரசியல் தர்மம், அதுதான் இயல்பு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எப்பவுமே நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கையினால் எதையும் அடித்தது கிடையாது. அவர் மனைவி அடித்ததில்லை, அவருடைய அடிமை அடித்ததில்லை. யுத்தம் என்று போனால் தவிர, யுத்தம் என்று போனால் அடி என்ன வெட்டுத்தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு மென்மையானவராக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க இருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு அழகான சாஃப்டானவராக இருக்கிறாங்க. மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கற்பித்தல் எப்படி இருக்கும்னு சொன்ன, ஒரு விஷயத்தை சொல்லும் போது மனசுக்குள்ள அதை பதிய வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, கலிமத்தானி ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ஹஃபிஃபத்தானி ஃபில் லிசான், நாவில் அது ரொம்ப சாஃப்டானது, நாவில் சொல்றதுக்கு ரொம்ப லேசானது, சக்கிலத்தானி ஃபில் மீசான், மறுமையில் தராசில் வைக்கும்போது அது ரொம்ப வெயிட்டானது, ஹபிபத்தானி இல்ல ரஹ்மான், ரஹ்மான் கருணை உள்ளவன் அல்லாஹ் அவனிடத்தில் அது ரொம்ப விருப்பமானது, அப்படி ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னோன்னு, இப்போ சொல்லுங்க என்ன அது அப்படிங்கிற ஒரு தாகத்தை உண்டாக்குறாங்க, தேவையை உண்டாக்குதல். அந்த தேவையை உண்டாக்கிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அதான் அந்த ரெண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்க, சொல்ல லேசி, மறுமையில் வயிற்று கூட தராசில், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆசை ஊட்டுறாங்க. அப்போ எப்பவுமே ஒரு கற்பித்தல் என்பது, இன்னைக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு மாணவனுக்கு லேசாக கற்பித்தல் எப்படி நடைபெற வேண்டும், ஹவு டு லேர்ன் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம், எப்படி லேசாக கற்பிக்கிறது அப்படி எங்கிறதுக்கு இன்றைக்கு உலக அரங்கிலேயே எடுகோலாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் SQ4R ரீடிங் மெதட்ங்கிறது. நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், SQ4R ரீடிங் மெதட். S-ங்கிறது சர்ச், Q-ங்கிறது க்வெஷ்சன், 4R-ங்கிறது ரீட் ரிசைட் ரிலேட்டிவ் ரிவ்யூ. இந்த ஒரு மெதட் தான் கற்பித்தலுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஒரு PhD-க்காக எழுதப்பட்ட ஒரு நூலில் வந்து இது எடுக்கப்படுது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்பவே சொல்லிட்டாங்க, இந்த SQ4R ரீடிங் மெதட், அதை சொன்னாலே டைம் போயிடும். அதை இஸ்லாம் சொல், இதைத்தான் நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஆசை ஊட்டுதல், ஆசை ஊட்டப்படணும். நமக்கு அது விருப்பத்துக்குரியதான ஆனால் அது ரொம்ப லேசாகும். அப்போ விருப்பத்துக்குரியதை ஆக்குவாங்க ரசூல்லா. என்ன சொல்கிறாங்க, சும்மா அந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலை, கலிமத்தானி ஹஃபிபத்தானி ஃபில் லிஸான், ரெண்டு வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு நாவுக்கு ரொம்ப லேசிப்பா, கஷ்டமெல்லாம் பட தேவையில்லை. ஓ சக்கிலத்தானி ஃபில் மீசான், அது மட்டும் இல்லை மறுமையில் அதுக்கு நன்மை பாருங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும், வெயிட் ரொம்ப கூட இருக்கும் தராசில். அது மட்டும் இல்லை, ஹபீபத்தானி ஃபிர் ரஹ்மா அல ரஹ்மான், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பத்துக்குரியதாக இருக்கும். சொல்லட்டுமா? இதான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆசையை ஊட்டி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன? எஸ் கியூ, கியூங்கிறது எஸ்ங்கிறது ஆசையை ஊட்டுதல். கியூங்கிறது என்ன? கேள்வி. ஒன்று படிக்கிறதுக்கு, படித்ததுக்கு பிறகு கேள்வி கேட்டால் திரும்ப பார்க்கணும். கேள்வி கேட்டதுக்கு பிறகு படித்தா படிச்சுட்டு போகும்போதே ஞாபகம் பெறும். அப்போ கேள்வி ஊட்டுதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் மக்கள்கிட்ட கேள்வியை கேட்டுருவாங்க. என்ன கேட்குறாங்க? மணின் முஃப்ளிஸ்ங்கிறாங்க. பங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்கிறாங்க. யார் யார் யார் தர்றாங்க? ஒருத்தர் சொல்வார், மன்லா இந்த ஹுதீனாரும் ஒலாத்திரம் ஒலெல்லாம் தி ஆ, யார்கிட்ட காசு பணம் தங்கம் வெள்ளி கா ஒன்றும் இல்லையோ அவன் தான் பங்குரோத்துக்காரன், இப்படி தான் சொல்லுவேன் யாரை சொல்லாங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா என்ன என்ன என்னென்ன வச்சுக்கிறீங்க வங்குரத்துக்கு, விளக்கம் சொல்லுங்கள், டெஃபினேஷன் என்ன வச்சுருக்கிறீங்க? இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு தான் தெரியும், யாரும் சொல்ல தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆ, நாளை மறுமையில் ஒருத்தன் வருவான், தொழுகு நோன்பு சக்காத்து தர்மம் ஹஜ்ஜி எல்லா நன்மைகளையும் அள்ளி கட்டிட்டு வருவான் மறுமையில், ரொம்ப வசதியாக வந்து நிற்பான். இப்போ மறுமையில் விசாரணை நடந்துடும், ஒருத்தன் எழும்புவான், மக்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் விசாரிக்கப்பான, ஒருத்தன் எழும்புவான், யாரா புகுவ தரபனி, யாரா இவன் என்ன அடிச்சிருக்கிறான்பா, அப்படியா அடிச்சிருக்கிற அவன் தொழுகையை தூக்கி கொடு. இன்னொருத்தன் எழுமா, ஹோ ஆக்கல மாலி ஹராமன், இவன் சொத்து ஆனா அநியாயமா எடுத்துட்டான், கடன் பண்ண வந்துடல, ஏமாத்திட்டான், பறிச்சிட்டான், இவன்கிட்ட என்னுடைய சொத்து கிடக்கு, அப்படியா ஹஜ்ஜை தூக்கி கொடு. இன்னொருத்தன் வந்து ஹோ சத்தமன், இவன் எனக்கு ஏசி இருக்கிறான், உன்னுடைய நோம்பை பிடிச்சு கொடு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இவருடைய அமல்கள் போய் போய் போய் கடைசியில் கையாலாக ஒன்றும் இல்லாமல் நடுத்தரும் நின்றார். செஞ்சு அமல்லாம் போச்சு, இங்கே ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, நோன்பு வச்சிருப்பாரு, தர்மம் செஞ்சிருப்பாரு, பெரிய பெரிய வணக்கம் செஞ்சிருப்பாரு, அங்கே போய் எல்லாமே போய் நிற்பார், ஏன்னா அவ்வளோ மக்களுக்கு அநியாயம் செஞ்சுக்க. இன்னொருத்தன் எழும்புவான், இவன் எனக்கு ஏசிருக்காம்பா, இவங்க கொடுக்கறதுக்கு நன்மை இருக்காது, கொடுக்க நன்மை இல்லாட்டி என்ன செய்வான்ல, அந்த பாதிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சிருப்பானான்னு பாரு, அப்படியே அவன் வழக்குமார்கள்ட்ட, அவன் பாவஞ்ச அந்த பாவத்தை தூக்கி வந்த அலையில் வை. அப்போ நன்மைகளோடு போனவன் பெரிய ஹாஜி, பெரிய ஊரில் பெரிய தலைவர் என்று போனவர் ஆக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்தவங்க இங்கே பாவத்தை சுமந்துக்கிட்டு நரகத்துக்கு இழுத்து கொண்டு போய் போடப்படுறாரே அவன் தான் மங்குரத்துக்கு அரங்குறாங்க. அப்போ எவ்வளோ அழகான ஒரு கற்பித்தல், இன்னைக்கு நிறைய இப்படித்தான் இருக்குது. மச்சினமாற சொத்தை சீதனமாக வாங்கி அதில் வெள்ளாமல் செஞ்சு ஹஜ்ஜிக்கு போய் வந்து உம்ராக்கும் போய் வந்திருப்பான், அங்கே மச்சினை வந்து வழி இல்லாமல் இருப்பான், நாளை மறுமையில் எல்லோரும் நிற்பான். எல்லாமே இங்கே சொல்லலாம், நாம் அன்பளிப்பு விரும்பி கொடுத்தது, அவுக தந்தது, உங்களோட பிள்ளைக்கு கொடுக்குறத கொடுங்கன்னு கொடுத்தது எல்லாம் சீதனம் தான் மறுமையில் வெறும். இங்கே வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, ஏஜென்ட் வேலை செஞ்சுக்கிட்டு போராடு பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அது ஒன்றும் செய்யணும்னா அண்டுக்கிட்டு அடுத்தவன் சொத்தை சுரண்டிக்கிட்டு. இன்னைக்கு வளவுகளுக்கு வேலிகள் எவ்வளவு நடக்குது தெரியுமா? உறுதிப்படி வளவை காணலை அவன் சொல்லலாம், அதுக்கு ஒன்றும் செய்யணும், நீங்கள் போய் அங்கே தேடுங்கண்டா, அங்கே போனால் ஆட்சியாளர்கள் ஒன்றும் செய்ய முடியலை. உறுதியில் இருக்கிறது பத்து பாகம்னா வளவில் இருக்கிறது எட்டு பாகம், ரெண்டு பாகத்தை காணலை. எல்லாம் மறுமையில் எல்லாம் விசாரிப்பான். அப்போ அடுத்தவனுடைய சொத்தை சுருட்டிக்கிட்டு அடுத்தவன் மனசை நோவடிச்சுட்டு அடுத்தவனை திட்டிக்கிட்டு இன்னைக்கு மேல ஓட்டு அடுத்தவன் மானம்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0843. பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம். காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07575757560. வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: என்றால் காட்டுமிராண்டித்தனமாக வந்திருக்கக்கூடிய அவரை கோபப்படுத்துவதற்காக வேண்டிய திட்டம் திட்டி கேள்விகள் கேட்கக்கூடியவர்களையும் தான் கோபப்படாமல் அவருக்கு புரியும்படியாக அந்த விஷயத்தை எடுத்து வைத்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பல ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறார். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார், ஒத்த கேள்வி கேட்குறார். நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறேன். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்துக்குரியவர், உயிரை விட மேலாக மதிக்கிறவர், அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறேன், விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டால் அவர் தான் ஆட்சித்தலைவர். சில சஹாபாக்கள் இடுப்பில் இருந்த வாழில் கையை வைக்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்க, கரிபு இல்லையே, அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு அவரை கூட்டிட்டு வராங்க, நபிக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க, மற்றெல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன், முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்தவர்கிட்ட அவருக்கு அதான் விருப்பம், அவர் நான் விபச்சாரத்தை மட்டும் விட மாட்டேன், எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க வந்தவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகாக அவருடைய மனசுக்குள்ளே ஆணி அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார், தெரியுமா, உன் தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்யறதை நீ விரும்புவியான்னு கேட்டா இல்லை மாட்டேன் அப்படின்றாரு. உன் சகோதரி யார்ட்டையாவது விபச்சாரம் செய்யறது விரும்புவியா, இல்லை என்றார். உன் சாட்சி மாமி இல்லை, உன் மகள் இல்லை, அப்போ நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன், நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள், யாருக்காவது தங்கச்சி, யாருக்காவது மனைவி, யாருக்காவது தாய், அது இல்லாத ஒரு பெண்ணை எங்கே காட்ட முடியும் உன்னால? அப்போ தான் யோசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பிறகு ஒரு தடவை சொல்கிறாரு, உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான். நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை தீண்டி விட்டதுக்கு பிறகு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைகிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆசானுக்குரிய அழகான ஒரு டெஃபினேஷனே அதில் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஒத்த வார்த்தை, எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த சட்ட விருப்பம் நான் அதை மற்றவனுக்கு கொடுக்கணுமென்றதா? அது இல்லை, எனக்கு விரும்புகிறான்டா என்ன, என்னட்டு அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன், என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன், நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது, என் மனைவி ஒருத்தன் பார்க்குறத நான் விரும்ப மாட்டேன், நான் இன்னொருத்த மனைவியை பார்க்கக்கூடாது, என் மகளை ஒருத்தன் வந்து சைட் அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன், நான் எப்படி இன்னொருத்த மகளை சைட் அடிக்கிறது? இப்போ நம்ம ஆக்களை எப்படி தான், அவர் லவ் பண்ணுவார், நடிச்சாமல் போய் கழிச்சிட்டு இருப்பார், அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடி தான் ஹாஸ்பிட்டலில், அவர் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணக்கூடாதான், அவர் போவாராம் 12 மணிக்கு இறங்கி வரான். அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இன்னொரு வழக்கம் சொல்கிறாங்க பாருங்கள், அழகா சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? உங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க. ஒரு ஆள் சிறந்தவர் இந்த ஊர் சொல்லும், அந்த மனுஷன் அப்படி அவர் நல்லோ எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசல் மனைவி கிட்ட வழிபட்டுரும், ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசல் புருஷன்கிட்ட வந்துடும். வெளியில் ஃபர்தா போட்டுட்டு இல்லை சும்மா அழகாக இருப்பா, ஆனால் புருஷனுக்கு தான் தெரியும் அவள் அசல். அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா? ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்கறதா, அந்த பள்ளியால் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா, இந்த கல்யாணம் முடிக்கிறோம்னா பள்ளி கரெக்டர் லெட்டர், இவர் சிறந்தவர். இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா? உன் மனைவி சிறந்ததுன்னு சர்டிஃபிகேட் தரணும், அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு செல்லதால் செல்லவங்க சொல்றாங்க. மனைவிட்டு சிறந்தவர் தான் வேணுமெண்டா கேட்டு பொண்டு அடி சொல்லணும் ஒரு ஆளை பத்தி, அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அது அவ்வளவு அழகான ஒரு டெபினேஷன். செல்லதால் செல்லம் சொல்லலாம், அல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் யாரு தெரியுமா? மென்சலிமில் முஸ்லிமும் நம்மின் லிசானி வைதிங்கிறான். ஒரு முஸ்லீம் யாரு தெரியுமா? அவன் நாவாலையும் கையாலையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா அவன் தான் முஸ்லீம். ஜிப்பா போட்டு தாடி வச்சு பள்ளிக்குள்ளேயே நெத்தியை போட்டு தேய்ச்சி நெத்தியெல்லாம் கருத்து இருந்தா முஸ்லீமா? அவ்வளவு செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணியிருப்பேன், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பொண்டாட்டிக்குரிய ஹக்க செலுத்தலை, டிவோர்ஸ் பண்ணியிருப்பாரு, அங்கே பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சோத்துக்கு வழியில் மெடிக்கும், பிள்ளை செலவு கட்டாமல் போலீஸ் தேடும் அவரை, ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பாரு. சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்காக கொடு, மனைவி மக்களை ஒழுங்காக பாரு, உன் தாய்கிட்ட மரியாதையாக நடந்துக்க, தகப்பண்ணுக்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க. அப்போ குடும்பத்தை எல்லாம் பார்க்கல, ஊர் சேவையும் அதுலேயும் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்கில் போட்ட ஓடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர், இப்போ கொடுக்கும்போது அப்படி பேச கொடுக்கறது, இப்படி எல்லாம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் தான் முஸ்லீம், அவ்வளோதான். அப்போ தொழுதுக நோம்பு பிடிக்கிறது அதெல்லாம் உன்னுடைய கடமை. முஸ்லீம் அப்படி என்றால் உன்னால் இருந்தவர்த்தனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்றைக்கி முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க இதெல்லாம் தெரியாதனமா இருக்குது. உண்மையாக முஸ்லீமுக்கு டெஃபினேஷன் அவன் கையாலும் நாவாலும் அடுத்தவனுக்கு, நாவால கூட பிரச்சனை வரக்கூடாதுடா, எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீமா இருப்பான், அடுத்தவனுக்கு எடுக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருப்பான், அடுத்தவனுக்கு கொலை பண்றவன் எப்படி முஸ்லீமா இருப்பான், தூள் அடிக்கிறவன் தூள் விற்கிறவன் வீடு சீக்கிரட் விற்கிறவன் கம்பெனி நடத்துறவன் லேபல் ஒட்டுறவன் வீடு போயில கொடுக்கிறவன் வீடு சுத்துறவங்கள்லாம் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? இருக்காத. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சியினுடைய புள்ளி விபரத்தின் படி வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால் மட்டும் சாவுறாங்க. அப்போ வீடு கம்பெனி நடத்துகிறார் ஹாஜியார், அவர் பள்ளிக்கு தலைவர். ஊருக்குள்ளே இருக்கிற நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் வீடு சுற்றுறாங்க, அது லேபல் கொடுக்கறது, வீடு வாக்குறது, வேன்றது, கம்பெனி விற்கிற கடை, இதெல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? அவனால சாவுறாங்கடா, 25,000 பேர் இலங்கையில் சாவுறாங்க, ஒரு நாளைக்கு 70-லேருந்து 75 பேர் சாவுறாங்க. கொரோனாவில் கூட இவ்வளவு சாவு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் சாவு நடந்துட்டு இருக்குது. இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரம். அப்போ இதெல்லாம் செய்யறவங்க முஸ்லீமாக இருக்க முடியுமா? அவ்வளவு லேசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே டெஃபினேஷன் சொல்றாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை போல அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை காண முடியாது, அவர் தான் நம்முடைய ஆசிரியர், அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றாலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம், உங்கள் முஸ்லீம் வானொலி.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷீக் முபாரக் மதனி PhD அவர்கள்.
3: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஜாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லா அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்தி கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலிலே படுத்துக்கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான, தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணி கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்தி கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்தை, விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவராவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறு வயதிலேயே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி உயர்தர கல்வியை எல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர் தான் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் அவர் ஹிஜ்ரி 1431 மூத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷால்லா அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டாச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களையெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வ சுன்னா அஸ் ஸஹீஹா. குர்ஆன் ஸஹீஹான ஹதீஸ்களிலிருந்து சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம் ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டு செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா ஒத்தா இஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதேபோல் இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மின் அல் கிதாபி வஸ்ஸுன்னஸ் ஸஹீஹா, குர்ஆன் ஸஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்க்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல் இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றி எல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வஸ்ஸுன்னா ஸஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மினஷ் ஷமாயிலில் முஹம்மதியா வல் அஹ்லாக்கின் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக், நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள்.

இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும் அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா. அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம், தௌஜிஹாத் இஸ்லாமியா இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசாஇஸ் அர் ரஈசியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியற்புகள், சிறப்பம்சங்கள். இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை, எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும். அதே போன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சி செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. சின்னொரு வணக்கமாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மிஉ வலா யுஃபர்ரிக், இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக

0: ஏற்றுக்கொள்ள மாட்டார். கிறிஸ்தவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மத் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்ப இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். இப்ப நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், சில ரசூல்மார்கள் நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை ஆமந்து பில்லா வமலாஇக்கத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல்யோமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி என்று நம்ம சொல்லக்கூடிய அர்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள்.
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹலத்துன் வாதிஹத்துன் மஃபூமா. இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், இப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கிக் கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லு கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான ஃபிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம். இதில் வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள். இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மத்தத்தி வர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன். இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேற ஆன்மீகம் வேற என்று இருக்கும். ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால், அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், இரவு காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது. திருமணத்தை மார்க்கம் என்கிறது. அரசியலில் வழிகாட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு, லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதல் இஸ்லாம் ரூஹத் தசாவி வல் உஹுவா பைனல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால் தக்குவா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான், எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்தக்கருத்தீன், அதாவது புரோஹிதம் இல்லை, இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது, அந்த மார்க்கத்தை சுரண்ட புரோஹிதம். அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும், அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோஹிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன, அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள், அது வழிகேடு. புரோஹிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை. ஊடு குடி போடுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி போட முடியாது. கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா, இதுதான் அந்த புரோஹிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லாண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை துறக்க வேண்டியது, உள்ளால் ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது, உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாஹ்னு ஓப்பன் பண்ணுறது போக வேண்டியது, அவடத்தில் போய் நின்று ஃபாத்தியா ஓத தேவையில்லை. நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம், நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே திறக்கலாம், சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அப்போ இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம், குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமனே நாம் இந்த புரோஹிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1, அல் இஸ்லாம் தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம். எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும். வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. 2வதாக, இந்த மார்க்கம் சேர்க்கிற ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. 3வது, இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. 4வதாக, இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று 2 பிரிப்பதில்லை. 5வதாக, இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை, எல்லோரும் ஈக்குவல். அதே போல 6வதாக, இந்த மார்க்கத்தில் புரோஹிதம் இல்லை என்கிற இந்த 6 சிறப்பம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்களாக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இவற்றை நாம் சரியாக மீண்டும் சிந்தித்து புரிவோமாக இருந்தால் பல உண்மைகள் நமக்கு இன்னும் வெளிப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நல்ல புரிதலையும் நல்ல விளக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த மார்க்கத்தை சரியாக கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் முஸ்லிம் வானொலி.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
4: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இஸ்லாத்திற்காகவும் இறைவனுக்காகவும் செய்த தியாகங்கள் பற்றி நினைவு கூறுகின்ற மாதமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தவர்கள் சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்களின் குடும்பங்களின் அடையாளங்கள் புனித கபத்துல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நபியாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருக்கின்ற உர்ஃபா என்ற நகரில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்ஃபா நகரில் பிறந்த போது அந்த ஊரை நம்ரூத் என்ற மன்னன் ஆர்ந்து கொண்டிருந்தான். நம்ரூத் அல்லது நிம்ரூத் என்று இந்த மன்னன் அழைக்கப்படுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர், அதாவது தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு தயாராக இருந்த பொழுது, நம்ரூத் மன்னனின் அமைச்சரவை ஆலோசகர்களும் சோதிடர்களும் ஒரு விடயத்தை நம்ரூத் மன்னனுக்கு அறிவித்தான். அதாவது, இந்த ஆண்டில் பிறக்கின்ற குழந்தைகளால் உங்களது ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதாவது, உங்களை மன்னர் பதவியிலிருந்து விரட்டக்கூடிய ஒரு குழந்தை இந்த வருடத்தில் பிறக்க உள்ளது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சோதிடக்காரர்களும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் நம்ரூத் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நம்ரூத் மன்னன் அந்த வருடத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தமது ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டான். இதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த ஆசருடைய மனைவி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், நம்ரூத் மன்னனின் படைகளில் இருந்து தமது குழந்தையை பாதுகாப்பதற்காக உர்ஃபா நகரில் அமைந்துள்ள குகைக்கு சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் எவரது கண்களுக்கும் தெரியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகையில் பிறந்தார்கள். அந்த குகை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த குகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பான முறையில் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தி அவரது தாயாரும் தந்தையாரும் மாத்திரமே அறிந்து வைத்திருந்தார்கள். இதனால் எவருக்கும் தெரியாதவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் வீட்டில் இருந்து மறைமுகமாக இந்த குகைக்கு சென்று தமது குழந்தைக்கு பாலூட்டிவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 அல்லது 10 ஆண்டுகள் பாலூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பான முறையில் வளர்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளி உலகுக்கு தனது தாயாரால் அழைத்து வரப்பட்டதாகவும், பின்னரே அல் குர்ஆனில் வருகின்ற தனது தந்தையாரிடம் சென்று ஏன் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதை நாம் வரலாற்றின் ஊடாக கண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இந்த குகையானது துருக்கி நாட்டின் உர்ஃபா நகரில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த குகைக்கு அருகில் மெவ்லித் ஏ ஹலீல் என்ற பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மெவ்லித் ஏ ஹலீல் என்பதன் அர்த்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் என்பதாகும். மெவ்லித் என்பது பிறப்பை குறிப்பிடுகின்றது. ஹலீல் என்பது தோழர், அதாவது இறைவனின் தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றது. இந்த பள்ளிவாசலை நூர்தீன் ஜங்கி அவர்களே நிர்மாணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்று அல்லாஹு தஆலா தனது மக்களுக்காக இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இந்த குகைக்கு அடிக்கடி அதிகளவிலான முஸ்லிம் பெண்கள் சென்று வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இடங்கள் முன்னைய நபிமார்களின் வரலாற்றை கூறும் விதத்தில் எமக்கு ஓர் படிப்பினையாகவே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த எஜிதிமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசிர் அவர்கள்.
5: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك

وَإِلَىٰ رَبِّكَ فَارْغَبْ. صدق اللہ العظیم. وقال النبی صلی اللہ علیہ وسلم: لقد اوذیت فی اللہ وما یوذا احد واخفت فی اللہ وما یخاف احد. صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சீராவை படிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு ஆக முக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே டாய்லெட்டிலே இருக்கிறார்கள். கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லது ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறுநீர் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த பொழுது கேட்டார்கள், யார் தண்ணீர் வைத்தது? பிள்ளை முன்னால் நின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தான் தண்ணீர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தருகிறேன். அந்த பிள்ளை சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது, எவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ இதே போன்று ஆகிரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக துவா செய்யுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலுள்ள சொர்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் அதனை விட உயர்ந்த சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவால ஓதுறமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவார்? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரதி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கு இருந்தால் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
ஒவ்வொரு சுண்ணாக்களையும் பின்பற்றுவார். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்தளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள். சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன் கவிதை படிப்பானாம், உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார். நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன், சுவரின் மீதுள்ள அன்போ நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரிகளே, மதீனாவில் அன்பு ஏன், அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்தளவு உயர்த்தி இருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,

0: சிராக் நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சி. நபியே, உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இகாமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துவாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனாலதான் முன்னைய காலத்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது தானி, முஹம்மது தாலிஸ், முஹம்மது ராபியா, முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன் நூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன் நூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில். காபாவுடைய அந்த பகுதியில், காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார், கால் பூமியில், தலைவானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத் 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள். போர்த்தி கொண்டிருப்பவரே எழும்புங்க, கும் எழும்புங்க நபியே சொல்லுகிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே, அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன்? கும்மென்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. கும்மென்றால் எலும்புங்க நபியே, எலும்புங்க, எலும்பி என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபக்பிர், அல்லாஹ்தான் பெரியவன் என்று, அல்லாஹ்தான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக ஃபக்பிர் வஸியாபக ஃதஹிர், நபியே ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் இரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது. இதில் முதன் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன், சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன், அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன். இந்த 4 பேர்தான், இந்த 4 பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த 4 பேர் சகோதரர்களே, இந்த 4 பேரையும் வைத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: எலோலன் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: ரழியல்லாஹு அன்ஹா, இந்த 4 பேரும் ஒரு கூட்டம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப், அதாவது ஜைனப் பின் யஹ்ஷ், மைமூனா, இவர்கள் ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இறக்கம் கூட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோடு இரக்கம் கூட இதேனைய மனைவிமார்களுக்கு கோ எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை அழைத்து பேசினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஃபாத்திமா, உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நீதி இல்லாமல் நடக்கிறார், அன்புல அன்புல நீதி இல்லாமல் நடக்கிறார். எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷாவை அன்பு வைக்கிறார். ஃபாத்திமா ரதியல்லாஹுனா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட போய், வாப்பா உங்களோட ஏனைய மனைவிமார் என்னை அனுப்புனாங்க உங்கள்கிட்ட பேசும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா வாப்பாவுக்கு விருப்பமான ஒன்றுதானே மகளுக்கும் விருப்பம். ஃபாத்திமா ரதியல்லாஹுனா சொன்னாங்க, ஓம் வாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆயிஷாவும் ஒரே விரிப்பில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது, வேறு எந்த மனைவியோடு இருக்கும் பொழுதும் எனக்கு வஹி இறங்கவில்லை, அதால தான் நான் ஆயிஷாவை அன்பு வைக்கிறேன், ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா போய்த்தான். இதுக்கு பிறகு என்ன பேச இருக்குது வாப்பாட்ட? மனைவிமார்கள் உடல்ல ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரதியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உரமா பேசுறான். ஜெய்னப் பின் ஜஹ்ஷ பிடிச்சாங்க, சொன்னாங்க ஜெய்னப் நீ போய் பேசு. ஜெய்னப் பின் ஜஹ்ஷ் வராங்க, வந்து யார் ரசூலல்லா நீங்க அபு குஹாஃபாவுடைய பேத்தி ஆயிஷாவோட இரக்கம் கூட எங்களோட இரக்கம் குறை, எங்களோட இரக்கம் குறை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்தா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாய் தர்க்கம் போகுது, வாய் தர்க்கம் போகுது. ரசூலுல்லா பிரச்சனைய ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. சொன்னாங்க ஜெய்னப் யார மகள் தெரியுமா இது, யார மகள் தெரியுமா இது, அபூபக்கருடைய மகள். அவ்வளோ வந்த அவங்க வாயை பொத்திட்டு போய்த்தாங்க, அங்கால ஒன்றும் பேசல. அபூபக்கர் ரதியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமான. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை சொல்லிவிட்டார்கள். நபியுடைய 43வது வயதிலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், வஅன்திர் அஷிரதகல் அக்ரபீன். நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய தாவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையிலே ஏறினார்கள். மக்காவிலே மதீனாவிலே மலைகள் தான் மீதமாக இருக்கிறது, நபியுடைய காலத்து மலைகள், மற்ற எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் சஃபா மலைக்கு மேல் ஏறலாம், ஆனால் தற்பொழுது சஃபா மலையை ஒரு கண்ணாடியால் அப்படியே மூடி வைத்திருக்கிறார். அந்த சஃபா மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று எல்லோரையும் கூப்பிட்டார்கள். ஏனென்றால் அந்த சஃபா மலை அடிவாரந்தான் நபி அவர்களுடைய குடும்பம் எல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு அதுக்கு பக்கத்தில் தான் எல்லாமே இருந்தது. இப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த இடத்தை ஒரு லைப்ரரியாக மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதை எடுப்பதா இல்லையா பாரிய சர்ச்சை போகிறது. ஏனென்றால் நடுவிலே அமைகிறது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை அது. சஃபா மலையிலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இஸ்லாமிய தாவத்தை சொன்ன பொழுதுதான் நம் எல்லோருக்கும் தெரியும், நபியுடைய பிறப்புடைய செய்தி கேள்விப்பட்டு செய்தியை சொன்ன துவைபாவை உரிமையிட்ட நபியுடைய வாப்பாவுடைய நானா அபூலஹபு தான் வாயை திறந்தார். அபூலஹபு தான் வாயை திறந்தார், சொன்னார், தப்பல்லகயா முஹம்மத் அலிஹாதா தாவத்தனா வ ஜமாஅத்தனா, முஹம்மதே நீ நாசமா போ, இதுக்கு தானா எங்களை கூப்பிட்டாய், நீ இதுக்கு தானா எங்களை நீ கூப்பிட்டாய். சகோதரர்களே, உடனே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான், ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினான். தப்பத் யதா அபி லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப சயஸ்லா நாரன் தாத லஹப வ இம்ராஅதுஹு ஹம்மாலத அல் ஹத்ப அல்லாஹ் முழு குடும்பத்தையும் சபித்தான். இரண்டு கைகளும் நாசமாகட்டும், அபூலகவும் நாசமாகட்டும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். நபியுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் அல்லாஹ் விட மாட்டான். இது ஆக முக்கியமான ஒரு விடயம். இது அல்லாஹ்வுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ் வெள்ளியா தங்கமா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், சொல்லுங்க நபியே. குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்ட ஒருவனும் அல்ல. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஹத் யுத்தத்திலே அடித்து இரத்தம் ஓடுகிறது. நபி அவர்கள் பதுவா செய்யவில்லை. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை மன்னிச்சிரு, தெரியாம செஞ்சிட்டான். ஆனால் ஹந்தக்குடைய யுத்தத்திலே அசர் தொலை கிடைக்கவில்லை, சூரியன் மறைந்து விட்டது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களுடைய அதாவது வீடுகளை நெருப்பால் நிறைத்து விடு, இவர்களை சவித்து விடு. தன்னுடைய ஹக்கில் குறை வந்தால் நபி மன்னிப்பார்கள், அல்லாஹுடைய ஹக் தொழுகை நபி அவர்கள் விடமாட்டார்கள். நபியுடைய விடயத்திலே கையடித்தார் நபியுடைய பெரியப்பா. அல்லாஹ் ஆயத்திறக்கினான், தப்பத் யதா அபி லஹபிம் வ தப். அபூலஹபுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, ரெண்டு ஆண் பிள்ளைகள், உத்பா உதைபா. ஒரு பொம்பளை புள்ள துர்ரா, துர்ரா என்ற பொம்பளை புள்ள. அல்லாஹ் அபூலஹபுடைய மனைவி முழு பேரையும் அல்லாஹ் சபித்தான். மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸபு, உனது செல்வமோ நீ சம்பாதித்த பிள்ளைகளோ உனக்கு பிரயோஜனம் தராது. உத்பா உதைபா காஃபிராக வஃபாத்தானார்கள். ஆனால் துர்ரா இருக்கிறாவே, இவ இந்த துர்ரா மக்கால இருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத் செஞ்சு நபிக்கு பின்னாலே ஓடிட்டான். துர்ராவை பிடிக்கிறதுக்கு அபூலஹப் மகன்மார் அனுப்பினார், ஆனால் அவ மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டா. பிற்காலத்தில் சஹாபா பெண்கள் என்றாலும் பெண்கள் தானே, துர்ராவை பார்த்து சொல்லுவாங்க, துர்ரா நீங்கள் தானே அபூலஹபுடைய மகள், கிண்டல் அடிக்க தொடங்கிட்டாங்க, நீங்கள் தானே அபூலஹபுடைய மகள். சொன்னாங்க துர்ரா ரசூலுல்லா கிட்ட போய்த்து, யா ரசூலுல்லா என்னை இப்படி குழப்புறான். உடனே ரசூலுல்லா மிம்பர்லே ஏறிட்டான், மிம்பர்ல ஏறினாங்க சல்லல்லா அலைஹி வஸல்லம். ஏறி தனியாக இதுக்கண்டு ஹுத்துபாவுது. நாங்கள் சொன்னாங்க, சீதேவியான ஒரு பிள்ளையை போட்டு குழப்புறீங்களே, நீங்கள் முழு குடும்பமும் நரகம், ஒரே ஒரு பிள்ளை சொர்க்கவாதி துர்ரா. அல்லாஹ் முடிக்கல அந்த சூரால அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹத்தப். அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அபூ சுஃபியானுடைய தங்கச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன் வீடு. அல்லாஹ் சொல்றான், உனக்கும் நாசம்தான். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மிம் மஸத், இவ என்ன செய்யறா, இவட தொழிலே முள்ளை தலையில எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு முற்றத்தில், அதாவது குத்தி வைக்கிறது, வீட்டு வாசல்ல குத்தி வைக்கிறது. அப்படியே அவவும் நாசமா போனா. சகோதர சகோதரிகளே, 43 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாவத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்ப நபிக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கின்றார். தைரியம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தைரியத்தை கொடுப்பாங்க, போய்த்துருவாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது குர்ஆன்ல ரெண்டு வகையான சூறாக்கள் இருக்கு, மக்கி சூறா மதனி சூறா. மக்கால இறங்கின சூறாக்கள் எல்லாமே, அதாவது மக்கி சூறாக்கள் எல்லாம் மக்கால இறங்கின சூறாக்கள். நபி அவங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, நபி அவர்களுடைய கல்வில ஆசையை ஊட்டி, சோம்பேறித்தனம் வந்து விடாமல் உற்சாகப்படுத்தி இந்த ஆயத்துகள் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 43 வயதிலிருந்து சகோதரர்களே இறங்கினார்கள் இந்த தாவத்துக்காக. ஒவ்வொருத்தரோடையும் சந்திச்சு பேசுறது, இஸ்லாத்துடைய தாவத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டமாயிட்டு, நபி அவங்களுக்கு கஷ்டமாகிட்டு, நபி அவர்களுடைய உற்சாகம் உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்கள் 40 பேரும் தயார் நிலைமையில் இருந்தான். இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கணுமே என்ற அந்த உணர்வோடு இருந்தாங்க அந்த 40 சஹாபாக்களும். இன்றைக்கு நாங்கள் 1-2 விரோதியை வச்சுட்டு யோசிக்கிறோம், 1-2 முனாஃபிக்கை வச்சுட்டு யோசிக்கிறோம், தடுமாறுறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு 40 பேர் தான் ரசூலுல்லாஹோட முஸ்லீம்கள். முழு உலகத்திலே மற்ற சுற்றி இருந்த அவ்வளோ பேரும் காஃபீர்கள், அவ்வளோ பேரும் காஃபீர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் ஏதாவது நடுக்கம் ஏற்பட்டதா, நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது தடுமாற்றம் வந்ததா? ஒன்றும் வரவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபூ தாலிபிடம் வந்தார்கள். குறைஷிகள் வந்து சொன்னார்கள், உங்களோட தம்பியிட மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. அபூ தாலிப் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கூப்பிட்டார். இங்கே வாங்க மகன், ஊரே வந்திருக்குது, இந்த முயற்சியை நீங்கள் விடணும். இந்த இஸ்லாத்துக்கு மக்களை அழைக்கிற இந்த முயற்சியை நீங்கள் விடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ தாராங்களாம். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பெண் வேணுமா, உங்களுக்கு ஆட்சி வேணுமா, உங்களுக்கு செல்வம் காசு பணம் வேணுமா, எல்லாமே தாராங்களாம். ஆனால் இந்த முயற்சியை நீங்கள் விடணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாத ஒரு விடயத்தை சொன்னாங்க. சொன்னாங்க, லவ் வதஉ ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யஸாரி, எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் தந்தா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நீங்கள் வலது கையில் கொண்டாந்து சூரியனை வைங்க, இடது கையில் சந்திரனை வைங்க, ஆனால் இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நான் அவங்க முடியுமானதை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி. அபூ தாலிப் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னார், மகனே நீங்கள் விரும்பினதை செய்யுங்க, நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச இல்லாது, நீங்கள் விரும்பினதை செய்யுங்க மகன் அப்படின்ட்டு அபூ தாலிப் இருந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடாமுயற்சி சகோதரர்களே, ஒரு தலைவர் இப்படித்தார். நீங்கள் இஸ்லாமிய தலைவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் வாசி பாருங்கள். முழு தலைவர்களுடைய விடாமுயற்சி தான் அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். எப்படி கட்டி எழுப்பினார்கள்? ஒற்றுமையின் மூலம், வேறொன்றுமல்ல. மெயின் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. அதுக்கு பேர் என்ன, கொஞ்சம் பேசினீங்கன்னா தூக்கம் வராது, என்ன நடி தூக்கம் வரும், கொஞ்சம் சொல்லுங்க. மக்காலேருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பேர் என்ன, ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் போனாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போன மக்காவாசிகளுக்கு என்ன பேர் சொல்றது, முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களுக்கு முஹாஜிர்கள். அதே போல மதீனாவில் இருந்த மதீனாவாசிகளுக்கு என்ன சொல்றது, அன்சாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் முதல் செஞ்ச வேறு என்ன தெரியுமா, மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் ஜோடு போட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்தி மாலை இதை விட கொஞ்சம் விரிவாக வரும், யார் யாரை ஜோடி போட்டார்கள், மக்காவாசிகளை மதீனாவாசிகளை ஜோடு போட்டார்கள். ஏன் மக்காவாசிகளை தனித்தனியே ஜோடியாக போட்டிருக்கலாமே, மதீனாவாசிகள் அவங்கள தனித்தனியே ஜோடி போட்டிருக்கலாமே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளையும் மதீனாவாசியையும் ஒரு ஆளை ஒரு ஆள் ஜோடி போட்டான், ஒத்துமைப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒற்றுமைப்படுவதை, அதாவது பிளவுபடுவதை விரும்பவில்லை. அசர் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டுச்சு, கேள்விப்படுறாங்க பனு ஆஃப் கோத்திரத்தில் சண்டை பிடிச்சிட்டாங்க, உடனே நபி அவங்க போனாங்க ஒத்துமைப்படுத்துறதுக்கு. மதீனால முனாஃபிக்கு ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க, அப்படி அவங்க சொன்னாங்க அந்த பள்ளியை ஓட, ஏன் அந்த பள்ளி சமூகத்தை பிரிக்கும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், கருத்த அடிமை, கருத்த ஒரு அடிமை. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கூப்பிட்டாங்க, யா இப்னு சவுதா, கருப்பீட மகனேன்னு கூப்பிட்டான். இது ரசூலுல்லாஹ் பைத்து செய்தி. கூப்பிட்டு அபூதரை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூதர் இன்ன கஃபீக்கல் ஜாஹிலியா, இப்போ இனி ஜாஹிலியத்திலே இருக்கிறாய். காரணம் என்ன? ரசூலுல்லா சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர், வளர்த்த ஒரு தலைவர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் 124,000 சஹாபாக்கள் நபியுடைய ஒஃபாத்தின் பொழுது சஹாபாக்களை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை என்ற கயிற்றின் மூலமாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனது பெரியப்பா அபு தாலிபிடத்திலே சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் வைத்தாலும் இதை நான் விடமாட்டேன். சகோதரர்களே, இப்பதான் யோசிச்சாங்க, இவரை விடக்கூடாது, இவரை விடக்கூடாது. அதில் தான் நாங்கள் படிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லா காபத்துல்லால தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போட்டாங்கன்னு படிக்கிறமே. நபிக்கு எழும்ப முடியாது, சிரிக்கிறான். இன்னொருவன் கழுத்தில் கொண்டு வந்து அப்படியே ஒரு புடவையை போட்டு இழுக்கிறான், எப்படியாவது மௌத்தாக்கணும் இவரை. மௌத்தாக்க ஏழுமா சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தவர்களையும் விடவில்லை. அந்த சமயம்தான் பிலால் பின் ரபாஹ் இஸ்லாத்தை தழுவுகிறார், அம்மார் இப்னு யாசிர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், முசாப் பின் உமைர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், ஜின்னீரா நஹ்தியா ஹப்பா பின் அரத் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். வேதனை நடக்குது. பிலால் ரதியல்லாஹு அன் கல்லுகளை இழுவர்றார், சுமையா ரதியல்லாஹு அன் அங்கால ஷஹீத், அம்மா ரதியல்லாஹு அன் ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, ஹப்பா பின் அரத் கொள்ள இரும்பு வளைக்கிற வேலை. எஜமாட்டி என்ன செஞ்சால், இரும்ப கரைச்சி தலையில ஊத்தினார், இரும்ப கரைச்சி தலையில ஊத்தினார். சொல்றாங்க மக்கால அவர் அழுத சத்தம், காஃபிர்கள் அழுதாங்களாம் அதை கேட்டு, காஃபிர்கள் அழுதாங்க. ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, பிலால் ரதியல்லாஹு அடிக்கிற அடிய பார்க்கல. அவுபக்கர் ரதியல்லாஹு அன் சித்திக், அதாவது அவுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன் போய் கேட்டாங்க எஜமான்ட்ட, பிலாலுக்கு எவ்வளவு சொல்லு. அவன் சொன்னா, ஒரு ராத்தல் தங்கம் தந்தா பிலாலத்தார் உரிமைகள், ஒரு பவுன் இல்லை, ஒரு ராத்தல், ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பிலால உரிமை இட்டாங்க அவுபக்கர் ரதியல்லாஹு அன். அப்படியே கையை பிடிச்சு கூட்டிட்டு வாராம். கடைசி காலம், அதாவது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிற்பட்ட காலம், பிலால் ரதியல்லாஹு அன் அவங்களால மக்கா மதீனால இருக்கலாம் போயிடுச்சு. அதாவது மன ரீதியான கஷ்டம், மதீனா விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, பிலால் நீங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து நீங்கள் பாங்கு சொன்ன மாதிரி என்ற காலத்திலையும் இருந்து நீங்கள் மதீனால பாங்கு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு. பிலால் ரதியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் என்ன உரிமை இட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்து இருந்தா என்னைய விட்டுருங்க, நான் போறேன். அப்படி இல்லை, நீங்க சொல்றத நான் கேட்கணுமென்றதுக்காக வேண்டி உரிமையிட்டு இருந்தா நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அவுபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, நான் உரிமையிட்டது அல்லாஹ்வுக்கா. பிலால் ரதியல்லாஹு போய்த்தாங்க. பிலால் ரதியல்லாஹுடைய வரலாறு அது தனியே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அவுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு வீட்டில் போய் ஒரு ராத்தல் தங்கத்தை எடுத்துட்டு வந்து பிலால் ரதியல்லாஹு அவங்களை உரிமையிட்டு கையை பிடிச்சி அப்படியே கொடுத்துட்டு கூட்டிட்டு வாராம். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் வளர்கிறது. இப்ப கஷ்டம் பிரச்சனை இதுல ஆக முக்கியமான ஒரு ஆள் தான் முசாப் பின் உமைர் ரதியல்லாஹு அன். முசாப் பின் உமைர் அந்த காலத்துடைய செல்வந்தர். முசாப் பின் உமைரை சொல்றது அபரு அஹ்லி மக்கா, மக்கா வாசிகளில் மிக மனமானவர். ரோட்டில் போனாரண்டா அந்த ரோட்டே மணக்கும் அத்தரால். ஏன், அவ்வளோ பெருமதியான அத்தர் போடுவார். அவர் போடுற ஜுப்பா 400 திருகம், 30-40,000 பெருமதியான ஜுப்பா. ஆனா இவரையும் கட்டி வச்சிட்டாங்க, முழு சஹாபாக்களுக்கும் கஷ்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் கஷ்டம். ஆனா யாரும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கறடி. என்ன செஞ்சாங்க, இப்ப ஒரு வீடு ஒன்று எடுத்தாங்க மக்கால, மன்னரை பிளசிரிக்குது மக்கால சபாமலை பக்கத்தில், அந்த மன்னருடைய பிளசிரிக்கு அதுதான், அதாவது தாருல் அர்க்கம், தாருல் அர்க்கம் பின் அர்க்கம், அபில் அர்க்கமுடைய வீடு அதுதான். அந்த வீட்டில் தான் முழு சஹாபாக்களும் ஒன்று சேருவாங்க, அந்த இடத்துல பேசுவாங்க, மஷூரா செய்வாங்க, எப்படி இஸ்லாத்தை வளர்க்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்றலாம் அந்த இடத்துல தான் மஷூரா செய்வாங்க. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 44வது வயது இப்பொழுது 4 வருடம் சல்லல்லாஹு இப்பொழுது 4 வருடம் சல்லல்லாஹு அலைஹி

செய்ய மாட்டார், அவரிடம் போய் சேருங்கள் என்று சொன்ன பொழுது முதல் கூட்டம் சகோதரர்களே 11 ஆண்களும் 4 பெண்களுமாக தயாராகி முதல் ஜமாத் செல்கிறது. லேடிஸ் ஜமாத் ஹபஷாவுக்கு செல்கிறது. ஹபஷாவுக்கு போவது எவ்வாறு? கப்பலிலே தான் செல்ல வேண்டும். கப்பலிலே ஏறி ஹபஷாவுக்கு செல்கிறார்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? திரும்ப சொன்னார்கள், திரும்பவும் போங்கள். 83 ஆண்களும் 18 பெண்களும் தயாரானார்கள். அடுத்த ஜமாத் 2 ஜமாத்தும் போய் ஹபஷாவிலே இறங்கியது. சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒன்றை விளங்கணும். அதாவது இஸ்லாம் வளர்ந்தது இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி எப்படி இஸ்லாம் போனதென்று தனி கிதாபே இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கு போன முஸ்லீம்கள் சும்மா தூங்கி கொண்டிருக்கேன். அந்தந்த நாடுகளில் இஸ்லாமிய வளர்ச்சிகளை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜெர்மன் எடுத்துக்கணிங்கன்னா, இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த காலத்தில் வந்த நமது முன்னோர்கள் இந்த நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்படணும் என்று யோசித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு இவ்வளோ பள்ளிவாசல்கள், இவ்வளோ மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கியா இல்லையா? சகோதரிகளே, இங்கு சென்ற முஸ்லீம்கள், ஹபஷாவுக்கு போன முஸ்லீம்கள் ஹபஷாவில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக்கினார்கள். இவர் பார்த்த வேலை என்னென்னா, முதல் முதலாக என்ன செஞ்சார்? ஹபஷாவுடைய மன்னர் நஜாசியை போய் சந்தித்தார். நஜாசியோட பேசி பேசி நஜாசியை இஸ்லாத்துக்கு எடுத்துட்டார். இதே இவ்வளோ பெரிய வேலை. இப்போ சின்னவரால் இஸ்லாத்துக்கு எடுக்கிறத விட ஒரு ஜனாதிபதியை இஸ்லாத்துக்கு எடுத்தா முழு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களே. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர். இவ்வளோ கேள்வி கேட்டார் முழுதுக்கும் பதில் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் ஹபஷாவை. வாங்க எல்லா முஸ்லீம்களும் ஹபஷாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45 வயது சஹாபாக்களுடைய 2 ஜமாத்தும் ஹபஷாவை நோக்கி செல்கிறது. சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் முயற்சியை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்பொழுது 46வது வயது. துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவாயாக. மிக முக்கியமாக 4 கிழமைக்குள் 2 பேர் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். இஸ்லாத்துடைய பலம் உறுதியாகியது. அதில் ஒரு ஆள் தான் ஹம்சா ரதியல்லாஹு அன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய நானா ஹம்சா இஸ்லாத்தை தழுவுறார். அடுத்தவர் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹம்சா ரதியல்லாஹு அன் இஸ்லாத்துக்குள் வந்து 3 நாளைக்குள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். 2 பேரும் இஸ்லாத்தை தழுவியதோடு தான் இஸ்லாத்துடைய பலமும் கூடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இப்பொழுது பாதுகாக்க தொடங்குகிறார்கள். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் யார். ஆனால் உமர் ரதியல்லாஹு அன் அவர்களை பற்றி ஒரு கதை என்று சொல்லுவார்கள், பொய்யான கதை. அதாவது ஜாஹிலியா காலத்திலே உமர் ரதியல்லாஹு அன் தனது மகளை புதைத்த கதை என்று சொல்லுவார்கள். ஜாஹிலியா காலத்திலே தனது மகளை புதைத்தார்களாம். புதைப்பதற்காக கபறு வெட்டினார்களாம். கபறு வெட்டும் பொழுது தாடியிலே மண்பட்டதாம். அதையும் பார்க்காமல் உமர் தன்னுடைய மகளை புதைத்தார். இது வந்து ஷியாக்கள் கட்டிய கதை. ஷியாக்கள் உமர் ரதியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்துவதற்காக கட்டிய கதை தான் இது. உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் அவ்வளோ மோசமானவர்கள் அல்ல. உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் ஜாஹிலியத்தில் பிள்ளைகளை புதைத்தார்கள் தான். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. உமர் ரதியல்லாஹுடைய இஸ்லாம் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட இஸ்லாம். உமர் ரதியல்லாஹு அன் தங்கச்சி ஃபாத்திமாவை, அதாவது உமர் ரதியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை ஏற்கனவே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஃபாத்திமாவுடைய கன்னத்திலே ஒரு தடவை உமர் ரதியல்லாஹு அவர்கள் அடிக்கிறார்கள். வெடித்து இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார்.
சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 46வது வயது இந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் மக்கா

0: இருக்க முடியாமல் போனது. மக்காவை விட்டு வெளியே போகிறார்கள். இப்னு தஃதினா என்ற காஃபிர் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லானவர்களை அழைத்து, அபூபக்கர், உங்களைப் போல உள்ளவர்கள் எல்லாம் மக்காவை விட்டு போறதா, உங்களைப் போல உள்ளவர்கள் எல்லாம் மக்காவை விட்டு போறதா? ஏனென்றா அபூபக்கர் ரதியல்லானவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில குணங்கள், குடும்ப அறிவு தெரியும், கனவுக்கு வழக்கம் சொல்லுவார்கள், கனவுக்கு வழக்கம் தெரியும் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லானவர்களுக்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவிடம் கேட்டார்கள், வாப்பா, நான் ஒரு கனவு கண்டேன், மூணு சந்திரன் என்னுடைய மடியிலே விழுகிறது. அபூபக்கர் ரதியல்லாஹுன்னு சொன்னார்கள், மகளே, உங்களுடைய வீட்டுக்குள் மூன்று பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். முதலாவது சந்திரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவது சந்திரன் நான், மூணாவது சந்திரன் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன். இந்த கனவுக்குரிய விளக்கம் விளங்கியது உமர் ரதியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகுதான். மதீனாவுடைய அந்த மஸ்ஜிது நபியுடைய அந்த பச்சை
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: ஹிஜ்ரி 7 அல்லது 8 ஆண்டு ஹைபருடைய யுத்தம் நடந்தது. அதிலே கணவர் கொல்லப்பட்டார். சஃபியா திஹ்யா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அடிமையாக போனார்கள். நபி அவர்கள் சஃபியாவை எடுத்து உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் கனவுக்கு வணக்கம் சொல்லுவார்கள். இப்னு தஹினா சொன்னார், நீங்க போறதா மக்காவை விட்டு போய்த்திராதீங்க அபூபக்கர், நான் உங்களுக்கு பாதுகாவல் தாரேன் அப்படின்றார். மக்காவுக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பள்ளிவாசல் கட்டியது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அதுவும் எங்க கட்டினார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு முற்றத்திலே பள்ளியை கட்டினார். ஓதுவார் குர்ஆன, ஓத தொடங்கினா அழுதுருவார், அழுதழுது குர்ஆன ஓதுவார். முஷ்ரிக்குகளுடைய காபிர்களுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் அதை கேட்டு அழத் தொடங்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 46வது வயதிலே நடக்கிறது. சகோதரர்களே, ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் எத்தியோப்பியாவுக்கு போய்த்தாங்க. இப்போ பார்த்தாங்க காபிர்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், என்ன செய்யலாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தையும் நாங்கள் ஜெயிலில் அடைக்கோம். ஷுஐப் அபி தாலிப் என்றிருக்கும் மக்கால மஹபதா என்ற இடத்திலே ஷுஐப் அபி தாலிபங்கிறது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வீடு ஒரு லைப்ரரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த லைப்ரரியோடு அந்த பில்டிங்குக்கு பக்கத்திலே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையோடு சேர்ந்து கம்பி அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் சொல்வது ஷுஐப் அபி தாலிப் என்று. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து கிட்டத்தட்ட 49 வயது வரைக்கும் 3 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை அப்படியே ஜெயிலே அடைத்தார்கள். ஜெயில் மாதிரி ஆக்குறதுன்னா பொருளாதார தடை. முதலாவது, அதாவது யாரும் அவங்களுக்கு உதவி செய்யல, யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய இயலாது. ஏன்னா மக்கால வெல்லாம எதுவுமே இல்லை. கோதுமை வரணும் மதீனாவில் இருந்து அல்லது ஷாமில் இருந்து தான் கோதுமை எல்லாம் வரணும். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வசதி ஒன்றும் இல்லை. சொல்கிறாங்க அந்த காலம் இலைய தண்ணியில் நினச்சி சாப்பிடுவாங்களோ. சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் எங்களுக்கு டாய்லெட் போகும் எப்படி தெரியுமா? ஆடு மாட்டுக்கு போகுமே இலைய திண்டா, அது போல தான் எங்களுக்கு டாய்லெட் போகும். இந்த 3 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 47, 48, 49 சகோதரர்களே அடைச்சி வச்சிட்டான், அடைச்சி வச்சுட்டாங்க. உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பசியால் ஆடும். எழுதி காபத்துள்ளால் தொங்க போட்டாங்க, யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலையும் இஸ்லாத்துடைய தாவத்தை உடல் ராவுல வெளியில் வருவாங்க. வெளியில் வந்தால் அந்த காலம் காபத்துள்ளாக்கு முழு உலகத்தில் இருந்து மக்கள் வாரும், போய் பேசுவாங்க, மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை பேசுவாங்க, ஒவ்வொருத்தரோடையும் பேசுவாங்க. கொஞ்சம் பேர் பைத்தியக்காரனுங்கிறதும் சூனியக்காரனுங்கிறதும் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டே இருந்தான். இதில் முக்கியமான ஒரு ஆள் தான் துஃபைல் பின் அம்ரத் தௌசி ரழியல்லாஹு அன்ஹு. யமன்ல இருந்து வந்திருந்தார், பெரும் கவிஞர். ஒரு பஞ்சண்ட கொடுத்தாங்க துஃபைல், இதை காதில் வச்சுட்டு போய் தவாஃப் செய். தவாஃப் செய்யும் பொழுது துஃபைல் யோசிக்கிறார், நான் இவ்வளோ பெரிய கவிஞன், இவ்வளோ பெரிய அறிஞன் நான், கேட்டு பார்ப்பமேண்டு காதிலேந்து பஞ்ச எடுத்தது தான் ரசூலுல்லாஹுடைய பேச்சு துஃபைலுடைய காதிலே விழுந்தது. உடனே இஸ்லாத்தை தழுவிட்டார். இஸ்லாத்தை தழுவின துஃபைலுக்கு இப்போ ஆசை வந்துட்டு சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் நின்ற முழு குடும்பத்தையும் நான் இஸ்லாத்துக்கு கூட்டி வரேன். யா ரசூலுல்லாஹ், முழு ஊரையும் நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போகிறேன். துஃபைல் யமனுக்கு போய் முழு குடும்பத்தையும் இஸ்லாத்துக்கு எடுத்து வந்தார். அதில் ஒரு ஆள் தான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அப்போ போனவர் ஹிஜ்ரி 7வது ஆண்டு. ஹிஜ்ரி 7வது ஆண்டு தான் மதீனாவுக்கு வந்தார். முழு குடும்பத்தையும் அள்ளி வந்தார் இஸ்லாத்தை தழுவி. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவர்களுக்கும் இருந்த ஆசையும் தேட்டமும் அதுதான், இஸ்லாத்தை வளர்க்கணும். ஒரு ஆள் வந்தார் ரசூலுல்லாஹ், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குறது சொன்னாங்க. ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார், வைத்தியம் பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணும். சரின்னு வந்தவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு வைத்தியம் செய்யணுமாமே, ஓம் செய்வோம். நபி அவங்க சொன்னாங்க, தொடங்கினாங்க நபி அவங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. கேட்டுட்டு அவங்க கிட்ட இது என்ன, இது திரும்ப சொல்லு. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه திரும்ப சொல்லு. மூணாவது தடவை சொல்லக்குள்ளேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். மூணாவது தடவிலே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். பைத்தியத்துக்கு வைத்தியமாக்க வந்தவர் இவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயது ருக்கான என்ற ஒரு ஆள் வந்தார். இவர் பாடி பில்டர், சண்டியர். இவர் வந்து சொன்னார், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும், நீங்க வெத்தினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஓ பிரச்சனை இல்லை, சண்டை பிடிப்போம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி இருக்குதே, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி. சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணத்தில் தான் நிறைஞ்சாங்க, ஒரு கண்ணத்தில் நிறைஞ்சாங்க. ஆனால் அவன் மூத்தா போய்த்தான், ஒரு கண்ணத்தில் அரைஞ்சு மூத்தாகிறதா. சில ரிவாயத்துகளில் 40 பேருடைய சக்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி 40 பேருடைய சக்தி, சொர்க்கவாதிகளுடைய. ருக்கானா சொன்னால், சண்டை பிடிப்போமா, ஓ சண்டை பிடிப்போ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யும், அப்படியே போட்டு கீழே போட்டு ஏறி உட்காந்துட்டான். ருக்கானா சொன்னார், நான் ரெடி இல்லை, திரும்ப ரெடி ஆகும். ஆ சரி, ரெடி ஆகுங்க, பிரச்சனை இல்லை. அவர் திரும்ப எல்லாம் ரெடி ஆனதுக்கு போகிறோம், திரும்ப ரசுல்லா செஞ்சாங்க, அதே மாதிரி போட்டு அப்படியே கீழே போட்டு மேலே உட்காந்தான். அவர் சொன்னார், இப்பயும் ரெடி இல்லை. மூணாவது தடவையும் அதுதான் ஏறி அப்படியே உட்கார்ந்தாங்க ரசுல்லா. ருக்கானா இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரிகளை, எப்படி எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பரப்ப இயலுமோ அப்படி எல்லாம் இஸ்லாத்தை பரப்புனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து 49 வயது வரைக்கும் 3 வருடம் ஜெயிலில் இருந்த காலம், முழு குடும்பமும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நோயாளி ஆகிட்டாங்க, பிள்ளைகள் நோயாளி ஆகிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அபூ தாலிப் நோயாளி ஆகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது, காபத்துல்லாவில் தொங்க விடப்பட்டிருந்த அந்த அறிக்கையை அல்லாஹ் ஒரு கரையானை அனுப்பி அறிக்கை வைத்தான். 3 வருடத்துக்கு பிறகுதான் அதுவும் இல்லாமல் போனது. அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் எல்லாம் வெளியே வந்தார்கள். வெளியே வந்ததோடு முதன் முதலாக நபியுடைய பெரியப்பா அபூ தாலிப் வஃபாத் ஆகிறார். அபூ தாலிபுடைய வஃபாத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருந்தார்கள். சொன்னார்கள், யா அம் குல் லா இலாஹா இல்லல்லாஹ் உஹாஜ்ஜுலக பிஹா இன்தல்லாஹ். பெரியப்பா, கலிமாவை மட்டும் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் நான் வாதாடுவேன். அவர் கலிமாவை சொல்லவே இல்லை, அப்படியே அவருடைய ரூஹு பிரிந்தது. மௌத்தானதற்கு பிறகு அப்பாஸ் ரழியல்லாஹு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், 8 வயசுல இருந்து 50 வயது வரை உங்களை வளர்த்தவர் அல்லவா, அவரை நரகத்தை விட்டும் பாதுகாக்க முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் நான் ஷஃபாஅத் செய்ததால் தான் அவருடைய தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, என்ன தண்டனை? அவருக்கு செருப்பாலான 2, அதாவது நெருப்பாலான 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அதை அணிந்ததோடு அவருடைய தலையில் மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் கடைசி தண்டனை. அபூ தாலிப் மௌத்தாகி சகோதரர்களே, 3 மாசம் போகல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி 25 வயசுல கல்யாணம் முடிச்சாங்களே, 25 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரும் ஒரு கவலையை கொடுத்தது. இவ்வளோ இஸ்லாத்துக்காக செலவழித்த பொம்புளை இவர். ஒரு நாள் இந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஒஃபாத் ஆகுவதற்கு முன்னால் சஃபா மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. 4 பொம்பளை பிள்ளைகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமையும் இல்லை, முழுதும் முடிந்து விட்டது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்புனான், ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், சொர்க்கத்தில் கசவ் என்ற ஒரு முத்தால் மாளிகை கட்டப்பட்டிருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள். சகோதரிகளே, கசப் என்ற அந்த முத்தினுடைய தூரம் சித்தூன மீலா, 60 மைல், கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர், 1 மைல் ஒரு முத்தால மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்ற நன்மாராயத்தை ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு நபி அவர்களுக்கு 50 வயசு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்க முடியாது, விடுவாங்களா? அபூ தாலிபும் மௌத்தாகிட்டார், ஹதீஜாவும் இங்கால மவுத். இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, மக்கால இருந்து தாயிஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபீலாவாக ஒவ்வொரு கூட்டமாக இஸ்லாத்தை கொண்டு செல்வோம் அப்படின்னு முடிவெடுத்து ஜெய்தும் நஹாரிதா ரதியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். ஜெய்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நடந்து நடந்து கிட்டத்தட்ட 70 மைல் கிட்டத்தட்ட தாயிபுக்கு நடந்து ஒவ்வொரு கபீலாவாக இஸ்லாத்தை சொல்லி சொல்லி போறாங்க. சகோதரர்களே சகோதரிகளே, தாயிஃபை போய் அடைந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தாயிஃபை தாயிஃபுக்கு போனவர்கள் இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனதோடு தாயிஃபுடைய கபீலா கோத்திரம் தான் தகீஃப் கோத்திரம். தகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று அவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறார்கள். அந்த தகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று வஸ்ஸமா இவத்தாரிக் சூறாவ ஓதி காட்டான். நபியாவும் முழு சூறாவையும் ஓதி காட்டான். والسماء والطارق وما

குல்லு சூறாவும். நபி அவங்க அப்படிதான் குர்ஆனை தான் ஓதி காட்டுவாங்க, குர்ஆனை தான் நபி அவங்க ஓதி காட்டுவாங்க. சொன்னாங்க வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. ஒமா அதராக மத்தாரிக், நபி தாரிக் கண்டா என்னென்று தெரியுமா உங்களுக்கு? அன்னஜிமு ஸாகிபு, மிக தூரத்தில் உள்ள வெளிச்சமான நட்சத்திரம் அது. இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிழ், உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாப்பதற்கல்லா மலக்குகளை வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, மனிதனே ஃபல்யந்துரில் இன்ஸானு மிம்மா குலிக, நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய் என்று கொஞ்சம் யோசிச்சு பார், கொஞ்சம் பார். நீ படைக்கப்பட்டது குதித்து வரும் தண்ணீர் துளியிலிருந்து. தாயிஃப்ல ஓதி காட்டுறான், யஹ்ருஜு மிம் பைனி ஸுல்பி வத்தராயிபு, அந்த தண்ணீர் உனது வாப்பாவுடைய முதுகன் தண்டிலிருந்தும் உனது உம்மாவுடைய நெஞ்சலம்புகளுக்கு மத்தியிலிருந்தும் வந்த தண்ணீர் அது. இப்படி படைத்த அல்லாஹ், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர், நீ மௌத்தானதற்கு பிறகு உன்னை மீட்டு எழுப்பாட்டுவதற்கு அவன் சக்தியுள்ளவன். ஒரு தண்ணீர் துளியால் உன்னை படைக்க முடியுமென்றால் உன்னை மீட்டு எழுப்பாட்டுவதற்கு அவன் சக்தியுள்ளவன். யௌம துபுல ஸராயிர், ரகசியங்கள் வெளிவரும் நாள் இருக்கிறது, ரகசியங்கள் வெளிவரும் நாள் இருக்கிறது. இந்த நாளையில் ஃபமாலஹு மின் குவ்வத்தின் வலா நாசிர், எந்த விதமான பலமோ எந்த விதமான உதவியாளனோ உனக்கு இருக்க மாட்டான், நீ தனியத்தான். மலையை பொழிய வைக்கும் வானத்தின் மீது சத்தியமாக, வெடிப்புள்ள பூமியின் மீது சத்தியமாக, இது மாத்திரம்தான் உண்மையான உடையம். இது ஜோக் இல்லை, இது இதில் விளையாட்டு இல்லை. ஓதி காட்டுறான், அவ்வளவையும் ஓதி காட்டி நிறுத்தியதோடு தொடங்கி நாங்கள் கல்லடிக்கிறதுக்கு. தாயிஃப்ல இருக்கிறது செங்கல்லோ சீமந்துக்கல்லோ இல்லை, தாயிஃப்ல இருக்கிறது கருங்கல் மலக்கல். மலக்கல் அடிச்சா ஸைது பின் ஹாரிதா முன்னால ஓடுறார் பின்னால ஓடுறார், நபிய பாதுகாக்க முன்னுக்கு போறார் பின்னுக்கு போறார், அடி உழுவுது, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பெல்லாம் ரத்தம், எவ்வளோ முபாரக்கான நபி, உடம்பெல்லாம் ரத்தம் ஓடுது. அல்லாஹ் தான் பதுவா செய்வார், நபி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, நபி ஒன்றுமே பதுவா செய்ய மாட்டாங்க, ரத்தம் ஓடுது முழு உடம்பால். சகோதரிகளே, உஹதுடைய யுத்தம் முடிஞ்சு வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெத்தியால ரத்தம் ஓடுது, அங்கால பல்லால ரத்தம், முழங்கால ரத்தம், நபிக்கு நடக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதே இதை விட எப்பயாவது கஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி அவங்க சொன்னாங்க, ஓ தாயிஃப்ல, தாயிஃப்ல அப்துபுன் யாலீல், இஸ்லாத்தை சொன்ன போன நேரம் அடிச்சு அடி இருக்குதே, வாழ்க்கையில நான் பட்டது. சகோதர சகோதரிகளே, ரத்தம் ஓடுது மேலெல்லாம். ஜெயிது பின் ஹாரிதா முன்னாலையும் பின்னாலையும் நல்லா யோசிக்கணும். உண்ட நாங்க அங்கால மனைவி மவுத், இங்கால பெரியப்பாவும் மவுத், வயசு வேற, இது கிடையாது 50, உடம்பெல்லாம் காயம் வேற. சகோதரிகளே, அடிச்சாங்க உடல்ல அவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியப்பட்டுட்டு அப்படியே போனாங்க. ருத்துபா ஷைபாவுடைய தோட்டம் ஒன்று இருந்தது தாயிஃப்ல, அப்படியே போய் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்தான். உத்துபாவும் ஷைபாவும் ரத்தத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, கஷ்டம் பார்க்க இல்லாம கிரேப்ஸ் கொலை ஒண்ட தட்டுல வச்சு அப்படியே ரசூலுல்லாஹ்க்கு அனுப்புறாங்க. ஆனா விரோதிகள் ஷைபா, ஜெயித் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹுன்னு சொல்றாங்க, கிரேப்ஸ் தட்ட கொண்டு வரார் அத்தாஸ், அத்தாஸ் என்ற வேலைக்கார் அடிமை, கிரேப்ஸ் தட்ட வச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஸோட பேசினான். அத்தாஸ்ட கேட்டாங்க, நீ எந்த ஊர்? அவர் சொன்னார், நான் நைனவா. நைனவாவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு தெரியுமா? அத்தாஸ் கேட்டார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு எப்படி தெரியும்? நபி அவங்க சொன்னாங்க, அவரும் நானும் நானா தம்பி சகோதரர்கள், அவரும் ஒரு நபி நானும் ஒரு நபி என்றதோட இப்போ அத்தாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அத்தாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நபி அவங்களுக்கு கஷ்டம் கவலை, ஆனால் அத்தாசுடைய இஸ்லாத்தோட நபிக்கு இப்போ சந்தோஷம்.
சந்தோஷம் வந்துச்சு. அத்தாஸ் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை காலை எல்லாம் அப்படி முத்தமிடுறார். அங்கால இருந்து பார்த்த ஷைபா கேட்டான், அத்தாஸ் உனக்கு என்ன பிடிச்சிட்டு, உனக்கு என்ன பிடிச்சிட்டு. அத்தாஸ் சொல்றார், இவர் யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூல், இவர் நபி. இவர் அத்தாஸ் சொல்றார், சகோதரர்களே சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃபிலே பட்ட அடி, தாயிஃபுடைய வரலாறு நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன், இதற்கு பிறகு வராது. அதற்கு பிறகு நபி அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். வரும்பொழுது தான் மற்ற நிகழ்வு நடந்தது. அதாவது ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார். அதிகமான காலத்துக்கு பிறகு இவர் தாயிஃபை சேர்ந்தவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொன்னார், யார் சூழல்லா தாயிஃபை நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போறேன். நபியவங்க சொன்னாங்க, அதை மட்டும் செஞ்சிடாதன், தாயிஃபில் நான் பட்ட அடி நான் வாழ்க்கையில மறக்கல்ல, நீ அதை மட்டும் செஞ்சிடாத. அவர் சொன்னார், யார் சூழல்லா நான் ஒரு தலைவர், நான் தாயிஃபில் ஒரு தலைவர், நான் தூங்கினா கூட என்னை வந்து எழுப்பாட்ட மாட்டான். அவங்க சொன்னாங்க, உருவா கவனம். உருவா வந்தார் தாயிஃபுக்கு, கூரைக்கு மேலே ஏறினார். கூரைக்கு மேலே ஏறி சொன்னார், தாயிஃபு மக்களே இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். சொன்னது மாத்திரம்தான் கல்லெடுத்துட்டு வந்தாங்க. முழு பேரும் உருவாவை அடிச்சே கொண்டான். நபி அவங்க சொன்னாங்க, உருவா எனது உம்மத்துடைய சாஹிபு யாசீன். யாசீன் சூறால் இருக்கிறது ஹபீபு நஜ்ஜார். ஹபீபு நஜ்ஜார கல்லறிஞ்சே கொண்டான். அதே போல என்னுடைய உம்மத்துடைய எனது சமூகத்துடைய சாஹிபு யாசீன் உருவா. ஏனென்றா அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு அநியாயக்காரனுக்கு கல்லறிஞ்சு கொள்றது, அப்படித்தான் மௌத்தானாலும் கபருக்கும் கல்லடிக்கிற பழக்கம் இருந்தது. தாயிஃப்ல ஒரு கபர் ஒன்று இருக்குது, அபு ரிஹால், சமூது கூட்டத்தினுடைய ஒரு மனிதனுடைய கபர். நபி அவங்க சொன்னாங்க, அபு ரிஹாலுடைய கபரை தோண்டி பாருங்க, ஒரு கொப்பு தங்கம் இருக்கும். சஹாபாக்கள் தோண்டி பார்த்தாங்க, தங்கம் இருந்தது. அபு ரிஹாலுடைய கபருக்கு கல்லடிக்கிற பழக்கம் அந்த காலத்தில், அந்த பழக்கம் தான் தாயிஃப்ல. உர்வத் இப்னு மஸ்ஊத் அதே இடத்துல ஷஹீதானார். ஒரு முஸ்லீம் இருக்கல்ல தாயிஃப்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவாங்களா? மக்கா வெற்றி கொண்ட சமயம், ஃபத்ஹு மக்கா கிடைத்த நேரம், ஹிஜ்ரி 8 எல்லா சஹாபாக்களையும் கூட்டிட்டு போனாங்க. ஹுனைன் யுத்தம் தாயிஃப்ல நடந்தது. சகோதரர்களே, ஹுனைன் யுத்தத்துல சஹாபாக்களுக்கு வெற்றி, தாயிஃபும் சஹாபாக்களுக்கு வெற்றி. தாயிஃபை இஸ்லாத்துக்கு வரும்படி சொன்னாங்க, எங்களால வர இயலாது, யுத்தம் செய்வோம் என்று. யுத்தத்துல அவ்வளோ பெண்களும் கைதிகளாக பிடிபட்டான். அதற்கு பிறகு சகோதர சகோதரிகளே, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் தாயிஃபுக்கு கவர்னராக இருந்தார்கள். மதரசாவை உருவாக்கினார்கள் தாயிஃபிலே. தாயிஃபிலே குர்ஆனை படித்து கொடுத்தார்கள். தாயிஃபிலே இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் தனது கடைசி காலம் வரைக்கும் தாயிஃபிலே சேவை செய்தார். சகோதரர்களே, நபியுடைய அந்த கனவை பாருங்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸுடைய கடைசி நேரம் ஜனாசா குளிப்பாட்டி கவன் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ளை பறவை ஒன்று வந்து அப்படியே கவனுக்குள் புகுந்தது. எல்லோருமே பறவையை தேடினார்கள், பறவையை காணவில்லை. ஆனால் ஒரே ஒரு சத்தம்தான் கேட்டது, யா

0: அமைதியான ஆத்மாவே வா, அல்லாஹுடம் வா, சொர்க்கத்தின் பக்கம் வா. பறவை கிடைக்கல சகோதரர்களே, சத்தம் மட்டும் வருகிறது. ஏன்? தாயிஃபை இஸ்லாமிய ஊராக மாற்றியவர் அப்துல்லா பின் அப்பாஸ். அவருடைய மதரசாவில் அங்கு ஓதிய ஒருவர் தான் முஹம்மத் பின் காசிம். முஹம்மத் பின் காசிம் யார் தெரியுமா? சின்ன பிள்ளைவர், 17 வயசு. 17 வயசு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம், பனு உமையாக்களுடைய காலம். முஹம்மத் பின் காசிமை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த வாலிபன் தான் இந்த உலகத்தின் கிழக்காசியாவை இஸ்லாமிய நகரமாக ஆக்க வேண்டும் என்று அங்கிருந்து கப்பலிலே ஏற்றினார்கள். நீ இந்து சமித்துவத்துக்கு செல். சிந்து நதி ஊடாக இந்தியாவிலே வந்திறங்கினார் இந்த முஹம்மத் பின் காசிம். 17 வயதிலே முல்தான் பகுதியிலே இந்தியாவுக்கு வந்த முஹம்மத் பின் காசிம் சகோதரர்களே, 24 வயதாகும் பொழுது முழு இந்தியாவையும் இஸ்லாமிய நகரமாக ஆக்கிவிட்டு 24 வயதிலே தாயிஃபுக்கு திரும்பி வந்து விட்டார். இந்தியாவுடைய இஸ்லாத்துக்கு காரணமாக மாறியது தாயிஃபில் பிறந்த ஒரு மகான், தாயிஃபில் பிறந்த ஒரு வாலிபன். நபியவர்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை அழிச்சிருண்டு பதுவா செஞ்சிருந்தா இன்றைக்கு அந்த ஊரில் இருந்து ஒரு, அதாவது இந்தியா வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒருவர் உருவாகியிருப்பாராம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு விடயங்களும் தூர நோக்கமாகவே இருந்தது. அந்த முஹம்மத் பின் காசிம் தான் இந்தியாவுடைய இஸ்லாத்துக்கு காரணியாக இருந்தார். அவருடைய வரலாறை படித்து பாருங்கள், எத்தனையோ கிதாபுகள் இருக்கிறது. முக்கியமாக சொல்கிறார்கள், நமது வாலிப வயது ஆண் பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை படித்து கொடுக்க வேண்டும். ஏன்? 17-18 வயது என்பது வெறும் விளையாட்டு வயதாக நாம் பார்க்கக்கூடிய காலம். ஆனால் அன்றைய காலம் சகோதரர்களே, உருவாக்கினார்கள் சமூகத்தில் பிள்ளைகளை. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து போகிறார்கள். அடிபட்டு கர்னுல் மனாசில் என்ற இடம் இருக்கிறது தாயிஃபிலே, அதாவது இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் இருக்கிறது. கர்னுல் மனாசிலை அடைந்த பொழுதுதான் மேலே பார்த்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார்கள். அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. யா அல்லாஹ், எனது பலவீனத்தை நான் முறையிடுகிறேன். ஏண்ட பலவீனம் யா அல்லாஹ்? ஏன்? நபி அவர்களுடைய குணம் இதுதான் சகோதரிகளே. சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் அன்பு வைப்பதற்கான ஆக முக்கியமான காரணம் இதுதான். 10 நாள் தாயிஃபிலே தங்கியிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது தாயிஃபை விட்டுவிட்டு கர்னுல் மனாசில் வழியாக அப்படியே மக்காவுக்கு போனால் மக்காவுக்குள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த காலத்தில் எப்படி விசா சிஸ்டம் இருக்கிறதோ இதே போன்று அந்த காலத்திலும் இருந்தது. நபி அவர்கள் அஹ்னஸை அழைத்தார்கள், விசா தா, அனுமதி தா மக்காவுள் வருவதற்கு. சொன்னால், தரமாட்டேன், மக்காவுக்குள் உன்னால் வர முடியாது. ஒரே முறை மனிதர், அதாவது ஜுபைர் பின் முத்இம் என்ற ஒரு மனிதர், அவர் சொன்னார், நான் பாதுகாவல் தருகிறேன் என்று தனது முழு பிள்ளைகளையும் ஆயுதங்களோடு எடுத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மக்காவுக்குள் அனுமதித்தார். நபி அவர்கள் மக்காவுக்கும் வந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த அடிபட்ட காயத்தோடு நோயால் எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொன்றும் நீண்ட நீண்ட வரலாறுகள் சகோதரிகளே, நீங்கள் எடுத்து படியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மக்காவுடைய காஃபிர்கள் எல்லாம் கேட்டார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்ட முடியுமா? இந்த சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்ட முடியுமா? நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவோம். நபி அவங்களுக்கு இப்போ ஆசை வந்துச்சு, இப்போ வாக்கு தந்துட்டாங்களே. நபி அவங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடினாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியே, நீங்கள் விரலை மட்டும் காட்டுங்க, விரலை மட்டும் காட்டுங்க, விரலை மட்டும் காட்டுங்க நபியே, நாங்கள் சந்திரனை ரெண்டாக பிளக்குவோம். சகோதர சகோதரிகளே, முழு பேரும் சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது சஃபா மலை அடிவாரத்தில் மக்கால ஒரு மலை இருக்குது, அதாவது ஜபலு அபி குபைஸ். ஜபலு அபி குபைஸ் என்ற ஒரு மலை இருக்குது மக்கால. அபி அவங்க முழு பேரையும் வச்சு என்ன செஞ்சாங்க, சந்திரனுக்கு அப்படியே விரலை காட்டினாங்க. சந்திரன் உடனே ரெண்டாக புழக்க தொடங்கியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِيَّرَوْ آيَتَنْ يُعْرِذُوا وَيَقُولُوا سِحَرٌ مُسْتَمِرْ சந்திரன் பொழந்திப்ப ரெண்டாயிட்டு இன்றைக்கும் போய் பாருங்க, சந்திரன்ல இந்த ரெண்டா பொழந்த அடையாளம் இன்றைக்கும் இருக்கு. சந்திரன் பொழந்து ஒரு பகுதி ஜபலு அபி குபைஸுக்கும் இன்னொரு பகுதி ஜபலு குஹைகான், இந்த ரெண்டு மலைக்கடையால பிரிந்து. உடனே ஒத்தன் கத்தினான், இதுதான் முகம்மதுடைய ஆகப்பெரிய சூனியம் என்று கத்தினான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கும், இந்தியாவுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார்கள், சந்திரன் இரண்டாக பிளந்த பொழுது மலபார் மன்னன், மலபார்ண்டா கேரளா மன்னர், தனது மனைவியோடு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சந்திரன் இரண்டாக பிளக்கிறது. இதை பார்த்த மன்னன் சொன்னான், ஏதோ ஒரு நிகழ்வு உலகத்திலே நடந்திருக்கிறது, சந்திரன் இரண்டாக பிளந்து சேர்ந்தது, இதை அறிந்து வர வேண்டும் என்று ரெண்டு பேர் அனுப்பி வைச்சார். அந்த ரெண்டு பேரும் தேடி தேடி உமர் ரழியல்லாஹுடைய காலத்திலே வந்து சேர்ந்தார்கள் மக்காவுக்கு. சகோதரிகளே, ரெண்டு பேரும் செய்தியை கேள்விப்பட்டு அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவி ரெண்டு பேரும் வருகிறார்கள் ஒமான் வழியாக. அதிலே மஸ்கட்டிலே ஒரு ஆள் ஒஃபாத்தாகிறார், மற்றவர் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். மலபாருடைய மன்னர் இஸ்லாத்தை தழுவினார். சகோதரிகளே, இதில் இன்னொரு விடயத்தை நாம் யோசிக்க வேண்டும். நாம் செய்யும் முயற்சி இருக்குது, அது இங்கு பயனளிக்காவிட்டாலும் எங்காவது பயனளிக்கும் என்பதற்கு இதுதான் ஆதார். நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அது இங்கு பயனளிக்காவிட்டாலும் எங்காவது பயனளிக்கும் என்பதற்கு இதுதான் ஆதாரம். மக்காவுடைய காபிர்கள் ஒருவர் கூட இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஆனால் மலபார் மன்னன் இஸ்லாத்தை தழுவினார். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயது, அல்லாஹ் நபி அவர்கள் தாயிஃபில் பட்ட கஷ்டத்துக்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்த நாடினான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திப்பதற்கு அல்லாஹ் நாடினான். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு தூர்சினா மலையடிவாரத்துக்கு சென்றார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசா ஃபஹ்லஅன அலைக் இன்னக பில்வாதில் முகத்தசி துவா, மூசா செருப்ப கலத்துங்க, கண்ணியமான கால்வாயிலே நீங்கள் நிற்கிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசியது 10 வார்த்தைகள் தான் பேசினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு. பேசும் பொழுது கடைசியாக கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் நான். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, என்னை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், பார் இப்பொழுது. இப்னு குதாமா ரஹ்மஹுல்லா கிதாபு தவ்வாபினில் எழுதுகிறார்கள், அல்லாஹ் ஒரு படையை அனுப்பினான், முதல் படை வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌபா செய்தார்கள், யா அல்லாஹ், என்னை விட்டு என்ன. ரெண்டாவது படை வந்தது, மூன்றாவது படை வந்தது, 10வது படை வந்த பொழுதுதான் மூசா சாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயசு, அல்லாஹ் தாயிஃபிலே பட்ட கஷ்டத்துக்காக நபி அவர்களை சந்திக்க நாடினான், நபி அவர்களை அழைத்து வரும்படி சொன்னான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தனது தங்கச்சியுடைய வீடு உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன. நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: கபர் பலஸ்தீனுடைய மண்மேட்டிலே இருக்கிறது. பலஸ்தீனுடைய கபருக்குள் மூசா அலி இஸ்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் அக்ஸாவுக்குள் நபியவர்கள் நுழைந்தார்கள். ஜிப்ரீல் அலி இஸ்லாம் நுழைந்தார்கள். புராக்கை கட்டினார்கள். அல்லாஹ் முழு நபிமார்களையும் மஸ்ஜித் அக்ஸாவிலே ஒன்று சேர்த்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரகா தொழுவித்தார்கள். தொழுவித்ததற்கு பிறகு பலஸ்தீனிலிருந்து தான் மிஅராஜ் சென்றார்கள். சகோதரர்களே, மிஅராஜ் இஸ்ரா என்பது இரவு பிரயாணம். மக்காவிலிருந்து மதீன், அதாவது பலஸ்தீனுக்கு நபியவர்கள் சென்றதனுடைய பெயர் இஸ்ரா. பலஸ்தீன் மஸ்ஜித் அக்ஸாவிலிருந்து 7வது வானத்துக்கு அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்களே, அதற்கு பெயர் தான் மிஅராஜ். மிஅராஜ் சகோதரர்களே, பலஸ்தீனுடைய முக்கியத்துவம் இதிலே தான் விளங்குகிறது. பலஸ்தீன் முஸ்லீம்களுடைய பூமி அது. பலஸ்தீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி. பலஸ்தீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா வாழ்ந்த பூமி. சாராவுடைய கபர் பலஸ்தீனிலே தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீனிலே தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அமைந்திருக்கும் இடம் பலஸ்தீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், யசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலம். அதற்கு பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து உயர்த்தப்பட்ட இடம் பலஸ்தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அல்லாஹ் பலஸ்தீனுக்கு எடுத்து செல்கின்றார். சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலம் ஹிஜ்ரி 16 முஸ்லீம்களுக்கு பலஸ்தீன் கிடைத்தது, முஸ்லீம்களுடைய கையிலே கிடைத்தது. 16 ஹிஜ்ரி 490 வரைக்கும் முஸ்லீம்களுடைய கையிலே பலஸ்தீன் இருந்தது. ஹிஜ்ரி 492 80,000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டு பலஸ்தீனை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றினார்கள். ஹிஜ்ரி 492 ஹிஜ்ரி 580 வரைக்கும் பலஸ்தீன் கிறிஸ்தவர்களுடைய கையிலே இருந்தது. அந்த காலத்திலே ரிஜினல் என்ற ஒரு கிறிஸ்தவ தலைவன் இருந்தான். இவன் சத்தியம் செய்தான், பலஸ்தீனை நாம் பிடித்து விட்டோம், அடுத்த கட்டம் மக்காவை பிடிப்போம், காபாவை பிடிப்போம், அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹுடைய கபரை தோண்டி எடுப்போம். இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மேதைதான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை. எத்தனையோ நோன்புகள் கலா அவருக்கு. ஆனால் இவருக்கு இருந்த ஒரே ஒரு தாகம், இந்த நபியவர்கள் மிஅராஜ் சென்ற இந்த பலஸ்தீனை கைப்பற்றி முஸ்லிம்களுடைய கையில் கொடுத்து விட்டு தான் நான் மௌத்தாக வேண்டும். சகோதரர்களே, இதே கவலையில் திரிந்தார் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய ஜனாதிபதி தான் நூருத்தீன் ஜங்கி ஹிப்பீன் என்ற இடத்திலே யுத்தம் செய்து வெற்றி கொண்டார். சலாஹுத்தீன் அய்யூபியிடம் கையிலே கொடுத்தார். சலாஹுத்தீன் அய்யூபி இரவு பகலாக முயற்சி செய்து ஹிஜ்ரி 580களிலே பலஸ்தீனை கிறிஸ்தவர்களுடைய கையிலிருந்து திரும்ப எடுத்தார். எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 100,000 கிறிஸ்தவர்கள் பலஸ்தீனுக்குள் இருந்தார்கள். சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய விசால குணம் இதுதான். சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், ஒருவனை கூட கொலை செய்யக்கூடாது. 80,000 முஸ்லீம்களை கொண்டார்கள், ஆனால் நாம் பழிக்கு பழி வாங்க மாட்டோம். இஸ்ரேல் பத்தினாலும் தண்ணி ஊற்றி அதை அணைப்பது, உதவி செய்வது என்பது முஸ்லீம்களுடைய குணம். அது முஸ்லீம்களின் குணம். இஸ்ரேல் பத்தும் பொழுது அதை அணைப்பது முஸ்லீம்களுடைய குணம். ஆனால் ஒன்றும் செய்யாத முஸ்லீம்களை கொன்று குவிப்பது யூத குணம். அது சகோதரர்களே, யூத குணம் குணமாகத்தான் இருக்கும். சகோதர சகோதரிகளே, சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், ஒருவரை கூட கொலை செய்யக்கூடாது. அவ்வளோ பேரும் போங்கள் உரிமை, இவ்வளோ பெரிய விடயம். சலாஹுத்தீன் அய்யூபியை வணங்கினார்கள், ஒரு முஸ்லிம் தலைவர் இப்படியா? ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், 3 பேரை நான் கொலை செய்வதாக நேர்ச்சை செய்தேன், அவர்களை எனது கையால் கொள்ளுவேன். நான் முதல் ஆள், ரிஜினல் வா, உன்னை கொள்ளுவதற்கான காரணி நீ செய்திருந்தாய் சத்தியம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பை தோண்டி எடுப்பேன், வெளியே எடுப்பேன் என்று, அதற்காக நான் உன்னை கொள்கிறேன் என்று வாளை எடுத்து கழுத்தை வெட்டினார். சலாஹுத்தீன் அய்யூபிக்கு ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை. சகோதரர்களே, இமாம் அபுல் ஹசன் அலி அந்நதவி ரஹிமஹுல்லா தனியொரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள் இவரை பற்றி தனியொரு கிதாபை எழுதினார்கள். சலாஹுத்தீன் அய்யூபியை பற்றி காலா காலம் வரும் முஸ்லீம்கள் இவருக்காக துவா செய்ய வேண்டும் என்பதற்காக. சகோதரிகளே, 1946 பலஸ்தீனுடைய ஒரு பகுதியை யூதர்கள் பிடித்தார்கள். பிடித்த சமயம்தான் அந்த யூத தலைவன் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் திமிஷ்கிலே இருக்கிறது, கபரடியே வந்து தனது பூட்ஸால் உதைத்து சொன்னான், சலாஹுத்தீன், உனது காலம் செத்து விட்டது, இப்பொழுது பலஸ்தீனை நாம் பிடித்திருக்கின்றோம். கபரிலே உதைத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் அங்கு கொண்டு வந்து சேர்த்தான். கடைசி காலம் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்குத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது அங்குதான், தஜ்ஜால் கொல்லப்படுவது அங்குதான். மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீனுடைய பூமி. கடைசி காலத்துடைய அடையாளம் ஒரு நெருப்பு முஸ்லீம்களை திரத்தி. சகோதரர்களே, பலஸ்தீனை எல்லோரும் போய் சென்றடைவார்கள். பலஸ்தீன் தான் அருதுல் மஹ்ஷரி வல் மன்ஷர், மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீன் தான். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்துகிறார்கள். அனைத்து நபிமார்களும் தொழுகிறார்கள். தொழுததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கிலே ஏற்றினார்கள். புராக்கிலே ஏற்றி புராக் மிஅராஜ் செல்கிறது, வானத்தை நோக்கி பிரயாணம் செல்கிறது. சகோதர சகோதரிகளே, உலகத்தில் முதல் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தது ஆம்ஸ்ட்ராங் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் முதல் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, வானத்து கிட்ட சென்ற பொழுது உலகத்திலிருந்து மிஸ்குடைய அத்தர் வாடை வானத்தை நோக்கி அடிக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல், இது என்ன வாடை இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது ஃபிரௌனிடம் இருந்த ஒரு பெண், அதாவது ஃபிரௌனுடைய பெண் பிள்ளைகளின் முடிகளை வாரக்கூடிய பெண். வரலாற்றிலே பெயர் கிடையாது, அதாவது மாஷிதா என்று சொல்வது. மிஷ்த் என்றால் அரபிலே சீப்பு, மாஷிதா என்றால் முடிவாரக்கூடிய பெண். ஃபிரௌனுடைய பெண் பிள்ளைகளின் முடிகளை வாரக்கூடிய பெண் தான் மாஷிதா. அந்த பெண்ணிடம் இருந்து, அந்த பெண்ணுடைய கவரில் இருந்து வரக்கூடிய வாடை தான் இது. சகோதரர்களே, இந்த ஃபிரௌனிடம் இருந்த இந்த மாஷிதா என்ற பெண் இஸ்லாத்தை தழுவிய பொழுது ஃபிரவுன் சொன்னான், மாஷித்தாவிடம் இஸ்லாத்தை விடு. மாஷித்தா சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை விடமாட்டேன். மாஷித்தாவுக்கு 3 அல்லது 4 பிள்ளைகள். ஃபிரவுன் சொன்னான், இஸ்லாத்தை விடு, விட முடியாது. உடனே ஃபிரவுன் ஏவினான், அடுப்பை மூட்டும்படி, எண்ணெயை ஊத்தும்படி, எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஃபிரவுன் முதலாவது பிள்ளையை எடுத்து அந்த எண்ணெயிலே போடுகிறான். பிள்ளை பொறிகிறது, தாயுடைய மனம் பதறுகிறது. சகோதரர்களே, ஆனால் இஸ்லாத்தை விடவில்லை. 2வது பிள்ளையும் போட்டான், பொறிந்தது. 3வது பிள்ளையும் போட்டான், பொறிந்தது. 4வது மாஷித்தாவையும் அவன் தூக்கி அந்த நெருப்பிலே, அந்த எண்ணெயிலே போட்டான். மாஷித்தாவும் பொறிந்தார்கள். சகோதரர்களே, அந்த பெண்ணுடைய கபிலிருந்து வரக்கூடிய வாடைதான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு மிஅராஜின் பொழுது அந்த வாடையை நுகர்கிறார்கள். அங்கு போய் வானத்தை, முதல் வானத்தை தட்டுகிறார்கள். வானத்தை யாராலும் காண முடியாது. பூமியிலிருந்து வானத்துக்கு 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்தால்தான் வானத்தை அடையலாம். இன்று விஞ்ஞானிகள் வானம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன்? 500 ஆண்டுகள் வாழ்ந்த விஞ்ஞானிகள் யாரும் கிடையாது. அதனால தான் வானம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, முதல் வானத்தை போய் தட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வானத்தை திறந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. உயிர்களின் பிரயாணம், உயிர்களின் பிரயாணம், ரூஹுகளின் பிரயாணம். இங்கு மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழுகை நடத்திவிட்டு இங்கு பலஸ்தீனிலே தொழுது கொண்டிருந்த நபிமார்களுடைய உயிர்கள் இப்பொழுது வானத்துக்கு சென்று விட்டது. ஒரு ஜனாசாவுடைய உயிர் பிரிந்தால் திரும்ப எப்பொழுது அந்த உடம்புக்கு உயிர் வருகிறது? உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு வந்தது. அதாவது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் தான், குளிப்பாட்டும் பொழுது நல்ல உயிராக இருந்தால் பக்கத்திலே வந்து சொல்கிறது, கத்திமூனி, என்னை அவசரப்படுத்துங்கள், என்னுடைய சொர்க்கத்துடைய இன்பங்கள் கபரிலே காத்திருக்கிறது. அதே மோசமான உயிராக இருந்தால் கதறுகிறது. இந்த சத்தத்தை மனித ஜின்களை தவிர மற்ற அனைத்து படைப்புகளும் கேட்கிறது. கபரிலே உடம்பை வைத்ததோடு உயிர் உடனே வந்து சேர்ந்துவிடும். ஏனென்றால் உடம்போடு இருந்த உயிர் தானே. நாங்கள் எல்லாம் நடந்து செல்லக்கூடிய அந்த சத்தத்தை அந்த ஜனாசா கேட்கிறது. நடந்து போகக்கூடிய அந்த செருப்புடைய சத்தத்தை ஜனாசா கேட்கிறது. சகோதரர்களே, உயிர்களின் பிரயாணம், ரூஹுகளின் பிரயாணம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலஸ்தீனிலே தொழுவித்து விட்டு முதல் வானத்தை போய் தட்டுகிறார்கள். இங்கிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருக்கிறார். சொன்னார், மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாருங்கள் என்று வரவேற்றார்கள். முதல் வானத்திலிருந்து 2வது வானத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் போகிறார்கள். 2வது வானத்தை தட்டினார்கள். 2வது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருந்தார்கள். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் 2வது வானத்திலே வைத்திருக்கிறான்? இறக்குவதற்கு தயாராக்கி அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலம் உலகத்துக்கு இறங்க வேண்டும். 2 மலக்குகளுடைய உதவியோடு இறங்குவார்கள். அதுவும் பலஸ்தீனுடைய பூமியிலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். இங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2வது வானத்திலே வரவேற்றார்கள். மர்ஹபன் பில் அஹிஸ்ஸாலிஹ், சாலிஹான சகோதரரே வாங்கேண்டு வரவிட்டார்கள். 2வது வானத்திலிருந்து 3வது வானம் தட்டினார்கள். வானம் திறக்கப்பட்டது. 3வது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், வரவேற்றார்கள். மர்ஹபன் பில் அஹிஸ்ஸாலிஹ். 3வது வானத்திலிருந்து 4வது வானம், ஒவ்வொரு வானத்துக்கும் இடையில் 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்யும் அளவு தூரம். சகோதரர்களே, 4வது வானத்தை அடைந்த பொழுது 4வது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களும் வரவேற்றார்கள். 4வது வானத்திலிருந்து 5வது வானத்துக்கு சென்றார்கள். 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களும் வரவேற்றார்கள். 5வது வானத்திலிருந்து 6வது வானம், 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இங்கு கபரிலே தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருக்கிறார்கள். அங்கு போகும் பொழுது 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவரும் வரவேற்றார். சாலிஹான மகனே வாருங்கள் என்று வரவேற்றார்கள். ஏழாவது வானத்தை அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதரத்தில் முன்தஹாவை அடைந்தார்கள். மலக்குகளை பார்த்தார்கள், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள், ரித்வான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள், பைத்துல் மஅமூரை பார்த்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 70,000 மலக்குகளை படைத்து உள்ளே அல்லாஹ் அனுப்புகின்றான். எல்லாம் முடித்துவிட்டு அல்லாஹோடு பேசினார்கள், அல்லாஹ் தாயிபிரே பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் இவ்வளோ தூரம் நபியவர்களை சந்திப்பதற்காக எடுத்தார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை பார்த்தார்களா இல்லையா? சஹாபாக்களிடம் உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவை பார்த்தீர்களா? நபியவர்கள் சொன்னார்கள், நூருன் அன்னா அரா, அல்லாஹுவை நான் எப்படி பார்ப்பது? அல்லாஹுவை பார்க்க முடியாதே. சில சஹாபாக்கள் அல்லாஹுவை பார்த்ததாக சொல்கிறார்கள். இந்த கண்ணார் சகோதரர்களே, அல்லாஹுவை பார்க்க முடியாது. அல்லாஹ் ஆகரத்தில் வேற கண் தருவான் அவனை பார்ப்பதற்கென்று. இந்த கண்ணால் அல்லாஹுவை பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹோடு பேசினார்கள். எவ்வளோ இன்பமான ஒரு இடத்துக்கு அல்லாஹ் நபியவர்களை எடுத்தான். பேசினார்கள், பேச்சு வார்த்தையின் முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். சூரத்துல் பக்ராவின் கடைசி வசனங்களை கொடுத்தான். அல்லாஹுடைய அர்ஷை பார்த்தார்கள். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், அர்ஷுடைய பொக்கிஷம். சகோதரர்களே, அனைத்தையும் முடித்து கொண்டு சந்தோஷமாக வெளியிறங்கி ஒவ்வொரு வானமாக வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எங்கு போகிறீர்கள்? அல்லாஹ் எதை தந்தான்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்தான். மூசா அலை இஸ்லாம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலை நான் பார்த்து விட்டேன், 50 நேரம் இவ்வாறு தொழுவது, போய் குறைத்து வாருங்கள். சகோதரர்களே, நபியவர்கள் 50 குறைத்து குறைத்து 45 குறைத்து 5 எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகாலையில் மக்காவுக்கும் வந்து விட்டார்கள். காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரவு நான் மிஅராஜ் போனேன் என்ற பொழுது எப்படி இருக்கும் காஃபிர்களுக்கு? அனைத்து காவிர்களும் மறுக்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியவர்கள் சொன்னால் அது உண்மை, மூளையில் போட்டு யோசிக்கவில்லை. அந்த காலத்திலே பலஸ்தீனுக்கு பிரயாணம் செல்லும் காவிர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், பலஸ்தீன் பள்ளியை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? நபி சொன்னார்கள், சொல்லலாம். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூக்கி வந்த அல்லாஹ் முன்னால் நிறுத்தினான். நபிக்கு இல்லாத உலகமா? நபி அவர்கள் ஒவ்வொரு தூணாக பார்த்து பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தினார்கள். சகோதர சகோதரிகளே, அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். முதல் நேரத்திலும் கடைசி நேரத்திலும் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50 வயது கழிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் 51 63 வயது வரை பார்ப்போம், ஒஃபாத்து வரை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பால் ஒன்று சேர்ந்த அனைவருக்கும் யா அல்லாஹ் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காணக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹவுதுல் கௌதரிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. இந்த ஏற்பாடுகளை யாரெல்லாம் முன்னின்று செய்தார்களோ அவர்களுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் தொழில்களிலும் யா அல்லாஹ் பரக்க செய்வாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவர்களுடைய நோய்கள் நொம்பலங்கள் கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. மௌத்து வரைக்கும் இது போன்ற மார்க்கத்துடைய சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் அவர்களது சந்ததிகளுக்கும் நீ நசீபாக்குவாயாக. கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களது உயிர்கள் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.
1: நேர்கள் இதுவரை ஜெர்மனியில் மாதாந்தம் இடம்பெறுகின்ற இஜ்திமாவுடைய சிறப்பு மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ்எம் யாசிர் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம்.
4: காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம் உங்கள் முஸ்லிம் வானொலி.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
6: சிந்தனை.
7: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது, யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீது ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், அவுரத்தை தொடர்வது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே என்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனே அவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காராக்கள் இருக்கக்கூடிய இந்த ஹதீதை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால், நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மற்ற ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. இந்த ரசூலுல்லாஹி அலைஹி சொன்ன விஷயம் அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று, இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டையும் ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது, ஒன்று ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர்

0: ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கிடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொழப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது, தற்செயலா படுதல் என்கிறது, அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும். அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறியும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதைப்பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்குமா என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொது ஆணுறுப்பண்டு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஒது முறியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரித்தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒது முறியும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
2: சிந்தனை. முஸ்லிம் வானொலி,
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
2: சிந்தனை.
3: பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள், உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாண்டுங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, வாப்பா அல்ஹம்துலில்லா, நீங்க வளர்த்த வளர்ப்பு, நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா, எல்லாரும் உடுக்குறாங்க இவ்வளவா, அல்ஹம்துலில்லா, நீங்க வாங்கினது 1000 ரூபாய், இன்னொரு வீட்டில் வாங்கினது 20000 ரூபாய். உங்க 1000 ரூபாய் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள் தாய்மார்களே. இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அடைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குள்ள சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கிருக்க மாட்டீர்கள். அவர்கள் சாப்பிடுகிற ஹைஜெனிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இரவு வந்தால் நீங்கள் தூங்குறீர்கள், பகல் வந்தால் நீங்கள் எழும்புறீர்கள். இரவு வந்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள், பைத்தியமாக அலைகிறார்கள், தூக்கம் வரவில்லை என்கிறார்கள், மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை. இரவானால் சூரியன் மறைந்தால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும், சூரியன் உதித்தால் அவர்கள் லேசமாக எழும்ப வேண்டும். அவர்கள் பைத்தியம் என்று சொல்லாத பைத்தியமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிவிட்டது, முடிவு உங்கள் கையிலே. எனக்கு முடியுமான அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முற்பட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும், உங்க வீட்டுக்குள்ள அந்த பரக்கத்து வரணுமா, அந்த ரஹமத் வரணுமா, உங்க கணவரோட நிஜமா நீங்க வாழ ஆரம்பிக்கணுமா, இந்த முசீபத்தை விட்டு விட்டு நீங்கள் எண்ணுகிற பொருளாதாரத்தை விட்டு விட்டு நிஜமா வாழணுமா? அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம்

0: ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதனோட முடிக்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் ஜுபைர், ஐஷா நாய் தாத்தா, என் கணவர் ஜுபைர் எனக்கு தருவது மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற வழியில் நான் தர்மம் செய்யணுமா? பெண்களே, இப்போ உங்கள் கணவர் தந்ததை இன்றைக்கு இதை எனக்கு இதை நான் சொல்லாமல் முடிச்சா அறக்குறை நிறைய ஹதீஸ்கள் இருக்குது பரக்கத்துக்கு. நான் இதை ஒன்றாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயம் வீட்டுக்கு போய் இன்றைக்கு செய்யணும் என்பது. அஸ்மா, இது லாஸ்ட் கேப், அஸ்மா ரதியல்லாஹு கேட்குறாங்க, யார சொல்லலாம், என்னை மாப்பிள்ளை தர்றதை தவிர வேறு எனக்கு வருமானம் இல்லை. அந்த காலமே வருமா எங்களை மாதிரி இல்லை, மாப்பிள்ள ஹஸ்பண்ட் கொடுக்குறத தாண்டி இல்லைண்டா, திரும்ப போய் புதுசாக கேட்கலாது, திரும்ப போய் நான் தர்மம் கொடுத்தேன்னு கேட்கலாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பட்ஜெட் இவ்வளவுதான். நான் தர்மம் கொடுத்த இன்னொரு 5000 வேற போடுங்க, அவங்களுக்கு தர்மம் 10000 கேட்கலாது. யார் சொல்லலாம் நான் தர்மம் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்மா, நீங்கள் பொம்பளை, நீங்கள் வேலைக்காக போகிறீங்க, நீங்கள் எதுக்கு தர்மம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்லை. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துஹ்ஸீ, அஸ்மா நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதாவது கணக்கு பார்க்காதீங்க, நீங்கள் கணக்கு பார்க்காதீங்க அஸ்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபயுஹ்ஸீ அல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்த்துருவானாங்க. அன்புக்குரியவர்களே, உங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கு 1000 ரூபா தரேன், 200 ரூபா கொடுத்துறேன், கணக்கு பார்க்காது. வல்லாஹி நான் சொல்லுகிறேன், நான் அல்லாஹ்.
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான். சபப்பே இல்லை, ஒன்றுமே இல்லை, மரம் இல்லை, கனி இல்லை, தோட்டம் இல்லை, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் காணியை கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ் தால கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்திலிருந்து அல்லாஹ் தால கொடுப்பான். தயவு செய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூம் இல்லுக்கும். அன்னாலைக்கு ஹாதா, இங்க மரம் இல்லை, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லா தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா அன்னாலைக்கு ஹாதா காலத்துவமின் இந்தில்லா அல்லாடப்புறத்திலிருந்து கிடைச்சு அல்லாடப்புறத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன். இதான் குரான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு? அல்லா தாலா எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஒரு நாள் ரசல்லா அலிசல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா பார்த்து சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. நபிக்கும் பசி, அவங்களுக்கும் பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலே ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க, அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபியவன் கேட்டாங்க, மகளே எங்காலம்மா? இது அல்லாடப்புறத்திலிருந்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, ஏந்த மகளையும் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போல அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டான். ஏந்த மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹு தஆலா ஆக்கிட்டான்னு சந்தோஷம். அப்ப இது மனிதனுக்கு மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம, மரம் இல்ல, தோட்டம் இல்ல, கொண்டு வர்றதுக்கு யாரும் இல்ல, ரூம் உள்ள அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்க அல்லாஹ் தஆலா கனி கொடுத்திருக்கிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹியான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா திராட்சைகளை, இந்த கிரேப்ஸ்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப முதலாவது எந்த சபபும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், சபபோட கொடுப்பான். அலி ரழியல்லாஹு அன்ஹு வந்து கஷ்டத்துல இருந்தாங்க, வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, 6 திர்ஹம் வீட்டில் இருந்துச்சு. மிஸ்கீன் வந்து கேட்டாரு, கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. மகன்ட்ட சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கன்னு. ஃபாத்திமா சொன்னாங்க, இது மட்டும்தானே இருக்குது, இல்லை கொண்டு வர சொல்லுங்க. கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு. எவ்வளோன்னு கேட்டோன்னே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும்பொழுது அவர் கேட்கிறார், எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 200 திர்ஹம் இந்தாங்க வாங்கிக்கோங்க. 140க்கு வாங்கினாங்க, 200க்கு விற்றாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க. 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மல்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்னைக்கு 6 அல்லாஹ்ட பாதையில கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம், ஆனா அல்லாஹ்க்கு கொடுக்கறத கொண்டும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ் பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறதை கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இருக்குது. இந்த சைடு மறக்கடிக்கப்பட்டிருக்குது, அல்லாஹ்ட்ட கொடுத்து எடுக்கிறது. சஹாபாக்கள் இத பழைய சஹாபி சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. நபி அவங்க கேட்பாங்க தபூக்கு, நபி அவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபி அவங்க கேட்பாங்க உஹதுக்கு, ஏதோ கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா நான் இப்படிதான் கொடுப்பேன். நான் அன்றைக்கு ஒரு புடி கொடுத்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மௌத்தாகிறார், மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார், அப்துல்லா மகனே இங்க வா, உக்தல் மதுலூமன், இன்னைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன், அநியாயமாக கொல்லப்பட போறேன். ஆனா ஹம்மி தைனி என்ற கவலையோட கடன் நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என் காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காசி ஹையன் வ மய்யதன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல். அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான், அவருடைய வாழ்நாள்ல அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே. இது என்ன நடந்துச்சு, அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 1/8 பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும். இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 1/8 பங்கு 48 லட்சம், 48 லட்சத்தை 8 பெருக்கினா சுமார் 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார். ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தான். அவர் நம்பிக்கை, நான் கொடுக்கறேன் எடுக்கிறதுக்கு, யாருகிட்ட எடுப்ப, அல்லாஹ் கிட்ட. அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிட்ட கொடுக்கறேன், அவருக்கு கொடுக்கறேன், இவருக்கு கொடுக்கறேன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அல்லாஹ் தல கொடுப்பான். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. ஜாபிர் ரதியல்லானவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அனாதைகள், குமரு புள்ளேல், வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமருகள், 3வது பக்கம் வாப்பாட கடன், இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே என்ற கவலையில இவர்கள் இருக்கிறாங்க. அதுல அல்லாட பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது, அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கக்குள்ள நபிகிட்ட வந்து சொன்னாங்க, அரசுல நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம் இல்ல, நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன், நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன். அபிக்கிரன்னவ செய்யுமன் யார முடிச்சா, கண்ணிய பெண்ணை முடிச்சியா, விதவைய முடிச்சியா? ரசூல்ல விதவை தான் முடிச்சேன். அல்ல அபிக்கிரன் ஒரு கண்ணி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதுன்னு சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா, ஏண்ட வீட்டுல வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்துல குமருகள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி, ஏண்ட அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் யார சொல்லா அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க, ஒரு 6 மாசம் போகுது, நபிகிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உகதுல நாங்க அடக்கிற நேரம் உன்னத்துறை சேர்த்துதான் அரசுல அடைக்கணும், என் மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனியா அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களான்னு கேட்டாங்க. தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபரை தோண்டினா பல பலண்டு மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோட மட்டும் இஸ்லாம் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்ப இந்த கடனை நீக்கணும், யகூதிகள்ட்ட போயிட்டு சொன்னா யகூதிகள் பல நிபந்தனையை போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல, அந்த பேரிச்சப்பழத்தை அப்படியே குமிச்சு வைங்க, நான் வந்து பங்குடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தார். எல்லா கடனாளிகளோட கடனையும் அல்லாஹ் தஆலா நீக்க வச்சார். அப்ப அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான், காரணத்தோடு கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபபம் கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் எங்க இருந்து தருவான் தெரியாது. 3வது, கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபூ ஹுரைரா ஒரு கிளாஸ் பால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத் தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது அபூ பக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுல, விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க, இல்ல பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதுபுறம் அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி இருக்குது எவ்வளவு பேருக்கு, ஒரு 10 பேருக்கு, மாமிசம் இருக்குது ஒரு 10 பேருக்கு, சட்டிய துறக்கமானாண்டுங்க, ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன், அல்லாஹ் தாலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாக்கி கொடுத்தாங்க. கொஞ்சத்தை அல்லாஹ் தாலா அதிகமாக்குவார். கண்ணியமானவர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தாலா கொடுப்பாங்க, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தாலா கொடுப்பாங்க. மனிதன் சிந்திக்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்மாற்றமான இடத்திலிருந்து அல்லாஹ் தாலா உதவி செய்ய நாடும் பொழுது அப்படியும் அல்லாஹ் தாலா உதவி செய்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குகையை சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா நபி அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல. அப்ப அல்லாட உதவி, அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கும் பொழுதே அல்லாஹ் எனக்கு இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும் அல்லாட உதவி. அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது, அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தாலா இதை செய்ய போகிறான்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நபியுடைய சுன்னாக்களை பேணி அல்லாஹ் சொன்ன விதத்துல நடக்கும் பொழுதே அல்லாஹ் இந்த உதவி கிடைக்கும்.
0: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். முஸ்லிம் வானொலி, உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
2: சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கணவனிடமே தன்னுடைய தாயை பத்தி, அவனுடைய தாயை பத்தி சொல்லுவோம், உங்களுடைய அம்மா சரியில்லை, உங்களுடைய அம்மா அப்படி இருக்காங்க, உங்களுடைய அம்மா இப்படி இருக்காங்க, அவங்க சரியே கிடையாது, அவங்க விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அவங்களுக்கே இவ்வளோ பணம் அனுப்புறீங்க. சில பெண்கள் சொல்றாங்க, அவங்களுக்கே இவ்வளோ பணம் அனுப்புறீங்க, தேவையில்லையே, அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்புனா போதும், நமக்கு தான் நிறைய தேவை இருக்குது. சுபஹானம் தான், இதெல்லாம் மிக மிக மோசமான ஒரு காரியம். ஒரு காலமும் செஞ்சிடாங்க சௌகரியில், இது ரொம்ப மோசமான. மாறாக நீங்க என்ன செய்யணும்னா, அந்த உங்களுடைய கணவனை நீங்க என்கரேஜ் பண்ணும், உங்களுடைய தாய்க்கு நிறைய கொடுங்க, உங்களுடைய தாயை சந்தோஷப்படுத்துங்க, அவங்க உங்களுடைய சொர்க்கத்துடைய வாசல், அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க, அவங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் வாழுங்க, அவங்களுடைய மனம் குளிர்ற மாதிரி பேசுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அப்படி தான் சொல்கிறான், தாயை கண்ணியப்படுத்த சொல்கிறான், தாயை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக நீங்கள் இருக்கும்பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வோம்.
0: முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை. உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
3: மிஸ்ருக்குள்ள போகக்குள்ள மிஸ்ர் நாட்டை, அன்பான தாய்மார்களே, மிஸ்ர் நாட்டுக்குள்ள போகக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பக்தாதில் இருந்து, இராக்கில் இருந்து மிஸ்ருக்குள்ள குடிபுகுறாங்க, போய் சேர போறாங்க. அங்க போகக்குள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரே பெண் ராசி உடையவன், அவனுக்கு பெண்கள் வேணும், அவனுக்கு ஒரு செய்தி பைத்து சேருது, இப்படித்தான் இராக்குடைய பெண் ஒன்று இங்க வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அவன் சொன்னான் அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு, கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்கோடு ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க, நீங்க யார் என்று சொல்லி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க, இது பொய் அல்ல, இது தக்கியா, இது பொய் அல்ல, இது உண்மையை மறைச்சி வேறொன்று சொல்றாங்க. இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேத்து புகாரியை பரட்டி படிச்சு பாருங்க. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பெண்மணிய அந்த அரசன் சந்திக்கிறான், அந்த அரசன் கிட்டவாகிறான். அன்பான தாயே, அன்பான சகோதரியே, அந்த பெண் கேட்ட துவா புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அம்மை யுஜீபுல் முதுத்தர், அம்மை யுஜீபுல் முதுத்தர். திக்கட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு யார் உதவி செய்வாரு? அந்த பெண் கஷ்டப்படுகிறாள், அவ சொல்றா அல்லாஹ்விடத்தில், யல்லா நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன். இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை, என்னுடைய உடம்பை, என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை, பாதுகாத்து வந்தேன். யா அல்லாஹ், இவனை விட்டு என்ன பாதுகாப்பாயாக என்று அவளுடைய உள்ளத்தால துவா செய்கிறாள், உள்ளத்தால கேட்கிறாள். அன்பான சகோதரியே, உன்னுடைய வாயாலையும் இந்த துவா வரலாம், உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துவா எழும்பலாம். அந்த துவா கேட்கப்படுகிறது. அந்த துவாவை கேட்டு முடியல, அவன் ரெண்டு கையும் அப்படியே சொத்தி ஆகிவிட்டது. அம்மன் அஸ்அஸ் புன்யானஹு அலா தக்வா மின் அல்லாஹ், தக்வாவின் மீது தன்னுடைய ஃபவுண்டேஷனை போட்டுக்கொண்டாங்க. எதிரி முன்னுக்கு வாராரு, ஆயுதங்கள் தேவல்ல, வெப்பன்ஸ் தேவல்ல. அம்மை யுஜீபுல் முதுஃபர் இதா தா சொல்றா, ஆமன்து பில்லாஹி ஆமன்து பிக வ பி ரசூலிக வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை, இதை மறைத்து வைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், என்ன பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டுகிறாள். துவா கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தி ஆகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனுக்கு கொண்டும் சிட்டாகல்ல. மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துவா செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டதே. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்தில் அல்ல, ஒரு ஷேத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷேத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா போயிட்டு வா உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சிட்டான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ஒன்று இருக்கிறது. நாளை கயாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடம் தருவானாக. நாங்கள் எல்லாரும் சந்திப்போம், எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, எல்லா நபிமாரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. வனுஃபிஹ பிஸ்ஸூர் ஃபைதா ஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன் காலூ யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா வனுஃபிஹ பிஸ்ஸூர் ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த் ஸும்மா நுஃபிஹ ஃபீஹி உக்ரா ஃபைதா ஹும் கியாமுன் யன்ஸுரூன் வஅஷ்ரகத்தில் அர்த் பிநூர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், சூருதப்படும், எல்லாரும் எழும்புவாங்க, மேல போவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. வம்தாஸுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. கஷ்டப்படுறாங்க மக்கள், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படலை இன்னும். மக்கள் போறாங்க, ஒவ்வொரு நபீட்டையும் போறாங்க. ஒரு கட்டத்தில் வருவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்ராஹிம்ட வந்து சொல்லுவாங்க, இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா, நீங்க அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் அல்லவா, நீங்க அல்லாஹுடைய நபி அல்லவா, அல்லாஹ் உங்களை நெருப்புல போட்டும், மக்கள் உங்களை நெருப்புல போட்டும், நெருப்பு உங்களை பத்தல்ல தின்னல்லையா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானே, அல்லாஹிடத்துல சிபாரிசு செய்யுங்களேன், அல்லாஹிடத்துல பேசுங்களேன், அல்லாஹிடத்துல கொஞ்சம் பேச்சு சொல்லுங்களேன், கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி என்று மக்கள் போய் சொன்ன சந்தர்ப்பத்தில், சொல்லக்கூடிய கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், நான் உலகத்துல மூணு பொய் பேசியிருக்கிறேன். இன்றைய நாள் இந்த அல்லாஹ் என்னோட கோபித்துக் கொண்டிருக்கிறான். இந்த மூணு பொய்யப்பத்தையும் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அல்லாஹுடைய முகத்தை பார்த்து எதையும் சொல்ல முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லிடுவாங்க. வாழ்க்கையில சென்ற மூணு பொய்ய, அது பொய் அல்ல, அதனுடைய வெளித்தோட்டம் பொய்யாக இருந்தாலும் அது தகியா, அதோட ஏத்திரால் எடுத்து தரையும் எடுத்து காட்டினாங்க. ஆனா சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த மூணு பொய்ய நான் சொன்னதின் காரணமாக இன்றைக்கு எனக்கு அல்லாட்ட பேச்சு சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்ன விட்டுடுங்கோன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபி அப்படி சொல்லுவதாக இருந்தால் ஏண்ட உங்களோட ஹாலாத் என்ன, ஏண்ட உங்களோட பொய் என்ன? வர்த்தக நடவடிக்கைகள், வாக்கு மீறல்கள், அமானிதத்தில் மோசடிகள், சுபஹானல்லாஹ், என்ன சொல்லுவது? வர்த்தகம் இஸ்லாமியப்படுத்தப்பட வேண்டும், வர்த்தகத்தில் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும், வர்த்தகத்தில் அமானிதம் பேணப்பட வேண்டும், வர்த்தகத்தில் மாறுபாடுகள் செய்யப்படக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யப்படக்கூடாது, ஹலாலைத்தான் சாப்பிட வேண்டும், ஹலாலைத்தான் உண்ண வேண்டும், நாங்கள் எங்களை ஹலாலுக்கு அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும், ஹலாலுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்களும் யோசிக்க வேண்டும். என்ற கணவன் இது உங்களோட கடமை. நான் சொல்லக்கூடிய எல்லாம் கடமைகள்.
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
5: சிந்தனை. உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com, வாட்ஸ்அப் 0794-777-1616-70. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தின் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimwanuli.com.
6: அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
7: நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واستبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري وَأَحْلُ الْعُقْدَةً مِنْ لِسَانِي يَفْقَهُ قَوْلِي اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح شأني ولا تكلني نفسي طرفة عين يلا بقولهم الله بكوريتாகட்டுமாக அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன், நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், தோழர்கள் மீதும், தாபின் தப தாபின் மீதும், நல்லவர்கள் அனைவர் மீதும், நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், அல்லாஹ்வின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாகாவிலிருந்து 132வது வசனம் ஓதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தஆலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றார். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகை நிலை நாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கா, நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், முடிவான நன்மை, முடிவான நன்மை யாருக்கு, இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். நான் இந்த ஜுமா குதுபாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்று என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொழுபோக்காக எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்து கொண்டிருக்கிறோம் இந்த இபாதத்தை பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தய்யிபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகை பற்றிதான். யார் ஒருவர் இந்த கலிமா தய்யிபை சொல்லிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அவர் மீது முதல் முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார் என்பதாக. இந்த சாட்சியத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கையாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், எப்படி நாம் இந்த வரிசையில் நிற்கிறோம், இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது. இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்க வேணும், இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கணும் வரிசையாக. பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. இந்த பள்ளியை தவிர உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நேர்மையையும் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப பதவிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தில் நிறைய பெரிய மேனேஜராக இருப்பார், ஒரு இடத்தில் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருப்பார். எப்படிப்பட்ட இடமாக எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த வர்க்கர் முதல்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாரு, வர்க்கர் முதல்ல வந்துட்டாரு, அதற்கு பிறகு மேனேஜர் வர்றார்.
8: அப்போ முதல் வரிசை யாருக்கு கொடுக்கப்படும்? மேனேஜருக்கு கொடுக்கப்படுமா? ஒருத்தர் செல்வந்தராக இருந்தார் என்பதாக முதலிடம் இங்க கொடுக்கப்படுமா? கிடையாது சகோதரர்கள். தோளோடு தோல் சேர்ந்து, காலோடு கால் சேர்ந்து அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான் என்பது உணர்த்தக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். துனியாவில் நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் எல்லாருமே சமமா நிக்க முடியுமா? சமமா உட்கார முடியுமா? சமமா குனிய முடியுமா? கிடையாது சகோதரர்கள். அல்லாஹுத்தாலா இந்த தொழுகை மூலியமாக நமக்கு அந்த மஹ்ஷரோட மைதானத்தை, நாம் எல்லாம் அல்லாவின் அடிமைகள் தான், அல்லாவின் அடியார்கள் தான் என்று உணர்த்துகிறான். சமமாக நிற்போம். எப்படி நிற்போம்? ஆடைகள் இருக்காது, ஆண்களுக்கு கத்னா செய்யப்பட்டு இருக்காது, பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக நிற்பார்கள். அந்த நினைவு வரணும் நமக்கு தொழுகையில. யா அல்லாஹ் நீ தான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் அப்படிதானே எடுத்து தக்பீரை கட்டுறோம். நீ தான் மிகப்பெரியவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் சொல்றோம் நம்மளோட வாழ்க்கையில பர்க்கத் இல்ல, உணவு இல்ல, ரிசக் இல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, நீங்க ஏதோ எனக்கு உணவு தர தேவையில்ல, நஹ்னு நர்ஸுக்கு, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு, பொருளாதாரத்துல தேவை இருக்கா, உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கா, நோய் நொடி இருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு வாங்க. தொழுகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தஆலாவோட வாக்குறுதி. நம்ம துருவாம அதற்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு விஷயத்த அப்படியே விட்டுட்டோம். நபிக்கு என்ன சொல்றான், நீங்க தொழுங்க, உங்க குடும்பத்தாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. நம்ம தொழுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுவில் அதை கண்டும் காணாம போறதும், பாலிகான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன், நம்மளோட பசங்க யாரும் தொழுவில் அதை கண்டும் காணாம இருப்பது, அப்போ அல்லாஹோட ரிஸ்க் எப்படி வரும் சொல்லுங்க? அல்லாஹோட அபிவிருத்தி எப்படி வரும் நம்ம வீட்டில்? அல்லாஹோட உதவி வரணும் எப்படி வரும் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம, அந்த நம்ரூது மன்னன், சாரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த அநியாயக்கார மன்னன் எடுத்து கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால, அவர்களோட தவறா நடந்துக்க கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? தொழுகைக்கு நின்றாங்க, தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கையை கொண்டு போறான், ஆனா அவங்கள தொட முடியல. அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா பிடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்களா? சண்டை இட்டாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எதுவுமே செய்யலையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இதை தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க கவுனிங்க, இங்க எங்க போயிடக்கூடாது. நம்மளோட பாடி மட்டும் இங்க இருந்துட்டு நம்மளோட ரூ, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டில் என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையை கொண்டு, தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? எனக்கு எதிரிகள்ல இருந்து வருது, எனக்கு கந்திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டில் பர்க்கத் இல்ல, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டில் பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்சை கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டிருக்கு, நமக்கு எல்லாமே என்ன கவலை? பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்கினானா இல்லையா, பையனோட மார்க்கு கம்மியாக வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம் பாருங்க, இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன், பின்னாடி இந்த ஜும்மாவோட உரையை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணுமா, தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க? தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதாக பாருங்கள் சகோதரர். பொறுமை, வபஷ்ஷிரி ஸாபிரி, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. நீங்க தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்தில் எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். எவன் ஒருவன் தொழுவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றான். அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க, கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக? அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு ஒரு ரிவாயத்தில் வருது 3 ஓட்டைகள் விடப்பட்டது, ஒரு ரிவாயத்தில் வருது 6 ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால பாலை கொடுக்குறாங்க, குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன வாய் வழியாக ஊத்தப்பட்டா அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது. ஒரு சாபி சொல்றாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ சொல்றாங்க, ஆமா இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹும் தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனாலதான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது, சலுகை கிடையாது, இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்தால் சலுகை இருக்கு. தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது, தொழுகையை விழாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது பாருங்க. இரண்டு சஹாபியை அழைக்கிறார்கள், அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தோள் கைகளை போடுறாங்க. அவர்களோட இரண்டு கட்டை விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு? தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவர் இந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லை, அடாவோட இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படித்தானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை பாருங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு ஒரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள், அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க? 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 32 வருஷம் ஏறக்குறைய. ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க 28 வருஷம், அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மேல வருது 28. அத்தனை வருஷம் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? அத்தனை வருஷம் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் நின்ற நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே, தொழுகை விடுவதற்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே. எப்பொழுது நமது ரூ இந்த உயிரை விட்டு பிரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் தொழுகாமல் இருப்போம். இல்லை என்றால் இரண்டு பேருக்கு தொழுகை கடமை ஆகாது. ஒன்று ஹைதோட காலமாக இருக்கணும், மாதவிடா காலமாக இருக்கணும். இன்னொன்று அவருக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும், மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு காரணம் தான் இருக்கணும் அவங்க தொழுவாமல் இருக்கிறது. இந்த மாதிரி யார் இருக்கும் சொல்லுங்களேன்? தொழுகையில் அலட்சியம், தொழுகையில் பொழுபோக்கு, தொழுகையில் வரும்போது சோம்பேறித்தனமாக தூங்க வேண்டும் என்பதற்காகவே அலட்சியமாக நமது வாழ்க்கையை இந்த இபாதத், இந்த எந்த இபாதத் நாளை சொர்க்கத்தின் சாவி என்று கூறுகிறார்களோ, இந்த தொழுகை என்ன, இந்த தொழுகை என்பது என்ன சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது என்ன, சொர்க்கத்தின் சாவி. இந்த தொழுகையில் அலட்சியம், இந்த தொழுகையில் சோம்பேறித்தரம். பாருங்கள், எல்லா அறிஞர்களின் கருத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் கூறினார்கள். ஒரு காஃபிர், இறை மறுப்பாளன், ஒரு முஸ்லிம், ஒரு கட்டுப்பட்டவன், அவனுக்கு என்ன வித்தியாசம்? தொழுகையை விடுபவன், தொழாமல் இருப்பவன் காஃபிர், இறை மறுப்பாளன், தொழுகக்கூடியவன் அவன் முஸ்லிம், கட்டுப்பட்டவன் என்பதாக கூறினார்கள். தொழுகையை விடுவதற்கு என்ன நமக்கு காரணம் சகோதரர்கள், என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியா இருந்தது? நம்மள மாதிரியா? டைல்ஸ், மார்பல்ஸ், பாய போட்டு, ஃபேர போட்டு இருந்ததா? தொழுவாங்க, தொழுகும் போது அவங்களோட சேறு, மழை பெஞ்சதுனா சேறு நெத்தில ஒட்டிக்கும், மண்ணும் கல்லும் அவங்க நெத்தில குத்திக்கும். நம்ம பள்ளியும் எப்படி? அல்லாஹு தஆலா ஹதீஸ் இப்படி தான் இருக்கு, எப்படி நீங்க அல்லாஹோட வீட்டை கட்டுறீங்களோ உங்களுக்கு சொர்க்கத்திலையும் அதே போல வீடு கட்டப்படும். ரைட்டு தான். ஆனால் நாம் எப்படி ஆக்கிவிட்டோம் என்றால், அல்லாஹோட வீட எந்த அளவுக்கு வசதியாக ஆக்கிவிட்டோம் என்றால், இங்கே ஜும்மா குத்பா நடக்கப்படும் போது, தொழுவை நடக்கப்படும், தர்சு நடக்கப்படும் போது நல்ல நிம்மதியாக, நல்ல அமைதியாக தூங்கக்கூடிய இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இபாதத்தில் நமக்கு ஈடுபாடு இல்லை, தொழுகையில் நம்ம ருசி காணல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத் அய்னு ஃபி ஸலாத், எனது கண் குளிர்ச்சி தொழுகை என்று கூறினார்கள். அவர்களுக்கு பிரச்சனையா, அவர்களுக்கு துக்கமா, அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து, ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுவார்கள், நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், தொழுகைக்காக அழையுங்கள், எனது உள்ளத்துக்கு அமைதியை கொடுங்கள் என்பதாக. அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம், அதில் அலட்சியப்படுத்தக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வாட்டி யாருக்குமே தெரியாத ஹதீஸ், யாருக்குமே தெரியாத ஹதீஸ் இந்த ஹதீஸ், தொழுவக்கூடியவன் முஸ்லிம், தொழுவாதவன் காஃபிர். அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் தஃப்தர் கொடுத்து நிக்கா பண்ணாதீங்க, முஸ்லிம்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல வச்சு அடக்கம் செய்யாதீங்க. புரியல நமக்கு? நான்கு இமாம்களும் இதான் சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் கொஞ்சம் ஆர்த்தவமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவனை மூணு நாள் சிறப்புடிங்க, அவங்களும் இதுதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி மூணு நாள் சிறப்பிடிச்சு தொழுவ சொல்லி அவனை ஏவுங்க, தொழுதான் அவனை விட்டுடுங்க, இல்லைன்னா அவனுக்கும் அதே தான், அவனுக்கும் அதே நிலைமைதான். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அலை, யாரா இருந்தாலும் இதே தான் சொல்றாங்க, வேற மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேர் ஃபஜர் தொழுதோம் இமாம் ஜமாத்தோட? சஹி முஸ்லிம், சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க, முஸ்லீம்லயும் வருது புகாரிலயும் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்துல முதல் காரியம் என்ன? வக்தி சலாத்தி, அதற்கு கூறிய நேரத்துல தொழுறது. நம்ம ஃபஜர தொழுதிருப்போம், என்ன நம்ம ஃபஜர எப்போ தொழுதிருப்போம்? எப்போ என் கண் விழித்ததோ, எப்பொழுது என் கண் விழித்ததோ அப்போ தொழுறது ஃபஜர் தொழுகை கிடையாது. எப்போ பாங்கு சொல்லப்பட்டு, எப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எப்போ மௌதின் இகாமத்து சொல்லி இமாம் ஜமாத்தோட தொழுறமோ அது ஃபஜர் தொழுகை. நான் வீட்டில் தொழுதேன், இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கும் தலீல் சொல்லவா, அதுக்கும் ஆதாரத்தை சொல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு மனிதனை இமாமாக ஆக்கிவிட்டு அவரை தொழுவ சொல்லி ஏவிவிட்டு நானும் சில வாலிபர்களும் சென்று யார் தொழுகைக்கு வரவில்லையோ மதீனாவில் சொன்ன சம்பவம், யார் தொழுவைக்கு வரவில்லையோ அவர்களோட வீட்டுகளை நான் எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தலீல் போதுமா? ஆதாரம் போதுமா? ஆதாரம் போதுமா? வீட்டை ஏதிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, பெண்களும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நான் இந்த செயலை செய்யாம விடுறேன் அப்படின்ற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்ததே கிடையாது. ஒரு முறை சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள்? எப்பொழுது சபித்தார்கள்? அந்த கந்தகோட போர், அந்த அகல் போரின் போது காஃபிர்கள் இந்த அளவுக்கு உக்கிரமாக நடக்கப்படுது. போர் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு போர். அல்லாஹு அக்பர். அஸ்ரோட தொழுகை தாமதமாக ஆகிவிடுகின்றது. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருக்கு அழிவுதான், உமரோட கதை முடிஞ்சிருச்சு, உமருக்கு நாசம் ஆயிட்டான், உமரோட கதை முடிஞ்சிருச்சு. என்ன உமர், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்னோட அசர் தாமதமாக, அசரோட வக்து முடிஞ்சிச்சு, மகரிப் வக்து முடிஞ்சு, நான் கதா செஞ்சிட்டேன், கதாவை தொழுது இந்த காஃபிர்கள் பண்ணதுனால தைரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இந்த காஃபிர்கள் இப்படி தான் பண்ணாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் ரஹமத்துல்லில் ஆலமீன் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புயூத்துன்னார இந்த காஃபிர்கள் மீது, இந்த காஃபிர்களோட வீட்டை அல்லாஹ்வு தஆலா நெருப்பால நிறைக்கட்டும் அப்படின்னா, நெருப்பால நிறைக்கட்டும், ஃபுல் பண்ணட்டும் அப்படின்னா. அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தாமதமாக தொழுவதற்காக சபித்தார்கள். தொழுகையை விட்டால், தொழுகையை விட்டால் ஒரு சில அறிஞர்களை தவிர மற்ற பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகையை விடுவது என்பது குஃபுர். குஃபுர்னா புரியுதா? ஷிர்க்கு. தொழுகையை விடுவது, தாமதமாக தொழுவது, அதற்குண்ட நேரத்தில் தொழுவாமல் இருப்பது, என்னது சொன்னாங்க, தொழுகை விடுறது குஃபுர்ன்னாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தான் பிர்ருல் வாலிதைன் இந்த ஹதீஸ்ல வருது. என்ன, நீங்க உங்க தாய் தந்திரங்கிட்ட நல்ல முறையில் நடந்துங்க, ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போர் புரிந்து தனது கழுத்தை துண்டிப்பது. பெரிய வீர வசனம் எல்லாம் பேசுறோம். நமக்கு என்னென்ன கவலை? அரபு நாட்டோட கவலை, பலஸ்தீனோட கவலை, கஸாவோட கவலை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து தெருவில் சரியில்லை, அவன் வீடு சரியில்லை, இது சரியில்லை, எனது தொழுகை சரியில்லையே. முதல்ல என்ன சொல்றான், வக்தி சலாதி, நீங்க அதற்குரிய நேரத்தில் தொழுகையில் நிலை நாட்டுங்கள், அதற்கு பிறகு தாய் தந்தரைக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவதாகத்தான் ஜிஹாத், நீங்கள் போய் என்ன ஜிஹாத் செய்வீர்கள்? தொழுகையை நிலை நாட்டாமல், அதற்குரிய நேரத்தில் தொழுகாமல், குசு குசு இல்லாமல் தொழுகாமல், நீங்கள் என்ன போய் அங்கே என்ன செய்வீர்கள்? நமக்கு பெரிய கவலை, நம்மளோட தொழுகையை அலட்சியப்படுத்திட்டு வீணடிச்சிட்டு தன்னை தானே முஸ்லீம் என்று சொல்லுகிறோம். பாருங்க, யஹூதி 2-3 வருஷம் முன்னாடி யஹூதியோட பிரசிடென்ட், அப்போ கூட நெத்தினியா தான் இருந்தான்னு நினைக்கிறேன், அவன் சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்றான்? முஸ்லீம்களை பார்த்து ரொம்ப உறுதியா சொல்றான். ஏன் சொல்லுங்க? அவங்க எப்போ ஜுமா தொழுகைய தொழுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் எப்போ ஃபஜருக்கு வருதோ அது வரைக்கும் நீங்க முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க. சம உறுதி, நல்ல உறுதியா இருக்கிறான், தெரியும் அவங்களுக்கு. அவனோட ஸ்டேட்மெண்ட் இதுதான், நீங்க போய் செக் பண்ணுங்க, 3 வருஷம் முன்னாடி, முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா ஒண்ணுமே நோ கெப்பாசிட்டி அவங்க கிட்ட. எப்போ ஜும்மா தொழுகைக்கு வர கூட்டம் மாதிரி ஃபஜர் தொழுகைக்கு வருதோ அப்ப பார்த்து பயந்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட், கிளியர் ஸ்டேட்மெண்ட். அல்லாஹு தஆலா சொல்றான், என்ன சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு நம்மளோட உதவி தேவையா? ஆனா குர்ஆன் ஆயத் இப்படி தானே வருது, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வசப்பி தக்தாமக்கும், இப்படி தானே வருது. அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்பதாக. அல்லாஹ்வுக்கு உதவி தேவையா? நம்ம அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா நம்மளோட உதவி எதிர்பார்த்து இருக்கிறானா? நமக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது? அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த வசனத்துக்கு, உங்களோட மார்க்கத்தை சரியாக பேணுங்கள், கலிமா தையபாயில் சரியாக இருங்க, தொகையில இது உறுதியா இருங்க, தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ரமதான் மாதத்தில் சரியாக நோன்பு வையுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஷரியத்தை பேணுவது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி ஏற்படுத்துவான். நமக்கு புரிய மாட்டிருக்குது, நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி புரிய மாட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன். மூமின் வெற்றி பெற்றாங்க. எந்த மூமின், எந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க? எந்த மூமினோட தொழுகையில், எந்த மூமினோட தொழுகையில் குஷு குசு இருந்ததோ, அல்லாஹ்வோட இறையச்சம் இருந்ததோ, பயபக்தி இருந்ததோ, அந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படின்னு நம்ம தொழுகிறோம், அந்த தொழுகையின் போது நமக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுதா? அந்த தொழுகும் போது அந்த குஷு குசு இருக்கா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. நம்ம அல்லாஹு அக்பர் என்று, அல்லாஹ் அக்பர் நீ தான் பெரியவன் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த உணர்வோட நம்ம நிக்கிறோமா? யா அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. சரி, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன தெரியுமா, ஆஜிசி அப்படின்றாங்க. ஆஜிசின்னா என்ன? தன்னடக்கம், தன்னடக்கம். ஆஜிசினா தன்னடக்கத்தோட நிற்பாங்க. யாருலா நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் எனக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு யாருலா அப்படின்னு சொல்லி ஆஜிசி அந்த பணிவோட கூனி குறுகி நிற்கிறோம் இல்லையா, இதுதான் குசு குசு அப்படின்னு சொல்லி அலிபின் அபு தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நமக்கு இருக்கா, நம்மளோட தொழுகையில இருக்கா? அந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றுட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்றக்கூடியவர்களாக நம்ம மாறணும் சகோதரர். தொழுகையில நின்றுட்டு வீட்டில் போயிட்டு மனைவி மக்கள் கிட்ட சரியா நடந்துக்கிறீங்களா, அவங்கள ஏசுறது திட்டுறது, அவங்க இழிவா பேசுறது, வியாபாரத்தில் போயிட்டு ஹராம் ஹலால் பார்க்காம செய்யறது, நம்மளோட வார்த்தைகளை தவறாது, நம்மளோட தொழுகை நம்மளோட மானக்கேடான விஷயங்கள் இருந்து நம்மளை மாத்தல, நம்மளோட பழக்க வளங்களை மாத்தல அப்படின்னா நம்மளோட தொழுகை சரியில்லை. அல்லாஹும் அல்லாஹோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம தொழுகலன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம மாறணும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் துழுவ ஆரம்பிச்சிட்டாலும் என்ன, துழுவ ஆரம்பிச்சிட்டாலும் என்ன,

0: என்ன, நான் தான் தக்குவாதாரி, என்னை விட வேறு யாரும் கிடையாது, நான் தான் அல்லாவுக்கு பயப்படக்கூடியவர், யாரும் பயப்படக்கூடிய பெருமை அடிக்கிறது. இபாதத்தில் பெருமை கிடையாது சகோதரன். அந்த பெருமையாக இருந்துச்சுன்னா அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹுத்தாலா நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹுத்தாலா கிட்ட நம்ம துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஜாலினி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துவா. யா அல்லாஹ், என்ன தொழுகை, எனது குடும்பத்தாரை, எனது பிள்ளைகளை தொழுவை சொல்லு. இப்போ தொழுவை என்னையும் தொழுவை, என் குழந்தை என் பிள்ளையும் தொழுவை, என்னோட பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள். யா அல்லாஹ், இப்படி துவா கேட்டுட்டே இல்லை. அல்லாஹும்மா ஆயினி அலா அதிக்ரிக்கு வஷுக்ரிக்கு ஹுஸ்னி இபாதத்துக்கு. தொழுகையே இபாதத் தாங்க. நமக்கு அல்லாஹ்கிட்ட நம்ம பேசுகிறோம், அல்லாஹுத்தாலா நம்மளை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறோம் பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறோம். ஷைத்தானுக்கு அல்லாஹுத்தாலா சுஜூது செய்ய, அல்லாஹுத்தாலா என்ன பண்ணா, ஷைத்தானுக்கு சுஜூது செய்ய சொல்லி கட்டளை இட்டான். அவன் சுஜூது செய்யலை. இப்னு ஆதம் யார், நம்ம சுஜூதுக்கு போனால் ஷைத்தா அழுகுறானா, தலையில் அடித்து அடித்து அழுகுறானா, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லி. ஆனால் நம்மளோட சுஜூது எப்படி இருக்கு, சுஜூதுக்கு போனோடனே தூக்கம், இப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கு. அல்லாஹுத்தாலா அவனை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா ஆக்க வேண்டும். அவனுக்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தனாக இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
1: சிந்தனை.
4: ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவனுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனோ அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண். நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுபஹானல்லாஹ். அந்த சுடுசாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால், அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய். அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும், நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும், அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லதை அவர்களுக்கு ஏவ வேண்டும், தீயதை அவர்களுக்கு நீங்கள் தடுக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும், இதுவெல்லாம் நீங்கள் இரத்த உறவை பேணுகிற வழிகள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஊரில் இரத்த உறவை பேணுவதற்கென்று ஒரு ஆதத்து இருக்கும். ஆதத்து என்றால் ஒரு வளமை இருக்கும். துபாயிலே ஒரு ஆதத்து இருக்கும்,

0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நிலைகள் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன. 2000 பிறகு பிறந்த குழந்தைகளை கூட ஜெட் ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு வித்தியாசம், முழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஃபித்னாக்கள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் நிதர்சனமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அவன் அதை கேர் பண்ண மாட்டான். இப்படி சொன்னார்கள், மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையிலே நெருப்புத் தணலை வைத்திருப்பது போன்று வரும் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. உண்மையில் இப்படியான ஒரு காலத்தில் இப்படியான ஒரு மாநாடு என்பது முஸ்லிம் சமூகத்தினால் மிக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வர வேண்டும், நான் ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மறுமையை நம்பியவன், கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொண்டவன், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறேன், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவேன், எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்படியான நாம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்றால் இந்த வாய்ப்பை ஒரு கோல்டன் ஆப்பர்சுனிட்டியாக, ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதி இந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மறுசைத்தான் மிகைத்து போயிருக்கிறது என்பதை நம்முடைய மக்களின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்திகாமத்தை தர வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணியில் பல சக்திகளும் பல திட்டமிடல்களும் பல சதிகளும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய ஒரு பின்னணிதான் ஷைத்தான், இப்லீஸ். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுடைய முழு டார்கெட்டும் ஃபசாதை உண்டு பண்ணி, குழப்பங்களை ஏற்படுத்தி, நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்வது என்பதுதான். இன்னமா யுரீது இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கே அவன் விரும்புகிறான், அதற்கான அழைப்பை அவன் விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய சதி வலை பலவீனமானது, ஆனால் பலவீனமானவர்களிடத்தில் அது பலமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா, ஷைத்தானுடைய சதி பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் ஈமான் இல்லாமல் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அது பலமானது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், فبعزتك لا اغوينهم اجمعين. சாதாரணமான சபதம் அல்ல, அல்லாஹ்வுடைய இஜ்ஜத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான். உன்னுடைய இஜ்ஜத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன். لا اقعدن لهم صراطك المستقيم, உன்னுடைய நேரிய வழியிலே, சிராத் முஸ்தகீமிலே பயணிக்க விடாமல் நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். முன்னால் உட்காருவேன், பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன். இப்படியெல்லாம் சொன்னவன் சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், ஆனால் இந்த மக்களுக்குள் இஹ்லாஸோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், உனக்கென்று வாழ்பவர்கள், உன்னை நினைத்து வாழ்பவர்கள், உன்னுடைய மார்க்க சிந்தனையோடு வாழ்பவர்கள், அவர்களை இலகுவில் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அதையும் சேர்த்துத்தான் சொன்னான். எனவே சைத்தானுடைய சதி பலவீனமானது, பலவீனமானவர்களுக்கு அந்த சதி பலமானது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் அவனுடைய சதி வலையிலே விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் கொட்டப்படுவதைத்தான் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் பரக்கத்தாக கொட்டப்படுவதை, அந்துபுசத அலைக்கும் துன்யா. இதை எதுக்கு சொல்லிக் கொண்டு வாரன் என்றால், உலகம் கொட்ட கொட்ட தீனில் உள்ள பிடிப்பு தூரமாகிக் கொண்டே இருக்கும். பயந்தார்கள், இந்த உலகம் அதிகமாக நம் முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்ததன் விளைவு இன்று இரத்த உறவுகள் ஒதுக்கப்படுகின்றன.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
4: சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நற்சிந்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை அவர் சேர்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புகின்றாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை சேர்த்து கொள்ளட்டும். ஆதாரம் முஸ்னத் அஹமத். மீண்டும் ஒரு நாளும் ஒரு நட்சத்திரனே சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
5: நாளும் ஒரு நட்சத்திரை, நாளும் ஒரு நட்சத்திரை.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம்,
5: ஒலி நயம்,
3: காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது
2: முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். பொறுமை என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள்.
6: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். மஜ்தமா கௌமன் பைத்தம் மின் புயூதில்லாஹி, அல்லாஹுவின் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹி வயதாரசூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா நசலத் அலைஹி முஸ்ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சகீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறார். வஹஷ்யத்துஹும் ரஹ்மா, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்குகிறான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் நன்கு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டும் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல. இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ஒரு மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால், இஸ்லாம் அல்லாஹுனுடைய நேசம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும், நாங்கள் தொழுதால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால், அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லாஹுவிற்கு இணை வைக்கவில்லை, இணை துணைகளை ஏற்படுத்தவில்லை, அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான், எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான், இதல்ல இஸ்லாம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹுனுடைய பொருத்தத்தில் குறித்தான மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா, ஹுஸ்னுல் குலுக், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள், நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை காட்டிலும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள். இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு, நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னா யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ஹுவல்லஸி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா, உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும், நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ, தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். யார் தங்களினுடைய ஆத்மா ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் தோற்றுவிட்டார். குர்ஆன் பதிவு செய்கிறார். ஆதலால் அன்பு சகோதரர்கள், இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பார். நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவை நாளைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது நற்பண்புடையவர்களாக நாங்கள் சந்திக்காவிட்டால், இல்ல மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த சுவனம் அல்லாஹுவை அவர்கள் சந்திக்கும் பொழுது தங்களினுடைய ஆன்மாக்களின் நோய்களை சுத்தப்படுத்தி நற்பண்புடையவர்களாக யார் அல்லாஹுவை சந்திக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சுவனங்களை வைத்திருக்கிறார். பல நற்பண்புகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். நம்முடைய உறவுகளோடு நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எவை என்பதை முதலில் நாம் தனிமையாக உணர வேண்டும். எம்மிடத்தில் இல்லாத பண்புகள் எவை என்பதை முதலில் நாங்கள் எம்மோடி உரையாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கூறக்கூடிய
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் வழங்குவது.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدًا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: தடைகளை நமக்கு மத்தியில் அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த தடைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நபி தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற முன்னே கேட்டி, அந்த நபி தோழருக்கு ஒரு காதலி இருந்தால், அனாக் அப்படின்னு ஒரு காதலி, ரொம்ப நேசித்தார்கள் ரெண்டு பேரும். ரொம்ப லைலா மஜ்னூன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பெரிய காதலர்கள் ரெண்டு பேரும். அனாக் அவள் ஒரு பெண், மிக அழகாக இருப்பாள். இவர் மக்காவை சார்ந்தவர். ரெண்டு பேரும் ரொம்ப காதலி, ரொம்ப நேசம். ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், காலத்தினுடைய ஓட்டம். இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி விட்டான். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு தஞ்சமடைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒருவராக, நபிக்கு கீழே ஒரு சாதாரண மனிதராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் இந்த தோழரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தோழர்களை மக்காவாசிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள், அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தை சுட்டி காட்டுறாங்க, அங்கிருக்கக்கூடிய தோழர்களை போய் நீங்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும், உங்களினுடைய பொறுப்பு. அப்போ அந்த நபி தோழர் என்ன செய்கிறார், பெரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹுவின் தூதர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு அவர் என்ன செய்கிறார், மாறு வேசத்தில் மக்காவுக்கு போகிறார். இரவு நேரம் சூரியரி குறிக்கிறார், ஹாய் தயாரி குதிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களை கையில் காலில் சங்கிலி போட்டிருக்கிறாங்க, அதையெல்லாம் வெட்டி எடுத்து அவரை பாதுகாத்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு சப்தம் கேட்கு, ஹபீபி என் நேசனே அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கு. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கிறமே, கொஞ்சம் யோசிக்கிறார், ரொம்ப இருளாக இருக்கு. அவர் திருப்பி பார்க்குறாரு, அந்த இருளில் முகம் தெரியவில்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறது, ஹபீபி என் நேசமானவனே. அப்போ அவர் கேட்குறார் அந்த நபித்தோழர், அந்த அனாக், நீ அனாக்கு தானே, நீ அனாக்கு தானே? ஆம், நான் அனாக்கு தான். பழைய ஞாபகங்கள் அந்த நபித்தோழருக்கு, அந்த அனாக்கிற்கு பழைய ஞாபகங்கள். எவ்வளோ ஒரு அழகான காதலன், எவ்வளோ ஒரு அழகான இருளினுடைய காலத்தில் மகிழ்ச்சியோடி கரங்கள் கோர்த்து வாழ்ந்த நாட்கள் அல்ல வந்த நாட்கள். இவன் அனாக்கு சொல்கிறாள், இன்றைய இரவு என்னோடு நீ தங்க வேண்டும். அவர் சொல்கிறார், அன முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் விபச்சாரத்தை என் மீது ஹராமாக்கி இருக்கிறார், எவ்வாறு என்னால் தங்க முடியும்? அவன் அனாக்கு சொல்றால், நீ யாரானாலும் இருந்துக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைய இரவு நீ என்னோடு தங்க வேண்டும், தங்க மறுத்தால் நான் சப்தம் போட்டு உங்களை காட்டி கொடுத்துருவேன். நபித்தோழர் சொல்கிறார், எது நடந்தாலும் சரி அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார். ஒரு காலம் முன்னோடி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். சுவர் ஏறி குதிக்கிறாரு, அவர் கத்துறா, கால் உடைகிறது, காலில் கெட்ட போட்டு ரெண்டு பேரை தூக்கி போட்டு மதினாவுக்கு வந்து விடுகிறார். எல்லாம் முடிஞ்சு, ஆனால் அந்த காதலியினுடைய ஞாபகம் இருக்கிறது அல்லவா, உள்ளத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா, அனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், போங்க. ஆனாலும் அந்த காதலியினுடைய ஞாபகம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார். யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா? இல்லை, வேண்டாம், நீங்கள் போங்க, அனாக்கை திருமணம் முடிக்காதீங்க. மீண்டும் வந்து நிற்கிறார். சூரத்து நூர் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்ற இந்த வசனம் இந்த நபித்தோழருக்காகவே அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்வான், இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது விபச்சாரியை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான். நம்முடைய உணர்வுகள் சில நேரங்களில் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் செல்ல விரும்பும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருப்பான். சஹீஹுல் புகாரி, ஒரு நபித்தோழர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவியோடு. நல்ல கேளுங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நபித்தோழரை சந்திக்கிறதுக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார். வந்து சொல்றாரு, அந்த மூதாட்டி யார் என்று சொன்னால், இந்த நபித்தோழருக்கு பால் கொடுத்த பெண்மணி, பால் குடி அன்னை. எப்படி இருக்கிற மகனே, உங்களுக்கு நாங்கள் தான் பால் கொடுத்தோம், உமா நல்லா இருக்கிறேன், பால் குடி உமா இல்ல, வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லி நல்லா விருந்து வைக்கிறார். அப்ப அந்த பால்குடி உமா கேட்கிறாங்க, நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா மகனே? ஆ, திருமணம் முடிச்சிட்டேன். எந்த கோத்திரத்தில் முடிச்சீங்க? இந்த கோத்திரத்தில் திருமணம் முடிச்சேன். எந்த பிள்ளைய முடிச்சீங்க? இந்த பிள்ளைய திருமணம் முடிச்சேன். அந்த பிள்ளைய வர சொல்லுங்க, பிள்ளைய வெளியே வர சொன்னாங்க. மனைவியே, அந்த பால்குடி அன்னை பார்த்தார்கள், உங்க பேர் என்ன, உங்க வாப்பா யாரு, உங்க உமா யாரு, எல்லாம் கேட்ட உடனே அந்த வயதான மூதாட்டி சொன்னாள், பெண்ணே, உனக்கும் நான் தான் பால் கொடுத்தேன். எப்படி இருக்கும் சகோதரர், கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நொடி வரை, இதற்கு ஒரு நொடிக்கு முன்னால் வரை கணவன் மனைவி, இப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலையிடுகிறது. இதற்கு பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது. காரணம், இதற்கு பிறகு நீங்கள் இரத்த சகோதரி. இந்த நபித்தோழனுடைய கண்கள் கலங்க சொன்னார், என் அன்பு சகோதரியே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன். அல்லாஹ் பார்க்கலாம். இப்ப மார்க்கத்தை பின்பற்ற அந்த அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் எங்களினுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி நாங்கள் பொறுமையாக இருந்த அன்னிஸ் பொறுமையினுடைய கடைசி ஒரு பகுதி நாம் அதிகம் படித்திருக்கிறோம். அத்துன்யா இம்திஹானுன் வபித்திலாவுன், இந்த உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய களம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினா, இறை நம்பிக்கையுடைய ஆண் இறை நம்பிக்கையுடைய பெண்ணை அல்லாஹ் மரணிக்கக்கூடிய வரை சோதித்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு சோதனை வந்துட்டுல, ஐயோ அந்த சோதனையிலிருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம், இதுக்கு பிறகு நமக்கு சோதிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அரபியில் இந்த உலகத்திற்கு பெயரே இது ஒரு தேர்வு களம். இந்த உலகமே ஒரு சோதனையினுடைய களம். மரணிக்கக்கூடிய வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். பிறந்ததிலிருந்து நம்மை கபரில் வைக்கக்கூடிய வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வரை உன்னிடத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தால் சோதனையை நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் வருவார். யார் ரசூலல்லாஹ், வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். ரசூலல்லாஹ் சொன்னது வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். அவரை பார்த்து சொல்வாங்க, ரொம்ப ஆர்வத்தில் சொல்லாதீங்க, இல்லை நபி, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். கவனமாக பேசுங்கள், இல்லை நபி, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். பொறுமையாக இருக்கிறேன்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: இதற்கு பிறகு திருமணம். 7 குழந்தைகள், ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா, ருக்கையா, ஜைனப், உம்மு குல்சூம், ஃபாத்திமா. 4 பெண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். 3 ஆண் குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 குழந்தைகளுக்கு தன்னுடைய கையால் கபரின் மண்ணை எழுதி போட்டார்கள். தன்னுடைய கையால் தான் 6 குழந்தைகளுக்கு கபரில் மண்ணை எழுதி போட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது ஒரே ஒரு குழந்தை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மரணித்த 6வது மாதம் ரமதானினுடைய மாதத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுள் இப்படி நடந்து போகும் பொழுது, ஸஹீஹ் முஸ்லிம், தம்ரத்தன் வாஹிதா, ஒரு பேரித்தம்பளம் கீழே கிடக்கும் மண்ணில், அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து அப்படி தட்டுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இது மாதிரி எல்லாம் நாங்கள் சோதனை அனுபவித்திருக்கிறோம். சின்ன ஒரு சோதனை இல்லை, பெரிய சோதனையாக கூட இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டார். வமின அன்னாஸி மன் யஅபுதுல்லாஹ على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابته شراء انقلب وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. மனிதர்கள் இப்படியும் சிறர் அல்லாஹுவை வணங்குவார்கள். ஓரத்தில் நின்று வணங்குவான், அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் அல்லாஹுவை புகழுவான், அவனுக்கு சோதனையை கொடுத்தால் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்புவான். உலகத்திலும் நஷ்டத்திற்குரியவன், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவன். அந்த பேரித்தம்பரத்தை ரசூலுல்லாஹ் எடுப்பார்கள். அனசே, இந்த பேரித்தம்பளத்தை வயிறு இப்பொழுது விரும்புகிறது, காரணம் பசித்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த குப்பையில் இருக்கக்கூடிய பழத்தை திங்கலான்னு நான் நினைக்கிறேன், என்றாலும் இது ஜக்காத்தினுடைய பழமாக இருக்குமோ என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பழத்தை தட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அல்லாஹுவின் தூதர் நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குப்பையில் கிடந்த ஒரு உணவை எடுத்து தட்டி, இந்த உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு சூழலை நம்ம யாருக்காவது ஏற்படுத்தி இருக்கிறானா? அஷ்ரஃபுல் ஹல் படைப்புகளில் சிறந்தவர், ஹபீபுல்லா அல்லாஹுனுடைய நேசர், இமாமுல் முவஹிதீன் ஏகத்துவவாதிகளினுடைய தலைவர், இமாமுல் முத்தகீன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களினுடைய முதன்மையானவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தின் பக்கம் தேவையாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹு சோதித்தார். இந்த மூணாவது சோதனை இருக்குல்ல, முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை. இந்த சோதனையை நாங்கள் பொறுத்து கொண்டால், இந்த சோதனையின் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வழியும், தொண்டைகள் அடைத்து விடும், கஷ்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்பதற்கு இடுப்பு தண்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும், மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், தூற்றுவார்கள், இழிவுபடுத்துவார்கள், ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து நாம் உறுதியாக நின்று விட்டால், என் அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்துவார். சஹீஹுல் புகாரில ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கருப்பு பெண்மணி வருவாள், அவப்படுது. எப்போ பார்த்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு வருவாங்க, வந்து ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார்ந்து ஹதீஸை படிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு பக்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்திருப்பார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஆயிஷா ரலியல்லாஹு சந்திக்கிறது, ஹதீஸை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இப்படி வர்றதும் போறதுமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பார். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியம், ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அந்த பெண்ணிட்ட கேட்பாங்க, மூதாக்கிட்ட, நீங்க எப்போ வந்தாலும், சஹீஹுல் புகாரி, நீங்க எப்போ வந்தாலும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், என் அன்பு சகோதரனே, பல வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறோம், எங்களை புறக்கணிக்கிறார்கள், எங்கள் திறமைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, எங்களை யாரும் நம்புவதில்லை, எங்களை இழிவுபடுத்துகிறார்கள், எங்களை கேவலப்படுத்துகிறார்கள், நாங்கள் தான் சம்பாதிக்குகிறோம் உறவுகளுக்காக, உறவுகள் எங்கள் முதுகுக்கு பின்னால் எங்களை தூற்றுகிறார்கள், எங்களுக்கு கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புறக்கணிப்பிற்கு பிறகும் அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும், ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகு, மனிதர்களுக்கு என்று ஒரு இயற்கையான சில குணம் இருக்கும் அல்லவா, பறவைகளுக்கு என்று சில இயற்கையான குணம் இருக்கும் அல்லவா, சுன்னத் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்று ஒரு குணம் உண்டு. ஒருவனை கண்ணீரால் அல்லாஹ் குறிப்பாட்டி விட்டால், அவன் பொறுமை காத்தால், யாருக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிய வைத்தானோ அவனுடைய முகத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சியையும் கொடுத்து விடுவான் கூடிய விரைவில். இது அல்லாஹ்வுடைய நியதி. ஒருவனுக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிக்க வைத்து விட்டார், கல்லிருந்து கண்ணீர் வடிந்து விட்டது சோகத்தில், நாங்கள் பொறுமை காத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கண்ணீர் ஒட்டுவதற்கு முன்னால் நம் முகத்தில் அல்லாஹ் புன்முறுவலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அந்த பெண் சொல்றாள், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவள் ஒரு அடிமை, ஒரு ஒரு வீட்டுக்கு நான் அடிமையாக இருந்தேன். அடிமைனா என்ன, நம்ம சந்தைகளில் குர்பானிக்கு ஆடு மாடை பிடிச்சிட்டு வரோம் அல்லவா, வீட்டில் போய் என்ன செய்வோம், கெட்டி போட்டு வளர்ப்போம், நேரம் வரும்பொழுது வித்துருவோம் அல்லது அறுத்து சாப்பிடுவோம். இதுதான் அடிமைகள். சந்தைக்கு போவாங்க மக்கால, அடிமைகளுக்கென்று தனி சந்தை, ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், அடிமைகளுக்கென்று ஒரு சந்தை இருக்கும். நமக்கு தேவையான அடிமைகளை, நல்ல பலமான அடிமைகளை வாங்கி வந்து நம்முடைய வீட்டில் வைத்துக் கொள்ளலாம், நமக்கு விரும்பினால் பயன்படுத்தலாம், அல்லது விட்டு லாபம் சம்பாதிக்கலாம். அந்த பெண் சொல்றாள், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் ஒரு குடும்பத்தினுடைய அடிமையாக நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த நற்பண்புகளை, அந்த குடும்பத்திற்காக நான் செய்யக்கூடிய அந்த வேலைகளை பார்த்து அந்த குடும்பத்தார்கள் என்னை அதிகம் நேசித்தார்கள். ஒரு நாள் அந்த குடும்பத்துக்காரர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் உங்களை விடுதலை செய்கிறோம், இதற்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், நீங்கள் சுதந்திரமாக உலகத்தின் நாடிய இடத்திற்கு செல்லுங்கள். உலகத்தில் ஒரு அடிமைக்கு பெரிய கனவு, நம்மளை மாதிரி சுதந்திரமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு கைதிக்கு ஒரு பெரிய கனவு என்ன இருக்கும், நமக்கு ஜுவல்லர்ஸ் வாங்கணும் கனவு இருக்கும், நமக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் கனவு இருக்கும், நமக்கு ஒரு பெரிய மாட மாளிகை கட்டணும் கனவு இருக்கும். ஆனால் ஒரு சிறைவாசிக்கு என்ன கனவு இருக்கும், ஐயோ இந்த கம்பியிலிருந்து, இந்த சிறை கைதியிலிருந்து கைகளில் மாட்டப்பட்ட விலங்கு அவிழ்க்கப்பட்டால் போதும் என்று அல்லவா. அது மாதிரித்தான் ஒரு அடிமைக்கு ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா, எப்படியாச்சும் இந்த அடிமையிலிருந்து சுதந்திரமானவனாக மாற வேண்டும். அந்த குடும்பம் சொல்றாங்க, நீங்க சுதந்திரமாக உங்களை நாங்கள் விடுமை விடுதலை விட்டு விடுதலை விட்டு விட்டோம், நீங்கள் சுதந்திரமானவர். அந்த பெண் சொல்றார், என் உண்மை யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அடிமைக்கு தெரியாது. என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, என் உறவு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் தான் என்னுடைய குடும்பம். ஆதலால் இதற்கு பிறகு நீங்கள் நான் சுதந்திரம் அடைந்து கொள்கிறேன், ஆனால் உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், உங்கள் காலுக்கு கீழேயே நான் வாழ்ந்து கொள்கிறேன். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் கொடுத்தோம், ஆனால் நம் மீது கொண்ட அந்த நேசத்தில் நம்ம கீழேயே இருக்க விரும்புகிறாள்னு சொல்லி அவளை அந்த வீட்டிலே வைத்து கொண்டார்கள். அந்த வீட்டில் ஒரு சின்ன புள்ள பிறக்கு. இப்போ நாமெல்லாம் புள்ள பிறந்துச்சுனால் ஜுவல்லர்ஸ் கழுத்தில் மாட்டுவோம்ல, நகை வாங்கி செயின் வாங்கி போடுவோம்ல. ஆரம்ப காலத்தில் எப்படி ஜுவல்லர்ஸ் தயாரிப்பார்கள் என்றால், ஆபரணம் யார்கிட்ட காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த ஆட்டு தோலில் என்ன செய்வாங்கன்னா, வைரமுத்துகளை, தங்க முத்துகளை, வைடூரிய முத்துகளை, மகரந்த முத்துகளை எல்லாம் பதிப்பார்கள் அந்த காசு வித்தியாசத்தில். அந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். அப்போ அவங்க வீட்டில் ஒரு சின்ன பொம்பளை புள்ள பிறந்த உடனே ஆட்டு தோலில் வைரத்தினுடைய முத்துகளை பதித்து அந்த சின்ன புள்ள கழுத்தில் மாட்டி விட்டார்கள். அந்த பணத்தை காட்டுறதுக்கு ஒரு ஜுவல்லர்ஸ் பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு. இந்த அடிமை பெண் இருந்தால் அல்லவா, இவ தான் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, வர்றது, காலையில் தூக்கிட்டு போகிறது, அப்படி சுற்றி காட்டுறது. ஒரு நாள் காலை நேரத்தில் அந்த பிள்ளையை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு அப்படியே வெளியே போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வரால் புள்ள கழுத்தில் இருந்த வைர மாலையை காணும். குடும்பத்துக்காரங்களை எல்லாம் சுற்றிட்டாங்க. அந்த அடிமை பெண்ணை கேட்டாங்க, புள்ள கழுத்தில் மாலை எங்கே? என்ன அது எனக்கு தெரியாது. புள்ள கழுத்தில் மாலை இருந்துச்சா? இருந்துச்சு. இப்போ எங்கே? இல்லை அது எனக்கு தெரியாது. உடனே நாம் என்ன சந்தேகப்படுவோம், நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஒரு காப்பை கலட்டி வச்சுருப்போம், காப்பை கலட்டி வச்சுருப்போம், பாத்ரூமில் குடிக்க போயிட்டு வந்து மறந்துருப்போம், நாம் எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் கிடைக்கிறன்னு உடனே நம்ம முதல்ல யாரை சந்தேகப்படுவோம், நம்மளை விட தாழ்ந்து வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கல்ல, வீட்டு வேலைக்காரி எங்கே வந்துட்டு போனான்னு தான் கேட்போம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்போ அந்த குடும்பம் சொல்கிறாங்க, புள்ள கழுத்தில் மாலை இருந்துச்சு, வைர மாலை இருந்துச்சு, இப்போ இல்லைல்ல, இல்லை. அப்ப யார் எடுத்தால்? எனக்கு தெரியாது. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அந்த பெண் சொன்னால், எனக்கு என்ன யார் இருக்கிறாங்க, இந்த மாலை எடுத்து எந்த பிள்ளைக்கு நான் போட்டு அழகு பார்க்க போறேன், எந்த பிள்ளைக்கு நான் இந்த மாலையை சேமிக்க போறேன், எனக்கு என்று யார் இருக்கிறார்கள்? இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அல்லாஹ்வின் மீதானையாக நான் எடுக்கவில்லை. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். என்ன செய்வது? பாருங்க, என்கிட்ட இல்லையே, ஆடைக்குள் நுழைத்திருப்பாய் என்பதாக எல்லாரும் நிற்கிறார்கள். அந்த பெண்ணை அப்படி நிர்வாணப்படுத்தி விட்டார்கள். பெண்ணினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அந்த இடத்தில் நின்று யோசிக்க வேண்டும். அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு அழகான வரலாறு, அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அவளினுடைய ஆடைகள் கலட்டப்படுகிறது. எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, எங்கேயுமே மாலை இல்லை. திடீர்னு வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பறந்து அப்படி தலைக்கு மேலே வந்து நிற்கி எல்லோரும் அந்த கழுகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அந்த கழுகினுடைய வாயில் ஒரு இறைச்சி துண்டை போன்று ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாயை பிளக்கு கீழே விழுந்து விட்டது. எடுத்து பார்த்தால் அந்த குழந்தையினுடைய கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த வைர மாலை. என்ன நடந்திருக்குன்னா, புள்ள கழுத்தில் இருந்த வைர மாலை எங்கோ ஒரு இடத்தில் அவிழ்ந்து விழுந்திருக்கிறது. கழுகு இது இறைச்சி துண்டு என்பதாக கொத்திவிட்டு சென்று விட்டது. பார்த்தால் அது இறைச்சி துண்டல்ல, அது ஆபரணத்தினுடைய துண்டு. எந்த இடத்தில் எடுத்ததோ அந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு மனிதனினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அம்மை யுஜீபுல் முதுர்ர இதா தா, கண்ணீரோடியால் அல்லாஹ்விடத்தில் கஷ்ட நேரத்தில் அல்லாஹுவே என்று குரல் எழுப்புவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பெண்ணினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வானத்தில் இருந்த அல்லாஹ் எந்த கழுகு எடுத்ததோ அந்த இடத்திலேயே கொண்டு வந்து போட்டுவிட்டது. உடனே இந்த குடும்பத்துக்காரங்களுக்கு எல்லாம் பெரிய அவமானம் ஆயிட்டு, இவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே. அப்போ அந்த பெண் ஆடை அணிந்து கொண்டு சொன்னால், இதற்கு பிறகு நான் உங்களோடு இருக்க மாட்டேன், எனக்கு உலகம் நீங்கள் தான் என்று நான் நினைத்தேன், உங்களை தவிர எனக்கு உலகம் யாரும் இல்லை, என்னை விடுதலை செய்த பொழுதும் கூட உங்கள் காலுக்கடியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதற்கான நன்மையை நான் உணர்ந்து கொண்டேன், போதும் என்பதாக, எங்கோ சாக போகிறேன் என்பதாக அந்த நாட்டை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். மஸ்ஜிதுல் குபாவில் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண்மணி காது கொடுத்து கேட்கிறாள், அந்த இடத்திலேயே நின்று இஸ்லாத்தில் நுழைந்து விட்டால். அதைத்தான் இப்பொழுது அந்த பெண்மணி கவிதையாக படிக்கிறாள். யௌமல் விஷாஹி மின் அஜீபி ரப்பினா, அந்த வைர மாலையினுடைய நாள் இருக்கிறதே, என்னை படைத்த ரப்பினுடைய ஆச்சரியத்தினுடைய ஒரு நாள். அலா உலகமே அறிந்து கொள்ளுங்கள், கண்ணீர் வடிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள். இன்னஹூமின் பல்கத்தில் குஃப்ரி அஞ்சானி, அன்றைக்கு எனக்கு அந்த அவமானம் கிடைத்திருக்காவிட்டால், அன்றைக்கு என்னை அவர்கள் அவமானப்படுத்தி இருக்காவிட்டால், இந்த இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காதே, அவர்கள் என்னை அன்னைக்கு அவமானப்படுத்தினார்கள், அவர்களை விட்டு வெளியே வந்தேன், அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்தான், அன்றைக்கு அவர்கள் என்னை அவமானப்படுத்திருக்காவிட்டால், அவர்களினுடைய காலுக்கு கீழ் தான் நான் இருந்திருப்பேன், இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காதே. ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகும், ஒவ்வொரு அவமானத்திற்கு பிறகும், ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்பதற்கு நான் உதாரணம் என்பதாக அந்த பெண் கவிதை படித்தார். உண்மையாதானே? அந்த பெண்ணை அவங்க சந்தேகப்படலாம், அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டா, வெளியே வந்திருக்கவும் மாட்டாள், இஸ்லாம் தெரிந்திருக்கவும் தெரியாது. வாழ்க்கையில் அப்படித்தான், சில சிரமங்கள் என்பது நம்மை உருவாக்குவதற்காக. மூன்றாவது பொறுமை, வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு மேலாக அல்லாஹ் ஒருவன் நமக்கு இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக. அந்த சோதனைகளை நாங்கள் பொறுமை காப்போம் என்று சொன்னால், இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன், இந்த பொறுமையாளர்களைத்தான். மூன்று விதத்தில் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுவின் நேசர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சோதிப்பான், அந்த சோதனையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று விதத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொறுமையாளர்களில் உள்ளவர்களாக உங்களையும் நம்மை உருவாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்புகள் வளம் வரும். வாஹு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
3: ஆலமீன். சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள். நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக,
9: உங்கள் வியாபாரத்தை பெருக்கிட, உங்கள் நிறுவனங்களை நியாய விலையில் விளம்பரம் செய்திட, மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏஎல் அன்சார் 77 93 22 79 7
10: முஸ்லிம் வானொலி .com
11: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
10: முஸ்லிம் வானொலி .com.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்கள்.
12: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار
13: انبركنيه
12: சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால். உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால் நாம் கட்டாயம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அதனால் பொருளாதார சரிவு என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, அது வளரும் நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடாகவும் இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் உலக நாடுகள் என்று அறியப்படுகிற நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்பவர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். இந்த பொருளாதார சரிவு என்பது வரும்போது, பொருளாதார சுமை என்று வரும்போது, அதை எதிர்க்க முடியாமல், அதை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி நெஞ்சத்திலே இல்லாமல் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தற்கொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களோ, அல்லது நாளைய தேவைக்காக இன்றைய என்ன வைத்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. பெரும் பெரும் பண முதலைகளாக, மிகப்பெரும் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக, இந்த நாட்டிலே உள்ள அத்துணை உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகிற, அறியப்படுகிற அத்துணை விதமான உயர் ரக அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களாக வாழ்ந்தவர்கள், அந்த உல்லாசமான வாழ்க்கை தடைபடுகிற போது, அல்லது தடைபட்டு விடுமோ என்று அஞ்சுகிற போது, இந்த உலகத்தின் எதிர்ப்புதனை எதிர்க்க முடியாமல் கடைசியில் தற்கொலை என்கிற அந்த மாபாதகமான முடிவை எடுத்து விடுகிறார்கள். ஏழைகள், பாழைகள், கஷ்டப்படுபவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள், சிறு குறு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், பின்னலாடை தொழிலிலே இருப்பவர்கள், சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட, என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் பொருளாதார சரிவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற அந்த தன்னம்பிக்கையோடு, முதுகெலும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள், செல்வத்திலே திளைத்தவர்கள், நாட்டின், தேசத்தின் அத்துணை விதமான வளங்களையும் அனுபவித்தவர்கள், உல்லாசரகமான கார்களில் பவனி வந்தவர்கள், ஊர் ஊராய் சுற்றி வந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்துணை உயர்ந்த இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள், அவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பெரும் பெரும் காபி எஸ்டேட்டுகளின் அதிபர் என்று சொல்லுகிறார்கள், பெரும் பெரும் கார் கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது, என்னதான் தேசத்தினுடைய நிதி நிலைமை ஒருபுறம் இருந்தாலும், நிதியின் நெருக்கடி என்பது பிரதானமான காரணமாக இருந்தாலும், தேசத்தினுடைய பொருளாதார சரிவு ஒரு பிரமாதமான காரணமாக இருந்தாலும், அதற்கு மேலாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த உலகத்தில் புது பணக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள், அல்லது பரம்பரை பணக்காரர்களாக கூட வாழக்கூடியவர்கள், தங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் என்கிற பேரில் ஒரு கோட்டையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே நினைத்துக் கொண்டு, நாம் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய உயர்ந்தவர்கள், இது ஹையர் கிளாஸ் என்று தாங்களாகவே நினைத்துக் கொண்டு, அப்பர் கிளாஸ் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு, அதுவும் அப்பர் கிளாஸிலேயே பல கிளாஸுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் எல்லாம், நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் தான் நாம் அறிந்து வைத்தது. ஆனால் நன்றாக உள்ளே பூந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அந்த ஹையர் கிளாஸிலேயே 2-3 டிகிரிகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஹையர் அப்பர் கிளாஸ், அப்பர் கிளாஸ்லயே ஹையர் அப்பர் கிளாஸ், யாருப்பா இவங்கெல்லாம்? இவர்கள் எல்லாம் ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றாலும் கூட 5-star ஹோட்டலுக்கு தான் போவார்கள். சரி,
13: ஒரு கொஞ்ச நேரம் இவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இப்படிப்பட்ட பெரும் பெரும் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். அவர்களெல்லாம் சுற்றுலாக்களுக்கு தான் போவார்கள். அவர்களெல்லாம்

நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமானதாக இருக்காது. சரி, இருக்கிறவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு தடை வந்து விடும் போது இவர்கள் என்ன செய்வதில்லை, தங்களுடைய நிலைகளை கொஞ்சம் இறக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த, நேற்று வரைக்கும் உல்லாசமாக நாம் உற்சாகமாக நாம் உலாவிக் கொண்டிருந்த அவைகளெல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால் இதுதான் என் விதி, பொறுத்துக் கொள்வேன் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் போகாமல், பழைய வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, இந்த சமூகத்தை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பொதுமக்களோடு எப்படி நான் கலந்து வாழ்வேன், என்னுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டால் எப்படி நான் இருப்பேன் என்று எண்ணி, ஆடம்பர வாழ்க்கையை தாண்டி வேறு வாழ்க்கையே இல்லை என்று இவர்களாகவே முடிவு பண்ணி கடைசியில் தற்கொலைகளுக்கு தற்கொலை என்கிற மாபாதகமான முடிவை எடுக்கிறார்கள். அப்ப இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தடுக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தகர்க்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பந்தா செய்வதையோ, பகட்டாக வாழ்வதையோ, பெருமை கொள்வதையோ, இருப்பவன் பெருமை கொள்வதையும் சரி, இல்லாதவன் பெருமை கொள்வதையும் சரி, அடியோடு இஸ்லாமிய மார்க்கம் அடித்து உடைக்கிறது. பெருமை என்பது என்னுடைய மேலாடை, பெருமை என்பது மேலாடை, கௌரவம் என்பது என்னுடைய கீழாடை. அதை யார் எடுக்கிறானோ அவனுக்கு மறுமையில் நரகம் என்கிற கருத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுசியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு நிலைமைகள் எப்படி இருக்கிறது? சர்வ சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சிறுநகரத்திலே பிறந்தவன், ஏதோ தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு நிலமுடன்களை எல்லாம் விற்பனை செய்து வித்து அதிலே வரக்கூடிய காசை மூலதனமாக வைத்து இவனை எப்படியோ படிக்க வைத்து ஒரு டிகிரியை வாங்க வைத்து விட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவோ அல்லது இன்ன பிற துறைகளிலேயோ அவன் உள்ள போய் சம்பாதிப்பதற்குண்டான வாசல்களை வழிகளை இவர்கள் ஏற்படுத்தி விட்டு அவனையும் இந்த சமூகத்திற்கு ஒரு பட்டதாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவனுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் மார்க்கம் என்கிற வரையறைக்குள், ஒழுக்கம் என்கிற கட்டுக்கோப்பிற்குள், சுமூகமான வாழ்க்கை என்கிற கட்டமைப்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாத சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? இப்படியோ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஒரு சாதாரண வேலையில் சேர்கிறார்கள், ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இங்கே நாடு என்று சொல்வதும், 8,000 10,000 என்று சொல்வதும் நமதூர் பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல 8,000 ரியால் 10,000 ரியால்ங்கிற லெவலே வேற. ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இருக்கும் போது இவனுக்கு சென்னை போன்ற பெருநகரத்தில், பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரத்தில் இவனுக்கு என்று ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கே வேலை கிடைத்தவுடன் இவனுடைய சம்பளமே 75,000 85,000 என்று ஆரம்பிக்கிறது. அதனால் வரைக்கும் கையிலே கிடைக்கிற 8,000 ரூபாவை பத்திரமாக பையிலே வைத்து பார்த்து பார்த்து செலவு பண்ணி கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் 75,000, திடீரென்று 1.5 லட்சம் என்று இவனுக்கு பெருவாக சம்பளம் வரும்போது, இந்த நாட்டிலே இவர்களை வழிகெடுப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வங்கிகள் எல்லாம் இவனை குறிவைக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய சேலரி இவ்வளவு, உன்னுடைய சம்பளம் இவ்வளவு, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான காரை வாங்கக்கூடாது, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான பங்களாவை கட்டக்கூடாது, மாசம் நீ 50,000 ரூபாய் கட்டினால் போதும், 75,000 ரூபாய் கட்டினால் போதும், இத்தனை ஆண்டுகளில் இந்த கார் உனக்கு சொந்தம், இந்த பங்களா உனக்கு சொந்தம் என்ற ஆசை வார்த்தைகள் அவனுக்கு இந்த வங்கிகள் காட்டுகிறது. இவனும் உடன் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிறான், அந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களை பார்க்கிறான். அதனால் வரைக்கும் இவனோடு தெருவில் விளையாடிய நண்பர்கள் இவனுக்கு மறந்து போய் விடுகிறார்கள். இவனோடு பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக படித்த நண்பர்கள் இவனுடைய கண்களுக்கு அப்பால் ஆகிவிடுகிறார்கள். இவனுடைய சொந்தமாய் பந்தமாய் நட்பாய் ஊராய் உறவாய் உயிராய் வாழ்ந்த எல்லோரையும் இவன் மறந்து விடுகிறான். இவனுக்கென்று ஒரு வட்டத்தை போட ஆரம்பிக்கிறான். அந்த வட்டத்திலே உள்ள வருபவர்கள் எல்லாம் யார்? பெரும் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள், சமூகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், மிக பெரும் வியாபார தனவந்தர்களின் வீட்டு வாரிசுகள், இப்படியாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று இவனாக நினைத்துக் கொண்டு அவர்களோடு தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் வாழ்வதை போலவே இவனும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான். பொழுதுபோக்கிற்காக, நேரத்தை கடத்துவதற்காக, உல்லாசமாக இருப்பதற்காக, உற்சாகமாய் வாழ்வதற்காக அந்த பெரும் வீட்டு பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அவன் பின்னால் இவனும் போகிறான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற பொருளாதார நெருக்கடி வரும்போது, தொழில்துறைகள் எல்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, தேசத்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியே இல்லாதவர்களிடத்தில் ஆட்சிகள் காட்சிகளாய் ஒப்படைக்கப்பட்டு அந்த நாடே நாசமாகக்கூடிய ஒரு சூழல்கள் வரும்போது இவன் போன்றவர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள், இவன் போன்றவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் வரைக்கும் 1.5 லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 75,000 வட்டி கட்டுவதோ, ஒரு டியூ கொடுப்பதோ அவனுக்கு ஒரு பெரிய காரணமாக தெரிவதில்லை. ரைட், என்னுடைய சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதி போனாலும் மீதி பகுதியை வைத்து என்னால் உற்சாகமாக வாழ முடியும், உல்லாசமாக வாழ முடியும் என்று இப்படியே சில மாதங்கள் போய்கொண்டிருக்கும் போது எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து அதில்

0: பெரும் பெரும் முதலைகளே உள்ளே போய் விடும்போது இவனை போன்ற சின்ன மீன் குஞ்சுகள் என்ன செய்யும்? வேலை இல்லை என்று கம்பெனி அறிவிக்கிறது, நிறுவனம் சொல்லிவிடுகிறது, உனக்கு வேலை இல்லை. உடனே அவனுடைய பட்டயங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய பட்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய கரியருக்காக அவன் உருவாக்கி வைத்திருந்த பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இதே போன்ற சம்பளத்திற்கு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தெரு தெருவாக சுற்றி பார்க்கிறான். வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும், வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை தாண்டி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடந்தாலும், பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டத்தில் என்ன செய்கிறான்? வாய்ப்புகளை ஒரு முறைதான் கதவை தட்ட வைக்கிறான். ஆனால் ஏற்கனவே இவன் வாழ்ந்ததை போன்ற சொகுசான வேலை அவனுக்கு கிடைப்பதில்லை, பெரும் நகரத்தில் சம்பளம் கிடைப்பதில்லை. ஆனால் இவனுக்கு சம்பளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இவன் வாங்கி வைத்திருக்கிற காருக்குண்டான வட்டியை டிவை இவன் கட்டியாக வேண்டும். இவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெரும் பங்களாவிற்கு இவன் செலுத்த வேண்டிய கப்பத்தை வரியை பட்டு கட்டித்தானாக வேண்டும். என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு வெட்கப்படுகிறான். அட, வீடு போனாலும் பரவாயில்லை, இந்த கார் போனாலும் பரவாயில்லை, என்னால் சாதாரணமாக வாழ முடியும் என்று நினைத்தவன் இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம் என்கிற நெஞ்சுறுதியையும் எதிர்ப்பு சக்தியையும் உள்ளத்தில் ஏற்றி வைத்தவன் சாதாரணமாக நடந்து சென்று விடுவான். ஆனால் இவர்களோ தொட்டில் குழந்தைகளைப் போல ஷோகேஸ்களில்.
1: நேர்கள், உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இஸ்லாமியாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சட்டம் போட்டிருக்கிறது. நான் மக்கள் சிந்திக்கிறார்களா? இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சிந்திக்கிறார்களா? எப்படிப்பட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது? கொஞ்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் அதிகமான உடனேயே அவனுடைய சிந்தனை வசதியை எப்படி அதிகப்படுத்தலாம் என்கிற ஒரு யோசனைக்கு தான் போகிறான். சாதாரணமான ஒரு வீட்டிலே இருந்தவன், சாதாரணமான ஒரு பகுதியில் வீட்டிலே வாடகைக்கு இருந்தவன், சம்பளம் கூடும் போது, பொருளாதாரம் பெருகும் போது, விஐபிகள் இருக்கிற பகுதிக்கு போகலாம் என்று அவனுடைய சிந்தனை அவனுக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட சின்ன வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நாம் ஏன் ஒரு பிளாட்டிற்கு போகக்கூடாது என்று அவனுடைய சிந்தனை போகிறது. நாம் சாதாரணமான ஒரு டூ வீலர் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாது? சாதாரணமான காரை வாங்கி கொண்டிருக்கிற நாம் ஏன் ஒரு வெளிநாட்டு காரை வாங்கக்கூடாது அப்படின்னு வருமானம் வர வர, வசதி வாய்ப்புகள் ஏற ஏற, அவனுடைய வாழ்வினுடைய ஸ்டைலை, லைஃப் ஸ்டைலை அவன் மாற்றிக்கொள்வதற்குத்தான் சிந்திக்கிறானே தவிர, அட வருமானம் கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் நம்ம தர்மத்தில் கவனம் செலுத்தறானே சிந்திக்கிறார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு போன மாதம் வரை இப்படி வருமானம் கொடுத்திருந்தான், கொடுத்து கொண்டிருந்தான், போன வருடம் வரை நம்முடைய வருமானம் இப்படி நிர்ணயிக்கப்பட்டு கொண்டிருந்தது, ஆனால் இதோ நமக்கு வருமானம் கூடுதலாக வந்து விட்டது. அதனால் ஏழைகள் பாழைகளை கண்டெடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்ததில் கொஞ்சம் அவர்களுக்கும் தரலாமா என்று யோசிக்கிறார்களா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வருமானம் பெருகும் போது, பொருளாதாரம் உங்களுடைய வீட்டு கதவை கொஞ்சம் வேகமாக தட்டும் போது, நீங்களே நினைக்காத அளவிற்கு உங்கள் கையிலும் பையிலும் காசும் பணமும் புரளும் போது, உருளும் போது, நீங்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இதோ அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு பாலிசியை மட்டும் கடைபிடித்தால் வருமானம் கூடுபவர்கள் வளமாக வாழலாம். இந்த ஒரே ஒரு பாலிசியை மட்டும் நாம் கையில் எடுத்தால், நம்முடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு வாழ்ந்தால், வசதியும் வாய்ப்பும் பெறுபவர்கள், வசதியும் வாய்ப்பும் பெருகுபவர்கள் உண்மையிலேயே இறைவனிடத்தில் அருளையும் அருட்கொடையும் அதிகம் பெறலாம். என்ன அர்த்தம் இதற்கு? அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. எந்த தூதருக்கு போட்ட கட்டளை? எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்களில் அடுப்பெரியவில்லையோ, எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்கள் வெறுமனே தண்ணீரையும் பேரித்தம்பழத்தை கொண்டும் கழிந்ததோ, எந்த நபி கயிற்றுக்கட்டிலில் படுத்து அந்த கயிற்றுக்கட்டிலுடைய அந்த தடம் அவருடைய முதுகை பதம் பார்த்ததோ, அந்த நபிக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான், நபியே, இறைவன் உமக்கு எதை தந்தானோ, இறைவன் உமக்கு எதை அளித்தானோ அதை கொண்டு மறுமையின் இல்லத்தை நாடுங்கள். இதுதான் பாலிசி. அப்ப சகோதரர்களே, உள்ளூரில் கொஞ்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைத்து, அதுவும் நலமான வளமான பலமான சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைத்து விட்டால், உடனே ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி சென்று விடாதீர்கள். உடனே லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நேற்று வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்டு போனை வைத்துக் கொண்டிருந்தவன் உடனே ஐபோனுக்கு ஆர்டர் செய்து விடாதீர்கள். கொஞ்சம் என்ன செய்யணுமோ, நிறுத்தி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நிறுத்தி நிதானமாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால், இறுதியில் அவன் கோழையாக மாறமாட்டான். இறுதியில் ஏழையை விட மோசமாக அவனுடைய வாழ்க்கை இருக்காது. இத்தனை ஏழைகள், இத்தனை பாழைகள், வறுமையிலே வாடுபவர்கள், அன்றாடும் காய்ச்சிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், வறுமையின் கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், உற்சாகமான வாழ்க்கையில் எந்த கட்டத்தையும் அனுபவிக்காதவர்கள், தெரு ஓரங்களில் குடிசைகளை போட்டு தங்களுடைய இரவையும் பகலையும் நடத்துபவர்கள் எவ்வளவு இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்கிறார்கள், கொசுக்கடி என்று எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகஜமாக சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டு வாழ்பவர்களும் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்களா இல்லையா, நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கும் நம்மை போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் உண்டுமா இல்லையா? அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உணர்வுகள் உண்டுமா இல்லையா? அவர்களுக்கும் ஆசைகளும் அபிலாஷைகளும் இருக்கிறதா இல்லையா? அவன் கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் எதையும் சந்தோஷமாக கிடைத்துக் கொண்டு, அடுத்த வேளை சோறு கிடைத்தால் போதும், அடுத்த வேளை உணவு கிடைத்தால் போதும் என்று சர்வ சாதாரணமாக வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு ஏழை தேசத்தில், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு வளரும் தேசத்தில், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாட்டு அல்லது பின்னடைவுக்கு போன ஒரு நாட்டிலே செல்வத்திலும் செழிப்பிலும் கொழிப்பவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி அதிலேயே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நாடிக்கொண்டும் இருந்தால், இறுதியில் அவர்களுடைய நிலை தற்கொலை என்கிற ஒரு கருண கொடூரமான ஒரு ஒரு கட்டத்தில் அவர்கள் தள்ளப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்கால வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை வெறுக்கிறது, ஆடம்பரத்தோடு வாழ்பவர்களை வெறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய தேவாவிற்கு, நபிமார்களுடைய அழைப்பு பணிக்கு முதன் முதலில் முட்டுக்கட்டை போடுபவர்கள், முதன் முதலில் எதிராக நிற்பவர்கள் அந்த சமூகத்திலே ஆடம்பரத்தில் திளைத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் தரஃப் என்கிற ஒரு வார்த்தை, தரஃப். இந்த தரஃப் என்று சொன்னால் ஆடம்பரம் என்று நாம் அர்த்தம் செய்யலாம், செழிப்பாக வாழுதல் என்றும் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அனுபவிப்பதில் அளவு கடந்து செல்லுதல் என்று உலமாக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தரஃப் என்கிற பகட்டு என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனில் 8 இடங்களில் வருகிறதாம். அந்த 8 இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பகட்டத்தனமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, உல்லாசத்தில் ஊறி திளைப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்தித்தான் அந்த 8 வசனங்களையும் சொல்லியிருக்கிறான். அதனால் நர்மையான சகோதரர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலேயே இருந்து இன்பம் கண்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட இன்பத்தையே, அப்படிப்பட்ட சுகத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொத்தாக தந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற பெரும் தவறு அதுதான். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், எங்க வாப்பா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நாங்கெல்லாம் 80 கிட்ஸ் ஆக 90 கிட்ஸ் ஆக இருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைக அந்த கஷ்டத்தை பார்க்கவே கூடாது என்று இவர்கள் நினைத்து அதை செயல்படுத்துவதில் தான் தவறிழைக்கிறார்கள். நீங்க பட்ட கஷ்டத்தை, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பது தவறில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் அமைத்துக் கொடுக்கிற பாதை தான் தவறு. எந்த வயதில், எந்த வயதை தாண்டிய வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம், வயதை தாண்டிய ஒரு செழிப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம், அவன் விரும்பிய அத்தனை விஷயத்தையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல், அவன் அடம் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல், குறைந்தபட்சமாக அவன் அழுது ஒரு சொட்டு கண்ணீரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேவைகளை ஏற்படுத்தாமல் அவன் நினைத்ததை அவன் நினைத்தவுடன் அவனுக்கு வாங்கி கொடுத்தே அவனை வசதி பண்ணி விட்டோம். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிட்டோம், அப்படியே ஒரு ஷோகேஸில் இருக்கிற பொம்மைகளை போல் வளர்த்து விட்டோம். ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகோ அல்லது உங்களிடத்தில் வருமானம் குறையக்கூடிய ஒரு சூழலை வரக்கூடிய அந்த நேரத்திலேயோ அவனுக்கு யார் அந்த வசதிகளை உருவாக்கி கொடுப்பார்கள்? ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் காசு மடமும் நிறைய இருக்கிறது, வாங்கி வாங்கி கொடுத்து அவனை வசதியாக்கி விட்டீர்கள், வாங்கி வாங்கி கொடுத்து அவனுக்கு ஜாலியா இருக்க வச்சிட்டீங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காவிட்டால் உங்களை வெறுத்து விடுவான். வாங்கி கொடுப்பதுதான் தந்தையின் அளவுகோல் என்று நினைத்தே அவன் வளர்ந்து விடுவான். அந்த வசதியும் வாய்ப்பும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு கிடைக்காத போது உங்களை வெறுத்து விடுவது மாத்திரமல்லாமல் பிறரோடு உங்களை அவன் கம்பேர் செய்ய ஆரம்பித்து விடுவான். எவ்வளவு தப்பு செய்யறோமோ யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்தார்கள், நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் போது எப்படி படித்தோம்? ஒரு வருடம் முழுவதும் ஒரு பென்சிலை தான் வைத்திருப்போம். அதுவும் அந்த பென்சிலை கூர்மைப்படுத்துவதற்கு நிறைய மாணவர்களிடத்தில் ஷார்ப்னர் கூட இருக்காது, பல்லால் கடித்து பென்சிலை கூர்மை செய்திருக்கிறோம். கூரப்படுத்த முடியாதானே எழுதணு, பல்லால் கடித்து என்ன செய்திருக்கிறோம், அந்த முகப்பு தோலை நீக்கி இருக்கிறோம். அது உடைந்து உடைந்து உடைந்து புலோண்டுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், அதை கூட பென்சிலாக வைத்திருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறைதான் நமக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பார்கள், அது எவ்வளவு கிழித்தாலும் சரி, அது எவ்வளவு கிழிந்தாலும் சரி, அதையே ஒட்டு போட்டு தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர்களுக்கு நாம் தேவைப்படக்கூடிய ஆடைகளை வாங்கி கொடுப்பதோ அணிகலன்களை வாங்கி கொடுப்பதோ தவறில்லை, ஆனால் அந்த பழைய விஷயத்தை இன்றைக்கு நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பழமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஏழ்மையை குறித்தோ, ஏழைகளை குறித்தோ, வறுமைகளை குறித்தோ, கஷ்டத்தை குறித்தோ இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை சகோதரர்களே. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, நிதி நெருக்கடி ஏற்பட்டு எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான், கொத்து கொத்தாக கடைகளும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த கண்ணீரோடு பார்க்க வேண்டிய சம்பவங்களை மீம்ஸ் போட்டு நம்முடைய இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிறானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் புதிது புதிதாக வரக்கூடிய திரைப்படங்களுக்கு மாலை மரியாதைகள் செய்து கட் அவுட்டுகள் போட்டு அல்லது இன்னவர விழாக்களை எடுத்து அவர்களை மேலும் மேலும் ஒரு உயர்வான இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நாடே நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்கிறார்கள், விலைவாசி ஏறிவிட்டது என்கிறார்கள், என்னென்னவோ சொல்லுகிறார்கள். ஆனால் பொழுதுபோக்கு இடங்களில் கூட்டம் குறையவில்லையே, மது விற்பனைகளில் தடை ஏதும் ஏற்படவில்லையே, உல்லாசங்களுக்கோ உற்சாக பானங்களுக்கோ தடை ஏதும் இல்லாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதே. எதிலே விளையாடக்கூடாது, எதிலே நாம் சிரிக்க கூடாது என்கிற பாகுபாடு இல்லாமல் அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு சிரிப்புக்குள்ளாக்கப்பட்டு, நகைப்புக்குள்ளாக்கப்பட்டு, மீம்ஸுகள் போடப்பட்டு, சமூக வலைதளங்கள் மட்டும்தான் உண்மையான உலகம் என்று நினைத்து கோடான கோடி இளைஞர்களே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பழச பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கல. நாம் எப்படி வளர்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நம்முடைய தாயும் தந்தையும் ஒரு நாள் முழுவதும் மூன்று வேளை உணவு நமக்கு தருவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். மாதம் முடியும் போது அந்த வீட்டு வாடகை 200 ரூபாய் இருந்திருக்கும், 300 ரூபாய் இருந்திருக்கும். ஐயோ, நாளைக்கு வீட்டு ஓனர் வந்துருவானே, வாடகை கேட்பானே, எப்படி கொடுக்கிறது என்கிற கவலையில் கஷ்டத்தில் கையில 100 ரூபாய் தான் இருக்கு, இன்னொரு 200 ரூபாய் இல்லையே. அந்த 200 ரூபாவை உருட்டுவதற்கு புரட்டுவதற்கு எத்தனை பேரை போய் பார்த்து எப்படி எல்லாம் அன்னைக்கு வாடகை கொடுத்த நம்முடைய வாப்பாமார்கள் வாழ்ந்தாங்க. எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை. எதை பத்தி உனக்கு தெரியறது இல்ல, என்னவோ பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று இவனாகவே இவனை எண்ணிக்கொண்டு, நாங்கெல்லாம் வாய்ப்புகளோடு பிறந்தவர்கள், நாங்கெல்லாம் செல்வத்தோடு பிறந்தவர்கள் என்று இவனாக இவனை நினைத்துக் கொண்டு ஒரு தலைமுறையை இன்றைக்கு வீணாக்கி விட்டோம் சகோதரர்கள். ஒரு தலைமுறையை இன்னைக்கு வீணாயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் எந்த மாணவனிடத்தில் எந்த பையனிடத்தில் ஒரு பென்சில் இருக்கிறது, பென்சில் பாக்ஸுகள் இருக்கிறது, பென்சில் பவுச்சுகள் இருக்கிறது. ஒரு பவுச் பூரா பென்சில், இன்னொரு பவுச் பூரா கலர் பென்சில், இன்னொரு பவுச் பூரா கிரேயான்ஸ், இன்னொரு பவுச் என்னென்னவோ. அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு ஸ்கூல் பேக் வச்சிருப்போம், அதை பல வருஷங்கள் வச்சு ஓட்டி இருப்போம். பல பேருக்கு ஸ்கூல் பேக் இல்லாம துணி பையிலே பாட புத்தகங்களை கொண்டு போய் இருக்கிறோம். துணி பை கூட கிடைக்காதவர்கள் பிளாஸ்டிக் பையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, புத்தகங்களை கொண்டு போனாங்க. இன்றைக்கு கலர் கலரா பேக், ஷூக்கு ஏத்த கலர்ல யூனிஃபார்முக்கு ஏத்த கலர்ல ஷூ, அந்த ஷூக்கு ஏத்த பேகு. ஏன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வசதியான, இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு செருப்பு தான் இருக்கு, அந்த செருப்பைத்தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும், ஆனா போட்டு போகணும். ஆனா இன்னைக்கு செருப்புகளிலேயே வித்தியாச வித்தியாசமான செருப்புகள், ஷூலேயே வித்தியாச வித்தியாசமான, வாறு வச்ச ஷூ ஒண்ணு, வார் இல்லாத ஷூ ஒண்ணு, அந்த கலர்ல ஒண்ணு, கலர் கலரா ஒண்ணு, கலரே இல்லாம சும்மா ஒரு ரெண்டு கலர்ல ஒண்ணு, பெல்ட் போடுற மாதிரி ஒண்ணு, பெல்ட் இல்லாத ஒண்ணு, கட் ஷூ ஒண்ணு. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறது மூணு பேர், ஆனா ஒவ்வொருவருக்கும் செருப்பு ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா 10 அடுக்குல இருக்கு. நல்லா போய் பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வீட்டிலே இருப்பது 3 பேரோ 4 பேரோ, ஆனா செருப்பு ஸ்டாண்ட் மட்டுமே 5 ரோக்களில் இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிறோமே, தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானத்துல எவ்வளவு எளிமையாக நம்மை வாழச் சொல்கிறான். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து விட்டு போனார்கள். வே கயிற்று கட்டிலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துறங்கும் போது அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய கயிர் பெருமானாரின் புனித உடலை பதம் பார்க்கிறது, தடம் பதிக்கிறது, கண்ணீரோடு உமர் இப்னு கத்தாப், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்திலும் தெரிவித்து வைக்கலாமே. அவர்களெல்லாம் உல்லாசமாக உற்சாகமாக வாழும்போது அவர்களை விட தகுதி மிக்க நீங்கள் இப்படி இருக்கணுமா? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரே, அவர்களெல்லாம் இந்த உலகத்திற்குரியவர்கள், நாம் எல்லாம் மறுமைக்குரியவர்கள். அதையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. பரீட்சை நேரங்களிலே சகோதரர்களே, பரீட்சை அட்டை இருக்காது நம்மிடத்துல, எக்ஸாமினேஷன் பேட் இருக்காது, அன்னைக்கு தான் அந்த அட்டை காலண்டர் பூரா நமக்கு யூஸ் ஆகும். பெரும்பாலான ஏழை பிள்ளைகளுக்கு பரீட்சை அட்டைகள் எது? இந்த மளிகை கடைகளிலும் துணி கடைகளிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய கேலண்டர் அட்டை அவர்களுக்கு இன்றைக்கு எக்ஸாமினேஷன் பேட். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் எல்லாம் தேடி தேடி வந்தார்கள் இன்றைக்கு. அவ்வளவு ஏழ்மையிலும் அவ்வளவு வறுமையிலும் சொந்தங்கள் பேணப்பட்டது. இன்னைக்கு விடுமுறை வந்து விட்டா அவன் ஓடுறான். இன்றைக்கு விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் யாரும் வருவதற்குண்டான எந்த சூழல்களையும் உண்டு பண்ணாமல் இன்றைய என்ன செய்து விடுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சகோதரர்களே, பழமைக்கு நாம் போக வேண்டும். கொஞ்சம் அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக பாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு ஆழமான வசனங்கள் இது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரத்தில் திளைத்திருக்கவில்லை, ஆடம்பரமான வாழ்வின் ஆமுதல் அக்குவரை எதையுமே பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் பெரும்பகுதி பட்டினியில் போனது, வறுமையில் வாடியது, ஏழ்மையில் ஏங்கியது. இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி மனித தஸ்கியாவை தர்பியாவை தரும்போது எப்படி தருகிறான்? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. முகம்மதே, உங்களை அல்லாஹ் அனாதையாக கண்டெடுத்து உங்களுக்கு அவன் அடைக்கலம் கொடுக்கவில்லையா? பழசல்லா ஞாபகப்படுத்துறான், பழசல்லா ஞாபகப்படுத்துறான். உலகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொந்தமானவர் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மனித சக்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். எப்படி? ரஃபஅனா லக திக்ரக, உம்மையே உமது திக்ரை உமது பேரை உமது புகழை வானலாக உயர்த்தி இருக்கிறோம் என்று புகழப்பட்ட அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பழசை ஞாபகப்படுத்துகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபாவா வவஜதக தாலன் ஃபஹதா, உங்களுக்கு நேர்வழி எது என்று தெரியாமல் இருந்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரவில்லையா? 40 வயதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மாறினார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். 40 வயது வரும் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? லாத்து, உஸ்ஸா, மனாத்து, யவுசு, யவூக்கு, நசரு, ஹுபல் என்கிற பெயரில் சிலைகளையும் சிற்பங்களையும் இந்த கல்களையும் மண்ணையும் இந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே. ஒழுக்கமில்லை, கட்டுப்பாடில்லை, கட்டமைப்பில்லை, கட்டுக்கோப்பில்லை, பெருமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இனபேதம் நிறபேதம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மொழி வெறியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் ஒருத்தனை அடித்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ட ஏழவர்கள் எல்லாம் நட்போடு உறவோடு இல்லாமல் எதிரிகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலையில் இந்த மக்கள் திருந்த மாட்டாங்களா? இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராதா? ஒரு இறைவை இவர்கள் வணங்கக்கூடிய சூழல் வராதா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை கவலையில் தனிமையில் போய் ஹிரா குகையில் இருந்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். நபியே, உம்மை அல்லாஹ் ஏழையாக கண்டெடுக்கவில்லையா? உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தரவில்லையா? என்ன அர்த்தம் இதற்கு? என்ன கருத்து இதற்கு? பழமையை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி நீங்கள் இருந்தீர்கள்? ஏறி வந்த ஏணியை சகோதரர்களே, எண்ணி பார்க்காவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்தபட்சம் 8 உதைக்காமல் இருங்கள். இதுதான் நிலைமை இருக்கு. ஏறி வந்த ஏணிய யாரும் எண்ணி பார்க்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் 8 உதைக்காமையாவது இருக்கணுமா இல்லையா? பெண் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீட்டு பிள்ளைகளுக்கு ஏழ்மையை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். வெயில் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். அதுக்காக வெயில போட்டவன வருத்தடுன்னு அர்த்தம் இல்ல. வெயிலின் உஷ்ணம் இப்படி இருக்கும், பசியோடு இருக்கும் போது சாப்பாடு கிடைக்காவிட்டால் எப்படி இருக்கும், அதையும் நாம் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டிலே ஸ்நாக்ஸ் இன்றைக்கு அல்லாஹு அக்பர் சொல்லியே சொல்லப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். யோசித்து பாருங்கள், சிறுபிராயத்தில் நம்முடைய இல்லம் எப்படி இருந்தது? என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய தாய் நமக்கு வடை சுடுவாங்க. ஒரு வடை, ரெண்டு வடை தான் கிடைக்கும். அதுல மிச்சம் இல்லாம மீதி இல்லாம அவ்வளவு அழகா சாப்பிட்டோம். இன்னைக்கு வீட்டுல வடை சுடுறான மனைவி, இன்றைக்கு வீட்டிலே வடை சுடுற வயிறு நிரம்பு வரைக்கும் அந்த வடைகளை மட்டுமே கொடுத்தால் அந்த வடையில எப்படி அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஈர்ப்பு வரும்? வயிறு நிரம்புற வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸே கொடுத்தா அந்த ஸ்நாக்ஸ் எப்படி அந்த புள்ள பெருசா பார்க்கும்? நிறைய வீடுகளில் பிள்ளைகள் இன்றைக்கு சோரை சாப்பாடை விரும்புவதில்லை. நிறைய வீட்டில் இன்றைக்கு பிள்ளைகள் சாப்பிடுற சோறுக்கு சாச ஊத்தி சாப்பிடுது. இவ்வளவு ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்மளால முடியாதா? இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாதா? இப்ப நம்ம இருக்கிறது 2010, என்னங்க 2010? எந்த 2019 இருந்தாலும் 3019 இருந்தாலும் வாய் வழியா தானே சாப்பிடணும். அதுல மாற்றங்களை ஏற்படுத்தி விட முடியுமா? என் அருமையானவர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற அந்த ஆரம்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய முடிவு வேறு மாதிரியாக மாறிவிடுகிறது, மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விஷயங்களையும் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அனைத்து விஷயங்களிலும் எளிமையை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது. இன்னஹாத தீன் யுசுர், இந்த மார்க்கம் எளிமையானது என்று ஏன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மார்க்கத்திலே ஆடம்பரமாக வாழ்வதற்கு எந்த கதவும் திறக்கப்படவில்லை சகோதரர்களே. செல்வம் நிறைய இருக்கிறதா? தர்மம் நிறைய கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா? ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா? அந்த செல்வத்தை அடிமைகளை விடுவிப்பது, ஏழை பாறைகளுக்கு உதவி செய்வது, அனாதைகளை உதவிகளை ஆதரிப்பது, இப்படி எத்தனையோ வகை வகையான வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் செல்வம் வர வர வகை வகையான வசதி வாய்ப்புகளை நோக்கி மட்டுமே நம்முடைய உள்ளம் பயணிக்கிறது. அதனால் அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு எளிமையான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். அதனால் தான் இவ்வளவு பொருளாதார நெருக்கடியிலும் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் தற்கொலை செய்பவர்களுடைய பெயர் பட்டியல்களில் பார்த்தால் அங்கே நீங்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களை பார்ப்பதில்லை. உலக அளவில் தற்கொலை செய்யாதவர்கள் செய்யாதவர்கள் என்கிற பட்டியலில் முதலிடத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலக அளவில் இவ்வளவு நெருக்கடியிலும் தான தர்மங்கள் செய்பவர்கள் பட்டியலில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற தர்பியாக்கள் இஸ்லாமிய இல்லங்களில் தரப்பட வேண்டும். அதனால் நம் வீட்டு செல்வங்களுக்கு, நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தின் ஆடல் பாடல் போன்ற எந்த விஷயங்களுடைய அறிமுகத்தை கூட காட்டாமல் எளிமையோடு அவர்களை வாழ வைப்போம். ஏழைகளாக வாழக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்லியிருக்கிறதே தவிர எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலத்திலே ஒரு சஹாபி தன்னுடைய மொத்த சொத்தையும் அல்லாவின் பாதையில் கொடுக்கலாம் என்று மனமும் வந்து வரும்போது அங்கே அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வைத்துக்கொள், அவர்களை பிறரிடத்தில் கையேந்த விட்டு விடாதே என்பதற்கு அர்த்தம் அவர்கள் ஏழைகளாக வாழக்கூடாது என்பதுதானே தவிர எளிமையாக வாழக்கூடாது என்பது இல்லை. அதனால் ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. எளிமை என்பதை பணக்காரர்கள் கூட என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம், கோடீஸ்வரர்கள் கூட செயல்படுத்தலாம், எவ்வளவு பெரிய பில்லியன் ட்ரில்லியன் என்று வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யலாம், எளிமையாக வாழலாம். அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை நாம் நேசிப்போம். ஆடம்பரத்தை துணை வகைகளையும் ஆடம்பரத்தின் அத்துணை வாசல்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மூடி வைத்துவிட்டு இறைவன் விரும்புகிற அந்த எளிமையான ஏற்றமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவின் முதல் உரையில் ஆடம்பரமான வாழ்க்கையிலே மூழ்கித் தெளிந்தவர்களுடைய சமீபத்திய தற்கொலை நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வடுவையும் படிப்பினையும் சுருக்கமாக பார்த்தோம். ஆடம்பரமாக வாழ்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதையும் கொஞ்சம் பட்டியல் போட்டோம். கடந்த காலத்தில் இன்றைக்கு திடீர் பணக்காரர்களாக புது பணக்காரர்களாக உருவெடுத்த எத்தனையோ பேர், அவர்கள் வாழ்ந்த சமூகத்திலே அந்த ஏழைகளாக இருந்தவர்கள், நடுத்தர குடும்பத்திலே இருந்தவர்கள் பட்ட பாடுகளில் அவதிகளில் கொஞ்சம் பார்த்தோம். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை வச்சு நீங்க என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் யோசிங்க. ஒவ்வொரு விஷயமும், நம்முடைய டூர் எப்படி இருந்துச்சு, நம்முடைய விளையாட்டு எப்படி இருந்துச்சு, நம்ம கிட்ட இருந்த டாய்ஸ் என்னென்ன மாதிரி இருந்துச்சு, நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம பயன்படுத்தின வாகனம் சைக்கிள் எப்படி இருந்துச்சு, அந்த சைக்கிள் டயர்ல காத்து இறங்கிட்டா பஞ்சர் போடுறதுக்கும் காத்தடிக்கிறதுக்கும் நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் நமக்கு வந்துச்சு, எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ கொஞ்சம் அப்படி ஓர்முகப்படுத்தி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தங்க. இல்ல இல்ல நாங்கள்லாம் அப்பவே அப்படி அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, உங்கள் சமூகத்திலே சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பாருங்கல்ல, அந்த கஷ்டத்தையும் அது என்ன செய்யணுமோ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஆடம்பரத்தை தவிப்பதற்கு என்ன செய்யணும் அதையும் இஸ்லாம் பேசும். இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகே என்னன்னு சொன்னா, அது குற்றங்களையும் குறைகளையும் பேசும், அந்த குற்றங்களையும் குறைகளையும் தடுப்பதற்குண்டான தவிர்ப்பதற்குண்டான தீர்வுகளையும் சொல்லு. Find not a fault, find remedy என்பார்கள். தவறுகளையே பார்க்காதீங்க, குற்றங்களையே கண்டுபிடிக்காதீங்க, அதுக்குண்டான தீர்வுகளையும் பாருங்க. இஸ்லாம் தீர்வுகளையும் சொல்லுது. என்ன சொல்லுது, ஆடம்பரம் உங்கள் வீட்டு வாசலில் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் முதல் விஷயம் சகோதரர்களே, எதெல்லாம் நமக்கு அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் கொஞ்சம் நடுநிலையை பேணுங்கள். நம்பர் ஒன், அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். உணவே இருக்கு, அதை நம்ம எப்படி சாப்பிடணும், வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிட்டுக்கிட்டு. இன்னும் சில பேர் அல்லாஹ்வுக்கு விருந்து கிடைக்குதுன்னு அவனுக்கு செய்தி வந்துருச்சுன்னா வயிறுல இருந்தா அதை வாந்தி எடுத்துட்டு திரும்ப வந்து விருந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு சில பேர் உணவு பிரியர்களாக இல்லை, உணவு வெறியர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம என்ன செய்யணும், அனுமதிக்கப்பட்ட அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை கையாளுவதில் கொஞ்சம் ஒரு நடுநிலையை பேண வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன, நமக்கு குறைவாக கிடைத்தாலும் அதை கொண்டு திருப்தி படக்கூடிய ஒரு மனசு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குறைவாக வாழ்க்கையில வசதி இல்லை, அதனால என்ன செய்யணும், வசதியை இருக்கக்கூடிய பார்த்து அவன் முன்னாடியே ஓடி அவன மாதிரியே வாழ நினைக்க கூடாது. இந்த டைம்ல தான் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லியிருக்குதா இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அடுத்து ரொம்ப முக்கியம், யாரெல்லாம் பகட்டாக வாழ்கிறார்களோ, ஆடம்பரமாக வாழ்கிறார்களோ, உல்லாசத்தில் ஊறி திளைக்கிறார்களோ, அந்த நட்பை முதலில் கைவிடுங்கள். அவர்களோட நட்பு வைக்கிறது பெருமையா நினைக்காதீங்க. இன்னைக்கு தலையில இருக்குது நிலைமை, எது ஒரு அரசியல்வாதி வீட்டு பிள்ளையோட என் புள்ள அவர் பிள்ளையோட தான் என் புள்ள போவான், இவனுக்கு பெருமை, அவன் எங்க கூட்டு போவான், காபத்துல்லாக்கா கூட்டு போவான். அரசியல்வாதி வீட்டு புள்ள மோசமாக வளர்ந்தவன் பிள்ளை எங்க கூட்டு போவான், உன்னுடைய பிள்ளையின் ஒழுக்கம் எப்படி சீரழிகிறது, உன்னுடைய பிள்ளையின் கட்டமைப்பு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு எப்படி சீரழிகிறது, அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. விஐபி விட்டு பிள்ளைகளோட என் பிள்ளைகள் சேர்றது நம்ம பெருசு நினைக்கிறோம், அது பெருசு கிடையாது. நல்லவர்களோடு எளிமையானவர்களோடு நீங்க இருங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலகீனர்களை கொண்டே என்னை வந்து சந்திக்கவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா ஏழைகளையும் பாழைகளையும் பிலால் அலி அல்லாஹு போன்ற ஏழைகளையும் அந்த கஷ்டப்படுபவர்களையும் வைத்து தான் போய் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க முடியும். அப்படி ஒரு பாலிசி ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கணும்னா நமக்கு மந்திரி சகவாசம் தேவைப்படுது, மினிஸ்டருடைய அல்லது எம்எல்ஏனுடைய எம்பியினுடைய யாராவது ஒரு பெரும் பெரும் விஐபிகளுடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் சந்திக்க போக வேண்டும் என்றால் பலகீனர்களை கொண்டுதான் சந்திக்க போக முடியும் என்கிற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நபி நடத்தினாங்க. அந்த வாழ்க்கையை நம்முடைய மக்கள்கிட்ட என்ன செய்தாங்க, உருவாக்கினார்கள். அதனால் இப்படிப்பட்ட வழிமுறைகளை இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் ஆடம்பரங்கள் பளிச்சென்று வெளியே தெரியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக, குறிப்பாக நம்முடைய இல்லங்களில், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில், நம்முடைய விழாக்களில், குறிப்பாக திருமண விழாக்களில், அல்லாஹு அக்பர், இன்றைக்கெல்லாம் கோடிகளில் திருமணம் நடக்கிறது. சுப்ஹானல்லாஹ், கோடிகளில், பல கோடிகளில் இன்றைக்கு திருமண விழாக்கள் நடப்பதை சமூகத்தினுடைய பெரியவர்கள் என்று மதிக்கப்படுபவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சாதாரணமான முறையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாதான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக வல்லரகமான அனைவரையும் ஆக்கிரல்வானாக என்று மீண்டும் அல்லாஹ் விடத்திலே துவா கேட்டு இந்த ஜுமாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன் அல்லாஹ் யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வைசா இதில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வலதிக்குரு அல்லாஹ் அக்பர் வல்லாஹு அஅலமு மா தஸ்னவுன்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு முஸ்லிம் வானொலி டாட் காம்.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
4: புதிய கையடக்கு தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் MS மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை, தொலைபேசி இலக்கம் 0777825541.
0: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
5: ஹதீஸ் 657. அவர்கள் அப்பொழுது ஈராக் நாட்டின் கவர்னராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அவர்களிடம் வந்து, மகனே, ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள் மக்களை அடக்கி ஆள்பவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். எனவே நீ அவர்களில் ஒருவராக ஆகிவிடுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 1830.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். வானலையில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161
2: www.muslimvanoli.com.
6: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
7: அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் மத பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மற்ற ஏனைய சமுதாயங்களும் அவருடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இதில் கடுமையாக மும்மூரமாக செயல்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். நிம்மதியை தேடி வாங்கள், இயேசுநாதர் உங்களுக்கு நிம்மதியை தருவார், இயேசு உங்களை அழைக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, உங்களுடைய வீட்டில் பிரச்சனையா, நீங்கள் நிம்மதியாக இல்லையா, உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, எங்களோட வந்து உறவு கொள் வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார் என்று அவர்கள் நிம்மதி என்ற தலைப்பை வைத்துதான் உலகெங்கும் அவருடைய பிரச்சாரங்களை நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக ஏன் இந்த தலைப்பை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தேடக்கூடியது இந்த நிம்மதி தான். நீங்கள் எதை எப்படி சம்பாதித்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், நாம் எல்லோரும் ஒன்றை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம். அந்த நிம்மதி எங்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த நிம்மதியை என்ன செய்கிறார்கள், தேடுகிறார்கள். அதிகமாக மனிதர்களிட நம்பிக்கை என்னன்னா, என் அக்கவுண்ட்ல இத்தனை கோடி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன், என் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன். இந்த மாதிரி நிம்மதிக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரையறைகளை விதித்து, இப்படி வாழ்ந்தால், இப்படி ஒரு இடத்தை வந்தால், இடத்தை அடைந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் நம்புகிறார்கள். உண்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிம்மதியை பற்றி திருமறை குர்ஆனில் என்ன பேசுகிறார், யாருக்கு இந்த நிம்மதி, இந்த நிம்மதியை தேடி அலைகிறார்களே, நிஜமாக அவர்கள் நிம்மதி அடைந்து விட்டார்களா? இதுக்கு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. கலிபோர்னியாவில் முதல் முதல்ல பைஸ்கோப் என்று ஆரம்பித்தார்கள். எதுக்கு இந்த பைஸ்கோப் தெரியுமா, மேலே ஏறி துள்ளணும், குதிக்கணும். ஏனென்றால் எல்லாம் இருக்குதான், சகலதையும் சம்பாதிச்சிட்டாங்களா, என்ன பிரச்சனை என்றா நிம்மதி இல்லையா. அந்த நிம்மதியை தேடி ஆரம்பித்ததில் முதல் அடிப்படை முதல் விஷயம் தான் இந்த பைஸ்கோப். இது கலிபோர்னியாவில் ஆரம்பிச்சாங்க, அது ஹாலிவுடா மாறி பெரிய அளவுக்கு வருது. இதுல ஆரம்பத்தை தேடி பார்த்தீர்கள் என்றால், நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடியவர்கள் நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினது தான் இந்த பைஸ்கோப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது என்ன, நிம்மதி இல்லை, இப்ப எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டான், நிம்மதி இல்லை. அதற்கு அவர்கள் கையில் எடுத்தது தான் இந்த போதை. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை இருக்குது. இன்னைக்கு காய்ச்சலுக்கு மருந்து இருக்கலாம், தடுமலுக்கு மருந்து இருக்கலாம், நெஞ்சு வருத்தத்துக்கு மருந்து இருக்கலாம். நீங்க போய் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் கவலைக்கு மாத்திரை தாங்கன்னு கேட்டு பாருங்க, டாக்டர் சொல்லுவார் அப்படி ஒரு மாத்திரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, இருந்தா எனக்கு ஒரு நாலு வேணும், என் பொண்டாட்டி எட்டு கேட்பா, எல்லாருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வேணும். இந்த பெனடோல் அது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு மனுஷன் எதுக்கு எடுப்பான் தெரியுமா, நிம்மதி மாத்திரை கடை தெருவில் இந்த மாத்திரை தான் கூடுதலாகவே போகும். ஒவ்வொரு நாளும் நிம்மதி மாத்திரை கவலை மாத்திரை எடுத்துட்டு போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடித்தவர்கள் கவலைக்கு மருந்து தெரியல, கவலைக்கு என்ன மருந்தை குடிப்பதுன்னு தெரியல. படித்தவர்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் உட்கார்ந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் நிம்மதி இல்லை என்பதற்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன, குடிக்கிறார்கள். பெரிய பெரிய ஜனாதிபதிமார்கள் அவர்கள் ஒரு சபையில் சேர்ந்தால் குடிக்கிறார்கள். ஏன், அது இன்பமான மதுரமான பானம், அதற்காக இல்லை.
8: நிம்மதி இல்லை என்பதை அல்லாஹ் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறார். யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் போனாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டிலே அதிகமான சிங்கள மக்கள் அவர்கள் வந்து கல்யாண வீடுகளில் குடிப்பார்கள். ஓஹோ, சந்தோஷத்துக்கு குடிக்கிறார்கள் நினைச்சா சாவு வீட்டில் குடிப்பார்கள், கவலைக்கும் குடிப்பார்கள், கவலைக்கு தான் குடிக்கிறான்னு நினைச்சா புள்ள கிடைச்சாலும் குடிப்பார்கள், புள்ள கிடைச்சா குடிக்கிறான்னு பார்த்தா பிறநாளைக்கும் குடிப்பார்கள். எல்லா நாளும் ஒன்றுதான், அவனுக்கு எந்த நாளும் நிம்மதி இல்லை. அதனால தான் எல்லா நாளும் குடி போதையிலே கிடக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி யாருக்கு, யாரிடம்? சிலர்கள் நிம்மதியை தேடி மீடியா வழியாக அலைகிறார்கள். போனும் பேஸ்புக்கும் அதுவும் இதுவும் என்று இளைஞர்கள் தட்டி தட்டி பார்க்கிறார்கள், நிம்மதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா? எங்கே இந்த நிம்மதி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான்? அன்பிக்கினியவர்களே, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நிம்மதியாக வாழலாம். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்துட்டு அந்த சுவர்க்கத்தில் இந்த பிரச்சனை இல்லை, இந்த நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ் என்ன பண்றான், ஆதமே இந்த மரத்துக்கிட்ட நெருங்கக்கூடாது. இந்த மரத்துக்கிட்ட நெருங்கிட்டீங்க வழி தவறி போயிருவீங்க, அநியாயக்காரனா போயிருவீங்கன்றாங்கல்ல. அவர் என்ன பண்றாரு, ஷைத்தான் வந்து வஸ்வாசம் உண்டாக்குறான். அந்த கூணா மலக்கைனே, இதை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா போயிருவீங்களே, ஏன் இதை நீங்க சாப்பிடாம விடுறீங்க அப்படின்னு ஷைத்தான் வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்குறான். அவர் அந்த காய்களை, அந்த மரத்தை நெருங்கிறார், அதை சுவைக்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான், குல் நஹ்பித்து, இறங்கு இங்கிருந்து, இங்கிருந்து இறங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எங்க இறங்குறாங்க, இந்த உலகத்துக்கு இறங்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த மண்ணுடைய தன்மையை சொல்லுகிறான் அல்லாஹ். இதுவரைக்கும் திருமறை குர்ஆன் அப்படி பேசவே இல்லை. அந்த வரலாறு அப்படியே படிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான், இந்த உலகத்துக்கு இறங்குங்க, இதுக்கு மேல இங்க உங்களுக்கு இருக்க இயலாது, இங்க வசிப்பிடம் இல்லை. குல் நஹ்பித்து, நாங்கள் சொன்னோம் இறங்குங்கள் என்று. இறங்குன்னு சொன்ன உடனே ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னி உதர், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னிடம் இருந்து ஒரு வழி வரும், ஹுதா, ஒரு கைட், ஒரு வழி வரும், சும்மா வாழ இயலாது. அந்த அங்க இருக்கிற நேரத்துல எல்லாம் சொல்லவே இல்லை, நான் ஒரு வழி காட்டுவேன், இது மாதிரிதான் வாழணும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அது அங்க உள்ள சட்டம். இந்த உலகத்துக்கு இறங்கின உடனே அல்லாஹ் சொல்றான், இந்த மண்ணில நீ நினைச்ச மாதிரி வாழையலாது. ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னி உதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதையை நான் உனக்கு காட்டுவேன். ஃபமன் தபிய உதாய, யார் அந்த நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு இறங்க சொல்லிட்டு ஹிதாயத்தை தர்றேன், ஹுதா நேரான பாதையை காட்டுறேன், இதுல பயணிங்க, இதுல பயணிச்சா உங்களுக்கு சுவர்க்கம் தர வேண்டு வரணுமா இல்லையா குருவான்ல, இந்த நேரான பாதையில போனா சுவர்க்கம் கிடைக்கும், நீ போகாட்டி நரகம் வரும், இதுதான் குருவான் ஸ்டைல். நீங்க குருவானை எடுத்து பாத்தீங்கன்னா குருவான்ல அல்லாஹ் பேசுற ஒரு முறை இருக்கிறது, அந்த நடையோட ஒட்டி பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் பேசுவான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா, நேரான பாதையில் நீ பயணித்தால் மறுமை லாபம் என்று ஒன்றையும் குர்ஆன் பேசும், இம்மை லாபம் என்றதும் பேசும். நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை மறுமைக்கு உங்களுக்கு பயனளிக்கும், அது உங்களுக்கு மறுமை பாக்கியங்களை அள்ளித்தரும். அதே தொழுகை இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை துன்யாவிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் தொழுதவராக இருந்தால் கெட்ட காரியம், மானக்கேடான காரியம், அதெல்லாம் உங்களுக்கு தடுக்கும். உலகத்தில் என்ன பெனிஃபிட், மறுமையில் என்ன பெனிஃபிட், ரெண்டையும் அல்லாஹ் பேசுவான். நேரான பாதை என்று ஒன்றை காட்டுவேன், அதிலே பயணித்தால் இந்த மண்ணிலே ரெண்டு இருக்கிறது சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான். சைக்காலஜி படி நிம்மதி சந்தோஷத்தை அப்படியே பரட்டினான், நிம்மதி அப்படி பரட்டினால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பயம் என்றுவாங்க. பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும், நிம்மதி கூடினால் பயம் குறைஞ்சிடும். இதான் அந்த ரெண்டும். அடுத்தது என்ன, கவலை சந்தோஷம். சந்தோஷத்துடைய ஆப்போசிட் கவலை. சந்தோஷம் கூடினால் கவலை குறைந்து விடும், கவலை கூடினால் சந்தோஷம் குறைஞ்சிடும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதி சந்தோஷம் என்ற அந்த ரெண்டு பதத்தை, ரெண்டு வார்த்தையை அப்படி பரட்டி பேசுறான். என்ன பேசுறான், வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு பயமே இல்லையோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லாட்டி அவங்க நிம்மதியே இருக்கிறாங்க. எவ்வளவு பயம் இருக்குதோ அவ்வளவுக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். எந்த பயம்? துன்யாவில் உள்ள பயம். இந்த மண்ணை தொட்டாலே அது வந்து விடும். ஆதம் நபிக்கு எல்லாருக்கும் வரும், ஆதம் நபியுடைய சந்ததிக்கே வரும். என்ன பயம் என்று கேட்கிறீர்களா? நல்ல வாழ்வீர்கள், உங்களுடைய பிள்ளையோடு அமர்கலமாக வாழ்வீர்கள். சாப்பிட்டு இப்ப முடிச்சு கடைக்கு போயிட்டு வாரன்னு வெளியே போவான், போனவர் திரும்பி வரமாட்டா. ஆக்சிடென்ட்ல மௌத்தானால் அந்த நேரத்தில் ஏற்படுமே ஒரு சந்ததியை விட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது நடக்குமா? ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போய் ஐசியூல போட்ட உடனே மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே என்ன ஆகும் என்று பதறுவீர்களே. இந்த பயம் சுவர்க்கத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துனியாவில் தான் இந்த பயம் வரும், இந்த கவலை இந்த மண்ணிலே வரும். இது ரெண்டையும் அழிப்பதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் இதுக்கு மருந்து தெரியாது. இதுக்கு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதன் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டான், மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்க தெரியும்? மனுஷனுக்கு தெரியாது என்ன? இன்றைக்கு எங்க போயிருக்கிறான் மனிதன்? அல்லாஹு அக்பர். மனிதன் பறக்கிறான், எங்கெங்கயோ போறான் என்று நம்புகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு எது தெரியாது தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமாக நானும் நீங்களும் மனிதனாக வாழணும் என்றால் இந்த ரத்தம் தேவை. மனுஷன மனிதன் பெருமையாக பேசுறான் தெரியுமா? அங்கே அதை கண்டுபிடித்து விட்டான். அவனுக்கு மூளை இல்லை, இருக்கிறது வேற உண்டு. இதை கண்டுபிடித்து விட்டான், அதை கண்டுபிடித்தாண்டாங்க. எதை தெரியாது தெரியுமா? இந்த ரத்தம் அது எதால் செய்யப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. எல்லா மூலப்பொருளையும் கொண்டு வந்து கலக்கி பார்த்தாலும் இது வராது. ஓ பாசிட்டிவும் வராது, ஏ பியும் வராது, பி நெகட்டிவும் வராது. உனக்கு ரத்தம் வேணுமா, குருதி வேணுமா? இன்னொருவன் எடுத்து நோ எக்ஸ்பயர் டேட், எக்ஸ்பயர் டேட்டே இல்லை. அதை போய் சேவ் பண்ணி தேவைப்படுற நேரம் அள்ளி போடுங்க. எது நீ ஓ பாசிட்டிவா, என்ன வர்க்கம் என்று பார்த்து அந்த வர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், வெளியேற்றுவதற்கும் வழி வைத்திருக்கிறான், உள்ள இறக்கிறதுக்கும் வழி வச்சிருக்கிறான். வேண்டிய நேரம் கொடுக்கலாம், வேண்டிய நேரம் எடுக்கலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கு மேல. நீங்கள் மனிதனை எப்படி பார்க்கணும் தெரியுமா? பிரம்மாண்டமாக அதை கண்டுபிடித்து ராக்கெட்டில் பறக்கிறார்கள், விமானங்கள் பறக்கிறது, கப்பல் எங்கேயோ போகிறது. உனக்குள்ள ஓடுற ரத்தம் தெரியாது. ஒபாமாவுக்கு முக்கிய ரத்தம் தான். ஏனண்டா அவன் கார்டு டயக்ரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நெட்ல உங்களுக்கு புரியும். எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான் பின்னாடி. ஒரு பட்டன் அமைக்கினா பென்டகனுக்கு போயிடும். எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்கும். ஹெட்லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்குது பிளட். அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அந்த டேங்க் அப்படியே அந்த வெஹிக்கல் இருக்கு. அவசரத்துக்கு முதலாவது ரத்தத்தை ஏத்தணும். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, பிளாஸ்ட் ஆயிட்டு, ரத்தத்துக்கு போடணும், குருதி ஏத்தணும், அதை பேலன்ஸா வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கெல்லாம் அறிவை கொடுத்தான், எதையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்தான், நீ பலகீனமானவன். மனிதன் அவசரக்காரன், லைஃபா பலகீனமாக படைக்கப்பட்ட என்பது அல்லாஹ் நிரூபிப்பதற்கு அல்ல. எனக்கும் உங்களுக்கும் எது தேவையோ, எது அடிப்படையோ, அந்த அடிப்படையான குருதியை செய்வதற்கு யாருக்குமே தெரியாமல் ஆக்கிட்டான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதுதான் துனியா, இதுதான் துனியா. இந்த துனியாவில் மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று மனிதன் நினைக்கிறான். இல்லை, மனிதனுக்கு தெரியாதது அதிகமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி இது எங்கே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நேரான பாதையில் யாரு பயணிக்கிறார்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். மற்ற எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்கள் வேணுமா, இந்த உலகம் வேணும் என்று யார் யார் நாடுறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். உஃபி இலையும் ஆமாலும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். துனியா வேணும் என்று ஒருத்தர் படிக்கிறார், அவர் வந்து அக்கவுண்டன்ட் ஆயிட்டார், எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அவருக்கு வேண்டிய பிராடம் வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். முஸ்லீமா காஃபிரான்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். மன்கான யுரீதுல் ஹயாத்து துனியா வஸீனத்ஹா, உலகம் வேண்டும், அதனுடைய அலங்காரம் வேண்டும் என்று ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து விஞ்ஞானி ஆனால், நீ முஸ்லீமா காஃபிரா என்று அல்லாஹ் பார்த்து அவனுக்கு சொத்தை கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நுவஃபி இலையும் ஆமாலஹும் ஃபீஹா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ அவ்வளவுக்கு இந்த துனியாவில் அவனுக்கு நான் கொடுப்பேன். வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அவனுக்கு கொஞ்சமும் குறைவு செய்யப்பட மாட்டான். அவன் இந்து என்று நான் பார்த்து குறைக்க மாட்டேன். அவன் படுகிற கஷ்டத்துக்கு, அவன் சிந்திக்கிற சிந்தனைக்கு, அவன் எவ்வளவு படித்திருக்கிறானோ அதற்கேற்ப எல்லாத்தையும் கொடுப்பேன். மறுமையில் வருவான். ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில் உனக்கு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். துனியாவுக்கு கஷ்டப்பட்டால் துனியா கிடைக்கும், ஆகிராவுக்கு கஷ்டப்பட்டால் ஆகிரா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதியை மட்டும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பானே? ஒரு டாக்டருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான், ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், ஆனால் அவன் தேடி திரிகிற நிம்மதியை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது யாருக்கு என்று சொன்னால், யாரு நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நேர்வழி, அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிம்மதி என்று சொன்னால் அதை எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதைத்தான் இந்த உரை மூலமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துடைய முதல்ல இந்த உலகம், இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆயத்தை ஓதிருக்கிறாங்க போல, வலை நபுல்வனுக்கும் பிஷையும் மினல் கௌஃப், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் சொன்னா யாருக்குமே பிரச்சனை வராது அப்படின்னு யாருமே இல்லை. பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு அடுத்த நிமிஷம் பிரச்சனை எதிர்பார்க்குது. இந்த உலகத்தில் பிரச்சனை வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பயத்தால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம். திடீரென்று ஒரு பயத்தை தந்துடுவோம், உங்களுக்கு கேன்சர் வந்துவிடும். திடீரென்று ஒரு அச்சம் வரும், என் குடும்பம் என்னாகும், இவ்வளவு நாள் கட்டி காத்து சொத்து என்னாகும், இவ்வளவு நாள் பாடுபட்டது என்னாகும், இந்த கேன்சர் சுகமாகுமா இல்லையா, திடீர் என்று ஒரு பிரச்சனை வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு கூட ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஹஜ் டிராவல்ஸ் நடத்தி இலங்கையில் இருந்து நிறைய ஹாஜ்மார் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் இலங்கையில் அவருக்குத்தான் மிக கெட்ட பேர். அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன், நிறைய பதுவாக்களை சம்பாதித்திருக்கிறார், வருவார் ஏமாத்துவார் பல வருடங்கள், அதாவது பல மாசங்கள் சல்லியை ரோல் அடிச்சு இலங்கையில நிறைய பப்ளிசிட்டி பண்ணி மக்களை கொண்டு வந்து சேர்த்தவருக்கு என்னாச்சாம், பெரிய கோடீஸ்வரர், அவர் தான் டிராவல்ஸ்ல முன்னாடி நிற்கிறவர். அவருடைய உள்ரங்கங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், பேசின விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒருவர் சொல்லுகிறார், கண்ணு முன்னாடி கண்டேன், பதுவாக்கள் என்றால் அப்படி பதுவா, 6 மாதமாக சல்லி எடுத்து அனுப்புறேன் அனுப்பாமல் மோசடி செய்ததெல்லாம் கண்ணால் பார்த்தோம் என்றார். அப்படி சொன்னவர் சொன்னார், நான் அவருக்கு 50 லட்சம் கடன் கொடுத்திருந்தேன், அந்த 50 லட்சம் கடனை நான் எப்படியோ திருப்பி எடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு கவலையாக இருக்கிறது, உண்மையாக என் கடனை எடுத்துட்டு எனக்கு தரத்துக்கு அவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு இதாயினார், பெரிய கோடீஸ்வரர், கோடிக்கணக்கில் 4 கோடிக்கு வீடை விற்றார், எல்லாத்தையும் வித்து விட்டு இப்ப என்ன நிலைமை தெரியுமா, பிச்சைக்கார நிலைமையில் நிற்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய மகன் விளையாட போன நேரம் கைப்பட்டு இந்த சந்து உடைந்து வீங்க ஆரம்பித்தது. எல்லா வகையிலும் ட்ரீட்மெண்ட் பண்ணினார், என்ன வீங்கிருக்கிறது, அது போலமா, இது வேண்டுமா, எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு கடைசியில் தான் சொன்னார்களாம் டாக்டர்ஸ்மார்கள், கேன்சர் என்று. அதற்காக இன்றைக்கு எல்லா சொத்தையும் செலவழித்து ஒன்றும் இல்லாமல் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பதுவா டேஞ்சரானது, இந்த உலகத்திலே நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி பயணிக்க கூடியவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. நானும் நீங்களும் விரும்பிய மாதிரி வாழ்ந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிம்மதியை தேடுபவர்கள் ஏராளமானவர்கள், எல்லாரும் ஏழைகள் நினைப்பார்கள், பணக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே அப்பா பிரச்சனை, நீங்க நினைப்பீங்க இந்த சவுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த அரபிகளுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே தலைக்கு மேல பிரச்சனை நினைப்பீர்கள். இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை, அவர்களுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, மன்னர் சல்மானுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வேற ஒரு, அவர்கள் இந்த துனியாவிலே இல்லை, அவர்கள் ஜன்னாவில் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இல்லை, அப்படி என்றால் என்ன பிரச்சனை? பெரிய கோடீஸ்வரர் அவர் என்ன நினைப்பார்? நம்ம நாட்டில் பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கு இப்பொழுது அவர் ஜெயிலில் இருந்து கடுமையாக பிரச்சனையில் இருக்கிறார். தேசமானி லலித் கொத்தலாவில் 2004, 2005, 2002, 2003 இவர் தான் இலங்கையிலே நம்பர் 1 பணக்காரர். அந்த அளவுக்கு 460-460 மேற்பட்ட கன்சாலிடேட்டட் கம்பெனி டைரக்டர் அவர், அவ்வளவு பெரிய சொத்துக்காரர், அந்த அளவுக்கு சொத்து உள்ளவர். அவரிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்டால், என்னப்பா உனக்கு என்ன, எல்லாமே இருக்கிறேப்பா உனக்கு, இலங்கையிலே நம்பர் 1 பணக்காரர் நீ தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு எல்லாம் இருக்கிறது, புள்ளை இல்லை என்றுவார். அவருக்கு அல்லாஹ் எதை கொடுக்கல தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்தான், குழந்தை பாக்கியம் பிள்ளையோட அந்த டைல்ஸ் அரண்மனைகளை கொஞ்சிற இந்த செல்லமாக பிள்ளையோட பேசுறது அதோட விளையாடுறது அது ஒரு பாக்கியம் அல்ல அப்படின்னு நினைக்கிறார்களே. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்காமல் விட்டான். அவருடைய மனைவி வைத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருப்பார். இலங்கையில நம்பர் ஒன் பணக்காரர் என்றால் அவர் போவாத இடம் இருக்குமா அல்லாஹ்வுடையார்களே? எல்லா ட்ரீட்மெண்ட் முடிவு என்ன தெரியுமா? இப்பொழுதும் அவர் இருக்கிறார், கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஆனால் அவருக்கு இன்னமும் பிள்ளை இல்லை அல்லாஹ்வுடையார்கள். இப்பொழுது அவர் இரண்டாவதுக்கு பின்னாடி போய்விட்டார். ஹரி ஜெயவர்தன் என்ற ஒரு ஆள் முன்னாடி வந்து விட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ஒரு வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை, இன்னொரு வீட்டில் எட்டி பார்த்தால் அவருக்கு புள்ள பிரச்சனை. பத்து பிள்ளையை பெத்து போட்டிருப்பார், அந்த பத்து புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். திரும்பி பார்த்தால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிற்கும். இங்கால பார்த்தால் அவருக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டி வரும். இதிலே தலையை பிப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு புள்ளையை கொடுக்கிறான், கொடுத்து போட்டு அவனுக்கு பால் மாவாங்க சல்லி இல்லை. இன்னொரு ஆள்கிட்ட போனீங்கன்னா கம்பெனியே நடத்துற எனக்கு ஒரே ஒரு புள்ள கிடைக்குமா, என் ரத்தத்தில் எனக்கு ஒரு புள்ள வேணும், என் மனைவியோட என் புள்ள வேணும், இந்த புள்ளைக்காக நான் எதையும் கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பிரச்சனை, இதுதான் உலகத்தில் உள்ள பிரச்சனை. இன்னொரு வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் பெரிய ஆள், என்ன பிரச்சனை அவருக்கு? எல்லாம் இருக்கிறது. என்னோட நெருக்கமான உறவு வைத்த ஒருவர், பெரிய ஒரு ஆஜியார், திடீர்னு பேசுற நேரம் ஒரு நாள் அவர் எனக்கு சொல்றாரு, எனக்கு பஞ்சம். நான் சொன்னேன் இல்லை அப்படி பேசாதீங்க, பஞ்சம் என்று பேசாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்த சொத்து சாதாரண சொத்து இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருப்பார், நிமிடத்துக்கு நிமிடம் அவருடைய அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்கு. அப்படி பெரிய கார்மெண்ட்ஸ் ஒரு பெரிய கம்பெனிக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வீட்டு முன்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்கும். எல்லா நாலு வெஹிக்கிளுக்கு மேல எல்லாம் வைத்து எல்லாம் கொடுத்துட்டு அவரை உட்கார வைத்து ஒரு சேர்ல உட்கார வைத்திருந்தார். அந்த அளவுக்கு சொத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். அப்படி கொடுத்த ஒருவர் பேசுற நேரம் என்னோடு பஞ்சம் என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன் இல்லை அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ் இவ்வளவு தந்து பஞ்சம் என்று பேசுவது சரியான்னு கேட்டேன். அவர் உண்மையை தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய மூத்த மகன் அவருக்கு டவுன்ஸ், எட்வர்ட் டவுன் சிண்ட்ரோம் என்றால் பிறக்கிற பிள்ளைகளுக்கு திடீரென்று என்ன ஆயிரும், சில நேரம் பிறப்பிலேயே எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எஸ்டிஎச் என்ற ஹோமோன் இருக்கிறது, அது சுரப்பாது. சுரப்பாமல் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் எந்த முக்குக்கு போனாலும் மருந்து இல்லை, எங்க போனாலும் மருந்து இல்லை, அறிவு வளராது. அந்த பிள்ளைகள் பத்து வயசு புள்ள ஒரு நாலு வயசு மாறி நிற்கும். அப்படியான ஒரு பிள்ளைகளை நீங்கள் நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம், நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம். எட்டி பார்த்தீங்கன்னா காலையில பிள்ளைய தடாவிட்டு கண்ணால ஓடும். இந்த புள்ளைக்கு மருந்து இல்லையா, என் மத்த புள்ள ஸ்கூல் போச்சு, இந்த புள்ள சாப்பிட முடியலையே, இப்படி தேம்பி தேம்பி அழுகிற பணக்காரர்கள் உண்டு தெரியுமா? இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிடைக்கிற புள்ள எப்படி கிடைக்கும் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொத்தை கொடுத்தான், வீடை கொடுத்தான், பிள்ளையை கொடுத்தான். ஒரு பிள்ளை ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துட்டான். உலகத்தில் மருந்து இதுவரைக்கும் அதுக்கு தெரப்பி மட்டும்தான் கொடுப்பார்கள், தெரப்பிஸ் மருந்து இல்லை. அந்த ஹோமோன் சுரப்பாட்டி வேற ஒன்னும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுவார்கள், வேற ஒன்னும் செய்ய முடியாது என்று கைவிரித்து

0: வளர்ப்பதற்கு பல லட்சம் செலவழித்து ஒருவர் இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய வீட்டுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வருகிற நேரம் அவருடைய கவலை எனக்கு புரிந்தது. என்ன, அல்லாஹ் அப்படி கொடுத்து வைத்திருந்தான். அவருடைய வாப்பா பென்ஸ் பிரியர், நாலு பென்ஸ் வீட்டில் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். ஒரு பச்சை கலர் பென்ஸ், ரெண்டு பிளாக், ஒரு பிரவுன். பென்ஸே வாங்கி அலங்கரித்து வீட்டில் பிள்ளைகளை செல்லமாக வளர்த்தவர். அந்த அவருடைய மகன் தான் என்னோட தோழமை வைத்தவர். அவரும் பெரிய ஆள், பெரியவர், கல்யாணம் முடித்து விட்டார், பிள்ளைகள் கிடைத்து விட்டது. எல்லா சொத்தோடும் இருக்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்ன குழந்தைகளோடு இருக்கிற நேரம் அந்த குழந்தைகளுடைய உம்மாவை அல்லாஹ், அந்த தாயை தன்னிடத்தில் எடுத்து விட்டார். பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும், அவருடைய எல்லா சொத்தையும் கொட்டி இந்த தாயை விலக்கி வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைகள் தாய் தாய் உம்மி உம்மி என்று அழுகிற நேரம், என் உம்மா வேணும் என்று அழுகிற நேரம், எங்க இருந்து அந்த தாயை கொண்டு வந்து கொடுப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே நிம்மதியை தேடி மனிதர்கள் அலையுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். புது கடையிலே பெரிய செல்வந்தர், அவருடைய மகன், அவரும் பெரிய செல்வந்தர், அவர்களுக்கு நல்ல அமர்கலமாக வாழுகிற நேரம் சின்ன சின்ன குழந்தைகள் திடீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணை, அந்த வீட்டிலே உள்ள அவருடைய மனைவியை அல்லாஹ் எடுத்து விட்டார். எடுத்தால் ஒரு மாசம் தான் கணவர் இருந்தார். அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளைகள்லாம் அன்பாக ரொம்ப அமர்கலமாக அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் அமர்கலமாகவும் இருந்தது. நினைத்து பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உயிரை எடுத்து விட்டார். எடுத்த உடனே அந்த பிள்ளைகள் அழுகிறது. இவர் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகிறார். இவருக்கு வீட்டுக்குள் போனால் டைனிங் டேபிள் பொண்டாட்டி உட்கார்ற மாதிரி ஃபீலிங், பெட்ரூம்ல உட்கார்ந்து தலை சீவுற மாதிரி இவருக்கு தெரிகிறது. அடுப்பங்கரைக்கு போனால் அங்கே சமைப்பது மாதிரி தெரிகிறது. பிள்ளைகள் கூட்டி விடுவது மாதிரி இவர் கண்ணுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் அழுகிறது, கவலை தாங்க முடியவில்லை. அவரும் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிள்ளைகள் அனாதைகளாக இந்த பூமியிலே மிகப்பெரும் பணக்காரருக்கு பிறந்து அனாதைகளாக உலா வருகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், யாருக்கு யார் எழுதி சைன் வைத்து தந்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை, யாருக்கும் எந்த உறுப்புக்கும் உத்தரவாதம் இல்லை. எப்பொழுது யாருக்கு கிட்னி போகும், எப்பொழுது யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கும் தெரியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் இந்த துனியாவில் இந்த தலைப்பு ஏன் பேசப்படுகிறது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக புரியும். வீட்டுக்கு வீடு அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இந்த நிம்மதி வேண்டும் என்று அழுகிறார்கள், சந்தோஷத்தை தேடி அலைகிறார்கள். இந்த சந்தோஷம் எங்கே, இந்த நிம்மதி எங்கே, இவர்களுக்கு எப்படி நிம்மதி கொடுக்க முடியும்? அதற்காக இந்த வேலைகளை, இந்த மாதிரியாக ஒருவர் மௌத்தாகுவதை நிப்பாட்ட முடியுமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரதை நிப்பாட்ட முடியுமா? ஹார்ட் அட்டாக் வரதை நிப்பாட்ட முடியுமா? சொத்து செல்வங்கள் அழிவதை நிப்பாட்ட முடியுமா? இல்லை, அல்லாஹ்வுடையார்களே, எதையும் நிப்பாட்ட இயலாது. அப்படி என்றால் அவைகள் நடக்கிற நேரத்திலேயே நானும் நீங்களும் நிம்மதியாக இருக்கணும். என்னுடைய வீட்டிலும் நடக்கலாம், அத்தனையும் கண்ணு முன்னாடி நடக்கலாம். அந்த நேரத்தில் நானும் நீங்களும் இந்த கல்வை உறுதியாக, மிகவும் உறுதியாக இந்த கல்வை வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? உண்மையாக சஹாபாக்கள் ஆச்சரியமான வாழ்க்கை, பசிக்கிறது, அல்லாஹ்வோடு நிறைய உறவு வைத்தவர்கள், அவர்கள் சிரித்தார்கள். அஹ்லு சுஃபாக்களை பார்த்தால் அஹ்சபுல் ஜாஹி, தெரியாதவர்கள் ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலில் முற்ற வெளியில் 70 மேற்பட்ட தோழர்கள், அவர்கள் கூரை முகடி இல்லாமல் அங்கே இருப்பார்கள். 2 ஈச்சப்பழத்தோடு வயிறை நிரப்பார்கள். அவர்களை யாராவது தெரியாதவர்கள் பார்த்தால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, பெரிய பணக்காரர்கள் போல இவங்கெல்லாம் முகத்தை பார்த்தால் பெரிய பணக்காரர்கள் நினைப்பாங்களா? அந்த அளவுக்கு பிரகாசம் வீசுகிறது அல்லாஹ்வுடையார்களே முகத்தில். உண்மையாக சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக, நீங்கள் தேடுகிற நிம்மதி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, நீங்கள் தேடுகிற சந்தோஷம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கல்புகளை அமைதியாக்கி கொண்டு இந்த நிம்மதிக்கான பயணம், என்னுடைய வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனை வருகிற நேரம் நாம் எப்படி முகம் கொடுப்பது? சில வீடுகள் இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தகப்பன் ஒரே ஒரு நோக்கம், வீட்டிலே என்னுடைய பிள்ளை நல்ல இருக்கணும், என்னுடைய பிள்ளைகளை நல்ல வாழ வைக்கணும். நீங்கள் கூட சில நேரம் இந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருப்பீர்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இந்த இடத்தில் நீ இருக்கணும் என்பதற்காக என் இரத்தத்தை எல்லாம் இந்த அளவுக்கு என் வேர்வையை வடித்து உன்னை வளர்த்து ஆளாக்கிய பிறகு ஒவ்வொரு நாளும் நெஞ்சை பிடிப்பார், ஒவ்வொரு நேரமும் நெஞ்சை பிடிப்பார். அவருக்கு வேதனையாகவே இருக்கும். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இலங்கையிலே ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி இலங்கையிலே ஒரு மிக சோகமான ஒரு சம்பவம் என்ன, வீட்டில் அதாவது 20 வருடம் ஒரு பெண்ணுக்கு அதாவது ரிமாண்ட் பண்ணினார்கள், ஜெயிலில் போய் அடைத்தார்கள். என்ன பிரச்சனை? 20 வருடம் தண்டனையா? என்ன பிரச்சனை தெரியுமா? தாயை கொடுமை செய்த பிரச்சனை. இது எல்லா பேப்பர்களில் நாளிதழ்களும் தலைப்பு செய்தியாக வந்தது. என்ன செய்தார்கள்? வீட்டிலே 3 நாய்கள் உலா வருகிறது. நாய் கூடை வீட்டில் உள்ள நாய் கூட்டில் பெத்தெடுத்த தகப்பன், தாயல்ல தகப்பன், 73 வயது, 73 வயது தகப்பனை கொண்டு போய் அடைச்சி, ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, போலீஸுக்கு புகார் கிடைக்கிறது 6 மாதத்துக்கு பிறகு. 6 மாதமாக தகப்பனாரை கொண்டு போய் அடைத்து வீட்டிலே வெளிநாட்டு 3 நாய்களை உலாவிட்டிருக்கிறார். பிடித்து போலீசார் விசாரிக்கிற நேரம், அந்த விசாரணை நடந்து அண்மையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்திலே, 20 வருடம் தண்டனை என்று. என்ன விசாரிக்கிற நேரம் அவள் சொல்லுகிறாள், ஏனப்பா போய் உன் பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி நாய்க்கூட்டில் அடைச்சான்னு கேட்டா, அந்த பெண் சொல்றாள், என்ன சொல்றாள் தெரியுமா? இவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிப்பாரா, வீட்டில் அங்கிட்டு சிறுநீர் கழிப்பாரா, இங்க சிறுநீர் கழிப்பாரா, அதனால கொண்டு போய் 6 அடிச்சு வைத்திருக்கிறேன், இந்த நாய்கள் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நாய்களை உலாவிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வேறெங்கும் நடக்கவில்லை, நம்முடைய நாட்டு இலங்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் இந்த துன்யா எங்கே போகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யா அதிபயங்கரமான ஒரு நிலைமை. பெற்றெடுத்த தாயின் தகப்படையும் எத்தனை தாய்மார்கள் வேதனையோடு அழுகிறார்கள் தெரியுமா? அந்த தாய்மார்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? 50 வயது மகன் வெளிநாட்டிலே உம்மாவோடு பேசினால் சிரித்து பேசுவார்கள், எங்கப்பா என் மகன் ஆஸ்திரேலியால, என் மகன் யூகேல, என் மகன் சவுதியில, அரை மணித்தியாலம் உட்கார்ந்து பேசினால் மலமலை என்று கண்ணீர் வடியும். ஏம்மா அழுகிறீங்க என்று கேட்டால், போன் எடுத்து பேசி சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டானா, என்னுடைய மகன் என்னோட பேசவில்லை என்று தாய் அழுகிறாள், என்னுடைய மகன் என்னை பார்க்கவில்லை என்று அழுகிறாள், பேசாட்டியும் பார்க்கலையே, என்னை எனக்கு மாதாந்தம் ஒரு கணக்கை தந்து என்னை பார்க்கவில்லை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், இப்படி அழுகிற தாய்மார்கள் உண்டு. அவர்களுக்கு கொண்டு போய் நிம்மதியை சேர்ப்பது யார்? இந்த உலகத்தில் எந்த மாத்திரை அவர்களுக்கு நிம்மதி கொடுக்கும்? ஒரு தாயும் தகப்பனும் அற்புதமாக குழந்தைகளை பெத்தெடுத்து வளர்த்ததுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் நீங்கெல்லாம் ஒரு உமா சி என்று துப்பினால், ஒரு தாய்க்கு ஒரு அடிபட்டால் அந்த காயம் காய்ந்ததுக்கு பிறகு அந்த வேதனை குறைந்துவிடும். தாயும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் மனசில் ஏற்பட்ட காயம் சாப்பிடுவதற்கு கையை எடுத்து வாய்க்கிட்டு போகிற நேரம் அந்த நெஞ்சு வலிக்க ஆரம்பித்து விடும். என்னுடைய மகன் நீங்கெல்லாம் ஒரு உம்மா சி, நீங்கெல்லாம் ஒரு வாப்பா சி என்று துப்பினது 1 வருடம் அல்ல, பல வருடத்துக்கு அவனை போட்டு ஆட்டி படைக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடையார்களே? அப்படி என்று சொன்னால் இந்த துனியா எனக்கும் உங்களுக்கும் எதிர்பாராத நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது. நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே என்று மனிதர்கள் எல்லா இடத்தையும் தேடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைகளை நீட்டுகிறான், சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் அலை அலையாக ஓடினார்களே, அவர்கள் கிடைத்தது இந்த நிம்மதி. ரசூலுல்லாஹ்வோடு பக்கத்தில் வந்து நின்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார்களே, அவர்கள் நிம்மதி இந்த துனியாவில் பெற்று கொண்டவர்கள். கவலையும் இல்லை, பயமும் இல்லை, கவலையும் இல்லை, பயமும் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதத்தில் வேகமாக போராடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நான் ஏன் இந்த முகப்பை சொன்னேன் தெரியுமா? ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள் நானும் நீங்களும் வந்துவிடுவோம். இங்கே பல கேட்டகரியில் இருப்போம். ஏதாவது உண்டு, வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வீடுகளுக்கு போகிற நேரம் சில நேரத்தில் என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி புலன்னர்வு பகுதி அல்லது அன்றாதபுரம், எனக்கு ஞாபகம் இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு இளமையில் அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொத்துக்களை சேகரித்து கொண்டு திடீர் என்று வந்து எங்களுடைய ஒரு கவுன்சிலரை அழைப்பு தொடர்பு கொண்டார். என்ன பொண்டாட்டிய கொஞ்சம் பார்க்கணும், என்ன பிரச்சனை, மாப்பிள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து வந்தால் சொத்துக்களை சேகரித்து கொண்டு வந்தார், வந்தால் மனைவி மனைவியாக இல்லை, போகிற நேரம் அழுது, எப்படி ஏர்போர்ட் வரைக்கும் வந்து அனுப்பினாரோ அந்த மனைவிக்கு இப்பொழுது கள்ள உறவு வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி அங்கே காத்து கொண்டிருப்பாள், கணவனுக்கு கள்ள உறவு வந்துவிடும், அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வடிக்கிறது. அனாதையாக நிற்பது அந்த பிள்ளை, அவருக்கு உண்மையான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, தகப்பன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தகப்பன் கேவலமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பிரச்சனைகள் வரும். இப்படி பல திசைகளும் சிந்தித்தால் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை திடீரென்று சம்பவித்தால் நானும் நீங்களும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், எப்படி சொல்கிறான் தெரியுமா, துன்யாவுடைய மண்ணை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த மண் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வல நபுலுவன்னக்கும் பிஷயம் மினல் கௌஃபி வல் ஜு வனக்ஸ் மின் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பயத்தால் உங்களை சோதிப்போம், பசியால் உங்களை சோதிப்போம். காலி கோட்டையிலே சுனாமி நேரத்தில் நான் போயிருக்கிறேன், சுனாமி நேரத்திலே அந்த இடத்திலே சுனாமி அடித்ததுக்கு பிறகு அங்கே நான் தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுக்கு முன்னாடியும் காலி கோட்டைக்கு போயிருக்கிறேன், இலங்கையிலே காலி கோட்டை, பெரிய அந்த கோட்டையில் உள்ளவர்கள் பலர்கள் பெருமை பிடித்தவர்கள், மிக அகம்பாவத்தோடு நடப்பார்கள். அல்லாஹ் எனக்கு கண்களால் காட்ட வைத்தார். என்ன சுனாமி நேரம், அவர்களுக்கு எவ்வளவு சளி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாம் க்ளோஸ், ஒன்றுமில்லை, சாப்பிடுவது கொண்டுமில்லை. அவர்கள் போய் ஒரு லொரியிலே சாப்பாடு பார்சல் கொடுக்கிறார்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் பின்னாடி நின்று சாப்பாடு பார்சலை எடுத்துட்டு தான் போகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பசியால் என்னையும் உங்களையும் சோதிப்பான், கோடீஸ்வரர்களுக்கும் அந்த பசி வரும், அந்த நேரத்தில் ஒன்றுமே இருக்காது, கார்டு ஒர்க் பண்ணாது, பர்ஸ் தொலைந்திருக்கும், பசியாக அவர்கள் பட்டியலில் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பட்டினி வரும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், திடீரென்று அப்படி உனக்கு தருவேன் அப்பா, உனக்கு பசியை தருவேன், உனக்கு கவலையை தருவேன், குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரை கலட்டி எடுத்து விடுவேன். எடுத்தால் என்ன நடக்கும், அல்லாஹ் ஒரு மருந்தை சொல்கிறான். என்ன மருந்து தெரியுமா, ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையால் இதுதான் தலைப்பு. பொறுமை என்று ஒரு வார்த்தையில் முடித்தால் உங்களுக்கு புரியாது, இதை விவரமாக சொன்னால்தான் புரியும். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ் நோயையும் தந்து மருந்தையும் சொல்லிவிட்டான். நோய்க்கு என்ன நோய், இதுதான் நோய். இப்படி நோய் வந்துட்டே இருக்கும் இந்த துனியாவிலே, வருகிற நேரம் யார் பொறுமையாக நிற்கிறார்களோ நபி அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். பொறுமை என்று சொன்னால் நம்முடையவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுமண்டா, அதாவது நாங்கள் கொஞ்சம் கோபம் வர்ற நேரம் ரொம்ப அடக்கிட்டு இருந்தா பொறுமைசாலி, இதுதான் பொறுமைன்னு நினைக்கிறாங்க. அது பொறுமை இல்லைன்னு சொல்லலை, பொறுமையின் ஒரு பகுதி. பொறுமை என்று சொல்லுவது ஒரு விரிந்த ஒரு பரந்த ஒரு விஷயம். எதெல்லாம் பொறுமைன்றான், அவனுக்கு கவலை வருமா, அவனுக்கு பிரச்சனை வருமா, கண்ணு முன்னாடி சொத்து செல்வங்கள் பறிக்கப்படுமா, அல்லாண்டுவானா, அல்லா அல்லா தந்தா அல்லா எடுக்கிறான், அது லேசாக யாருக்கும் சொல்ல இயலாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்றான், அந்த மாதிரி நடக்கிற இஸா அஸாபத்துஹு முசீபத், அப்படி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டு வரான். அப்படி நடக்கிற நேரம், முசீபத்துகள் அவனுக்கு வர்ற நேரம், சோதனைகள் அவனை பிடிக்கிற நேரம், அவன் சொல்லுவானா, பொறுமை என்ற எது பொறுமையாம், காலு இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் நான் உனக்கு சொந்தம் யா அல்லாஹ். இது நிறைய பேர் புரியவே இல்லை, நான் உனக்கு சொந்தம்டா, வை இன்னா இலைஹி ராஜிஊன், நான் உன் பால் திரும்ப வர இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா, இதுதான் பொறுமையா. பொறுமைக்கு நான் விளக்கம் கொடுக்கல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி தொடர்ந்து சொல்றான். எப்படி சொல்றான், அல்லதீன இஸா அஸாபத்துஹும் முஸீபா, யார் பொறுமையாளர்கள் தெரியுமா, கவலைகள் துன்பங்கள் அவர்களை பிடிக்கிற நேரம் அவர்கள் சொல்லுவார், நினைக்க மாட்டாங்களா, லண்ணுவோடு வரல, அவங்க நினைப்பாங்க, நினைக்கலையா, போறவனை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, போச்சு தானே, ஒளிய மாட்டான், எல்லாம் போயிடும், காரில் போனவன் நடந்து போவான், ஒண்ணு இருக்காது, ஒளிய மாட்டான், அல்லாஹ் தந்தா அல்லாஹ் அல்லாஹ் எடுத்துட்டான், அது நலவு நலவு வச்சிருப்பான் போல, ஏதோ நடக்குது நலவு இருக்குது போல, இப்படி என்று சொல்லுவானாம். காலு இன்னால் இல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம், வை இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்ப இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னால் இல்லாஹி என்று சொன்னால் இதுதான் மெயின் சைக்காலஜியில் தியரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு மனுஷனுக்கு கவலை எப்படி உண்டாகுது? இந்த மைக் இல்லை ஏதாவது என் ஃபோன் உடஞ்சா எனக்கு கவலை வரும். ஏன் கவலை வருகுது? என் ஃபோன் உடஞ்சதுனால எனக்கு கவலை வருகுது அப்படின்னு நினைப்போம். இல்லை, ஏண்ட என்பதுனால கவலை வருகுது. ஃபோன் உடஞ்சதுனால கவலை வரல, இன்னொரு நாள் ஃபோன் உடையுது கவலை வருமா? வராது. ஏன் ஃபோன் உடைந்தால் கவலை வரும்? இந்த லைட் உடையுது எனக்கு கவலை வரல, இதில் யார் உறுப்பி சொந்தக்காரரோ அவருக்கு கவலை வரும். ஏனென்றால் என்னுடையது இந்த துனியாவில் ஏண்ட என்று கொண்டு வந்தால் அப்பதான் அந்த கவலை ஆரம்பிக்குது. இதுக்கு புத்த மதம் என்ன சொல்வது தெரியுமா? அவன் புத்தர் யோசிக்கிறார் போல, சிரிச்சு பார்க்கிறார். ஓஹோ, அது சாதாரண விஷயம் தானே, ஏண்ட ஏண்டா கவலை வருகுது. அப்ப புத்தர் என்ன நினைக்கிறாரு? ஏண்ட என்ன கவலை வருகுது? வேணாம், அது வேணாம், அது தலையிரு, இது வேணாம், அது வேணாம். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். துறவரம் காட்டுக்கு போனா இதுக்கு சொல்லுவாங்க சிங்களத்தில், துஷ்ணாவை நத்திக்கிறீம, ஆசைகளை இல்லாமலாக்குறது. ஆசை இல்லாமலாக்கின புத்த மதத்தில் அடிப்படை தெரியுமா? கவலை இல்லாம இருக்கணுமா? கல்யாணம் முடிச்சிடாரு, கல்யாணம் முடிச்சா புள்ள குட்டின்னு வரும், கொண்டே பிப்பான், தாடியை பிப்பான், பிரச்சனையா போயிடும், நாளைக்கு தலையை பிக்க வேண்டி வரும். வேண்டாம், அதை விட்டு. எப்பெல்லாம் உனக்கு ரிலேஷன்ஷிப் வருகுதோ எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு நீ ஒதுக்கு புறமா ஒதுங்கி. இப்போ உனக்கு ஒன்னும் இல்லை தானே, நீ ஒன்று உடம்பு ஒன்று தானே, அதை நினைச்சிடாது அவ்வளோ பெருசா. இப்போ உனக்கு கவலை இல்லாமல் போயிடும். கவலை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இதுதான் சித்தாந்தமாக சொன்னார்கள். இது புத்தர்கிட்ட இருந்து, அதாவது உலகம் எங்கு இந்த சித்தாந்தம் ஏன் பரவி சென்றா, அசோகா மன்னர் இந்தியாவில் அவர் பெரிய ராஜா, அவருக்கு நிம்மதி இல்லை, இப்படியே நிற்கிறார். அப்போ ஒரு நீக்குரோதன்னு ஒரு சாமி போறார் ரோட்டில், போறார், இங்கே வாப்பா, நான் பெரிய மன்னர், இவ்வளோலாம் பண்ணிட்டு நிற்கிறேன், நீ இப்படி அமைதியாக நடக்கிறீ, எனக்கு அமைதியை இருக்க முடியலை, நீ பெருசு அமைதியை இருக்கிறேன்னு கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்குறாரு. அவ என்ன பண்ணுறாரு? புத்தர் இப்படி தான் சொன்னார், ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தார் புத்தர், அவர் சொன்ன தத்துவத்தை சொன்ன உடனே அசோகா மன்னர் தான் இதை பரத்துறாரு. புத்தர் பரத்தல, அசோகா மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு நிம்மதி வர்ற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் சரிதானே. ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, நீங்களே நினைப்பீங்க, ஓஹோ சின்ன பொசிஷனில் இருக்க போல நல்லா இருந்துச்சு போல, வாட்டாம் போல வந்து பெரிய சம்பளத்தை தந்து மேலே உட்கார வச்சு நிம்மதியை கடத்துட்டானே, இதை விட இல்லாமல் தான் நல்லமே நினைப்பாங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கு பொசிஷன் ஏற நேரம் கிடைச்சா நல்லமான்ண்டுப்பான், அங்கே போன போற இறங்கினா நல்லமண்டுவான். இது மன்னருக்கு அப்படி நடக்கும். அங்க மேல போன பிறகு இதை விட அமைச்சராகவே இருக்கலாம் செல்லர் நினைப்பான். அங்கிருந்த தலைவலியே இல்லையே, எல்லாம் ஏன் தலைப்பிக்க வரான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? அவர் மகன் பேர் தான் மகிந்த, மிகிந்து நம்ம நாட்டு இலங்கைக்கு வந்தது அசோகா மன்னன் மகன், அவர் இருந்த 6 பேர் அனுப்பி நிம்மதியை பரப்பு. இப்ப நிம்மதி கிடைச்சிட்டா ஒரு நிம்மதி இல்லை, அதான் குடிக்கிறான் அவ்வளவு. நம்ம நாட்டில் குடியே கூட இருக்குது. ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து மத்தட்ட தித்தேண்டார், இதுக்கு பிறகு வந்தா குடிச்சதுக்கு நானா முற்றுப்புலி, குட்டியை நிப்பாட்ட போறேன், அவர் கண்டு தான் செவந்து கொண்டிருக்கு. அவர் தான் குடிப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்க வழங்கும். அவர் ஜனாதிபதி மேட கேற முன்னாடி விட கண் செவந்திருக்கு. ஏன் கண் செவக்குது? தூக்கம் இல்லையா? எது பிரச்சனை? இலங்கை வரலாறு சொல்லுது, அண்மையில் வந்து மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்களே, அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி நேரம் காலத்தோட முடிஞ்சிடும், 10 மணிக்கு போயிட்டாங்க அமைச்சரவை வந்து எல்லாம் இது பண்ணிட்டு நேரத்தோட போயிட்டாங்க. ஏண்டா அன்றைக்கு தான் குடிக்க கொடுக்கலையா? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்து இவன் குடிக்க தான் வந்திருக்கிறான், அவ்வளவு பேரும் கவலையில தான் வந்திருக்கிறான். வைட் அண்ட் வைட்டா கொடுத்துட்டு பெரிய ஆட்கள்னு பார்த்தா இங்க வந்து அவன் கள்ளச்சாரத்தை இப்படி காற்றுக்குள்ள பூந்து கசப்பா கஷ்டப்பட்டு இங்க கவலை மறக்கிறான்னு குடிக்கிறானோ, இவன் ஹில்டன் ஹோட்டல்ல போய் குடிக்கிறான், இவன் இங்க வந்து குடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அப்ப புத்த மதம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? எல்லாத்தையும் உற்றண்டா இது கண்டுபிடிச்சிருப்பான மனுஷன், எங்களுக்கு ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. இது தேடுது, ஒவ்வொரு கொள்கையும் தேடுது. நிம்மதி என்ன? எப்படிப்பா இந்த நிம்மதி? ஜப்பான்ல எப்படி நிம்மதி? எல்லாம் டென்ஷனா? நீங்க பெரிய ஹால்ல லைட் மியூசிக்கை போட்டு தூங்க வைக்கிறது நிம்மதி தூக்கம். அட, தூங்குறதுக்கு நிம்மதியா ஏழைய பார்த்துருப்பீங்க, பேமெண்ட்ல பிறண்டு பிறண்டு தூங்குவான். இவன் ஏர் கண்டிஷன் போட்டு டபுள் கிங் சைஸ் பெட் போட்டிருப்பான், கிங் சைஸ் பெட்லயே அவன் தூக்கம் போவான். எல்லாம் தூக்கத்தை எடுத்திருப்பான், பெட்டை கொடுத்திருப்பான், எல்லாம் போத்தி படுக்கிறதுக்கு அதிக இது எல்லா ஐட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தூக்க இல்லை அவனுக்கு. இவனுக்கு பெரிய நிம் பிரச்சனை அதான். அவனை போய் பார்த்தீங்கன்னா வாகனம் போ, அது போ, தூசி போ, எல்லாம் அதுலயே பிறண்டு பிறண்டு தூங்குவார். நல்லா தூக்கம் போயிருக்கும் அவருக்கு, நிம்மதி எல்லாம் அங்கே கொடுத்துருப்பான். அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால கிங் சைஸ் பெட் கிடைச்சிட்டா தூக்கம் கிடைக்கணுமே, தூக்கம் கிடைக்காட்டி எல்லாம் பிரச்சனை ஆயிரு. அப்ப இதனால ஒரு கொள்கையில விசாரிச்சு பாக்குது. அப்ப புத்த மதத்தில் அவங்க எடுத்த கொள்கை என்ன, மனுஷன முன்னேற்ற இயலாது. என்ன முன்னேற்ற இயலாது, எல்லாரும் கல்யாணம் முடிக்காம இருந்தா யாரு பிள்ளை பெறுவா, அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும், ஒன்னும் இல்லாம போயிடும். அவங்க வாப்பு அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், இப்ப உள்ள தேரர்கள தகப்பன்மார்கள் நினைச்சிருந்தா என்ன ஆகும், ஒன்னும் பண்ண இல்லாம போயிருக்கும். அப்படி என்று சொன்னால் அதை வந்து என்ன பண்ண இயலாது, அந்த சித்தாந்தம் வந்து நம்ம அறிவுக்கு படுகுது இல்லை. இதுக்கு மக்கள் சார சாரையாக போனவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அறத்துல பாத்தீங்கன்னா கூடுதலா இந்தோனேஷியாக்கள் இருப்பாங்க, இளை உலகத்திலேயே பெரிய புத்த மத நாடு அப்படி இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகுது. இன்றைக்கு பெரிய முஸ்லீம் நாடு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மலேசியா பக்கம் அது இது எல்லாமே அப்படியே மாறுகிறது என்று சொன்னால் நிம்மதியை தேடி திரிந்தார்கள். இந்த சித்தாந்தம் பிழை என்பது சாதாரணமாக புரிஞ்சிடும். கல்யாணம் முடிக்காம எப்படி இருக்கலாம், அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பான், இந்த சித்தாந்தம் ஒத்து வராது. அப்ப மனசு ஏர் கண்டிஷனை கண்டுபிடிக்க மாட்டான், பிளைட்டை கண்டுபிடிக்க மாட்டான், என்ன ஒன்றுமே இல்லாட்டி இலக்குலையே சாப்பிட்டா எங்களுக்கு சிங்கத்துக்கு என்ன டிஃபரன்ட், எங்களுக்கு ஆடுக்கு என்ன டிஃபரன்ட், பசி வரும் இலைய சாப்பிடும் தூங்கிடும், நாங்களும் பசி வரும் சாப்பிடுவோம் கொடுக்க போடுவோம் முடிச்சாச்சா, அப்படி இல்லை. இந்த அறிவாளை ஊண்டா கண்டுபிடிக்கலாம், பத்து தட்டு நூறு தட்டாகும், உலகத்திலே பெரிய மாளிகை பெரிய டவர் ஜித்தால வரப்போகுது, உலகத்திலே வந்து எல்லாம் இங்க வருகிறது. ஏன் வருகிறது, அறிவு சிந்திக்கிறான் மனுஷன். இந்த அறிவு வேலை செய்யவும் வேண்டும், நிம்மதியாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இந்த ஒரு தத்துவம் பொருந்தணும். ரெண்டுக்குமே மனுஷனை கொண்டு போய் மொட்டமாக்கி கைய காலெல்லாம் கட்டி போட்டு நிம்மதி ஏறிப்பா, நீ ஏதோ கிடைக்கிறத எடுத்து சாப்பிடு ஒரு பிரச்சனை இல்லை அப்படி நினைப்பான். யார் நினைப்பான், மூளை இல்லாதவன் நினைப்பான். ஓ சிம்பிள் தானே, ஒன்னும் இல்லை, பொண்டாட்டி வேணாம், புள்ள குட்டி வேணாம், பத்து நாள் ஓடி வந்துடும். பத்து நாளில் அவர் நினைப்பீங்க, உங்களுக்கு வீட்டு போயிட்டுருங்கன்னு வைங்களேன், நீங்கள் இங்கேருந்து ஏதோ ரூம்லேருந்து போயிட்டுருவீங்க, வீட்டுக்கு போய் ஒரு மாதம் சிரிச்சிட்டு இருப்பீங்களா, அதுக்கப்புறம் சல்லி கொஞ்சம் கை கிடக்குதா, பிரச்சனை வருதா, இதை விட சவுதிக்கே போயிருக்கிறாங்க அவர் நினைப்பீங்க. வந்து மறுபடி ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு, ஒரு ரெண்டு கிழமைக்கு பிறகு புள்ளோட சவுண்டு கேட்கலாது, பொண்டாட்டி ஞாபகம் வரும். மனுஷன் அப்படிதான். அந்த நேரத்தில் நிம்மதி என்ற ஒரு ஒரு தலைப்பை தான் புத்தர் பார்த்தாரே தவிர அவங்க வரலாறு தெளிவாக எழுதுது. அவ பொண்டாட்டி பேர் யசோதரா, மகன் பேர் ராகுல. ஒரு நாள் புத்தர் பிண்ட பார்த்துடுவார்கள், சட்டியை இப்படி வச்சுட்டு பசிக்குதுண்டா யாராவது போடணும், ஏன்னா ஒன்றும் இல்லையே பசிக்கிறதுக்கு எவனாவது ஒன்று போடணும், அவன் சமைப்பான். அப்போ அவனுக்கு இவர் சமைக்க மாட்டார், என்ன சமைச்சா நிம்மதி கெட்டு போயிடும், அதனால வரணுமே. வந்துட்டு இப்படி வர்ற டைம்ல யாராவது அள்ளி போடணும், அள்ளி போடுற டைம்ல காட்டிலேருந்து வருவாராம், அவன் எழுதி வச்சிருக்கிறான் இது நான் படித்தது. அப்ப மகன் நிற்கிறார், பொண்டாட்டி நிற்கிறா, இவர் வர்றார், இப்படியே பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றார். வந்தவர் சிரிச்சு ஒரு முத்தம் கொடுத்து, நான் போயிட்டு வரேன் மகன், நல்லா இருக்கணும் சொல்லல, திரும்பிட்டார். அதை பெருசாக பேசுவார், பார்த்தீர்களா பிள்ளைய கூட போய் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரத்தில் உச்ச கட்டும். அட இது இது மனித அபிமானமா, யானைக்கு அன்பு காட்டினார், பூனைக்கு அன்பு காட்டினாரண்டா, புள்ளைக்கு அன்பு காட்டலண்டா, உன் புள்ளை ஏங்கி தவிக்குது, உன் புள்ளை சின்னது நிக்குது, நீங்க சொன்ன வரலாறுகள். அப்ப நிம்மதிக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பெரிய ஓட்டை இருக்கிறது. அவர்கள் ஒழுங்கான கொள்கை எடுக்கல, இந்த நிம்மதிக்கு தான் ஆசிரமத்தை அமைக்கிறார்கள். இந்தியாவிலே சாய்பாபாவுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு பேர் போனார்கள், போஸ்டன்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் சாய்பாபா பின்னாடி போனது யாரு இல்ல, சாதாரண ஆள் இல்ல, போஸ்டன் அமெரிக்காவில் போஸ்டன்ல பெரிய டாக்டர்ஸ் வந்து உட்கார்ந்து சாய்பாபாவை கும்பிடுறார், நம்புறார். இந்தியாவுடைய பிரதமர் காலில் விழுகிறார் சாய்பாபா. அந்த டைம்ல சாய்பாபா மாலை கொடுக்கிறார், மாலை கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா, அந்த ஆசிரமத்தை சாய்பாபாவை தேடி போனது அழகுக்கா, சாய்பாபா பார்க்கறதுக்கா, நிம்மதி கிடைக்கும் என்று நம்புறார்கள். நிம்மதியை தேடி போகிறார்கள். நிம்மதி கிடைக்கிறதா? கோடி கோடி கணக்கான ஊழல். நிம்மதி நிம்மதி என்று மனிதன் சம்பாதித்த எல்லாம் கொட்ட ஆரம்பிப்பான். கிடைக்குமா? அங்க கிடைக்குமா? இங்க கிடைக்குமா? போவான். ஆனால் ஏமாந்ததுதான் கூட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒவ்வொரு கொள்கைகளும் தலை தூக்கி வருவதற்கு, பெரிய பெரிய மகான்களாக ஒருவர்களை பார்ப்பதற்கு என்ன காரணம் என்றா, மனிதன்ட உள்ள பலகீனம் தான் காரணம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிம்மதி இந்த சந்தோஷம் உலகத்தில் எடுத்த எல்லா கொள்கையும் பிழை என்றால், இஸ்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் தியரியை எப்படி சொல்லுகிறது, எவ்வளவு அழகாக நிரூபிக்கிறது. நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகை தொடர்ந்து நடக்கும். இந்த உரை முடிந்து போகிற நேரம் அந்த சித்தாந்தங்களை படித்தவர்கள் மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி நிம்மதியோடு இந்த சபையை விட்டும் பிரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அன்பிக்கினியவர்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்புடைய இரண்டாவது அமர்வில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதாவது உலக வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் அல்லது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இன்று ஒரு விதத்தில் வரக்கூடிய பிரச்சனை நாளை இன்னொரு விதமாக வரும். எப்படி அலைகள் ஓயாமல் அடிக்கிறதோ அதே போன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகள் நேரம் நாம் எப்படி நடக்க வேண்டும், இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்ற பாடத்தை இந்த அமர்வில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லித்தருகிறான். என்ன தத்துவம் என்று சொன்னால், நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், துன்பம் வருகிற நேரம், நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று நாம் சொல்ல வேண்டுமா? ஏன் அப்படி சொல்லணும் என்றா, இப்போ ஒருவருடைய காரில் ஒரு ப்ராப்ளம் டேமேஜ் ஆகிட்டு, கார் என்னுடையது, நான் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் இந்த காரும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அர்த்தம். எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் மனசில் ஏற்படுற நிலைமை உளவியல் அடிப்படையில் ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால், என்னுடைய பர்ஸ் காணல, என்னுடைய போன் உடைஞ்சிட்டு ஏண்டே என்று வருகிற நேரத்தில் தான் கவலை உதிக்கிறது, அது உண்மை. நான் உங்களுக்கு சொன்ன புத்த மதத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இல்லாமலாக்க ஏண்டே எதுவுமே இல்லைன்றாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லலை. என்னுடையதுன்னு நினைங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அத்தனைக்கும் உரித்தானவன் அல்லாஹ், இந்த எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதை நீ நம்பி, நம்பினது மட்டுமில்லாமல் நீ நடைமுறைப்படுத்தணுமா? அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்ற நேரம், அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை நினைத்தால் நன்மை கிடைக்கும் என்றா பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வை நினைத்தால் உங்களுக்கு சுவர்க்கங்களை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்வை நினைத்தால் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற நேரம் மனசுல உள்ள சஞ்சலங்கள் பெயருமா, மனசுல உள்ள கவலைகள் பெயருமா, மனசு அமைதி பெறுமா? இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தத்மயின் எப்படி வருது, அல்லாஹ் சொல்றான் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப். இப்ராஹிம் நபி அதே மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. சூரா பக்ரால் அல்லாஹ் சொல்றான், அவர் வந்து கேட்டாராம் இப்ராஹிம் நபி, ரப்பி அரினி கைஃபத்துஹில் மௌதா, யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டிறேன், எப்படி யாரெல்லாம் செத்ததெல்லாம் உயிர்ப்பிக்கிறேன் அதை கொஞ்சம் காட்டிறேன். அல்லாஹ் கேட்டானே, காலா அவலம் தூமின், இப்ராஹிம் நம்பலையா, நான் இவ்வளவு சொல்றேன், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன் உயிர்ப்பிக்கிறேன், கால அவலம் தூமின், நீங்கள் நம்பவில்லையா இப்ராஹிம்? காலபலா, நம்புறேன் யாரெல்லாம், நான் நம்புறேன், நீ தான் உயிர்ப்பிக்கிறாய், நீ மரணித்ததை நீ தான் உயிர்ப்பிக்கிறாய். வலா கிள் எத்துமை என்ன கல்வி, என்றாலும் என் மனசுல என்ன கொஞ்சம் சஞ்சலம், மனசுக்குள்ள ஒரு மாறு இருக்குது, மனசை இது பண்ணுவதற்கு தான் அல்லாஹ்வே உன்கிட்ட கேட்கிறேன். அப்ப மனசுல ஒரு பிரச்சனை, என்னமோ வாயால சொல்லாத ஒரு பிரச்சனை, நான் நம்புறேன் நீ தான் உயிர்ப்பிக்கிறான்னு தெரியுது, எல்லாம் கரெக்டா இருக்குது யா அல்லாஹ், ஆனா கொஞ்சம் காட்டினா நல்லமே, இந்த செத்தத உண்ட உசுராக்கி மறுபடி காட்டினா நல்லமே, ஏன்னா கொஞ்சம் காட்டின யாரெல்லாம். இப்ராஹிம் நபி வந்து அந்த மாதிரி ரொம்ப விசாரிச்சு விவாதம் பண்ணி அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் இப்ராஹிம் நபி. ஒரு கொள்கை ஏற்றுக்கொள்கிற நேரம், அப்ப அந்த இடத்துல அல்லா என்ன வார்த்தையை பயன்படுத்துறானோ அதே வார்த்தை எல்லாம் சொல்றான். சஞ்சலங்களை நீக்கிறதுக்கு, கவலைகளை நீக்கிறதுக்கு, மனசுல உள்ள நிம்மதி இல்லாத தன்மைகளை நீக்க அல்லாஹ்வையும் ஞாபகப்படுத்தணுமா? அப்ப நீங்க கேட்பீங்க, நாங்க சுபஹானல்லாஹ் சொல்றோமே கவலை போகுது இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமே கவலை இல்லாமலாகுது இல்லையே, நிம்மதி நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளலையே, நாம் தொழுகிறோமே நமக்கு நிம்மதி வரவில்லையே. அப்படி என்றா தொழுகையில பிரச்சனை இல்லை, நாம தொழுகிறதுல பிரச்சனை இருக்குது. சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இல்லை, நாம சொல்ற சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு காஃபிர் ஏழு குடலுக்கு சாப்பிடுவான். அப்படின்னா காஃபிர்க்கு ஏழு குடல்னு அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு ஆள் வர்றார், கடுமையான பசி, இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளல. அப்பதான் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவர் தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவரை கொஞ்சம் கொடுங்க, பால் கொடுங்க. கறந்து ஒரு பெரிய ஆடு, அந்த ஆட்டோட பாலை இவ்வளவு வருது, அந்த ஆட்டு பாலை கொடுக்குறாங்க. ஒரு தடவை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு மறுபடி கோப்பையை நீட்டுறாரு, மறுபடி தாங்க. இவர் பார்த்தாரு என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல பரவாயில்ல கூட, மறுபடி கறந்து கொடுத்தாச்சு. இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை, ஏழு வாட்டி குடிச்சிட்டாரு. ஏழு தடவை குடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருந்தா கேக்க கேக்க கொடுப்பாங்க. இருந்ததுக்கு போற நமக்கு எல்லாம் கோவம் வரும், ஒரு தடவை தந்தான் இப்ப ஒரு ரெண்டு ரியால் தந்தா அது மேல கோவம் வரும். அது தர்மம் கொடுக்கிறவனுக்கே வராது. பெருமானார் வந்து கேட்கிற நேரம் கொடுப்பாங்க, அதாவது அல்லாஹ் வந்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷலான தன்மை. பெருமான கொடுக்க சொல்லிட்டாங்களா, அவருக்கு கோவம் வருது சஹாபிக்கு, இவர் இன்னும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போறாரு. அல்லாஹ்வுடைய தூர் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஏழு தடவை கொடுத்தாச்சா, அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து மறுபடி பசிக்குது அப்படின்றாரு. இவர் நினைச்சாராஹோ, இன்னைக்கு இஸ்லாத்தை வேற ஏத்துக்கொண்டுட்டு, இப்ப நேத்து ஏழு தானே, சரி பரவாயில்ல இந்த கேள ரெடி பண்ணுவோண்டு, ஒரு தடவை கறந்து குடிச்சாச்சு. கொடுத்தா மறுபடி கோப்பையை நீட்டு வரேன்னு பார்த்தே, இல்ல தாங்க ரெண்டாவது தர்றேன் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேத்து அவர் காஃபிர் ஏழு குடல், இன்றைக்கு அவர் முஸ்லீம் ஒரு குடல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சக்கீனத், அல்லாஹ்வுடைய அமைதி இந்த கல்புகளுக்கு அது இறங்கினால் உண்மையாக அது நிதர்சனமாக அந்த சமூகம் கண்டது, அது நேரடியாக அவர்கள் கண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆயி ஃபாத்திமா ரதியல்லான் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றார்கள், பாப்பா எங்கன்னு கேட்குறாங்க. பாப்பா இல்லை, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள் இல்லை, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7774 5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775757560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: 1 கிலோமீட்டர் வேகமாக நடப்பீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு நேரமாக காய்ச்சல் மாதிரி இருக்கும், உடம்புல வருத்தம் மாதிரி இருக்கும், நீங்கள் நினைத்த அந்த பிரச்சனை ஏதோ ஒன்று நீங்கிட்டா அந்த ஏற்பட்ட சந்தோஷத்தில் காய்ச்சல் பறந்துடும், எல்லாம் பறந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடம்புக்கு கிடைக்கிறது இல்லையா ஒரு பலம், ரஹ்மான் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கிறான். இந்த ஆறுதல் கிடைத்த உடனே, ரஹ்மானை நினைத்த உடனே, அந்த ஆறுதல் கிடைத்த உடனே அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். நான் பேசக்கூடிய இந்த தலைப்பு ரசூலுல்லாஹுடைய வாயிலிருந்து எப்படி வந்தது தெரியுமா? அஜபன், ஆச்சரியமாக இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். யாரை பார்த்து சொன்னார்கள்? மூமின்களுடைய விஷயங்களை பார்த்து சொன்னார்கள். மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஏனப்பா ஆச்சரியம்? காஃபிர்களை பத்தி எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை, மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியம் பண்ணார்கள். ஏன் ஆச்சரியம் பண்ணார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது சோகம் நிகழ்ந்தால் அப்படியே பொறுமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் உடனடியாக அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை பாராட்டுகிறார்கள், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனடியாக சபர், ஃபஸ்ஸபர. இந்த சபர் எப்படி பொறுமையாக இருப்பது என்பதை நம்மில் அதிகமானவர்கள் தெரியாததனால் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் வருகிறது, அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டுமா? தொழுது விட்டு மட்டும் உதவி தேட இயலாது. ஸ்தைனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். என்ன பொறுமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அப்படியான பொறுமை என்ன? என்ன பொறுமை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது? எதை இஸ்லாம் பொறுமை என்று சொல்கிறது? அப்படி என்று சொன்னால், பொறுமை என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வராது. நான் சொல்லக்கூடிய இந்த பொறுமை வருவதற்கு முதலாவது அடிப்படை, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை நேசிக்கணும், தன்னுடைய எல்லா சொத்துகளும் தான் அல்லாஹ்வுக்குரியவன் என்பதை அவன் நினைக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நினைப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்ப தருகிறான் என்று சொன்னால், தொழுகை மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறான். நன்றாக பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகிறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து தொழுகிறார். தொழுது விட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் சலாம் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். பதில் கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன்னக்கெல்லாம் துசல்லி ஃபர்ஜி ஃபசல்லி, நீ தொழவில்லையப்பா, திரும்பி போய் தொழுது விட்டு வா. மறுபடி தொழுது விட்டு வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுது விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துசல்லி தொழவில்லை, தொழுது விட்டு வா என்றார்கள். மறுபடி போய் வந்தார். 3 முறைகள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ தொழவில்லை என்று சொன்னார். அவர் சொன்னார், யார சொல்லல்லா, இதுக்கு மேல் எனக்கு தொழ தெரியாது யார சொல்லல்லா, எனக்கு சொல்லித்தாருங்கள் யார சொல்லல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து, நீ தக்பீர் கட்டியது பிழை, நீ கைகளை கட்டியது பிழை, அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? நிதானமாக ருக்குவில் இரு என்றார்கள் ரசூலுல்லாஹ், நிதானமாக சஜதாவில் இரு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், இந்த நெருக்கம் யாருக்கு கிடைக்கிறதோ, இந்த நெருக்கம் எவ்வளவு கல்வியில் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் இந்த நிம்மதி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். சூரத்து தௌபாவை பரட்டி பாருங்கள், சூரத்து தௌபாவை பரட்டி பாருங்கள். சவுர் குகையில இருக்கிறார்கள். அல்லாஹ் நேரடியாக வகை ஏறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரழியல்லாஹு சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ், கால்கள் தெரிகிறது என்று சொன்னார்கள். அதான் முன்னாடி வருகிறார்கள் என்றார்கள். ஏன்றால் சவுர்ல இறங்கினால் அந்த ஓட்டையால் பார்த்தால் கால்கள் தெரிகிறது, வரக்கூடியவர் யார் என்று விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகஃபி அபூபக்கர், அபூபக்கரே பயப்படாதீங்க, வல்லாஹு மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா குர்ஆனிலே? அந்த நபி டென்ஷனாக இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே. ஏன் டென்ஷனாக இருக்கணும்? நானும் அபூபக்கர் அவர்களும் மதீனாவுக்கு போக வேண்டிய வழி, யமனுக்கு போக வேண்டிய வழி பக்கம் ரசூலுல்லாஹ் வர்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஆப்போசிட் சைட்ல சவுர் குகை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசம் என்று சொன்னால், மக்காவிலே ரசூலுல்லாஹை கண்டால் கொலை செய்து விடுங்கள், தலையை கொண்டு வாருங்கள், இவ்வளவு தருகிறேன் என்று அவர்கள் வந்து மக்காவிலே அறிவித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக மதீனாவுக்கு போக முடியாத நிலைமை. ரசூலுல்லாஹ் யமன் பக்கம் போகிறார்கள். சவுர் குகையிலே 3 நாள் இருக்கிறார்கள். 3 நாள் தங்குறார்கள் என்று சொன்னால் மதீனாவுக்கு வேற ரூட் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள் என்றால் எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அபூபக்கர் ரழியல்லாஹு பக்கத்தில் இருந்து, யா ரசூலல்லாஹ், வந்து விட்டான் யா ரசூலல்லாஹ், கண்ணு முன்னாடி வந்து விட்டான் என்றால் எவ்வளவு பதறி இருக்கணும், எவ்வளவு டென்ஷன் ஆகணும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு சகீனா, அல்லாஹ் சகீனாவை நபிக்கு இறக்கினான். நபி டென்ஷன் ஆகவே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் குர்ஆன் இருக்குதா, கொஞ்சம் குர்ஆன் தான். அல்லாஹ் என்ன சொன்னார்கள், 9:40 அவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவுர் குகையில் இருந்த அந்த இறக்கி ஆயத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். நபிக்கு நிம்மதியை கொடுக்கிறான் அல்லாஹ், டென்ஷனை கொடுக்காமல் கல்புக்கு அப்படியே நிம்மதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இதை ஏற்படுத்தாமல் எங்களுடைய கல்புகளுக்கு இந்த ராஹத்து வராது, இந்த மன நிம்மதி வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் உட்கார்ந்த எத்தனை பேர் தொழுகிறீர்கள் உண்மையாக சொல்லுங்கள். வாயால் தொழுவது வேர், கல்பால் தொழுவது வேர். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் வாய் அசைகிறது, நிஜமாக கல்பு அசைகிறதா? தஃப்ஸீர் இப்னு கஸீர், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற நேரம் ஒரு மனிதன் என்ன நினைக்கணும் என்றால், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து தௌபாவில், இத் ஹுமா ஃபில் காரி, அவர்கள் இருவரும் குகையில் இருக்கிற நேரத்தில், இத் யகூலு லிஸாஹிபிஹி, அவருடைய தோழருக்கு அவர் சொல்லுகிறார், லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த டென்ஷன் டைம்ல உங்க உயிரே பிரிய போகுது, நீங்க ரெண்டு பேரோட இருக்கிறீங்க, யாருக்காவது இந்த மாதிரி வார்த்தை வருமா? வெறுத்து ஓடும், மனசெல்லாம் பதறும், கண்கள் எல்லாம் அங்கெங்கும் பார்க்கும், கிட்டையே வந்துட்டானா, குகைக்குள் பூந்தா கதை காலி, கதை முடிந்து விட்டது. அவ்வளவு உறுதியாக நிற்கக்கூடிய அபூபக்கர் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்த சம்பவத்தை அப்படியே இறக்கிறான், உலக மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்னல்லாஹ மானா, ஃபஅன்ஸலல்லாஹு சகீனத்துஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அவர்களுக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் சகீனாவை இறக்கிறான். வ அய்யதுஹு பிஜுனூதின் லம் தரௌஹா வ ஜஅல கலிமத்தல் லதீன கஃபரூ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் என்ன செய்யறானா, அப்படியே சகீனாவை இறக்குறான். சகீனாவை இறக்கி ஐயதுஹு பிஜுனூதின், ஒரு படையை கொண்டு உறுதியாக்குறான். லம் தரவுஹா, காணாத ஒரு படை. நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், சோதனை வருகிற நேரம், பொறுமையாக நின்று, அல்லாவே உன்னிடம் எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டுகிறேன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிட்ட போற நேரம், எல்லாரும் தள்ளுற நேரம், அவர் சொன்ன வார்த்தை என்ன, யா அல்லாஹ் நீ எனக்கு போதும், யா அல்லாஹ் பாதுகாவலன் சிறந்த பாதுகாவலன். பொறுப்பு சாட்டுவதில் சிறப்பான பொறுப்பு சாட்டினால் உன்னிடம் தான் சாட்ட முடியும் யாழ்லா என்றுதான் காலை வைத்தார். நெருப்பே இப்ராஹிமுடைய மேனையை நீ தொடக்கூடாது, நீ சாந்தமாக இருக்கணும், குளிராக இருக்கணும். நெருப்பின் சூடை அல்லாஹ் மாற்றிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணம், இந்த மதீனத்து பள்ளி, இந்த குபா பள்ளிவாசல், இந்த உம்மத் எழும்பக்கூடிய ஆரம்ப யுகம் இது ஆரம்பம். இந்த இடத்தில் ரசூலுல்லாவை கண்டு அவர்கள் ஏதாவது செய்தால் என்ன ஆகியிருக்கும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் டென்ஷன் ஆகாமல் இருப்பது சக்கீனாவை அல்லாஹ் இறக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் சக்கீனா வர வேண்டும், எங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுக்கு சக்கீனா வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இறக்குவான். ஃபான்ஸலல்லாஹு சக்கீனத்துஹு, அல்லாஹ்வுடைய சக்கீனாவை இறக்கினால் இந்த நிம்மதி அப்படியே சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு அக்கவுண்டில் இருக்கிறது அது கணக்கே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நினையாப்புறத்தில் இருந்து தந்து கொண்டே இருப்பான். வமையத்துக்கு இல்லாஹ யஜல்லஹு மஹரஜா வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப். அல்லாஹ்வுக்கு யார் ஹிஜ்ரத்துடன் நடக்கிறார்களோ அவர்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பான். வாழ்க்கையில் பிரச்சனை, எல்லா கதவுகளும் பூட்டிப்பட்டிருந்தால் தலையை பிச்சு கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறார்களோ வமையத்துக்கு இல்லாஹ யஜல்லஹு மஹரஜா, அல்லாஹ் பிரச்சனையிலிருந்து வெளியாகிற எக்ஸிட்களை காட்டி கொடுப்பான். போப்பா இந்த ரூட்டிலே, நினையா புறத்திலே இந்த ஐடியாக்கள் வரும், பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் திறந்து கொடுப்பார். வயர்சுகுஹும் மின் ஹைசு லா யஹ்தசிப், நினையா புறத்திலே இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நினையா புறத்திலே இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை அனுப்பி கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, இருந்து கொண்டிருக்கிறார்கள் 130 சஹாபாக்களோடு. 130 சஹாபாக்களோடு ஈரல் சாப்பிடுவது ரசூல்லாவுக்கு விருப்பம். ஒரு ஆட்டு மந்தை ஓட்டிக்கொண்டு முடிய தலைமுடியெல்லாம் தலைவிரி கோலத்தில் ஒரு முஷ்ரிக் மினல் முஷ்ரிக் ஒரு முஷ்ரிக் வருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சே கேட்டார்கள், கேலியாக கேட்டார்கள், என்னப்பா இந்த ஆடு ஃப்ரீயா அல்லது விக்கிறியா? பா காலபல் பை, இது விக்க, இது ஃப்ரீ ஒன்று இல்லை, இது விற்பதற்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் வருகிறது, எங்களிடம் கோதுமை இருந்தது, ஆட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பணத்தால் ஒரு ஆட்டை வாங்கினார்கள். நாங்கள் 130 பேர், ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, என்ன 130 பேர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஈரலை எடுத்து வெட்டினார்கள், அந்த இறைச்சி எடுத்து வெட்டினார்கள். வல்லதி நஃப்ஸே பியதிஹி, எவன் கரத்தில் எங்களுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக. நாங்கள் எல்லோரும் அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிந்த பிறகு ரெண்டு தட்டுக்கு மிந்தது, வராதவர்கள் கீரல் துண்டை ரசூலுல்லா பிச்சு கொடுத்தார்கள். 130 பேரும் நாங்கள் சாப்பிட்டோம், எங்களில் வராதவர்களுக்கு எடுத்தும் வைத்தோம். அப்படி ஒரு பரக்கத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மண்ணிலே கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். வயர்சுகுஹும் மின் ஹைசு லா யஹ்தசிப், நினையாப்புறத்தில் இந்த அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். அதே மாதிரி எடுப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே மாதிரி எடுப்பான். அதனால் சொல்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு போக வேண்டியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி என்பது அது நானும் நீங்களும் ஒழுங்கான இபாதத்தில் ஈடுபடாத வரை இந்த நிம்மதி கிடைக்காது, இந்த சந்தோஷம் வராது. நீங்கள் தேடுகிற பணத்தில் இது இல்லை, நீங்கள் தேடுகிற சொத்தில் இல்லை, அதுக்காக வேண்டி சேர வேண்டாம் என்று சொல்லவில்லை. நன்றாக தேடுங்கள், ஆனால் இதில் தான் நிம்மதி என்று கேட்காதீங்க. ஏன் தெரியுமா? சிரியாவுடைய படையை ஒரு தளபதி, ஒரு பெரிய மன்னர், அவர் வந்து சொன்னாராம், படையில அடுத்தது இதை பிடிக்க வேண்டும், அடுத்தது மெப்ப காட்டி இதை பிடிக்கணும்டா. ஒரு படையில் ஒரு தளபதி எழுப்பினான், மன்னரே என்னட்டு ஒரு கேள்வி, அடுத்தது எதை மன்னரே பிடிக்கணும், இதை பிடிக்கணும்டான். மன்னரே கோச்சுக்கொள்ள கூடாது, அடுத்தது எதுன்னு கேட்டான், அடுத்தது எதுண்டான், சொல்லிட்டே போனானா, இது இது இது என்று எல்லாத்துக்கு பிறகு எது மன்னரேன்னு கேட்டாரான். உலகத்தையே பிடிச்சாச்சே மன்னரே, இப்ப நாங்க ரோமா புரியல, எல்லாத்தையும் பிடிச்சிட்டோமே, இதுக்கு மேல ஒன்றும் இல்லையே, அப்புறம் என்ன வேலை செய்வீங்க மன்னரே? ஒரு கட்டில போட்டு நல்லா தூங்குவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கட்டில போட்டு தூங்குற நிம்மதியான தூக்கத்துக்கு தான் அந்த மன்னர் இவ்வளவு நாடுகளை பிடிச்சாராம். ஏன், இது இப்பவே தூங்க ஏழும் தானே. இந்த கல்பு எதை நாடுதுன்னு இந்த கல்புக்கு தெரியாது, எந்த எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த துன்யா இது பசுமையானது, இனிமையானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு வந்து அமர்ந்து கொண்டார்கள். ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே உட்கார்ந்த உடனே நாங்கள் ரசூலுல்லாஹை சுத்தி உட்கார்ந்தோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வத்தக்கு துன்யா, இந்த துன்யா பசுமையானது இனிமையானது, ஆனால் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யா நம்மளை எங்கேயோ காணாத ஒரு திசைக்கு எடுத்து செல்லிவிடும். அப்படி என்று சொன்னால் உண்மையான நிம்மதியை பெறுவதற்கு, அல்லாஹ்விடம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சரியான முறையில் நானும் நீங்களும் தொழுதாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகிற நேரம் எங்களுடைய கல்புகள் அதை ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு ஃபாத்தியா ஓதியாச்சாம். ஃபாத்தியா ஏன் திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது? இந்த கல்புக்கு சஜஷன்ஸ் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த ஆலமீனை படைத்த ரப்பு, உனக்கே எல்லா புகழும், எனக்கு இல்லை ரஹ்மானே. என்னுடைய கிட்னி நீ வேலை செய்ய வைக்கிறாய், என்னுடைய ஹார்ட் நீ வேலை செய்ய வைக்கிறாய், என்னுடைய கண்ணு நீ வேலை செய்ய வைக்கிறாய். ரஹ்மானே, நான் தாய் வயிற்றில் இருக்கிற நேரம் குடலுக்கு செட் பண்ணின அந்த பட்டு சரியா வந்து அப்படியே தொப்புள் வழியாக அத்தனையுமே நடந்து கொண்டிருந்தது, எல்லாமே நடந்தது. சுபஹானல்லாஹ், நான் வெளியே வந்து தாய்ப்பால் குடித்தேன், மலஜலம் கழித்தேன். 6 மாதம் 7 மாதம் ஒரு புள்ள தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற நேரம் 5 மாதத்துல கிட்டத்தட்ட 600 கிராம் 700 கிராம் குழந்தை மெல்ல மெல்ல பறக்குது. அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. மலஜலம் எங்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? மலஜலம் எங்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அந்த ரூம்ல எல்லாம் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ்வே. உங்களுடைய கல்புகள் மண் அல்லாஹ்விடம் பணிந்து சொன்னால் அப்பொழுது ஒரு நிம்மதி உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய்கள் 1000 வாட்டி அசைக்கலாம், அல்ஹம்து என்று சொல்லலாம், கல்புக்கு எந்த மாற்றமும் இல்லை என்றால் அந்த தொழுகை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தொழுகையில் திணறை பற்றி ரசூலுல்லாஹ் பேசினார்களே, தொழுவார்கள் திருடர்கள் அவர்கள் எல்லாம் புழுந்து எழும்புவார்கள். கல்புகள் அசையப்படணும், வெறும் உடம்புக்கு தரப்பட்ட எக்ஸசைஸ் அல்ல தொழுகை என்று சொன்னால், கல்புகள் அசையணும் என்று சொன்னால் அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்கணும். அல்ஹம்து என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவானா மலக்குமார்களிடம், என் அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். ஒருவர் உணர்வே இல்லாமல் அல்ஹம்து என்கிறார், அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அர்ரஹ்மான் இர்ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன். ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் இமாம்கள் விளக்கம் சொல்றாங்க. ரஹ்மான் என்று சொன்னால் யா எல்லா இறக்கம் இறக்கத்தன்மை அளவற்ற அருள் எல்லாருக்கும் கொடுப்பான். ரஹீம் என்று சொன்னால் பிரத்யேகமா கையேந்துறார்களே, கேட்கிறார்களே, அவர்களோடு காட்டக்கூடிய பிரத்யேக அன்புக்குத்தான் ரஹீம் என்று சொல்லுவது. சில இமாம்கள் சொல்லுகிறார்கள் அவன் உலகத்தில் ரஹ்மான், மறுமையில் ரஹீம் என்கிறார்கள். ஆனால் சிலர்கள் சொல்கிறார்கள் துன்யாவிலே யாரெல்லாம் கையேந்துகிறாரோ, அல்லாண்டு கண்ணீர் வடிக்கிறார்களோ, அவனை பிரத்யேகமாக அல்லாஹ் பார்ப்பான், அதுதான் ரஹீம் என்கிறார்கள். இப்படி சொல்லுகிற நேரத்தில் யா அல்லாஹ், நீ ரஹ்மான், நீ ரஹீம் என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் கல்புகளுக்கு வர வேண்டும் நீ ரஹ்மான். காடுகளுக்கு போனால் ஒரு காட்டிலே எத்தனை யானைகள் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு யானை சுமார் 30 கிலோ சாப்பிடும், 30 கிலோ வீட்டில் யானை வளர்ப்பது போலண்டுவார்கள். இந்த காடுகளில் நம்முடைய நாட்டு ஸ்ரீலங்காவில் சாதாரணமாக ஒவ்வொரு வில்பத்தில் மட்டும் 12,000 யானைகள் இருக்கிறது. சின்ன நாடு, இந்தியாவோட ஒப்பிட்டா நம்ம நாடே இல்லை, அந்த அளவுக்கு சின்ன ஒரு நாடு. அதில் ஒரு சின்ன ஒரு இடத்தில் நான் சொல்லுகிறேன், 12,000 யானைகள், அந்த அளவுக்கு யானைகள், ஒரு யானை 30 கிலோ சாப்பிட்டா யானையினால் காடுகள் அழிந்திருக்கிறது என்று எவனும் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவனும் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறது, இன்னொரு பக்கமாக அல்லாஹ் முளைக்க வைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ரசாக், அல்லாஹ் ரஹ்மான், அவன் ரஹீம். இதைத்தான் உணர வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த தொழுகைகளில் நாம் சரணாகதி அடைந்து அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அடிமைத்தனத்தை ஏற்படுத்த வேண்டும், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடிமைகளாக மாற வேண்டும். அப்படி இல்லாமல் சூரத்துல் ஃபாத்தியா ஓதிவிட்டோம், சூராக்களை ஓதிவிட்டோம், ராகமாக ஓதினோம், முடிந்து விட்டது. இந்த தொழுகை கல்புக்கு எந்த மாற்றத்தையும் தரவில்லை என்று சொன்னால் இந்த தொழுகை எந்த விதத்திலும் நமக்கு பயன் தராது. ஏனென்றால் திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஃபவைலுல் முஸல்லி, தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழாதவனுக்கு என்ன தண்டனை என்று குர்ஆன் சொல்லுது, தொழாட்டியவனுக்கு இந்த தண்டனை என்று சொல்கிறது. அதை பற்றி நான் பேசவில்லை. தொழுபவர்களுக்கு தண்டனை அல்லாஹ் அறிவிக்கிறான். ஃபவைலுல் முஸல்லி, தொழுகிற குரூப் வாங்க என்று அல்லாஹ் கூப்பிடுறான். நீங்க எல்லாம் நாசம் உங்களுக்கு எல்லாம். நீங்கள் பிறருக்கு காண்பிப்பதற்கு தொழுந்தீர்கள். அவன் ஆட்டோமேட்டிக் அவுட் தான். பிறருக்கு காண்பிக்க தக்பீர் கட்டுறது பொஸ் வந்திருக்கிறாரு, ஒழுங்க வைக்கணும். அவனுக்கு ஆட்டோமேட்டிக் அவுட் ஆகிருமா? அல்லதீன் தொழுகையில் பொடுப்போக்காக நிற்கிறீர்கள். நீங்கள் ரப்போடு பேசுறீர்களா? உங்களுக்கு ரப்போடு பேசுவது மறந்து விட்டது. உங்களுடைய கல்புகளுக்கு அது தெரியவில்லை. அப்பொழுது எப்படி நிம்மதி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்போடு பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தொழுகை 20 வருடங்களாக 40 வருடங்களாக நானும் நீங்களும் தொழுத தொழுகை உண்மையான தொழுகையா அல்லது வெறும் விழுந்து எழுந்திருக்கிறோமா? தொழக்கூடிய எல்லாத்துக்கும் அல்லாஹ் கிரேடிங் கொடுத்து ஏ பாஸ் போங்க, நீங்க தொழுகை தானே என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, எங்களுடைய சபையில் ரசூலுல்லாஹ் இல்லை, கண்ணு முன்னாடி தொழுதுவரை பார்த்து சொன்னார், நீ தொழவில்லை என்றார். அவர் தொழுதார், ருக்கு செய்தார், சுஜூது செய்தார். அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், இல்லை அப்பா, இது தொழுகை இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் நான் தொழுவது நீங்கள் தொழுவது தொழுகையா? நான் தொழுவது நீங்கள் தொழுவது தொழுகையா? என்றைக்காவது ஒரு நாள் அர்த்தம் புரிந்து தேம்பி தேம்பி அழுது தொழுவது உண்டா? ரசூலுல்லாஹி கடந்து ஒரு சஹாபி போகிறார், ரியாலு சாலிஹின் பார்க்கலாம் நீங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து போகிற நேரம் ஒரு பாத்திரத்திலே கொதிக்க விட்டால் எப்படி பாத்திரத்தில் முட்டை போடுமோ, சப்தம் கேட்டுக்கொண்டு கொதிக்கிற நேரத்திலே எப்படி முட்டை வருமோ, அந்த கொதியில் வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஜவ்ஃப் வயிறிலே இருந்து அப்படி சப்தம் கேட்கிறது. தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பு அசைகிறது, அதற்கு பேர் தொழுகை. அலா பிதிக்ரில்லா, இரத்த துளியை கையில எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள். யா அல்லாஹ், நான் பி பாசிட்டிவ். யா அல்லாஹ், இந்த இரத்தத்தை இந்த உலகத்தில் யாருக்கும் செய்ய முடியாது. யா அல்லாஹ், எனக்கு இரத்தம் தேவைப்படுகிற நேரம் எந்த வழியாலையும் உள்ள போறதுக்கு எல்லா டோரையும் ஓபன் பண்ணி வைத்த அல்லாஹ்வை உனக்கு எல்லா புகழும் என்று ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. ரஹ்மானே, இந்த இரத்தம் தேவைப்படுகிற நேரம் இன்னொருவருக்கு கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் நீ வாய்ப்பு வைத்திருக்கிறாயா அல்லாஹ்? கிட்னி போனால் ஒன்றை கலட்டி கொடுப்பதற்கு நீ வாய்ப்பை வைத்திருக்கிறாயா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நினைத்து தொழுதால் எங்களுடைய கல்புகள் அல்ஹம்து சொல்கிற நேரம் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதை பார்த்து சிரிக்கிறான், அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால் அல்லாஹ் தான், அல்லாஹ் சொன்னான், ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அப்த், ஒரு அடியான் பக்கம் நெருங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் தொழ வேண்டும் என்றார்கள். வேற எதையும் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வே சொல்கிறான், என்னை நெருங்கணுமா அப்பா, என் பக்கம் நெருங்கணுமா, நீ எதை செய்தால் நான் உன்னை நெருங்குவேன் தெரியுமா? முதல் விஷயம் தொழுகை என்றார். பிறகுதான் மத்திய எல்லாம், பிறகுதான் மத்திய எல்லாம், முதல் விஷயம் தொழுகை. நீ தொழுதால் நான் உன்னை நெருங்குவேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுது விட்டான், தொழுது விட்டு எத்தக்கரபு அப்தி, அந்த அந்த அடியான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஹத்தா எப்படி நெருங்குறான் தெரியுமா? நவாஃபில் நிறைய நிறைய விஷயங்கள், தர்மம் கொடுக்கிறான், 4 பேரை பார்க்கிறான், 4 விஷயங்கள் சிரிக்கிறான், 4 வேலைகளை செய்கிறான். இந்த மாதிரி செய்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ்வுடைய இரக்கம் வந்து சேருமாம். அல்லாஹ் திடீர் என்று அந்த அடியானை இரக்கத்தோடு அரவணைத்து கொள்வானாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை நேசித்தால் அவனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படுவதாக அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார். அவன் கையேந்தினால் அல்லாஹ் அந்த கையை வெறும் கையாக அனுப்ப மாட்டான். அவன் உதவி தேடினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு உதவியை கொடுப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் வேண்டும் என்றால் இந்த மாதிரி சூரத்துல் ஃபாத்தியாவை முழு வணக்கம் சொல்வதற்கு இது நேரம் இல்லை. ஆனால் சூரத்துல் ஃபாத்தியா சம்பந்தமாக நாம் எத்தனை பேர் படித்து சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதியிருக்கிறோம்? எத்தனை மாலிகே உமித்தீன், நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி என்று சொல்கிற நேரம் அந்த தீர்ப்பு நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களோடு வருவானே, சஃப் சஃபாக நிப்பாட்டப்படுமே, பாவிகள் எல்லாம் கட்டப்படுமே, அந்த நேரத்தில் என்னுடைய நிலைமை என்ன என்ற உணர்வு என்னுடைய கல்வியில் வந்ததா? கண்கள் கலங்கும். அபூபக்கர் சித்திக் ரதியல்லான் அவர்கள் ரசூலுல்லாஹ் நின்ற இடத்தில் நின்றார்கள் என்றால் அழுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லான் ஏன் சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை கல்பை பதம் பார்க்கணும், கல்பு உருகி வடியணும், கல்பு ஷதீத் கடுமையாக்கப்படக்கூடாது. கல்பு கடுமையாக்கப்படும் துன்யா, நானும் நீங்களும் துன்யாவில் வேலை செய்கிற நேரம் துன்யா இந்த கல்பை பிடித்து இருக்கும், ஐஸ்கட்டியாக்கிறோம். யாருடைய கல்பு உருகிறதோ அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. யாருடைய கல்பு கடுமையாகி விட்டதோ அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறானே, இந்த மலையில் கொண்டு போய் குர்பானி இறக்கினால் அச்சத்தால் நடுக்கி வெடி போய் குர்பானி இறக்கினால் அச்சத்தால் நடுக்கி வெடிக்கும் என்கிறான்.

0: அர்த்தம் விளங்கி இந்த சூரா என்ன சொல்லுகிறது என்று புரிந்து நீங்கள் விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை, கடுமையான கவலை. யாரால் கவலை? மக்கள் கவலை உண்டாக்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹுக்கு வஹி வரவில்லை, கொஞ்ச காலம் வஹி தாமதமாகிறது. எல்லோரும் பேசுகிறார்கள், ரசூலுல்லாவை அசைக்க முடியும் என்றால் ஒரு விஷயத்தில் அசைக்கலாம். எதால் அசைக்கலாம் தெரியுமா? அல்லாஹ் உங்களோட கோவித்து விட்டான் என்றால் ரசூலுல்லாஹ் துடிப்பார்கள். அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான் என்றால் ரசூலுல்லாஹ் துடிப்பார்கள். ஏனென்றால் நான் பாவம் செய்து விட்டேனா, நான் பிழை செய்து விட்டேனா? அல்லாஹ்வோட நேசம், காதல் என்பது உச்சக்கட்டம். அல்லாஹ்வோட வைத்த மிகப்பெரும் காதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் காதலிக்கிறார் வைங்கள், காதலி ஏதாவது சொன்னால் காதலன் எப்படி துடிப்பான்? அல்லாஹ்வோட அவர் வைத்த அந்த நேசம் அப்படிப்பட்டது. காஃபிர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், உங்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், உங்களை அல்லாஹ் வெறுக்க ஆரம்பித்து விட்டான், எவ்வளவு காலமா உங்களுக்கு வகை இல்லை தெரியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிற நேரம் பெருமானர் கடுமையாக உருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், லுஹாவின் மீது சத்தியமாக. எத்தனை வாட்டி இந்த குர்ஆனிலே இந்த ஆயத்துக்களை ஓதிருப்போம். கவலையோடு போய் தக்பீரை கட்டி ஓதி பாருங்கள், எல்லா கவலையும் துகள் துகளாக்கப்பட்டு நிம்மதி எனக்கும் உங்களுக்கும் வந்தால் நிஜமாக நானும் நீங்களும் ஓதிருக்கிறோம் என்று அர்த்தம். ரசூலுல்லாவுக்கு நிம்மதி கொடுத்த சூரா. கவலையோடு ரசூலுல்லா இருக்கிறார்கள், வல்லுஹா, லுஹாவின் மீது, முட்பகலின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, ஒளியக்கூடிய மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. அதோட விஞ்ஞான விளக்கத்துக்கு நான் போகல, அதை விட்டுட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், மா வத்தக ரப்புக வமா கலா, நபியே உம்முடைய ரப்பு உன்னை கைவிடவும் இல்லை. மா வத்தக ரப்புக வமா கலா, உன்னை வெறுக்கவும் இல்லை. நபியே ஒன்றுமே நடக்காட்டி அல்லாஹ் அப்படி சொல்லுவானா? ஒன்றுமே நடக்காட்டி ரசூலுல்லாஹ் நினைக்கிறார்கள், அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானா? ஏதோ நடந்து விட்டதா? என் புறத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்து விட்டதா? அந்த காதல் அப்படிப்பட்டது. ஏதாவது நடந்தால் ஏதோ பிழை செய்து விட்டோமா? ரசூலுல்லாஹ் துடிப்பார்கள், வகையை காணவில்லை. வகை தாமதமாகிற நேரம் மக்கள் பேசினார்கள், சொன்னம் தானே இவர் எங்க நபி, இவர் என்னப்பா நபி? பெருமானார் வேதனைப்படுகிறார், அல்லாஹ் எப்படி அரவணைக்கிறான் பாருங்கள். சுபஹானல்லாஹ், மா வத்தக ரப்புகே, உம்முடைய ரப்பு உன்னை கைவிடவில்லை நபியே. வமா கலா, உன்னை வெறுக்கவும் இல்லை நபியே. வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. மனிதனுக்குரிய சைக்காலஜி என்ன தெரியுமா? என்ன தருவீங்கன்னு கேட்பான், எது நடந்தாலும் என்ன கிடைக்கும் என்று கேட்பான். இதான் சைக்காலஜி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு தெரியும், நபிக்கு சொல்லிக் கொடுக்கிறான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, நபியே இந்த துனியாவை விட
1: தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: பூரணமான திருப்தி அடைந்திருங்க நபியே. என்னன்னு சொல்லல, அது ஹவுலுல் கௌதரா, வேற ஏதோ கிஃப்ட். ஒரு மனுஷனுக்கு இதை கிடைக்கும் அப்பா, அவன் வேலை செய்ய ஆரம்பிப்பான். இவ்வளவு சேலரி வேலை செய்ய ஆரம்பிப்பான், இவ்வளவு ப்ராஃபிட் வேலை செய்ய ஆரம்பிப்பான். இஸ்லாம் முழுக்க அப்படித்தானே. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்தி 100 தடவை சொன்னால் கடல் நுறைய அளவுக்கு அழிக்கு பாவம் அளிக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வலா குல்லி ஷைன் கதீர். 10 தடவை சொன்னால் அடிமை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹி வபிஹம்தி 100 தடவை தாண்டி காலை மாலை ஒருவர் சொன்னால் மறுமையில் அவரை விட நன்மை சேர்த்து ஒருவர் வரமாட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன கிடைக்கும் என்றுவார்கள். மன் தவல்லா ஃபஹ்ஸன உது, அழகான ஒரு உதுவை எடுத்தால் சும்மா அத்தல் ஜும்மா, பிறகு ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்தால் இமாம் சொல்லுவதை அப்படியே கேட்டு

0: கொண்டிருந்தார். இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் இரேஸ் பண்றான். அது வரைக்கும் அல்லப்பா, திங்கள் வரைக்கும் சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாட்களை கடந்து எல்லாம் பத்து நாட்கள் பாவம் அளிக்கப்படும். இதை கேட்ட ஒருவர் எப்படி வருவார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இதை கேட்ட ஒரு சிரிங்களப்பா, நீங்கள் சிரித்தால் அது சடக்காண்டார்கள். இதை கேட்ட ஒருவர் என்ன நடப்பார்? ஓ, அந்த நன்மையா? இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தொழுது விட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால், அல்லாஹ் அக்பர் சொன்னால், நீங்கள் கடல் நுழைய அளவுக்கு செய்யப்பட்ட பாவம் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீட்டில் உழுவெடுத்து பள்ளிக்கு வந்து நடந்தால் வருகிற வழியிலே உங்களுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுடைய தரஜாத்துகள் உயர்த்தப்படும் என்றார்கள். நீங்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுது விட்டு அப்படியே உழுவோடு உட்கார்ந்தால் உங்கள் பக்கத்திலே மலக்குமார்கள் இருந்து இந்த அடியானுக்காக துவா செய்வார்கள், உழு முறியும் வரைக்கும் என்றார்கள், அல்லது அந்த அடியான் எழும்பி போகும் வரைக்கும் என்றார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு, ஒவ்வொன்றுக்கும் விளக்கம். இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் மனிதனுடைய சைக்காலஜி எப்படி என்று சொன்னால், என்ன கிடைக்கும், ஆறுதல் ஆகுவதற்கு ஏதாவது ஒன்று வேணும். ரசூலுல்லாஹ் ஆகிராவை நம்பினவர், ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கக்கூடியதை அல்லாஹ் முன்கூட்டி அறிவித்து விட்டான் என்றாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்துறான். ஏன் கவலையாக இருக்கிறவருக்கு அடுத்தது சொல்லணும், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு கோடி போச்சா? ஒரு கோடி தந்தால் 10 கோடி தருவான். எடுப்பது தருவதுக்கு என்று தெரியுமா உங்களுக்கு? எடுக்கிறது தரதானே. மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும் அப்பா, மேடில் ஏறினால் பள்ளத்தில் விழணும், பள்ளத்தில் இருந்தால் மேட்டுக்கு போகணும். மாறி மாறி வரும். இன்ன மால் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது. இந்த சிந்தனை அல்லாஹ் தந்து விட்டான். அதனால மனசுக்கு அமைதியை உண்டாக்கி கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலசௌஃபு யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உம்முடைய ரப்பி உமக்கு தருவான். எதை தருவான் சொல்லவில்லை. ஒரு கிஃப்ட், ஒரு விஷயத்தை அல்லாஹ் தருவான். அந்த நேரத்தில் நீ முழுக்க திருப்தி பெறுவாய், முழுக்க திருப்தி அடைஞ்சிருவாய். வலசௌஃபு யுஅதீக ரப்புக ஃபதர்லா. இப்ப பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், கல்பு அசைகிறது ரசூலுல்லாஹ்விடம், அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, நபியே கவலையாக உள்ளவர்கிட்ட வந்து தருவான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லக்கூடாது. உட்கார்ந்துட்டு பாப்பா மகன் கவலைப்பட்டா, எக்ஸாமில் கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சா, ராஜா இதுக்கு முன்னாடி மெட்ஸ் எக்ஸாமில் நீங்கள் படிச்சு இதை எடுக்கலையா, ஏன் உங்களால் முடியும் தானே, இன்ஷால்லாம் நீங்கள் எடுப்பீங்க, இதில் ஏதோ லேசாக சரிகிட்டீங்க, இதுக்கு முன்னாடி அப்படி எடுத்தீங்க, இப்படி சொல்லி காட்டி ஒப்பிட்டு காட்டி அவருடைய விஷயத்தை சொல்லி காட்டி மனசு ஆறுதல் படுத்தணும். அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், நபியே உங்களை அனாதையாக கண்டு நான் அரவணைக்கவில்லையா, ரசூலுல்லாஹ் மறந்து விட்டார்களா, அல்லாஹ் மீதானையாக என்னையும் உங்களையும் மாறி ரசூலுல்லாஹ் உண்டையும் மறக்க மாட்டார். கதவை தட்டினால் ஹதீஜாவுடைய சகோதரி ரதியல்லாஹு அன்ஹா கண்டுபிடிப்பார்கள். ஞாபகம், ரசூலுல்லாஹ்வுடைய முந்தைய விஷயங்கள் அவ்வளவு நினைத்திருப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சாதாரண அனாதி அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண அனாதி இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு வாப்பா மௌத்து, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு 6 மாதமா 6 வருடமாண்டு ஹதீஸில் சர்ச்சை இருக்கிறது, தாய் மௌத்தாகி விட்டார்கள். தாய் மௌத்தாகினால் எட்டி பார்ப்பதற்கு நானா தம்பி தாத்தா தங்கச்சி யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கை மாறுகிறார்கள். யாரு வளர்ப்பது மஷூரா, எப்படி மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யாரு வளர்ப்பது என்று மஷூரா போட்டார்களோ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே, எழுதினார்கள், எல்லாத்தையும் போட்டார்கள். அது அந்த வேதத்தில் அவர்களுக்கு தெரியாது, நல்லா கேட்கிறானே, மரியம் அலைஹி ஸலாத்துடைய பவர் என்னன்னு தெரியாது, யார் என்று தெரியாது. அவர்களுக்கு அந்த மாதிரி மஷூரா போட்டது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? வரலாறுகளை பார்க்கலாம். மிக முக்கியமானவருடைய ஆரம்பங்கள் இப்படித்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சிரித்து பேசுவதற்கு நானா இல்லை, சிரித்து பேசுவதற்கு தம்பி இல்லை, யாருமே சகோதர வாந்தி இல்லை. பெருமானாரை பால் குடித்து வளர்க்க பால் கொடுக்கணும், பால் கொடுப்பதுக்கு வந்தது யாரு? அலிமத்து சாதியா. எங்கிருந்து வருகிறார்கள்? மதீனாவில் இருந்து வர்றார்கள். மதீனா என்றால் அந்த காலத்தில் நோய்வாய்ப்பற்ற பூமி என்று சொல்லுவார்கள், நோய்கள் நிறைய நிறைந்திருக்கும் மக்கா டவுன் ஏரியா. அதனால் ஹைஜரத்துக்கு பிறகு ஹதீஸ்களில் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஒரு மூலையில், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு இன்னொரு மூலையில், பிலால் ரழியல்லாஹு ஒரு மூலையில் இருந்து கொண்டு அழுவார்கள். மக்காவுடைய கவலை, மக்காவை விட்ட கவலை, அவ்வளவு நேசித்திருந்தார்கள். பிறகு மதீனாவை நேசித்தார்கள். ஆரம்பத்தை நான் சொல்கிறேன், பெருமானார் என்ன செய்கிறார், பிறந்த உடனே வருகிறார்கள் பால்குடி செவிலி தாய். அந்த காலத்தில் அங்கிருந்து வந்தால் ஒஃபர் அடிப்பார்கள், செவிலி தாய்மார்கள் ஒஃபர் அடித்தால் அலிமத்து சாதியா அவர்களுக்கு அவர்கள் வந்து கேட்டார்கள் எவ்வளவு. இவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒரு கணக்கை. அவர்கள் திரும்பி பிள்ளையை கொடுத்து விட்டு திரும்பி போய்விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பால் கொடுப்பதற்கு தாய் இல்லாமல் ரசூலுல்லா தத்தளிக்கிறார். திரும்ப ரவுண்ட் அடித்து விட்டு வந்தார்கள். திரும்ப வந்து அவர்களுக்கு ஆஃபர் செட் ஆகாததுக்கு பிறகு மறுபடி வந்து சொன்னார்கள், குறைந்த விலைத்தான் பரவாயில்லை தாங்கள். சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அனாதை என்று ஆரம்பித்தால் அது எங்கேயோ போய் நிற்கும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கேட்கிறான், நபிக்கு எப்படி இருக்கும், நபிக்கு எப்படி இருக்கும், உங்களை நான் அனாதையாக இருந்து அரவணைத்து நான் உங்களை கைவிடுவேனா நபியே, உங்களை நான் கைவிடுவேனா நபியே, உங்களை விட்டு விடுவேனா, உங்களோட கோபிப்பேனா, நீங்கள் அனாதையா உங்களை கண்டு நான் அரவணைக்கவில்லையா நபியே, நபியே வழி தெரியாமல் போனீர்கள், இதுதான் நேர்வழி என்று நான் காட்டினேன் நபியே, நபியே நீங்கள் ஆயிலாக இருந்து உங்களை அகுனாவாக மாற்றின. ஆயில் என்றால் தேவையற்றவர், அதாவது தேவை உள்ளவர், தேவை உள்ளவராக இருந்தீர்கள். தேவை என்றால் ரசூலுல்லாவுக்கு ஆரம்பத்தில் தான் அகுனான பணக்காரன் எடுக்கலாம். அந்த இடத்துல எப்படி எடுக்கணும் என்றா, தேவையற்றவர், தேவை இல்லாதவர், குறைந்த தேவை உள்ளவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு எப்படி மாறியது என்று சொன்னால், கடைசி நேரமாகிற நேரத்தில் இந்த துனியாவுடைய தேவையை நிறைய விட்டார்கள். யாரிடமும் போகவில்லை, யாரிடமும் கேட்கவில்லை, கையேந்தவில்லை, அந்த அளவுக்கு மாறினார்கள். அதனால் அவர்கள் விட்டுட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஆயிலாக இருந்த நபி உங்களை அகுனாவாக மாற்றினேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், நபியை அனாதைகளை கண்டால் புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் ஒரு அனாதை, அனாதைகளை கண்டால் புறக்கணிக்காதீர்கள். ஒரு மெசேஜ் வைக்கிறான், கையேந்து கிட்ட வந்தால் விரட்டாதீர்கள் நபியே, நபியை விரட்டாது. அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை எடுத்து சொல்லுங்கள் நபியே, எடுத்து சொல்லுங்கள் நபியே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இதுக்கு பேர் குர்ஆனை ஓதி இந்த மாதிரி விளக்கத்தை பெற்று அதை நினைத்து கொண்டு நீங்கள் தொழுது கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குற நேரம் எப்படி வணங்குவார்களாம்? கைப், மறைவாக. அல்லாஹ் சொல்கிறான், மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை அவர்கள் வணங்குவார்கள். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பாந்தவர்களே, இந்த தொழுகை எப்படி அவருடைய கல்புகளில் இடம் பிடித்தது என்பதை மிக சுருக்கமாக சொல்கிறேன். ஷஹீஹுல் புகாரியை பரட்டுங்கள். ஷஹீஹுல் புகாரியை பரட்டி இந்த ஹதீஸை நீங்கள் கட்டாயம், 3700வது செய்தி நீங்கள் கட்டாயம் வாசித்து பார்க்கணும். ஆச்சரியமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஃபாத்துக்கு பிறகு 13 ஆண்டுகள் கழிகிறது. அமீருல் முஃமின் அவர்கள் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மிஹ்ராபுக்கு தொழுகைக்கு வர்றார்கள். வருகிற நேரத்திலே ஸ்தவு என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். வந்து நின்று ஸ்தவு என்று சொல்ல மாட்டார்கள். வருகிற நேரமே சஃபை சீர்திருத்தி கொண்டு வருவார்கள். சீர் செய்து கொள்ளுங்கள். ஹலல், பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைக்காமல் தொழுவிக்க மாட்டார்கள். பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைத்து விட்டு தான் தொழுகை ஆரம்பிப்பார்கள். அன்றைக்கு அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்து நிற்கிறார் அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர் ஒரு தாபி, சஹாபி அல்ல, ஒரு தாபி. ரசூலுல்லாவை காணாதவர். அவர் வந்து நின்று முதல் சஃபிலே நின்று அவர் சொல்லுகிறார், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அத்தனையுமே லைவாக கண்டால் எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கிறோமோ அப்படி அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அமீருல் முஃமின் வந்தார். வளமையாக வந்தால் சுபஹுடைய தொழுகையிலே அவர் சூரத்து யூசுப், மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல் ரக்காத்து கிடைக்கணும் என்று ஆசை அவர்களுக்கு. அதனால் நீட்டி ஓதுவார்கள், முதல் ரக்காத்திலே ஓதுவார்கள். அப்படியே வந்து அன்றைக்கு வந்தார்கள். வந்து சூரத்துல் ஃபாத்தியாவை ஓத ஆரம்பித்தார்கள். ஓதுகிற நேரம் திடீரென்று சஃபை பிளந்து கொண்டு ஒருவன் வந்து அபூலுவலு ஃபைரூஸ் வந்து பின்னாடி குத்தினான். ஜாத்து தர்ஃபை, ரெண்டு பக்கம் கூர்மையான கத்தியால் பின்னாடி ஒரு குத்து குத்தினான். அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சாய்ந்து கீழே விழுந்தார்கள். அக்கலனியில் கல் அவ் கத்தலனி, என்னை ஒரு நாய் கடித்து விட்டது, கொன்று விட்டது என்று சொல்லி அப்படியே சாய்ந்து விழுந்தார்கள். என் கண்களால் நான் பார்த்தேன், என்ன நடந்தது தெரியுமா? ஆச்சரியமான ஒரு வரலாறு. அவர் சொல்லுகிறார், கண்டவர்கள் கண்டார்கள், காணாதவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் கீழே விழுந்து விட்டார், பின்னாடி உள்ளவர்களுக்கு தெரியாது. என்ன தொழுகையிலே சப்தம் காணும், அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், அவர்கள் தஸ்பீஹ் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், அவர்களுக்கு நடந்தது தெரியாது. அமீர் முமின் அவர்கள் கீழே விழுந்த பிறகு நான் கண்களால் பார்த்தேன், அவர் என்ன சொன்னார், அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த சஹாபாக்களில் ஒருவர் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு சலா தள்ளிவிட்டார். தொழுகை யார் சகோதரர்களே, சாதாரண ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் 12 வருஷம் அந்த ஆட்சியை மனிதர்கள் விரும்பினார்கள், உலகம் பேசியது, உலகம் போற்றியது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவர், அவருக்கு இரத்தம் போகிறது, அவரை குத்திட்டார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே தொழுகையை நிப்பாட்டலாம். அவருக்கு எவ்வளவு இந்த தொழுகையோட பாசம், எவ்வளவு நேசம், தொழுகை மீது வைத்த அக்கறை. சாதாரணமாக இது சாதாரண ஒரு மன்னர் அல்ல, சாதாரண ஒரு நாட்டில் ஒப்போசிஷன் வைத்து ஆட்சி நடத்துற மாதிரி நோ ஒப்போசிஷன், எந்த ஒப்போசிஷனும் இல்லை. அமீருல் முமினீன் அவர்கள் சொன்னால் அந்த இடத்திலே சட்டமாக்கப்படும். அப்படி இருக்கிற நேரம் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் என்னை உமரை பார்ப்பதல்ல, அல்லாஹ்வுடைய தொழுகை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு தள்ளி சலா அவர் சொல்லுகிறார், என் கண்களால் நான் இதை பார்த்தேன். ஹஃபீஃபா சுருக்கமாக அவர் தொழுவித்தார். தொழுவித்த உடனே எல்லோரும் உமர் பின் கத்தாப் அவர்களை சூழ்ந்து கொண்டார். எல்லோரும் வந்தார், சூழ்ந்து கொண்டு பார்த்தார்கள், என்னென்னு கேட்டார்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்ட வார்த்தை சுபஹானல்லாஹ், நிம்மதி என்றால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு நிம்மதி அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் யாரும் பார்க்க இயலாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர் சொன்ன முதல் வார்த்தை, என்னை கொண்டது யார், என்னை குத்தினது யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் போறார்கள் என்றால் அங்கு ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், கிட்டத்தட்ட 7 பேர் மாத்த சபா, 7 பேர் மௌத்தாகினார்கள். இதுல குத்தி கொண்டே போனான், ஆனால் தொழுகை நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புர்னூஸ் தலையை மறக்கக்கூடிய ஒரு ஜக்கட் மாதிரி ஒரு ஆடை, ரஜுலும் மினல் முஃமினீன், முஃமினை சேர்ந்த ஒரு மனிதர் யார் என்று பெயர் சொல்லப்படவில்லை ஹதீஸில். எடுத்து புர்னூஸை தூக்கி வீச, கான மஹூத், பிடிபட்டு விட்டோம் என்று அவன் அஞ்சு அவனுடைய கத்தியால் அவன் குத்தி அங்கே செத்துட்டான். அதனால் போய் பார்க்கிறார்கள், யாரப்பா? பார்த்தால் வந்து சொன்னார்கள், முகீரத்துக்குடி சொல்றா ஷோபா, முகீராவுடைய வேலைக்காரன், முகீராட்ட வேலை செய்யறானே ஒரு ஈழ்ச் அரபி அல்லாத வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு அடிமை அவன் தான் அந்த தொழிலாளியா, அவனுக்கு நான் நலவு நாடினேன், நான் தானே அனுமதி கொடுத்தேன். மதீனாவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் வரையிறது, ஹை செக்யூரிட்டி ஜோன், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உள்ள மதீனாவுக்கு யாருக்கு வரையிறது, பாவப்பட்டு அந்த அந்த அடிமையை, அந்த இழ்ஜை நான் தானே கொடுத்தேன். அல்லாஹ் அவனை கொல்லட்டும் என்றார்கள், அல்லாஹ் அவனை கொல்லட்டும். இதுவல்ல விஷயம், அடுத்த வார்த்தை, இந்த உம்மத்திலே நிம்மதி எங்கே என்பதை எடுத்து காட்டுகிற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மனியத்தி பியதி ரஜுலின் யத்அல் இஸ்லாம். சுபஹானல்லாஹ், உடைய வாயிலிருந்து வருகிறது அல்ஹம்துலில்லாஹ். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், முஸ்லீம் என்று, இஸ்லாம் என்று தன்னை சொல்லக்கூடிய ஒரு கரத்தால் என்னை குத்த வைக்காமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சுபஹானல்லாஹ், ரத்தம் ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை புகழ அல்ஹம்து சொல்ல இடம் தேடினார்கள். 1000 இடங்கள் இருந்தும் சொல்லாமல் கல்வால் பேசாமல் இருந்த எங்களுக்கு எப்படி நிம்மதி வரும், எங்களுக்கு எப்படி நிம்மதி வரும், இரத்தம் போகிறது. அவர் நினைத்தார், உமர் பின் கத்தாபை கொண்டது ஒரு முஸ்லீம் அல்ல, குத்தினது ஒரு முஸ்லீம் அல்ல. அருமை அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி தெரியும், அந்த கதவு உடைக்கப்படும், அந்த கதவு உடைக்கப்படும். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பிறகு ஃபித்னாவுடைய வாயில் திறக்கப்படும். உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தெரியும், உஹது மலையிலிருந்து அசைகிற நேரம் ரசூலுல்லாஹ் காலால் அடித்தார், உஹதுக்கு உஹது அசையாது. உன் மீது ஒரு நபி இருக்கிறார், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன் மீது 2 ஷஹீதுகள் என்றார்கள். உமர் பின் கத்தாப், உஸ்மான் பின் அஃபான் 2 பேரையும் பார்த்து ஷஹீதுகள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவருக்கு எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமாக மௌத்தாகுவார்கள், இந்த உமர் அப்படி அல்ல, இந்த உஸ்மான் பின் அஃபான் அப்படி அல்ல, எங்களை கொல்லுவார்கள், ஷஹீதாக்கப்படுவோம் நாம். தெரியும் அவர் என்ன எதிர்பார்த்தா, ஒரு முஸ்லிம் என்னை குத்தவில்லை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும். நிம்மதியை பாருங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வீட்டிலே கொண்டு போய் வைக்கிறார்கள், வைத்தால் கீழக்கா பேசக்கூடியவர்கள் பேசுகிறார்கள், சில பேர் சொல்றார்கள் என்னப்பா உமருக்கு என்ன ஆச்சு, எங்களுடைய தலைவர் இங்க ஜனாதிபதிக்கு என்ன ஆச்சு பேசுறார்கள். பேசுற நேரம் சில பேர் சொல்றார்கள் ஒன்றுமில்லை ஒண்ணுமில்லை, சில பேர் சொல்றார்கள் பார்த்தால் பயமாக இருக்கிறது, எங்களை விட்டு பிரிந்து விடுவாரோ, எங்களை விட்டு போய் விடுவாரான் பயமாக இருக்கிறது. கொடுத்தார்கள் ஈச்சப்பழச்சாறை குடிக்கிறார்கள், மின் ஜௌஃபிஹி, அவருடைய வயிறால் வெளியே கசிகிறது. மஷூரா சபையில் ஒன்று சேர்றார்கள், இது இரத்தமா ஈச்சப்பழச்சாரா, ஏண்டா ஆப்ரேஷன் இல்லை, குடல் வெட்டிப்பட்டிருந்தால் உள்ளுக்குள்ள பகுதி வெட்டிப்பட்டிருந்தால் எந்த ஆப்ரேஷனும் இல்லை, அந்த நேரத்தில் அவர்களை விட்டணும் விட்டணும், அவ்வளவுதான். எத்தனை யுத்த களங்களை சந்தித்திருப்பார்கள், காயம் பெருசா சிறுசா லபன் பாலை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள், கொடுத்தார்கள், உட்கார்ந்து கொண்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குடித்தார்கள், அது வயிறால் வெளியார ஆரம்பித்தது. அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறார், மதீனாவிலே இதற்கு முன்னாடி ஒரு சோகம் நடக்காமல், இன்றுதான் முதல் முதலில் ஒரு சோகம் வந்தால் எப்படி இருக்குமோ, எல்லோருடைய முகமும் இருட்டாகி விட்டது, உமர் பின் கத்தாப் எங்களை விட்டு பிரிகிறார், அமீருல் முஃமினீன் அவர்கள் எங்களை விட்டு போகிறார், 12 வருட ஆட்சி காலம் இப்பொழுது முடிவடைய போகிறது என்று எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. மனிதர்கள் புரிய ஆரம்பிக்கிறார், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் பதறவில்லை, அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சந்திக்க விரும்புகிறான், அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திக்க விரும்புகிறான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தயாராகிறார்கள், எப்படி தயாரானார்கள் தெரியுமா, யா அப்துல்லா, அவருடைய மகனை கூப்பிடுகிறார், சாலிகான ஒரு பிள்ளையை வளர்த்து வைத்திருக்கிறார், ரசூலுல்லா உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்த பிள்ளை, அவர் ரசூலுல்லா உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்த பிள்ளை, அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுக்கு கட்டுப்பட்டவர். அப்துல்லா கூப்பிடுகிறார், சொன்னார் எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன? அவருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சியில எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா? அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி, இந்த ஹதீஸை நான் ஃபுல்லாக சொல்லவில்லை, சொன்னால் நேரம் பத்தாமல் போயிடும். இந்த ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது தெரியுமா? ஈராக் அவருடைய கையில வந்து விட்டது. அந்த நேரத்தில் உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹுனோட இன்னொரு தோழர் இருக்கிறார், ரெண்டு பேரும் நின்று கொண்டிருக்கிற நேரம் அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி பார்க்கிறார், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு கேட்கிறார், ஈராக் வாசிகளிடம் நாங்கள் எடுக்கிற வரி கூட இல்லையா, நீங்கள் அந்த மக்களுக்கு சரியான வரியா எடுக்கிறீங்க? அவர்கள் சொன்னார்கள், அமீர் முஃமினீன் அவர்கள், மிக நியாயமாக எடுக்கிறோம். சிந்திச்சு பாருங்கள், பைத்துல் மாலுக்கு எந்த விஷயம், அதனால் எதுவுமே பெருசாகவில்லை, பைத்துல் மால் அள்ளி எடுக்கவில்லை. அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், மனிதர்கள் கஷ்டப்படாத விதத்தில் எடுங்கள், எப்படி நினைத்திருக்கிறார் பாருங்கள், எடுக்கிற வரியை கூட அவ்வளவு நினைத்து பார்க்கிறார், அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டுதான் இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கோமெண்ட்டுக்கு எடுக்கிற வரியை அப்படி நினைத்து பார்க்கிறவர். சொன்னார் எனக்கு ஒரு ஆசை, மகனை கூப்பிட்டு, எவ்வளவு தோழர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய ஆட்சி என்ன, அவர் யாரிடமும் கேட்கவில்லை. கேட்க வேண்டிய உரிய நபரிடம் கேட்பதற்கு ஒரே ஒரு கவலை, என்ன கவலை தெரியுமா, ரசூலுல்லா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் பக்கத்தில் நான் அடக்கப்படணும், அவ்வளவுதான் கவலை. மகனிடம் சொன்னார், மகன் ஆயிஷா ரலியல்லாஹு போய் சலாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்ன வார்த்தை தெரியுமா, குல் உமர், உமர் என்று சொல்லுங்கள், வலா தகுல் அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் என்று சொல்ல வேண்டாம், அமீருல் முஃமினீன் என்று சொல்ல வேண்டாம், உமர் சொன்னார் என்று போய் சொல்லி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர்கள் சொன்னார்கள், உமர் உமர் சொன்னார் என்று போய் சொல்லு, குல் உமர் வலா தகுல் அமீருல் முஃமினீன், அமீர் என்றால் இன்றைக்கு பிறகு நான் ஆட்சியில் இல்லை, நான் அல்ல முஃமினுடைய அமீர், சுப்ஹானல்லாஹ், பிரிவதற்கு முன்னாடி பதவிக்கு பிரியாவிடை கொடுத்து விட்டார். ஏன் தெரியுமா? அதிகாரத்தோடு உமர் கேட்கவில்லை, அந்த கப் சுப்ஹானல்லாஹ் பர்ச்சேஸ் கணக்கு, ஏக்கர் கணக்கு, மாளிகை கேட்கவில்லை, அவர் கேட்டது வீட்டில் அவரை அடக்குவதற்கு ஒரு கபர், ஒரு ஆறடி இடம். ராயிஷா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அனுப்புறார், மகன் போய் கேளுங்கள், எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நிம்மதி எவ்வளவு இருந்தா டென்ஷனே இல்லாம மகன் முதல்ல சுன்னா, சுன்ன நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி சுன்னா சலாம். போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சலாம் சொல்லுங்க. சலாம் சொன்னால் சொல்லிவிட்டு சொல்லுங்கள், உமர் சொன்னார் அவருக்கு அந்த இடம் ஆசையாக இருக்கதாம், விட்டு கொடுக்கலாமான்னு கேளுங்க. அது அவங்க வீடு. சுபஹானல்லாஹ், என்னுடைய கவர்மெண்ட், நான் அடக்கம் செய்யப்படணும், ரசூலுல்லாஹோட நான் இருக்கணும். வரம்பு மீறவில்லை, வரம்பு மீறல் அவர்களுக்கு விட்டு கொடுக்கலாமான்னு கேளுங்க. போனால் காயிதா உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொன்னார்கள், பாப்பாக்கு இப்படி நடந்து விட்டது தெரியும், அழுகிறார்கள். கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து, இந்த இடம் பாப்பா கேட்டார் என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், இது எனக்கு வைத்திருக்கிற இடம், இது எனக்கு வைத்திருக்கிற இடம். எல்லாம் அவங்களுடைய கணவர், அவங்களுடைய தகப்பன், இந்த உம்மத்தின் மிக சிறப்பான ஒரு இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சொன்னார்கள், என்னை விட உமர் சிறந்தவர். அது உமருக்கு சுபஹானல்லாஹ். இது அடிமைத்தனம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அடிமைத்தனம். அந்த இடத்திலே அவருடைய கல்புகள் எப்படி இறங்குறது என்றால், மனித இது மனித அந்த இடத்திலே சஹாபாக்களை நினைக்கிறார்கள். என்றால் மூன்றாவது நாள், மூன்று நாட்களுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு மௌத்தாவார்கள். அந்த நாளில் அம்ரு பின் மைமூன் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே வந்து, அவருக்கு தெரியாது எங்க அடக்கம் செய்யப்படுறேன், அவர் சொன்னார், நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு பக்கத்தில் உமர் அடக்கம் செய்யப்படணும் என்று. இரண்டால் ரசூலுல்லாஹ் அடிக்கொரு முறை சொல்வார், நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் உட்கார்ந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் நடந்தோம். எல்லா இடத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்வார்களே, அதனால் அவர்கள் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுவார் என்று நான் நினைத்தேன் என்று சொல்கிறேன். சஹாபாக்கள் நினைத்து இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு தோழர்களே, அடுத்ததாக அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் திரும்பி வருகிறார்கள். அவருடைய மகன் வருகிற நேரம் அம்ரு பின் மைமூன் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அவர் சாய்ந்து கொண்டிருக்கிறார். மக்களெல்லாம் சொன்னார்கள், மகன் வந்து விட்டார், என்னை உட்கார வைங்கள் என்று சொன்னார், என்னை கொஞ்சம் உட்கார வைங்கள் என்று சொன்னார். அவரை கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். அப்படியே படுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உட்கார வைத்தார்கள். என்ன என்று கேட்டார், முடிவு என்ன? அவ்வளோ அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு என்ன முடிவு என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நினைத்த மாதிரியே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உங்களுக்கு தந்து விட்டார்கள். அதனோடு அவர் திருப்தி பெறவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியில் சொல்லுவார்கள், மரணிப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்கிற நேரம் அவருக்கு விளங்குறது, நான் மௌத்தாகி விடுவேன் என்று. மறுபடி சொல்லுவார்கள், மகன் நான் மௌத்தாகினால் ஆயிஷா ரலியல்லாஹு மறுபடி போய் கேளுங்கள், அவர்கள் விரும்பினால்தான் அங்கே அடக்கணும், இல்லைன்றால் பொது மையவாடியில் என்னை கொண்டு போய் அடக்கிறனும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லோரும் சலாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்திலே. அந்த இடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகன் திரும்ப வந்த பிறகு அடுத்த பிரச்சனையை வைக்கிறார். எவ்வளோ நிம்மதி என்று பாருங்கள். ஆட்சியிலே கவுன்ஸ் எல்லாம் முடிந்து விட்டது. என்ன சொன்னார் தெரியுமா, மகன் என்னுடைய கடன் எவ்வளோ உண்டு பாருங்கள், ஆட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய கடன் எவ்வளோ உண்டு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ் பக்கத்திலே எனக்கு கிடைத்து விட்டதா, அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய கபர் எங்கேன்னு அவர்கள் தீர்மானித்து கடைசி நேரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அது வரைக்கும் அவர் புக் பண்ணி எல்லாம் வைக்கவில்லை. அடுத்ததாக சொன்னார், என்னுடைய கடன் எவ்வளோ, ஹதீஸில் வருகிறது 80,000 என்று. எவ்வளோ ரியாலா என்னென்று வரவில்லை, தீனாரா திர்ஹமா ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், 80,000 என்று வருகிறது, ஆனால் பெரிய தொகை எதாக இருந்தாலும். எப்படி 80,000? சொன்னார்கள், இந்த கணக்கை என்ன செய்ய வேண்டும், அவருடைய குலத்தை சொன்னார்கள், அந்த குலத்திடம் போக வேண்டும், போய் இந்த கடனை அடைப்பதுக்கு அவரிடம் பணம் இருந்தது. முதல்ல என்னுடைய சொத்தெல்லாம் இல்லைங்க, என் சொத்தெல்லாம் விற்று இந்த கடனை அடைக்க பாருங்கள். அப்துல்லா, அது முடியாவிட்டால், முடியாவிட்டால் இந்த என்னுடைய குலத்தாரிடம் போருங்கள். குலத்தாருடைய அந்த பேர் வருவதில்லை, அங்கே போம், அங்கே போய் அவரிடம் கேளுங்கள், கேட்டு கடனை நீங்கள் அடைச்சிடணும், அதை கொடுத்து என் கடன் அடைக்கணும். அவர்களிடமும் போய் போலாவிட்டால் குறைஷிகளிடம் போங்கள், அது என்னுடைய வம்சம், அங்கே போய் அவரிடம் கேட்டு அதை கொடுத்து விடுங்கள். ஷுஉபன் வகபாயில், அவர்கள் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் ஆச்சரியமாக இருந்தது. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் பணக்காரராக இருந்தார், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பணக்காரனாக இருந்தார். தொழுகைக்கு தள்ளின அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபே பெரிய சல்லிக்காரர், அவரிடம் போய் உமர் பின் கத்தாப் இவ்வளவு கடன் கேளுங்கள் என்று சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை அவர் ஏன் சொன்னார். அவர் அடிக்கொரு முறை ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு வழிகாட்டி என்னுடைய வழிகாட்டி. அவர் நேராக போனார், அவர் போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விட்டார். அவரை பின்தொடர்ந்த அவருடைய தோழர் அங்கு திரும்பவில்லை, இங்கு திரும்பவில்லை, நேராக போனார், போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார். அதுக்கு அடுத்ததாக இந்த உமர் இந்த பக்கம் திரும்பினால், அந்த பக்கம் திரும்பினால் இந்த உமர் வழிகட்டு போய்விடுவார். அதனால் நேராக போக வேண்டும் என்று அடிக்கொரு முறை சொல்லுவார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஏன் இதை சொன்னார் தெரியுமா? இவ்வளவு கடன் ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக் இஸ்லாத்தை வைத்து ஒருவா எடுக்க விருப்பம் இல்லை. ஏன் சஹாபாக்கள் அந்த சாம்ராஜ்யமே கொட்டுமே, அமீருல் முமினுக்கு கடனா போட்டு விடுவார்களே, அவ்வளவு அவர்கள் துனியாவோட வைத்த உறவு அவ்வளவுதான். அவர்கள் என்ன சொன்னார்கள், நான் பிறப்பில் என்னுடைய குலம், பிறப்பில் என்னுடைய கோத்திரம், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு வந்தவர்களை வைத்து எல்லாம் என் கடன் அடைக்க தேவையில்லை, கடன் கேட்பதற்கே அப்படி நான் என்ன. ரசூலுல்லா கடைசி நேரத்தில் யகூதியிடம் போய்த்தான் போர்க்கவசத்தை வைத்தார்கள். என்னுடைய மரம அவன்ட்டு கூட கேட்கவில்லை, இஸ்லாத்தை முன்வைத்து ரசூலுல்லா யாரிடமும் கேட்கவில்லை, போர்க்கவசத்தை வைத்து தன்மானத்தோடு வாழ்ந்தார்கள். அதே தன்மானம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இவ்வளவு கடன் ஆகினார்? உமர் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிற நேரம் அவர் சொன்னார், ரசூலுல்லா மூத்தான பிறகு ஆட்சிக்கு வருவேன், ஆனால் நான் ஊதியம் பெற மாட்டேன், வேலைக்கு போய் தான் ஆட்சி செய்வேன். இந்த சபையில் உமர் பின் கத்தாப் அவர்களும் இருந்தார்கள். இருந்து பிடித்து சொன்னார்கள், அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை அப்படி செய்ய இயலாது, நீங்கள் பைத்துல் மாலில் சின்ன கணக்கெடுங்கள், பெருசாக அவர் இயலாமே என்று சொன்னார், இல்லை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் கடைசியிலே சின்ன ஒரு ஊதியத்தை எடுத்தார். எடுத்து விட்டு கடைசி நேரம் சொன்னார், என்னும் நான் ஆட்சிக்கு வருகிற நேரம் எவ்வளவு ஒன்று கணக்கு எழுதி வைத்திருக்கிறேன், இப்பொழுது எவ்வளவு ஒன்று பாருங்கள். ஒரு கழுது கோவேரி கழுதையும் இன்னொன்று எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒன்று கூட இருந்தது. இந்த ரெண்டையும் கொண்டு வந்து பைத்துல் மாலுக்கு போடுங்கள். அபூபக்கர் எதோடு வந்தாரோ அதனோடு போக வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அப்படி முடித்துக் கொண்டார் தன்னுடைய வாழ்க்கை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் யாருக்கு சம்பளம் எடுக்க சொன்னாரோ அவர் அபூபக்கர் அவர்களுக்கு எடுக்க சொன்ன அவர் எடுக்கவில்லை, வல்லாஹி அவர் தொடவில்லை. 12 வருட காலமாக அவர் கடன் பட்டுதான் வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் எந்த சொத்தோடு வந்தாரோ அந்த சொத்தோடு அவர் வந்தார், கடன் எடுத்தார், அதுதான் அவ்வளவு பெருசாக இருந்தது. அவர் ஆட்சியிலே ஒருவகம் எடுக்கவில்லை, பைத்துல் மாலை தொடவில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி அத்தனையும் அர்ப்பணித்திருந்தார். அந்த வரலாறுகள் தனி. நான் சொல்லுகிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அதைத்தான் அவர் சொன்னார், கொடுங்கள் என்று, 80,000 எடுத்து கொடுங்கள் என்று. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மரணத்துக்கு எவ்வளவு தயாராக இருந்தார்கள், மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மரணம் நெருங்குற நேரம் அவர்கள் இந்த துனியாவோட வைத்த உறவுகள் கணக்கு வழக்கு எல்லாம் முடித்து விட்டு எவ்வளவு என்று எண்ணி சொல்லுகிற அளவுக்கு 86,000 நினைக்கிறேன், 86,000 அந்த அளவுக்கு என்று கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து இவ்வளவு என்று சொல்ற அளவுக்கு மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்றால், மௌத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், எந்த நேரமும் என்னுடைய உயிர் பிரியலாம் என்று எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த அடுத்த விஷயங்களை இந்த வரலாறு, இந்த ஹதீஸை நீங்கள் நேர தெரிய பார்க்கணும், இந்த ஹதீஸை நீங்கள் நல்ல படித்து பார்க்கணும், உங்களுக்கு புரியும் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய கல்வியில் உள்ள நிம்மதி என்ன. ஏன் நமக்கு நிம்மதி வரவில்லை? இந்த குர்ஆன் இந்த கல்பு அசையல்ல, இந்த குர்ஆன் ஓதுகிற நேரம் இந்த கல்பு அசையல்ல, இந்த கல்பு அசைதால், இந்த குர்ஆன் ஓதப்படுகிற நேரம் இந்த கல்பு அசைந்திருந்தால் நிச்சயமாக எங்களுக்குள் ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதியை தேடி நீங்கள் வேற எங்கேயும் போகாதீர்கள். நீங்கள் யாரிடமும் போனாலும் போய் கேட்கிறவரிடம் நிம்மதி இல்லை. அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக நிம்மதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த நிம்மதியை கெடுக்கக்கூடிய அடுத்த அம்சத்தை சொல்கிறேன். அடுத்த மூமின், அடுத்த முஸ்லிம் யாராக இருந்தாலும் அவர்கள் நோவிக்கிற மாதிரி எதுவும் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தக்கி தஅவத்துல் மஸ்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறுகள் மிக தெளிவாக சொல்லுது. சஹீஹுல் புகாரியில் பார்க்கலாம், ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு காலத்தில், ஆட்சி காலத்தில் அவரை கொண்டு போய் கவர்னராக போட்டாங்க கூஃபாக்கு. போட்டால் அங்கிருந்து மெசேஜ் வருகுது, ஸஅத் பின் அபி வக்காஸ் நேர்மையானவர் அல்ல, நியாயமானவர் அல்ல, இவர் நேர்மைக்கு புறம்பானவர், உடனடியாக ஆட்சியில் உள்ள அமீர் என்ன முடிவெடுத்தார் தெரியுமா? உடனே சேஞ்ச். ஏன் தெரியுமா? சாது பின் அபி வக்காசுக்கு குற்றம் சொல்லி சேஞ்ச் பண்ணல, அம்மா ரதியல்லான் அவர்களை போட்டு விட்டு சாது பின் அபி வக்காஸ் அவர்களை மதீனாவுக்கு எடுத்தார்கள். எடுத்து விட்டு சொன்னார்கள், சாது மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், மக்கள் உன் மீது குறை சொல்லுகிறார்களே. அவர் சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டும்? உன்னுடைய தொழுகையில் குறை காணுகிறார்கள், நீ ஒழுங்காக தொழுவிக்கவில்லையா? அவர் சொன்னார், நான் ரசூலுல்லாவிடம் எதை தொழுதேனோ, எப்படி தொழுகை பயிற்சி எடுத்தேனோ அதே மாதிரி தொழுதேன். இஷாவுடைய முதல் ரக்காத்தை முதல் ரெண்டு ரக்காத்தை நீட்டுவேன், பிறகு சுருக்குவேன், இப்படித்தான் நான் தொழுவிக்கிறேன் அமீருல் முஃமினீன் அவர்களே. அவர் சொன்னார், நீ என்ன சொல்லுகிறையோ அதைத்தான் நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க ஒருத்தரை எடுத்து குற்றம் சாட்டப்பட்டவுடன் நாங்க தப்பாக நிறைய நினைச்சிருவோம். ஒரு மூமினை பத்தி அப்படி நினைக்க கூடாது, ஒரு முஸ்லீமை பத்தி அவசரமாக சந்தேகப்படக்கூடாது, அவனை எடுத்து தீர விசாரிக்க வேண்டும். இவர் என்ன நினைத்திருக்கிறார்? நல்லதை நினைத்திருக்கிறார். ஷாதி, உன்னை கூப்பிட்டு விசாரித்ததுக்கு உன்னை பத்தி நான் நல்லவே தான் நினைத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு சொன்னார் ஷாத ரதியல்லான் அவர்களுக்கு, பக்கத்தில் ஒருவரை கூப்பிட்டு கூஃபாவிலே ஒரு மஸ்ஜித் விடாம எல்லாரையும் கூப்பிடுங்க, கூஃபாவுடைய கவர்னர், ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் போய் ஷாது எப்படிப்பட்டவர் என்று விசாரிங்க, தெரியும் சொல்லி காட்டுவதற்கு மக்களுக்கு விளக்கம் கொடுக்க. ஏண்டா கவர்மெண்ட்ல ஜனாதிபதிக்கு பிரச்சனை வந்தா முடிவெடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்ஷன் எடுத்து காட்டணும், கணக்கெடுக்காமல் இருக்கிறார் சொல்லக்கூடாது. பள்ளி பள்ளியாக போகிறார்கள், எல்லா பள்ளியிலும் சாதர் அதையெல்லாம் எப்படி என்று கேட்ட உடனே எல்லாரும் புகழ்கிறார்கள், அவரா எப்படி தெரியுமா, அவர் இப்படிப்பட்டவர். ஒரே ஒரு மஸ்ஜித், ஒரே ஒரு மஸ்ஜித், அங்கே போகிற நேரம் அங்கே கத்தாதா உசாமத் இப்னு கத்தாதா என்று சொல்லக்கூடிய ஒருவர் எழும்புறார். அபு சாயித் எழும்பி சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? சாதியிடம் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இவர் ஒழுங்காக தொழுவிக்க மாட்டார். இவர் என்ன செய்வார் தெரியுமா? படை வந்தால் தொழுகை பத்தி பேசவில்லை. ஒரு படை இவருக்கு, அதாவது படைக்கு தலைமை வகிக்கவே மாட்டார், என்றைக்கும் படைக்கு தலைமை வகிக்க மாட்டார். இரண்டாவது, இவருக்கு ஏதாவது பொருட்கள் வந்தால் பிரிச்சு கொடுக்க மாட்டார், நியாயமாக பிரிக்க மாட்டார். இவரிடம் ஏதாவது தீர்ப்பு கேட்டு போனால் நேர்மையாக தீர்ப்பு கொடுக்க மாட்டார். மூன்று விஷயங்கள், மூன்று விஷயங்களை அடுக்கி கொண்டு போனார். உண்மையாக சொல்ல போனால் ஷாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மனது பதறும். அடுத்தது நிம்மதி இல்லாமல் எப்போ போகும் தெரியுமா? தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் மனிதனுக்கு குற்றச்சாட்டு வந்தா, பொண்டாட்டிய உங்களை பத்தி நீங்க எல்லாம் மனுஷனா என்று கேட்டா, எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிற நேரம் நெஞ்சு வருத்தமே வந்துடும். ஒரு மனுஷன் துடிப்பான், அந்த மாதிரி நாலு பேர் பேசினால் வெறியாடுவான், கொல்ல வேண்டும் என்று முடிவெடுப்பான். இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்கும். இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடத்தை பாருங்கள், ஒரு மனுஷனை கவலையில் ஆழ்த்திரும். இவ்வளவு செய்து விட்டேன், எல்லா பள்ளியும் என்னை பாராட்டினார்கள், இந்த ஒரே ஒரு மஸ்ஜிதில் இந்த மனிதர்கள் இந்த குலத்தார்தான் பெரிய பிரச்சனை உண்டாக்கி இருக்கிறார்கள். இவர் இப்படி பேசினாரே, ஷாது ரதியல்லானவர்கள் அடுத்த வாட்டி என்ன சொல்லியிருக்கணும்? என்னப்பா ஆளுநருக்கு எதிராகவே பேசுறாயா? நான் யாரு தெரியுமா? உமர் பின் கத்தாபோடு இப்படி தெரியுமா? எனக்கே இப்படியா? உன் களத்தை அறுத்துருவோம் பாரு, இப்ப போய் இத்தனை மச்சதில் இப்படி. அந்த ஒரு பவரையும் அவர் சொல்லவில்லை, அவருடைய ஆளுநர் என்ற பொசிஷனை அவர் சொல்லவில்லை. அல்லாஹ்வோட வைத்த நேசமும் இரக்கமும் அல்லாஹ்வோட வைத்த உறவுமே அவர் பயன்படுத்தினார். அல்லாஹ்வுமே இன்கான அப்து கஹாதா காதிபன், நேரடியாக கையேந்தினார், யா அல்லாஹ் நான் மூன்று விஷயங்களில் இவனுக்கு எதிராக கையேந்துவேன், மூன்று விஷயங்கள். ஏனென்று சொன்னால் இந்த சபையில் முகஸ்துதிக்காக அவன் பேசியிருந்தார், சபையிலே சாதுக்கு எதிராக பேசிவிட்டேன் தெரியுமா என்று பெரிய ஆள் என்று மக்கள் போற்றுவதற்காக இவன் பேசியிருந்தான், இவன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவதற்கு பேசியிருந்தான். எப்படி துவா கேட்கிறார் பாருங்களே, அதுல கூட அடிமைத்தனம். அல்லாஹ்வுமே யா அல்லாஹ் இன்கான அப்துக்கு ஹாதா காசிபன், உன்னுடைய இந்த அடிமை பொய்யனாக பொய் சொல்லுவதாக இருந்தான். ஏன் உன்னுடைய அடிமை என்று அவர் சொல்கிறார் தெரியுமா? மஸ்ஜிதுக்கு வந்து விட்டார், தொழுகைக்கு வந்தவர், அவரு தொழக்கூடியவர். அதனால் சொல்லுகிறார் இன்கான அப்து கஹாதா காசிபன், இவன் பொய் சொல், உன்னுடைய அடிமை, உன்னுடைய இந்த அடிமை பொய் சொல்லுவதாக இருந்தால் நான் மூணு விஷயங்கள் கேட்கிறேன். எனக்கு மூணு சொன்னால் மூணு அடி, மூணு விஷயங்களை கேட்கிறேன். அதாவது அவர் சொல்லுகிறார், இவனுடைய வயதை நீளமாக வை. நாங்கடா பாப்போம், ஓஹோ நீளமா வேணா நல்ல சான்ஸ் தான், 90 வயசு வரைக்கும் வச்சா நல்லம் தானே. அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்டதுவா என்ன? யா அல்லாஹ் தள்ளாடுற வயசு வரைக்கும் வேண்டாம், யா அல்லாஹ் தள்ள முதியோர் இல்லத்தில் தாய்மார்கள் அழுகிறார்களே. எங்க மகன் ஆஸ்திரேலியாவில், மகன் ஆஸ்திரேலியாவில் ஒரு முதியோர் இல்லம் நம்ம நாட்டில் கிறிஸ்டியன் முஸ்லீம் அல்ல, போய் கேட்டா என்னம்மா எங்க உங்க பிள்ளைன்னு கேட்டா அந்த உமா என்ன சொன்னா தெரியுமா, என் மகன் ஆஸ்திரேலியாவில், என் பேரன் பேத்தி ஆஸ்திரேலியாவில், என் மருமகள் ஆஸ்திரேலியாவில். உண்மையாக சொல்ல போனால் அந்த தாய் பலத்தோட தான் பேசினான். வயசு ஆனால் நான் நினைத்தேன் இவ்வளவு தெளிவாக பேசினான். பிறகு அந்த அம்மாவிடம் இயேசுவான்னு நினைத்தால் அந்த அம்மா கண் கலங்குது. அந்த அம்மா அழுது கொண்டு சொல்றான், எனக்கு ஒரே ஒரு ஆசை தம்பி, என்ன என் மகனை கடைசியா பார்த்து ஒரு தடவை பேசணும். பெத்தெடுத்த தாய் மகன்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிற நேரம் அந்த அப்பாயின்மெண்ட் செல்லுபடியாகாது. ஏண்டா அவங்க ஆஸ்திரேலியாவில் குடும்பத்தோட முதியோர் இல்லத்தில் தாய் விடப்பட்டிருக்கிறார். தள்ளாத வயதான உடனே செலவழித்தால் தாயை விட்டால் சரி என்று நினைத்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விட்டு விட்டார்கள் முதியோர் இல்லத்தில் தாய். அந்த தாய் கண் கலங்குறா, அப்பாயின்மெண்ட் யாரிடம் கேட்கிறா, பெத்தெடுத்து மடியில் போட்டு ஒவ்வொரு இரவுகளிலும் பிறந்த உடனே தாய் பக்கத்தில் இல்லாட்டி தேம்பி அழுகிற நேரம் டொய்லெட்டுக்கு போன ஓடி வருவா, புள்ளைக்கு என்னன்னு ஓடி வருவா. அந்த தாய் அப்பாயின்மெண்ட் கேட்கிற நேரம் எப்படி கேட்கிறா தெரியுமா, நாசமாக வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை, நல்ல இருப்பானான்னு கேட்கவில்லை, எனக்கு எதுவும் இல்லை, என் பிள்ளை ஒரு வாட்டி பார்த்து பேசணும். எல்லாத்தையும் விட்டு முதியோர் இல்லத்துக்கு போட்ட கோபம் கூட இல்லை. அதுதான் தாயுடைய அந்தஸ்து என்பதை நான் புரிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ஒரு மனிதன் இயங்குவான். இதுதான் இந்த உலகத்தில் உள்ள தன்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பாருங்கள், வயது முதிந்து தள்ளாடுகிற வய பருவத்துக்கு போனால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது. சின்ன வயதில் எப்படி இருக்கிறோமோ அதுக்கு பிறகு அல்லாஹ் சக்தியை தருகிறான். அப்படி அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இறக்கிறான். சின்னத்தில் கால்களை கைகளை மடக்கித்தான் இருப்போம், வயது போக போக கூன்புழுவோம், அப்படியே கால்களை கைகளை மடக்கிக் கொள்வோம், அப்படியே சின்னதாகிறோம். உடம்பு பெருத்த உடம்பு சின்னதாகி சுருங்கி இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ் தள்ளாடுகிற வயது வரைக்கும் என்னை வைத்து விடாதே. இப்படி துஆ கேட்டார்கள் சஹாபாக்கள். எது பனிஷ்மெண்டாக நினைத்தார்கள் தெரியுமா, தள்ளாடுகிற வயசு வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அது பனிஷ்மெண்ட் மாதிரி நினைத்தார்கள். அதனால் சொன்னார்கள், ஃபஅதில் உம்ரஹு, அவருடைய வயதை நீட்டி விடியா அல்லாஹ். வஅதில் ஃபக்ரஹு, வறுமையிலே ஆழ்த்தி விடியா அல்லாஹ். நல்ல பிடிச்சு வறுமையில் ஆழ்த்தி விடிய அல்லாஹ். இவரை அறிந்து கொள்ளில் ஃபித்ன், ஃபித்னாவுளை கொண்டு போய் ஃபித்னாவுளை கொண்டு போய் அப்படியே மூழ்கடிக்கி விடுவேன் அல்லாஹ். ஃபித்னாவுளை ஆழ்த்தி விடுவனே. இவன் சொல்லுவது பொய்யாக இருந்தா, அவர் கேட்டதுவா என்ன, இவன் சொல்லுவது பொய்யாக இருந்தா. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறார், கண்களால் பார்த்தேன் அவர் வயது முதிந்து இந்த இடங்கள் எல்லாம் தொங்கு, இந்த பகுதிகள் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அவர் அந்த மாதிரி வயது முதிர்ந்த நேரம் கட்டைசியில் குழப்பவாதியாக போய் பாதையில் போகக்கூடிய பெண்களை கிள்ளி எடுக்கக்கூடிய அளவிலே பெரிய ஃபித்னாவுகளை மக்கள் மதிக்காத அளவிலே அவர் சொல்லுவார், அசாபத் என்னை தாவத்து சாத், சாதுடைய துவா என்னை பாதிக்க வைத்து விட்டது, பழித்து விட்டது என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதிராக துவா கேட்டால் அது மிக பதுவாவாக இருந்தால் இந்த நிம்மதியை துளைத்து போடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சைது ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழக்கு வருகிறது, மர்வான் அவரிடம் வருகிறது, வந்து விசாரிக்கிறார்கள். ஒரு பெண் வருகிறா, அருவா என்ற ஒரு பெண் வந்து சொன்னார், சைது ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்னுடைய காணியை அபகரித்து விட்டார், என்னுடைய பூமி நிலத்தை அபகரித்து விட்டார். அவர் திரும்ப கேட்டார், நான் அபகரிப்பதா, ரசூலுல்லாவிடம் ஒரு வார்த்தையை கேட்டேன், அதை கேட்ட பிறகும் நான் அபகரிப்பேனா, இதா அகத சிபரன், இந்த பூமியில இருந்து ஒரு சான் அநியாயமாக யாராவது எடுத்தால் அவனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஏழு பூமிகளை களத்திலே தொங்க போட்டு அந்த பாரத்தை தளத்திலே போட்டு விடுவான். இதை கேட்ட பிறகுமா நான் இந்த மாதிரி நடப்பேன், இதை கேட்ட பிறகுமா நடப்பேன். மருவான் சொன்னார், இதுக்கு மேல வேண்டாம் என்றார், இதுக்கு மேல சொல்லாதேண்டார். ரசூலுல்லா சொன்னார்களா, அந்த வழக்கு அப்படி இருக்கிற நேரம் அவர் ஒரு துவா கேட்டார், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இந்த பெண் பொய் சொன்னால், என்னை நிப்பாட்டி வைத்து இந்த பெண் பொய் சொன்னால், ஃபாமி பஸரா யா அல்லாஹ் ஃபக்துல்ஹா, இந்த பெண்ணை ஃபிலாந்து இந்த பூமியிலே சாடித்து விடு, கண்ணை குருடாக்கி விடு யா அல்லாஹ். அறிவிப்பாளர் சொல்கிறார், வல்லதி நஃப்ஸி பீதி, எவன் கரத்தினுடைய ஆன்மா இருக்கிறோ அவன் மீது ஆணையாக. கண்கள் குருடான நேரத்தில் அந்த பெண் புலம்பி புலம்பி இதே காணியில் உள்ள ஒரு கிணத்தில் விழுந்து மரணித்தாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹி உல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். ஏன் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யாவிலே பதுவாக்களை சம்பாதிக்காதீர்கள், நேர்மையும் நியாயம் தளராதீர்கள். அடுத்த மனிதனுக்கு அநியாயம் நடக்கிறதா, அது திரும்ப உங்களுக்கு அவன் கையேந்தினால், உங்களால் ஏதாவது பாதிப்புகள் நடந்து அது நியாயம் இல்லாட்டி அவன் என்ன கையேந்தினாலும் பிரச்சனை இல்லை. நேர்மையாக இருந்தால், நியாயமாக இருந்தால் அந்த பாதிப்பு உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நிம்மதியை கெடுக்கக்கூடிய அடுத்த அம்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் உண்மையாக எங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படணுமா? முடியுமான அளவு துவாக்களை சம்பாருங்கள். நாலு பேர் உங்களுக்கு துவா செய்கிற அளவுக்கு நீங்கள் நாலு வேலைகளை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் பிற மனிதர்கள் உங்களுக்கு துவா செய்தால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வந்து சேரும். இந்த கல்பிலே ஒரு சக்கீனா வரும். இப்பொழுது சொல்லுகிறேன் கேளுங்கள், எனக்கும் உங்களுக்கும் சித்தாந்தத்தால் இந்த நிம்மதியை கொண்டு வர இயலாது. நானும் நீங்களும் உளவியல் அடிப்படையிலே சித்தாந்தம் மூலமாக இப்படி நடந்தால் நிம்மதி என்று சொல்லலாம், செயற்படுத்த இயலாது. உளவியலாளர் சொல்லுவார், இதை என்னுடையது இல்லைன்னு நினைத்தால் எனக்கு கவலை இல்லை என்று. அது எப்படி அப்பா நினைப்பது? இது அல்லாஹ்வுடையது என்று நினைப்பதுக்கு எனக்கும் உங்களுக்கும் தோணும். அல்லாஹ்வோட வைத்த நேசம், அல்லாஹ்வோட வைத்த நேசம். அல்லாவே, இது அத்தனையும் உனக்குரியது யா அல்லா. ஒவ்வொரு பிரச்சனை வருகிற நேரத்திலும் யா அல்லா, இன்னால் இல்லா உனக்குரியது யா அல்லா. நீ அந்த தவணையிலே எடுத்து விட்டா யா அல்லா. ஒரு மூமின் சொல்லுகிற நேரம், அவனை விட்டு பிரிகிற ஒவ்வொரு சொத்துகளும் அவனை அப்படியே போட்டு கீழே விழுத்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் ஒரு காஃபிர்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: உடைந்திருக்கிறது ஏன், என்ன காரணம்? சைனா உளுந்துட்டு, சைனா உளுந்துட்டு. அடுத்த வல்லரசு சைனா ஆண்டார்கள். இன்னைக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடுத்த வல்லரசு சைனா வரும் என்று சொன்னார்கள். ஆனால் பாராளுமன்றத்தில், சைனாவுடைய பாராளுமன்றத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி சட்டத்தை மாற்றினார்கள். என்ன சட்டம் தெரியுமா? அவருடைய அறிவு மேதைகள் சைனாவிலே எதை கொடுத்தாலும் அதை மாதிரி செய்வார்கள். இந்த மார்க்கெட்லையும் சைனா ப்ரொடக்ஷன் தான், எது என்றாலும் அதை பார்த்து அதை மாதிரி செய்வான். அவ்வளவு மூளை, அவ்வளவு அறிவாளிகளும் சேர்ந்து கொண்டு எழுதினார்கள். என்ன எழுதினா தெரியுமா? சைனாவிலே நமக்கு வந்து இனப்பெருக்கம் கூட்டக்கூடாது, ஏன்னா பொருளாதாரத்தை ஸ்டேபிளாக வைக்கணும் என்று சொன்னால் நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஒரு பிள்ளையை தான் பெற்றுக்கொள்ளலாம், அப்போதான் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பலாம் என்று போட்டார். 2 மாதத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் பிரதமர் பேசுகிறார், சட்டம் மாற்றும், ஒருத்தருக்கு 2 புள்ள. போ புள்ள பெறுவதற்கு பாராளுமன்றத்தில் அனுமதி வாங்கி வர வேண்டிய பிரச்சனை, ஒருத்தருக்கு 2. எவ்வளோ சந்தோஷம் என்றால் எல்லாம் கைத்தட்டுறான், எல்லாம் டேபிள் தட்டுறான், எவ்வளவு எதிர்பார்த்திருப்பான் 2 பிள்ளை பெறுவதற்கு. ஏனென்றால் பொருளாதாரம் உடையதென்று ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிற நேரம், அவனுடைய அறிஞர்கள் எல்லாம் சொன்னது பொய்யாகிவிட்டது. அவன் ரஜாக் தூக்கி போட்டு மிதிக்கிறான். அல்ல, என்ன நடந்தது? கிழவர்கள் கூடிவிட்டார்கள், இளைஞர்கள் குறைந்து விட்டார்கள். ஒரு புள்ள ஒரு புள்ளனா என்ன ஆகும், யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுவது? இப்ப 2 பிள்ளையாக்கு, 2 பிள்ளை இல்லப்பா, அல்லாஹ் குடி, அல்லாஹ் ரஜாக். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல்லான், இது தெரியாது. படிப்பார்கள், எத்தனையோ சித்தாந்தங்கள் எழுதுவார்கள், நிம்மதிக்கான வழி என்று நினைத்தார். ஒரு பிள்ளை, நிம்மதி தொலைந்து போனது. இன்றைக்கு உலக மார்க்கெட்டில் பெரிய பிரச்சனை, சைனா கீழே விழுந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் எவ்வளவு சேர்ந்து ஆய்வு பண்ணினாலும், என்ன சட்டம் எழுதினாலும், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணிலே எது சட்டமாக ஆக்கப்பட்டதோ அதான் உலகத்துக்கு சட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சட்டத்தோடு போனால் நிம்மதியாக வாழலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், சக்கீனாவை கல்புக்கு இறக்கணும், சக்கீனா சேரணும். இதை இறக்க இயலாது, வாயால் எனக்கோ உங்களாலோ தீர்த்த இயலாது. நானும் நீங்களும் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் சக்கீனாவை இறக்கினான். அல்லாஹ் இறக்கணும், சக்கீனா உள்ளுக்குள்ள வரணும், அந்த மன நிம்மதி வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பு, அதாவது மீடியாக்கள், உண்மையாக சொல்ல போனால் அதாவது குடும்பத்தில் மீடியாக்களில் தாக்கம் என்பதை பேச சொன்னார்கள். உண்மையாக நான் வருகிற நேரத்தில் தான் இந்த தலைப்பு சொல்லப்பட்டது. எனக்கு அதற்கான ஆயத்தமாகுவதற்கு நேரம் இல்லை என்றால் இங்கே வந்ததுக்கு பிறகு அதை தேடுவதற்கோ லேப்டாப்போ எதுவுமே கொண்டு வராததுனால உடனடியாக இந்த சமூகத்துக்கு இன்றைக்கு தேவையான தலைப்பு என்ற விஷயத்தில் நான் அறிவித்து கொடுத்திருந்தேன். உங்களுக்கு அவர்கள் அறிவித்தல் தந்திருந்தார்கள், மீடியாக்களின் தாக்கம் என்று. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுவும் ஒரு நீண்ட ஒரு தலைப்பு தான். மீடியாக்களின் தாக்கம் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் மீடியாக்கள், அதனால் ஏற்படுகிற விளைவுகள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேரம் அதை நான் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேரம் பேசலாம் என்பதை சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மீடியாக்களிலும் நிம்மதி தேடுகிறார்கள். தாய்மார்கள் உட்கார்ந்து விட்டு எங்களுடைய ஊர்களில் என்ன செய்வார்கள், 6 மணி 7 மணி ஆயினால் அந்த திரைக்கதை, இந்த கதை, இந்த கதை கேட்டால் வயசாளிகள் சொல்லுவார்கள், இதிலே தான் கொஞ்சமாவது நிம்மதி, இந்த படத்துல தான் கொஞ்சம் நிம்மதி, இந்த கதை மிஸ் பண்ணினா நிம்மதியே கெட்டு போகுது. ஏன், கற்பனை உலகத்தில் வாழுகிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த நாடகத்தை பார்த்து ரசிக்கிறார்கள், நெஜம் வாழ்க்கையில் ரசிக்க கிடைக்கவில்லை அவர்களுக்கு, நெஜம் வாழ்க்கையை ருசிக்க கிடைக்கவில்லை. அவர்கள் வாழ்வதை பார்த்தாவது ரசிப்போம், அதையாவது நிம்மதியாக எடுப்போம் என்று நிம்மதியை இப்படி தேடி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் இது நடக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி தேடி இந்த பயணத்திலே அல்லாஹ்வை சிக்ர் செய்கிற நேரம், இந்த நாவுகள் அசைகிற நேரம், இந்த கல்புகள் அசைய வேண்டும் என்பதுதான் பாடம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற நேரமெல்லாம் இந்த கல்புகள் அசைய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாருங்கள் என்று சொன்னால் முன்னாடி வர வேண்டும், வேகமாக முன்னாடி வர வேண்டும். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேகமாக வருகிறார், எங்கே வருகிறார் தெரியுமா, தூர் சீனா மலையிலே வலது இன்னொரு பக்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களை கொண்டு வருகிறான். ஃபிரௌனை அழித்து விட்டான், ஃபிரௌனை அழித்து விட்ட பிறகு அவர்களை குடியமர்த்துகிறான், மண்ணு செல்வாவை இறக்கிறான். எல்லாத்தையும் பார்த்து விட்ட பிறகு சமூகத்தை எடுத்துக்கொண்டு முன்னாடி வருகிற நேரம் அல்லாஹ் கேட்கிறான், மூசா என்னப்பா அவசரமாக நீ முன்னாடி வருகிறாய், எங்கப்பா உன்னுடைய சமுதாயம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான் தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபி சொன்னார், யா அல்லாஹ் நான் அவசரமாக வர்றேன், ரப்பிக்லி தெர்லா, உன்னுடைய திருப்பொருத்தத்துக்கு வேகமாக வருகிறேன். யாரெல்லாம் என்னுடைய சமூகம் பின்னாடி வருகிறது, நான் ஏன் ஓடி வந்தேன் தெரியுமா, உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு வேண்டும். யா அல்லாஹ் வேகமாக எனக்கு முன்னாடி நான் ஓடி வருவது உன் திருப்பொருத்தத்துக்கு. யா அல்லாஹ், இப்படித்தான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, கவலைக்கு மேல் கவலை, யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய, யூசுப் அலைஹி ஸலாமுடைய தம்பி, இந்த கவலை நேரம் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ்விடம் சொன்னார், யா அல்லாஹ் ஐ அல்லாஹ்விடம் முறையிட்டார், பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ் அஷ்கு, நான் முறையிடுகிறேன் யா அல்லாஹ் உன்னிடம், என்னுடைய கவலையும் என்னுடைய துக்கமும் உன்னிடம் முறையிடுகிறேன் யா அல்லாஹ். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடம் முறையிடக்கூடிய, எல்லா பாரங்களையும் அல்லாஹ்விடம் சொல்லக்கூடிய, எல்லா மனக்கவலையும் அல்லாஹ்விடம் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வோட பேசக்கூடிய அடியார்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த நேரத்தில் எல்லாம் மனசுல ஒரு பெரிய தைரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான், பெரிய ஒரு தைரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். மனசு உடைந்தால் இந்த பிரம்மாண்டமான உடம்பு சிம்பிளாக உடைஞ்சிடும். ஒல்லி மனிதர் மனது ரொம்ப கனமா, ரொம்ப பவராக இருந்தால் அந்த ஒல்லியா இருப்பவரை உலகத்தை ஆளுவார். இந்த மனசுகள் ஸ்ட்ரெங்க் படுத்தணும் என்றால் ஜிக்ரால் முடியும் அல்லாஹ்வுடைய நபியார்களே. இந்த ஜிக்ர்கள், இந்த அவுராதுகள் ஒவ்வொன்றையும் மனநமிட்டு புரிந்து, அல்லாஹும்ம அந்த ரப்பி சைதுல் இஸ்திஃபார் லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான அப்துக்கு வான அலா ஹதிக்கு வவாதிக்கு மஸ்தத்தஅது, அல்லாஹ்விடம் முறையிடுங்கள், அல்லாஹ்விடம் சொல்லுங்கள், அல்லாஹும்ம அந்த ரப்பி யா அல்லாஹ், நீ ரப்பி யா அல்லாஹ், ஹலக்தனி என்னை படைத்தாய், படைப்பை பற்றி கொஞ்சம் படிங்கள், உங்கள் கண்களால் ஓடும் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த மாதிரி படித்து எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் வல்லனாய் நம் அனைவருக்கும் அருள் புரிவான், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு வரும், இழப்புகள் நடக்காமல் இருக்காது. இழப்புகள் நடக்கிற நேரமெல்லாம் கல்புக்கு அல்லாஹ் என்னையும் எடுத்து விடுவான். இன்றைக்கு இது போகிறது என்றால் நாளைக்கு என்னுடைய எக்ஸ்பயர் டேட்டை எல்லாம் எழுதியிருக்கிறான், நாளை நான் தயாராகிறேன் என்று மனசுக்கு கொடுக்கிற நேரம், இழப்புகள் எல்லாம் சர்வசாதாரணமாக மனசுகள் சந்திக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வல்ல நாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
6: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
3: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்மாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால்ஸ்ட்ராஷா பப்ளிங் எனும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன்

0: சிலோன் மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய ஏஎம்விஎஸ்எம் பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நஃபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த பொறுப்புக்கள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வஅன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள்
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை. வேற எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்த

0: அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. யஹபு ஹிபா அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான், இப்திலா, சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா அம்பாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாரா, நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள். கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க. லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாம் எல்லாமே பொறுப்புதாரிகள். நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வமஸ் ஊலுன் என்ற இயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, ஒரு தலைவர் அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ரஇயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய் மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடியவங்களாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீ மாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. ஒஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையிலே பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஒவ்வொரு அடியான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தையிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய், எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானா? மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிட்ட தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானா? ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசியம் செஞ்சிருக்கிறான். என்ன வசியம் செஞ்சிருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசியத் செஞ்சிருக்கான். அதே போல் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கான். எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குர்ஆன் நல்லா சொல்றான் பாருங்க, வவசைனல் இன்சான பி வாலிதைஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லா சொல்றான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் விளைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதர்சாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசீக்கும் அல்லாஹு ஃபீ ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வசிய செய்கிறான். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான், வவசைனல் இன்சான பிவாலிதை, பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களோடு நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் குரானில் வருது, ரெண்டு மூணு இடத்துல வருது. வவசைனல் இன்சான பிவாலிதை எஹ்சானா, ஹமலத்துஹு உம்முஹு குருஹா, ஓ வதாத்துஹு குருஹா, ஓ ஹம்லுஹு ஓ ஃபிசாலுஹு சலாசூன ஷஹ்ரா, எல்லாம் சொல்கிறான்ல. பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை நாம் வசிய செய்தோம், அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு அவனை சுமந்தால், ஒம்பது மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது என்பது எவ்வளோ கஷ்டம். உடம்பில் எங்காவது ஒரு சின்ன கட்டி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் தன்னுடைய வயிற்றில் தொடர்ந்து அந்த சுமையான ஒரு குழந்தையை வயிற்றில் வச்சுக்கிட்டே போகிறது வர்றது நடக்கிறது எவ்வளவு சிரமம். அந்த சிரமத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஹா என்று சொல்லுகின்றான், நிர்பந்தத்தோடு சிரமத்தோடு அவள் சுமந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அந்த பிள்ளையினுடைய தாய் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தால், வவதாத்துஹு குருஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தால். குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது அது ஒரு கஷ்டம், சுமக்கிறது ஒரு கஷ்டம், குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு கஷ்டம். பெற்றெடுப்பதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் ஊட்டி அதை சரியான முறையிலே கொண்டு வந்து அதை வளர்ப்பதும் இன்னொரு கஷ்டம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் என்ன தாய்மார்கள் தாங்கிக் கொள்ளுகின்றார்கள். பாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்சியலை குழந்தைக்கு போட்டுக்கிறாங்க. தாம் பேருக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பேர் தான் குழந்தையினுடைய பேருக்கு முன்னால் வரணும் அப்படிங்கிறாங்க. படுற கஷ்டமெல்லாம் தாய்மார்கள் படுற கஷ்டமெல்லாம் அவங்க படுறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய அந்த கஷ்டம் இருக்குது, சரியான கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து கொஞ்ச நாளையில் தாயை இழந்தார்கள். அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கேட்குறாங்க. அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்கலை, ஏன்னா அவர்கள் காஃபிராகவே இறந்து விட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தாயினுடைய மன்னரையை நான் தரிசிக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தாயினுடைய மன்னரையில் நின்று அவர்கள் அழுததாக வரலாறு சொல்கின்றது. இப்போ தாய் தந்தை என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்தால்தான் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையை பற்றி சொல்லும், வஹ்ஃபில் தஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அந்த தாய் தந்தையிடத்தில் நீங்கள் ரஹமத்தோடு இரக்கத்தோடு அவர்களுடைய அவர்களோடு ரொம்ப பணிவோடு இருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் ரொம்ப இரக்கத்தோடு இருக்க சொல்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது நேர் மாற்றமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹுடைய வசியத், அல்லாஹுடைய அந்த கட்டளையை மனிதன் ஏற்று நடப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான்ல, வவசைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, யுசீக்கும் அல்லாஹு ஃபீ ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வகால வகூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை தாய் தந்தைக்கு நோவினை செய்தால், தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுத்தால், அது பெரும்பாவத்தில் உள்ளது. உக்குக்குள் வாலிதேன் வந்து பெரும்பாவம், கபாயிரு துலு சிறுக்கு, அதாவது இணை வைத்தலுக்கு பின்னால், இஸ்ராக்கு பில்லாஹுக்கு பின்னால் உக்குக்குள் வாலிதேன் பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அது இப்போ அல்லாஹ் சொல்கிறான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் என்ன வசியை செய்கிறான், அந்த வசியத்தை நாம் அசிரமேற்று நடக்கணும். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வந்து தர்பியா கொடுக்க சொல்கிறான், பிள்ளைகளுக்கு அதவை சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். பெருமானா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பா, உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று. பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் கேட்பா, பெற்றோர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் கேட்பான். ரெண்டு பேருக்குமே கேள்வி இருக்குது. அவன் இதற்கான அஸ்திவாரங்கள் என்ன, எப்படி இந்த குழந்தைகளை எப்படி நல்ல குழந்தைகளாக வளர்ப்பது? இன்றைக்கு நவீன காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், எந்த பிள்ளைகிட்டையும் ஃபோன் இல்லாத பிள்ளைகளே இல்லை, சின்ன பிள்ளைங்க கூட ஃபோன் கேட்குது, நவீன காலம். இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை காதால் கேட்பதோ செவி சாய்ப்பதோ இல்லை, வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபோனோட தான் இருக்கிறாங்க. ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டா தான், நாலாவது தடவை கூப்பிடும் போது தான் என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த ஃபோனில் தான் இருக்கிறாங்க, நவீன காலம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களை எப்படி நாம் நம்முடைய பாதையிலே, மார்க்கத்தினுடைய பாதையிலே கொண்டு செல்வது, அதற்கான அஸ்திவாரங்கள் என்ன? ஒரு கட்டடம் கட்டணம் அப்படின்னா கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்கணும், கீழே அஸ்திவாரம் போட அந்த கட்டடம் நிற்கும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம் என்ன என்பதை சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனைனா எப்போ பிரார்த்தனை செய்து? பிறந்ததுக்கு பிறகு இல்லை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்த வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாட்ட கேட்கும் பொழுது, எல்லாம் எனக்கு நல்ல குழந்தையை கொடு, ஒரு சாலிகான குழந்தையை கொடு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அதனால்தான் சொல்லுகின்றார்கள் தாய்மார்கள், அந்த பிரசவ காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வரும். ஒரு தாய் குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் குழந்தைக்கு அந்த குரான் ஓதக்கூடிய அந்த பிரதிபலிப்பு வரும். ஒரு தாய் தொழுது கொண்டு திக்ர் செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த பிரதிபலிப்பு வரும். சாலிஹான குழந்தை எப்படி வரும்? குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய அந்த பிரதிபலிப்பாயிரும். இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹதிஹி லி அஹ்ஸனில் அஹ்லாக், இறைவா இந்த குழந்தைக்கு நல்ல குணங்களை நீ வழிகாட்டு, ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். அந்த குழந்தை, யா அல்லாஹ் இந்த குழந்தையை சீர்திருத்தம் பண்ணு, இந்த குழந்தையை நல்ல வழியில் கொண்டு வா, அல்லாஹும் யா முக்கல்லிவல் குலூப் தப்பித் கல்பஹு அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுபவனே இந்த குழந்தையை என்ன அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பக்கம் கொண்டு வா. யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பஹு அலா தாஅதிக்க, உள்ளங்களை திருப்புபவனே அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தாஅத் உன்னுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பு என்று துஆ செய்யணும். ஏன் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா, அவர்கள் வாலிபமானதற்கு பின்னால் அவர்கள் சரியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதோ அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ செஞ்சாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லோர்களில் உள்ள குழந்தையை எனக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வயோதிக காலத்தில் குழந்தை பெற்றாங்க, தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கு அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கு சாத்தியமா என்று கேள்விக்குறியாக உள்ள நேரத்தில் குழந்தைக்காக சுப செய்தி சொல்ல மலக்குமார்கள் வர்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏன்னா எனக்கு குழந்தையா அப்படின்னு. இப்போ அவ்வளவு ஆச்சரியமான, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தை எனக்கு தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் அந்த துவாவை கபூல் செஞ்சு குழந்தையை கொடுத்துருக்கான். அல்லாஹ் இஸ்மாயில் என்ற ஒரு நபி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுபோல வஜ்ருபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இது வந்து நம்ம அவசியம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பிள்ளைங்க, நம்ம வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு காலத்தில் அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி போயிடுறாங்க, நிறைய நடக்குது. அவர்கள் விருப்பப்பட்ட பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ செஞ்சிருக்கா பாருங்க, வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு துவா செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذுரியத்தி, இறைவா நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னை தொழுகையாளியாக ஆக்கு. அவ கேட்ட துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வ மின் ذுரியத்தி, என்னுடைய பிள்ளைகளும் தொழ வேண்டும். எப்படி துவா செஞ்சிருக்காங்க பாருங்க, வா குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ரப்பி ஹபிலி மினசாலிஹின் கேட்டிருக்காங்க, நல்ல குழந்தையை கொடுண்டு, குழந்தை பிறந்ததற்கு பின்னால் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடுன்னு கேட்டிருக்காங்க. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் முகீம சலா, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக என்று துவா செஞ்சிருக்காங்க. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வரலாறும் தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி தான், இப்ராஹிம் நபி மாதிரி தான், வயசான காலத்தில் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பிரார்த்தனை ரொம்ப சுவாரஸ்யமான பிரார்த்தனை, சூரா மரியம்ல ஆரம்பிக்கும், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا அப்படி ஆரம்பிக்கும். உங்களுடைய ஜக்கரியா நபியினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் அந்த சூறாவில் அல்லாஹ் ஆரம்பிப்பான். தன்னுடைய ரப்பிடத்தில் அவங்க கேட்பாங்க, ரொம்ப அமைதியான முறையில் கேட்பாங்க, கால ரப்பி இன்னி வஹனல் அதுபு மின்னி வஷ்த அலர் சுஷைபா வலம் அக்கும்பி துஆயிக ரப்பி சத்தியா. இப்படி அழகாக கேட்குறாங்க பாருங்க, ரப்பிட கேட்கும் போது எப்படி தான் நம்முடைய இயலாமையை சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு ஒன்று தேவை, அல்லாட்டது வந்து நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னா நம்முடைய இயலாமையை ரப்பிடத்தில் போய் சொல்லணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இன்னி வஹனல் அவ்வுமு மின்னி, என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே ஆடி போயிருச்சு, அதான் அதுக்கு அர்த்தம், என்னுடைய எலும்பெல்லாம் ஆடி போயிருச்சு. வஷ்த அலர் ரசு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் நரைத்து விட்டது. வலம் மக்கும்பி துஆயிக ரப்பி ஷக்கியா, அப்படி இருந்தாலும் நான் உன்ட்ட கேட்கறதுல வந்து எனக்கு கவலை இல்லை, நான் அப்படி இருந்து உன்ட்ட நான் கேட்குறேன். தொடர்ந்து கேட்குறாங்க, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடு சொல்லிட்டு அதை அப்படியே தொடர்ந்து வருந்த வசனங்கள். அப்போ அந்த வயோதிக காலத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பி ஹபிலி மில்ல துங்க துர்ரியத்தன் தையிபா இன்னக சமீஉத் துஆ, இறைவா எனக்கு கொடு, அன்பளிப்பாக கொடு, உன்னுடைய புறத்திலிருந்து துர்ரியத்தன் தையிபா, அழகான, அதாவது தையிபான தூய்மையான சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடு, நீ வந்து பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான். இது குழந்தை பிறப்பதற்கு முன்னால். அதுபோல சூரத்துல் ஃபுர்கான்ல ஒரு துவா இருக்கு, இபாதுர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். இந்த துவா ரொம்ப முக்கியமான துவா, எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுக்கு எங்களுடைய துணைகளிடத்திலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா இறைவா. வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு. ரொம்ப அழகான அருமையான துவா. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதான் அஸ்திவாரம். குழந்தை வந்து உண்டாகுதுன்னா அதில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க, கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனான்னு ஓதணும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுக்கு எதன் ரிசுக்காக கொடுக்க போறியோ அதையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கிவிடு என்று துவா செய்வதோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனைகள் கேட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உலகத்தில் வாழும், அதுதான் அஸ்திவாரம் பிரார்த்தனை. ரெண்டாவது, குழந்தைகள் பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் நீதமாக இல்லாவிட்டால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சகோதரிகளுக்கு இடையில் அதாவத்து பகைமை வந்துடும். ஏன் அத்தா வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்மள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, அவன்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற, தம்பிகிட்ட மட்டும் இருக்கிறாரு, அண்ணன்கிட்ட இல்லையே. ஒரு மிகப்பெரிய வரலாறு குர்ஆனில் இருக்குல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, 12 சகோதரர்கள், யூசுஃபிடம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்தானே, அந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0143.
3: எலோலின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எலோலின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7774 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575757560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: அன்பளிப்பை கொடுக்கிறார். ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு அன்பளிப்பு, குறிப்பா அன்பளிப்பு கொடுக்கிறார். இந்த செய்தியை அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போறாங்க. நஃமான் இப்னு பஷீர் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, தன்னுடைய தந்தைக்கு. அப்போ தலபத் உம்முஹு ஐஷஹது அலா தாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் வந்து என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹிட்ட போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறாங்க, போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஃபலம்மா அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த பொழுது அவங்க கேட்குறாங்க, அகுல்லு உலா அகுல்லு வலதிக்க நஹல் தகு மிஸ்லஹாதா. இந்த ஒரு இடத்துல வாலிதுன்னு எழுதி, ஒரு இடத்துல வலதுன்னு எழுதியிருக்கு. ஒரு குழந்தையினு மோச்சுக்குவோம், ஒரே ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பின்னாடி உள்ள வார்த்தையை பார்த்தா, அகுல்லு வலதிக்க நஹல் தகு மிஸ்லஹாதா, உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இது போன்ற அன்பளிப்பு கொடுத்தாயான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகாலலா, அவர் இல்லை அப்படிங்கிறார். ஃபகால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும். இப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் இங்கே சிந்தனை செய்து பார்க்கணும். இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் வந்திருக்கு, உபகாரம் செய்கின்ற விஷயத்தில் உனக்கு உபகாரம், பிள்ளைங்க உனக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் சமமாக இருக்க இருப்பதற்கு உனக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. எல்லா பிள்ளைங்களும் உனக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு நீ விரும்புகிறாயான்னு கேட்குறாங்க. காலபலா அவர் ஆமாம் சொல்கிறார். சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படிதான் நீ என்ன பண்ணணும், எல்லா பிள்ளைகளுக்கும் நீதமாக நீ கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீதமாக பிள்ளைகளுக்கு மத்தியில் இருப்பதும், அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிப்பாங்க, தனியாக ரோட்டில் விட்டுற மாட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய அந்த விதம்தான். மூன்றாவதாக, பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட. இதுவும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் உள்ள அஸ்திவாரம், அன்பாக இருக்கணும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா, ஹசன் இருக்காங்களா, அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகனார் ஹசன், யார், ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் ஹசன். ஹசனை வந்து முத்தமிடுறாங்க. இப்போ முத்தமிடக்கூடிய அந்த இடத்துல அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கின்ற ஒரு தோழர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த தோழர் சொல்கிறாரு, இன்னலி அஷரத்தம் மினல் வலதி மா கப்பல்து மின்ஹும் அஹதா, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒருத்தரை கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறார். என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்புள்ள ஹசனை முத்தமிடுறாங்க. முத்தமிடக்கூடிய நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ்ங்கிற ஒரு தோழர் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த முத்தமிடக்கூடிய காட்சியை பார்க்குறாரு. பார்த்ததற்கு பின்னால் அவர் சொல்கிறாரு, எனக்கும் 10 பிள்ளைங்க இருக்குது, நான் யாரையுமே நான் முத்தமிட்டதில்லை என்று அவர் சொல்லும் பொழுது, ஃபநதர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மல்லா இர்ஹமு லா யர்ஹம். அப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அல்லாஹ் திருக்குறள சொல்கிறான்ல, ஒரு துவா சொல்லி கொடுக்குறான்ல, ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, என்னை சிறு பிராயத்தில் இவர்களை இரக்கம் காட்டி என்னை வளர்த்ததை போன்று. இப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை அது. ஏன்னா பிள்ளைகளை வந்து சிறு வயதில் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, இரக்கத்தோடு வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பின்னால் என்ன பண்ணுது? அந்த பெற்றோருக்காக துவா செய்து, ரப்பிர்ஹம் முகுமா கமா ரப்பயானி சகீரா. என்ன எப்படி சின்ன பிள்ளைகளை என்ன எப்படி இரக்கத்தோடு வளர்த்தாங்களோ அதுபோல் யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்ற பிரார்த்தனையை குர்ஆன் மூலமாக நாம் தெரிய முடிகின்றது. சொர்க்கத்தில் ஒரு பெற்றோர், ஒரு தந்தை அல்லது தாய் சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்குமா? அந்த மனிதர் அல்லாட்ட கேட்பாரா, யா அல்லாஹ், ஏன்னா உலகத்தில் அமல் செஞ்சால் தான் சொர்க்கத்தில், இறந்து போனதுக்கு பின்னால் அமல் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, அவ்வளோதான் சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்தில் தரஜா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் தரஜா உயர்ந்துக்கிட்டே இருக்குது. யா அல்லாஹ், எனக்கு எப்படி இந்த தரஜா? நான் ஒன்றுமே அமல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றுமே அமல் செய்யலை, எதுவுமே செய்யலையே, எனக்கு எப்படி இந்த தரஜா, இந்த உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அல்லாஹு ஜல்லசானகு தாலா சொல்லுவானாம், லிஸ்திஃபாரி வலதிக்க லக, உன்னுடைய குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றதோ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அல்லது அல்லாஹும் மஃஃபிர் லஹு, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அந்த தந்தைக்கோ தாய்க்கோ தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் பதில் சொல்வான் அந்த மனிதரிடத்தில், ஓம் புள்ள உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றான், உன்னுடைய பிள்ளை உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்குறானோ அப்பொழுதுதான் உன்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய இது. அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த குழந்தையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. அதான் ஆரம்பத்தில் குல்லுக்கும் மஸ்ஊலுன், குல்லுக்கும் ராயின், ஒக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, உங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ குழந்தையை உருவாக்குறது நம்முடைய வேலை தானே, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தை நமக்காக பிரார்த்தனை செய்வார். உம்முல் முஃமினீன் ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றார், வந்து கேட்குறாரு, துக்கப்பிலூன சிபியான, பிள்ளைகள்லாம் நீங்கள் முத்தம் கொடுப்பீங்களா? நல்லா கவனிக்க வேண்டும் பெற்றோர்கள், தாய்மார் நல்லா கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிள்ளை தான் அது பெரிய ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய முத்தத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த தோழர் கேட்குறாரு, துக்கப்பிலு உன சிவியான, பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? ஃபமா நுக்கப்பிலு, நாங்கள் முத்தமிட மாட்டோம், முத்தமெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ அம்லி குலக நஸ அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன். அப்போ உன்னிடத்தில் இரக்கம் இல்லை, அதனால தான் நீ வந்து முத்தம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று அந்த தோழரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளிடத்திலே உள்ளன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நமக்காக துவா செய்யும், ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா, சின்ன பிள்ளைகளை என்னை எப்படி எங்கள் அத்தா வளர்த்தார், எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, அதுபோல் யாழ்லா அவர்களுக்கு இரக்கம் காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் அவன் கேட்பான், துவா கேட்பான். கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக உபதேசம். பிள்ளைகளுக்கு அடிக்கடி உட்கார்ந்து பிள்ளைகளிடத்தில் உபதேசம் பண்ணணும். நல்ல செய்திகளை பிள்ளைகளிடத்திலே சொல்ல வேண்டும். நிறைய நசிகத்துகள் செய்யணும். பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய வாஜிபுகளை பற்றி சொல்லணும், ஹலால் ஹராமை பற்றி பேசணும், குற்றங்களை பற்றி சொல்லணும். இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், வவசாபிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாகூப் யா பனிய இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யா பனிய என்னுடைய பிள்ளைகளே இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இறந்து போகும்போது முஸ்லீமாக தான் நீங்கள் மரணிக்கணும்னு சொல்லுவாங்க. வசியத். இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுப்பதும் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கும். லுக்மான் என்ற திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சூரா, லுக்மான் சூரா லுக்மான் சொல்லிட்டு ஒரு ஆபிது, ஒரு வணக்கசாலி. லுக்மான் என்பவர் நபி அல்ல, ரசூல் அல்ல, அது ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர். அந்த மனிதரை பற்றி அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க, யா பனிய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்கல துல்முனாதீம், எனதருமை மகனே நீ வந்து இணை வச்சிடாத, இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த லுக்மான், இந்த சூரா லுக்மானில் வரக்கூடிய அந்த பார்த்தோம்னா அதில் வரும், யா புனைய அக்கிமி ஸ்வலாத்த வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனதருமை மகனே நீ தொழு, நல்லதை ஏவு, கெட்டதை தடு, வரதில் கொஞ்சம் உனக்கு ஏற்பட்டதில் நீ பொறுமையாயிரு, இதெல்லாம் உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வரங்காலத்தில் என்றைக்காக ஒரு நாள் யோசனை பண்ணி பார்ப்பான், எங்கள் அத்தா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னுடைய அம்மா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அத்தா வந்து இப்போ தான் எனக்கு விளங்குது. ஏன்னா சில பேருக்கு விளங்காது, அந்த வாலிப பருவத்தில் சொல்கிறது விளங்காது. அவர் தந்தையாகி அவர் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தான் தெரியும், ஆகா நம்மளுடைய வாப்பா இது மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி அவருக்கு விளங்கும். இப்போ இதையெல்லாம் அவர்கள் உபதேசங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பதும் அந்த பிள்ளைகளுடைய அந்த வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அதுபோல் அவருடைய பொறுப்பு செய்ய வேண்டும் என்ற செய்தி. அதுபோல் இந்த வசியத்தில் ரொம்ப முக்கியமானது, முரஹலக பிஸ்வலாத்தி வஸ்தவிர அலைஹா, குடும்பத்துக்கு வந்து தொழுகையை ஏவ வேண்டும். தொலைச்சொல்லி பிள்ளை மனைவி மக்கள் எல்லாம் தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு வசிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுனன் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்வலாத்தி வகும் அபுனா உசபாசினின், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், 7 வயசானாலும் தொழுகையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறான். பயிற்சி 7 வயசில் சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறான். வகுரி பூகம் அலையா வகும் அபுனாவு அஸ்ரீன், 10 வயசு வரும் பொழுது பிள்ளைங்களை அடிக்கணும் தொழுகைக்காக. தொழுகலைன்னா அடிக்கணும்னா வேகமாக அடிச்சிடறதில்ல, சும்மா லேசான முறையில். அப்போ 3 வருட இடைவெளி கொடுக்குறாங்க, 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி பயானில் சொல்வதுண்டு, பெற்றோர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு பிள்ளைகளை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அவன் தொழுதாலும் பரவாயில்ல, தொழாவிட்டாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்கார வச்சுக்க. இது போன்ற சபைகளுக்கு வரும்பொழுதும் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஏன் இது போன்ற சபைகளுக்கு ஏன் அழைச்சி வரணும் அப்படின்னா, இதுபோல் நல்ல சபைகள், இது ஒரு மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய மஸ்ஜித், குர்ஆனை சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித், முதாக்கரா செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து 4 விதமான சிறப்புகள் கிடைக்குது. என்ன 4 சிறப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கி கொண்டே இருக்கின்றது. ஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்கு. நஸலத் அலைஹிமு சக்கீனா, அவர்களுக்கு அமைதி கிடைக்கின்றது, அமைதி இறங்குது இங்கே. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் இந்த சபையில். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தனக்கு பக்கத்தில் உள்ள வானவர்களிடத்திலே இந்த சபையில் இருப்பவர்களை பற்றி அல்லாஹ் அங்கே நினைவு கூறுகின்றான். இப்போ இந்த 4 சிறப்பு எங்கே கிடைக்குது? இது போன்ற கல்வி சபைகள், இது போன்ற குரானை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய சபைகள், மார்க்கத்தை பற்றி பேசப்படக்கூடிய சபைகள், இந்த சபைகளில் தான் இந்த நாலு சிறப்பு கிடைக்குது. இப்போ இந்த நாலு சிறப்பு நமக்கும் கிடைக்கணும், நம்முடைய மனைமார்களுக்கும் கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் எந்த சபைக்கு நல்ல சபைகளுக்கு செல்லும் பொழுது, இப்போ கல்யாண காட்சி அப்படின்னா எல்லோரும் குடும்பத்தோடு போகிறோம், எல்லோரும் போகிறோம். ஆனால் அதையெல்லாம் விட சிறந்த சபை இது மாதிரி கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை பற்றி விளங்குவதற்காக வரக்கூடிய இந்த சபை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நான்கு விதமான சிறப்பு அதுக்கு சொல்கிறார். அதுபோல பிள்ளைகளுடைய அஸ்திவாரம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. நண்பர்கள் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில், நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். நிறைய செய்திகள் பார்க்குறோம், ஆற்றுக்கு குளிக்க போகிறான், கிணத்துக்கு குளிக்க போகிறான், கடலுக்கு குளிக்க போகிறான்னு சொல்லிட்டு எவனப்போ ஏதாவது தள்ளி விட்டு வந்துடுறானுங்க, கடைசியில் பிணமாக தான் வெளியில் வருது. இப்போ நண்பர்கள், நண்பர்கள் சேரக்கூடிய நண்பர்கள், சில பேர் என்ன பண்ணுறான், நல்ல உயர்தரமான பைக் வாங்கி வச்சுக்கிறானுங்க, பைக் ரேஸ், மூணு பேர் நாலு பேர் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறாங்க, கடைசியில் பைக்கும் உடஞ்சி போய் பிள்ளைகளும் உடஞ்சி போய் சின்ன பண்ணாமல் போய் எல்லாமே ஜனாசாவை தான் தூக்கிட்டு வர்றாங்க. எல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை. இப்போ நண்பர்களை வந்து சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, மசலுல் ஜலீஸ் ஸாலிஹ், நல்ல நண்பருடைய உதாரணம், வல் ஜலீஸ் ஸூயி, கெட்ட நண்பருடைய உதாரணம், கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிஹில் கீரி, கஸ்தூரியை வைத்திருப்பவனும் நெருப்ப நெருப்ப ஊதக்கூடியவன், அதாவது கொல்லன் நெருப்ப ஊதி தயார் பண்ண அதாவது இரும்புகளை தயார் பண்ணக்கூடியவன், இந்த ரெண்டு பேருக்கு உதாரணமாக சொல்கிறாங்க, நல்ல நண்பன் கெட்ட நண்பனுக்கு. ஃபஹாமிலுல் மிஸ்க், அந்த வாசனை திரவியங்களை வைத்திருக்கக்கூடியவன், இம்மா ஐ யுஹ்தியக வஇம்மா அன் தபுதா மின்ஹு, ஒன்று உனக்கு அந்த வாசனை திரவியத்தை உனக்கு கொடுப்பான், அல்லது அவனிடத்திலிருந்து நீ விலைக்கு வாங்குவாய், வைமா அன் தஜித மின்ஹு ரீஹன் தய்யிபா, அல்லது அந்த வாசனையாவது உனக்கு வந்து மூக்கில் வரும், அழகாக அந்த வாசனையை நுகர்ந்து கொள்வாய். நல்ல நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன, வாசனை திரவியத்தை வைத்துக்கொள்ள ஒரு அத்தர் வியாபாரின்னு வச்சுக்கோ, ஒரு சென்ட் விற்கிறோம் வச்சுக்கோ, சென்ட் ஒன்று உனக்கு ஒரு பாட்டு சென்ட்டு கொடுப்பார், அல்லது அவரிடத்திலிருந்து நீ வாசனையை நீ வாங்கி கொள்ளுவாய், அல்லது அந்த வாசனையாவது நீ நுகருவாய், வைமா அன் தஜித மின்ஹு ரீஹன் தய்யிபத்தன், ஒரு நல்ல ஒரு வாசனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, அந்த நெருப்பை இரும்பை உருக்கக்கூடிய அவனை கொல்லன், கொல்லனை உதாரணமாக சொல்கிறாங்க, இம்மா ஐ ஹரிக சியாபக்க, ஒன்று உன்னுடைய ஆடையை அவன் எரிச்சிருவான், பக்கத்தில் போய் இந்த என்னாவும் நெருப்புப்பட்டு உன்னுடைய ட்ரெஸ்ஸு போயிடும், அல்லது வைம்மா அன் தஜித மின்ஹு ரீஹன் ஹபீசத்தன், அல்லது அவனிடத்திலிருந்து ஒரு கெட்ட வாசனையை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதான் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்குறாங்க, பிள்ளைகள் வந்து நண்பர்கள், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் இருப்பான். இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க, பல்கலைக்கழகத்துக்கு போகிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் தான் சேரக்கூடிய அந்த நண்பர்கள் தொழுகையாளி நண்பர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் சேர்ந்து தொழுவும், தான் சேரக்கூடிய நண்பர்கள் வேறு விதமாக இருந்தார்கள் இந்த பிள்ளை என்ன பண்ண அதோடு போய் சேர்ந்துடும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்ல நறுமணம் என்ன, நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ போதைப் பொருள்கள்லாம் வந்துருச்சு, பிள்ளைகள்லாம் வீணாக போய்கிட்டு இருக்கிறாங்க, கல்லூரி பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ பிள்ளைகள் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க, என்ன காரணம், கூட நட்பு. இப்போ பிள்ளைகள் யாரிடத்தில் பழகிறாங்க, யாரோடு இருக்கின்றார்கள், எங்கே செல்லுகின்றார்கள் என்றதையும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும், அதுதான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. குல்லுக்கும் ராயின், நீங்கள் பொறுப்புதாரிகள், வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம போய் நாளைக்கு போய் நம்ம கையை தூக்கிட முடியாது, அல்லாட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது, உனக்கு குழந்தையை நான் கொடுத்தேன், ஒரு அமானிதம் சொல்றாங்க, உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். பிள்ளைகள் வந்து ஒரு அபானிதம், பிள்ளைகள் ஒரு ஹிபா, ஒரு அன்பளிப்பு. இப்போ இந்த அன்பளிப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்ரு அலா தீனி கலீலிஹி ஃபல் யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். உங்கள் ஒருத்தர் யாரோடு சேருவது என்பதை அவர் சிந்தனை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். இப்போ சேர்ந்து இருக்கிற ஒரு வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தாலும் சரி, நல்ல நண்பர்களோடு சேரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், பள்ளியாசலுக்கு போகிற ஒருத்தரோடு சேர்ந்தனா அவர் பள்ளிக்கு அழைச்சிட்டு வருவார், கடைவீதியில் உட்காந்துருக்கவரோடு பேசுனா கடைவீதிக்கு தான் அழைச்சிட்டு போவார். அதுதான் உதாரணம். அப்போ பிள்ளைகளுக்கும் சரி நாமும் சரி நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். முன்மாதிரியாக இருக்கணும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நிறைய பெற்றோர்கள் அப்படி செய்கிறதில்ல, குதுவாம்பாங்க, குதுவா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்மாதிரி, முன்மாதிரின்னா என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு வந்து ஒழுங்கை சொல்லி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு தர்பியா செய்கிறது, இது வந்து பெற்றோர்களுக்கு கடமை. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவங்க செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோனு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அவனை செய்ய வேணாம்னு நம்ம செஞ்சுட்டு உட்காந்தோம்டா, அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ பிள்ளைக்கு ஒரு ஒரு தடை செய்யும் பொழுது நாமும் நம்மை தடை செய்து கொள்ள வேண்டும். பெற்றோர் வந்து பிள்ளைக்கு வந்து பொதுவாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லிட்டு நாம் செய்யாமல் இருக்காது. இப்போ வந்து பிள்ளைய பார்க்குறான், ஒரு தகப்பன், எப்பா நீ சிகரெட்லாம் குடிக்காத அப்படின்னு சொல்கிறார் பிள்ளையை பார்த்து. இவர் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார், அப்போ எப்படி அவர் வந்து எடுத்துக்குவார். இப்போ இவர் முதல்ல என்ன பண்ணணும், விடணும், விட்டுட்டு பிள்ளைக்கு சொல்லணும். நல்லா சொல்கிறான், லிமத்த கூலூட மாலா தஃபாலும், செய்யாத ஏன் சொல்கிறீங்கன்னு நல்லா சொல்கிறான், நீங்கள் செய்கிறத தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ பிள்ளைக்கு மட்டும் ஒன்றை சொல்லிவிட்டு பெற்றோர் வந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த பிள்ளை வந்து அதை எடுத்துக்காது. அதனால தான் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு, முன்மாதிரியாக பெற்றோர்கள் திகழ வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், அதே நேரத்தில் பெற்றோர்களும் அதை செய்யணும், அதாவது நன்மையான காரியத்தை செய்யணும். அது மாதிரி தீமையை தடுக்கணும், பெற்றோர்களும் அந்த தீமையை தடுத்து விலகி இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சரியான முன்மாதிரியாக அந்த பெற்றோர்கள் இருக்க முடியும் என்ற செய்தியை நாம் இந்த நேரத்தில் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குறளில் வசனம் சொல்கிறான், அத்தமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்சௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூன அல் கிதாப். அல்லாஹ் கேட்குறான், மக்களுக்கு நல்லதை நீங்கள் ஏவுகிறீர்களா, நீங்கள் உங்களை மறந்துட்டு அப்படின்னு நல்லா கேட்குறான். இப்போ தாவா பிரச்சாரம் பண்ணுறவங்க, மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தை நாம் வந்து மக்களுக்கு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை முதல்ல பணி செய்கிறவங்க அதை வந்து செயல்முறையில் கொண்டு வரணும், அதுக்கடுத்து தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். முருகன்னாச பில்பிர், மக்களுக்கு பிற நன்மையை ஏவிட்டு ஓ தன்சௌனாம் ஃபுசக்கும், நம்மளை நாம் மறந்தோம் என்றால் அதை விட குற்றம் வேறு எந்த குற்றமும் இல்லை உலகத்தில். வாழ்த்தும் தத்லூனல் கிதாப், கிதாபை நீங்கள் ஓதிக்கொண்டு என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் கேட்குறான். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் சரியான முறையில் சொல்லணும், அவர்களும் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லுவாங்க, ஒமா உரீது அன் முஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹூ, எதையெல்லாம் உங்களுக்கு நான் தடுத்தேனோ அதன் பக்கம் நான் சொன்னதுக்கு மாற்றமாக நான் ஆட மாட்டேன். ஒமா உரீது அன் உஹா, உங்களுக்கு மாற்றம் செய்ய நான் விரும்ப மாட்டேன். இலாமா அன்ஹாக்கும் அன்ஹூ, எதை நான் உங்களுக்கு தடுத்தனும், இப்போ உங்களுக்கு நான் எதை தடுத்தனோ அதில் நான் எந்த மாற்றமும் செய்ய மாட்டேன், நானும் என்னையும் தடுத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை அவர்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு அன்போடும் அரவணைப்போடும் இரக்கத்தோடும் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கும் பொழுது சமமான முறையில் கொடுக்க வேண்டும், இன்னும் சொத்து பங்கீடு செய்தாலும் சமமாக செய்யணும், பிள்ளைகளுக்கு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளோடு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு முக்கியமாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கேன். பிள்ளை கட்டுப்பட மாட்டேங்கிறான், செயல்பட மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். ஒரே ஒரு ஆயுதம் என்ன, துவா தான். ஏன்னா தந்தை தாய் செய்யக்கூடிய துவா உடனே அங்கீகரிக்கப்படும், பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா, அந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய துணைவியர்கள் மூலமும் நம்முடைய சந்ததிகள் மூலமும் நமக்கு அல்லாஹ் கண்குளிர்ச்சியை தர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களுக்கு தலைவராக அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையோடு எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி விஹம்தி சுப்ஹானக அல்லாஹும்ம விஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.
1: இதுவரை நேர்மும் விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். இந்த விசேட மார்க்க சொற்பொழிவானது இலக்கம் 12 கால்ஸ்ட்ராஷா புப்ளிங்கன் என்ற நகர் 2 கால்ஸ்ட்ராஷா புப்ளிங்கன் என்ற

0: இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த சிஎம்எஃப் உடைய அனைத்து அங்கத்தவர்களுக்கும், குறிப்பாக சகோதரர் ஃபைசல் மௌலவி மற்றும் தொழில்நுட்பத்தில் என்னோடு உதவிகள் செய்திருந்த சகோதரர் மிஸ்ரீன் மற்றும் ஸ்டார் எஃப்எம் மற்றும் முஸ்லீம் வானொலியுடைய ஜெர்மன் விரிவாக்கல் பிரிவைச் சேர்ந்த சகோதரர் அஸ்லமுக்கும் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இனிய சலாம் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று அன்புடன் ஈஎல் நௌஃபர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேடம் மார்க்க சொற்பொழிவு 2025.
0: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் மார்க்க சொற்பொழிவு.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு.

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவம் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான என்ன தெரியுமா, அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது. அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து

0: கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள், நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள். இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் இதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றியிருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழைவிடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கு ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர, அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான். அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிடு நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடமும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்ற அர்த்தம் அல்ல, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனயீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது ஒன்றும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயது ஆனதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய் விடலாம்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காத்தலையில் ரமலான் வசந்தம்.
3: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم وقال النبي صلى الله عليه وسلم اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول الله صلى الله عليه وسلم. நன்னியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறக்கிய இந்த குர்ஆனிலே 3வது சூராவாக கருதப்படும் சூராதான் சூரா ஆல இம்ரான். சூரா பக்கராவுக்கு அடுத்த சூராவாக இந்த சூரா ஆல இம்ரான் கருதப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு சூராவாக நாம் பார்த்து வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அதிகமாக இந்த குர்ஆனை ஓதும் பொழுது அதற்குள்ளிருக்கும் விடயங்களை எல்லாம் விளங்கி ஓதுவோமாக இருந்தால் அந்த குர்ஆனுடைய சிறப்பும் அந்த குர்ஆனுடைய வல்லமையும் கல்பில் பொதிந்து கொள்ளும். விளங்காமல் ஓதுவோமாக இருந்தால் அது ஏதோ ஓதிக்கொண்டு செல்வதுதான் போகுமே தவிர அதனால் அடைய வேண்டிய பிரயோஜனங்களை எங்களால் அடைய முடியாமல் போய்விடும். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஆல இம்ரானுக்கு ஏன் இந்த சூரா ஆல இம்ரான் என்று பெயர் வந்தது? ஆல இம்ரான் என்பது இம்ரானுடைய குடும்பம். ஹஸ்ரத் மரியம் அலைஹி சலாமுடைய வாப்பாதான் இம்ரான் அஹ்லு இம்ரான். ஹஸ்ரத் ஈசா அலை சலாமுடைய தாய் மரியம் அலைஹி சலாத்துடைய குடும்பத்துடைய செய்தி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் கொண்டு வருவதால் தான் இதற்கு ஆல இம்ரான் என்று பெயர் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சூராவை ஓதும் பொழுது நமது உள்ளத்தில் வர வேண்டிய முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள், இஸ்முல் ஆலம் 3 சூராக்களில் தான் இருக்கின்ற. இஸ்முல் ஆலம் என்றால் என்ன? அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர். அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், அதை கொண்டு அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்து விடுவான். ரமலானுடைய காலம், சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், அதிகமாக நாம் துவாக்களில் ஈடுபடுகிறோம். நம்முடைய துவாக்கள் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இஸ்முல் அஅ்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹுடைய பெயரை தேடி துவா செய்ய வேண்டும். அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஸ்முல்லாஹில் அஅ்தம், அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், ஃபீ தலாதி சுவரின் மினல் குர்ஆன், குர்ஆனில் மூன்று சூராக்களில் தான் இருக்கின்றது. முதலாவது சூரா சூரத்துல் பகரா, இரண்டாவது சூரா சூரா ஆல இம்ரான், மூன்றாவது சூரா சூரா தாஹா. இந்த சூரத்துல் பகராவிலே ஆயத்துல் குருசி இருப்பது நமக்கு தெரியும். இந்த ஆயத்துல் குருசியில் இஸ்முல் ஆதம் இருக்கிறது, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சூரா பக்ராவில் உள்ள இஸ்முல் ஆதம் அதுதான். இரண்டாவது சூரா ஆல இம்ரானில் எங்கு இஸ்முல் ஆதம் இருக்கிறது? சூரா ஆல இம்ரானுடைய முதலாவது ஆயத்திலே அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆல இம்ரானுடைய முதல் வசனமே இஸ்முல் ஆதம் தான். ஓதும் பொழுது கொஞ்சம் சிந்தனை கெடுங்கள். ஓதக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஆல இம்ரானுடைய முதல் ஆயத் அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று, ஹய்யுல் கய்யூம் அதை ஓதியதோடு அல்லாஹுடம் கையேந்துங்கள், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹுடம் இறைஞ்சுங்கள். இந்த இஃப்தாருடைய வேளையிலே நீங்கள் யா ஹய்யு யா கய்யூம். மூன்றாவது இஸ்முல் அஅ்தம் இடம் பெற்றிருக்கும் சூரா சூரா தாஹா. சூரா தாஹாவிலே وَعَنَتِ الْوُجُوهُ لِلْحَيِّ الْقَيُّومِ وَعَنَتِ الْوُجُوهُ لِلْحَيِّ الْقَيُّومِ. அந்த ஹய்யுல் கய்யூமுக்காக உலகத்தில் இருக்கும் அனைத்து முகங்களும் கட்டுப்படுகின்றது. ஹய்யுல் கய்யூம் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா, இதற்கு மறுபேர் தான் அஸ்ஸஹ்ரா. நபியவர்கள் சொன்னார்கள், இந்த ஸஹ்ராவைன் என்ற ரெண்டு சூராக்கள் குர்ஆன்ல இருக்கிறது, ஒன்று சூரா பக்ரா, இரண்டாவது சூரா ஆல இம்ரான். இந்த இரண்டையும் ஓதுங்கள், அது கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும், சிபாரிசு செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய காலம், வேறு விடயங்களை எல்லாம் பேசாமல் ஏன் இதை பேசுகிறோம் என்றால், சகோதர சகோதரிகளே, குர்ஆனை ஓதுவதற்கு ஆசை வர வேண்டும், சூரா ஆல இம்ரானை பிறட்டினால் ஆசை வர வேண்டும். சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். உங்களுடைய குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். அந்த ஆயத்துக்கு சொல்வது தைபா, மனமானவர்களின் தன்மைகள். நீங்களும் வீடுகளில் ஓதுவீர்கள். ஓதும் பொழுது இந்த 17வது ஆயத்திலே அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முஸ்தூஃபிகீன வல்முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், ஐந்து சிஃபாத்துகள், ஐந்து தன்மைகள். அஸ்ஸாபிரீன, பொறுமையுள்ளவர்கள், வஸ்ஸாதிகீன, உண்மையாளர்கள், வல் கானிதீன, அல்லாஹ்வின் பக்கம் சாயக்கூடியவர்கள், வல் முஃபிகீன, செலவழிக்க கூடியவர்கள், வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார். சஹருக்கு எழும்புறோமே, 34 இன்ஷா அல்லாஹ் சஹருக்கு எழும்புவோம். சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள், நோம்போடு தொடர்புடையதுதான் இந்த குர்ஆன். சஹர் நேரத்தில் வெறும் சாப்பாடுகளிலோ வேறு விடயங்களிலோ நேரத்தை வீணடித்து விடாமல் சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார். மூமீன்களுடைய சிஃபாத்துகளில் ஒன்று சஹர் நேரம். ஒரு 100 இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அஸ்தஃகஃபிருல்லாஹல் அஸீம வதூபு இலைஹி, استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه எந்த இஸ்திக்ஃபாரை செய்ய முடியுமோ செய்யுங்கள். அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே அல்லாஹ் இந்த விடயத்தை கொண்டு வருகிறார். இன்று ஓதக்கூடிய இந்த சூரா ஆல இம்ரான் 5 சிஃபாத்துகள். முதலாவது சிஃபத் என்ன? அஸ்ஸாபிரீன், நோம்பால சபர், நோம்பால சபர் கிடைக்கும். வஸ்ஸாதிகீன், உண்மை, நோம்ப பிடிச்சு யாரும் போய் பேச மாட்டோம். அடுத்தது வல் கானிதீன், நோம்ப பிடிச்சிட்டு குரான் ஓதுவோம், வேறு வேறு அமல் செய்யறதால் அல்லாஹுவ நெருங்குவோம். நாலாவது வல் மூஃபிகீன், நோம்ப பிடிச்சிட்டு செலவழிப்போம். சகோதரர்களே, சஹருக்கு பள்ளிவாசல்ல, இஃப்தாருக்கு ஏழைகளுக்கு நாங்கள் கொடுப்போம். சஹர் செய்யுங்க, இஃப்தார் செய்யுங்க. கடைசியான அமல் 5வது அமல் தான் நோம்ப பிடித்துட்டு வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரம் இஸ்திக்ஃபார் செய்தல். இதை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இதில் இந்த சூரா ஆல இம்ரானில் 200 ஆயத்துகள் இருக்கிறது. நீங்க சூரா ஆல இம்ரான ஓதினால் கிட்டத்தட்ட 14,762 எழுத்துக்கள் இருக்கிறது. 14,762 எழுத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்குங்கள், எவ்வளவு நன்மை கிடைக்கும். இதுதான் ஆசவாரம் சூரா ஆல இம்ரான். பெரிய சூரா, ஆனா ஓதனு ஏன் இதுல 200 ஆயத், இதுல 14,762 எழுத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்கி பாருங்கள். அதைவிட விசேட அம்சம் என்ன தெரியுமா? சூரா ஆல இம்ரானில் 200 தடவை அல்லாஹ் என்ற லஃப்துல் ஜலாலா வருகிறது. 200 தடவை அல்லாஹுடைய பெயர் வருகிறது. அந்த இடங்களில் வட்டமிடுங்கள். அல்லாஹ் யார் என்பதை 200 தடவை சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமலானில் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது எந்த அளவு ஈமான் அதிகரிக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஈமான் கூட வேணும், இல்லாவிட்டால் குர்ஆனை ஓதி என்ன பலன்? அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் 7 நாளைக்குள் குர்ஆனை முடிப்பார்கள். இந்த சூரா ஆல இம்ரானில் அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூரா ஆல இம்ரானில் கடைசியாக வரக்கூடிய, அதாவது 190வது ஆயத்திலிருந்து கடைசி வரை, சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து கடைசி வரை கையில் குர்ஆன் இருந்தால் கொஞ்சம் குர்ஆனை எடுங்கள். 190 என்றால் மொத்தம் சூரா ஆல இம்ரான் இருப்பது 200 ஆயத்துகள் தான். 190வது ஆயத்திலிருந்து சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கி எழும்பி விழித்து மிஸ்வாக் செய்து வுது எடுத்து இந்த ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு எழும்பி 2 ரக்கா தொழுதார்கள். நீளமான தொழுகை, நீளமான ருக்கூ, நீளமான சுஜூத். பிறகு தூங்கினார்கள். நபி அவர்கள் தூங்கினால் கொரட்டை சத்தம் கேட்கும். திரும்ப 3 எழும்பினார்கள். 6 ரக்கா தொழுதார்கள், அதாவது 3 தடவை தொழுதார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இன்றிரவு எனக்கு ஒரு ஆயத் இறங்கியது. வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, அதை ஓதி அதை சிந்திக்காமல் விட்டவன் அவன் நாசமடைந்து விட்டான். என்ன ஆயத் சகோதரர்களே? إِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ لَآيَاتٍ لِّأُولِي الْأَلْبَابِ. அல்லாஹ் சொல்றான், வானங்களில் பூமியில் இரவு பகல் மாறி மாறி வருவதில் அத்தாட்சி உள்ளவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. சும்மா உலகத்துல வாழாதீங்க, உலகத்தை கொஞ்சம் பாருங்க, இந்த ஏழு வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், தஹஜ்ஜத்ல எழும்பி ஓத வேண்டிய ஆயத், தஹஜ்ஜத்ல கருத்தை விளங்கி ஓதுங்க. வானங்களுடைய படைப்பு, பூமியுடைய படைப்பு, இரவு பகல் மாறி மாறி வருகிறதா, இதில் புத்திசாலிகளுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இதை சிந்திக்கிற ஒரு மனிதன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. الله سلران அந்த புத்திசாலிகள் இருக்கிறார்களே, அல்லதீன யதுகுரூன அல்லாஹ், அல்லாஹுவை திக்ர் செய்வார்கள், கியாமன் நின்றவர்களாக, வகுஊதன் உட்கார்ந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம் விலாப்புறங்களில் தூங்கியவர்களாக, திக்ர் மாத்திரமல்ல, வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள். சிந்திப்பது மாத்திரமல்ல, ரப்பை அழைப்பார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இவை எதையும் நீ பொய்யாக பாத்திலாக படைக்கவில்லை, சுபஹானக் நீ தூய்மையானவன், ஃபகினா அஸாபன்னார் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஒரு துவா. இரண்டாவது துவா அவங்க கேட்பார்கள், ربنا انك من تدخل النار فقد اخزيته وما للظالمين من انصار. ربே, நீ நரகத்தில் நுழைவித்தால் அவன் கைசேதம் அடைந்து விட்டான், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது. ரப்பே, அல்லாஹ்வை தஹஜ்ஜத்ல இந்த துஆக்களை ஓதும். சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து 200வது ஆயத்து வரை சகோதரர்களே, ரமலான் 34வது இதை ஓதுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். குர்ஆன் இறங்கிய மாதம். இரண்டாவது துவா. மூன்றாவது துவா, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினூ பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. ரப்பே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த பொழுது, ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைத்த பொழுது, நாங்கள் ஈமான் கொண்டோம் ரப்பே. அல்லாஹ் கிட்ட சொல்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முனாதி, எங்களை அழைத்தார்கள் ஈமானின் பக்கம், நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் ரப்பே. அடுத்த துவா, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக, நல்லடியார்களோடு எங்களை மௌத்தாக்குவாயாக, பாவிகளோடு எங்களுக்கு மரணத்தை தந்து விடாதே ரஹ்மானே. நாலாவது துவா. ஐந்தாவது துவா, ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக், யா ரப்பே ரசூல்மார்களுக்கு வாக்களித்த ஒன்றை எங்களுக்கும் தருவாயாக, வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் எங்களை கைசேதம் அடைந்தவர்கள் ஆக்கிவிடாதே, கியாமத்துடைய நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே, இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத், ரப்பே நீ வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாய். அது பரோ, ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னீ லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா பஅதுகும் மின் பஅத் ஃபல்லதீன ஹாஜரு வ உக்ரிஜு மின் தியாரிஹிம் வ ஊது ஃபீ ஸபீலி وقاتلوا وقتلوا لو كفرن عنهم سيئاتهم ولو دخلنهم جنات تجري من تحتها الأنهار சவாபம் மின் இந்தில்லாஹ் வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னு ஸவாப். சகோதர சகோதரிகளே, இந்த பத்து ஆயத்துகளும் சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய இந்த பத்து ஆயத்துகளும் ஒரு மனிதன் இதை ஓதி சிந்திப்பானாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மக்ஃபிரத்தை மன்னிப்பை அல்லாஹ் நசீபாக்கி விடுவார். இந்த அளவு விசேடம் நிறைந்ததுதான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, இந்த சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரான் எங்களுக்கு கற்றுத்தந்து அல்லாஹுடைய குதரத்துகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் எங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹதுடைய யுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்லித்தருகிறான். இவ்வாறெல்லாம் பெரும் ஒரு பொக்கிசம் அடங்கிய ஒரு சூரா தான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, கவனமெடுத்து ஓதுவோம், கவனமெடுத்து ஓதுவோம், ஓதுவோம் சகோதரர்களே. மிக இலேசு, இது மிக இலேசானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த சூரா ஆல இம்ரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த சூரா ஆல இம்ரான் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்குவானாக. இந்த சூரா ஆல இம்ரான் நமக்கு ஷஃபா செய்யக்கூடிய சூறாவாக யா அல்லாஹ் நமக்கு ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சூரா ஆல இம்ரானுடைய கடைசி பத்து ஆயத்துகளை மவுத் வரை ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலையில் கேட்டது ரமலான் வசந்தம். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான்.
2: நினைத்தாலே அருள் கதவு திறந்து விடும், உன்னை துதித்தாலே அருள் மழை பொழிந்து விடும்.
5: வானொலி வரலாற்றில் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகள்.
6: அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
5: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் முஸ்லிம் வானொலி.
3: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
7: யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا எல்லாபுகளும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஇ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமைச்சவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, வஇதா ஜாஅக்கல்லதீன யுஃமினூன பிஆயாதினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். நபியே, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உங்களிடம் வந்து நின்றால் நீங்கள் யூமினூ நபி ஆயாத்தினா, எங்களுடைய வசனங்களை நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால் ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், அந்த மக்களுக்கு அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நிச்சயமாக உங்கள் இறைச்சகன் இரக்கம் காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅ பி ஜஹாலத்தின், உங்களில் ஒருவர் யார் பாவமான காரியத்தை அறியாமையால் ஒரு தீமையை செய்து, சும்மத்தாப மின்பாதிகி, அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து தௌபா செய்து, வாஸ்லஹ, தன்னுடைய காரியத்தை அவர் சீர்திருத்தி கொள்வாராக இருந்தால், ஃபஅன்னஹு கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சூரத்துல் அன்னாமினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை பற்றி சொல்லி காட்டுறான். அப்போ நம்முடைய வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் வந்தால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லம்மா கபல்லாஹுல் கல்க கதப கிதாபன் ஃபஹுவ இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து விட்ட போது அவனுக்கு அருகிலே அர்ஷின் மீது அல்லாஹு தஆலா எழுதினான், இன்ன ரஹ்மத்தி சபகத் கதபி, நிச்சயமாக என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா எழுதினான் அப்படிங்கிற செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, நரகம், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதை விட அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய இரக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, அல்லாஹ் கருணை காட்டியவனாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எழுதிட்டான், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இரக்கம் மிஞ்சி விட்டது என்று, அதை விட இது அதிகமாகிவிட்டது அப்படி என்று சொல்லி காட்டுறாங்க. நம்மளும் இயல்பாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும்போது பிள்ளைகள்கிட்ட நம்ம அல்லாட கோபத்தை தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் தண்டிப்பான் என்று நம்ம ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்யக்கொள்ள அல்லாவை வந்து தண்டிப்பான்னு சொல்கிறோம், தண்டிப்பான் தான் அப்படி தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனால் அதை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய கருணையை பேச மறந்துட்டேன். நம்ம அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்க்கு மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவன், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் அருள் செய்வான், இப்படி அல்லாஹ்வை பற்றிய கருணையை கூடுதலாக பேசி அல்லாஹோட கோபத்தை குறைவாக பேசணும். ஏன்னா அல்லாஹோட கருணை தான் இறக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து நமக்கும் கூட அல்லாஹ்வை நெருங்கிறது, இபாதத் செய்கிறது ரொம்ப ஒரு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹோட இறக்கத்தை, அல்லாஹோட மன்னிப்பை, அல்லாஹோட கருணையை மட்டும் தொடர்ந்து பேசினா அவன் பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு போய்த்திருவான், நல்லா மன்னிப்பான் தானே என்றுட்டு பாவம் செஞ்சுட்டு பேய்த்திருவான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினப்பு நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா, அல்லாஹ்வுக்கு அவனுடைய அருளை பற்றி பேசும்போது தெரியாதா? ஆனால் உண்மையிலே ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசும்போது அவன் பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாள் நினைக்க மாட்டான். இவ்வளவு கருணை காட்டக்கூடிய, இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ்வுக்கிட்ட நாம சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எங்கே போகிறதுன்ட்டு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய தாரவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது. நம்ம ஒருத்தருக்கிட்ட வேலை செய்கிறோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ஒரு நேரம் நம்ம ஒரு மணித்தியால் நம்ம போகலாட்டி கூட அதுக்கும் சம்பளம் பண்ணுறாரு, இடையில லீவு, பொண்டாட்டு பிள்ளையில் சோமில்லை, இப்போ புள்ள கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு அலவன்ஸும் நமக்கு கிடையாது, அவர் கரெக்டாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறாரு அப்படி என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம விசுவாசமாக நடக்கிறத விட பேசினத்தை விட கூட தாரான், இருக்கிறத இன்னும் அள்ளித்தாரான், அதிகமான நமக்கு இன்னும் சலுகைகளை தாரான் அப்படி என்று சொன்னால் இவ்வளவு செய்கிறவனுக்கு எவ்வளவு கடமைப்படணுங்கிற மனசு தான் வரும். அப்போ யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டும் போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், என்னுடைய கருணை என்பது எல்லா விஷயங்களிலும் விசாலித்து விட்டது. நிச்சயமாக அதனை நான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு, என்னை அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் கடமையாக்கிவிட்டேன். மேலும் ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு நான் அதனை கடமையாக்கிவிட்டேன். நிச்சயமாக அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என் செல்லி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி, சொர்க்கம் என்பது உங்கள் ஒருவருக்கு தன்னுடைய செருப்பினுடைய பட்டியை விட பக்கத்தில் இருக்கிறது. ஒன்னார்வு மிசலதாலி, நரகமும் அது போன்றுதான் அப்படி என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டேங்கிறான், அது அல்லாததை அவன் நாடியோர்களுக்கு மன்னிப்பான் அப்படி என்கிறான். அப்போ அல்லாஹ் அவன் நாடியோர்களுக்கு மன்னிக்கிறான் என்பது ஏனைய பாவங்களை, இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கருணையை சுட்டி காட்டக்கூடியதாகத்தான் என்ன செய்து இதில் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஜுமர் 53வது வசனத்தில் அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அவன் மன்னிக்கக்கூடியவனுங்கிறத சொல்கிறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முதல் வசனமே அல்லாட கருணையை அதுக்குள்ளே உள்ளடக்குது. ஏன்னா அன்றைக்கு இயல்பாகவே நம்ம எல்லாரும் பேசும்போது, எந்த மொழியில் நம்ம பேசினாலும், நம்ம பேசும்போது நல்லது ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். நல்லது செய்கிறவர் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருன்றா, அவன் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம மதமும் கிடையாது, நம்ம கண்டதும் கிடையாது, நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் நாட்டுக்காரன்றோம், நம்ம நாட்டுக்காரன்றோம். அப்படியே வந்து அது நம்ம ஊராக இருந்தால், அது எங்கள் ஊர் ஆள், எங்களோட கிழக்கு மாகாணம், எங்களோட வடக்கு மாகாணம் அப்படி என்ன நேருவோம், செல்லிடுவோம். அப்படியே நம்ம மதமாக இருந்தால் எங்கள் ஆளுன்னு சொல்லிடுவோம். நம்ம எங்கள் முஸ்லீம் ஒரு ஆள் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்கிறோம். உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் செய்திருக்கிறான், அவன் முஸ்லீம்னா அது நம்முடைய முஸ்லீம் ஒரு ஆள் செஞ்சிருக்கிறாரன்றோம். அப்போ நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்து பேசுவோம், கெட்டது செய்யும்போது பெத்த பாப்பாவே தள்ளி வச்சுருவோம். பாப்பா தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் நம்ம உமா கிட்டே சொல்லுவோம், உன் புருஷனை வந்து வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுவோம், உண்ட புருஷன்ருவோம். உலகிட்டா சொந்த சகோதரனை பார்த்து சொல்லுவோம், உங்கள் வாப்பா ரொம்ப துள்ளுறாரு அப்படி என்று சொல்லி நம்ம நெஞ்சிடுவோம், சொல்லிடுவோம். சொந்த வாப்பாவை உன்னை வாப்பா வந்து என்ன செய்ய செல்லு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க செல்லுன்றுவோம். அவன் சகோதரனுக்கு தான் வாப்பா பார்க்கும், அவனுக்கு வாப்பா பார்க்க மாட்டான், கோபம் வந்தோடனே. அப்போ சொந்த பிள்ளைய கூட கொண்டாட்டிக்கிட்டே செல்லுவோம், உன்னை புள்ள படுத்துகிற பாடப்பாடு, உன்னை பிள்ளை என்ன வேலை செய்யலாம் பாருன்றுவோம். அப்போ மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சால் சொந்தத்தையே தள்ளி வைப்போம், நல்லது செஞ்சா தள்ளி இருக்கிறதையே சொந்தமாக்கி கொள்வோம். இது இயல்பு. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்றான், இஸ்ரவேலர்களே பனு இஸ்ரவேலர்களே என்று கூப்பிட்றான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று கூப்பிட்றான். இப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த மக்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டாலும், இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் பாவிகளே என்று கூப்பிட்றான். அதை கூட தொடக்கத்தில் எப்படி சொல்றான்னு சொன்னால், அம்புசியும் பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. பொதுவாக தவறு செஞ்ச நாமளே நம்மளோட சேர்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் மற்றது தனித்தனியா சொன்னாலும் பாவம் செஞ்சவர்களே என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால், அம்புசியும் பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படி என்று கூப்பிட்டு, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. இன்னல்லாஹு யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு வல் கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான். ரஹீம்ங்கிறது இரக்கம் உள்ளவன், அவன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அப்ப இந்த வசனத்துல பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையை எவ்வளவுக்கு மேம்படுத்தி சிறப்பா சொல்லி காட்டுறாங்கிறத பாருங்க. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு வசனமாக இருக்குது. அல்லாட கருணையை செல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ அப்படி அவ்வளோ இரக்கமுள்ளவன் அல்லாஹ், நம்ம மேலே அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் என்ன செய்கிறான் இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேகுன் கபீருன் ஹரமுன் சகத ஹாஜபாஹு அலா ஐனைஹி, ஒரு வயதான ஒருத்தர் வாரார். எப்படி வயதானவர் என்று சொன்னால், ரொம்ப நரை விழுந்த கூனுண்ட தன்னுடைய புருவ முடிகளெல்லாம் கண் புருவத்தின் முடிகளெல்லாம் கொட்டுப்பட்ட ஒருவர் முதிர்வுன் அலாசா ஒரு பொல்லை ஊன்றி கொண்டு வருகிறார். பொல்லை ஊன்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வாரார். ஹத்தா காம பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் வருது, இதில் யார் முஹம்மது என்று கேட்டார்ண்டு, யார் முஹம்மது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அரஐத ரஜுலன் அமல துனூப குல்லஹா லம் யத்ருக் தாஜ்ஜதன் வல ஹாஜ்ஜதன் இல்லா தஹா. அவர் என்ன சொல்கிறாருண்டா, ஒருத்தர் வந்து எல்லா பாவங்களும் செய்திருக்கிறார். அவர் எப்படி பாவம் செய்திருக்கிறார்னா, தேவைப்பட்ட பாவம், தேவையில்லாத பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாம் செஞ்சுக்கிறார். அதாவது தாஜ்ஜதன்டா சின்ன பாவம், அது அவசியமே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, போகும்போது அடிச்சுட்டு போகிறான், அவனுக்கு தேவையே இல்லாத ஒன்று. அப்போ ஒரு ஒரு சின்ன பாவத்தையும் செய்கிறான், பெரிய பாவத்தையும் செய்கிறான். லவ் குஸிமத் ஹத்தியத்துஹு அலா அஹ்லில் அர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை பிரித்து பிரித்து கொடுத்தால் அஹ்லகத்துஹும், எல்லாரையும் அந்த பாவம் நரகத்தில் போட்டுரும், அழிச்சு போட்டுரும். அவ்வளோ பாவத்தை ஒத்த ஆள் செஞ்சிருக்கிறான். அன்னஹு மின் தௌபா, அவருக்கு வந்து அலஹு மின் தௌபா, அவருக்கு வந்து என்ன இருக்குது, மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ படர்க்கையில் தான் கேள்வி கேட்குறார். ஒருத்தன் பாரான் வந்து வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் பாவம் செஞ்சிருக்குது, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்குது, இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பேனா அப்படி என்றால், இந்த கேள்வி எவ்வளோ பெரிய பாவம் என்றால், உலகத்தில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளை செஞ்ச பாவமே நரகத்து போகிறதுக்கு போதும், அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டான், இந்த ஆளை மன்னிப்பானா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்கும்போதே புரிஞ்சுக்கிறாங்க, தன்னை பற்றி தான் கேட்குறாரு. அப்போ வயது போய் அந்த கூ நின்று நரையெல்லாம் விழுந்து புருவ முடியெல்லாம் கொட்டி அந்த அளவுக்கு வயசு போன நேரம், கபூரை நெருங்குற நேரம், அந்த நேரத்தில் இவர் வந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, இவ்வளோ பாவம் செஞ்சால் எல்லாம் மன்னிப்பானாங்கிறாங்க. அப்போ பொதுவாக இன்றைக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டு நம்மளை எங்கே எல்லாம் மன்னிக்க போகிறான்னு அதுலேயே தொடர்ந்து இருக்க பார்க்குறாங்க. நாம் செஞ்ச பாவத்துக்கு எப்படி நரகத்தானே போகிறோங்கிறாங்க. எல்லாம் மன்னிக்கக்கூடியவர், அப்போ எல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஹல் அஸ்லம்த, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையான்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையா அப்படின்றாங்க. உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அவரத்தையே கலிமா சொன்னார், அல்லாஹ் தான் இறைவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படி என்று சொன்னார். சென்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃபஅலுல் கைராத் வ தத்ருக்குஸ் ஸய்யாத் ஃபயஜ்அலுஹுன்ன லக குல்லஹுன்ன கைராத் அன்றாங்க. இனிமேல் நீ நல்லதை மட்டும் செய், இனிமேல் நீ நல்ல நன்மைகளை மட்டும் செய், இனிமேல் பாவங்களை கைவிட்டு விடு, இதுக்கு முன்னால் நீ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உனக்கு நன்மையாக புரட்டி தருவான். போ, இவ்வளோ பாவத்தை செஞ்சேன்னு அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக பிரித்து போட்டாலும் எல்லோரும் நரகத்துக்கு போகிற பாவத்தை செஞ்சு விட்டு வந்திருக்க. அவர் கிடைக்கிறத பாருங்கள், நீ கலிமா சொல்லிட்டே இல்லை, அல்லாஹை நம்பிட்டே இல்லை, இனிமேல் நீ பாவத்தை செய்யாத விட்டுடு, நன்மையை மட்டும் செய், இன்னொன்று இதுக்கு முன்னே நீ செஞ்சே பாவம் அப்படியே அல்லாஹ் பிரட்டி நன்மையாக்கி விட்டான் அப்படின்னு அந்த ஆளுக்கு அப்படியே அதிர்ந்து போகுது, அப்படியே புல்லரிச்சு போகுது. அவர் திரும்ப கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமா மன்னிச்சிருவான் அல்லாஹ், சிறுசி பெருசி எல்லாத்தையுமா மன்னிப்பான், அப்படி என்று கேட்டோன்னே, நம் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டான் அப்படி என்று சொன்னது அந்த அமரம். அப்படியே திரும்பினார், திரும்பினார், பொல்ல ஊன்றினார், எங்களை கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் போனார் அப்படி என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய அருமை சகோதர்களே, இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு தஆல மன்னிப்பு கொடுக்கிறது மட்டுமில்லை, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் இதை அழகாக சொல்லி காட்டுறான், அழகாக சிலேடையாக இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, ஃபவுலாயிக்கு யுபத்திலுல்லாஹு சையாத்தீஹிம் ஹசனாத், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான். இப்போ அவர் செஞ்ச பாவத்தையெல்லாம் நன்மையாக புரட்டினதா அந்த ஹதீஸில் பார்த்தோம். அதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹியான ஹதீஸ்ங்கிறாங்க. இது அப்படியே அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானே, சூரத்துல் ஃபுர்கான்ல 70வது வசனத்தில் ஃபவுலாயிக்கு யுபத்திலுல்லாஹு சையாத்தீஹிம் ஹசனாத், அப்போ ஒரு பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சிட்டோம்னு சொன்னால், நேரத்தோடு செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான் சொல்லிட்டு, வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆல மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றான், அல்லாஹ் மன்னிக்கிறவன், இரக்கம் காட்டுறவன் அப்படிங்கிறான். அவ்வளவு பெரிய அருளாளனாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆல என்ன செய்யறான், இருக்கிறான்ங்கிறத நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீது வேறு வேறு வசனங்களில் புகாரியில் வருது, முஸ்லீமில் வருது, முஸ்னத் அஹமதில் வருது, நிறைய ஹதீதுகள் அங்கே கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீத். இப்போ நான் வாசிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடியது, இதே மாதிரி ரிவாயத்து புகாரியிலும் வருது. இன்ன லில்லாஹி மியத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு வந்து 100 மடங்கு கருணை உள்ளது, அதில் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் அன்சல மின் ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாமி வல் ஹவாமி, இந்த உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்னு விலங்கு ஊர்வன பூச்சி புழு எல்லாத்துக்கும் ஒன்றைத்தான் இறக்குறான், 100 மடங்கு அல்லாஹ்வுடைய இறக்கம், அதில் ஒன்றை மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் இறக்கினான். அந்த ஒண்டை வச்சுக்குதான் நீங்கெல்லாம் ஆளுக்கால் நேசம் காட்டுவதும் பாசம் காட்டுவதும். ஒரு விலங்கு நடந்து கொண்டு போகும் போது எடுத்த கால வெச்சா தன்னுடைய கன்று நொந்து விடும் என்று தூக்கி பிடித்து கொண்டிருப்பதற்கும் அந்த ஒன்றுதான் காரணம். அல்லாஹு பிஹாதி ரஹ்மா, மறுமை நாள் வந்து விட்டால் அல்லாஹ் இந்த ஒன்றையும் சேர்த்து 100ஆக அவனுடைய கருணையாக அதை பிரதிபலிக்க செய்வான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா, நிச்சயமாக ஷைத்தான் மறுமையில் நினைப்பான், எலுன்னு அன்ன ரஹ்மத்தல்லாஹி ஸதஸிஹு ஃபி தாலிகல் யௌம், அல்லாஹ்வோட கருணை இன்றைக்கு நம்மளையும் காப்பாற்றும் என்று நினைச்சிருவானான் ஷைத்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் இரக்கத்தை காட்டுவான், இரக்கமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோட கருணையை இந்த இந்த ஹதீதில் நாங்கள் புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீதில் காணக்கூடியதாக இருக்கு. அப்போ அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அப்படிங்கிறதுல இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், யுத்தம் முடிந்து விட்டது, கைதிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒன்று அழுது கொண்டிருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு சொன்னார்கள், அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அணைச்சி கொண்டார்கள். உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அமர்த்திக்கிட்டார்கள். அந்த பிள்ளையுடைய அழுகையை அடக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த ஃபைதா இம்ராத்தின் மின சபி தசா, அந்த பொம்பளை அந்த கைதி கூட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த பொம்பளை அந்த பிள்ளையை தேடி ஓடிக்கிட்டு வாரா, ஓடிக்கிட்டு வந்து அப்படியே வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை அவட பிள்ளை தான் கொடுத்துடுங்கிறாங்க, அந்த பிள்ளைய கொடுக்குறாங்க. ஃபஹதத்துஹு ஃபல்சகத் பி பத்னிஹா வார்பஅத்துஹு, அப்படியே வந்து அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு கட்டி பிடிச்சி அங்கேயே உட்கார்ந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள். இன்னொரு விவாதத்தில் வருது, தலையை திறந்த நிலையில் அந்த பெண் வந்தாங்க, தலையை மூடலை, தலையை திறந்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதாவது பிள்ளை ஒன்று தொலைஞ்சி போச்சோன்னா அபாயபுரத்துக்கெல்லாம் நமக்கு எண்ணம் வராது. உடுத்த உடுப்போட செருப்பும் போடாமல் ரோட்டில் ஓடிடுவா ஒரு தாய். அந்த பாசம் அப்படி இருக்கும். அந்த பாசத்தை அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஆனால் தலையை கூட மூடலை, ஓடி வந்துட்டாங்க. ஆக்களெல்லாம் இருக்கிறத பார்க்கல, அங்கேயே வச்சு உட்காந்து மடியில் வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை அப்படியே மடியில் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள்லா, இல்லையே, நாங்கள் தான் அவருடைய அன்பை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவளால் முடியவே முடியாது, இந்த பிள்ளைய நெருப்பில் அவளால் தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா பி வலதிஹி வலதிஹா. சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பெண் பிள்ளையில் காட்டுற பாசத்தை விட ரொம்ப இரக்கம் உள்ளவன், அர்ஹமண்டா மிக மிக இரக்கம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆளை சும்மா எல்லாம் நரகத்தில் போட மாட்டான். ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் சிந்திச்சு. இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ள ஆளுக்கிட்டேயே ஒருத்தன் நழுவி நரகத்து போகிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். ஒரு ஆள் வந்து அதான் நபிகள் நான் சொல்லலாம், அந்த ஹதீதை வைத்து ஒருத்தர் கிட்டாபில் ஒரு விரிவுரையாக ஒரு சம்பவம் எழுதி சொல்கிறார். அவர் உதாரணமாக சொல்கிறார், அல்லாஹ் இந்த தாயை விட இரக்கம் உள்ளவர். நம்ம ஒரு ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒருத்தர் ரொம்ப மோசமாக இருக்கும், ஒரு உம்மாவை போட்டு அடிக்கிறான், உம்மாவை போட்டு அடித்து அவளை காயப்படுத்துகிறான், அவள் சொன்னதை எதையுமே கேட்குறான் இல்லை, வீட்டில் ரொம்ப துடினமாக இருக்கிறான், அந்த வீட்டை விட்டே ஓடி போகிறான். அந்த தாய் என்ன செய்வாள், என் பிள்ளை என்ன செய்கிறானோ, சாப்பிட்டானோ, தூங்கினானோ, எங்கே போனானோ, இன்னும் என்ன செய்வானோ அப்படின்ட்டு அந்த பிள்ளைய அவள் தேடிக்கிட்டே இருப்பான். அடித்து போட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாசமாக போகட்டுமென்று திட்டமாட்டான். எனக்கு அடித்து போட்டு போனாலும் எல்லாம் அவனுக்கு ஒரு ஆபத்தை கொடுத்துடாத, தெரியாமல் செஞ்சிட்டான்ட்டு அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் துவா செய்வான். போனவன் எப்போயாவது ஒரு நாளைக்கு திரும்பி இந்த உம்மா கிட்ட வந்து உம்மா என்றால் இந்த தாய் விரட்டுவாளா சேர்த்தெடுப்பாளாம். இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு போய் உம்மாண்டு திரும்பி வந்தாலும் இந்த தாய் என்ன செய்வான்னு சொன்னால், ஓடி போய் கட்டி பிடிச்சி, மகனே என்னமா இருக்காய், நீ எங்கடா இவ்வளோ நாளாக இருந்தாய், நான் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமா, வா முதல் ஒரு வாய் சாப்பிடு, என்னவப்பா செய்கிறாய் நீ என்று அந்த பாசத்தை பொழிவா. அல்லா அந்த தாயை விட இறக்கம் உள்ளவன் என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்து தௌபா செய்யும் போது கண்டிப்பாகலாம் சேர்த்தெடுத்து கொள்வான். இதைத்தான் அந்த ஹதீஸு விளங்கப்படுத்துங்கிறார். இதுக்கு வலி சேர்க்கிறதுக்காக இன்னொரு ஹதீஸை கொண்டு வராங்க வழங்கிட்ட. ஒரு தாயை விட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன்ங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு தாயை விட்டு ஒருத்தன் சண்டித்தனம் காட்டி துண்டா காட்டி பாவம் செஞ்சு தாய்க்கு அடித்து போட்டு விட்டு போட்டு ஊட்ட விட்டு ஓடி எவ்வளோ காலம் பிறகு வந்தாலும் அந்த தாய் உடனே சேர்த்தெடுத்து, என்னவாப்பா செஞ்சு எவ்வளோ நாளா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு முதல் ஒரு வாய் சோறு கொடுப்பா, பழசை பற்றி கதைக்கவே மாட்டா, மன்னிச்சு விட்டுருவா. இதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. இதை சொல்லிட்டு இதுக்கு வலு சேர்க்கறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. என்ன ஹதீது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றால், ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் பயணம் போகிறான். பாலைவன பயணம்ங்கிறது எப்படிப்பட்டது என்றால், அந்த பாலைவனத்தில் இடையில் கிணறு இருக்கும், கடை இருக்கும், ஒரு ஆள் வெறும் ஒரு, இப்போ நம்ம நம்மளோட ரோட்டில் ஒரு இடத்த பெட்ரோல் முடிஞ்சால் வார வாகனத்தை நிப்பாட்டி கொஞ்சம் பெட்ரோல் தாங்கலாம், கொஞ்சம் ரேடியேட்டருக்கு தண்ணி கேட்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு போத்தல் தண்ணி கேட்கலாம். ஆனால் பாலைவனத்தில் இன்னொரு ஆள் வருமா, இல்லை, கண்ணு கட்டின தூரத்தில் வெறும் மணலாக தான் இருக்கும், போயிட்டே இருக்கணும். ஆனால் ஒட்டகம் தண்ணி என்கிற ஒன்று இல்லாட்டி ஒரு ஆள் பாலைவனத்தில் போனால் எலும்பு கூட தான் மிஞ்சும், முடியாது, ஆனால் தாகம் வரும், அப்படியே விழுந்துருவார், புழுதி காற்று அடிக்கும், அப்படியே பெய்த்துரும். இதுதான் பாலைவன பயணம் என்கிறோம். ஒருத்தர் ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அவர் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துடுவார். அந்த தண்ணியை சிக்கனமாக தான் குடிப்பாங்க, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறனா கூட தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க, கல்லை தான் பயன்படுத்துவாங்க. அந்த பாலைவன பயணங்கள் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒருத்தர் பாலைவனத்தில் போகிறாரு. பாலைவனத்தில் ஒரு சில இடங்களை நீங்கள் அரபியா அரபு நாடுகளை போனவங்க பார்த்துருக்கலாம். இந்த சின்ன உயரத்தில் ஒரு குட்டி குட்டி சில மரங்கள் சில நேரம் மலைக்கு முளைச்சி சில மரங்கள் சில நேரம் மலைக்கு முளைச்சிருக்கு மரம் அப்படியே

0: பக்கத்திலேயே ஒட்டகம் நிற்குது, தண்ணி எல்லாம் அதோடையே இருக்குது. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அந்த சந்தோஷ மிகைப்பினால அவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னாங்க, சந்தோஷ மிகைப்பால் அவர் சொன்னார், யா ரப் அந்த அபிதி அன ரப்புக்கன்றுட்டார், மாற்றி சொல்லிட்டார், யாரெல்லாம் நீ என்னுடைய அடியான் நான் உன்னுடைய ரஜகன்ட்டு தவறுதலை சொல்லிட்டார். சந்தோஷம் கூடினா என்ன செய்வோம், சில நேரம் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசி விட்ருவோம். அந்த அளவு சந்தோஷங்கிறத வழங்கப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹி அல்லாவையும் அடியான்னு சொல்லிட்டு அவரும் ரப்புன்னு சொல்றாரு. அந்த அது என்ன சொல்றேன்னு அவருக்கு வழங்கலை, இப்படி சந்தோஷப்படுறாரா இல்லையா. இதை விட அல்லா இந்த அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாவிடத்தில் தௌபா செய்து மீளும் போது சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த ஹதீதையும் இந்த ஹதீதையும் ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய பிள்ளைய அந்த பாசம் காட்டுற சந்தர்ப்பத்திலே கேட்குறாங்க, நெருப்பில் போடுவாளா, போட மாட்டாள் இல்லை. அப்போ ஒரு தாயை விட்டு விரண்டு போனவன் துரோகம் செஞ்சுட்டு போனாலும் திரும்பி வந்தால் சேர்த்தெடுப்பாளா இல்லையா ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளைய அதை விட இறக்கமுள்ளவன் அல்லாஹ். இந்த ஹதீஸை பாருங்க, தௌபா செஞ்சுட்டு திரும்பி வரும்போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானா இல்லையா. அப்போ என்ன பிரச்சனை நமக்கு, அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான், கையை நின்றான், என்னுடைய பாவம் செஞ்சு அடியானே என்று கூப்பிடுறான், நம்ம தௌபா செய்ய வேண்டியதானே. இதில்
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: நாம் அடிக்கடி எமது பேச்சு வழக்கிலே உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனால் இதனுடைய ஆழ அகலங்கள், இதனது கருத்து, இது மனிதனிலே என்னதெல்லாம் செய்யும் என்பதை பற்றி நாமெல்லாம் அதிகமாக அறியாமல் இருக்கிறோம். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ரோசம் என்பது பற்றிய வார்த்தை அதிகமாக இடம்பெறுவது நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இது பற்றி விளங்கப்படுத்தி இருப்பதையும் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எங்களில் ஒருவரை இப்பொழுது நான் எழுப்பி, ரோசம் என்பது நல்ல குணமா கெட்ட குணமான்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது அவசரமாக. காரணம் வந்து நாங்கள் அதை ஸ்டடி பண்ணலை, அந்த குணத்தை பற்றி நாங்கள் வந்து கூடுதலாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை. கோபம் என்ற விஷயத்தை நிறைய படித்திருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய விளங்கியிருக்கிறோம். ஆத்திரம் என்கின்ற பகுதி நிறைய படித்திருக்கிறோம். பொறுமை நம்ம நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு குணங்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி விளங்குகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய பலன் அதிகம். கூடுதலாக அடையாளப்படுத்தி குர்ஆன் சுன்னா அடிப்படையிலும் அனுபவபூர்வமாகவும் வழிகாட்டல் என்ற அடிப்படையிலும் நம்ம அதை அடையாளப்படுத்தி அறிந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகம். அப்போ இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம் என்று நம்ம பிரித்தறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ரோசம் என்கின்ற ஒரு குணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட இடங்கள் இதை பற்றி பேசுகிறார்கள். இந்த ரோசம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ரோசம் என்கின்ற அந்த பண்பை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்தால், ரோசம் என்ற குணம் ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. மோசமான குணமாக என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடியதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லா இடங்களிலையும் ஒரு சிறந்த குணமாகத்தான் சொல்லிக்கிறதே தவிர கெட்ட குணமாக சொல்லவில்லை. ஆனால் பண்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த குணம், அது வந்து பண்படுத்தப்பட வேண்டும். சில இடங்களில் அது இருக்கவே கூடாது, சில இடங்களில் குறைக்கப்படணும், சில இடங்களில் அதிகரிக்கப்படணும். இப்படித்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறத பார்க்குற ஒரு கெட்ட குணமாக சொல்லலை. ஆனால் கோபம் என்ற குணத்தில் நலவிருக்குதா இல்லையா, நலவிருக்குது. ஒரு தந்தை கோபப்படுகிற நேரத்தில் தான் ஒரு குழந்தையுடைய சில வழிகாட்டல் விஷயங்கள் அவர் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதனால்

0: அதனாலதான் நல்ல குடும்பம் என்ன செய்யுது, உருவாகிறது. மார்க்க விஷயங்கள் முறிக்கப்படுகிற நேரத்தில் நம்ம கோபப்படணும், அதனால் நன்மை உண்டு. ஆனால் கோபத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மிக கொஞ்சம். அதனால கோபத்தை இஸ்லாம் கெட்ட குணமாகத்தான் சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அவுசினி அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு உபதேசம் வசியத்தை சொல்லுங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகுபப், கோபப்பட வேண்டாம். ஃபரத்தத மிராரன் ஃபகால லா தகுபப், அவர் வந்து பலமுறை திருப்பி திருப்பி கேட்கிறாரு, பலமுறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று தான் சொன்னாங்க. அப்போ கோபத்தில் நலவும் கெடுதியும் இருந்தால் கெட்ட கோபப்பட வேண்டாம், நல்ல கோபப்படுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹி அப்படி சொல்லலை, அப்படி சொல்லாமல் கோபப்பட வேண்டாம், கோபம் நல்லது இல்லை என்று ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஆத்திரம் பட்டு சொல்கிற நேரத்தில் வல் காதிமீன் அல் கைத வல் ஆஃபீன அனில் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், அவர்கள் ஆத்திரத்தை அடக்கிக் கொள்வார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள், நலவு செய்கின்றவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இரண்டு இடங்களையும், ஆத்திரம் ஒரு கெட்ட குணம் என்றதையும் கோபம் ஒரு கெட்ட குணம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்ன செய்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரியுது, அசல்லையே அது கெட்ட குணம், ஆனால் ரோஷம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் இது கெட்ட குணம் என்று எதில் குர்ஆன்லேயும் வரல, ஹதீஸ்லையும் என்ன செய்யலை, வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். மாற்றமாக அது நல்ல குணம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் வந்திருக்குது. ஆனால் நான் இந்த மூன்றையும் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம், பெரும்பாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பேச்சு வழக்கில் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். ஆளுக்கு சரியான கோபம் இப்படி சொல்லுவோம், அதே கருத்தில் ஆளுக்கு சரியான ரோஷம் என்றுவோம், சரியான ஆத்திரம் வந்துடும். ஆனால் மூணும் மூன்று கருத்து, மூணும் மூன்று கருத்து என்ற அடிப்படையில் தான் குர்ஆனும் சுன்னாவும் யூஸ் பண்ணுது. ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா முனாஃபிகைன்களை பார்த்து சொல்கிறான், குல் மூத்து பி கைதுக்கும், உங்களோட ஆத்திரத்தாலே நீங்கள் மரணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. உங்கள் ஆத்திரத்தால் மரணித்து விடுங்கள், ஒரு மனிதனால் ஆத்திரத்தால் உயிரிழப்பு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன செய்கிறது சொல்வதை நம்ம பார்க்கணும். அளவுக்கு மீறி ஆத்திரப்பட்டான்னா அவருடைய மரணத்துக்கு அது என்னது முதல் காரணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இது மூன்றும் எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான வழக்கில் நானோ நீங்களோ பேசுகிற நேரத்தில் ஒரே வழக்கில் இருந்தாலும் பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள், பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள். அதில் ரோஷம் என்ற பகுதி பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம், ஒரு நல்ல குணம் பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதன் முதன் முதலாக எப்பொழுதும் எங்கள் குணங்களை நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இதில் வந்து இது நல்ல குணமா, இது கெட்ட குணமா, இது எப்படி நம்ம வளர்த்துக்கொள்ளணும். சில பொழுதுகளில் நீங்கள் ஒரு குணத்தை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் நீங்கள் அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பீங்க. குழந்தை ரோசப்படுதுன்னு வைங்களே, நாங்கள் ரோசத்துறை கெட்ட குணமாக விளங்கி வைத்திருந்தேன்னு வைங்க, எப்படி எப்படி முடிவெடுப்போம், அதை தண்டிக்கணும், அதை இல்லாமல் ஆக்கணும் தான் முடிவெடுப்போம். ரோசம் ஒரு நல்ல குணம் மட்டும் விளங்கி வச்சுருந்தா இது நல்ல குணம், இதை நெறிப்படுத்தணும் என்ன செய்வோம், முடிவெடுப்போம். எனவே எங்களோட பார்வையும் ஒரு காரணம். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ரோசம் நெறிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம். இது முதல் அறிமுகமாக நீங்கள் ரோசம் சம்பந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரோசம் பிறந்த குழந்தை முதல் மரணிக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய நோயான நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் விட்டு போகாத ஒரு குணம், விட்டு போகாத ஒரு குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும், இது இயல்பு. சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும், இது என்ன குர்ஆன் சுன்னா ரீதியாகவும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்லுது. ரெண்டாவது அணு உலக ரீதியான அனுபவ ரீதியான நிலைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது சொல்லப்படுவதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது மாத்திரம் இது இது ஒரு பகுதி. இன்னொரு வகையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், சிறு குழந்தைகள், குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ரோசத்துக்காக சொல்ல வருகிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு மாத குழந்தைன்னு வைங்க, ஒரு ரெண்டு மாத குழந்தைன்னு வைங்க, வாழ்க்கையை பற்றி தான் உமா இதுதான் இந்த வாப்பா என்ற விஷயமாக தெரியுமா, தெரியாது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ரோசத்தை பார்க்கலாம். பால் கொடுப்பதற்காக ஒரு தாய் ஒரு அதாவது பசியில் அலறி பால் கேட்குற நேரத்தில் கொடுக்காமல் அப்படி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் லேட் விட்டுட்டு திருப்பி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போனீங்கன்னா உடனே எந்த குழந்தையும் அங்கீகரிக்காது, எந்த குழந்தை என்ன செய்யாது அங்கீகரிக்காது, கொஞ்சம் எதிர்கொண்டு காட்டும். அது அர்த்தம் என்ன தெரியுமா, நான் எவ்வளோ நேரமாக கூப்பிடுறேன் வேறு வேலை இருந்துட்டு இப்பே அப்புறம் பால் வாணாம் எனக்கு என்றதான் அது அர்த்தம். அதனுடைய அந்த ரோசத்தை குழந்தை காட்டும் இடத்து நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை அனுபவப்பட்டிருப்பார்கள். இது நம்ம வந்து இப்போ அதாவது வாசிப்பிலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த குழந்தை ஆற்றுப்படுத்தி வேறு வேறு விளக்கம் சொல்லி அந்த தாய் அந்த குழந்தைக்கு விளங்காது, விளங்காது விட்டால் தாய் பேசுவாள், இதுதான் நடந்தது அதான் நடந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் தான் அந்த குழந்தை என்ன செய்யும், அந்த பாலை குடிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுக்கு பேர் கோபம் அல்ல, கோபம் என்ற சப்ஜெக்ட், இதுக்கு பேர் ரோசம். அதாவது தன்னை மதிக்க வேண்டிய இடத்துல நீ என்ன செய்யல, என்னை மதிக்கவில்லை, எனக்கு நீ தர வேண்டிய உரிமை நீ தரல என்பதா ரோசம் என்றது. அந்த உணர்வு சின்ன குழந்தைகிட்ட நீ என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே போல ஓரளவு குறிப்பிட்ட வளர்ந்த பின்னால வீட்டில் வந்து ஆங்காங்க எல்லா பொருளும் ஆங்காங்க வீசு பெற்றிருக்கும், அந்த கணக்கே இல்லாமல் பொருள், பெருமதியான பொருள்லாம் கணக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் அடுத்த வீட்லேருந்து ஒரு சின்ன குழந்தை அந்த வீட்டுக்கு வந்துட்டா இந்த குழந்தைக்கு அதெல்லாம் பெருமதியாக மாறும். பெருமதியாக மாறி எப்படி வேண்டாம், அதை தொடாத இதை தொடாத அப்படி என்ன நின்றுக்கும். இதனுடைய அர்த்தம் இது என்னது, கோபப்படுறதுக்கு அதில் என்ன இருக்கு, எதுவும் இல்லை. ரோசம், எனது பகுதி, எனது என்னுடையது, இதில் எனது உரிமை என்ற பகுதி இருக்குதே, அதையே சில தாய்மார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அது நடந்து முடிஞ்சோடனே குழந்தை ரோசத்தில் இருக்குமா, பாவமா அடுத்த புள்ள தானே தங்கச்சி தானே அப்படி என்று சொன்னப்பறம் கொடுப்பான். என்னட்ட கேட்டு நீ எடுக்கணும், யார்கிட்ட கேட்கணும், என்னிடத்துல கேட்க, நீயா எடுத்தால் எனக்கு ரோசம் வரதான் செய்யும். என்னட்ட கே, அதுக்கு பின்னால் கொடுக்கக்கூடிய 1000 பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம், கேட்டு எடுக்கணும். அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியாது, ஆனால் இயல்பான ரோசம் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். சொன்னால் அந்த விஷயம் என்ன செஞ்சிருது, சரியாகிறது. கேட்டு உங்களை தான், இது உங்களுக்குரியது தான், கொஞ்சம் கொடுப்போம்னா எனக்கு கேட்டுக்கொள்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பல கட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்து போகக்கூடிய நேரத்தில் கூட குழந்தை என்ன செய்யும், சண்டை பிடிக்கும். அதுக்கு பின்னால் அந்த தாய் அதை சமாதானப்படுத்தி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இது உங்களுடைய தான், இதே விட பெருசுன்னு உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் தான் அந்த குழந்தை அமைதியாக இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம், அந்த டேபிளில் போட்டு போன போகிறோம் இப்படியாடா செய்வாயின்னு அடித்து 4 அடித்தா, நீங்கள் ரோசத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை, அந்த குழந்தை சிறந்த முறையில் பண்படுத்தப்பட மாட்டாது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பேர் ரோசம், கைராண்ட அரபில் சொல்வார்கள், இதற்கு பேர் ரோசம். இந்த ரோசம் என்பது வெறுமனே ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அந்த பின்னணி என்ன தெரியுமா, ரோசம் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அதில் அர்த்தம் அவர் நல்ல மார்க்கத்தை படிச்சுக்கிறாரு, நல்ல மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாரு, நல்ல மார்க்க அறிவு இருக்குன்னு அர்த்தம் அல்ல. அதனால தான் மார்க்க அறிவோட ஒழுக்கம் கட்ட வேலை செய்கிறவன் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். மார்க்க அறிவு, மார்க்க விளக்கம் எல்லாம் இருக்குது, ஆனால் எது இருக்காது, ரோசம் இருக்காது. ரோசம் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் என்ன செய்யாது, அதாவது வெட்கமும் இருக்காது. ரோசம் இல்லை, ரோசத்துடைய ரோசத்தை இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், ரோசம் என்பது நல்ல குணங்களுடைய ஊற்றுன்னு விளங்குங்க. எப்படி, நல்ல குணங்களுடைய பிறப்பிடம் தான் ரோசம், நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அந்த கைரா இருந்தால்தான், ரோசம் இருந்தால்தான் ஒருவர் வெட்கப்படுவார். ரோசம் இல்லாட்டி வெட்கம் வராது. நாங்கள் எப்படி கேட்போம், உனக்கு கொஞ்சமாக ஒரு ரோசம் இல்லையா, வெட்கமே வராதான்னு கேட்குறேன். என்னத்துக்கு ரெண்டு சம்மந்தப்படுத்துகிறோம், கைரா ரோசம் என்பது எல்லா நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அவன் ஒத்தம் ஒழுக்கமாக இருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன, ரோசம்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை. சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட் பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்தமருது. தொடர்புகளுக்கு 0774906616.
2: You are listening to muslimwanoli.com.
3: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, நிம்மதியை இழக்கச் செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலையும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம் சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்னா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அது சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம் என்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்சம் உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லைண்டா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் ஒன்று இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால் அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து, இறைவனை மறக்கடிக்குது. நமக்கு இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையு பஹு ஷைத்தானன் ஃபஹு லஹு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசிடும். அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை மறந்தால் அடுத்தது ஷைத்தான் தான், ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அல்லாவை மறக்கடிக்கிறது தான் சடவாதம். அல்லா இல்லை, அல்லா உண்ட இல்லைன்னு ஒரு முஸ்லீம் பாயால் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாவை நினைக்காத நேரங்கள் அதிகமாக இருக்குது. நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹுமே நீ ஔதுபிக்க மினல் குபுதி வல் கபாயித் என்றுட்டு போகிறாங்க. தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வெளியில் வச்சுட்டு போவாங்க. என்னென்னா அந்த மோதிரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதிருக்கு, முஹம்மதுர் ரசூலுல்லான்னு இருக்குது. அப்போ அந்த பாத்ரூம் என்றால் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, கட்டடம் உண்டு. ரசூலுல்லா காலத்தில் பாத்ரூம்ங்கிறது என்னென்னா ஒரு எல்லையை ஒரு மரத்தை வச்சு, ஒரு மரத்துக்கு ஒரு பத்தைக்கு ஒரு மை ஒரு ஒரு மண் குமியலுக்கு பின்னால் அவருடைய வெளிவாசல் தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு போகிறாங்கன்றால் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு அந்த எல்லைக்கு வெளியிலேயே தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு போவாங்க. அது சமயம் நம்ம பாத்ரூம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். சஹாபாக்கள் காலத்தில் அது ஒரு மரப்புக்கு போவாங்க. அந்த காலத்து பழையவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், வயல் பக்கம் என்ன ஒரு காடு நிலங்கள் நிறைய இருந்துச்சு, மக்கள் குறிப்பிட்ட ஒரு சில நிலத்தை தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஊர் வளமையில் புலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன ஒரு ஏரியாவை தள்ளி வைப்பாங்க. வீடு இங்கே இருக்கும், அது ரொம்ப தள்ளி இருக்கும். இப்போ அது வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அப்படி தள்ளி இருக்கிற இடத்துல போகும்போது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வரும்போது உஃப்ரானக் என்று சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோமாங்க, பாத்ரூம் போகிறது என்ன பாவமா, மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்களா. அவ்வளவு நேரமும் அல்லாவை நினைக்கலை. அந்த பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரமெல்லாம் அல்லாவை நினைக்கலை, அல்லாட இருக்கிற செய்யலை. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரம் அல்லாவை நினைக்கலைங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, உஃப்ரானக்ங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை தொடர்புகளோடு நிறைய இருக்கணும், இதுதான் இஸ்லாம் விளங்கிட்டான். அப்போ இறை தொடர்புகளோட இருந்தால் அவன் ஒரு மூமினாக இருப்பான். அப்போ ரஹ்மானுடைய நினைவுகள் எங்கே இல்லையோ நுகையுல்லஹு ஷைத்தானன் ஃபஹுவ கரீன் ஃபஹுவலஹு கரீனன். அப்போ நாம் ஷைத்தானை அவனுக்கு என்ன செய்வோம், சாட்டி விடுவோம். அந்த ஷைத்தான் அவனுக்கு துணையாகி விடுவான். அப்போ இது சடவாதம். இந்த சடவாதம் எதால் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடம்பரங்களால் வருது. அப்போ இந்த ஆடம்பரங்களால் இந்த சடவாதம் வந்தால் ஷைத்தான் துணை ரஹ்மானுடைய திக்ர் இல்லை. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா. யார் என்னுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து விட்டாரோ, ரஹ்மானை நினைக்கலையோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கைங்கிறான். தன்காண்டா ஸ்ட்ரெஸ், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ தலைப்புக்கு வந்தாச்சா, தலைப்பு பாருங்க, ஆடம்பரம்ங்கிறது சடவாதம், சடவாதம்ங்கிறது இறை நினைவுகள் அற்ற வாழ்க்கை. இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடி, நெருக்கடி வந்தால் நிம்மதி இல்லை. எனவே ஆடம்பரம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தலைப்பு எப்படி சரியாகுது பாருங்க, அதை இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைப்பை ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆடம்பரம் வரும்போது மனுஷத்தும் வந்தா வந்துடும். ஆடம்பரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போகிறது தான். அப்போ யார் இறைவனை நினைக்கலையோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துடுது. எப்படி வந்தது பாருங்க, இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தில் வந்துட்டு பாருங்க. நம்முடைய கையில் இப்போ ஆடம்பரங்கள் நிறைய கூடிட்டு, ஆடம்பரங்கள் கூட கூட நம்முடைய இறை தொடர்பு குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்கிட்டா. ஒரு காலத்தில், அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம், நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். மனுஷன் எப்படி வாழ்ந்தான், வண்டியில் மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு தான் பயணம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, விறகு வெட்டிக்கிடுவாங்க, மரம் வெட்டிக்கிடுவாங்க. விவசாயம் பண்ணுறன்னு சொன்னால் என்ன, வயல் காடு என்று தான் பேர். வயல் காடு அவங்களுக்கு என்ற சொந்த நிலைமைக்காது. அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி ஒரு பகுதியை தண்ணீர் தேக்கங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை துப்புரவு பண்ணி அதில் நெல்லை விதைத்து அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தன்னுடைய மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு முளை நெல்லை எடுத்துக்கிட்டு நெல்லை ஏற்றிக்கிட்டு போய் காடு வெட்டி விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லோட வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ காலம் போயிருக்கு, ஒரு 3 மாதம் போகுது. அப்போ 3 மாதம் அவர் போய் நெல்லை வச்சு விதைச்சி அறுவடை செஞ்சுட்டு வர்றார். அவ்வளோ நாளும் அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி தேவை என்றால் நெல் குத்தணும். மிஷின் வந்தா, நெல் குத்துற மிஷின் வந்தா இல்லையே, நெல் குத்துற நெல் குத்துறண்டா கட்டாயம் ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடர்பு கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையலாது. அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு, அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும். நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்க மாற்ற அவள் வர மாட்டாள். நெல் குத்துறண்டா உலக்க மாற்றி போடணும், 2 பேர் போடணும். அப்போ தான் அப்போ அவள் இன்றைக்கு வாடி எந்த விட்ட நெல் குத்துறண்டா 3 குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள், ஒரு நாளைக்கு நெல் குத்த வருவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்தில் கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைங்கிட்ட இப்போ அரிசியை தயாரிக்கிறான். அரிசியை நூட்லீஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான். அரிசி மாதிரி மாவால் ஒன்று உருவாக்குறாங்க, அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் ஒன்று அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல் இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு நம்ம. எந்த வீட்டில் அரிக்கும் இல்லை அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்குது, எந்த வீட்டில் உரல் உலக இருக்குது, எந்த வீட்டில் சுழகு இருக்குது, எங்கே இருக்குது சுழகு இருக்குதா? இருந்தாலும் இப்போ கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட இருக்கிற நம்மளோட பொம்பளை பிள்ளையை தந்து சுழகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க? முடியாது, இல்லை. இப்போ அப்போ இருந்துச்சு. அப்போ நெல் குத்தணும், விறகு வெட்டணும், கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ணுற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போகிறாங்க, கிளினிக் 3 மாதமானால் கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதும், அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும் உட்பட்டு டேப்லெட்டை கொடுக்குறோம், உம்பட்டும் செஞ்சு கடைசியாக ஒரு சைன் வைங்க, ஏன் வெட்டணும். அப்போ இவ்வளோ நாள் கிளினிக் போனேன்னே, மருந்து கொடுத்தேன்னே, என்ன நடந்தது, எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வெட்டணும். அம்மா உம்பட்டு விட்டமின் டேப்லெட்டை எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு கடைசியாக பால் பொட்டியை வேண்டி கொடுங்கம்மா, ஏ தாய்ப்பால் இல்லைங்க. என்ன நடக்குது, எல்லாம் இதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ அப்போ இருந்த பெண்கள் கொல்லி கொத்துவாங்க, ஓங்கி போட்டு கட்டையில் கொல்லியை செதுக்கி எடுக்க தெரியுது, நெல் குத்த தெரியுது. கொச்சிக்காய் அரைச்சி தான் கறி, கொச்சிக்காய் தூளா அரைச்சு கொச்சிக்காய் அரைக்கிறது, காஞ்சி கொச்சிக்காய் ஈக்கியில் சுற்றி குத்தி அடுப்பில் வச்சு லேசாக அப்படி சுட்டு அப்படியே அம்மியிலேயே கலட்டி விட்டு அப்படியே மிளகு வச்சு நச்சிரம் வச்சு அரைக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குன்னு சில அம்மி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கொச்சிக்காய் அரைக்கிறதுக்கு போய் நிற்பாங்க, நீ அரைச்சி முடிஞ்சோன்னா நான் அப்படியான். அப்போ கொச்சிக்காய் அரைச்சி கொல்லி கொத்தி அடுப்பு ஊதி தீவனம் செஞ்சு பயிர் வச்சை செஞ்சு இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனால் இப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உறப்பாக ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உரப்பா ரெண்டு பழம் ஸ்வீட்டாக ஏதாவது உண்டு, குடிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கிட்டுருங்கச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை. கிச்சன் சுத்தமாக இருக்குது, புகை பிடிக்காமல். அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு, வாழைக்கோலை வெட்டி, மடு வெட்டி, அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு புகை ஊதி தீவனம் செஞ்சு
2: பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கு இருக்கும். வீட்டில் வீட்டில் பானை அடுக்குகள் இருக்கும். அந்த பானை அடுக்குகளில் தீவனங்கள் செஞ்சு இப்படியெல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். அந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் நேரம் இருந்துச்சு. என்ன நேரம் இருக்குது? பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை மதிக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு, அவங்களுக்கு நெருங்கின உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க. மகரி பட்டா ரோட்டில் போனால் வீடுகளை ஓதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும். அப்படி ஓதி கொடுக்குற நேரம் இருந்துச்சு. இப்படி அப்போ இருந்தவங்களுக்கு எல்லா நேரங்களும் இருந்துச்சு. இந்த தீவனங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இதுபோக கலை நிகழ்ச்சிகள் எம்பட்டு ஒரு மாப்பிள்ளை கூட்டிக்கு போகிறண்டா, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் சுருட்டு வாள் வீச்சு, குதிரை ஊர்வலம். அந்த எங்கள் அம்மா அம்மாமார் சொல்லுவாங்க, நம்மளாம் அதை காணலை. நம்ம கண்டது சுருட்டு வாள் வீச்சும் பொல்லடியும் தான். ஆனால் அம்மா அம்மாமார் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னே குதிரையில் மாப்பிள்ளை எடுத்து ஊர்வலம், அதில் நாலஞ்சு கலைகள், சீனடி, சிலம்படி, சுருட்டு வாழ் வீச்சு, இதெல்லாம் ஆண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடம்புல நோய்கள் குறைவு, நேரங்கள் நிறைய இருந்துச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரங்கள் இருந்துச்சா, விளக்கு எரிச்சு வாழ்ந்துக்கிருந்தாங்க. ஆமண மரத்தில் கொட்டையை எடுத்து வீட்டில் தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்பாங்களாம். எங்கள்
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
1: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
1: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
7: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
8: அனுசரணை வழங்குவது.

0: الدعوة التامة والصلاة القائمة، آت محمدًا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
5: பிள்ளைகிட்ட பாசத்தை மட்டும் இழந்திருக்கிறீங்க. கடைசி எங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க, கவுன்சிலிங் பண்ணுங்க. என்னண்டா உமாவோட பாப்பாவோட இவன் பேசுறான் இல்ல, உமாவோட வெறுப்பறிக்கான், பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறான், இவன் வந்து என்னல்ல சமூக தொடர்பாடல் ரொம்ப குறைவறிக்குது, கடும் கோபம் வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பாசத்தை சரியா கொடுக்குற நேரத்தில் கொடுக்கலாட்டி அவன் ஒரு மனித உருவில் பேச தெரிந்த விலங்கு. அவனுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செஞ்சுட்டு போகிறான். அப்போ பருவங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாட்டு சட்டத்தின்படியே இந்த மொண்டசிறிங்கிறாங்கல்ல, இந்த மொண்டசிறிங்கிறது ஒரு பெண்ணுடைய பேரில் வந்தது, மொண்டசிறி மேடம். அவ தான் இந்த ஆரம்ப பாடத்தை ஆரம்பித்தான். அப்போ இந்த ஆரம்ப பாடசாலையில் பேனை கொடுக்கக்கூடாது, அதான் நம்ம நாட்டு சட்டமே. அவங்களுக்கு பேனை பென்சில் கொடுக்கக்கூடாது, எழுதக்கூடாது. அவங்களுக்கு விளையாட்டில் கல்வியை கொடுக்கறதான் மொண்டசிறி சிஸ்டமே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, மொண்டசிறி டைமிலேயே மெட்ஸ் படம் படித்து கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு ஓவர்லோடு கூடாதுன்னு நான் சொல்லலை, அந்த ஓவர்லோட் ஆகிறத விளைவுகளை பாருங்கள். அப்போ பிள்ளைகள் பிஸி, இவங்களும் பிஸி, ஒரு தீவனமும் செய்கிறதில்லை. ஒரு வாழை மரம் வச்சு வாழைப்பழத்துக்கு புகை அடிக்கிறதே இல்லை. நம்ம கடையில் காசை கொடுத்து வாழைப்பழத்தை வேண்டும், அவன் மருந்து அடித்ததை வேண்டி திண்டு விட்டு மறுவா மருந்து வேண்டி உள்ளுக்கு அடிப்போம், அது போய் பழுதாக்கி போட்டோம். விளங்கிட்டா? நடந்துக்கிட்டு இருக்குது. மருந்தை விருந்தா பாவிச்சா, மருந்தை விருந்தா பாவிக்கிற ஒரு நிலைமை வருது நமக்கு. என்ன, எல்லா விருந்துகளும் மருந்தால் உற்பத்தி ஆகுது. ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைல் ஃபுட்ஸ், மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், பெரிய கொச்சிக்கா, பெரிய புடலங்கா, பிரைலர் கோழி, இதெல்லாம் என்ன உணவு? மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைல் ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸ் மருந்தடித்து பழுக்க வைத்தப்பட்ட பழங்கள், இதெல்லாம் என்ன செய்யுது? ஒரு நஞ்சு, ஒரு மருந்து. அப்போ நாங்கள் அதை எப்படி சாப்பிட்றோம்னு சொன்னால் விருந்தாக சாப்பிட்றோம். அதனால தான் ஒருத்தன் சொன்னான், விருந்தை மருந்தாக சாப்பிடு, இல்லை எனக்கு மருந்தை விருந்தாக சாப்பிட வேண்டி ஏற்பட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற விருந்தெல்லாம் மருந்து தான், அதை கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டியிருக்குது. அப்போ எல்லாமே இன்றைக்கு நஞ்சாக இருக்குது, அதை சாப்பிட்றோம், மறுபடியும் மருந்து சாப்பிட்றோம், பிஸி, நமக்கு நேரம் இல்லை. அப்போ இன்னைக்கு எவ்வளவு நேரம் மிச்சம் இருக்கணும், ஆனால் நேரம் இல்லை. என்ன அது? அதான் சடவாதம். இறைவனை நம்மளோட உள்ளத்திலிருந்து எடுத்துட்டாங்க, எடுத்த உடனே நமக்கு சடவாதம் வந்துட்டு, நமக்கு தயமத்திற சட்டம் தெரியா, குளிப்பாற்ற சட்டம் தெரியா, ஜனாச தொழுக சட்டம் தெரியா, பெருநாள் குத்துபா சட்டம் தெரியா, எத்தனை தடவை நாம ஜனாசா தொழுக தொழுதுருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சும்மா நீங்க சொல்லுங்க, அப்ப நீங்க எத்தனை ஜனாசா தொழுகையில கலந்திருப்பீர்? சும்மா ஒரு கணக்கு, ஓ ஒரு 15, ஒரு 15 ஜனாசா தொழுகையில அவர் கலந்திருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட 10 மேல நாம ஜனாசா தொழுகையில கலந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மையத்து வந்தா எல்லாரையும் லைன்ல நிப்பாட்டிப்பட்டு அசரத்து சொல்லி கொடுக்கணும். ஜனாசா தொழுகை 4 தக்பீர்களை கொண்டது. இந்த ஜனாசா மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லு கிஃபாயாவான தொழுகை அல்லாவுக்காக தொழுகிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படும், ஆ ஓ. ரெண்டாவது தக்பீரில் சலவாத்து சொல்லப்படும், ஆமா ஆமா. மூணாவது தக்பீரில் துவா ஓதுற, அந்த துவா அல்லாஹும்மா ஃபிர் லஹு வரஹம்ஹு வஆஃப். ஆஹா. நாலாவது தக்பீரில் சலாம் கொடுக்கும், கரெக்ட். இப்போ தான் தொழறடி. நான் கேட்குறேன், இமாமு சொல்லலண்டி குழம்புறான மையத்து தொழுக முடிஞ்சா தொழுக சட்டம் சொல்லல அப்படின்ட்டு ஆறுக்கு அடிக்கணும். இப்போ எத்தனை தொழுகையில் கலந்திருக்கோம்? ஒரு தடவை சொன்னால் போதாதா? இந்த ஃபோனை வேண்டினா இந்த ஃபோனில் ஃபோன் புக் எவ்வளோ தெரிகி, மெசேஜ் எப்படி அடிக்கிற, எப்படி ஒரு பேரை பதிகிற, எப்படி இதில் இன்டர்நெட்டை கனெக்ஷனை கொடுக்குற, எப்படி இது ப்ளூடூத்தில் எடுக்கிற, இதெல்லாம் ஒவ்வொரு தடவையுமா சொல்லி கொடுக்குறான்? சொல்லிக்கே கொடுக்க மாட்டான், எடுத்தே பழகிடுவோம் நம்ம. அப்போ சடவாதம் சரியாக இருக்குது, இறைவாதம் புழைச்சி போயிடுச்சு நமக்கு. என்ன காரணம்? இது வந்தோடனே அது வைத்திரும். ஒரே போத்தலில் ரெண்டு இருக்காது, ஒரு போத்தலில் தண்ணி இருக்கணும் இல்லாட்டி பழச்சாறு இருக்கணும். பழச்சாறும் தண்ணியும் இருக்கலாமா? சடவாதம் வந்தோடனே இறைவாதம் வெளியில் போகும், இறை நம்பிக்கை வெளியில் போகும். அப்போ ஆடம்பரம் உள்ளுக்கு வந்தால் ஃபைனலாகவும் மனுஷத்தால் வந்தான், அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு ஆடம்பரம், அப்பெல்லாம் கடையில் சாமான் வாங்குறது எப்படி? உம்மா சொல்லி தருவா, நாங்கள்லாம் சின்ன வயசில் உம்மா சொல்லி தருவா, விளையாடிட்டு இருக்க நம்ம லஞ்சவா இந்த காசைப்பிடி, நல்லா நினப்பு வச்சுக்கோ, கொச்சிக்காய் 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, குறுக்கா புளி 5 ரூபாய்க்கு, தேங்காய் ஹா போத்தல், சீனி 1/2 கிலோ, தேயில குடிக்கிறதுக்கு முட்டாசி 10 ரூபாய்க்கு, இவ்வளோத்தையும் பாடமாக்கிட்டு ஒரு டயரை உருட்டினமெண்டா கிரண்டு விட வேண்டியதான் கிடைக்கும். இவ்வளவு நினைப்பு ஒரு தடம் சொல்லிட்டா சரி, அப்போ இருக்கிற நினைவு இப்போ இல்லை, ஆனால் அப்போ இருக்கிறவங்களுக்கு படிப்பு வரல, நினைவாட்ட நல்லா தந்துச்சு படிப்பு வரல, என்ன படித்து கொடுக்க தெரியல, அப்போ படித்து கொடுக்க தெரியல, அவ்வளோதான். அப்போ இருக்கிற பிள்ளை நல்ல கட்டியாக இருந்துச்சு. அப்படியே கடைக்கு போனால் கடைக்கு வெளியில் நின்று சாமானை கேட்போம். கடை அவன் கடைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவன் கேசிய முன்னுக்கும் இல்லாமல் நல்லா கம்பியை போட்டு கருவாட்டை ஓட்டி எழுத்துடாமல் எல்லாம் கவர் பண்ணிடுவான். முன்னுக்கும் முதல்ல அழி நிற்பான், என்னடா வேணும் சொல்ல சொல்ல எல்லாம் சாமான் எடுத்து போடுவான். உள்ளுக்கு போவான், லாக்கையில் இருக்கும், அவன் பின்னுக்கெல்லாம் இருட்டத்தான் இருக்கும், போய் எடுத்து கொண்டு வந்து சாமானை தந்துட்டு கணக்கு எடுத்துட்டு மிச்ச காசு தரு. அப்போ நம்முடைய தேவையை வீட்டிலிருந்தே தயாரிச்சுக்கிட்டு போய் கடைக்காரன்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றிக்கு வந்தோம். நம்மளோட கையில் காசு மிஞ்சுது, மிச்ச காசு வருது. அப்போ நம்ம தேவைகள் 80%-ன்றத்தை அளந்துக்கிட்டு போய் அளவாக சாமானை வேண்டினோம், நிம்மதியாக சாப்பிட்டோம். இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த முதலாளித்துவம் இந்த வியாபார தொழில்நுட்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நுகர்வோருக்கு, நுகர்வோருன்றா கடையில் சாமான் வாங்குற ஆளுக்கு தேவைகளை அதிகரிக்க செய்தல், அதுக்கு சில ட்ரிக்ஸ்களை கொண்டு வராங்க. அது ஒரு கலை, அது ஒரு படிப்பு. கொமர்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், கொமர்ஸ் அதானே, கொமர்ஸில் அதை தன்னாங்க படிக்கிறோம். எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தி ஒரு முதலாளி லாபத்தை அதிகம் எடுக்கிற, முதலாளி லாபம் எடுக்கணும், அதை முதலாளித்துவம். அந்த முதலாளி லாபத்தை எடுக்கிறதா இருந்தால் மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொச்சிக்காயும் வெங்காயமும் குறுக்கா புளியும் உப்பும் தானே தேவைப்படுது, அதனால தானே இந்த கடையில் அவ்வளவு விற்கிது. உங்களுக்கு தேவையை கொஞ்சம் கூட்டினா தான் எனக்கு கடையில் நல்ல சாமான் விற்கும். மக்களுடைய தேவையை அதிகரிக்கிறது, அதிகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. உளவியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்? சரி, கடைக்கு வெளியிலிருந்து சாமான் வாங்கினவன் கடையை திறந்து உள்ளுக்குட்டா அவன் சாமானை அதுக்கு வந்து தீர்மானிக்க போகிறான். இப்போ எப்படி கடை கடைக்கு வெளியில் இல்லை, இப்போ கடையை திறந்து கெஷியர் வெளியில் இருக்கிறான். இப்போ அங்கிராக்கெல்லாம் உள்ள போய்த்து அவன் வெளியில், அவன் வெளியில் துவாதையும் நாம நின்றுடத்த அவன் வந்துட்டான். அவன் மேசையை போட்டு உட்காந்துட்டீங்க, எல்லாம் கமரா சிசிடிவி கமரா போட்டுருக்கு, அங்கே போய் நீங்கள் ஒன்றும் பருப்பு வாக்க போட இயலாது, எல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு சாமானும் வெளியில் கொண்டு போக முடியாது, எல்லாம் நீக் நீக் நீக் நீக் என்று கற்று இந்த கெஷியர் மேசையில் வந்து மெஷினில் காட்டி போட்டு போனால் தான் அங்கே எல்லாம் முடியும். வழங்கிட்டா யூரோப்பில் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கெஷியர் ஆளே இல்லை, ஆள் இல்லை. அப்படியே போய் ஃப்ரான்ஸில் ஒரு கடை ஒன்று இருக்குது, ஹைஸ்பீட் ரோட்டில் இடையில் மக்கள் குடியாட்டம் இல்லை, வாகனத்தை நிப்பாட்டி ஷாப்பிங் போனேன், சாமான் நான் பார்க்குறேன், என்னோட ஆளை காணலை, அது அப்படித்தான் நீங்கள் சும்மா வாங்க சிரத்தன் இல்லாங்க, அப்படியே பேக்கில் கொண்டு போய் கம்ப்யூட்டரில் நாம் அங்கே இப்படி பிடிக்கிறேன், அப்படி எல்லாத்தையும் பிடிச்சோன்னா நீக் நீக் நீக் நீக்கணும், தூக்கி வச்சதுக்கு பிறகு அந்த காசையும் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பேக்கிறதுக்கு வெளியில் போனால் அந்த மிஷின் சும்மா இருக்கும், அதில் காட்டாமல் இல்லாட்டி காசை கொடுக்காமல் இந்த பேக்கிறதுக்கு வெளியில் போனீங்க இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ்காரனை எல்லாம் கூப்பிட்டு எடுத்துருமா அந்த மிஷின், அந்த கற்று கற்று மானம் கப்பல் ஏறி அதனால் ஒருத்தரும் களவெடுக்கிற கடையில் ஆளே இல்லை. அப்போ கடைக்குள்ளே சனத்தை இறக்குறேன், அப்போ லிஸ்ட் எடுத்துக்கு போகிறோம்ல, இப்போ இப்போ எப்படி ஏன்னா ஷாப்பிங் போகிறோம், நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம் மாமா நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரோம் வீட்டில் இருங்க, ஆ என்ன ஷாப்பிங் போகிறோம்டா என்னென்னு தெரியா போய்த்தான் முடிவு எடுக்க போகிறோம், என்னென்று தெரியா போய்த்தான் முடிவு எடுக்கப்படும், என்னென்று தெரிஞ்சால் தானே இந்த காசு காணும் இன்னும் பத்து ரூபா தாண்டு 40 ரூபா எடுத்து போகலாம், இவ்வளவு தான் வேண்ட போகிறோம்னு தெரிஞ்சால் 40 ரூபா எடுத்து போகலாம், என்னென்று தெரியுமா தெரியும், தெரியாமல் நீங்கள் ஷாப்பிங் போக போகிறீங்க, அப்போ காசு கட்டோட போகணும், காசு கட்டு தேவையில்லை, அதான் நவீனத்துவம். நான் நவீனத்துவம் என்ன, சரி இப்படி கடையை திறந்து வச்சோட்டு பேங்கால் கூப்பிட்றேன், எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு உண்டு, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கார்டு, என்ன பேர், கிரெடிட் கார்டு, நீங்கள் இந்த கார்டில் சாமான் வாங்கலாம், உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான் வேண்டலாம், நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்கும்போது 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டை பேங்கில் வாங்கலாம், உங்களோட பேருக்கு அக்கௌண்ட்டை திறந்து ரைட், எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தான் அங்கே காட்டினா காட்ட வேணும், உங்கள்கிட்ட இப்போ காசு தேவை, உங்கள்கிட்ட யாரு காசு கட்டு, நீங்கள் போய் சாமானை வேண்டி போட்டு அந்த மெஷினில் அந்த கார்டை இழுங்க, இழுத்த உங்களோட பட்ஜெட் எவ்வளோ 75,000 ரூபாய், 50 நாளைக்கு காசை கட்டுங்களேன், ஒரு வட்டியும் இல்லை, 40 நாள் சில பேங்க் என்ன 40 நாள், 40 நாளைக்கு காசு கட்டலாம், எப்படி புடுங்குறோம் பாருங்க, எவ்வளோ உதவி செய்யுது பேங்க்னு நம்ம நினைக்கிறோம், உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்துறான்றது உங்களுக்கு விளங்குது இல்லை, ஒருத்தர் ஒரு காட்டை தாரான், இன்னும் அந்த காட்டுக்கு சாமானை வாங்கி வேண்டா, எவ்வளவு வருது 40 நாள், ஒரு மாத்தியாலதா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம், கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம், நீ உனக்கு எப்போ மூடு வருது அப்போ வேணும், நீ எப்போ சாமான் வாங்கணும் அப்போ இருந்து எனக்கு பேங்குக்கு மெசேஜ் வந்துடும், இத்தனை அந்த இது இத்தனை மணிக்கு வேறு கடையில் இவ்வளோக்கு சாமான் அடிக்கிற அந்த கடை எங்களோட பேங்கால் அந்த கடைக்கு நாங்கள் உடனே காசு நெட்டில் பேய்த்துரும் அண்ணா விளையிட்டான், அப்படியே ஆன்லைனில் பேய்த்துரும், உங்களோட பட்ஜெட்லேயும் சரிக்கும், 40 நாள் வெயிட் பண்ணும், 41வது நாள் நீங்கள் காசை பண்ண அந்த திரளாட்டி உங்களோட 40,000 ரூபாய்க்கு வட்டி வைப்போம், அப்போ கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறான் என்ன, 40 நாளைக்குள்ளே நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன், ஒரு முஸ்லீம் சைன் வைக்கிறான் வட்டி கட்டுவேன், அல்லாவுக்கு எதிரான சைன், குர்ஆனுக்கு எதிரான சிக்னேச்சர் அது, கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா என்ன சிக்னேச்சர் அது, நான் 40 நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன், செய்யலாமா இது, செய்யலாமா இது, ஹலாலானதை செஞ்சாலே சொன்னாடி உழுது, கல்யாணம் பண்ணுறா ஹலால் கொண்டாடிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன் என்று சொல்லிப்பார் எம்போட்டு அடி உழுதுன்ட்டு, அது ஹலால், இது ஹராம், இதுக்கு சைன் வச்சு போட்டு வாரான் கொண்டாடி கட்டுக்கிறீங்க, அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காற்று எடுத்தாங்களே, நீங்கள் இல்லாத நேரம் நானும் மூட்டெல்லாம் இல்லை அதுக்குள்ள இந்த மிஷின், அப்போ என்ன நடக்குதுண்டா நம்மளை மடையன் ஆக்குறான், நம்ம காசை வெளியிலேருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமானை வாங்கினோம், இப்போ என்ன செய்கிறான்டா கடையை திறந்து உள்ளுக்கிட்டான், போ இப்போ தேவைகளை நாங்கள் உருவாக்குறோம், அங்கே போனோம்னு ஒரு கரத்தை வண்டியில் இருக்கு எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால அது ஒரு பெருமை. அந்த அந்த கடைக்குள்ளே போய் சாமம் வாங்குறது பெருமை. அந்த கடைக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படி சந்திக்கிறது, நம்மளை கொண்டுட்டாங்க நாம் இங்க சாமம் வாங்குறது. ஹாய்ப்பா. அங்கே போனோடனே இனி லாக்கையிலேருந்து ஒவ்வொரு சாமான் எடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள் இது நல்லா இருக்கும், பிள்ளைக்கு நல்லா இருக்குமே, எடு. இவருக்கு தெரியாது எம்பட்டு வரப்போகுதுன்னு தெரியாது. இது இதை வெடுப்போமே, கிச்சனில் அப்படி வச்ச சூப்பராக சரி எடு. மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினா கொச்சி கவிக்கலாம். ஒரு மரத்தை வேண்டி வச்சு தண்ணி ஊற்றினா அதிலிருந்து கொச்சி கவிக்கலாம், ஒரு பழத்தை பிக்கலாம். சரி, ஒரு ஒன்றும் அது தராத மரமாக இருந்தால் கூட லாபம்தான். என்னண்டா அது ஒட்சிஷனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். அந்த மரம் ஒட்சிஷனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். இப்போ வீட்டுக்குள்ள என்ன செய்கிறான்டா, ஆர்டிஃபிஷியல் மரம் வைக்கிறான். மரம் இல்லை ஆனால் மரம் ஆப்பிள் காய்ச்சி கொலை கொலையாத்த இந்த மூளை காடு வத்திருக்கு, அப்படி கந்தடிச்சு கவர் அடித்து அதில் விழுது இறங்கி ஆப்பிள் பழுத்து ஒரேஞ்சு கொலை ஆடி அப்படியே நீர்வீழ்ச்சி உண்டு அதில் இறங்கி அதுக்கு ஒரு 27,000 ரூபா செலவழித்து அப்படி ஒரு மூலையில் வச்சிருக்கு. இப்போ அதை துறக்கணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ தொழுகல்ல முன்பின் சுண்ணத்தில் ஆடம்பரத்தை பாருங்கள், இதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ நீ வேண்டி வச்ச மரம் புழுதி பிடிக்கும் தானே, ஒவ்வொரு இலையாக போய் துறைக்கணும். அங்கே புருஷன்ற ஷர்ட்டில் குளரில் ஊத்தரிக்குது, அதை கழுவுனா மிஷின் கழுவினா தான். இங்கே இலைக்கே ஊற்று எடுக்கா, ஒவ்வொரு இலையாக துறைச்சி ஒரு ஆப்பிளாக துறைச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணி வேலை மிச்சமாக. இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளவு நேரம் உனக்கு மிச்சமாக இல்லையா? குருவான் ஓதலாம் இல்லை, குருவான் ஓதலாம் இல்லை. சே, குருவான் ஓதுற தவிடு. வீட்டை வந்த புருஷனோட கதை சீக்கிரிக்க பொண்டாடிக்கு நேரம் இருக்கா? ஏ, சாப்பாடு எடுத்துகிட்டு டேபிளை வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் இருந்தவன் என்ன செய்கிறான், இலை துடைக்கிறான், ஃப்ளவர்ஸை தட்டுறான், துடைக்கிறான், அலங்கரிக்கிறான், கண்ணாடி துடைக்கிறான். ஒரு ஊர்பட்டது சும்மா இருந்த செவரை போட்டு என்னமோலாம் செஞ்சு வச்சுட்டு அதில் வேலை. புருஷனோட கதைக்கலாமா? இப்போ கதைக்கலாம், நீ கதைக்கல. அதுக்கு நான் அவன் ஆஃபீஸில் கதைச்சிக்கிட்டே, நாம் கதைக்கலையே, நாம் கதைக்கல. அப்போ அங்கே ஆஃபீஸில் கதைச்சிட்டேன், இப்படியோ கதைச்சிக்கிட்டு இருந்த செடி தான் இப்படி நடக்கும். இப்போ நிம்மதி இழந்து போகுதா பாருங்கள், நேரம் இருக்குதா, மார்க்கத்தை விடு, பிள்ளைகளை கவனிக்க முடியுதா? நம்ம வீட்டில் ஆடம்பரமாக வேண்டி வைத்ததை நாம் சீர் செய்கிற நேரத்தை கழித்து பாருங்கள், நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம், நம்ம ஓதி கொடுக்கலாம், நம்ம மடியில் வைக்க தலையை அணைச்சி தூங்க வைக்கலாம், நம்ம சோளை போட்டு நித்திரையாக்கலாம். இல்லை, பிள்ளையை நித்திரையாக்க நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை போய். நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களாக உருவாக்கிட்டோம். டிவியை வேண்டி வச்சால், ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது படம் சொல்லுது. அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உழுவாட்டு சாமானை வண்டியில் நிரப்பும் போது விலை விளங்குறல்ல, இது நல்லோம். இது நம்ம அந்த இதில் வந்து இந்த ஒசிங் பண்ணுற அந்த சிங்கை நம்ம பூட்டினோம் இல்லை, அந்த மூலையில் இதை வச்சு அப்படி நைச்சா அடி கையை கழுவலாம். சோப் வைக்கிறது வேலை இது ரொம்ப 100 ரூபாய்தான். அவனும் அப்படித்தான் செய்வான். 350 ரூபா அப்படி எழுதி அவர் வெட்டு வெட்டிப்பட்டு 319 ரூபா எவ்வளோ கூட குறைச்சிக்கான், 31 ரூபாவை குறைச்சதை பெருசாக காட்டிக்கான். கழிச்சு பாரு 31 ரூபா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 31 ரூபா ஆதாயம். 31 ரூபா ஆதாயம் இல்லை, 219 ரூபா நட்டம். ஏன் வேண்டின, வேண்டாம போவேன். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட இழைச்சி இழைச்சி வந்து சொன்னானா, என்ன கண்ணா 30 ரூபா ஆதாயம் முடியண்டனா, எப்படி என்ன, ஆட்டோவுக்கு கையை காட்டினேன், பஸ்ஸுக்கு கையை காட்டினேன், நிப்பாட்டல பின்னாடியே ஓடி வந்துட்டேன், 30 ரூபா ஆதாயம். அவள் பல்லாரும் ஒரு அறை போட்டாளாம். அவள் ஏண்டி அறையிறண்டா, அநியாயமாக பஸ்ஸுக்கு பின்னால் ஓடி வந்தீங்களே, ஒரு ஆட்டோவுக்கு பின்னால் ஓடி வந்திருந்தா 1500 ரூபா லாபமாக இருந்திருக்கீங்க. பஸ்ஸில் நான் 30 ரூபா எடுப்பான், ஆட்டோ எவ்வளோ எடுப்பான். இப்படி சும்மா ஒன்றுமில்லாத நட்ட கணக்கு பார்க்குறோம் நான். அவன் விலையை 350 ரூபான்னு எழுதி 219 ரூபான்னு போட்டால் 30 ரூபா ஆதாயமா, 219 ரூபா நட்ட நமக்கு எதுக்கு வேண்டுற நீ, அதை உனக்கு தேவையில்லாத சாமான். அவன் என்னையாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் உண்டு, ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ட்ரிங்க் போட்டல் உண்ட விலையை குறைஞ்சி போடுவான். சரி, அவன் விலையை குறைஞ்சி சும்மாவும் விட்டான், ஒரு ரூபா போட்டான். எதுக்கு உனக்கு அது? இவ்வளவு நாளாக சும்மா தானே சாப்பிட்ட நீ சோத்த, இப்போ இதை குடிக்கணுமா? ஆடம்பரமாக இது இல்லையா? அப்போ பட்ஜெட் என்ன செய்யுது? ஆஜியாருக்கு கூடுது இங்கே. அப்போ வண்டியில் நிரப்பியாச்சா? நிம்மதி எப்படி இழக்குதுன்னு பாருங்க. அப்போ சந்தோஷம் கொண்டாடிக்கின்ன சந்தோஷம், வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கா இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட்
6: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்த மருது.
3: தொடர்புகளுக்கு 0774906166.
7: காசநோய்ங்கிறது பயப்படுறதுக்கோ மறைக்கவோ அவசியம் கிடையாது. என் குடும்பத்தாரும் நண்பர்களும் சேர்ந்து என்னை காச நோயில இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப முறையான சிகிச்சை மூலம் தொடர்ச்சியாக மருந்துகளை பாவித்து காசு நோயை முற்றாக குணப்படுத்தலாம்.
3: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
8: www.muslimvanoli.com.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம்.
5: வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கா இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு. விட்டா அங்க இந்த விலை குறைச்சி நாம மார்க்கெட்டுக்குள்ள போய் இஞ்சப்ப எவ்வளவு 30 ரூபா, ஏ 20 ரூபா அப்படின்னு சண்டை பிடிச்சி இல்லாஜியார். அது கோஷ்டே 30 ரூபா தான், நான் ஆதாயம் இது பிடிக்கல அப்படின்ட்டேன். அந்த கதையை விட்டுட்டு 20 ரூபா தான் அந்த சண்டையெல்லாம் அந்த பூச்சி தீயில் பிடிக்கலாமா? எல்லாம் அந்த பூச்சி தீயில் பிடிக்கலாமா?

0: காலி அள்ளி மெஷினில் பிடிக்க பிடிக்க பிடிக்க பிடிக்க இந்த ஆளும் அந்த கம்ப்யூட்டரை பார்ப்பார், என்ன 5000 6000 7000 8000 போய் ஒரு 12000 போய் நின்று இவ்வளவு சாமானும் பண்டாருனா 12 அப்படியே போய் நின்று உடனே இங்கே காசு இருக்குமா இல்லை, பேங்கில் சத்திய வாக்கு கொடுத்த கிரெடிட் கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவள் கேட்பாள், கேஸா கிரெடிட் கார்டு? எஸ் கிரெடிட் கார்டு. அந்த உள்ளுக்குள்ள மனம் எரிஞ்சுக்கிட்டு கொடுப்பார், ஓட்டி எழுத்துருவார், பாஸ்வேர்ட் அடிங்க சார் அப்படின்னா இவர் பாஸ்வேர்ட் அடிப்பார், இதை தலையெழுத்து அடிக்கார் இவர், அவரை தலையெழுத்து அடிச்சு ஓகே பண்ணி விட்டா.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم.

يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة

يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத்

0: இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலை கொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமையினாளுடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்லையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறைவு தான் வரும். எப்படி சுற்றி உழைச்சி பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்கிதாயில் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. 7 வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்க, நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்கு தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்து கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்பவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அதில் பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்கள் சரியாக என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைமில் அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸில் சொல்கிற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு வருது, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பு வருது, லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்சூர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஃமினுக்கு அவன் ஈமான பாதுகாத்து கொள்றது, அவன் நல்ல அமலை பாதுகாத்து கொள்றது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கைய தொடர்ச்சியா கண்டினியூவஸா கொண்டு போறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு சிற்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குண்டா சஹீஹ் முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு என்று வருது, சஹீஹ் முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பு என்று சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமான பாதுகாத்துக்கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்துக்கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றால், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்திச்சதே இல்லை, ஃபேஸ் பண்ணதே இல்லைன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி இறக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியா தொழையெல்லாம் இருக்குதே, முறையா தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையா என் மார்க்கத்தை பேணிக்கொள்ள இயலாம இருக்குதே, என் பிள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ள இயலாம இருக்குதே, என் மனைவிய மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ள இயலாம இருக்குதே, என் சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமா என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போக இயலாம இருக்குதே, என் தொழிலை என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்ச் ஆயிருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குது என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லை, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, உங்களோட ஈமான பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்க உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்க ஒரு நல்ல ஒரு முஃமினாக தக்வா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது, குமிஞ்சிராதுன்னு விளங்குதா, விளங்குதுன்னு, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமா முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியா வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு உவமை உண்டு, எப்படி சொல்றாங்கன்னா, கக்கிதல் லைலில் முஸ்லிமி, இப்ப நீங்க இரவு பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமா வருதா, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா தருது, அப்படியே சூரியன் போக முழுமையா டக்குன்னு டாக் ஆகுதா, எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துரும், உங்களால் அசையலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வந்து அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, வீடு ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. ஒரு மனிதன் ஈமானுக்கு, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா, காலையில் அதிகாலையில் மார்னிங்கில் ஈமான்தாரிமாய் பேசுவான், என்ன செய்வான், நல்ல தக்குவ உள்ளவனை போல ஈமான் உள்ளவனை போல பேசுவான், அவ்வளோ பக்குவமாக பேசுவான், ரொம்ப பேணுதலாக பேசுவான், வயும்சி காஃபிரா, அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆவிருச்சின்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான்? குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ளை காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட நல்ல இஸ்லாத்தோட ரொம்ப பேணுதலா நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுற நேரத்தில் வெள்ளன அப்படி சொன்னேன்தான், காலையில் அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான், அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும் சீ முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா, மாலை நேரத்தில் நாம சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயில இருந்து ஈமானுக்கு புறம்பான இஸ்லாத்துக்கு விரோதமான மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு வர ஆரம்பிக்கும், பிள்ளையில வர ஆரம்பிக்கும், மனைவியில ஏற்பட ஆரம்பிக்கும், கணவன்ல ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏண்ட ஈமான ஏண்ட அகீதாவை ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேன்னு யோசிக்க மாட்டான், அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கி கொள்ள இயலாது. அதனால என்ன செஞ்சிருவான், வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்று அதை அவனுக்கு தாங்கிக் கொள்ள இயலாது. ஹராத்தில் போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்திலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தன்னை பிள்ளைக்கு பாருங்க, சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே காட்டி பார்ப்பாங்க, இங்கே காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் எவனாவது ஒத்தன்ட்ட காட்டி அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு, ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழு, அவரெல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸெல்லாம் என்ன செஞ்சிக்கார் அவர், கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அக்கீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தண்ட புள்ளைக்கு சோமில்லாண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான், அதில் ஒன்றும் சரி வரலன்னு எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட புள்ளையை குணப்படுத்தணும், அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும், அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அந்த பேசிக் கருத்து என்ன தெரியுமா, என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃப்சதலஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி. சுனன் திருமீதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்தத் அஹமதில் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள் ஒரு சிலாஃபி கனமின், ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃசதலகா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா? இதை விட மோசமானது தான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழ்லையும் வரக்கூடிய ஆசைக்கு தானே அந்த மோகம். பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமான செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால்? என்னுடைய ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா? ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்காரா நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, லா தத்தபியு ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க. ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னும் ஊலக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே, இந்த பச்சை என்றதை தமிழில் பாதிக்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாதிப்பாங்க. பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு, ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மூமினை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவன மார்க்கத்தை விலை வாங்குவான், எப்படி ஒரு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூல் என்று வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அக்கீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போகிறான், வழிகெடுக்க போகிறான் என்று சொன்னான், சருக வைக்க போறான் என்று சொன்னான். ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றா, மூன்று படித்தரங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். முதலாவது என்ன செய்வோம்னா, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்கள், சு இருக்குதே, ஜையன லஹுமு ஷைத்தானு சு அஅமாலிஹிம் என்று வருது குர்ஆன்ல. பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யஅமுர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது ஒன்று அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது என்ற அர்த்தமும் இருக்குது. என்ன செய்வான்டா, யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு இப்படி செய். இப்போ நான் சொன்னேனே, என்னது வியாபாரத்தில் நல்ல பெரேத்தத்தனம் என்று, பெரேத்தத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்கிறது, பேராவை, பேராசை, இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்டாயிருவார், பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்தாயிருவார். லொஸ்தாயினதுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்தாயினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும், என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது வட்டியில் போயிட்டாது எழும்புவார். ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஒரு டீலிங் ஒன்று இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது, இல்லீகல் தானே சொன்னால், இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமில் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே, இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லைனா எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலை, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, சாயல்லன்னு வைங்க, அவன் வழிகெடுக்கிறதுக்கு போடுற பிளேன், திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா, அழகுபடுத்தி காட்டி அவன் ஈமானை பறிக்க பார்க்கிறது, அவன் இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கிறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்தர் அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது வலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன வலை, அது இயல்பா எல்லாரும் விழுகிற வலை. எது வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்துல மத்ததுல முல்ல நான் வட்டியில கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகள்ல நான் போக மாட்டேன், அதுல எல்லாம் என்ன செஞ்சிருவாரு, ரொம்ப பக்குவமா இருந்துருவாரு. ஆனா எதுல மனசை பறி கொடுத்துருவாரு, இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது. பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்றது மானக்கேடான, அறிவறுக்கத்தக்க, ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள். இதா சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான். எது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும். அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி, அதுலேயும் வளைஞ்சு வராட்டி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதில் ஆசை காட்டி தனிமையில் பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தார், இது ரெண்டுலேயுமே என்ன செய்யலை, விலை இல்லை, இது ரெண்டுலேயுமே விலை இல்லைன்னு வைங்க, எதில் பொதுவான பாவங்களையும் விழுறார் இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான். அப்படியே என்ன செய்தார், ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடில் ரொம்ப பக்குவமாக பெணுதலாக முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்ண்டா அல்லாஹு தஆலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான், எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, அன் தகுலு அலல்லாஹி மாலா தஆலமூன், அன் தகுலு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது பிதாத்து, என்னது பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், அதனால தான் இந்த ஹதீ இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கதீரில், தஃப்சீர் நாஸ்ர அப்துல் ரஹ்மான் நாஸ்ர சாதி இவங்களோட தஃப்சீரெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்ப கால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்சீர் தபரின்னு சொல்லி சொல்லுவாங்க, இமாம் தபரி ரஹமத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர். இமாம் தபரி ரஹமத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபயதுகுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வகுல்லு முபத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கடைசி சொல்லி எழுதியிருப்பாங்க. என்னது அன் தக்குலு அலல்லாஹி மாலா தஆலமுன்ங்கிறது, இதில் யார் வருவா, காஃபிரும் வருவா, இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினச்சிக்கொண்டு, பக்குவம் என்று நினச்சிக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினச்சிக்கொண்டு, அப்பேற்பட்ட விதத்து காரணம் என்ன செய்வான், இதில் வருவான். ஏன், இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்படுற மாதிரி இல்லை, இவரை வந்து எங்க போட்டு லாக் பண்றது, நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய், அவன் மார்க்கம் இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலேயே என்ன செஞ்சிருவாரு, கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணா போயிரும். இப்படி ஷைத்தான் என்ன செய்வான், இதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், ஏண்ட மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், ஏன் கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும், கு அம்ஃபுசக்கும் வாஹிலிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், ஏண்ட மனைவி ஏண்ட பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், எதிரிலிருந்து ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில் சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில் சொன்னால் நரகத்திலேருந்து பாதுகாக்கணும். அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவங்களோட வாழ்க்கையில் குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், ஏன் இந்த ஈமானை என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும், நான் படிச்சிருக்கிற குர்ஆனை சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்களோட ஈமான எங்களோட தக்குவாவை எங்களோட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலேயும் சொல்லும் பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியை நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபி அலூனி, என்னது நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹை விரும்புகிறீங்களா இருந்தா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புகிறீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நபிங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா, அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா, ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனா தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இங் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக விரும்புகிறீங்களா, உறுதியாக விரும்புகிறீங்களா, சரி அப்போ நீங்கள் அப்போ என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, ஃபச்சபியாவுனி, உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகீதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னையே முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபி அலூனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், என்னையத்தான் முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தான் நீங்கள் பின்பற்றணும், இந்துதான் நீங்க அல்லாஹ் நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தாலாவே சொல்ல சொல்ல சூரத் ஆல இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி, அதே போல இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும், மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி, அவற்றை நாம் என்ன செய்யணும், சரியாக செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம் குறுக்கு வழியில் போக பார்க்கக்கூடாது. சரி சரி சரி இதெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்கக்கூடாது. விளங்குதா, இப்போ ரசூலா இப்போ பாருங்கள், இப்போ ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் இருந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு இடது கையலை தின்றாரு, இடது கையில சாப்பிட்றாரு, இடது கையில சாப்பிட்றாரு. அப்போ அந்த சலமா சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் இயாசுக்கு சொல்கிறார், இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாப்பா மகன் வராங்க, சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் பேர் இயாஸ், இயாஸுங்கிறது மகனுக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்ற நல்லா கேட்டுக்கோ, ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸில் இருக்கிறோம், இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில் சாப்பிட்டார், என்ன செஞ்சார், இடது கையில் சாப்பிட்டார், வேறு வேறு ஹதீஸில் வருது இடது கையால் சாப்பிட்றது இடது கையால் குடிக்கிறது யார், ஷே ஃபைன் ஷைத்தானே குழு வயசபு பிசிமாலிகி சஹீஹ் முஸ்லிமோட கூட அறிவிப்பு, ஷைத்தான்னா என்ன செய்கிறான், இடது கையில் சாப்பிட்றான் இடது கையில் குடிக்கிறான். அப்போ ரசூலா அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹதீஸ் ரியாதோ சாலிஹின்லாம் வருது தானே, என்ன சொன்னாங்க ரசூல் அந்த மனிதரை பார்த்து, இடது கையில் திண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன சும்மா அப்படி கம் பண்ணி இருக்கிறீங்க, என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேண்ணா, நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போகும், ஏன்னா உற்சாகமாக போகும் அப்போ தானே, சொல்லுங்கள் வெக்கப்படாமல் சொல்லுங்கள், என்ன என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமாக்கள் நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க, என்னது வலது கையில சாப்பிடலாமே, வலது கையில சாப்பிடலாமே. நாமெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என்ன தலை திண்டனடா, கால் அலசரி திண்டுட்டு தொலையட்டும், என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை விட்டு போட்டு வேலையை பாரு. அப்படித்தான் நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், என்னத்துக்கு இதான் வண்ட வலது கையில தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சு பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு இந்த வீண் வம்பு, அவன் என்னத்தாலையும் திண்டு போ தொலையட்டும் சாப்பிட்டு தொலையட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்ன, குல்பிய மீனிக் வலது கையில் சாப்பிடலாமே. என்னத்துட்டு அவர் சொன்னார், இல்லை அஸ்தி இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றார். எனக்கு ஏலா நல்ல ஏலும், ஆனால் எனக்கு ஏலா மாமன் அழகு இல்லை கிபிர். இப்போ இவர் சொல்லி நான் டக்குற கையை மாத்தவா, இவர் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், ஒரு மனிதன் உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமைனாலும் அவனால் என்ன செய்ய இயலாது சொல்லுங்களே, சொர்க்கம் புக இயலாது. கட்டுகளவாது லாயது குலுல் ஜன்னத்தை மங்கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் கிபிரின், அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய இயலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, பசந்த நல்ல பசந்த இல்லை இந்த சாரி அழகாக உடுக்கிறது, அழகாக உடுக்கிற ட்ரெஸ் அழகாக உடுக்கிறோம், அழகாக என்ன ஸ்லீப்பை இப்படி நாங்கள் பாத ரச்சை நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா, அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை இல்லை இல்லை, இன்னல்லாஹ ஜமீலுன் ஹைபுல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் நல்லா அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. பெருமை கிபிருந்தா என்னது, ப்ரவுட்டானே ஆ பெருமை, பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க. அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை ரெண்டா. அல் கிபிர் பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது. இது யாரோட அடிக்கிற பெருமை, அல்லாவோட அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா, அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா, இல்லை. அவன் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும், குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம், ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்கல்லண்டா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை, அல்லாவோட அடிக்கிறாங்களா, யாரோட அடிக்கிறாங்க, யாரோட அடிக்கிறாங்க, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை, மனிதர்களோடு அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா, கம்துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்குறது, தாழ்வாக பார்க்குறது, கீழ்த்தரமாக பார்க்குறது, சீப்பாக பார்க்குறது, இதுதான் மனிதர்களோடு அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த மனிதரை பார்த்து, குல் பியமீனி, வலது கையை சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏழாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, மாமனாஹு இலல் கிபிர், ரசூலுல்லாஹ் வஹியை சொன்னாங்க வலது கையில் தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சே தின்ன இயலாமல் சாப்பிட இயலாமல் எது, பெருமை, சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க ஏற்க வஹியை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்த தாத்த ஏலாவா, சரி ஏலாமலே இருக்கட்டும் என்ன, நான் நினைப்போம் அடே சரி வலது கையில் தின்னா இடது கையில் தின்ன, அப்படி இல்லை, சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான், சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும் என்னது, சுண்ணா எங்கிறது இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹிடத்தில் அடையிறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது. இந்த வாழ்க்கையில் சுண்ணாதான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹிடத்தில் மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது. அப்போ அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, இன்றைக்கி அப்படி தான் என்ன முடுறது, நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வண்டிருக்க ஒரு தியரி என்னது, செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, செஞ்சாட்டி பாவம் இல்லை, சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது, செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, அந்த ஹைர் என் வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உனையும் ஒட்டாமல் அப்படி போயிருது, அதை பற்றி எப்பயாவது யோசிச்சியா இல்லை. அந்த ஹதீஸ் அறிவித்தவர் சொன்னார், அன்றைக்கு ஏலாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தார், நல்ல உயர்த்த இயலுமாக இருந்த அந்த கை ஃபமா ரஃபாஹா இலா ஃபீஹி, அவட வாய் வரைக்கும் உயர்த்தவே இயலாமல் அப்படி சூகையாக போயிடுச்சு, சல்லத் யதுஹு, கை அப்படி சுகையா போயிருச்சு. இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காம கேர்லெஸ்ஸா பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்கள்லையா இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்லே இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்றீங்க, பிரச்சனை பண்ணி கொள்றீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேர்லெஸ் ஆகி ஆகி ஆகி இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? சுண்ணத் திருந்தாதானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை? சூக பிடிச்ச வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்து கரெக்ஷன் பண்ணினாங்கடா, சின்ன புள்ளா இருந்தாலும் தவறு தவறுதான் என்கிறதுல ரசூலுல்லாஹ் கவனமா இருந்தாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், சின்ன பொடியனுக்கெல்லாம் நீங்க மார்க்கம் அலாலஹாராம் பேசிக்கொண்டு போறீங்களே, அவனுக்கு பாவமா எழுதப்பட போது அப்படித்தானே? பாவம் எழுதப்பட்டாலும் பட்டாட்டியும் செய்யறது ஹராமி, ஹராத்த செஞ்சா ஹராம் தானே. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு ஈச்சப்பழத்தை கண்டத்தோடய என்ன செஞ்சாரு, பசி எடுத்து வாயில வச்சாரு. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு எடுத்து வாயில வச்சதோடய ரசூலுல்லாஹ் கிஹ் கிஹ் துப்பும் துப்பும் கீழே தெரியாதா ராஜா, நாங்கள்லாம் சதக்காட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராமே. ஹராம் யாரு செஞ்சாலும் ஹராம் தான், சின்ன பிள்ளையா இருந்தாலும். இதுதான் அந்த கூ அம்புசக்கும் அகலிக்கும் நாரா. ஏண்ட ஈமானுக்கு வர சோதனை, ஏண்ட ஈமானுக்கு வரக்கூடிய சவால், இதுல இருந்து நானும் என்ன என்ன செய்யணும், பாதுகாக்கணும். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளுக்க, வஹியுடைய வட்டத்துக்குள்ளுக்க, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்குள்ளுக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்குள்ளுக்க எப்பவுமே நாம் எலேட்டா என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டே இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கிட்டு சருகுதல் என்றது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்குமுல் பையினாத் சூரத்துல் பக்ரால அல்லாஹ் ஷைத்தானுடைய எட்டுகளை பின்பற்றாதீங்க இரண்டு இடத்துல சொல்லிடுறதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் சரி நீங்க சரிகிட்டீங்கடா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போயிட்டு விழுந்துருவீங்க. கொஞ்சம் சரிகினா கூட நீங்க பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போய் என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப என்ன செய்யுங்க, எலர்ட் ஆயிருங்க, தெளிவாக இருங்க என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், வழிகாட்டி கொண்டிருந்தான். அன்பார்ந்த கணேத்திற்குரிய சகோதரர்களே, அதனால நாம் புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மீனுக்கு வரக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, அவன் இந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சவால், அவனுடைய குழந்தையோடு குழந்தை வளர்ப்பிலையாக இருக்கட்டும், அதாவது அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலே இருக்கட்டும், பொருளாதாரத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான கட்டமைப்பிலே இருக்கட்டும், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மார்க்கத்தை இழந்துடக்கூடாது, அவன் ஈமான் அவன் இழந்துடக்கூடாது, அவன் அகீதா அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதுல என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், இது ஆகப்பெரிய சேலஞ்ச். இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் எதிர்நோக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, சுன்னாக்கள்ல கேர்லெஸ்ஸா என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இதுல மிக தெளிவாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக இருந்தார்கள் என்றால், மார்க்க விடயத்தை தன்னுடைய பிள்ளைகள்ல நடைமுறைப்படுத்தும் பொழுதா இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தனது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பமானவங்களாக இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், ஆக விருப்பமான ஒரு ஆள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வேற யார் சொல்லலாம், யாரு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், யாரு ஃபாத்திமா ரலியல்லாஹு, இவங்க எல்லாத்தையோட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பிளட் ரிலேஷனு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா, இந்த மாதிரி வேற யார் சொல்லுங்க, கதீஜா, இவங்க எல்லாத்துலேயும் பாருங்க ஆயிஷா நிலத்தில் சொல்லுவாங்க, ஃபாத்திமா நடந்து போனால் பின்னால பார்த்தா ரசூலா நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த அப்படி சேம் வாக்குன்னுவாங்க, லம்ஹா அடுத்தனே அது அதே மாதிரி. ரசூல்லாக்கு எல்லாரையும் விட ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹாட மேல மைசா என்ற அரபுல சொல்ற என்னது செல்லம் என்றுவாங்க, செல்லம் கூட ஜாஸ்தி. எவ்வளோ இறக்கம் ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹாவோட, எவ்வளோ இறக்கம் ரசூல்லா. ஒரு தடவை அந்த ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹா ரசூல்லாவை பார்க்கறதுக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க. வந்தா ரசூல்லா வீட்டில் இல்லை, ஆயிஷா ரலி அல்லா அன்ஹா இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலி அல்லா அன்ஹாட்ட அல்லாஹுடைய ரசூலாவை பற்றி கேட்டதோடையே அவர் வெளியே போனாருமா இன்னும் வரல அப்படின்றது சஹீஹுல் புகாரில் சஹீஹ் முஸ்லிமில் வர ஹதீஸ் நிறைய இடத்துல வருது. சஹீஹுல் புகாரில் கிட்டத்தட்ட நாயகர் அஞ்சாறு இடத்துல வருது இந்த ஹதீஸ். அப்போ இல்லைம்மா அவள் வெளியே போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிப்பாட்டாமல் ஆயிஷா ரலி அல்லா அன்ஹா கேட்குறாங்க ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹாட்ட, ஏன் என்ன விஷயம் என்ன விஷயமாம்மா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதோடையே ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹா சொல்கிறாங்க, இல்லை என்னத்துக்கு வந்தேனண்டா, கணவண்ட வேலை பிள்ளைகளோட வேலையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு சரியான கூட வீட்டில், கணவண்ட வேலை பிள்ளையோட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம், எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன். அவர் ராவைக்கு படுத்தா சரியான டயர்ட், மேலெல்லாம் வருத்தம் உடச்சி போட்ட மாதிரி, காலையில் எழும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம், அப்படிதானே கடும் கஷ்டம் கடும் வருத்தம். அப்போ அதனால் எனக்கு துணையாக ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு அடிமையொண்ட ஒரு ஹாதிம் ஒரு சர்வன்ட்டை துணைக்கு கேட்டா, என்ன நானும் தேவையுள்ள ஆளுண்டு, நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லையே, எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு, இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுண்டா, அடிமைகள் கொஞ்சம் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் கிடைச்சிருந்தாங்க, அந்த அடிமைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. நானும் தேவை உள்ளோர் ஆள், அவ்வளோ பெரிய காசுக்கார ஆள் இல்லை, அதுலேருந்து எனக்கும் என்ன செய்யலும் ஒரு அடிமையை தரையிலும், நான் வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்வேன் கை துணைக்கு நான் வச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி நான் வாப்பா வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்னத்தோடையே யார் ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இரவுடைய நேரம், இரவுடைய நேரம் வீட்டுக்கு வராங்க. வந்ததோடையே ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா முதலாவது என்ன சொன்னாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா வந்தேன்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டங்க, என்னவாம் என்ன என்னவாம் அப்படின்னு கேட்கவும், இப்படி பிரச்சனையும் சொன்னாங்க, இப்படி தான் கேட்டு வந்தேன். அப்போ இவங்கள்ட்ட என்ன செய்யலை ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹாட்ட என்ன அதுக்குரிய சொல்யூஷன் தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லலை. சரி நான் பார்க்குறேன் நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அந்த ராத்திரி நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கடா, ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹாவும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு இங்கே இருந்து ஃபாத்திமா ரலி அல்லாஹு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலி அல்லாஹு வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க. அங்கால ரசூல்லா தன்னோட தந்தை வாரண்டு விளங்கினா கீழே இறங்கி ஓடி போயிட்டு கெட்டி அணைச்சி தன்ட தந்தையுடைய ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வாப்போட கடும் இறக்கம் ரசூலுல்லாவும் எந்த அளவுக்கு இறக்கம் என்று சொன்னால், ரசூல்லா அவங்கள வீட்டில் அறையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அங்கேருந்து வாரை விளங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எந்த இடத்துல விளங்கிச்சோ அந்த இடம் வரைக்கும் அப்படி போயிட்டு என்ன செய்வாங்க கையை பிடிச்சி அப்படி வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம் அந்த அளவுக்கு பாசம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்தியான முறையில் ஈமானிய முறையில் சரியான முறையில் வழிகாட்டுற விஷயத்தில் என்ன செய்யலை மிஸ் பண்ணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, போனால் ரெண்டு பேரும் படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, படுக்கிறதுக்கு ரெடியாகி படுத்துட்டாங்க படுக்கையில் இருக்கிற
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
5: விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். அலிரலியல்லாட பேரை சொல்லும் பொழுதே அலிரலியல்லாத்தால சொல்றது என்ன? சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, எனக்கு ஏண்ட பேர், என் வாப்பா வச்ச பேர் தானே அலி. அதை சொல்றத விட எனக்கு விருப்பமே தெரியுமா? அபூ துராபுன்னு சொல்றது. என்ன சொல்றது? புகாரில் ஹதீஸ் வருது. எனக்கு மிக விருப்பமான பேர் என்ன பேர்? ஏன்னா வாப்பா வச்ச பேர் அலின்னு சொல்கிறத விட அபூ துராப். உண்மையிலே அரபிகள்கிட்ட பழக்கத்தில் ஐக்கிது என்னது, புல் மூத்த புள்ளியோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க தானே அபூன்னு. ஆ, இப்போ உதாரணமாக எனக்கு அபு ஐமன்டாக்கா, அவங்களுக்கு எப்படி அபு அபு அப்துல்லா. இப்போ இப்படி ஒரு மூத்த பிள்ளையோட பேர் வச்சு அவ உண்மையிலே அலி அலி அல்லா தாலாக்கு குறைஞ்சது அலின்னு சொல்கிறது விருப்பம் இல்லை. நீ என்ன விருப்பம் வைக்கணும்? அபுல் ஹசன். ஆனால் அவர் சொல்கிறார் சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, எனக்கு ஏன்ன பேர் அலின்னு சொல்கிறத விட இனி அபூ துராப். அபூ துராப்னா துராப்னு ஒரு பிள்ளைங்க தான், துராப்னு ஒரு பிள்ளைங்க இல்லை. ஆய் ஃபாத்திமா ரலியல்லாஹோட பிரச்சனை பட்டுட்டு பள்ளியில் போய் படுத்து கிடந்தாங்களே, அவன் மேலே மண் பட்டுச்சு. அப்போ ரசூல்லா தண்ட மருமகன் தன் நான் நல்லா நேசிக்கிற என் மகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்து படுத்து வைக்கிறாரு. அந்த நேரத்தில் ரசூல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி, அல்லா மேலே மண்ணெல்லாம் பட்டிக்குதே, அபூ துராப் ஆகிட்டீங்களே நீங்கள், என்ன அந்த இறக்கமா கோவமான கடுகடுப்பான முகத்தில் இல்லாமல், ஏண்ட பாசத்துக்குரிய மவளம் நீ வந்து கூட எதிர்த்துட்டு வந்து இங்கே படுக்கிறியா? ஆ, ஏண்ட உசுறு மாதிரி ஏண்ட புள்ள யார் ஃபாத்துமா? ஆ, ஏண்ட உசுறு மாதிரி எந்த அளவுக்குண்டா? ரசூல்லா தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான் எல்லாம் சொல்கிறது இல்லை. எப்படி சொல்லுவாங்க? ஏண்ட மகள் ஃபாத்துமா களவெடுத்தாலும் நான் என்ன செய்வேன்? ஆ, ஏ ஏண்ட மகள் ஃபாத்துமான்னு சொன்னாங்க. அபூபக்கர் எடுத்தாலும் நான் கைவெட்டுன்னு சொல்லலையே, ஆயிஷா எடுத்தாலும் கை வெட்டுன்னு சொல்லலையே, ஏண்ட மகள் என்று வர்ற நேரத்தில் அந்த ரத்த உறவு என்கிற ஒன்று இருக்குதே, அதில் கூடுதலான மைசா செல்லம் வச்சது யார? ஏன்ன மகள் எடுத்தாலும் வெட்டுவேன். இந்த அந்த இடத்துல சொல்லும் பொழுது பாருங்க, மகன் மறு எனது அழிகள் எல்லாத்தாலும் அங்கே கோவிச்சிருந்து இருக்கிறாரு. அப்போ அவரை தட்டி எழுப்புக்கு எவ்வளோ இறக்கமா அன்பா, அல்லா மேலே மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்கள் மண்காரால் ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்கிறாங்க? தண்ட கோவத்தை கடுகடுப்பை மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாருங்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ளாமல் அந்த அன்பை எழுப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூ துராப். அவர் சொல்கிறார், எனக்கு ஏண்ட பேரை விட ஏண்ட மாமா எனக்கு யாருக்காவது உன் மாமாவை பற்றி கேட்டால் என்ன இருக்கு நிலைமை? ஆ, மாமா அவங்களோட அன்பாக நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா, மறக்க இயலாத ஒரு அன்பா இறக்கமா? ஆ, உங்களையே நீங்கள் மறந்து மாமாவை மெச்சி சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமையை சொல்லுங்கண்டா இல்லையா? தலையாட்டிடவானா படத்தில் பிறஜையே பிரச்சனையாக போயிடும். ஏன்னா இலகினா அவன் நான் என்ன சொல்கிறேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்துக்கு நான் இதை சொன்னேன், எங்கட வாழ்க்கையில் முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், சவால்கள்னா சேலஞ்சஸ், சவால்கள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்கட ஈமானை பாதுகாக்கணும், நாங்கள் ஷிருக்கு குஃபரில் போயிட்டு விழுந்துடாமல், எங்களோட இஸ்லாத்தை நாங்கள் பேணி, எங்களோட பக்குவத்தை பேணி, அது எங்களோட குடும்ப பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், நாங்கள் சமுதாயத்துடனான உறவடால். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்கள் இவரை பின்பற்றுங்க என்று சொல்கிறது யார், யாரை யாரை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம். யார், நபியே நீங்கள் இவரை பின்பற்றுங்க, இவருடைய விழுமியத்தை மில்லத்தை எடுத்து நடங்கன்னு அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு யாரை முன்னுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து. அப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தலை சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்ன, சமுதாயம் அவரை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அடையாளப்படுத்தும் பொழுது உம்மத்தன் என்ன சொல்கிறான், உம்மத்தன் என்றா ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று சமுதாய சிந்தனையுடைய ஒருவராக வாழ்ந்தார், இன்னொரு அர்த்தம் இருக்குது சமுதாயத்துக்கு எப்பயும் நலனையே விரும்பி வாழ்ந்தார். யார், யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சூரத்து நஹல்ல வரதே உம்மத்தன். ஆனால் அந்த இப்ராஹிம் நபி சமுதாயத்தோடு ரொம்ப இறக்கும், சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயத்துடனே உறவடலாக வாழ்ந்தவர். அந்த இப்ராஹிம் நபியை வந்து கூப்பிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் இப்போ இந்த ஊருக்கு போகிறோம் திருவிழாக்கு, வாங்கலே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டதோடய அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னார், ஆ ஃபனதர நத்ரதன் ஃபின்னு ஜூம், ஃபனதர நத்ரதன் ஃபின்னு ஜூம் என்று சொல்கிறது, தஃக்கர தஃக்கீரன் அமீக்கன், டீப்பாக யோசித்தார், இப்படி கூப்பிட்டத்தோடையே யோசித்தார். யோசிச்சுட்டு என்ன இப்போ சொன்னார், காலை இன்னி சகி, ஏன்னா கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, அன்ஃபிட்டாக இருக்குது, காய்ச்சல் இருக்குது, நீங்கள்லாம் போங்க. என்னத்துக்கு, நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிருக்கில் கலந்து கொள்ள மாட்டேன், சமுதாயத்தோடு வாழுவேன், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், நாடுவேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன். இது பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கி நான் எங்களுக்கு, இன்றைக்கி எல்லாத்துலேயும் பொய்ய சொல்லுவான், எதில் போய் சொல்ல மாட்டான், சிரிக்கல விதத்தில் கலந்துகிறதுல, இல்லை இப்படித்தானே போகக்கூடாதுதான் மனசோட கேல, எப்படி அப்படியே இல்லையா, என்னத்தான் இருந்தாலும். ஆனால் அவங்க அல்லாஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணு பொய் சொன்னார், அதில் ரெண்டு அல்லாஹுடைய, மூணு பொய் சொன்னார், அதில் ரெண்டு

0: ஹனீஃபா, மனிதர்களே நீங்க எல்லாரும் இப்ராஹிம் முன்மாதிரியை பின்பற்றுங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்க. அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, எனவே சமுதாயமாக வாழ
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நாங்க எங்களையே நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்வோம் என்றா, இந்த குழப்பங்கள்ல ஃபித்னாக்கள்ல மாட்டி பற்றாம நாங்க முறையாக வாழ்வோம் என்று சொன்னா, நிச்சயமாக அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, நாங்க என்ன செய்வோம்? நாங்க வெற்றி பெற்றவர்களாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, மலர்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, நல்ல மரணத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக நிச்சயமாக என்ன செய்வோம்? நாம் மாறுவோம். அல்லாஹால் அதற்குரிய வழிகளை நம்மளுக்கு என்ன செய்வான்? ஏற்படுத்தி தருவான். எனவே எதையெல்லாம் பேசினமோ கேட்டமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தாக மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகும் அல்லாஹு கைரன்.
0: இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூரல் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி

0: துறையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மூன்று கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும் ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மூன்று வாழ்வும் நிரந்தரமானதல்ல, காலங்களும் நேரங்களும் கொஞ்சம் கூட்டல் குறைவாக இருக்குமே தவிர நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமைதான். இப்ப தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால் அது ஒரு 10 மாத கால வாழ்வு, 11 மாத கால வாழ்வு. உலகத்தில் வாழ்கிற வாழ்வு 70, 80, 90, 100 என்றெல்லாம் சொல்கிறார்கள். மூன்றாவது கட்ட வாழ்வு அது ஒரு குறிப்பிட்ட வருடத்தினுடைய வாழ்வு அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற வரை உள்ள ஒரு வாழ்வு, ஒரு நியாயமான நீண்ட ஒரு வாழ்வு அந்த வாழ்வு. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 102வது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த வாழ்வை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்துகிறான். பாருங்கள், அல்ஹாக்குமுத்தகாசர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதனுக்கு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிற பேராசை உண்டு. அது எதுவரை? அவன் தன்னுடைய மன்னரையை சந்திக்கின்ற வரை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உலகத்தில் மனிதனுடைய ஆசாபாசம் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று அவன் போகிற ஒரு சவக்குழி, ஒரு மன்னரை வாழ்வு உண்டுமே, அதுவரை தான் இவனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் என்று அல்லாஹு தாலா மூன்றாவதாக மனிதன் செல்லுகிற இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி ஒரு வசனத்தை பாருங்கள், 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த நாளை பற்றி, அந்த வாழ்வை பற்றி, அந்த மூன்றாவது கட்ட வாழ்வை பற்றி அல்லாஹு தாலா, அது உங்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வமிம் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஸூன். இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடைபெற்றால் அல்லாஹ்வினுடைய முழு கண்காணிப்பில் ஒரு திரைமறைவு வாழ்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூன்றாவது வாழ்வு என்பது ஜாதி மத பேதம் இல்லாமல் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நல்லடியார்களாக இருந்தாலும், இந்த மூன்றாவது கட்ட வாழ்வை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். ஒரு நபரை தவிர, அந்த ஒரு நபர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் உயிர் நீத்தால் அல்லாஹு தாலா உடனே அந்த உயிரை கைப்பற்றி அதை ஒரு பறவை வடிவத்தில் மாற்றி சொர்க்கத்திலேயே அல்லாஹு தாலா நேரடியாக உலாவ விட்டு விடுவான். அவர்களுக்கு கபருடைய வாழ்வே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர் நீத்த அடியாருக்கு அப்படி ஒரு சிறப்புண்டு. அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோருக்கும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு என்பது கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கு மேல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த பூமி பேசுகிற ஆற்றல் உடையது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது இந்த பூமி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதற்கு திருக்குறானிலே ஆதாரம் உண்டு. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த பூமி நம்மை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. கனிவர்க்கங்களை தந்து, நல்ல நல்ல விளைச்சல்களை தந்து, நல்ல நல்ல உணவுப் பொருள்களை தந்து, வானத்திலிருந்து பொழிகிற நீரை பத்திரமாக பாதுகாத்து சுவைமிக்க நீர்களை எல்லாம் நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த பூமி நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் நீங்கள் விரும்பியவாறெல்லாம் நடமாடலாம், வாகனங்களிலே செல்லலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காக? இந்த பூமிக்கு மேல் நீங்கள் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறது. அந்த பூமி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நீங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆட்டை அதிகம் அதிகம் பாசம் செலுத்தி, நேரத்திற்கெல்லாம் அதற்கு உணவு கொடுத்து, அதற்கு ஏதாவது நோய் வரும் பொழுது உடனே மருத்துவரிடத்தில் எடுத்து சென்று அதற்கு சிகிச்சையெல்லாம் பார்த்து, அன்போடு பாசத்தோடு ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து நீங்கள் ஆளாக்குகிறீர்கள். உலகத்திலே உண்டு, கோழி ஆடு எல்லாம் வளர்த்துகிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆடு உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது? எஜமான் நம்ம இப்படி பாசத்தோடு வளர்த்துகிறாரே, எஜமான் நமக்கு ஒரு நோய் வந்தால் கூட உடனே கவனிக்கிறாரே, நம்முடைய எஜமான் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதை போல நம்மை நேசிக்கிறாரே என்று விசுவாசத்தோடு அதுவும் நம்மிடத்தில் வளர்ந்த ஆளாகிறது. ஆனால் வளர்க்கிற நம்முடைய எண்ணம் ஒன்று உண்டு. என்ன எண்ணம்? நேரம் வரும் பொழுது அழுத்து உண்ணுவது இல்லாமல் அந்த ஆட்டுக்கு யாராவது தங்க நகையோ ஆபரணங்களோ போட்டு அழகு பார்க்க போகிறோமா? இல்லை. சொத்துக்களில் ஏதாவது பங்கு கொடுப்பதற்காக வளர்க்கிறோம் அல்ல, நம்முடைய தேவைக்காக வேண்டி வளர்க்கிறோம். குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம். அறுக்கிற பொழுது ஐந்து அறிவுள்ள ஒரு ஆடு ஆறறிவு இருக்கிற நம்மிடத்திலே தோற்று போய் விடுகிறது, ஏமாந்து போய் விடுகிறது. இது யதார்த்தம். அப்படித்தான் இந்த பூமி உங்களை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனமாக நடந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நல்லவைக்காக வேண்டி பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்ட பூமியாக அமையும், இல்லாவிட்டால் அந்த பூமி எப்படிப்பட்ட கொடூரத்தன்மையோடு நம்மிடத்தில் நடக்கும் என்பதுதான் அந்த மூன்றாவது கட்ட வாழ்வினுடைய அடிப்படை. அல்லாஹ் 99வது அத்தியாயத்தின் 1-5 வரை உள்ள வசனம், இதா ஜுல்ஜிலத்தில் ஆரலு ஜில்ஜாலகா, இந்த பூமி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி தூக்கி வீசி வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாள். அந்த நாளில் மனிதன் இந்த பூமிக்கு என்னானது, ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகிறது, அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் மேலே வந்து தூக்கி வீசப்படுவார்கள், இந்த பூமிக்கு என்னானது என்று மனிதன் கேட்பான். பூமி பேசுகிறது, யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா, அது தன்னுடைய செய்தியை அறிவிக்கும் இறைவனுடைய கட்டளையின்படி பூமி பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு அடியில் கொண்டு போய் புதைக்கின்ற வாழ்வுதான் கபருடைய வாழ்வு என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் ஃபர்சக்குடைய வாழ்வு. மனிதன் இந்த உலகத்தில் விடை பெற்று மரணித்து விட்டான் என்றால் அவனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலே ஒரு வாள் உண்டு. மறுமை நாளுக்கு முன்னதாக இயற்கையாக மரணித்து பூமிக்கடியில் தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எரித்து சாம்பலாகி அதை கொண்டு போய் குளங்கள் குட்டைகளிலே கொண்டு போய் கரைத்தாலும் சரி, வானத்திலே பயணம் செய்யும் பொழுது உடல்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய மலைகளில் உருண்டு விழுந்து விலங்குகளுக்கெல்லாம் இரையாய் ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது கடல் பயணங்கள் செய்து கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இரையாகி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வாழ்வை குறித்து தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, தோழர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் ஒரு வழிகாட்டி நெறிமுறையையும் நமக்கு தந்திருக்கிறான். திருக்குறானும் அல்லாஹுனுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த உலகத்தில் ஒரு பயிற்சி கட்டத்தில், ஒரு பயிற்சி கூடத்தில் பயிற்சி எழுதுகிற மாணவர்கள் நாம், சிலபஸாக பாடத்திட்டமாக குரானையும் ஹதீஸையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தி சாட்சியாக இந்த உலகத்தில் பரீட்சை எழுத வேண்டும். மதிப்பெண் போடுகிறவன் அல்லாஹு தஆலா. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்வதாக தீர்மானித்திருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறுதான் இனி வரக்கூடிய 2 கட்ட வாழ்வும் உங்களுக்கு அமையும் என்று அல்லாஹு தஆலா தெள்ள தெளிவாகவே கூறிவிட்டார். இஸ்லாத்தை, இபாதத்துகளை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுகின்ற காரியத்தில், அல்லாஹ்வுடைய ஹராம் ஹலால்களை, விதிவிலக்குகளை கூர்ந்து கவனித்து அதன்படி வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் உங்களுடைய 2 கட்ட வாழ்வும் அமையப் போகிறது. நண்பர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ, அதுபோல நம்முடைய 3வது கட்ட வாழ்விலும் நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீடு ஒரு இருள் சூழ்ந்த வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த வீடு, பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த ஒரு வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் திடீரென அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒரு ஆள் சக்ராத்துடைய நேரத்தில் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால், அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அவருடைய மரணம் அவருக்கு ஏற்படுவதிலே இருந்து அவரை கொண்டு போய் அடக்கி இல்லம் திரும்புகிற வரை அங்கேயே நிற்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லி அவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்காமல் மரணப்பட்டால் மட்டும் செய்திகளை அறிவிப்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் வந்து குளிப்பாட்டுவது முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் நின்று ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது பின்னால் சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிறவரை இருந்து திரும்ப வருகிறவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த நிலையிலும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளியில் கூட்டி பெருக்கிய பெண்மணி பகல் நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பெண்மணியை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்து பணிக்கமர்த்தி அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் அந்த பெண் மரணித்து விட்டார்கள், நடுநிசி உறங்குகிற உங்களையே நாங்கள் தட்டி எழுப்பி தொல்லை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களே குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடத்தி நாங்களே கொண்டு போய் அடக்கிவிட்டோம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் ஒரு இறை விசுவாசிக்கு தன்னுடைய இறுதிக்கட்ட துவா கிடைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அடக்கிய இடம் காண்பிக்கப்பட்டது. அங்கே போய் நின்று கொண்டு தொழுது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், கபருடைய வேதனைகளிலே இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், கபர் என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம். என்னுடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹு தஆலா அதற்கு பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1742 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மூன்றாவது நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு, அது ஒரு வீடு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம், பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த இடம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு பாதுகாப்பு யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் குடும்பாதிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, யாரும் இல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரர்கள், சமூக மக்கள், தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நம்மை அடக்குவதற்கு தூக்கிச் செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 உங்களோடு வரும், 2 திரும்பிவிடும், 1 உங்களோடு நின்றுவிடும். 3 எது? 1, உங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி வருவார்கள், உங்களுடைய சொத்து, நீங்கள் செய்த செயல்பாடுகள். அடக்கிய பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகள் பங்கிட்டு விட்டு எடுத்து சென்று விடுவார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் திரும்ப வந்து விடுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளோடு அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி கொண்டிருப்பீர்கள். அப்போ அதற்கேற்றவாறு தான் மதிப்பெண் போடப்படும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களே. அப்படியானால் அங்கே என்னென்னமெல்லாம் காரியம் நடைபெறுகிறது, அங்கே கேள்வி கணக்குகள் உண்டு. மறுமையில் அல்லாஹு தாலா துல்லியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தாலா எடுத்து அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் விசாரிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அது ஒரு தனி விசாரணை, அது அல்லாஹ்வுடைய விசாரணை. கபரிலும் ஒரு சில விசாரணைகள் உண்டு. அந்த கபரு கூட உங்களுக்கு மிக விசாலமான வீடாக உங்களுக்கு காட்சி தரும். அந்த கபரில் கூட சொர்க்கத்தினுடைய வாசங்கள் எல்லாம் நுகருகின்ற வகையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அந்த கபரில் கூட சொர்க்கத்து ஆடைகள், உங்களுக்கு அழகான ஆடைகள் எல்லாம் உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கபரில் கூட குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு விட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு ஆளை உங்களுக்கு அழகான தோற்றத்தையுடைய, அழகான முகத்தை உடைய ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோடு அமர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த ஒரு வாழ்வுக்காக வேண்டி எதையும் இந்த உலகத்திலே செய்ய நாம் தயாராக வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டிதான் வாழ்வையும் மரணத்தையும் சோதனையாக தந்திருக்கிறேன், உங்களில் நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அந்த வாழ்வன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாரையாவது அடக்கினால் அடக்கிவிட்டு உடனே திரும்ப வந்து விடாதீர்கள். காரணம், அது சாதாரண இடம் அல்ல. அந்த அடியானுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம்? கேள்விகளுக்கு கேட்போய் பொழுது வருவார்கள். வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பது தனி விஷயம். கேள்விகளுக்கு கேட்கப்படும் பொழுது அல்லாஹுவே மன அமைதியோடு உறுதிமிக்க நெஞ்சோடு தைரியமாக இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை யா அல்லாஹ் அவருக்கு நீ வழங்கு என்று அடக்கிய நபருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட இடம் அந்த இடம். மனிதனுக்கு மன அமைதியும் தைரியமும் தேவை அந்த மூன்றாவது கட்ட அந்த வீட்டில் வசிப்பதற்கு. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்திற்கு வசியத்தை செய்வார்கள். என்ன வசியத்தை செய்வார்கள் தெரியுமா? தோழர்களே, உறவினர்களே, மக்களே, குடும்பத்தார்களே, என்னை நீங்கள் அடக்கினால் உடனே திரும்ப செல்லாதீர்கள். அடக்கிய என்மேல் நின்று கொண்டு ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுக்க என்ன நேரம் எடுக்குமோ அந்த நேரம் நின்று எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அப்பொழுது எனக்கு ஒரு மன சமாதானம். என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு மன சமாதானம். அடக்கிய உடனே ஓடிவிடாதீர்கள், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். மன அமைதிக்காக கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திடகாத்திரமான உள்ளத்தோடு இருந்து பதில் சொல்வதற்காக நீங்கள் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று குடும்பத்தார்கள் எல்லாம் வசியத்து செய்கிற இடம் அந்த இடம். சாதாரண இடம் அல்ல அந்த இடம். அந்த மூன்றாவது இடத்தை சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றார்களோ, அதிசயிலே பாருங்கள், சஹாபாக்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். என்ன காரணம்? அந்த இடம் அவ்வளவு மோசமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை குறித்து, நான் பார்த்த மோசமான இடங்களில் அது போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹுனுடைய ரசூலும் சஹாபாக்களும் எப்படியெல்லாம் அஞ்சு நடந்தார்கள் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள், திருமதியில் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் மக்களோடு செல்லும் பொழுது எங்காவது ஒரு கபரை பார்த்தால் ஓடிப்போய் அந்த கபருக்கு பக்கத்தில் போய் நிற்பார்கள். நின்று அவர் கதறி கதறி அழுவார்கள். ஒரு நாள் தோழர்கள் கேட்டார்கள், சொர்க்கம் நரகம் மறுமை விசாரணை இதை பற்றி பேசும் பொழுது கேள்வி உறும் பொழுது அழுகாத நீங்கள், இதை பற்றி சொல்லும் பொழுது ஏன் இப்படி நீங்கள் அழுகிறீர்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அந்த வாழ்வினுடைய துவக்கம் தான் இந்த வாழ்வு, கபருடைய வாழ்வு. அந்த வாழ்வு யாருக்கு வெற்றி அடைந்ததாக அமைந்ததோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருக்கு அந்த வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்ததோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளியாகி விடுவார்கள். ஆகவேதான் இந்த வாழ்வை குறித்து நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறேன், அஞ்சுகிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்த மோசமான காட்சிகள் இடங்களை விட இந்த இடம் ரொம்ப பாரதூரமானது. இந்த கபரை காட்டிலும் ஒரு பாரதூரமான பயங்கரமான மோசமான உள்ளத்தையே நடுநடுங்க வைக்கின்ற ஒரு காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மன்னரை வாழ்வை தவிர எதையும் நான் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட இடம் அந்த மூன்றாவது இடம். நாம் விடைபெற்று பயணம் செய்து மீண்டும் ஒரு பயணத்திற்கு தயாராகிற பொழுது தங்குகிற இடம் அந்த ஃபர்ஸக்கூடிய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த இடத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கேளுங்கள் தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால் அவரை குறித்து முதல் கட்டத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த மூன்றாவது கட்ட அந்த மன்னரை வாழ்வு ஃபர்ஸக்குடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசியை கொண்டு போய் அடைக்கினால் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழி, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 17803வது நபிமொழி, திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 991 992 சொல்லப்போகிற சம்பவங்கள் அந்த மூன்று கிதாபுகளிலும் தொகுத்து இமாம்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல அடியானை கொண்டு போய் அடக்கிய உடனே அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். வானலோகத்தில் இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவு புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்டவுடனே வானத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அந்த உயிரை அவருடைய உடம்பிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். இப்ப நம்ம போய் அடக்கின உடனே
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: நாள் வரை வசிக்க போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள். அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள். கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள். நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும். உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம். நறுமணங்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். அந்த கபர் 70x70. இந்த பள்ளி இன்றைக்கு 35 அடி இருக்கும். இதே போல ஒரு 35 அடி, இதே போல ஒரு 70 அடி, 70x70 அந்த மன்னரை விசாலமாக அவருக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியார்கள் புரிய வேண்டும். இப்பொழுது இந்த அடியான் மாணவர்கள் இந்த பதிலையெல்லாம் கேட்ட பிறகு, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். மாணவர்கள் திரும்பச் சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு, பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு அவர் இனி கியாம நாள் வரை வசிக்க போகின்ற அந்த கபரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார். அவர் வரும்பொழுது சொல்கிறார், உமக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உனக்கு நற்செய்தி, நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய். உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும். உடனே அந்த அடியான், இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார். மௌத்தா போனவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து செய்தீர்களே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தாலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான். அவர் பேசுகிறார், எதுவரை? கியாம நாள் வரை. நமக்கு இது என்ன பிரச்சனை என்பவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக, இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ அதை விட மூணு மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தாலா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான். அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது, மூன்றாவது கட்ட அந்த வாழ்வு சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும். அது மிக மிக முக்கியம் அன்பர்களே. அடுத்தது பாருங்கள், அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹு தாலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் உங்களுடைய இடம். திருமதியில் 992 நபிமொழி, காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி மறுமை நாளில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார், சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மன்னரையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தவுடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார், வானவர்களே, நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தாலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த கபருடைய வாழ்வில் பரிசக்கூடிய வாழ்வில் அல்லாஹ் தந்தானே, சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது, அடக்கிய இடத்தை காட்டிலும் அதி விசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி, ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், போய் சொல்லி சந்தோஷமா தான் நான் இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருங்க, போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா? நல்லடியார்கள் கேட்பார்களாம். உடனே மலக்குமார்கள், புதிய மணமகனை போல நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்க செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்திற்குள் ஊளாவ விடுவானாம். அந்த குருவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னையா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பானாம், ஏதாவது வேண்டுமா, ஏதாவது வேண்டுமா என்று. மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹு தாலா அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். சரி, எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா? உடனே அல்லாஹு தாலா, வேண்டாம், இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே, தூதரின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அல்லாஹு தாலா திருக்குறானில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தாலா இறந்த பிறகு கொடுத்திருக்கின்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் நமக்கு விளக்கி சொல்கிறார். அப்படியானால் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு நல்லவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் உடையதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வாழ்வு நமக்கு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா தூதரை அனுப்பி வேதத்தை கொடுத்து ஹராம் ஹலால்களை நமக்கு தெளிவாக்கி இதன்படி நடங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இபாதத்துகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் தவறுகள் செய்தால் பாவங்கள் செய்தால் உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், வழிகட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி. அந்த வாழ்வு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, எந்த ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற மனம் விரும்புகிற வயது. அதை மட்டும் தாண்டி விட்டால், அந்த இளமை பருவத்தை மட்டும் இபாரத்து செய்ய, அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபட, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்வை நபிமார்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணறையை தோண்டினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பு அப்படியே இருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு எங்களுடைய உடலை, தூதர்களுடைய உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மண் அரிக்காது. இப்போ தோண்டினாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். ஆகவே தான் சிறிய ஒரு குறிப்பு, துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்த பொழுது ஒரு சில விசமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த மதீனா மஸ்ஜித் நபவிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுரங்கப்பாதை தோண்டி வீடியோ கேமராவோடு மிகுந்த ஒரு சூழ்ச்சி செய்து சுரங்கப்பாதை தோண்டி அருகில் வருகிற நேரத்தில் அரசாங்கம் கண்டெடுத்து அவர்களை சுட்டு கொன்ற பிறகு, இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? 5-10 கிலோமீட்டர் தொலைவிலே ஈயம் இரும்பு போன்ற கடுமையான பொருள்கள் எல்லாம் காய்ச்சி ஊற்றப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்திருந்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வை யாராவது வணங்கியிருப்பார்கள் அந்த சமூகத்தில்? ஆட்டையும் மாட்டையும் குதிரையையும் கோழியையும் குரங்கையும் வழிபடுகிற, தர்காவாக வைத்து வழிபடுகிற இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போட்டோ கிடைச்சிருந்தா என்னத்துக்கு ஆகும்? தௌஹீதில் ஒரு மனிதன் இல்லாமலாயிருப்பான். அல்லாஹு தாலா, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மன்னரை வாழ்வை பொறுத்தவரையில் நபிமார்களுக்கென்று தனி அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மலக்கையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அந்த மலக்குடைய பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாராவது சலவாத்து சொன்னால், அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சல்லை தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத். இந்த சலவாத்தை ஒரு முறை ஓதினால் 10 நன்மை உங்களுக்கு. ஓதி வருகிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை மறுமையில் உண்டு, இதெல்லாம் சிறப்பு. ஆனால் இப்போ நான் ஓதணும் பார்த்தீங்களா, உடனே இந்த மலக்கு இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு தூதரே உங்களின் மீது ஒருவர் சலாம் சொல்லி இருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் எத்தி வைக்கிற பணியை ஒரு மாணவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து. இது போக புகாரியில் உகது போரினுடைய பாடத்தில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு நபிமொழியை பாருங்கள். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காரணம், அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டாமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹன் அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இவர் உகது போரில் இறந்து போய்விட்டார். உகது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எப்படி அடக்கினாரு? ஒரு ஆளுக்கு ஒரு கபர் கிடையாது. 8 பேர், 10 பேர், 4 பேர், 5 பேர் கிடைக்கிற ஆளுகளை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரில் வைத்து அடக்கினார்கள். அலங்கோலமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை போன்ற சஹாபாக்களை எல்லாம் கண்டெடுத்து 4 பேர், 5 பேர், 8 பேர், 10 பேர் இப்படி எல்லாம் ஒரே குழியிலே போட்டு அடைக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹனுகோ, அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா இறந்தவுடன் இப்படி 4 பேர், 5 பேர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவதை அவர் மிகுந்த சங்கடத்தோடு அந்த நேரத்தில் சகித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 4 மாதம் பொறுத்து, ஹதீஸில் வருகிற வாசத்தை பாருங்கள், ஜாபிர் அவர்கள் 4 மாதம் பொறுத்து திரும்ப போய் தந்தையை எடுத்து தனியாக அடக்குவோமே என்று சொல்லி அவர் அந்த கபரை தோண்டுகிற சம்பவம் தான் புகாரியில் உஹது போர்க்களத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். 4 மாதம் பொறுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை போய் தோண்டி பார்த்தால் எப்படி அடக்கினார்களோ அதே போன்று இருக்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. இப்படி அந்த வீட்டை அந்த இடத்தை ஃபர்ஜக்கூடிய வாழ்வை அல்லாஹு தஆலா நினைத்தால் இறை விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிற இடம் அந்த இடம். அதே நேரத்தில் தீயவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அங்கு நல்லவர்களுக்கு எப்படி சுப செய்தியாக பறந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு வீடாக சொர்க்கத்துடைய காற்றுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கம் காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்பட்டு துணைக்கு ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா அமர்த்தி சாந்தி சமாதானம் சொல்லி நற்செய்தி சொல்லி அந்த பூமியும் அவருக்கு ஏற்றவாறெல்லாம் அவருக்கு வசப்பட்டு சந்தோஷமாக கியாம நாள் வரை நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ அதே போல அந்த இடத்தில் மிக மோசமான தண்டனைக்குரிய இடம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1025-1027 இரண்டு நபிமொழிகளையும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கபரில் வேதனை நடப்பதை அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுக்காத ஒரு நேரம் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு நேரம். ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சவக்குழியில் வேதனை அளிக்கப்படும் என்று ஒரு யூத பெண்மணி ஆயிஷா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் சவக்குழியில் வேதனை செய்யப்படுகிறோம் என்று யூத பெண்மணி சொல்லுகிறாள். முன்னால் உள்ள வேதத்தை படித்த அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்குற்று போய் பயந்து நடுநடுங்கி போய் அது யூத பெண்மணிகளுக்குத்தான், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே மண்ணறையில் வேதனை உண்டு, அல்லாஹு தஆலா எனக்கு ஜிப்ரீல் மூலம் அறிவித்தான். ஆகவே ஒவ்வொரு ஐங்கால தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணறை வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். யூத கிழவிகள் 2 பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நீங்கள் சவக்குழிகளில் வேதனை செய்யப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே ஆயிஷா அவர்கள், எனக்கு இதெல்லாம் மனதுக்கு ஏற்பதாக தெரியவில்லை, இதெல்லாம் மறுமையில் தானே தண்டனை, அதான சவக்குழியில் வேதனை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான், வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அதற்கு பிறகு தொழுகையில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுவதை கடமையாக்கினார்கள் என்று முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5503 நபிமொழியாக பார்க்கலாம். 1028 நபிமொழியாகவும் பார்க்கலாம். கபரில் வேதனைகள் உண்டு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து ஒரு நாள் பயணம் செய்து வந்து கொண்டிருந்த நேரம் கழுதையின் மீது ஏறி அந்த கழுதை ஒரு கபருக்கு அருகில் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கீழே விழுந்து விடுவார்களோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு அது துடிதுடித்து ஓட ஆரம்பித்தது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம், மண்ணறையினுடைய வேதனை, கெட்டடியார்களுடைய வேதனை, அவர்கள் போடுகிற சப்தம் எல்லாம் மனித ஜின்ஜினங்களை தவிர எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா கேட்கும்படி செய்திருக்கிறான். கழுதை ஓட ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்து விடுவாரோ என்று நாங்கள் எண்ணினோம். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே இறங்கி இந்த மண்ணறையில் யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ்? யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வேதனையை நான் எப்படி உணர்கிறேனோ அதே போல நீங்களும் உணர வேண்டும் என்று அல்லாவிடத்திலே நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை தெரியுமா? அப்படி நீங்கள் அந்த அவர்களுடைய அலறல் சப்தத்தை, வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற அந்த சப்தத்தை நீங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தால் யாராவது மரணித்தால் கொண்டு போய் அடக்கவே மாட்டீர்கள். ஆகவே நான் அல்லாவிடத்தில் அந்த துவா செய்யவில்லை. அப்படிப்பட்ட கொடூரமான இடம் அந்த இடம். ஆகவே நீங்கள் குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள், மன்னரை வேதனையிலே இருந்து துவா செய்யுங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5503 நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அந்த மன்னரையில் நடக்கக்கூடிய அந்த அதாபுகளை பற்றி, வேதனைகளை பற்றி, கொடுமைகளை பற்றி, சித்திரவதைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டார்கள். வஹி வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிதுன் நபவி குலுங்குகிற அளவுக்கு சஹாபாக்கள் கதறி கதறி அழுதார்களாம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வெளியே வந்து நான் பார்த்தேன், சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பேச்சை முடித்த நிலையில் இருந்தார். எல்லோரும் எழுந்து போகும் பொழுது ஒரு தோழரை அழைத்து, என்ன நிலக்கிறது இங்கே, ஏன் எல்லோரும் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், மன்னரையினுடைய வேதனைகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விளக்கி கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்க புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, அப்படியானால் அது நல்லவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லுகிற ஒரு இடமாகவும், தீயவர்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய இடமாகவும் அந்த இடம் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அன்பர்களே. ஆகவேதான் அல்லாஹும இன்னி அவுது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கபருடைய வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து போன அவர்களுடைய மன்னரை வாழ்வுக்காக வேண்டியும் நாம் நம்முடைய துவாவில் அந்த சகோதர சகோதரிகளையும் இணைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அல்லாஹுவே அவருடைய பாவங்களை ஆழங்கட்டி நீரால் கழுவி நீ தூய்மைப்படுத்தியாலா, கபரை விசாலமாக்கி கொடுத்தாலா, சொர்க்கத்து காற்றை வீச செய்து சொர்க்கத்து ஆடை அணிவிப்பதாக சொன்னாயே, அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அவருக்கு வழங்கியாலா, அவருக்கு அழகான தோற்றத்தையுடைய ஒரு மனிதனை, நல்லமிழ் செய்த அந்த மனிதனை, அந்த மனிதனுக்கு அந்த அழகான தோற்றத்தையுடைய ஒரு அடியானை பாதுகாப்பாக வைப்பதாக சொன்னாயே, அந்த ஏற்பாட்டையும் அவருக்கு நீ செய்து கொடுத்தாலா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தாலா என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மரணத்தை முஸ்லிமான மரணமாக அமைக்க, மன்னரை வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் ஒரு அடியான் வெற்றி பெற்று விட்டால் மறுமையில் நிச்சயம் அவன் வெற்றி பெற்று விடுவான், அதுதான் மறுமையினுடைய துவக்க வாழ்வு, ஆரம்ப வாழ்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வு திறம்பட அமைப்பதற்காக வேண்டி இந்த வாழ்வை சிறப்பான அடிப்படையில் அமைத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கெட்டடியார்கள் அங்கு படக்கூடிய அதாபுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பதையும், எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
5: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
6: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
7: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
8: கேட்க
9: தவறாதீர்கள்.
10: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
11: www.muslimvanoli.com.
5: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள்.
12: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
11: إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாவுகளும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்கின்ற உயர்தரமான சுமனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களின் மீது நாம் நேசத்தை வைக்கின்றோம், பாசத்தை வைக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகவும் பாசத்திற்குரியவர்கள் என்று ஒரு சிலர்கள் இருப்பார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கணவன் மனைவியின் மீது மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கலாம், மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கு

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது, இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம்தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டுப்போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வழி ஏற்படுகிறது.

0: அதனால் ஏற்படுகிற வயிற்றுவலி, அந்த வேதனை, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், முகர தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுண்ணத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம், சஹர் நேரம், எழுந்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுன்னத்தான வணக்கங்கள் அத்தனையினுடைய நன்மையும் உங்களுக்கும் சரிபசமமாக கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது, உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது. இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கிருக்கிறது என்று சொல்கிறது. நீங்கள் நன்மைகளை குறைவு செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலம் எல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வழியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் இருந்து அழைக்கப்படுவாள். விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம்? எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு? மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது. நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே,
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா, வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத், ஃபைன ஹைரல் ஹதீத் கிதாபுல்லா, ஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷரல் உமூரி முஹ்தஸாதுஹா, வகுல்ல முஹ்தஸத்தின் பிதா, வகுல்ல பிதாஅத்தின் தலாலா, வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபில் ஃபுர்கானில் மஜீத், ஃபஅஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹ் ولا تموتن الا وانتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணை வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பெங்கில் உரையாற்றி இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை உள்ள ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில் அது அறுக்குடையா அல்லது அல்லாஹுவின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதை எல்லாம் பார்க்காமல் சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக ஃபித்னாக்களாக மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல் பிரித்தெடுக்க முடியாமல் இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களை. தனிமை கிடைத்துவிட்டால் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவ் லயுஅஸ்ஸிபன்னக், நானும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் நானும் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஒ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கு மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ, அந்த அமீர் முஃமினீன், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்துகொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து அல்லாஹுவை அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருந்து அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வசுவாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள் இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான், நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஅஹும் நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிது அளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான். ஒரு ஊரில், ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனையை சகோதரர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள், இறையச்ச செய்திகள், அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை, ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும் எந்த எல்லையும் எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே, பிள்ளைகளுடைய கையிலே, தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷரிகாத், அல்லாஹ்வுடைய திருகுர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது. ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்து முஃமின் கைரும் மின் முஷரிக். ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு ஆஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும், அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் அந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாளருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையானால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியில் இன்றைக்கி லிவிங் டுகெதர், அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம் சார் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க, கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ் என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கு என்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கிய அந்த மீடியாக்கள், ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம். ஜாஹிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவில் பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படம் என்னை தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான இடமாக உயர்ந்த இடத்தில் நின்று மக்களை அழைத்து சஃபா மலைக்கு மேல் நின்று தாவாவை செய்தார்கள். கவிதை முறையில் நலர் பின் ஹாரிஸ் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி பாடல்களை படித்து ஈமான் கொண்டவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பாடல் வரியாக கொண்டு வந்து மூமின்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கவிதைக்கு ஒருவரை தயார் செய்த போது, அதே கவிதை என்ற மீடியாவை வைத்துக்கொண்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, காப் இப்னு மாலிக் போன்ற பல எண்ணற்ற கவிஞர்களை வைத்து அதற்கு மீடியாவுக்கு மீடியா சார்ந்த பதில், அவர்கள் எதை கையில் எடுத்தார்களோ அதை வைத்து சரியான ஒரு முன்னோக்கு பாதையை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்டில் போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூலுல்லாஹ் தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க, சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்கி அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களான் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ அதே போன்று இந்த துனியா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துனியா லஇபுன் வலஹுன், வீணும் விளையாட்டும். வத்தஃபாஹுரும் பைனக்கும் வத்தகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், வீணும் விளையாட்டும், பெருமைடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல, இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்து கொள்ளலாம், எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்களை கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை. தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கு என்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்டு ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ள இன்னொருத்தனுக்கு ஒரு மொபைல். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் சொன்னால் பதில் சலாம் இல்லை, அம்புடு பேரும் குனிஞ்சத்தில் முடிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்புல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான். அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய, துஆக்கள் செய்யக்கூடிய, அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய் உள்ளே போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியலை, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூமில் ஒருத்தன், மேல் ரூமில் ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக தீவுகளாக தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழலை இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள், இதுவும் ஒன்று, பல விஷயங்கள் இதுவும் ஒன்று. இன்னக்கும் ல தஅமலூன அமாலன் ஹிய அதக்கு ஃபி அயுனுக்கும் மின ஷஅரி, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா ல நஊதுஹா அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத், சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாதிரி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிம்சா, எனக்கு அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. காரணம் என்ன, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே, ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறதுக்கு தப்பு இருக்குது, இன்றைக்கி இன்றைக்குள்ள நவநாகரிகம், இன்றைக்கி இன்னும் நாலேஜ், அது
3: அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதில் நான் சொல்லலை. அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்னைக்கு எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்க. பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். போதை வஸ்துக்களை ஒவ்வொரு அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பரப்புவதற்கும் விற்பதற்கென்றே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் உண்டு. இங்க இவனுக்கு கொடு, அந்த இடத்துல பொட்டல தங்க மாத்து என்று ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்தில் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியில், அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறான். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தனை எங்க வியாபாரியா மாத்துறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் ஒருத்தர் யாரு, ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூழ்லிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ள வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கிறான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உம்மா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பு செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான். அவனுடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளையும் வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் சைத்தான். அவன் சத்தியம் எடுக்கிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு, சைத்தான். அந்த சைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய செய்தியை போது படித்தேன். ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். ஒரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்தில் மரத்துலி ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜுலி அஹி ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரம் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா, ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்து நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலை என்ன, அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்கு? ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்து கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால், அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை அப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால், அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றான்? முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய, நீங்கள் மார்க்க ஞானியா, அதில் என்ன பெரிய ஹராம் இருக்கு? கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்கள் எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம்மு அல் மௌத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தகஃபிருல்லாஹ் அலீம். அதில் என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு சமம் என்று சொன்னார்களே, இய்யாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்கள் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இய்யாக்கும் வல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறையும் செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம். இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், என்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு? வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷைத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு. 36 வயதில் மரணம், 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அரிஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம், 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அரிஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் இட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக, ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலே தூங்குவோம் இளைஞர்கள். நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது, சாதாரணமாக எவரவருக்கு பின்னாலும் கை எப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்றல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவருக்கு முன்னால் மேடையில் பேசினால், அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரர் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறத பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்றிருக்கான். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரலியல்லாஹுக்கு அருகில் கூட அவருடைய பேரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல், அதை படிக்காமல், அதை புரியாமல், எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல், எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில், அதை சார்ந்த ஆசையில், அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால், இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது, எதை நாம் படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எதை ஷேர் செய்ய வேண்டும், எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா, நஸல கௌமுன் பி அவர் எழுதுகிறார். அந்த யூதர், எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு. எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் இப்னு ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார். சரியான நேரத்தில் ஜமாத்து வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்க, நஸல கௌமும்பி அர்தினா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டமும் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்கள் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ ஒரு பணியையோ ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்தியில் நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தான் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம் அல்லாஹு தாலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும், அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளை கையில் எடுத்தால் சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை. ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள், குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம், ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா. ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயால், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லா. இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுதைல் இப்னு இயாலை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி, ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரதியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண் முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில், இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து தொலைக்காட்சி, அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின் பார்க்குறோம், யூடியூப், அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே. ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் இஹ்திசாபு செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாட பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத்து அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை இது சர்வ சாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பில்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல் அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா? இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால் இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாவிடம் அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். 7 நாட்களாச்சாம் ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி, இவன் நைட்டு வர்றான் லேட் நைட்டில் தகப்பன், பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடித்து தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான். இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ரூமை தொட்டான். அவர் குப்பை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா? மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் 7 நாள் ஆகிவிட்டதாம். ஒரு செய்தி, ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் 7 நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால் அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு 3 நாள் குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாரமடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவை கைகட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லை தப்பு செஞ்சுட்டு. சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கி இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கைகட்டி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிருக்கு. ரொம்ப கவனத்தோடு உருவாக்கணும் சார், அவர்களை கவனிக்கணும். ஒன்றுனா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண்முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் அவதானித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம். சகோதரர்களே, மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் புள்ள தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால் பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம். என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பேரடைஸ் இன்ஷா அல்லா, ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் என் மனைவி என் பிள்ளை என் சந்ததியில் சாலிகா உருவாக்க சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடி கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடியிருப்பார்கள். ஒரு ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல, குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி தந்து, ஒஜால்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக. அல்லாஹும் ஆமீன் என்று கூறி, வா கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
4: யூ ஆர் லிஸ்னிங் டு
1: முஸ்லிம் வானொலி. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
5: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத்தல இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் இந்த சோதனையான காலகட்டத்திலும் கூட அவனது அருளை அதிகம் பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் அல்லாஹுனுடைய மார்க்க கல்வியை உளப்பூர்வமாக பெற வேண்டும் என்கிற அந்த உயரிய லட்சியத்தில் அறிவோம் அறிஞர்களை என்கிற ஒரு புதியதோர் தலைப்பின் கீழாக இந்த நேரலை தொடரை அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தொடர்களை பொறுத்தவரை உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு உரையாக இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பேசுகிற எனக்காக இருந்தாலும், கேட்கிற உங்களுக்காக இருந்தாலும், உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உண்டான விவரங்களை உள்ளடக்கிய, இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த, இந்த மார்க்கத்தின் கருவூலங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எடுத்து போய் சேர்த்த அந்த மாபெரும் அற்புதமான மனிதர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கப் போகிறோம். அதில் அறிவோம் அறிஞர்களே என்கிற இந்த தலைப்பில் இமாமு அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாவின் இமாம் என்று அழைக்கப்படுகிற அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்று குறிப்பைத்தான் நாம் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா ஒரு பல்துறை வித்தகராக, பல துறைகளிலும் ஞானம் படைத்தவராக மஷா அல்லா விளங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். பல்வேறு தியாகங்களை அர்ப்பணிப்புகளை இந்த மார்க்கத்திற்காக இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் அறிஞர். அந்த அறிஞருடைய வரலாற்றை நிச்சயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த இமாம்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் சொல்லித்தர வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரை உலமாக்கள் அவரை அற்புதமான வார்த்தைகளை கொண்டு வர்ணிக்கிறார்கள். அதாவது, ஃபஹுவ இந்தல் முஹத்திஸீன் இமாமுஹும், ஹதீஸ்களை வல்லுநர்களிடத்தில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் தங்களுடைய தலைவர் என்று குறிப்பிடுவார்களாம். வ இந்தல் ஃபுகஹா, ஃபகீஹுகளிடத்திலே, ஃபிக்ஹு துறை விற்பனர்களிடத்திலே போய் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் சையீதுஹும், எங்களுடைய முன்னோடி என்று சொல்வார்களாம். வ இந்தல் ஹுஃபாத், ஹதீஸ்களை மனநமிட்ட இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களை எல்லாம் அல் ஹாஃபித் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்று சொல்லுவோம். அவர்களை போன்ற அந்த மார்க்க மேதைகளிடத்திலே போய் கேட்டால் அமீருகும், இவர் எங்களுடைய அமீர் என்று சொல்வார்களாம். வைந்த ஷுஜான், வீரர்களிடத்தில் போய் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் ராயிதுகும், எங்களுடைய படையின் தளபதி என்று சொல்வார்களாம். வைந்த சாபிதீன் அலல் ஹக், சத்தியத்தில் உறுதியோடு நிற்கிறார்களே,
6: சத்திய மார்க்கத்தை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காமல் சமரசம் செய்யாமல் கொண்ட கொள்கையில் இரும்பை விட உறுதியாக இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் போய் இமாம் முஹம்மது இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் காயிதுஹும், எங்களுடைய ராஜா அவர் என்று சொல்லுவார்களாம். இப்படி ஹதீஸ் கலை எடுத்தாலும் ஃபிக்ஹு கலை எடுத்தாலும் மார்க்கத்தினுடைய கருவூலங்களாக கலைகளாக என்னென்ன கலைகளெல்லாம் துறைகளெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா துறைகளிலும் அவர் முன்னோடியாக விளங்கிய காரணத்தினால்தான் இமாம் முஹம்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை சான்றோர்கள் ஆன்றோர்கள் அறிஞர் பெருமக்கள் இமாமு அஹ்லி சுன்னா என்று குறிப்பிடுகிறார்கள். அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லது வரலாற்றின் குறிப்பை சுருக்கமாகத்தான் இன்ஷால்லா நாம் அறியப் போகிறோம். ஒரு உரையில் அன்னார்களது வாழ்க்கை வரலாற்றை விவரமாக சொல்ல முடியாதுதான். இன்ஷால்லா இங்கே நாம் பதிவு செய்யக்கூடிய கருத்து மேலதிகமாக நீங்கள் இமாம் அவர்களை பற்றி தேடி பிடித்து படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அமையும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த கருத்துக்களை இங்கே நாங்கள் பதிவிடுகிறோம். இமாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னால் இமாம் அவர்கள் பிறந்த சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்த அந்த கால சூழ்நிலையை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இமாம் முஹம்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 164 ஆண்டு பிறக்கிறார்கள், அதாவது 2வது நூற்றாண்டிலே பிறந்தவர். இமாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பொறுத்தவரை, அவர்கள் வாழ்ந்த காலத்தை பொறுத்தவரை உலமாக்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் முக்கியமான ஒரு காலகட்டமாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு, அதுவரைக்கும் மஷா அல்லாஹ் மார்க்கத்தினுடைய புனித தன்மைகள் மிக சிறப்பான முறையிலே பாதுகாக்கப்பட்டது. மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் போதிக்கக்கூடிய பெரும் அறிஞர் பெருமக்களும் மார்க்க முன்னோடிகளும் விலகிய இருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். ஆனால் இமாம் அவர்கள் பிறந்த அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போதுதான் இஸ்லாமிய மார்க்கம் மக்கா மதீனா என்கிற நகரங்களை தாண்டி பல்வேறு இடங்களுக்கு இஸ்லாம் பல்கி பரவி அந்நிய மொழி பேசக்கூடியவர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமான எண்ணிக்கையில் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் இமாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கிரேக்க தத்துவம், ரோமானிய தத்துவம், பாரசீக தத்துவம் எல்லாம் மிகைத்திருந்த ஒரு காலமாக அது இருந்தது. அதாவது பாரசீக, ரோமானிய, கிரேக்க நூல்கள் எல்லாம், தத்துவக்கலை நூல்கள் எல்லாம் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காலம் அந்த காலம். அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்கள் இது போன்ற அந்த மொழிபெயர்ப்பு துறைக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து பல்வேறு நூல்கள் ஏனைய கலைகளிலிருந்து, ஏனைய கலாச்சாரங்களிலிருந்து அல்லது நாகரிகங்களிலிருந்து அரபு சமுதாயத்திற்கு மத்தியில் இறக்குமதியாக்கப்பட்ட காரணத்தினால் பலரும் அந்த நூல்களை படித்து தாக்கம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அந்த சூழ்நிலை இருந்தது. இதன் மூலம் என்ன ஆனது? விதாத்துகளை பார்க்காத மக்களுக்கு மத்தியில், மார்க்கத்தின் புதுமையான விஷயங்களை பார்க்காத மக்களுக்கு மத்தியில் மார்க்கம் என்கிற பெயரில் பல்வேறு விதமான பிதாத்துகள் பரவிய ஒரு காலகட்டமாக இமாம் அவர்களுடைய காலகட்டம் இருந்தது. அதே போன்று வழிகேடர்களுடைய வரலாறுகளை படித்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், வரலாற்றின் ஒரு கட்டம் இருந்தது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கடும் விரோதிகளாக காணப்பட்ட ஷியாக்களிலேயே மிக பெரிய பிரிவு என்று அறியப்படுகிற ராஃபுபாக்கள் ஆதிக்கம் செய்த காலமாக அந்த காலம் இருந்தது. அதே போன்று அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகி போன முஅ்தஸிலாக்களுடைய அந்த தாக்கமும் மிக கடுமையாக இருந்த காலம் அந்த காலம். அது மாத்திரமல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் அன்றைக்கு இருந்தவர்கள் பல்வேறு விதமான முறையிலே அநியாயங்களும் அட்டூழியங்களும் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டமாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் இதை நமக்கு சொல்கிறார்கள். இதைத்தான் இமாம் முக்ரீசி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஒரு நூலில் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலகட்டத்தை பற்றி சொல்லுகிற போது அற்புதமான முறையிலே சொல்கிறார். அதாவது அல் குதுபுல் ஃபல்சஃபா இன்தஷரத் இன்தஷரத் மதாஹிபுல் ஃபலாசிஃபா ஃபின்னாஸ், இந்த தத்துவக்கலைக்காரர்கள் எதையும் தர்க்க ரீதியாக அணுகக்கூடிய தத்துவக்கலை நிபுணர்கள் பரவி இருந்த ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. அதே போன்று இஷ்தஹரத் மதாஹிபுல் ஃபிரக், பிரிவினைவாதிகள் பிரிவினை கொள்கைகள் அதிகமாக பரவிய காலமாகவும் அந்த காலம் இருந்தது. அல் கதரியா, அல் ஜஹமியா, அல் முஅ்தஸிலா, அல் அஷரியா, அல் கராமியா, அல் ஹவாரிஜ், அல் ரவாஃபித், அல் கராமிதா, அல் பாத்தினியா, இதெல்லாம் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆனால் இவைகளெல்லாம் அந்த காலத்தில் உள்ள வழிகேடர்கள். எப்படி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய வழிகேடர்கள் இருக்கிறார்களா இல்லையா, ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, பல்வேறு விதமான புதிய புதிய பேர்களில் இன்றைக்கு பல்வேறு விதமான பேர்களிலே எப்படி வழிகேடர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களோ அதே போன்ற வழிகேடர்கள் அன்றைக்கு இந்த பேர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள். இப்போ இவர்களெல்லாம் மிகைத்திருந்த ஒரு காலம் இந்த காலம். எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்தில் இந்த சிந்தனையால் தாக்கப்பட்டவர் அல்லது இந்த சிந்தனையின் பக்கம் மக்களை அழைப்பவர், இருக்கிறார் அல்லது இல்லாமல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு காலகட்டத்தில் தான் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கிறார்கள். இமாம் அவர்களுடைய இயற்பெயரை பொறுத்த வரைக்கும் அஹமத் இப்னு முஹம்மத் இப்னு
7: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கிறார்

0: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
1: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com ஊடாக கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசினர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் இறங்கு தளங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகிறார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், சூரத்து ஜல்ஜலா, சூரத்து ஆதியத், 5 சூராக்கள். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? 5 சூராக்கள்ல முடியுமா? இன்னைக்கு வச்சு போமா, நாளைக்கு வச்சு போமா? சூரத்துல் காரியா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியத்து மல் காரியா, وما أدراك ما القارعة، يوم يكون الناس كالفراش المبثوث، وتكون الجبال كالإهن المنفوش، فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية، وأما من خفت موازينه فأمه هاوية، وما أدراك ما هي நாரும் ஹாமியா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸான் இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துல் காரியா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் மிக முக்கியமான சூரா. சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரியா, இந்த மூன்றும் வார்த்தை அமைப்பிலும் சரி, நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் சரி, ஒரு சேர கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கும். சூரத்து தக்காசுர் அடுத்து வரக்கூடிய சூரா. இந்த 4 சூராக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் காரியா உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியா, அல் காரியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை மின் அஸ்மா யௌமில் கியாமா, மறுமையுடைய பெயர்களில் ஒன்று அல் காரியா. எப்படி குர்ஆனில் அல் ஹாக்கா, அஸ் ஸாக்கா, அல் காஷியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பல பெயரிட்டு அழைக்கிறானோ, அது போன்று அல் காரியா என்பது மறுமையுடைய ஒரு பெயராகும். வமஅலூம் அன்ன ஷைஅ இதா அதும கதருஹு கஸ்ரத் அஸ்மாஉ. அறியப்பட்டது என்னவென்றால், எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்களும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அதனுடைய

0: இயங்கருத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பல பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் காரிஆ என்றால். அல் காரிஆ கரஅ என்ற வார்த்தையை உள்ளடக்கியது. கரஅ என்றால் இரண்டு பெரிய பொருட்களை ஒன்றோடு ஒன்றாக மோதும் போது வரக்கூடிய சப்தம், எரிச்சலை ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அந்த சப்தத்தை. ஆனால் திடீரென்ற அந்த சப்தம் வரும், ஒரு எரிச்சலை எம்முடைய காதில் அந்த சப்தம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அதுபோல்தான் அல் காரிஆ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தங்கள் ஏற்படும், அந்த சப்தம் எம்முடைய காதுகளை, அந்த சப்தம் எம்முடைய காதுகளில் எரிச்சலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கூறும் போது குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை எமக்கு விவரிக்கிறது. இத ஷம்சு குவ்விரத் வ இத நுஜூமுல் கதரத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இத ஸமாஉன் ஃபதரத் இத ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹ வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ வ கால் அல் இன்ஸானு மாலஹ. சூரியனுடைய ஒளிகள் அப்படியே பறிக்கப்பட்டுவிடும், சூரியன் உதிர்ந்துவிடும், நட்சத்திரங்கள் அப்படியே வானத்திலிருந்து உதிர்ந்து பூமியோடு ஒன்றாக ஒன்றாக மோதும், மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றோடு ஒன்றாக மோத வைப்பான், சந்திரனும் சூரியனும் வானங்களும் அது அது அதனுடைய திசைகளோடு சென்று மோதிக்கொண்டிருக்கும், பூமி நடுக்கத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும். அல் காரியா, அப்போது இது போன்ற சப்தங்கள் எல்லாம் மனிதனுடைய காதில் எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த சப்தங்களை அவனால் கேட்க முடியாது, பிளந்துவிடும் காதுகள் எல்லாம். அல் காரியா. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கரா என்றால் உள்ளங்களை நடுக்க வைக்கக்கூடிய, திடுக்கிடக்கூடிய செய்திகள். உள்ளத்தில் அந்த செய்தியை கேட்டால் உள்ளம் அப்படியே என்னாகும், நடுங்கிவிடும். நடுங்கக்கூடிய செய்திகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாள் அந்த அந்த காரியா என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். திடுக்கிடக்கூடிய செய்திகள் ஏற்பட்டுவிடும் அந்த நாளில், அல்லது காதுகளை பிளக்கக்கூடிய, எரிச்சலூட்டக்கூடிய சப்தங்களுடைய நிகழ்வுகள் அங்கே நடக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், فَإِذَاهُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்பட்டால், அந்த சப்தம், சூருடைய சப்தம் வெளிப்பட்டால், கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். قَالُوا يَا وَيْلَنَا அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது, உறங்கிக் கொண்டிருந்த எம்மை, உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்று அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதக்கல் முர்சலூன், இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி நமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை, தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள், மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்னாகும், இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும், மனிதன் திடுக்கிட்டு விடுவான், நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமாகும் பி சுகாரா, அது என்ன அல்ல, என்ன போதை அல்ல, மதுவின் போதை அல்ல. வலாகின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து வல் யௌம துபத்தலுல் அர்த், பூமியின் அமைப்பு மாற்றப்படும், வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான், சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும், அல்லாஹு அக்பர், பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்னா பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால் அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷரு நாஸு யௌமல் கியாமா, மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள், ஃபஃபாதன் உராதன் ஹுர்லன், செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக. குழந்தை பிறந்தவுடன் ஆண்களுக்கு ஹத்னா செய்வார்கள், அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக மனிதன் எழுந்து வருவான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒரு அமையில் ஒரு இடத்திலே இருக்கும் போது நிர்வாணமாக இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கிறது நேரிடுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்ஸுர பஅதுஹும் இலா பஅத், ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ், கண்ணுக்கு முன்னால் நிர்வாணமாக ஒரு பெண்ணும் ஆணும் நிற்பார்கள், ஆனால் ஒருவருடைய பார்வை இன்னொருவரை பார்க்க முடியாது. திடுக்கிட்டு நிற்கும் கண்கள் எல்லாம், ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் அதை விவரிக்கிறான். நமக்கு பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து விடும் அல்லாஹுடைய அந்த அச்சத்தால். அல் காரியா ஏற்பட்டு விட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் நிலைமையை மட்டுமே கணக்கிட்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அல் காரியா என்று சொல்கிறான். அல் காரியா என்றால் திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் அல்லது செவிகளை எரிச்சலூட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய சப்தங்கள். அல் காரியா, மல் காரியா, உமா அதுராக மல் காரியா. சுப்ஹானல்லாஹ், மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படியா இல்லையா? மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் அல் காரியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மல் காரியா, காரியா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த காரியா என்றால் என்னவென்று அல்லாஹ் சொல்ல வேண்டும். மனிதனுடைய இயற்கை அதை கேட்கும். அப்படியா இல்லையா? அல் காரியா என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி என்றால் என்ன காரியா என்றால் என்ன? மல் காரியா, காரியா என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அவனே கேள்வியாக அதை கேட்கிறான். அந்த கேள்விக்குரிய பதிலை அவன் சொல்ல வருகிறான். கொஞ்சம் காத்திருங்கள். அந்த பதிலை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்டு சொல்கிறான். மல் காரியா, காரியா என்றால் என்ன? வமா அதுராக மல் காரியா. மூன்றாவது நபியை பார்த்தால் நேரடியாக கேட்கிறான், நபியே, அந்த காரியா என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? குர்ஆனில் அல்லாஹ் இப்படி கேட்பதற்கு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவான். வமா அதுராக என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்டான் என்றால் அந்த அதனுடைய பதிலை அல்லாஹ் கொடுப்பான். ஓமா யுதிரீக என்றால் அந்த பதிலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது அல்லாஹ் தான் அறிந்தவன். நபியே, அதனுடைய செய்தி எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஓமா யுதிரீக, நாளை மறுமையை பற்றி எந்த செய்தியும் உங்களுக்கு நபியே, அது எப்போது ஏற்படும் என்ற கல்வி எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்பதற்கு ஓமா யுதிரீக என்று அல்லாஹ் சொல்லுவான். ஓமா அதுராக என்றால் அதனுடைய முழுமை உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அதை விவரிப்பான். ஓமா அதுராக மல் காரியா, நபியே, காரியா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்ல வருகிறான். இப்ப மூன்று முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரியா காரியா காரியா என்ற வார்த்தையை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மகத்துவத்தின் மேல் எம்முடைய பார்வை செல்ல வேண்டும் என்பதற்காக, அதை பற்றிய கவனம் எம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறான். அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூனுன்னாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். யௌம யகூனுன்னாஸ், மனிதர்கள் அந்த நாளில் ஆகிவிடுவார்கள், கல் ஃபராஷ், ஃபராஷ் என்றால் ஈசல்கள், மப்தூஸ் சிதறப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட ஈசல்களை போல் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒப்பிடுகிறான் எதோடு? ஈசல்களோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஏன்? ஈசல்களை பார்த்தால் அது ஒரு திசையில் பறக்காது, ஒரு நோக்கத்தோடெல்லாம் அது செல்லாது. உயிர் கொடுத்து அதனுடைய இறக்கை வந்து விட்டால் அது செல்லக்கூடிய திசையும் அதற்கு தெரியாது, எதை நோக்கி செல்கிறோம் என்றும் அதற்கு தெரியாது. அது வெளிச்சமா நெருப்பா என்று கூட அதற்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தால் அதை நோக்கி அது சென்று என்ன ஆகும், விழுந்துவிடும். நெருப்பிலும் ஈசல் எரியும், அதற்கு தெரியாது நெருப்பு சுடும் என்று. அது வெளிச்சம் என்றுதான் அது என்னும். அது போல் அல்லாஹ் ஒப்பிடுகிறான் பாருங்கள், சுப்ஹான் அல்லாஹ். அது போல் மஹ்ஷரில் எழுந்து வரும்போது அவனுக்கு எதுவும் தெரியாது, எதை பற்றியும் அவன் கணக்கிட மாட்டான். மனிதர்கள் எல்லோரும் ரப்புக்கு முன்னால் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் கேட்பான், எங்கே தங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம் எங்கே, எல்லாம் சமதளமாக இருக்கும், எங்கே ஓட முடியும், எங்கே ஒளிய முடியும் என்று மனிதன் கேட்பான். எந்த நிகழ்வை பற்றியும் கவலை அவனுக்கு இருக்காது. ஈசல்கள் எப்படி தன்னுடைய திசை தெரியாமல் ஓடுமோ, எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஓடுமோ, அது போன்று மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுந்து வருவான். மறுமையை பற்றி பேசுகிறோம், கவனத்தோடு கேளுங்கள். யௌமயஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்த்து பிள்ளை விரண்டு ஓடுவான். இப்படிப்பட்ட நாளாக இருக்கும். அவனுடைய மனைவியை விட்டு, அவனுடைய குழந்தைகளை விட்டு பிள்ளை தந்தை விரண்டு ஓடுவான், கணவன் விரண்டு ஓடுவான் மனைவியை பார்த்து. அவரவர்களுக்கு அவரவர்களின் நிலைமைதான், யாரை பற்றியும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஈசல் தன்னோடு பிறந்த ஈசலை பற்றி கவலைப்படாது. அதற்கு தேவை ஏதாவது வெளிச்சம், அதற்கு தேவை எங்கேயாவது பறக்க வேண்டும், அதற்காக பறந்து கொண்டே இருக்கும். அது போல் ஆகிவிடுவான் மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்துவதற்காகத்தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு முறை அழைத்தார்கள். யா ஃபாத்திமா, சுப்ஹானல்லாஹ், யா ஃபாத்திமா பின்த ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹின் மகள் ஃபாத்திமாவே, சலீனி பிமா ஷிஃப்தி மின் அத்துன்யா, இந்த உலகத்தில் எதை வேண்டுமோ கேள் தருகிறேன். நான் தந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை, எதை வேண்டுமோ கேள் தருகிறேன். நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுடைய தந்தை என்பதால் எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், இந்த உலகத்திலேயே நான் உன்னை உலகத்திலே பெற்றெடுத்து வளர்க்கலாம், உனக்கு உணவை கொடுக்கலாம், உன் தேவையை நிறைவேற்றலாம், கல்வியை கொடுக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் நீ தான் உன்னை பாதுகாக்க வேண்டும், நான் உன்னை பாதுகாக்க முடியாது. நீ நன்மை செய்தால் முன்னேறுவாய், நன்மை செய்யவில்லை என்றால் நரகத்தில் வீழ்வாய். தந்தை என்பதாலோ, தாய் என்பதாலோ, உறவு என்பதாலோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிடும். யௌமயகூனுன் நாஸு கல் ஃபராஷில் மப்தூஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒத்ததுதான். எப்படி தெரியுமா? அவன் இஸ்தௌகத நாரா, நெருப்பை எரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு ஜஅல அல் ஃபராஷு, அந்த நெருப்புடைய வெளிச்சம் வெளியே வந்தவுடன் ஈசல்கள், ஃபராஷ் கல் ஃபராஷில் மப்தூத், ஈசல்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. எரிய வைத்தவன் நேசத்தோடு என்ன செய்கிறான், ஈசல்கள் வருகிறது என்று அதை தடுக்கிறான், உள்ளே வரவிடாமல் தடுக்கிறான், நெருப்பில் அது விழுந்து விடக் கூடாது என்று. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதையும் மீறி அது விழுகிறது, அதற்கு தெரியாது அது நெருப்பு என்று. அதுபோல்தான் நான் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன், ஆனால் என்னுடைய கரத்தையும் தாண்டி நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களை குர்ஆன் சுன்னாவுடைய வழியை கூறி உங்களை தடுக்கிறேன் நரகத்தில் இருந்து, ஆனால் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஈசலை போன்று அதை தாண்டியும் விழுந்து விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராஷில் மப்தூத். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரியா ஏற்பட்டால், வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், வ தகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். மலைதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்பில் உறுதியான படைப்பு, பலமான படைப்பு. மலையை போன்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹுவால் அதை தவிர படைக்கப்படவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான உறுதியான படைப்பு மலைகள். உத்தாதா பூமியை தாங்கி பிடிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் வத்தகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும் கல் இஹ்னில் மன்ஃபூஷ். இஹ்னென்றால் கம்பளி, பல நிறங்களுடைய கம்பளிக்கு இஹ்ன் என்று சொல்லப்படும். ஒரு நிறமுடைய கம்பளிக்கு வேறு. இஹ்ன் என்றால் பல நிறங்கள், பல நிறங்களுடைய கம்பளி பஞ்சுகளை போல். அல் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து ஒன்று ஒன்று ஒன்று கொடுத்து அதை அதை நன்றாக தைத்து மென்று பஞ்சுகளாக மாற்றுவோமா இல்லையா, அதற்குத்தான் நஃபஸ் என்று சொல்லப்படும். கல் மன்ஃபூஷ், கல் கல் ஃபராஷில், கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து அதை லேசாக்கி அதை வைத்தால் எப்படி ஃபூ என்று ஊதினால் பறந்து விடுமோ, அது போன்று பல மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து ஒன்றாக்கி என்ன ஆக்கி விடுவான், பஞ்சுகளை போல் அல்லாஹ் மாற்றி பறக்க விட்டு விடுவான். ஏன் அல்லாஹ் மலைகளை சொல்கிறான்? உறுதியான மலைகளுடைய நிலைமையே அப்படி மாறும் என்றால் வேறு என்ன? அதான் இல்லை. அந்த உறுதியான மலைகளே பஞ்சுகளை போல் பறக்க விடப்படும் என்றால் நீ எல்லாம் யார், மற்ற படைப்புகள் எல்லாம் என்னாகும்? அந்த வறுமையில் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய தன்மைகளை பறக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தில் வயஸ் அலூனக அனில் ஜிபால் ஃபகுல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அல்லாஹ் தூசிகளாக அதை மாற்றி பறக்க விட்டு விடுவான். வயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா, பூமி அப்படியே சமதளமாக மாறிவிடும். லா தரா ஃபீஹா ரிவஜௌ வல அம்தா, அதில் பலமான அதில் பாறைகளையோ அல்லது பள்ளத்தாக்குகளையோ குன்றுகளையோ நீங்கள் அதில் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டி விடுவான். மஹ்ஷரில் மலைகள் எல்லாம் பஞ்சாக மாற்றப்பட்டு விடும். ஏன்? உறுதியெல்லாம் பலமெல்லாம் யாரிடத்தில் தான் உண்டு சேர்ந்து விடும்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அவனை தவிர அந்த உலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளுடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஐநல் முத்தக்கப்பிரூன், ஐநல் ஜப்பாரூன், ஆட்சி செய்து பெருமை அடித்தவர்கள் எங்கே? அதிகாரம் அடித்தவர்கள் எங்கே? தான் என்று மமதையில் வாழ்ந்தவர்கள் எங்கே? அனல் மலிக், அல்லாஹ் சொல்வான் நான் தான் அரசன். அதற்கு யார் பதிலளிக்க முடியும்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அதிகாரங்கள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்பிடத்திலேயே ஒன்று சேர்ந்து விடும். அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை இந்த வசனங்களில் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், சுப்ஹான் அல்லாஹ், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனு, அங்கே எந்த கணமும் இருக்காது, மறுமையில் எந்த உறுதியும் இருக்காது, எல்லா உறுதிகளும் தளர்ந்து விடும். அல்லாஹ் அதற்கு பிறகு எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனு, மேலும் யாருடைய எடை, யாருடைய எடை கணந்து விடுமோ, கணத்து விடுமோ, மலையெல்லாம் கணம் கிடையாது. அங்கே உண்மையான கணம் எது, உண்மையான உறுதி எது? யாருடைய தராசின் எடை கணக்கிறதோ அவர்கள் தான். தராசின் எடை எதை கொண்டு கணக்கப்படும்? எதை கொண்டு? நன்மைகளை கொண்டு கணக்கப்படும். நன்மைகளால் யாருடைய எடை கணந்து விடுகிறதோ, பல விளக்கங்கள் இருக்கிறது, அதனுள் சென்றால் நேரம் பத்தாது. எப்படி தராசு என்றால் என்ன, அது எதை கொண்டு அளக்கப்படும், எதை கொண்டு நிறுக்கப்படும், நன்மைகள் நிறுக்கப்படுமா அல்லது நன்மைகள் ஏட்டுடைய வடிவத்தில் வைத்து நிறுக்கப்படுமா, இதுவெல்லாம் பெரிய கருத்து வேறுபாடுகள். சுருக்கமாக யாருடைய நன்மையின் எடை தராசில் கணந்து விடுமோ, என்றால் நிம்மதியோடு வாழ்தல். நிம்மதி என்றால் அவருக்கு உணவோ அல்லது தங்குமிடம் பற்றிய கவலையோ எதுவும் இருக்காது, எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கும். பயமே அவருடைய உலக வாழ்க்கையில் இருக்காது. ஐஷ் என்று சொல்வார்கள் அந்த வாழ்க்கைக்கு. ஃபஹுவ ஃபீ ஈஷத்தில் ராதியா, யார் இப்படி யாருடைய எடை மறுமையில் கணந்து விடுகிறதோ அவர்கள் ஈஷா நிம்மதியுடைய வாழ்க்கையோடு, ராதியன் பொருத்தத்துடைய வாழ்க்கையோடு வாழ்வார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்வை அளிப்பான். பொருந்தக்கூடிய வாழ்வு எங்கு கிடைக்கும்? உலகத்தில் எதை கொடுத்தாலும் மனிதன் பொருந்திக் கொள்ள மாட்டான். அதில் எதையாவது குறையை மனிதன் தேடிக்கொண்டு வருவான், அல்லது அதை விட சிறந்ததை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். எதை கொடுத்தாலும் மனிதன் உலகத்தில் திருப்தி அடைய மாட்டான். மனிதனை திருப்தி அடையக்கூடிய ஒரே செயல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அல் ஜன்னா, சொர்க்கம்தான். அதை கொடுத்தால் மட்டும்தான் யா அல்லாஹ் இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்பான். இந்த துன்யாவில் எதை கொடுத்தாலும் இதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா என்று தேடிச் செல்வான். சொர்க்கத்தில் அவன் என்ன தெரியுமா கேட்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கவாதிகளை அழைப்பான், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், லப்பைக் ரப்பனா வஸ்அதைக், யா அல்லாஹ் ஆஜராகிறோம் ஆஜராகிறோம். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று கேட்பான், பொருந்திக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவளை கேட்கிறான், சொர்க்கம் கொடுக்கப்பட்டதை திருப்தி அடைந்தீர்களா? அவன் சொல்லுவான், மனிதன் ஒமா ஒமா அல்லா அல்லா நர்பா யாரம், நாங்கள் எப்படி சொர்க்கத்தை பொருந்திக் கொள்ளாமல் இருப்பது என்று கேட்பான். நீ உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய், அதை கொண்டு எப்படி நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்பது என்று கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீங்கள் திருப்தி அடைந்ததை விடவெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கவா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ மனிதன் சொல்லுவான், அப்படி இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கொடுக்கிறேன் இதை விடவெல்லாம் சிறந்தது. அவன் கேட்பான், இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், என் பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். அல்லாஹுடம் இருந்து இந்த வார்த்தை கேட்டால் அவர் பொருந்தக்கூடிய வாழ்வோடு, நிம்மதியுடைய வாழ்வோடு அவன் மறுமையில் இருப்பான். யாருடைய நன்மையின் எடை கணக்கிறதோ அதுதான், அதுதான் உறுதி, அதுதான் வெற்றி. அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், யாருடைய எடை லேசாகி விடுகிறதோ, யானி என் அர்த்தம், நன்மைகள் இல்லாமல் தீமைகள் அதிகரித்து நன்மையின் எடை யாருக்கு லேசாகி விடுகிறதோ, அவனுடைய தாய் ஹாவியாவாகும். உம்முஹு என்றால் தங்குமிடம் என்று கூட வைக்கலாம், அவன் சேருமிடம் தங்குமிடம் என்று கூட அர்த்தம் வைக்கலாம். ஆனால் ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்த வேண்டும்? ஹாவியா என்றால் நரகம், அது என்ன நரகம் என்று பின்னால் சொல்கிறேன். அவனுடைய தாய் நரகமாகும். ஒரு குழந்தைக்கு தாயை சொல்ல வேண்டுமா, யார் உன் தாய் என்று, யார் உன் இதுதான் உன் தாய், அந்த உன்னுடைய தாயை நீ கட்டி அணை முத்தமிடு என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை. அந்த குழந்தைக்கு தெரியும் யார் தாய் என்று, அந்த குழந்தை அறிந்து கொள்ளும் தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, தாய் தான் தனக்கு அடைக்கலம் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால் தாயை விட்டு அந்த குழந்தை ஒருபோதும் பிரியாது. அதுபோல்தான் யாருடைய நன்மையின் தராசு குறைந்து லேசாகி விடுகிறதோ அவர்களுடைய அடைக்கலம் எதுதான், அவர்கள் சென்று சேருவது எதுதான், அதை தவிர அவர்களுக்கு வழியே கிடையாது. அவர்கள் எங்குதான் போக வேண்டும்? தாய்க்கு தான் போக வேண்டும். அவர்களுடைய தாய் யார்? ஹாவியா. சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு அங்கே வேறு வழி கிடையாது, அடைக்கலம் கிடையாது. அல்லாஹ் அடைக்கலம் கொடுக்க மாட்டான், வேறு யார் அடைக்கலம் கொடுக்க முடியும்? அவர்களுடைய தாய் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். அவர்களுடைய தாய் யார்? ஹாவியா. ஹாவியாவாகும். ஹாவியா என்றால் என்ன? ஹாவியா என்றால்,
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0443.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: ஆதம் ஜுஸ் அம் மின் 70 ஜுஸ் மின் ஹர்ரி ஜஹன்னம். நரகத்துடைய நெருப்பு உலக நெருப்பில், உலக நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். உலகத்தில் நாம் எரிக்கக்கூடிய நெருப்பு எதுதான்? நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். ஒரு பங்குதான் இந்த உலகத்துடைய நெருப்பு. இதையே மாலை தொட முடியாது, ஒரு நிமிஷத்துக்கு மேல இல்லையா? இதையே நமக்கு ஒரு வெண்ணி சட்டியை சூடு வச்சா கூட துணி இல்லாம இறக்க முடியாது. நரக நெருப்பு இதை விட 69 மடங்கு மேலானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இதுவே போதுமானது, உலக நெருப்பே போதுமானது ஒரு மனிதனை அழிப்பதற்கு, தண்டிப்பதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சூடுகாட்டப்பட்டு சூடுகாட்டப்பட்டு சூடுகாட்டப்பட்டு 69 மடங்காக மாறி இருக்கிறது. குல்லுஹா மித்லு ஹர்ரிஹா, அதனுடைய ஒவ்வொரு மடங்கும் இந்த உலக நெருப்பை போன்றிருக்கும். உலகத்துடைய எல்லா நெருப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் எரித்தாலும் அது நரக நெருப்பில் 70 ஒரு மடங்கு தான். ஹாமியா, அதிலும் அந்த நெருப்பு பயங்கரமாக சூடுகாட்டப்பட்டது, அதுதான் ஹாவியா என்ற நரகமாகும், அந்த நரகத்துடைய நெருப்பாகும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் அழுதார்கள், நபித்தோழர்கள் அழுதார்கள். நரகத்தை பற்றி பேசப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் அவர்கள் நடுங்கினார்கள். நாம் எல்லாம் சாதாரணமாக அதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் பயந்ததை, ரசூல்மார்கள் பயந்ததை நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சிராத்துடைய பாலம், சிராத் என்ற பாலம் நரகத்தின் மேல் அமைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சின்னாக நபிமார்கள் அதை கடக்கும் போது அவர்கள் பேசுவார்கள், அவர்களும் பேசுவது யா ரப் சல்லிம் சல்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. யார்? அல்லாஹ்வின் நண்பர் சொல்லுவார். மூசா அல்லாஹ்விடத்திலே பேசிய நபி சொல்லுவார், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா ரப் சல்லிம் சல்லிம். நம்ம எல்லாம் யார் எம்மாத்திரோம், எந்த நன்மையை வைத்திருக்கிறோம், எந்த அமளி வைத்திருக்கிறோம் அந்த நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை தூய்மைப்படுத்துவானா? அல்லாஹும்மா இன்னா நஊது பிக்க மின் அதாபின் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பை தேடுவார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், ஜஹன்னமுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன், யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே அந்த மறுமை நாளில் என்று. எது கேவலம்? நரகத்துடைய காற்றை ஒருவன் சுவைத்தால் போதும், அவன் நறுமணத்தால் நுகர்ந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய கேவலம். எது இன்பம்? சொர்க்கத்தில் அவன் நுழைந்தால் அதுதான் இன்பம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக. நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. இன்ஷாஅல்லாஹ் நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு நம்முடைய அமர்வை தொடர்வோம். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
3: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், வித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாகி இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்ப செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ, அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவில இருந்து இன்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள் அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம்
6: இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள் அந்த மக்கள். சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல, இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகள் எல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்று அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு. நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு. அந்த நாளில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறான் என்பதை பயந்த அந்த மக்கள் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றார்கள். சொர்க்கவாசிகளை நாமெல்லாம் மறுமை நாளிலே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய கால மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு குடும்பம் நடத்திய பாக்கியத்தை பெற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம். எப்படி அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்தவில்லை. தூதராகிய எனது கண்ணை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணை நீங்கள் மறைக்க முடியாது என்று போதித்த காரணத்தினால்தான் யாரும் பார்க்காமல் விபச்சார குற்றம் புரிந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் மரண தண்டனை தாருங்கள், என்னை நீங்கள் மரண தண்டனை தாருங்கள் எனக்கு என்றார்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் செய்த விபச்சாரத்தை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி கூட இல்லை. அவரை அந்த சபைக்கு கொண்டு வந்த உணர்வு எது? விபச்சாரம் திருமணமானவர்கள் புரிந்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருக்கிற நேரத்தில் வந்து சட்டத்தை கேட்டு விரும்பி பெறுகிறார் என்றால் என்ன முன்மாதிரி இந்த முன்மாதிரி? எப்படிப்பட்ட முன்மாதிரி இந்த முன்மாதிரி? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்வை எழுத துவங்கிய எல்லா எழுத்தாளர்களும் அதிர்ந்து போகிறார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த முஹம்மதால் எப்படி உருவாக்க முடிந்தது? எதை சொல்லி உருவாக்கினார் இந்த முஹம்மது? காசு பணம் கொடுத்ததாக வரலாற்றில் எங்கும் குறிப்புகள் இல்லை. பதவி ஆசை காண்பித்ததாக எங்கும் வரலாறுகளிலே காண கிடைப்பதில்லை. எதை சொல்லி இந்த சமுதாயத்தை இப்படி தலைகீழாக இந்த முஹம்மது மாற்றினார் என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இதுவல்ல வாழ்வு. இறந்த பிறகு மண்ணறையில் ஃபர்ஸக்குடைய ஒரு வாழ்வு உண்டு, மண்ணறை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம் பூர்ண ஜென்ம பூமி, மறுமை வாழ்வு என்கிற ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிற ஒரு நீதிமன்றமும் நமக்கென்று ஒரு எஜமானனும் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பெண்களை ஒரு போதைப் பொருளாக பாவித்து வந்திருந்த அந்த மக்கள் பெண் உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதை கல்லஞ்சம் படைத்தவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்த அந்த மக்கள் பெண் குழந்தையை பிறந்து வளர்த்தி ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். போட்டி போட்டு வளர்த்தினார்கள் பெண் இனத்தை, மதித்தார்கள். இவைகளை இப்படி தலைகீழாக மாற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 மாநாடு முடிந்து இறுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம். இஸ்லாத்தின் 5 கடமையையும் ஈமானின் 6 அம்சங்களையும் ஆக மொத்த 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? நம்முடைய நாயன் ரப், நம்முடைய நாயன் அல்லாஹ் என்பதை நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை குறித்து ஏதாவது படித்திருக்கிறோமா தோழர்களே என்றால் இல்லை. எங்களுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஊர் முழுக்க உலகெங்கும் உரத்த குரலிலே சொல்லுகிறவர்கள் நாம் எல்லாம். அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது, அவருடைய குடும்பம் என்று எத்துணை மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன, எதை நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் எதிர்பார்த்தார்கள் என்கிற தூதருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், மனித சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் என்று பறைசாற்றுகிற சமுதாயம் நாம் எல்லாம் அந்த திருக்குர்ஆனை அழகுபட அமைந்திருக்கிற அந்த அரபி மொழியில் ஓதுகிற தோழர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் நிறைய ஜுமா உரைகளை கேட்கிறோம், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளிலே பங்கெடுக்கிறோம், இது போன்ற மாநாடுகள் என்று அறிவிப்பு செய்தால் மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மாநாட்டிலே வந்து பங்கெடுக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து படித்திருக்கிறோமா, இஸ்லாம் குறித்து விளங்கி இருக்கிறோமா, நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மக்களுடைய வாழ்வில், நம்முடைய தாயினுடைய வாழ்வில், நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலர்ந்திருக்கிறதா என்று நாம் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை தாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யுங்கள். காரணம், யாருக்கு எப்பொழுது மறுமை வரும் என்று சொல்ல இயலாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கும் அதிக நாள் இல்லை என்று தோன்றுகிறது நமக்கெல்லாம். எங்கு பார்த்தாலும் பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எங்கு பார்த்தாலும் பெருமழைகள், எங்கு பார்த்தாலும் சுனாமிகள், எங்கு பார்த்தாலும் பேரழிவு சம்பவங்களுக்கு கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ணியதிரே நாம் பார்த்த பிறகும் மறுமையை குறித்தோ, கபருடைய வாழ்வை குறித்தோ, மரணத்தை குறித்தோ நமக்கு ஒரு அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு அறைகோவல் விடுகிறான், அஃப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்றும், நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மறுமையை நம்பி பொடும்போக்காக நீங்கள் இருந்தாலும், மறுமையை நிராகரிக்கிற உரிமை உலகத்தில் உங்களுக்கு இருந்தாலும், எந்த மரத்தை சார்ந்து எந்த மரத்தை பின்பற்றி வாழுகிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வீணுக்காக விளையாட்டுக்காக உண்மை நாம் படைத்தோம் என்று நினைக்கின்றீர்களா? உலகம்தான் எங்களுக்கு முக்கியம் என நினைத்து நீங்கள் வாழ்கின்றீர்களா? எம்மிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். 22வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நிச்சயம் வந்தே தீரும், அந்த நாளில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், மண்ணறைகளில் உள்ளவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயத்தின் 53வது வசனம், குல் இ வ ரப்பி இன்னஹு லஹக்குன், உமது இரட்சகனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பர்களே, 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஇன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனி ஸிராத்தி லநாகிபூன், யார் அந்த மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நேர்வழியை விட்டும் விலகியவர்களாகத்தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர நேர்வழியை பின்பற்றி வாழ முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அடுக்கடுக்கான வசனங்கள், திருக்குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி மன்னரையை குறித்து மறுமையை குறித்து பேசுகிற ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறுகிறார்கள், நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பணிப்பெண் எனக்கு தலைவாரி கொண்டிருந்தால், ஆனால் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் நான் பார்க்கிறேன், சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு தேம்பி தேம்பி சப்தமிட்டு அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளுக்கு கேட்டது. நான் உடனே எனது பணிப்பெண்ணை விட்டு விலகி அந்த மஸ்ஜித் நபவியை போய் எட்டி பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர் படியில் போய் நின்று கொண்டு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள், அந்த மக்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்றால், மறுமை நம்பிக்கை என்பது வேண்டுமானால் நம்பலாம், வேண்டாம் விட்டால் விடலாம் என்கிற நம்பிக்கை அல்ல. மறுமை நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து இடம் பிடித்து விட்டதோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிகள் உண்டாகும், அந்த சமுதாயத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஒழுக்கங்கள் அந்த சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும் தோழர்களே. ஆனால் இன்றைக்கு இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்கிற சித்தாந்தம், மறுமை என்பது இல்லை என்கிற சித்தாந்தம் மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் பின்பற்றப்படுகிறது அவருடைய நிலைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிற கொடுமைகள் ஏன் உருவானது? நம்மை கேட்க ஒருவன் உண்டு. உலகத்து நீதிமன்றங்களுடைய கண்ணை மறைத்தாலும், நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கினாலும், காவல்துறை அதிகாரிகளை நாம் ஏமாற்றினாலும், நமக்கெல்லாம் ஒருவன் உண்டு. அவனை நிச்சயம் நாம் ஏமாற்ற முடியாது, அவனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியாது என்கிற ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே இருந்தால் யாரும் இந்த தவறுகளிலே ஈடுபட மாட்டார்கள் தோழர்களே. ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் ஒரு சமுதாயத்தை. அந்த சமுதாயம் இந்த மறுமையை நம்பிய காரணத்தினால் எப்படிப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் ஆச்சரியம். அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல்தன்லுரு நஃப்ஸும் மா கத்தமத்தில் யகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்ன உண்டு நம்மிடத்தில்? நம்மிடத்தில் என்ன உண்டு? நம்முடைய மனைவி மக்களுக்காக நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை திட்டம் தீட்டி இந்த உலகத்திலே நாம் எல்லாம் தீர்மானித்து வாழ்கிறோம். நம்முடைய மக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் என்று எத்தனை எத்தனையோ சொத்துக்களை இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம். நமக்காக மறுமை நாளுக்கு என்ன கொண்டு போகிறோம் தோழர்களே? கபரிலே அடக்கிவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு திரும்ப வந்து விடுவார்களே. அந்த மன்னரை வாழ்வில் இருந்து ஒரு நீண்ட ஒரு வாழ்வு நமக்கு துவங்கப் போகிறதே, அந்த வாழ்வுக்காக நம்மிடத்திலே என்ன உண்டு? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. திரும்பி பார்த்தார்கள் உத்தம தோழர்கள், ஆகவேதான் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடினார்கள். நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம், இன்னும் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நாமெல்லாம் நிறையவே நம்பி இருக்கிறோம், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த எத்தனை எத்தனையோ சம்பவங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆத் அவர்களை அழைத்து, எங்கே சாபித் அவர்கள் என்று கேட்டார். சாபித்துக்கு என்னானது? பள்ளியில் சாபித்தை காணவில்லையே. சாபித் பின் கைஸ் என்பது அவருடைய முழு பெயர். எங்கே சாபித் பின் கைஸ் அவரை பள்ளியிலே காணவில்லை? அவருக்கு ஏதாவது நோய் ஏதாவது ஏற்பட்டதா? உடல் சுகவீனம் ஏதாவது அவருக்கு ஏற்பட்டதா? சாத் பின் முஆத் அவர்கள் பதில் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், சாபித் எனது வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறார், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சாபித் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித் அவர்களே உங்களை இப்படியெல்லாம் விசாரித்தார்கள் என்று சாத் பின் முஆத் அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாத் பின் முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு வராமல் தான் ஏன் ஒதுங்கி வீட்டிலேயே கதவை அடைத்துக் கொண்டு ஏன் தனிமையில் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார். கேட்க வேண்டும் நீங்கள்.
1: தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி .com.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.

தன்மையை சொல்லி காட்டுகிறான் அந்த சூராவில். ஆச்சரியம் நீங்க பார்ப்பீங்க, சூராவை புரட்டி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் பார்ப்பீங்க. அங்க நபிமார்கள் தன்னுடைய ரப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் ரஹ்மான் என்று தான் சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மரியா சூரா மரியத்தை ஓதி பார்த்தீங்கன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவர் வாழ்க்கையில் நடந்த பெரிய பிரச்சனை, அவருக்கு பிள்ளை இல்லை, அவர் ரஹ்மான் என்று தான் சொல்லுவார். புள்ளை இல்லாமல் ரப்பு சோதிக்கிற நேரம் என் ரப்பு இறக்கமானவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுக்குள்ள போயிட்டாங்க, புள்ளையை பெற்றெடுத்துட்டாங்க, ஊருக்கு வர முடிஞ்ச ஊருக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும். என்னப்ப வாப்பை இல்லாமல் புள்ளையை கொண்டாந்துருக்கிறான், காரி முகத்தில் துப்பிடுவாங்க. அவங்க அதை சொல்றாங்க, அல்லாவுட்டு யாரெல்லாம் மித்து கபுல ஹாசா, இது நடக்க முன்னாடி நான் மௌத்தா பேரணும், நசியம் மன்சியா, என் பேர் இவங்க மறந்துடும், மரியம் என்று ஒரு ஆள் வாழ்ந்தாங்கன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. இந்த புள்ளையை பெற்றெடுத்து பிரசவ ஆகிடக்கூடாதா யாரெல்லாம், இதுக்கு பிரசவ வேதனைக்கா மௌத்தா ஆகிடக்கூடாது அப்படின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம், இது நடக்க முன்னாடி, இது நடக்க முன்னாடி புள்ளையோட போற நேரம் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி காரி துப்பி, இதுக்கா ஓடினீங்க, பாஞ்சு ஓடினீங்களா, இவ்வளவு நாள பள்ளியில காணலையே, உங்க வாப்ப யாரு, உம்மா யாரு, எப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு வரீங்க. இத ஒரு பெண் தாங்க மாட்டா, தாங்கவே மாட்டா. அவ போய் பாப்பா கணவர் இல்லாமல் பிள்ளை ஈண்டெடுக்கிற அந்த அதிசய நேரம், இதெல்லாம் நடக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும், ரப்போட கோபம் வருமா? சில வேலை இன்னைக்கு சில வீட்டில் பார்க்குறோம், புள்ள மவுத்தாயிரும், சில பொம்பளை சொல்ல அல்லா கண்ணில் அவனுக்கு நவுசு பிள்ளா, அல்லா பாதுகாக்கணும், ரப்புக்கு திட்டார்கள். எங்க எங்க சில பேர் அப்படி பேசுறாங்க, எங்க வீட்டை தாண்டி வேற இல்லையா, எங்களை இவ்வளோ வேதனைப்படுத்தி ஏன் பார்க்குறாங்க, சஹஃபுருல்லா அப்படி பேசுறார்கள். ரப்புடைய அத்தாட்சிகளை கண்டவர்கள் தான் துடியாக துடிக்கிற நேரம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல மெல்ல புள்ளி எடுத்துட்டு வர்றாங்க. ஊர் என்ன பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் ஊரில் ஒரு பத்தினி பொம்பளை இருந்தான்னு வைங்க, அவள் திருமணம் முடிக்கல காட்டுக்குள்ளே போயிட்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி புள்ளையோட வந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க? அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மரியம் என்ன வேலை பண்ணிட்டு வந்த, உன் வாப்பா யார் தெரியுமா, உன் உம்மா யார் தெரியுமா, யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரி, அந்த அளவுக்கு சிலாகிச்சு பேசுற, நீ இப்படி பண்ணிட்டியே, உங்கள் உம்மா வாப்பா செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்னு கேட்குற நேரம், அவன் நோம்பு பிடிச்சிருந்தா பேச இயலாது. என்ன சொல்றீங்க, இந்த கை குழந்தையோட நாங்க பேசுறதா, நீ பேசு, அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, மாதிரி நீங்க பேசணும், அதனால புள்ளியை காட்டுறது, கைஃப நுக்கல்லிமு, நாங்க எப்படி பேசுவோம் அந்த புள்ளியோட, இப்படி கை குழந்தையோட, இதெல்லாம் நடக்கிற நேரம் மூத்துல காரி துப்புற மாதிரி இருக்குதா. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வார்த்தை ரஹ்மான் தான் சொல்றாங்க, அவர்கள் ரஹ்மான் சொல்லி காட்டும். அடுத்த ஸ்டோரி வரும், இப்ராஹிம் நபி, அவர் யாரு, அடுத்து சூரா மரியத்தில் இப்ராஹிம் தகராறு, அந்த நேரத்தில் யாபத்தி யாபத்தி யாபத்தி யாபத்தி, என் வாப்பாவே அருமை வாப்பாவே அருமை வாப்பாவே, அவர் யாப்புனையும் சொல்லல, என் அருமை மகன் சொல்லல, இவர் யாபத்தி யாபத்தி என்று சொல்ற நேரம் எல்லாம் பாப்பாவுக்கு மானுக்கு ஒரு சின்ன இது வருவது, ஏன் பாப்பா இதை வணங்குறீங்க, இந்த சைத்தானையை வணங்குறீங்க, லிமத்து அபுது சைத்தான் மாலாயஸ்மு ஒலாயு புசுர் ஒலாயு குண்டியான் கசையா சொல்லிட்டே போறாரு. ஆனா இந்த டைம்ல அவர் ரஹ்மான்றார், பாப்பா வீட்டை விட்டு போசல, இல்லம் தந்தையில் அர்ஜுமன் கோச்சூர் நீ மலியா, கல்லால எரிஞ்சு கொள்வோம், ஓடிங்க இருந்து என்ன பேசுறேன் என்று கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு, ரஹ்மான நான் மன்னிப்பு கேட்பேன், உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன். அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப திரும்ப நபிமார்கள் தன்னுடைய வேதனையான நாட்களை கழிக்கிற நேரம், ஒரு வாப்ப கதவை தொடர்ந்து வெளியே போன்று காலால உதஞ்ச ஒரு மகனுக்கு அந்த நேரம் ரஹ்மான பார்த்து, எனக்கு இது நடக்குமா யாருலா, உன்னோட இவ்வளோ இறக்கமா நடந்தனே, உன்னை பற்றி பேசினே, கெட் அவுட் என்று வெளியே போட்டு காலால் உதஞ்சி தள்ளுறாரு. அந்த நேரமெல்லாம் அந்த நபிமார்கள் ரஹ்மான் என்று சொன்னார்கள், என் ரஹ்மானிடம் பேசுவேன் என்றார்கள். அல்லாஹுவை அவர்கள் புரிந்த விதம், அவன் அத்தாட்சியை பார்த்த விதம், அதனால் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அத்தாட்சிகளை ஏன் இந்த தலைப்பு தர்றாங்கன்னு சொன்னால், வெறுமனே ஏதோ அத்தாட்சிகளை பேசிட்டு போயிட்டோம்ல, முடிவு என்ன, பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் அல்லாஹ்வோட ரஹ்மானோட இறக்கம் இன்னும் கூடணும். அவன் ரஹ்மான் தான் என்று நாம் புரியணும். அவன் இறக்க முடியவன், அவன் ரஸாக், அவன் கைவிட மாட்டான், அவன்

0: அல்லாஹ்வுடைய அஸ்மா வ ஸிஃபத் அல்லாஹ்வுடைய பேரும் பண்புகளையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வு நமக்குள் வருவதற்கு தான் இந்த தலைப்பு. வெறுமனா அல்லாஹ் அப்படி பண்ணினா அத்தாட்சிகள் இருக்குதுன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்குள்ள உள்ள தொழும்பாத தொழுகை காமு குசாலா சோம்பேறிகள் மாதிரி நிற்கிறாங்க, அந்த அந்த முனாஃபிக்கு தொழுகை வரக்கூடாது. அதனால் நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா நபியுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரவங்க வர்றாங்களா, அவர்கள் என்ன கேட்குறாங்களா ஃபிரௌன்கிட்ட, ஃபிரௌன் மூசா மெஜிக் பண்ணுறாரு, நாங்கள் அதை முறியடிச்சிட்டோன்னு வைங்க என்ன கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இடம் கிடைக்குமா, ஃபிரௌன் பக்கத்தில் உட்காரலுமா, என்ன அர்த்தம் தெரியுமா, ஃபிரௌன் பக்கத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்காரல, எங்களுக்கு உங்களோட அரசியலில் பங்கு கிடைக்குமா, எங்களை கண்டா மதிப்பீங்களா, உங்கள் கட்சியில் சேர்ப்பீங்களா, இந்த மாதிரி அர்த்தம் விளக்குச்சா. அவங்க வேற ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு உங்கள் கிட்ட இடம் கிடைக்குமா, ஆமாண்டா செஞ்சு முடிச்சிருங்க, மூசாவை முடிச்சிருங்க, நீங்கள் கயிறையோ கைத்தடியோ போட்டு மூசா மெஜிக்க முடிச்சிடணும், முடிச்சிட்டு வாங்க என்கிட்ட இடம் தர்றேன். இப்படி பேரம் பேசி வந்தவர்கள் அவர்கள் போடுறார்கள், மூசா நபியும் போடுறார். அந்த நேரத்தில் அது விழுங்குது, அத்தனையும் விழுங்குது. உடனே பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆஹா இது நாம் படித்த கலையில் இதெல்லாம் நடக்காது, போட ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமே பயப்படுறாரு. பெரிய ஒரு சைஸா வந்து ஒரு புடுங்கி புடுங்க அல்லாஹ் அத்தாட்சியை கண்ட உடனே அப்படியே ஆமந்து பி ரப்பி ஹாரூன் வ மூசா, ஹாரூனுடைய ரப்பையும் மூசாவுடைய ரப்பையும் ஏத்துக்கொண்டுட்டோன்னு சஜதாவில் விழுந்துட்டாங்க. சஜிதாவில் உளுந்தா இப்ப ஃபிரௌன் கேட்கிறான், ஏய் என்னப்பா என்ன போய் சேர்ந்துட்டியா, இவன் தான் குருவோ, இவர் தான் குருவோ, இவர்கிட்ட படிச்சுதான் இவ்வளவு செய்யறீங்களோ, இன்னும் உள்ள கபீருக்கு உங்க தலைவர் இவர் தானா, எல்லாம் சேர்ந்து நாடகம் மாத்துறீங்களா, மாறுகால் மாறு கையெடுப்பம் பாரு, எனக்கு முன்னாடி நான் கூட்டி வந்த டீம் சஜிதாவில் உழுவுறியான்னு கேட்ட உடனே என்ன கேட்டு என்ன பேரம் பேசி வந்தார்கள், ஃபிரௌன் அரசியலில் இடம் கேட்டார்கள், ஃபிரௌன் பக்கத்தில் எடுத்தெடுப்பில் பேசி விட்டாங்க. இந்த உலகத்தில் தானே ஃபக்லி மாந்த கால் ஆகிய தீர்ப்பு கொடுத்துரு, இந்த ஆதியில் இந்த துனியாவுக்கு தானே தீர்ப்பு, எங்களுக்கு அல்லாவிடம் ஆகிராவை கிடைக்கணும் என்பதுக்கு உடனே சைதாவில் விழுந்தவங்க ஸ்ட்ராங்காக பேசினாங்க. அல்லாட அத்தாட்சியை கண்ட மனிதர்கள் ஸ்ட்ராங் அனுப்பார்கள், ரப்போட நெருங்குவார்கள், ரப்புக்கு எதிராக பேசினால் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது எல்லாம் தான் திருமறை குருவான் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால் இந்த அத்தாட்சிகள் என்ற தலைப்பினூடாக நான் ஒரு சில பதவிகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அருளால் மேற்கொள்ளப் போகிறேன். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற நேரம் நமக்குள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும் பயம் வர வேண்டும். அவனிடம் ஒரு அவனுடைய இறக்கத்தை நாம் உணரணும், அவை தேடி நாம் பயணிக்கணும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimwanoli.com
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அழிவுகள் அதிகம் நிறைந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாபில் அலி அஹமது ரஸாதி அவர்கள்.
3: அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால் வரலாம், காற்றால் வரலாம். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா ஃபதுல். உலகத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்தை பின்பற்ற நல்லா விளங்கும். குர்ஆன் பாடமாக்குறாங்களா, உட்கார்ந்து ஹாஃபிஸ் ஆகுறாங்க, குர்ஆன் ஓதி ஓதி 24 மணிக்கு ஓதி குர்ஆன் பாடமாக்குறாங்க. தொழில் இல்லாம குர்ஆன் பாடமாக்குறாங்க, ஜொப்புக்கா அதுக்கு சம்பளம் இல்லையே குர்ஆன் பாடமாக்கினா. தொழுறாங்க எழும்பி. எனதுக்கு சம்பளமா? அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிறே சகோதரர்களே, அதை நினைச்சுதான் இவாதை செய்யற. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீண் அல்ல சகோதரர்களே. மார்க்கத்தில் உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க, எங்கட இந்த குத்துபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபீர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம், முந்திய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளோ எதிர்த்து எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்க? அவங்களுக்கு என்ன நடந்துட்டு? அவங்களும் குர்ஆன் வாசிக்கிறார், ஜும்மாக்களை கேட்கிறார். இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றார். என்ன எழுதுறார்? ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம். இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன் ஆயத்து. குர்ஆன் ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறதை அவர் ஓதிருக்காருன்னா, உலமாக்கள் ஓதுறதை அவர் ஓதிருக்கார். எனத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா? இஸ்லாத்தை எதுக்குறது, இஸ்லாத்தை எதுக்குறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் போய், ரசூலுல்லாஹ் போய். நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லல. ஏனென்றா அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு. அவர் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து இஸ்லாம் பொய்யன்னு கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்க முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா. படிச்சிருக்கிறார், படிக்கிறார். அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார். நான் சொல்றேன், எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும் இதுல, நாம எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்களே. உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போவோம் சகோதரர்களே? கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்க போகுது. சூரத்து ரஹ்மான் ஆவது, சூரா வாக்கியாவது, ஒரு சூராவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது? தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால் நிறைஞ்சிருக்கும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கேனும் அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களோட சொர்க்கத்துல. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கேனுமா அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தர் தொழில் பொய்ப்பிக்கிறாரா இல்லையா? இஸ்லாத்தை பின்பற்றல, சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு. அவ்வளவு மார்க்கத்தை பின்பற்றல் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ் நீ சொல்றது போய், நாங்க பின்பற்றுறதா சரி. அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பொய்ப்பிக்க போறீங்களா? சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கான சகோதரர்களே. என் வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை, ஆனா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா? சூரத்து ரஹ்மான்ல ஃபயௌமைதின் லா யுஸ்அலு அன் ஸம்பி இன்ஸும் வலா ஜான். அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழலியா இந்த கேள்வியே இல்லை. அப்படின்டா சகோதரர்களே, எங்கட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்ட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிரம்பினதோட, தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் உண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே, அந்த நாத்தத்தை வச்சு மனுஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது கண் நீளமாயிரும், கண் சுர்கா, கண் நீல கலராயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை, அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல, என் மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்துல கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிடும். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கேடுமா, இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம். நோயாளிகள் கூட காரணம் சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றினோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துட இருந்த மனைவி அப்படியே எங்கள்கிட்ட மனைவி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி, ஒரு இரவுல 99 மனைவிமார் ஒன்று சேர்ந்தார். அரசரே, அரசர், உலக ஆட்சி செய்தவர், 99 மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபதோலாம் விட்டாங்களா? எடுத்து பாருங்க ஹதீஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க, எதுல, ஃபிளைட்ல. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் தட் ஒன்று, ஃபிளைட், அது அப்படியே தூக்கும். பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க, பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துருவாங்க. இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான். சும்மா வாழ்ந்தவர் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆனா அல்லாஹ்வை மறந்தாங்களா? எங்களுக்கு 2 ஜீப்பும் 2 டொரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டாளிமாறும் கொஞ்சம் $1 கோடி கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இது பெருசா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்லல. சரி, எனக்கு நோய், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். எனக்கு பிஸி ஆயிட்டேன், என் தொழில் அப்படி, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். பாருங்க, யார காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய்? சகோதரர்களை விட்டக்கூடாது. விளங்கும், எல்லாமே விளங்கும். அந்த நேரம் ஒன்றும் செய்யல. யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், பாவிகளை அவங்க அடையாளத்தை கொண்டு அறியப்படும். சரி, பாவி என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகத்தில் இறக்கப்பட ஆக்கள் இருக்கிறார் எங்களுக்கு. பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே, ஃபயுஹது பின்னவாசி வல் அக்தாம், எப்படி பிடிக்கிறது தெரியுமா? அவரை எப்படி பிடிக்கிறது? ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த மஞ்சள் உடுப்புல 2 பேரை கொண்டு வந்தார். பின்னுக்கு போலீஸ் வருது, காலுக்கு சங்கிலி, கைக்கு சங்கிலி, காலை கூட தூக்கி வைக்கல, 2 அடிக்கு காலை வைக்கல அவருக்கு, அவ்வளவு சங்கிலி காலெல்லாம். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயத்து. உலகத்தில் இவன் செஞ்ச ட்ரக்ஸ் சின்ன ஒரு குற்றம், அவன காலில் சிப் போட்டாச்சு, எங்க போறான் வாரான் எல்லாம் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் விடுவான். அல்லாஹ்வுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வர, அரஹமுர் ராஹிமின்னு சொல்றது நான் இறக்க முடிய உலகத்தில் இறக்கம் இருக்க போய் தான் இஸ்லாத்தை தந்த அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது அல்லாஹ். எப்படி பிடிக்கிற தெரியுமா? காபிர்களை, பாவிகளை, பின் நவாசி வல் அக்தாம், முன்னெட்டி ரோமம் இந்த முடி இருக்குது, இதையும் காலையும் பிடிச்சி தூக்கி தூக்கி நரகத்துல போடுற, அவ்வளவுதான். அங்க போலின்ல நரகத்துக்கு போற வேலை, இவருக்கு போறோம் இவர் நரகம் இல்லை, இதுல சூரத்துர் ரஹ்மான் இருக்குது எல்லாம். யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், அதனால தானே தடுக்கிறோம் பாவம் செய்யாதீங்க. சின்ன இன்பம், 1 மணித்தியால இன்பம், 2 மணித்தியால வேற, அதுக்கு மேல என்ன இருக்கு? சாராயத்தை குடிச்சிட்டாரு, என்ன இன்பம்? 6:02 எத்தனை மணித்தியால இன்பம்? சாராயம் எத்தனை மணித்தியாலும் சகோதரர்களே, சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் இருக்குது, இந்த ரத்தத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பார், அல்லாஹ் பாதுகா. சாராயத்தை வாயில வச்சிட கூடாது, தௌபா செய்ய. சின்ன ஒரு இன்பம், லஞ்சம் அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க, சின்ன இன்பம் பழகிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லாஹ் கிட்ட வந்துடும். அல்லாஹ் கிட்ட சரி, மனிதன் பாவம் செய்யறது தான், சரி தௌபா விட்டுவோம், நல்லவங்களோட உளமாக்கூட போய் சேரும், நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும், இல்லாட்டி கஷ்டம். கெட்ட சூழல், கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட அப்பாவும். நீங்க சொல்லுவீங்களா, மோசமான ஒருத்தர் என்ன ஜனாசாவை தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன். மெல்ல கலரும். இவன் கெட்டவன் தெரிஞ்சா சகோதரர்களே கலண்டு நல்லா, இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும். இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சான் போதும், கலருங்க சகோதரர்களே. சரி, இப்படி தூக்கி வீசியாச்சு. வீசினதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்ற, பொய்ப்பித்த நரகம் இது. உலகத்துல வாழும் பொழுது ஓதி காட்ட படிச்ச இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் போய் பார்ப்போம். இதுதான் அந்த நரகம். யதூஃபூன பைனஹா வபைன ஹமீமின் ஆன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது சகோதரர்களே. இது குர்ஆனுடைய ஆயத். நரகத்துல சுடு தண்ணி இருக்குமே, அந்த சுடு தண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி இருப்பாங்க. என்ன செய்ய, நரகத்துக்கு போனா வெளியிறங்கிறதுக்கு மிச்ச நாள் எடுக்கும். என்ன மிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த உலகம்தான் சந்தர்ப்பம், உலகம்தான் சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு ஒரு நாள் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். குர்ஆன் எடுத்து வாசிச்சு பாருங்க. எவ்வளோ பிஸியா இருந்தாலும், எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து வாசி படிங்க, பயான்களை கேளு, ஜும்மாக்களை நாடி வாங்க, விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். துன்யா வல்ல எங்களோட முக்கிய நோக்கம், துன்யா வல்ல எங்களோட முக்கிய நோக்கம். கண்ணை போத்தி அல்லாஹ் சொன்னா பகுத்தா, எப்பயும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும் பொழுது பகுத்தா பகுத்தான திடீர்னு தான், திடீர்னு தான் அவன் சக்கராத்துமான இருக்க, சும்மா படுக்கவளும் உயிர் போயிடு. அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் வந்த அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன்னே நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடயத்தில். மற்றவங்களை பார்க்கக்கூடாது சகோதரர்களே, மற்றவங்களை பார்க்கக்கூடாது. அவர் இஸ்லாத்து இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு சொருக்கம், உங்களோட கபரு வேற, உங்களோட கபரு வேற, கூட்டாளியோட கபரு வேற, உங்களோட கபரு வேற. இல்லைன்னா மனை இல்லை, பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க. பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொருக்கம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மனைவியார் நரகம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொருக்கம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு என்ன நரகம். உண்டா வாழ்ந்தவங்களே எல்லாம் விட மாட்டோம். இப்ப நீங்க உங்களோட மனைவியை பாதுகாப்பீங்களா, ஊரை பாதுகாப்பீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, என்ன மகனை பாதுகா. அல்லாஹ் சொன்னான், உங்களோட மகன் உங்களோட மகன் அல்லன்னு தகவல். ஏன் இஸ்லாம் இல்லை? என்னைய மிக்க சகோதரர்களே, ஆகவே இஸ்லாத்துல உறுதி அடையும், தொழுகையில உறுதி அடையும், மார்க்கத்துல உறுதியாக. மற்றவங்களை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அவன் அவ்வளோ சம்பாதிக்கானே, இணைகிட்ட இல்லையே, விடுங்க துன்யாயில் கோடி கணக்கை வச்சுட்டு கண்ணை பொத்தினோன்றிருக்கார். சல்லி பிரயோஜனம் அளிய, தங்கம் பிரயோஜனம் அளிக்கல. கம் தரக்கூமின் ஜன்னாத்தின் வாயூன் வஸ்ரூஇன் வமகாமின் கரீம் வநஅமத்தின் கானு ஃபீஹா ஃபாகிஹீன். அல்லாஹ் சொல்றான், எவ்வளோ கோடி கணக்கை விட்டுட்டு போயிட்டீங்க. துன்யாவுக்காக தொழுகையை தியாகம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் தூக்கம், சுபோ கெலும்பு. அல்லாஹ் வாகன தந்திரிக்கானே இல்லையா, பள்ளிக்கு போ, சுபக பள்ளியில தொழும்பு. இல்லை நீங்க வின்டர் வாங்க, வின்டர்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா சகோதரர்களே? தியாகம் செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவார். அல்லாஹ் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில, எனக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் யாருக்கு? காஃபிருக்கு. இஸ்லாத்தை பின்பற்றுவோமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே. 50% கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குவாங்க, 70% கொஞ்சம் கொஞ்சம் ஹராம் இருக்கிறா வாழ்க்கையில விடுங்க. சில நல்லடியார்கள் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 10,000 செலவா தோல்வாங்க. எவ்வளவு பொறாமப்படணும் நாங்க, எங்களுக்கு ஒரு 100 செலவா தோதது. நாங்க கூட்டாளிமா, நாங்க காரணம் சொல்றாங்க, எங்களை பழுதாக்கி நான் கூட்டாளி. 100 செலவா தோத நேரம், 5 தொலை நேரம் இல்லை செலவா தந்து. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகோதரர்களே லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியார்கள் இருந்திருக்கிறான், இன்றும் இருக்கிறான். வெள்ளிக்கிழமையானா அவனை வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சு நூத்துக்கணக்கான ஃபக்கீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட தான் ஜும்மா போவார். இன்னும் இருக்கிறார், வாழ்றான் உலகத்தில். நல்லது செஞ்சுட்டே இருக்கிறாங்க சார். கிட்டத்தட்ட மௌத்தானார் துருக்கி ஒருத்தர் ஜப்பான்ல 100,000 பேர் அவரை கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம். 100,000 பேர் எடுக்கிறா எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ செஞ்சுட்டு மௌத்தாயிட்டாங்க சகோதரர்கள். ஒரு யகூதி ஒன்று இருந்தார், முஹைரீக் அவர பேர், முஹைரீக். அவருக்கு 7 தோட்டம் இருந்தது மதீனாவில். நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உஹதுல மௌத்தானா, இந்த 7 தோட்டத்தை நீங்க எடுங்க இஸ்லாம். அதே மாதிரி உஹதுல மௌத்தாயிட்டார். நபி அவங்க சொன்னாங்க, சிறந்த யகூதி முஹைரீக் என்றார். அந்த 7 தோட்டம் வக்ஃபாயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசி. வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லித்தந்தது அல்ல, வாழ்க்கை என்பது குர்ஆன் சொல்லித்தந்தது. வாழ்க்கையை வச்சு சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாள் நரகவாதியாக மாறக்கூடாது. எந்த கூட்டாளியும் வரமா, நோயோடு வந்தால் விளங்குதான் எங்களுக்கு. ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலியை போக்கிடுமா? எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களை கூட்டாளியால் ஏதாவது செய்யணுமா? கேன்சருக்கு எங்கட மனைவியால் கூட அவனும் சேர்ந்து ஆளுகிறார். உங்களுக்கு ஒன்றும் செய்ய, டாக்டர் கையை விரிச்சிட்டார். அப்ப கபூர்ல யார் என்ன செய்ய போறார்கள்? ஆகவே சகோதரர்களே, சிந்திப்பவர்களுக்கு சைக்கினை போதும் என்பார்கள், மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அல்லாஹுடைய அதாவுகள் இறங்கியமாகும். கவனத்துல வச்சுக்கொள்ளணும் இதை. ஏன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர். மிக கவனமாக காலத்தை கழிக்கும். எங்க எந்த நாட்டில் அல்லாட அதா இறங்குமோ சொல்ல தெரியாது. அதா இறங்கினா முடிச்சு. அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். நாங்கள் அதாவிட மாட்டிக்கொள்ள கூடாது. அதா ஏன் வரும்? பாவம் நடந்து அல்லாட அதாபுல ஆக கடினமான அதா இறங்கின யாருக்கு தெரியுமா? கே லெஸ்பியனுக்கு. இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதாப் இறங்கியது. இந்த கேயை போல பாவம் உலகத்தில் உண்டு இல்லை. இந்த லெஸ்பியனை போல பாவம் இருக்குதே சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தூர்ல சொல்லிட்டான், கதபத் கௌம் லூதின் பின்னுதுர். பொய்ப்பிச்சாங்க. ஆண் ஆண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு சொன்னான் செய்யாத. பெண் பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லாஹ் சொன்ன செய்யாத. இல்ல நாங்க செய்வோம். என்ன செஞ்சான் அல்லாஹ்? அல்லாஹ் என்ன செஞ்சான் சகோதரர்களே? அல்லாஹ் அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை. சொல்றாங்க, கே நல்லா வாழ்றானே அப்பா கல்யாணம் முடிச்சு, லெஸ்பியன் நல்லா வாழ்றாளே கல்யாணம், அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் எப்படி கொடுத்தான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த, இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் நல்ல பசுந்தான பொடியனாக்கி அனுப்பினான். என் அதான தேவை ஆம்பளை பாவம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாவத்துக்கு கூப்பிடுறது. அல்லாஹ் அப்படித்தான் செஞ்சான். 4 மலக்குகள் வாராங்க. எப்படி வாராங்க? எப்படி வாராங்க? இப்ப அழகான வாலிபனுடைய தோற்றத்துல வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட மலக்கு. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் சத்தூம். சத்தூம் எங்க இருக்கு? ஜோன் தான், டெட் சி என்று சொல்றோமே, இங்கதான் வாழ்ந்து. இப்ப இவங்க மனித தோற்றத்துல வாராங்க. ஏன் மனித தோற்றத்துல வந்து தெரியுமா? அப்ப இந்த கேக்கு வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கல, அழகான ஆண்கள் யாரா இருந்தாலும் பிடிக்கதான் பார்ப்போம். லெஸ்பியனுக்கு அப்படிதான், அழகான பெண் பெண்ணை கண்ட இருக்கல. இப்ப என்ன செய்யறாங்க? இந்த 4 மலக்குகளும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தூமுக்கு வர முந்தி பலஸ்தீனுக்கு தான் வராங்க. முதல் பலஸ்தீன்ல யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாராவும் வாழ்றாங்க. ஊட்டுக்கு வந்ததோட சலாம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா தெரியாத மூஞ்செல்லாம் வருது. هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما. إبراهيم عليه السلام السلام عليكم لكم بدا. قال سلام قوم منكرون. أبنى نال بيرو كان دا. إبراهيم عليه السلام وده بالك كم ودري نالا بيردو وربا سابر. يار ربا كم دا. يار نه دري على نال بيرو. ودني ودي بوي نسنجا ور ما توند أرثي بوريشي كوند بيجي دا مولو. கோடிய பொறிங்க இல்ல, ஒரு மாடு சமீம் மாட்டை கொண்டது வச்சுட்டு சாப்பிட மாட்டீங்களா? எப்படி விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படலாம். அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம். விருந்தாளி விருந்தாளியை பார்த்து சொல்லணும், அலா தாக்குழு சாப்பிட மாட்டீங்களா? அவ்வளோ ரஹ்மத்தை கொண்டாடுறோம் தான் விருந்தாளி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்தான், சாப்பிட மாட்டீங்களான்னா கை வருது இல்லை. ஏன் கை வருது இல்லை? மலக்கு. அப்பதான் விலகி கொண்டாங்க மலக்கு. நாலு பேரும் மலக்குகள் வந்திருக்கிறாங்க. உடனே சொன்னாங்க, மாடு மலக்குகளும் அல்லாஹ் அனுப்பினான் உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை ஒன்று கிடைக்கும். நன்மாராயம் சொல்லு யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சாரா உள்ளுக்கிருக்கிற அவுட் உள்ளுக்கு இதெல்லாம் கேட்டதோட சாரா வெளியே வந்து கேட்டா, இதுவரை பிள்ளை பெக்காத வயசாளி இப்ராஹிம், இவருக்கு கிடைக்குமா பிள்ளை? ஓ கிடைக்கும். சரி, எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நாலு பேரு கால ஃபமா கத்புக்கும் ஐயுஹல் முர்ஸலூன், சரி எந்த போ வந்தீங்க நீங்க? அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ் எங்கிற லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க அனுப்பியிருக்கிறான். இப்ப நாலு பேரும் பெய்தாங்க, இப்ப எங்க போறாங்க? சத்தூருக்கு போயிட்டாங்க. நல்ல அழகான வாலிபருடைய தோட்டத்தை போயிட்டாங்க. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியுந்தாலே நாலு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியும், அழகான கொடிய மரபு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியாது, வந்தது மலக்கு. இவள் என்ன செஞ்சால், ஊர்ல உள்ள பொடியம்மாருக்கு சொன்னால், உங்களுக்கு நல்ல டே ராவைக்கு நாலு பொடியம்மார் வந்திருக்குது என்ற வீட்டுல வா, எப்படி அல்லாத வேலையை பாரு. இப்ப சொல்லிட்டு இவள் போயிட்டார். இந்த நாலு பேரையும் தன்ட கே பாவத்துக்கு எடுக்கிறதுக்கு வாராங்க எல்லாரும். இதுதான் சந்தர்ப்பம். அல்லாஹ் எப்படி அதாவது செஞ்சாங்கடா, உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், வெளியிறங்க ஊரை விட்டு. ஆனா திரும்பி பார்க்கப்பட, நீ வெளியிறங்கன்னு திரும்பி பார்க்கப்பட. லூத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பெண் பிள்ளைகளை மெல்ல கையில் எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியிறங்குறாங்க. ஒவ்வொருத்தண்ட பேரை சொல்லி தலையில கல்லு விடு. எங்கிருந்து உள்ளது கல்லு? வானத்துல. ஒவ்வொருத்தண்ட பேர்ல ஒரு கல்லு, தலையில ஒரு கல்லு தான் விடும், அதோட சரியாகும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சால், கல்லு உள்ளுற சத்தத்தை கெடுத்து திரும்பி பார்த்துட்டா, அவளோட தலையில ஒரு கல்லு. என்ன காஃபிரம்? சரி, கல்லு உளுந்தா செத்து முடிஞ்சுதானு? கல்லு உளுந்தா யார் மீய போறான்? தலையில கல்லு உளுந்தா. கல்லு உளுந்தது போதாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த ஊர் அப்படியே தூக்கினான். என்ன காட்டுறதுக்கு அல்லாஹ் யாருன்னு அல்லாஹ் காட்டினான் உலகத்துக்கு. அந்த ஊரை எங்க தூக்கினான்? ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூக்கினான் அல்லாஹ். அந்த ஊரை சகோதரர்களே வானத்துடைய முகடு வரை தூக்கினான் அல்லாஹ். அந்த ஊர்ல இருந்த நாய் குறைச்ச சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அந்த ஊர்ல சேவல் கூவிய சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அவ்வளோ வானத்துக்கு அல்லா தூக்கி அந்த ஊர் அப்படியே அப்படியே பெரட்டி விட்டார். அந்த பெரட்டினத டெட் சி அல்லாஹ் பாதுகாப்பு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ பாவம் அழிஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். டிசம்பர் வந்திருக்கு, நாங்க அதோட சேர்ந்துடக்கூடாது. நாங்க பேசுறது எங்களை பாதுகாத்துக் கொள்ளத, சமூகத்தை உலகத்தை பாதுகாக்கணும்னு நான் சொல்ல வரல. செல்லு கேட்க மாட்டாங்க யார் பாவங்கள்ல இருந்து. இந்த டிசம்பர் அல்லாக்கு பிள்ளை இருக்குன்னு வாதாடிய காலம், அல்லாட மிக கோபமான காலம் தான் டிசம்பர். உங்களுக்கு அந்த ஆயத்துல ஓடி காட்ட நேரம் இல்லை, சும்மா மிக நீளமாயிட்டு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை மிக சுருக்கமானது. அல்லாஹும் பக்கம் திரும்புவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்த தௌஃபிக் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரிய நசீபை தருவாயாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை அழிவுகள் அதிகம் நிகழ்ந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல்ஹாஃபில் அலி அகமது ரஸாதி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்தினூடாகவும் நேர்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வதன் மூலமாக புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். எமது வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
2: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வீட்டுக்குள் புகுந்த சினிமாவும் சீர்கேடும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள்.
3: ஏற்றராக மாறுகின்ற நிலைமை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரிகளுடைய வீட்டிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹு தஆலா பாருங்க, அல் குர்ஆனில் அழகான ஒரு செய்தியை சொல்றான். நிச்சயமாக சூதாட்டம், சாராயம், சைத்தானுக்கு குறிபாக்குதல், அம்பெறிந்து குறிபாக்குதல், இது எல்லாமே சைத்தானுடைய கெட்ட செயல்கள். ஃபஜித்தனிபூஹுல அல்லக்கும் துஃப்லிஹூன், அவைகளை நீங்கள் அது மாத்திரமல்ல வயசுத்தக்கும் அந்திக்கிறில்லா, உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பவும் வாணி சலாத்தி தொழுகையை விட்டும் பராக்காக்கவுமே சைத்தான் விரும்புகின்றான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம எப்படி இருப்போம்னா, வீட்டில குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம், ஒரு சீசனுக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் அக்பர் என்றால் ஒதுவெடுத்துக் கொண்டு முசல்லாவில் நின்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய தாய்மார்களாக இருப்போம். அது காலம் போக போக போக அதப்படியே விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு தொழுகையும் விடுபட்டு குர்ஆன் ஓதுதலும் விடுபட்டு அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது நின்று தொழுகிறது நின்று சைத்தானியத்தான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எந்த வீட்டில தொழுகை இல்லையோ அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. எந்த வீட்டில அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ சௌத்துர் ரஹ்மான் இறைவனுடைய சத்தங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கவில்லையோ சௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய ஓசைகள் அந்த வீட்டுக்குள் எழுப்பப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்க யோசிங்க, எந்த வீடு சௌத்து ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறதா, சௌத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தத்தின் ஊடாக நிரம்பி போய் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில நல்ல தாய்மார்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குது, இப்ப டிவி இல்ல வீட்டுல, இப்ப டிவி இல்ல ஹோல்ல இல்ல ரூம்ல இல்ல. இப்ப யூதர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த முஸ்லிம்கள் வந்துகிட்டு ஒழுங்கா நம்ம போடுற நாடகத்தை எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஏண்டா யாராவது ஒரு ஆள் வந்தா பார்க்க கிடைக்காது, யாராவது ஒரு ஆள் வந்தா ஓ பண்ணணும், அப்படித்தானே? ஒரு நல்லவர், ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஒரு ஆளும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கண்டா உடனே ரிமோட் எடுத்து நாங்க என்ன செய்கிறோம், டிவியை ஓ பண்றோம். யோசிங்க நீங்க, யாராவது ஒரு மௌலவி அல்லது தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்லது மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க படம் பார்க்கிற போது நாடகம் பார்க்கிற போது வந்துட்டாங்கண்டா உடனே என்ன செய்றீங்க, ஓ பண்றீங்க. அல்லாஹ் அக்பர் அப்படி என்று வாங்கி கேட்கிற நேரம் ஓ பண்றீங்க, சவுண்டை குறைக்கிறீங்க, அதுக்கு பிறகு கூட்டுறீங்க, அவர் போனதுக்கு பிறகு போடுறீங்க. சாதாரணமா நீங்க மதிக்கக்கூடிய மனுஷரை கண்டு நம்ம பார்த்த நாடகத்தை நிப்பாட்டுவோம். ஆனா நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு வீடு தந்த ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், பிள்ளைகளை தந்த ரப்புல் ஆலமீன், சொத்தை தந்த ரப்புல் ஆலமீன், சுகத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நல்ல வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறந்து அவனை மதிக்காம நம்மட வீடுகள்ல என்ன செய்கிறோம், இன்றைக்கு சைத்தானிய ஓசைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கும். அப்ப யாருக்காக இந்த உலகத்துல வாழ்றோம், அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா, மற்றவங்களோட திருப்திக்காக வாழ்றோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நல்லவர்களுக்கு பயப்படுகிறோம், ஆனா படைத்தவனை இந்த உலகத்தில் பயப்படாமல் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வீடுகள்ல ஒரு காலம் தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப அதெல்லாம் இல்ல. எப்படி போயிச்சுண்டா, இன்றைக்கு போன்லயே எல்லாத்தையும் பாத்துடலாம். சக்தி வேணுமா, சிரச வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவையோ, நல்லது வேணுமா கெட்டது வேணுமா, அத்துணையும் உங்களோட வீட்டுக்குள்ள தனிமையிலிருந்து அறைக்குள்ளிருந்து நீங்க மட்டும் கூட்டாக இன்னொருவரோடு சேர்ந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அவ்வளவு மலிஞ்சிச்சு. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள ஒரு டிவி தான் இருக்கும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு டிவி வேலை செய்யும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு படம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு நாடகம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு மியூசிக் போகுது. அன்றைக்கு ஒரு மியூசிக் தான் போயிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றை தான் பார்த்தீங்க, பாவம் தான் செஞ்சோம், ஒன்றை தான் செஞ்சோம், எல்லாரும் விரும்பினா பார்ப்பாங்க விரும்பினா போயிடுவாங்க. இன்றைக்கு நாகரிகம் கூடி, இன்றைக்கு சைத்தானிய சிந்தனைகள் கூடி, இன்றைக்கு முஸ்லிம்களை வழிகெடுக்குகின்ற யூதர்களுடைய கலாச்சாரங்கள் வீட்டுக்குள் வந்து, இன்றைக்கு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் கெட்டு போகின்ற அளவுக்கு, அஞ்சு மியூசிக் தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு சினிமா தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு ஆபாச வீடியோக்கள் பார்க்கின்ற அளவுக்கு, அஞ்சு விரசங்கட்ட வார்த்தைகள் பார்க்கின்ற அளவுக்கு நம்மட வீடு மாறி போயிருக்குது என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே, அன்று கெட்டு போயிருந்ததை விடவும் இன்றைக்குத்தான் நம்மட வீடு அதிகமாக கெட்டு போயிருக்குது. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை மாப்பிள்ள பாக்குறாரு, பொண்டாட்டிக்கு பிடிச்ச நாடகத்தை பொண்டாட்டி பார்க்கிறான், பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை பிள்ளை பார்க்கிறான். இங்கிலீஷ்ல விருப்பம் உண்டா, இங்கிலீஷ்ல பாக்குறாங்க, சிங்களத்துல விருப்பம் உண்டா, சிங்களத்துல பார்க்கிறாங்க, தமிழ்ல விருப்பம் உண்டா, தமிழ்ல பார்க்கிறாங்க. எத்தனையோ அஞ்சு நேரம் தொழக்கூடியவர்கள் கூட தொடர் சீரியல்ல கவரப்பட்டு தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க, தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க. அடே யோசிக்கணுமா இல்லையா, அடே தூங்குற நேரம் மௌத்தா பைத்தன் என்றால் அப்படின்னு கூட பயம் வராம, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஷௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தங்கள் பல விதத்திலும் இன்றைக்கு நம்ம வீடுகளில் என்ன செய்கின்றது, ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சி, வானொலி, இப்ப டிவி ரேடியோ பெருசா இல்லை நம்ம வீட்டுல, முதல் ரேடியோ இருந்துச்சு, முஸ்லிம் நிகழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு, இப்ப ரேடியோ எல்லாம் பழுதாயிடுச்சு, இப்ப ரேடியோ தேவையில்லை, அதுக்குதான் போன் இருக்குது, டிவி தேவையில்லை, அதுக்குதான் போன் இருக்குது, இன்டர்நெட், பொப் பாடல்கள், சஞ்சிகைகள், பிரசங்கட்ட வார்த்தைகள். இன்றைக்கு உம்மா வாப்பா புள்ள எல்லாம் சேர்ந்து பிரசங்கட்ட வார்த்தைகளை ஜோக் என்ற அடிப்படையில கேட்டுச்சிருக்கிறாங்க. அவன் காசிக்கு ஜோக் அடிக்கிறான், பிரசங்கட்ட வார்த்தையை பேசுகிறான், ஆபாசமான வார்த்தையை பேசுறான். அதை இன்றைக்கு உம்மாவும் பாப்பாவும் வயசு வந்த பிள்ளையும் வயது வராத பிள்ளையும் கல்யாணம் முடிச்ச பிள்ளையும் முடிச்சு மருமகளாக வந்தவர்களும் கூட்டா சேர்ந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு பாவமா தெரியல. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் உருவாகிவிட்டது. சின்ன பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற நிலைமைகள் இன்றைக்கு முஸ்லிம் ஏரியாக்கள்ல முத்திச்சு. இப்ப கிட்டத்துல பாத்தீங்களா, நீங்க வீடியோ உண்டு, ஒரு பொடியன் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான். அந்த பிள்ளை சொல்லுது, எங்களோட உம்மாட விருப்பத்தோட தான் நான் வந்தேன்னு சொல்லுது. அவன் பேட்டி கொடுக்கறான், எங்களை தேடாதங்க நீங்க, நாங்க ரெண்டு பேரும் துப்புரவா இருக்கிறோம். நீ செஞ்சதே ஹராம், நீ போனதே ஹராம், நீ இருக்கிறதே ஹராம், அவங்கள மாதிரி எவங்களும் துப்புரவா இருக்க மாட்டாங்க. நீ போனதே துப்புரவு இல்லாத வேலை, நீ ஹராத்தை செஞ்சா இஸ்காம போட்டுட்டு முஸ்லிம் என்ற பேரோடு எங்கேயோ உள்ள ஒரு பொம்பளை பிள்ளையும் எங்கேயோ உள்ள ஒரு ஆம்பளை பிடியனும் உம்மாட்ட சொல்லிட்டு புள்ள ஓடி போகுதாம், எங்களை தேடாதங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதங்க, தேடினீங்கண்டா, அநியாயமாக அரெஸ்ட் பண்ணினீங்கண்டா, எங்களோட பொடிதான் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் பிள்ளைகளும் முஸ்லிம் இளைஞர்களும் குடுவிக்கிறவர்களும் குடுக்கு அடிமையானவர்களும் குடிகாரர்களும் குடிகாரர்களை நேசிக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கு சமூகத்தில் வளர்ந்திருக்கிறாங்கன்ற காரணம் என்ன சொல்லுங்க, ஷௌத்து ஷைத்தான், சினிமாங்க. சினிமா இந்த சமூகத்துக்கு தந்த பெரிய ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா, பாதிப்பு என்ன தெரியுமா, எப்படி ஓடி போறது, ஓடி போனா எப்படி தப்புறது, ஓடி போய் எப்படி கல்யாணம் முடிக்கிறது, ஓடி போய் எப்படி வீடியோ போடுறது, ஓடி போய் எப்படி பாவம் செய்யறது, ஓடி போய் எப்படி மிரட்டுறது, ஓடி போய் எப்படி தப்பு செய்யறது, ஓடி போய் எந்த போலீஸ்ல நாங்க புகார் பண்றது, ஓடி போனா எங்க போய் பாதுகாப்பாக இருக்கலாம், இத்துணை ஹராத்தையும் இந்த சினிமா இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எப்படி பாவம் செய்கிறது, எப்படி விபச்சாரம் செய்கிறது, எப்படி குடிக்கிறது, எப்படி ஆபாசமாக பேசுறது, இது அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. எங்க பார்த்தோம், வீட்டில் பார்த்தோம், எப்படி பார்த்தோம், குடும்பமாக இருந்து பார்த்தோம், என்ன நடந்துச்சு தெரியல. இன்றைக்கு பிள்ளை எவனோடு ஓடி போயிட்டான், பதறாங்க, எங்க இருந்துச்சு, ஷௌத்து ஷைத்தான், ஆடல் பாடல் நாடகம் தொடர் நாடகம் சினிமா இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு விளங்குது இல்ல, நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நமக்கு விளங்காது. நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நாம் செய்த தப்பும் தவறும் பாவமும் ஒரு காலமும் என்ன செய்யாது, நமக்கு விளங்காது. யாரோ ஒரு புள்ள ஓடி போகிற போது அது வளப்பு சரியில்லைன்னு சொல்றோம், நம்ம அதே வளப்பு சரி இல்லாம நம்ம போன்ல பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ரெண்டு மூன்றுதான், அது ஓடிச்சு இது ஓட போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதனால வந்த பாதிப்பு என்ன தெரியுமா, கற்பழிப்பு நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, தன்னேற்கை சேர்ச்சைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைகள் அதிகமாக இன்றைக்கு பெருக்கப்படுகிறது, கருக்கலைப்பு நடக்கிறது. இவ்வளவு மோசமான காரியங்களும் இன்றைக்கு இவ்வளவு சௌத்து ஷைத்தானின் ஊடாக இந்த சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க.
2: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم وقال تبارك وتعالى ايضا اولئك الذين اشتروا الضلاله بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين صدق الله العلي العظيم الله بن الذي يارخليه அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அன்பு சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹக்கு சுபஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றான். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஃமீனுடைய ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக முஃமீன்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உபமானமிட்டிருக்கின்றான். ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு, ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்று சிந்திக்காமல், என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கென்ன லாபம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி சொன்னார்கள், உண்மையாக நடக்கும், மக்கள் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வைப்பார்கள், உங்களுடன் உறவாட மாட்டார்கள், உங்களை சேர்ந்து வாழ மாட்டார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு கேட்டார்கள், மாலனா, நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். சுவர்க்கத்துக்கு பகரமாகத்தான் இந்த டீலிங்கை நீங்க செய்றீங்க, என்ன அழைத்து கொண்டு போக போறீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றிருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய முதலீட்டுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்க்காமல் மனிதன் எதையுமே செய்ய மாட்டான். அது உலக இயல்பு. அதனால தான் எப்பொழுதுமே எதை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல தியாகங்களை செய்வார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள், பல நாட்கள் பிரிந்திருப்பார்கள், சில ஊர்களுக்கு போனால் ஹலாலான உணவு கூட கிடைக்க மாட்டாது, வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை சமைத்து கொண்டு போய் அங்கே 10 நாள் 15 நாள் இருப்பார்கள், இருந்து வியாபாரம் செய்வார்கள். ஏன்? காரணம் என்றால் செய்யக்கூடிய முயற்சிக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே உலக வாழ்வினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உலக வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அப்ப வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது. ஒன்று ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடு. உதாரணமாக சீசன் வருகிறது, சீசனுக்கு ஒரு வியாபாரத்தை செஞ்சோம், அந்த சீசன் முடிகிறதோடு அந்த வியாபாரமும் முடிந்து போய்விடும். ஒரு தேவை, இப்போ ஒரு அவசரமாக இந்த கோவிட் காலத்தில் எல்லாருக்கும் மாஸ்க் போடணும், அதனால ஒரு அவசரமாக ஒரு ஃபேக்டரியை திறந்தோம், கொஞ்ச காலத்துக்கு தான் இது நின்று பிடிக்கும், நீண்ட நாளைக்கு இது போக மாட்டோம் அது தெரியும், ஆனாலும் கொஞ்ச காலத்தில் பெரிய லாபம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக நாங்கள் பல முதலீடுகள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது நிரந்தரமானதல்ல, இது நிலை தற்காலிகமானது, இந்த நோய் கோவிடுடைய இந்த வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதும் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடைபெற மாட்டாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது அது லாங் டேர்முக்கு. நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது சோறு போடும், நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வருமானத்தை ஈட்டித்தரும், நாங்கள் மௌத்தாகி கபருக்குள்ளே போனதுக்கு பிறகும் எங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக அதை பங்கு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட முதலீடுகள் எங்களுக்கு மத்தியில் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாப்பா வாங்கி விட்டு வைத்து விட்டு போன காணி பூமி, வாப்பா கட்டிட்டு போன பில்டிங், வாப்பா முதலீடு செய்து விட்டு போன ஷேர்ஸ் என்று சொல்லி பல வகையான வருமானங்களை, பல வகையான லாபங்களை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், இரண்டாவது மூணாவது ஜெனரேஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்முக்குரிய சில முதலீடுகளும் இருக்கிறது, லாங் டேர்முக்குரிய சில முதலீடும் இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் தொழ முடியும். நோம்பு பிடிக்கின்றோம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்க முடியும். உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு இன்னமொத்தர் செய்த சுபஹான் அல்லாஹ், இன்னமொத்தர் தொழக்கூடிய தொழுகை, நீங்க செய்ததை தவிர வேற எதுவுமே உங்களை வந்து சேர மாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்கட வாழ்க்கையோட முடிந்துவிடும். ஆனா சில இபாதத்துகள் இருக்கிறது, சில நன்மையான கர்மங்கள் இருக்கிறது, நாங்க மௌத்தானதுக்கு பிறகும் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகும் அது நிச்சயமாக எங்களை பின்துயரும், எங்களை பின்துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபரை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கும், எங்களுடைய கபர்களை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கும். சுபஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகி விட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும், அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு எந்த அமலும் யாரும் செய்து எனக்கு பலன் கிடைக்க போக மாட்டாது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்துன் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், அதுல உண்டு சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள், குழந்தைகள் அல்ல சாலிஹான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை இட்டிருக்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கபர் பிரகாசமாக மாட்டாது. அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோருடைய கபர் மன்னரை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக, மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய, கொண்டு தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதா? குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இடையிலே உறவு எப்படி இருக்கிறது? குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நாங்கள் பார்க்கையிலும் எங்களுடைய சமூகத்தில் நாலு வகையான பெற்றோர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யும், நான் எந்த வகுப்பாரை சார்ந்தவர்? நாலு வகையான பெற்றோர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் யார் என்று சொன்னா, சர்வதிகார போக்குடையவர்கள். சர்வதிகார போக்கு, குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் சர்வதிகாரிகள். நான் சொல்லுவதை மட்டும் நீ கேட்க வேண்டும், நான் சொன்னபடி நீ வாழ வேண்டும். அதுக்கு சொல்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்தால தான் செய்தி போகும், வாப்ப சொல்றது மட்டும்தான். வாப்பான்னு சொன்னா புள்ளைக்கு பயம் வரணும், வாப்பான்னு சொன்னா புள்ள நடுங்கிடணும், வாப்பாட்ட சொல்லுவேன்டா புள்ளைக்கு வேறொரு சாய்ஸ் இல்ல. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார போக்குடைய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாத்தம். அவங்க யாருண்டா? அவர்கள் குழந்தைகளை மனம் போன போக்குல வாழ விட்டவர்கள். புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவாங்க, உனக்குத்தானே, எதை கேட்டாலும் சரி, தேவையா தேவையில்லையா, வயதுக்குரியதா வயதுக்கு இல்லாததா, சுபஹானதா, எதுக்குமே இல்லை. புள்ளேட விருப்பம், வாப்பட விருப்பம், புள்ள சொல்லுது இதை செய்யணும், வாப்ப ரெடி. அதுக்கு நேர் மாத்தம். மேல உள்ள வாப்ப சர்வதிகார போக்குடையவர், இவரு ஒரு வகையான துஷ்பிரயோகம். பிள்ளைகள் தானே, பிள்ளைகள் தானே, பிள்ளைகள் தானே என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குமோ அதெல்லாத்தையும் கொடுப்பார், எதெல்லாத்தையும் கொடுப்பார், எதை பத்தி வாழ்க்கை கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிச்சேன், பிள்ளைக்கு இல்லாதது யாருக்கு? பிள்ளைகளை திருப்திப்படுத்தாம யாரை திருப்திப்படுத்த, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தாம யாரை சந்தோஷப்படுத்த என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கண்டா பிள்ளைகளுக்கு. சுபஹானல்லாஹ். அது ஒரு உலகம். மூணாவது ஒரு வகுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள், அவங்க யாருண்டா? பிள்ளைகளை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் நல்லக போனாலும் சரி, கெட்டு போனாலும் சரி, புள்ள ஒன்று இருக்கும் சரி, கெட்டு போனாலும் சரி, புள்ள ஒன்று இருக்கிறான்.

தெரியாது. ஒரே பராமுகமான விடுபட்டு போனதா, பிள்ளைகளை பத்தி புள்ள வாப்பாட்ட பணம் கேட்கறதும் இல்லை, வாப்பா பணம் செலவழிக்கிறதும் இல்லை, அவருக்கு புள்ள இருக்குன்றே தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அறிவு, கல்வி, நடவடிக்கைகள், தேவைகளுக்கு பணத்தை கொடுக்காத பெற்றோர்கள். இந்த மூணு வகையான பெற்றோர்கள் போக நாலாவது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்க நடுநிலை பேணக்கூடிய, அதிகாரத்தையும் செலவழிப்பார்கள், அதிகாரத்தையும் பாவிப்பார்கள். பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்க கம்யூனிகேஷன், பிள்ளைகள் செல்லுவதையும் கேட்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுடன் உரையாடுவார்கள், பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள், பிள்ளைகளுடன் சுபஹானல்லாஹ் ஏதாவது ஒன்று பிள்ளைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க மாட்டார்கள், சிந்தித்து தேவைதானா, பிள்ளைகளுடன் சேர்ந்து கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு அறிவுபூர்வமான ஒரு தொடர்பாடலினூடாக பிள்ளைகளுடன் கதைத்து பேசி சுபஹானல்லாஹ் உரையாடக்கூடிய பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். முந்தின காலங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஆனா பிந்தினோர்கள் பின்னோர்களில் அவர்கள் மிக குறைவானவர்கள், மிக குறைவு, கொஞ்ச பேரு தான். என்று அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும், அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும். நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ முன்னோடிகள், தாவா களத்தில் உள்ள முன்னோடிகள், சமூக பெரியார்கள், சமூக தொண்டர்கள், அவர்களை கண்டால் சமூகமே எட்டி பார்க்கும், எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்குரிய முன்னோடிகளை கூட பார்க்கலாம். சுபகுக்கு வரக்குள்ள தனியத்தான் வருவாங்க, தனியத்தான் வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகளை காணும், வயது வந்த குழந்தைகள் இல்லை. ஏன் அந்த அளவுக்கு கூட அந்த வாப்பக்கு ஒரு அதிகாரம் இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி சுபகுக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத வாப்பா. நம்மள எம்மாத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பள்ளிக்கு போய் பார்த்தா பல நூறு பேர் பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு சொற்பமான கலீலும் மினல் ஆகிரின், பின்னோர்கள் மிக சொற்பமானவர்கள் தான். தந்த பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்து சுபகுடைய தொழுகையை கூட தொழுதுட்டு போறதுக்கு நசீபு படைத்தவர்கள் மிக குறைவானவர்கள். வருத்தத்தோட சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாப்பமார் வேண்டிய மட்டும் இருக்கிறாங்க சமூகத்தில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க இப்ப யோசிங்க, இந்த நாலு பெற்றோர்கள் நான் எந்த வகுப்பை சார்ந்தவன்? நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி, கணக்கு பிள்ளையாக இருந்து கொங்கோ, நீங்களே முடிவு செய்யுங்க, நான் எந்த வாப்பா? எந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு கூட்டிக் கொண்டு எனக்கு சுபகுக்கு பள்ளிக்கு போகலுமா? எந்த பிள்ளைகளுக்கு முன்னால நான் யாரு? நான் ஒரு சர்வாதிகாரியா? என்னோட வீட்டுக்கு உதாரணமாக, நான் கடையில் இருந்து ஆபீஸ்ல இருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என் பிள்ளைகள் என்ன வரவேற்கிறார்களா, அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களா? வாப்பா வந்துட்டார் என்று சொல்லி வீடு அமைதியாகி விட்டால் சர்வாதிகார வாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வாப்பா வந்து விட்டார் என்று சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து வாப்பாவை வரவேற்பதற்கு, வாப்பாவை கட்டி அணைப்பதற்கு, வாப்பாவுடன் பேசுவதற்கு பிள்ளைகள் ஓடி வருவாங்க என்றிருந்தால் அந்த வாப்பா யாரு? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், இந்த பெற்றோரை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், பேசியிருக்கின்றான். நீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டும்? குர்ஆனில் பல பெற்றோர்கள், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகன், ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ், வாப்பா மகன். ஃபஃ வ குல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ ஃபஹம்னாஹு சுலைமான். குர்ஆன் சொல்லுகிறது, இது குர்ஆனுடைய கதைகள் அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய ஸ்டோரி, நல்ல நல்ல பாடங்கள், படிப்பினைகள். மூணாவது ஒரு வாப்பா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாப்பா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய வாப்பா,
அவர்களுக்கு இன்னும் பதினோரு சகோதரர்கள், பதினோரு குழந்தை.

0: அவர்களுக்கு வாப்பா. இப்படியாக பல பெற்றோர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு வேணுமெண்டா நூஹு நபியை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் வேணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போல வாப்பாவாக இருக்கவும் மேலும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும். இந்த ஒவ்வொரு வாப்பாவுடைய குவாலிட்டியை பத்தி குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ளை இருக்கல்ல, ஒரு ஆம்பளை புள்ள புள்ளை ஒன்று வேணும். அல்லாஹ்ட கேட்டாங்க, எதுக்கு புள்ள? ஏன் ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு அல்ல, ஏன் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு கேட்கல, ஏன் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும் கேட்க இல்ல. அவங்க கேட்டாங்க, அதுக்கு தெரியுமா, யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், எனக்கு ஒரு மார்க்கத்தை ஒரு தீனை எனக்கு நீ தந்திருக்கிறாய், அந்த தீன் என்னுடைய அப்பா யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலிருந்து எனக்கு கிடைத்தது, அது எனக்கு பிறகும் தொடர வேண்டும், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிசை தந்திடுவாயாக. சுபஹானல்லாஹ், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிஸ். இன்றைக்கு எங்கள்கிட்ட கடைக்கு வாரிஸ் இருக்கிறாரு, வாப்பட தொழிலுக்கு வாரிஸ், வாப்பட வீட்டுக்கு வாரிஸ். குர்ஆன் பேசக்கூடிய அழகான மொழி இது. யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் நான் வந்தேன், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் அந்த மார்க்கம் என் வரைக்கும் வந்து விட்டது, எனக்கு பிறகு இது தொடர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாரிசு வேணும். என்ற கடைக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற தொழிலுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற வீட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற எஸ்டேட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற ஷியாஸுக்கு என்ற புள்ள வாரிஸ். சுப்ஹானல்லாஹ், எல்லாத்தையும் வாரிசாக்கிடுவாங்க. ஆனா நான் பள்ளி வாசல்ல கடைசி 10 வருஷம் முன் சஃபுல தொழுகிறேன், ஆனா அந்த சஃபுக்கு என்ற புள்ள வாரிசா? நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜகாத்து போக ஒரு 5% என்ற வருமானத்தில் சதக்காவாக கொடுக்கிறேன், அதே என்ற புள்ள கொடுக்குமா? அதே என்ற புள்ள பிரிச்சு கொடுக்குமா? சுப்ஹானல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பா ஒரு உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாப்பா அப்படிப்பட்ட பெற்றோரையாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானாக. அவங்க எப்படிப்பட்ட பெற்றோர் தெரியுமா? ஒரு சர்வாதிகார போக்கூடியவர், அடக்கி ஆளக்கூடியவர், சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர், ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்து தொடர்பாளர் உடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்போட பேசினாங்க, யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிம தஅபுது மா லா தஸ்மா வலா. சுப்ஹானல்லாஹ், வாப்போட கதைக்கிறாங்க, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு முடிய வாப்பா வாப்பா வாப்பான்னு பேசுறாரு. ஆனா அந்த வாப்பக்கு அன்பு மகனேண்டு சொல்றதுக்கு வாய் வர இல்லை. இவன் வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சுறாரு, கதைச்சுறாரு, பேசுறாரு, கூப்பிடுறாரு, ஏ மகனே என்ன அன்புக்குரியவனே என்று கேட்கறதுக்கு அந்த வாப்பக்கு வாய் வர இல்லை. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் என்ன உங்களை பாதுகாப்பானாக. அந்த வாப்பக்கு மகனை பார்த்து அன்பு மகனை என்ன வாப்பா சொல்லுன்னு கேட்கறதுக்கு வாய் வர இல்லை. அந்த வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? சுப்ஹானல்லாஹ், அந்த வாப்ப சொன்னாரு மகனை பார்த்து, லஇல்லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக், உன்னை பேச்ச நீ நிப்பாட்ட இல்லண்டா கல்லடிச்சு கொள்ளுவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை என்ற வாழ்க்கையில் இருக்குதா? நான் இப்படியா பேசுறேன், என்ற முகத்தில் முடிச்சாதே, முகத்தில் முடிச்சாம தொலைஞ்சி பெய்த்திடு. யார் சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்ப சொன்ன வார்த்தை. மகன் சொல்றார், யாபத்தி யாபத்தி வாப்பா வாப்பா வாப்பா, ரொம்ப பணிவா கனிவா அன்பா இரக்கமா பேசுறாரு. ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வாப்ப எப்படி? பொத்துவாய, என்ன முகத்துல முழிச்சாதே, உன்னை கல்லடிச்சு கொலை செய்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ், இது ஒரு வாப்பா. இன்னும் ஒரு வாப்பாவை பத்தி குரான் சொல்லுது, ஆச்சரியமான வாப்பா. அதுதான் சூரா யூசுஃபுடைய வாப்பா. சூரா யூசுஃபில் ஒரு தகப்பனாரை பத்தி, ஒரு வாப்பாவை பத்தி குரான் சித்தரிக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எப்படிப்பட்ட வாப்பா, எப்படி அட்வைஸ் பண்றாரு பிள்ளைகளுக்கு. ஒரு மகன் கனவு கண்டு வந்து சொல்றாரு, அந்த கனவு கண்டு வந்து சொன்ன மகனுக்கும் யா புனையல தக்ஸஸ் ருயாக் பேசுறாரு. கனவு கண்டு சொல்றாரு, வாப்பா மகனே இந்த கனவை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லாது, இந்த கனவை அடக்கி வாசி, இதை வெளியே சொன்னா உனக்கு பிரச்சனை வரும். சுபஹானல்லாஹ். இன்னும் ஒரு கட்டத்தில் இந்த வாப்பா அட்வைஸ், ஒவ்வொரு வகையான அட்வைஸ் பாடம் சொல்லி கொடுக்குது. இப்படித்தான் வாப்ப இருக்கணும். சர்வாதிகாரி அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல, பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர், பிள்ளைகளுடைய உறவாடக்கூடியவர், பிள்ளைகளுடைய கதைக்கூடியவர். குரான் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு பால் கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து சொன்னாங்க, வஜாஉ அலா கமீஸிஹி வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப். உடுத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டி ஒரு ஆட்டு அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அதுல பூசி கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த ஐக்கு இந்த எவிடன்ஸ் வாப்பா, எங்கட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடாய் சாப்பிட்டது என்று சொல்லி. வஜாஉ பிதமின் க அலா கமீஸிஹி பிதமின் கதிப், பொய் ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது பொய், ஓனாய் இப்படி சாப்பிடாது, ஓனாய் சாப்பிட்டு இருந்தா ஷர்ட் கிழிஞ்சிருக்கோன, ஏண்ட மகனை ஓனாய் சாப்பிட்டு இருக்குது, ஷர்ட்ல கிழிஞ்சொண்டும் இல்ல என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்க. காலபல் சவ்வலத்திலக்கும் அன்புசுக்கும் அம்ரா ஃபஸபுரும் ஜமீல், பொறுமை காத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப நீங்களும் நானும் யோசிப்போம், எங்கட புள்ளையொண்டு இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம், எங்களுக்கு என்ன பொறுமை இருக்கும். இங்க குரான் சொல்றது சபுர் அல்ல, சபுருன் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை. தவறு செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைகளை நாங்க எப்படி அரவணைக்கோணும், நாங்க எப்படி கட்டிப்பிடிக்கோணும். கொலை செய்து விட்டு வராங்க இந்த யூசுப், எங்களுக்கு வானம், அவங்க உள்ளம் எப்படி இருக்கும். சொந்த தம்பிய, சொந்த தம்பிய உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்துட்டு புள்ளைய தூக்கி, தம்பிய தூக்கி ஒரு பால் கிணத்துல போட்டுட்டு வாராங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது சம்பவம் அல்ல, இது எனக்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி, இதை பார்த்து உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. சபுருன் ஜமீல், அழகான பொறுமை. அதுக்கு பிறகு கட்டமாக ஒரு முறை இன்னும் ஒரு கட்டத்தில் தனக்கு விருப்பமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரன் புன்யாமீன் இழக்கிறாங்க, அவங்களையும் காணாமாக்கிட்டாங்க, ஒருக்க கொண்டேத்து கிணத்துல போட்டாங்க. இன்னும் ஒரு முறை புன்யாமீன், இந்த வரலாறை படிச்சா உங்களுக்கு விளங்கும், இது குர்ஆனுடைய வரலாறு. அந்த கட்டத்திலேயும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டும் செய்யலா, யா அஸஃபா அலா யூசுப் வபியத்த ஐனாஹு மினல் ஹுஸ், சுப்ஹானல்லாஹ், கல்ல கண்ணப்படியே வெள்ளையாகி விட்டது, கண்ணல வெள்ள படந்து விட்டது, அழுதழுது, அந்த அளவுக்கு அழுகிறாங்க. யூசுஃபையும் காணும், புன்யாமீனையும் காணும், என்ன நடக்க போகுது. அப்பேம் சொன்னாங்க, அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ ஃபஸபுரு ஜமீல் பல் சவ்வலத் லக்கும் அன்புசுக்கும் அம்ரா ஃபஸபுரு ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ. சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்றாங்க, பொறுமை தான், பொறுமை, பொறுமை. புள்ள வளர்க்கறதுக்கு கேபிட்டல் பொறுமை, பெற்றோராக இருப்பவர்களுடைய கேபிட்டல் ரசுமால் மூலாதாரம் பொருள் பொறுமை. பொறுமை இல்லாதவனுக்கு இதை செய்ய முடியாது, பொறுமை இல்லாதவனுக்கு இதை நடத்தாட்ட முடியாது. குர்ஆன் மிக தெளிவாக இதைத்தான் சொல்கிறது. இந்த சூரா யூசுஃபுக்கு அடுத்த சூரா சூரத்துர் ரஅத். சூரத்துர் ரஅத் குர்ஆனை படியுங்கள். சூரத்துர் ரஅத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் தெரியுமா, والذين صبروا ابتغاء وجه ربهم واقاموا الصلاه وانفقوا مما رزقناهم سرا وعلانيه ويدرعون بالحسنه السيئه اولئك لهم عقبى الدار جنات عدن تجري من تحتها الانهار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்க லோகத்தில் நீங்களும் நானும் என்னுடைய உங்களுடைய பெற்றோருடன் மனைவியுடன் சந்ததியுடன் சுவர்க்கத்தில் வீட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பார்ப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உமா வாப்பா ரெண்டு பேரும் முன்னுக்கு நிற்கிறாங்க. முன்னால பார்த்தா வாழ்க்கையினுடைய துணைவி மனைவி முன்னுக்கு நிற்கிறா. இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் பேரப்புள்ள எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும் வீடு? அந்த காட்சி உலகத்தில் காண இயலாது. பேரப்பிள்ளைகளை பார்க்கக்குள்ள பெற்றோரை இழந்து விடுவோம். பிள்ளைகள் பெருக்க பெருக்க பெற்றோர்கள் நோயாளி ஆகிடுவார்கள். ஆனா சுவர்க்கத்தில் ஒரு பக்கத்தில் பெற்றோர்கள், கண்ணுக்கு முன்னால் அன்பு மனைவி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேரப்புள்ள பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை சுவர்க்கத்தில் நாங்கள் அனுபவிப்போம். ஒமன் சலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம். நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கும் பொழுது வல் மலாயிக்கத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கத்தினுடைய எட்டு கதவுகளினூடாக மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ள வருவாங்க. வந்து எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ். ஒரு சலாம் சொல்லுவாங்க சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள. حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم. ஒன்றே சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள மலக்குமார் சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. சலாமுன் அலைக்கும் திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. இங்க சலாம் சொல்றது எங்களுடைய இபாதத்தை வச்சு, எங்களுடைய வணக்க வழிபாட்டை வச்சு, எங்களுடைய தொழுகையை வச்சு, எங்களுடைய தர்மத்தை வச்சு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லப்படும். சலாமுன் அலைக்கும் திபுத்தும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள போய் ஃபேமிலியாக, குடும்பமாக, பிள்ளைகளோட, மனைவி மக்களோட, பெற்றோரோட, குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்குள்ள அங்க சலாம் சொல்லுவாங்க. திபுத்தும் அல்ல, அங்க சொல்லுவாங்க சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுபசோ, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களை மீது உண்டாகட்டும். ஏண்டா சுவர்க்கத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு, குடும்பத்தை கூட்டிக்கொண்டு, மனைவியை கூட்டிக்கொண்டு சுவர்க்கத்துக்கு போய் சேர்றா? அதுக்கு பொறுமை வேணும். அவசரப்பட்டு செய்ய இயலாது, அவசரப்பட்டு முடிவெடுக்க இயலாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிணத்துக்குள்ள போட்டுட்டு வந்த பிள்ளைகளை கதவை திறந்து வெளியே தள்ளாம அரவணைத்தார்களோ, கட்டிப்பிடித்தார்களோ, சந்தர்ப்ப தமச்சு கொடுத்தார்களோ, தௌபாவுடைய கதவை திறந்து கொடுத்தார்களோ, இதே போல அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்தா மட்டும்தான் நாங்க அந்த வெற்றியை அடைய முடியும். அந்த மலக்குமாருடைய சலாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆக முடியும் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிகாட்டலை எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். அதுல சொன்னார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானா, உலக வாழ்க்கையில் நீங்க மிச்சம் பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவை இல்லை. நம்ம எத்தனையோ பேர் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், வாழ்க்கையில குடித்தில்ல, வாழ்க்கையில வட்டி வாங்கி இல்ல, வாழ்க்கையில ஜினா செஞ்சில்ல, வாழ்க்கையில சூது விளையாடு இல்ல, வாழ்க்கையில நைட் கிளப்புக்கு பைத்தில்ல, வாழ்க்கையில இன்னமொத்த சொத்து அபகரிச்சில்ல என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு மத்தியில் பல பேர் பல வகையான நன்மையான கர்மங்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் ஒரு பாவம் உனக்கு போதும், வேற பாவம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. உன்ட நாசத்துக்கு, உன்ட அழிவுக்கு, உன்ட மூதோமித்தனத்துக்கு உனக்கு ஒரு பாவம் போதும், ரெண்டு பாவம் தேவையில்லை. நாங்கள் நன்மையான கர்மங்களை பட்டு பெருமைப்படுகின்றோம், பாவமான கர்மம் செய்ய இல்லைன்னு பெருமைப்படுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உனக்கு ஒரு பாவம் போதும். ரியாது ஸாலிஹீன்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய ரிவாயத் இது, சுப்ஹானல்லாஹ், சஹீஹான ஹதீஸ் இது. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தெரியுமா அது? உன் குழந்தைகளை நீ நாசமாக்கி விடுவது, குழந்தைகளை பாலாக்கி விடுவது, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்ல, பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட இல்ல, பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்ல. திருமணம் முடித்து வைத்த வாப்பா, நிக்காக செய்து வைத்த தகப்பனார் குடும்ப வாழ்க்கையை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்ல. அவர் ஒன்று வாழ்ந்து காட்டவும் இல்ல. அவர் வெளிநாட்டில் வாழ்ந்தாரு, அவர் சமூக சேவை செய்தாரு, அவர் தீனுடைய வேலை செஞ்சாரு, அவர் உலகத்துக்கு பெரிய சேவை செஞ்சாரு. ஆனா தங்க குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டவும் இல்லை. குடும்பமாக, மனைவியாக, பெற்றோராக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும் இல்லை, அல்லது வாழ்வதற்குரிய ஒரு வகுப்பை, ஒரு பாடநெறியாவது சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. வயது வந்த குழந்தைகளுக்கு திருமணம் தான் முடித்து வைத்தாரு. இப்ப என்ன நடக்கும்? வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், உனக்கு பெரிய மிச்சம் பெரிய பாவங்கள் தேவையில்லை, ஒரு பாவம் போதும். ஏன் தெரியுமா காரணம்? அதுதான் உன் குழந்தைகளை நாசமாக்கி விடுவது, பிள்ளைகளை பாழாக்கி விடுவது. மார்க்கமும் தெரியாது, உலகமும் தெரியாது, குடும்ப வாழ்க்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, கையில ரெண்டு புள்ளைய பெற்றெடுத்துட்டாங்க, நாளைக்கு அந்த புள்ளை எப்படி வளர்க்கப்பட போகுது? நாளைக்கு இந்த புள்ளைக்கு என்ன வாழ்க்கை? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட வீடுகளுக்குள்ள வளரக்கூடிய, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம், அடுத்த தலைமுறையின் குலம் பெற்றோர்கள் என்ற பார்வை பாருங்க. இன்றைக்கு நீங்க புள்ளைய நல்லா வளர்த்தாத்தான் உங்களோட பேர புள்ள நல்ல புள்ளையாக வளர்க்கப்படும். அப்பத்தான் சூரத்து ரஅதுடைய ஆயத்து, வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம், ஏண்ட பரம்பரை, ஏண்ட பரம்பரை என்னோட சுவர்க்கத்துக்கு வரோணமுண்டா? ஏண்ட புள்ளைய நான் நல்லா வளர்த்துட்டாத்தான் ஏண்ட புள்ள அவண்ட புள்ளைய நல்லா வளர்ப்பார், அவருடைய புள்ளைய நல்லா வளர்ப்பார். எனவே ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள், பெற்றோர்கள் என்பவர்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை நாசமாக்கிவிட்டால், இந்த பொறுப்பை பால்படுத்திவிட்டால் தௌபா செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அதனுடைய எதிரலைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், மறந்து விடாதீர்கள். எனவே பெற்றோர்கள் என்பவர்கள் பொறுப்புடையவர்கள், அந்த பொறுப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்லரா இன் ஹதீஸ் இது, ஒவ்வொரு மேய்ப்பாளரிடத்திலும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். அம்மஸ்தராஹு, அவன் எதை மேய்த்தானோ, எதுக்கு எதை பராமரிக்கிறானோ அதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். இதை பாதுகாத்தானா, இதை பால்படுத்தினானா என்று சொல்லி அல்லாஹ் கேட்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யஸ்அல அர்ரஜுல அன் அஹ்லி பைத்திஹி, தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் அல்லாஹ் விசாரிப்பான். உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது லேசி, உலகத்துக்கு கலைப்பது லேசி, உலகத்துக்குண்டே சொல்லுவது லேசி, வீட்டுக்குள்ள சொல்லுவது கஷ்டம். அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன், உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது போல உங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களோட குழந்தைகளையும் உங்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டிய நாலு வகையான பெற்றோர்கள், சர்வதிகார போக்கூடிய பெற்றோர்கள், எதையுமே கண்டுகொள்ளாத பெற்றோர்கள், மனம் போன போக்கில் பிள்ளைகளை வாழவிட்ட பெற்றோர்கள் என்று மூணு வகையான பெற்றோர்களை பற்றி சொன்னேன். இந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். நான் எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கின்றேன்? நாலாவது ஒரு வகையான பெற்றோர்கள் யார் தெரியுமா? குழந்தைகளுடன் உரையாடக்கூடியவர்கள், உறவாடக்கூடியவர்கள், விளையாடக்கூடியவர்கள். எதையும் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடன் கலைக்க முடியும், பேச முடியும். எனக்கு விருப்பம் என்றால் என்னுடைய குழந்தைகளுடன் எனக்கும் எதையும் கலைக்க முடியும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது என்றால், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அந்த வாப்பவாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானா? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், எந்த அளவுக்கு தொடர்பாடல், எந்த அளவுக்கு பிள்ளைகளுடன் உறவாடுகிறார் தெரியுமா? பிள்ளைகள் யாரு? ஆரம்பத்தில் துரோகிகள், ஆரம்பத்தில் பாவம் செய்தவர்கள், ஆரம்பத்தில் அநியாயம் செய்தவர்கள். அந்த குழந்தைகளுடன் எந்த அளவுக்கு உரையாடினார்கள் என்றால், குர்ஆன் சொல்லுகிறது, அம் குந்தும் சுஹதா இஸ் ஹதர யாகூப் அல் மௌத், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணப்படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, புன்யாமீன் உட்பட அத்துணை குழந்தைகளும் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி இருக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உரையாடுகிறார், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போகிறீர்கள்? மௌத்து வரைக்கும் வாப்பா என்பவர் வாப்பா, மறந்து விடாதீர்கள். மரணப்படுக்கையில் இருந்து கொண்டும் குழந்தைகளுடன் உரையாடக்கூடிய, உறவாடக்கூடிய அளவுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பாடல், கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் மேலான அருள் செய்வானாக. அவனுடைய வழி நடந்து குழந்தைகளின் ஊடாக சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எந்தெந்த குடும்பங்களில் பெற்றோர்கள் குழந்தைகளூடாக பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன புத்திமதியை புத்தியாக்கி வைப்பானாக. வலா தக்னது வலா தயஸு இன்னஹு லா யயஸு மின் ரூஹில்லாஹி இல்லல் கவுமுல் காஃபிரூன். நேரம் இடம் கொடுக்காத்தினால் முடித்துக் கொள்கின்றேன். புள்ள வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிராசையாகி விடாதீர்கள், ஆதரவற்று போய் விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். உங்களுடைய வேலையை நீங்க சரியாக செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழிக்கு திரும்பி வரும் என்பதையும் சூரா யூசுப் அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் சூரா யூசுப் முடித்திருக்கின்ற. நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம், நிராசையாகி விட வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்கோ, தேடி பாருங்கள், வாழுவோம் என்று சொல்லி பாசிட்டிவாக பேசின உரையாடலை குர்ஆன் சுட்டி காட்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக, தௌஃபிக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக, பிள்ளைகளை கொண்டு கண் குளிச்சே நசீபாக்குவானாக, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் மனமாக்கி வைப்பானாக. சூனலோகத்தில் பெற்றோர்களுடன், மனைவியுடன், குழந்தைகளுடன், பேரப்பிள்ளைகளுடன் வீட்டிற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள்.
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது அவர்கள்.
1: بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின் ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்லாம் எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக் கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்தில் பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம் பெரியவர்களே, சகோதரிகளே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் மனு வர்க்கத்தை இதுல வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலி அபுது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாசீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல், மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலாவர் இருக்கார். இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலே தான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இன்னி ஜாயினுன் ஃபில் அர்தி கலீஃபா காலுவு அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜில்லு ஜிலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, இது காலலில் மலாய்க்கத்துலி ஆதம். மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார். சுஜூது என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே அந்த மாதிரி அல்ல, அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். இல்லா இபிலீஸ். அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டில பூசி மலக்கு மாரிய கூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மார்களும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவன் உத்தரவு, ஆண்டவன் உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை ஏலா என கேலா பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரின். இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர் ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொருக்கத்தின பேரை வச்சிருக்கிறோம் மேலும். ஆனாலும் அவன் காஃபிர் லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் குஃபர், மாறு செய்த ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன் உனையால ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத். அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபர். மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. கால மா மனாக அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்துக. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள் அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிரு பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன கைரும் மின்ஹூ ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். பாத்தீங்களா, பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், அன கைரும் மின்ஹூ, என்னத்தை இருந்தாலும் யாருலாம் அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கேதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே நீ என்னைய நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போனா நாத்த பணம், பௌத்தில் இருக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒரு துறை இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தோட ஆட்சியை கொடுக்கறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன் நினைவு. அப்படி மனுஷன் நினைவாரு தானே, நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுனா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது நசீபு. உனக்கு அல்ல அப்படி எழுதிருக்கான், அவனுக்கு அல்ல அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம். இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன்தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்ல சாட்டியான் சைத்தானையும். யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், கால அன் தத்த கப்பர ஃபீஹா, மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு சேருவனுக்கும் அன்பரன்ஸ்னால் பெருமாடிக்கிற பெருமாடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். இண்டையில இருந்து நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, இந்த முன்னுக்கும் நிக்கவானான் அல்லாஹ். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான். அப்படி அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல. அவரையா நீ ஃபாலோ பண்றவானாம், பெருமவானாம், எனக்குதான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம், அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே, எங்களை மாற சொன்னே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அந்திரு நீ இலா யௌமி யுபஅஸூன். ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடர் இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்திலே சொல்லுகின்றான், கால ஃபபிமா அஹ்வைதனி லா கூதன் லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம். ஆண்டவனே ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன் கெடுப்பு. இல்ல அக்கூதன் சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வோம், தடுப்பேன், நான் ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرُهُمْ شَاكِرِينَ. எந்த அளவுக்கு சொன்னால் ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவனே வலா தஜிது அக்சரும் மினஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளா தான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானாலே நீ பாரு. நன்றி செலுத்த உடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, ஏண்ட முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வ தஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதுங்கண்டா. ஏன் குர்ஆனை ஓதும் போது தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் செல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கார்மானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், வல தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் காசிரீன். இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பேய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் என்றானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் மலை சலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செஞ்ச யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கிட்ட. உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வான். பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாலையும் அடிச்சுட்டு வைத்திரையிலும் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான் அடி அதை கலட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே அது உள்ளுக்குள்ள லைனிங் அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி பெண்கள்கிட்ட ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற பூ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்க.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அடியே இங்க வாசல்ல இண்டையில நீ தாஜத் தொழணும், பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும். நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்லயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும். போ போக சரியா வரும் சும்மா விட்டால் நடுக்கு போயிட்டு இவர் செல்றாரு, போ போக சரியா வரும்மா இனி எங்க சரியாக வளைச்சு வைத்திருக்கு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் அவங்க உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான் குழப்பிற ஷைத்தான் குழப்பிற.

தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மன்னன்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுரவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியில் உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்திலே கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேர் அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதுதான். வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற. அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதனுடைய உள்ளத்தை கொலைப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னினத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்க இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலைப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலைப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து ஷைத்தான் சொன்னான், மா நஹா குமா ரப்புகுமா அன் ஹாதி ஷஜரத இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லியான். இங்க வாங்கோ, மா நஹாக்குமா ரப்புக்குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா செல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தலை கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தான். அப்ப வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல அந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாந்த அப்பா பண்ணு கேட்டேன், கேக்காண்டேப்பா என்ன இது வந்து? மீப்பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீப்பனி. எளிய காட்ட விக்குண்டப வெளியாருக்கும் விக்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்கு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகல பலன் என்ன கௌரவி பலனோ கேள தருவா கௌரவிக்கு இல்ல கியூவானா இவர ஜப்பேக்க கிளவிலாயி. நான் அப்ப முள்ள ஒரு போத்தல தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீன் இப்ப எனக்கு ஏண்டாவே என்ன மாத்த கண்ணோன கண்டன எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய எக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்தனை மிதி கடைக்கு வருவான் அஜர், இல்ல சாம கொஞ்சம் மிதிக்குது

0: ரெண்டு சென்ட் அறிங்க, உங்களுக்கு சீப்பா போட்டு தரேன் முறைவேற்றி போவ. என்னடா பாக்குறேன், இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறானோ அதுதான் நான் பார்த்தேன், உங்களுக்கே தாருக்கு. இவர் பாப்பாரு அப்படியே ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியுது, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல. வாங்கி கட்டின போற பார்த்தா நொறி நொறியா ரோட்டெல்லாம் சீரழிவு. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் சொன்னான் தானே. என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது. இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியல, மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறது தானே. அது மாத்திரமல்ல, தக்கூனாமினல் காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது. சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான். உங்களை மரத்துக்கிட்ட போவான் சொன்ன சொன்னால் பாருங்க, சைத்தான் கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புங்க, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன். இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன். அம்மா உங்களுக்கு ஓடுமுன்னா நீங்க ஏத்துக்கோங்க, தாரு செல்லி தர மாட்டார். நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மனத்துக்கிட்ட போவான மண்டது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கும். எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல ஷைத்தான் வெற்றி பெற்றான். அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம். அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கலும் போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் வ தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் எங்கிற ஷைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும் உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற அவன், நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற, ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் அவனிடத்தில் வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல, அக்கூதன்ன சிராத்தக்கல் முஸ்தகீம், போன்ற நேரான வழியில போவிடாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன். அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முகம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லா மின ஷைத்தானி ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போதில்லையா, கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே, அது ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், ஷைத்தானே குணம். உடனே அவுது பில்லா மின ஷைத்தானி ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும், கழுதை கத்தும் போதும் சொல்லுங்கள், அவைகள் ஷைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயலுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பாண்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னா பார்த்தார்கள். பார்வையில் புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பிறட்டிக்கிட்டு மண்டே உடச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளண்டைக்கு வான்னு சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் தான் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி. அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா, பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள ஏன் போகணும் அப்படின்னாமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ளப்பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு புறவு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவன் நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச ஊடு, இங்க ஒன்றுமில்ல குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் இஷ்டமில் தேவையில்லை, நீங்க பயப்படும் வானம், அவன் வரப்போறோம் இல்லை, நீ பயப்பட தேவையும் இல்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு யஅதுக்கு முன் ஃபக்ர், இந்த வருடத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யஅமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். ஷைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் ஷைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2க்கு 3 ஆவிட்டு, 3க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை? குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க, ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் பில் ஃபஹ்ஷாய், மானக்கேடான விஷயங்களை கல்பில போடுறது வந்தான். படம் உண்டு பாப்பமா, பிலிம் உண்டு பாப்பமா, எடால் சொல்லி உண்டு பாப்பமா, பாட்டுண்டு கேப்பமா, விஷில் உண்டு அடிப்பமா, தராபி தொழுதுட்டு போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் வந்துட்டான் நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே ஷைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும் சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பளை பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றார், ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது, எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மனுக்கிட்ட போறார்கள், அதுக்கப்புறம் அம்மனை தோற அல்லாஹ்கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல் அல்லாஹ் குர்ஆன் சொன்னா. அவன் தான் கூப்பிடுறான், வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பைத்து வந்துடும் வாங்க என்பதை குறிப்பார்த்தல். அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பதை தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல விழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, ரெண்டாம் நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பார். சில நேரத்தில் நம்பரை இல்ல ஈட்டு போய் இதுல குத்தும், என்ன கதை என்ன கதை ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேலை. எனவே சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூது விளையாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. அப்பதான் தலை தூக்குவீங்க. இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூக்கிய பைனக்கும் அல் அதாவத வல் பகலாஹ ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வயசுத்துக்கும் அன்னிக்கிரில்லாயி வானிசலாம். இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தாண்டே மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற ஒரே கூட்டாளி மாறும், நகமும் சதையும் மாறி ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டு குடிச்சான் பத்து பத்து ரூபாய், மொத்தம் இருபது ரூபாய், ஒன்ற பத்த ஒன்ற பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்தை அவன் கடிச்சு அவன் கழுத்தை இவன் கடிச்சு ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்லுகின்றான், வயசுத்துக்கும் அன்விக்கிறில்லா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
1: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான், உங்களுக்கே தெரியா. இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனான். அப்பா உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா, வேர்ல்ட்ல. ஆனா வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாமா வீட்டுல போயிட்டு பார்ப்போம், ஜப்பான் மாமா வீட்டுல பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பான் மாமா வீட்டு மாமியா அனுப்பிச்சு போயிட்டான். அன்னைக்கு வந்த ஆத்திரத்துல கூரையில ஏறி என்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவை பிச்சு என்ன செய்ய, என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான், இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே அல்லாஹ் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் பொல்லாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பழியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள், இவருக்கு மௌத்தா போன அப்துல்லமீனானா பிடிச்சான், அப்துல்லமீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல்லமீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பார்க்கிறாரு. அப்படின்னா அப்துல்லமீனானோட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்லை, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சிருந்த அந்த சைத்தானதான் கலற்றார்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே நாலு மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படியே போவார், ஓரத்தால பேய்த்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், எரிபந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்களா, சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்து உழுவுறமா. சில பேர் சொல்ல நட்சத்திரம் உழுவுறது கண்ட என்னது கண்டா அவன் பாட்டுக்கும் வேலைக்கு போப்பா, இல்ல சரியில்லை அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்க அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரிபந்தம் தான் அது. கல்லிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவார். இவரு காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு இவன் எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வாரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்டா, சரியா சொல்றாட்டா. அவன்கிட்ட கேட்கிறான், இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா, எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா. அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலை பட்டுச்சான்னு கேட்கணும். அவனுக்கு காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்துல இருக்கி மிரிக்குமோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்தை ஆரம்பமாவிச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்கன்னா இவரு கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்தியும் இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் சுபோல் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே. இத போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான் உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கின்றான். அவன் எப்படாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுறீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளையில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா, சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் ரலியல்லாஹு அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகன்னா ராஜத் தொழுக, கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழுப்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா, நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா, தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள், உங்களின் உணர்வை பார்த்த அல்லா இப்படி மடியார்களா. மாவியா இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போகட்டும்னு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரைன், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பையும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானுக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாரு. இன்னைக்கு எப்படித்தான் இருக்கு, அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான். எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு. எனவே சைத்தானும் நஸ்ஸும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிந்து வாழ வேண்டும். ஹஸரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா, ரசூலுல்லாஹி ஷைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், ஷைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? ஷைத்தான் பதில் சொன்னான், டோப்கார், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோல். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்ற கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகைய புறவு தொழுவோமே என்று தொழுற சுனங்கி தொலை விடுறல்ல சுனங்கி தொழுற அவர்தான் என்ன கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதுலையும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான், 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியுமான பாட்டு. இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க புரியமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோ. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ புடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. அப்பா யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் இந்த வாப்பாவும் அவனை வெட்டாலும் அவனை இந்த மம்மியும் இந்த நானாவும் இந்த உக்கும் தம்பியும். அப்பா எவ்வளவு பேர் கேட்கிறாங்க, நாசமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான், வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன், பாட்டு படிக்கிறவன் ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார்? உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோடு நான் சரியான கண் குளிர்ச்சி சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு ஆறு மாசத்துல ரெண்டு வாரத்தில் ஒரே ராத்திரியில இருந்துட்டு தலாக் கொடுக்கலாம். தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசல் கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு புரியமில்லாத ஒன்று, அவனுடைய அரசும் நடந்துறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சைத்தானுடைய லைன், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரியமில்லாம். சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளை பாதுகாப்பானாக.
2: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: ஆட்சி வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வர தொடங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபித்துவத்துடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய ஆரம்ப காலங்கள், எப்போது அல்லாஹுடைய தூதர் ரகசியமாக தங்களுடைய தோழர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ, அடுத்த கட்டமாக எப்படி வெளிப்படையாக இஸ்லாமிய அழைப்பை மக்காவில் இருந்த குரைஷி காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்களோ, அப்போது தொடங்கப்பட்ட வேதனை, அப்போது தொடங்கப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்? எந்த குடும்பம் அல்லாஹுடைய தூதர்? குரைஷி குடும்பம். குரைஷி குடும்பத்துடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்த அபு தாலிப் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு எதிரிகளுடைய சோதனைகள் அண்ட விடாமல் மிகப்பெரிய அரணாக அல்லாஹுடைய தூதருக்கு அபு தாலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குரைஷிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மற்ற எல்லா சஹாபாக்களையும், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லா தோழர்களும் வேதனையில், சோதனையில் உட்படுத்தப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் அறிந்த விஷயம்தான், அபு தாலிப் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பிரிகிறார், மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதருக்கு கவலைகள் சூழ்கிறது. மிகப்பெரிய அரண், என்னை பாதுகாத்த அபு தாலிப் அல்லாஹுவின் உதவியால் இப்போது என்னிடத்திலே இல்லையே. அபு தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குரைஷிகள் அல்லாஹுடைய தூதரையும் தாக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கும் வேதனைகளை சோதனைகளை கொடுக்க தயாராகிறார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் வீதியின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதரின் மீது மண்ணை தூரி வாசினார்கள், மண்ணை தூரி எறிந்தார்கள். முகமெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு மண்ணாகியது, தலையெல்லாம் மண்ணாகியது. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அவர்களுடைய மகள் பார்க்கிறார்கள், என் தந்தையே, உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய முகமெல்லாம் மண், உங்களுடைய தலையெல்லாம் மண். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் மகளே, நீ அழாதே, அல்லாஹ் உம்முடைய தந்தையை ரசூலை பாதுகாப்பான். அபூ தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளாத இந்த குறைஷி காஃபிர்கள், அபூ தாலிப் சென்றதற்கு பிறகு என்னோடு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று அபூ தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்கா புறக்கணித்தது. எம்முடைய உறவினர்கள் வாழக்கூடிய வேறு ஊரை நோக்கி பயணிப்போம். தாயிஃபை நோக்கி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள். தாயிஃபை சென்றடைகிறார்கள். பனு தகீஃப், உஸ்ரத்து தகீஃப், தகீஃப் கோத்திரத்தார்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். தகீஃப் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள் தாயிஃபில். அப்து யாலில் வ மஸ்ஊதுன் வ ஹபீப், மூன்று தலைவர்கள். மூன்று தலைவர்களையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைக்கிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள். அதில் ஒருவர் சொன்னார், யம்ருது தியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்சலக், கஅபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன் அல்லாஹ் உம்மை நபியாக அனுப்பியதற்கு. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள். இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி, இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், இந்த உலகத்தில் எந்த தாயும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார், எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேற ஆள் இல்லையா? உம்மையா அல்லாஹ் ரசூலாக அனுப்பினான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் சொன்னார், உம்மிடத்திலே நான் ஒருபோதும் பேச மாட்டேன். தாயிஃபுடைய மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறார்கள். எல்லா மக்களும் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் ஒருவர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லால் செயல்களால் வேதனை நடக்கிறது. அதுவும் 10வது நாள் கல்லால் எறிகிறார்கள். மஜ்னூன் வந்திருக்கிறார் என்று சிறுவர்களை கூறி கல்லால் எறிந்து விரட்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் ரத்தம் அடைந்தவர்களாக தாயிஃபில் இருந்து வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து மலக்கை இறக்குகிறான். அந்த மலக்கு சொன்னார், இன்னல்லாஹ கத் ஸமிஅ கௌல கௌமிக லக் வமா ரத்து அலைக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உம்முடைய சமூகம் உம்மிடத்தில் என்ன கூறியது, நீங்கள் அதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். வகத் பஅத இலைக மலக்கல் ஜிபால், மலக்குகளுடைய மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபியே, நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்களோ அதை கூறுங்கள், அவர்கள் செயல்படுத்துவார்கள். இந்த 2 மலைகளுக்கு இடையே இவர்களை வைத்து ஒன்றோடு ஒன்றாக இணைத்து விடட்டுமா? கட்டளை கூறுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு யாரும் இப்படி பேச முடியாது. முஹம்மது ரசூலை தவிர இப்படி யாரும் வேறு இரக்க குணத்தை வெளிப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயிஃபுடைய பயணம், அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த, அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, எல்லா சோதனைகளிலும் தனக்கு உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட சோதனைகள் பாருங்கள். அபூ தாலிபுடைய மரணம், அதற்கு பிறகு தாயிஃபுடைய பயணத்திலிருந்து விரட்டப்படுதல், 3வது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். அல்லாஹுடைய தூதருடைய உள்ளம் எல்லாம் நெருக்கமாகிறது. சோதனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கவலைகளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியே, இந்த பூமிகளில் உள்ள இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன? வானங்கள் பூமிகளை அரசாட்சி செய்யக்கூடிய உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களை அரவணைக்கிறான், உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் இஸ்ரா உல் மிஅராஜ் உடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ரா உல் மிஅராஜ், அல் இஸ்ரா என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து காபாவில் இருந்து அல்லாஹுடைய தூதர் பைத்துல் மக்திஸ் வரை பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். இரவுடைய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஆற்றலால் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் மக்திஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று அழைக்கப்படும். மிஅராஜ் என்றால் பைத்துல் மக்திஸில் இருந்து ஏழு வானங்களை கடந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணம் மிஅராஜ் என்று அழைக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பயணத்தில் இன்று பலர் கருத்துக்களில் கூறுவது போல அல்லாஹுடைய தூதர் கனவில் சென்றார்கள், அல்லாஹுடைய தூதருடைய ரூஹ் சென்றது, அல்லாஹுடைய தூதருடைய கல்பு சென்றது என்பது கிடையாது. அஹ்லு சுன்னாவுடைய கருத்தின்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய ரூஹாலும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவனுடைய அடிமையை அழைத்து சென்றான். பிஅப்திஹி, அப்தன்ற பதம் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் ரூஹாலும் இருக்கக்கூடிய மனிதருக்குத்தான் அப்தன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இங்கே ரசூலு என்று சொல்லவில்லை, நபியே என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுடைய அடிமை என்று சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தரமுடைய வார்த்தை அது. பிஅப்திஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே மூன்று இடங்களில் அல்லாஹ் இப்படி அழைக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, இரண்டாவது முறை தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, மூன்றாவது முறை வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹி யதுஉ. இந்த மூன்று முறைகளில் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஅப்திஹி என்று அழைக்கிறான். என்னுடைய அடிமை, என்னையே வணங்கக்கூடியவர், எனக்காகவே வாழக்கூடியவர், என்னிடத்திலேயே தன்னை சரணடைய வைத்த பிஅப்திஹி, என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ராவுடைய பயணம் எப்போது நடந்தது என்பதில் அறிஞர்கள் மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில ரபீஉல் அவ்வல் மாதத்தில் என்று, சில ரஜபுடைய மாதத்தில் என்று, இன்னும் பலர் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு முன்னால் ஆண்டில் என்று, இன்னும் பலர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடிய ஆண்டிற்கு இரண்டாவது ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று, இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் தான் அது எப்போது நடந்தது என்பதை அறிந்தவன். ஆனால் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டு சென்றார்கள். மக்காவுடைய வருகைக்கு பிறகு, நபித்துவத்தின் வருகைக்கு பிறகு மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பிறகு மதீனாவிற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை அல்லாஹுடைய ஆற்றலால் சென்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சூரத்துல் இஸ்ரா ஒன்றாவது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினூரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது தெரியுமா? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியானை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றான். லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அது எப்படிப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹ் அந்த சுற்று எல்லைகளை அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான். ஏன் அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாதினா, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு நாம் காட்டுவதற்காக, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதருக்கு நாம் எடுத்து வைப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் அவன்தான் கேட்கக்கூடியவன், அவன்தான் பார்க்கக்கூடியவன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அஹ்மது ரஹிமஹுல்லா, இமாம் திருமிதி போன்ற எல்லா அறிஞர்களும் பல வடிவங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் எப்படி நடந்தது, அதில் நாம் பெற இருக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பைனா அன இந்தல் பைத்தி பைனன் நாஇமி வல் யக்தான், நான் காபாவின் அருகில், உறங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்போது ஒரு சப்தம் கேட்டது, இந்த மூவரில் ஒருவரா அவர், யாரெல்லாம் இருக்கிறார்கள், ஹம்சா ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த மூவரும் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது, இந்த மூவரில் ஒருவரா அவர். ஆம், அந்த மலக் என்னிடத்தில் நெருங்கி வந்தார், என்னுடைய சுற்றுப்பகுதியை பிளந்தார், ஜம்சம் நீரை அவர் கொண்டு வந்திருந்த தங்கத்தாலான பாத்திரத்தில் இருந்து ஜம்சம் நீரை எடுத்து என்னுடைய கல்பை கழுவினார், என்னுடைய கல்பை கழுவப்பட்டு மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த கல்பில் ஈமானும் ஹிக்மத்தும் நிறைந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பை பிளக்கிறார்கள், அவருடைய வந்து கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது, ஜம்சம் நீரால் அந்த கல்பை சுத்தப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது ஈமானாலும் ஹிக்மத்தாலும் அது முழுமையாக்கப்பட்டது, நிரப்பப்பட்டது. இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். எப்படி நடக்கும் என்ற சிந்தனையை ஒரு முஸ்லிம் வைக்க கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன? இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள், உதீது பில் புராக், புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன? வஹுவ தாபத்துன் அப்யம், வெள்ளை நிறமுடைய ஒரு விலங்கினம் அது. தவீலுன் ஃபௌக்கல் ஹிமாரி வதுனல் பகல், அது கோவேரி கழுதையை விட உயரமானதும் கிடையாது, கழுதையை விட ஒரு குதிரையை விட உயரமானதும் கிடையாது, கோவேரி கழுதையை போன்று குட்டையானதும் கிடையாது. இரண்டிற்கும் நடுத்தரம் உள்ள ஒரு வாகனம், ஒரு விலங்கினம் அது. சுப்ஹானல்லாஹ், அதனுடைய சக்தி என்ன? அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். அல்லாஹு அக்பர். அந்த புராக்குடைய வாகனம் எவ்வளவு தொலைவில், அது பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அடுத்த கணம் அதனுடைய பாதம் அந்த இடத்தில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு அது. புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில ரிவாயத்துகளிலே அது கொண்டு வரப்பட்ட உடன் அது திமிரியது, மிளிர்ந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா, இப்படியா முஹம்மது இடத்தில் நடந்து கொள்கிறாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று உன் மீது யாரும் ஏறியது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான உம்மை போன்று உன் மீது இவரை போன்று யாரும் ஏறியது கிடையாது. அதற்கு பிறகு அது தணிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள், மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி கண்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் குதிரத்தால் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் இரண்டு ரக்அத் தொழுகை நடத்துகிறார்கள். யாருக்கு? இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு. மஹாஃபிது இப்னு கதீர் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், எல்லா ரசூல்மார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரத்தில் மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்தர்துல் லபன், எதை தேர்ந்தெடுத்தார்கள்? பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இஃதர்தல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ரத்தை, இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவரை இஸ்ராவுடைய பயணம். இஸ்ரா என்றால் என்ன? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. ஃபஅரஜ பி இலஸ் ஸமாஇத் துன்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தில் அல்லாஹுடைய தூதரை ஏற்றி வானத்தை நோக்கி செல்கிறார்கள். பூமியுடைய முதல் வானம், கதவு தட்டப்படுகிறது. அந்த ஹாசின் காவலாளி கேட்கிறார், யார் நீங்கள்? மன்ஹாதா? சொன்னார்கள், ஜிப்ரீல், ஹாதா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹல் மஅக அஹத், உங்களுடைய வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர் ரசூலாக அனுப்பப்பட்டவரா? அவர் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், அல்லாஹுடைய அரசாட்சி, அல்லாஹுடைய அரசாட்சி, மாலிகில் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவனுடைய அரசாட்சி. அங்கே ஜிப்ரீலும் மலக்குகளுடைய தலைவரும் தனக்கு கீழுள்ள மலக் அனுமதி கொடுத்தால் தான் உள்ளே நுழைய முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்கப்படுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா, ஆம், அவருடைய வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உள்ளே வரவேற்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அந்த முதல் வானத்தில். அவருக்கு வலப்புறம் வெண்மை நிலத்துடைய ஒரு, அவருடைய வலப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது, இடப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது. வலதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார் அந்த மனிதர், இடதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது, ஏன் இந்த மனிதர் இப்படி செய்கிறார், யார் இவர், மன் ஹாதா? ஹாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் ஆதம், அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லுல் ஜன்னா. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இமையாக்கட்டும். அவர்கள் சொர்க்கவாதிகள். இடப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் நரகத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். ஃபஸல்லிம அலை, உங்கள் நபிக்கு, உங்களுடைய தந்தைக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வன் நபியு ஸாலிஹ், என் சாலிஹான மகனே, என் சாலிஹான நபியே, வாருங்கள், எவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். உடனடியாக இரண்டாவது வானம், கடமைகள் நிறைய இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள், தட்டுகிறார்கள், கேட்கப்படுகிறது, மன் ஹாதா, வந்திருப்பவர் யார்? ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது. அங்கே சென்றால் ஒரு மனிதர் நின்றார். யார் என்று கேட்டேன், அவர் இப்னா ஹாலா. இரண்டு மனிதர்கள் நின்றார்கள். இரண்டாவது வானத்தில் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, ஒரே சாட்சிக்கு பிறந்த இரண்டு மகன்கள், யஹ்யா ஈசா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இருவருக்கும் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், வரவேற்றார்கள், என் சாலிஹான சகோதரனே, சாலிஹான நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள் உள்ளே. அங்கே சென்றால் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹுவ கது உத்திய ஷத்ரல் ஹுஸ்ன், அவருக்கு பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் படைத்ததில் அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன். அவர் கூறினார், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானம் அழைத்து செல்லப்பட்டது. தட்டப்பட்டது, யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வர கட்டளையிடப்பட்டதா? ஆம். வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கதவு திறக்கப்பட்டது. அங்கே சென்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சலாம் கூறினோம். சலாமிற்கு பதில் சொன்னார்கள், வாருங்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே என்று வரவேற்றார். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம், கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், நீங்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று. அதற்கு பிறகு எத்தனை வானம்? ஆறாவது வானம். ஆறாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், உங்களுடைய வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே உள்ளே நுழைந்தால் யார் இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சலாம் கூறினேன். பதில் சொன்னார்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று வரவேற்றார்கள். நான் திரும்பிச் சென்றேன். செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், இன்ன குலாமன் புஇஸ பஅதி, இந்த சிறுவர் எனக்கு பிறகு, இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய உம்மத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தை விட இவருடைய உம்மத்தில் சொர்க்கத்தில் அதிக மக்கள் நுழைவார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன். கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில், இந்த நபி அவர்களோடு பெரும்பான்மையான கூட்டத்தை அழைத்து செல்லுவார், ஆனால் என்னை விட அவர் கூட்டத்தில் மிஞ்சிவிட்டாரே சொர்க்கத்தில் அழைத்து செல்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
0: சதகல்லாஹு அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
4: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

لأسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج من

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

0: ஆசிய.
1: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளை. 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

إستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا.

جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: கைல வதஸ்தக் அலைனா இன்னல்லாஹ யஜ்ஸில் முத்தகீன்.